உலகில் புண்ணியத்தலங்களே மிகவும் சிறந்தவை. அவற்றுள்ளும் சிவஸ்தலங்களே சிறந்தவை. அச்சிவத்தலங்களுள் 68 சிவஸ்தலங்கள் மேம்பட்டவை. அதனுள் 16 சிவஸ்தலங்கள் மிகவும் சிறந்தவை. இதனுள்ளும் 4 சிவத்தலங்களை ஒப்பற்றவைகளாக குறிப்பிடுவார்கள். அவையாவன சிதம்பரம், காசி, திருக்காலத்தி, திரு ஆலவா எனப்படும் மதுரை. இந்த நான்கினுள்ளும் ஒரு வகையில் திருவாலவாயே மிகச் சிறந்தது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அது எவ்வாறு எனில், சிதம்பரம் தரித்தவர்களுக்கு மாத்திரம் வீடு பெற்ற அருள வல்லது. காசி தன்னிடம் தங்கி இறப்பவர்களுக்கு முக்தி தரவல்லது. திருக்காலத்தியோ அன்போடு தன்னை வழிபடுபவர்களுக்கு வீடு பெற்றி அளிப்பது. ஆனால் திரு ஆலவாயோ அதனுடைய பெயரை கேட்டபொழுதே போகத்தையும் பேரின்பமாகிய வீட்டையும் அளிக்க வல்லது. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவதால் பரம்பொருளாகிய சிவபெருமான் எல்லா ஸ்தலங்களையும் படைப்பதற்கு முன்னே இந்த திருவாலவாயை படைத்து இதன்கண் எழுந்தருளியிருந்தார் என்று இந்த புராணம் விரிவாக குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த தலத்தின் பெயரை ஒருவர் சொல்லி கேட்ட மாத்திரத்திலேயே எல்லா தர்மங்களும் நம்மை வந்து அடைகின்றது. அந்த தலத்தை நினைத்த மாத்திரத்திலேயே வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் அடைவார்கள். அந்த திரு ஆலவா என்ற இணையற்ற தலத்தை தரித்தவர்கள் இன்பத்தை அடைவார்கள். திரு ஆலவாயில் எப்பொழுதும் வசித்தவர்கள் வீடுபெற்றை அடைவார்கள் என்று இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. காசி முதலான தலங்கள் மறுமையில் வீடுபெற்றை அளிக்கும். ஆனால் திருவாலவாயோ தன்னிடம் வசிப்பவர்களுக்கு இம்மையிலேயே ஜீவன் முக்தியையும் மறுமையில் பரமுக்தியையும் கொடுக்கும். இம்மையே நன்மை தருவார் அல்லவா? ஆகவே பெருமான் அவ்வாறு தன் அடியார்களுக்கு பரமுக்தி தரவல்ல பரம்பொருளாக விளங்குகின்றான். மற்ற தலங்களில் அஸ்வமேதம், வாஜபேயம், ஷோடசாகம், அக்னிஷ்டோமம், ராஜசூயம் ஆகிய வேள்விகளை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தையும் திரு ஆலவாயில் எந்நாளும் வாழ்பவர்களுக்கு எளிதாக பெருமான் அளித்து விடுகின்றான். பிற பதிகளில் செய்த பாதகங்கள் எல்லாம் திருவாலவாயில் என்றும் வாழ்பவரை விட்டு நீங்கிவிடும். மற்ற ஸ்தலங்களில் மாதந்தோறும் சந்திராயண விரதம் அனுஷ்டிப்பதால் வரக்கூடிய பலன்கள் இந்த பதியில் இரவில் உண்ணுதலால் உண்டாகும். மற்ற தலங்களில் ஒரு மாதம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை மதுரையில் ஒரு நாள் விரதம் மேற்கொண்டாலேயே பெற்றுவிடலாம். மற்ற தலங்களில் 4 மாதம் நோக்கும் விரதத்தால் வரும் பலனை இந்த தலத்தில் அஷ்டமி விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். மற்ற தலங்களில் 6 மாதம் நோக்கக்கூடிய ஒரு நோன்பின் பலனை இந்த தலத்தில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். மற்ற திருத்தலங்களில் ஒரு வருஷம் உணவினை விடுத்து விரதம் மேற்கொண்டு பெறக்கூடிய பலனை இந்த தலத்தில் சிவராத்திரியன்று விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். ஆகவே மிகுந்த பலன்களை தரக்கூடிய தலமாக இணையற்ற பதியாக இந்த திருவாலவாய் அமைந்துள்ளது. இதற்கு இணையான

0: அது எங்கும் இல்லை. இதன் பெருமையினை சிவபெருமான் ஒருவரே அன்றி மற்ற யார் அறியவல்லார்? ஆகவே இந்த தலத்தில் வசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த தலத்திற்கு சிவநகரம், கடம்பவனம், ஜீவன்முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமஷ்டி பிச்சாபுரம், நான்மாடக்கூடல், துவாதசாந்த க்ஷேத்திரம் என்று பல பெயர்கள் உண்டு. இந்த தலத்தில் உள்ள பொற்றாமரை தீர்த்தம் சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டது. அவர் தனது சூலத்தை எடுத்து பூமியில் ஊன்றியவுடன் பூங்கி எழுந்த தடாகம் இது. பிற தீர்த்தங்களை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த தீர்த்தத்தை உண்டாக்கியபடியால் இது ஆதி தீர்த்தம் எனப்படுவது. எல்லாவற்றிற்கும் மேலான தீர்த்தமாக இருக்கபடியால் பரமதீர்த்தமாவது, அனைவருக்கும் மங்களத்தை கொடுப்பதால் சிவதீர்த்தமாவது, ஞானத்தை கொடுப்பதால் ஞான தீர்த்தமாவது, முக்தியை தரவல்லதால் முக்தி தீர்த்தம் எனவும் இதற்கு பெயர் உண்டு. இதில் நீராடி தர்ப்பணம் செய்து தானம் கொடுப்பவர்கள் பிறவி பெற்றதன் பயனை பெறுவார்கள். இதனால் பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் 14 உலகத்தில் உள்ள உயர்ந்த தீர்த்தங்கள் எல்லாவற்றாலும் அபிஷேகம் செய்வதால் வரும் பலனை பெற்றுவிடலாம். இந்த தீர்த்தம் தெய்வ தீர்த்தமாக அமைந்துள்ளது, ஜீவன் முக்தியை தரவல்லது. இந்த தலத்தில் உள்ள பொற்றாமரையில் நீராடி சோமசுந்தர கடவுளை வணங்குவார்கள், மறுமையில் பரமுக்தியை பெறுவார்கள். ஸ்ரத்தையில்லாமல் நீராடினால் கூட சொர்க்கத்தை அடைவார்கள். ஸ்ரத்தையோடு நீராடினால் அதன் பலனை யாரால் சொல்ல முடியும்? இதில் சித்திரை, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலியன செய்பவர்களுக்கு பலன்கள் அனந்தமாக சொல்லப்படுகிறது. ஒற்றாமரையில் நீராடி சிவபெருமானை வழிபடுவர்கள் இந்த பிறவியிலேயே வீடு பெறுவார்கள். முற்பிறப்புகளிலேயே நல்ல ஒழுக்கங்களோடு இருந்து விரதம், தானம், தவங்கள் ஆகியவற்றை செய்த நற்பிறவி பெற்றவர்களுக்கே இந்த தீர்த்தம் நீராடுவதற்கு உரியதாக கருதப்படுகிறது. அவர்களுக்கே இது கிடைக்கவல்லது என்று அதன் பொருள். ஏனையோருக்கு இந்த தீர்த்தம் ஆடுவதற்கு கிட்டாது என்று இதனுடைய பொருளை வரவித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு சிவகங்கை என்று ஒரு பெயரும் உண்டு. பொற்றாமரை உத்தம தீர்த்தம், தர்ம தீர்த்தம், அருத்த தீர்த்தம், காம தீர்த்தம், முக்தி தீர்த்தம் என பல பெயர்களோடு உடைய அற்புதமான ஒரு தீர்த்தம் இந்த ஆலயத்திற்குள் அமைந்துள்ளது. இறைவனை அகில உலகங்களில் உள்ள அழகும் ஒரு கால் திரண்டு அருள் பாலிக்கிற தகைமையைக் கண்ட தேவர்கள் சோமசுந்தர கடவுள் என்று நாமமிட்டு அழைத்தார்கள். இவன் உலகெங்கும் வியாபித்து நிற்கக்கூடிய கடவுள். அதனால்தான் பாண்டியனுடைய பொற்பிரம்பினால் அப்பெருமானுடைய முதுகில் அடி விழுந்தவுடன் மூ உலகங்களிலும் உள்ள சராசரங்களிலும் அந்த அடிபட்டது. சோமசுந்தர கடவுளை தரிசிக்க பெற்றவர்கள் மற்ற திருப்பதிகளில் உள்ள சிவலிங்க மூர்த்திகளையும் ஒருங்கே தரிசித்த பலன்களை பெறுவார்கள். மலைகளில் சிறந்ததை சொல்லும்பொழுது மேரு மலையை குறிப்பிடுவார்கள். மரங்களில் சிறந்தது கற்பகத்தரு, வேள்விகளில் சிறந்தது அஸ்வமேதையாகும், தானங்களில் சிறந்தது அன்னதானம், மனிதரில் சிறந்தவர்கள் சிவபிராமணர், தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான், விரதங்களில் சிறந்தது சோமவார விரதம், மந்திரங்களில் சிறந்தது திரு ஐந்தெழுத்து, ரத்தனங்களில் சிறந்தது சிந்தாமணி, தர்மங்களில் சிறந்தது சிவதர்மம், தவத்தில் சிறந்தவர்கள் சிவபக்தர்கள், பசுக்களில் சிறந்தது காமதேனு, தீர்த்தங்களில் சிறந்தது பொற்றாமரை, எத்தலங்களில் உள்ள மூர்த்திகளிலும் சிறந்த மூர்த்தி சோமசுந்தரமூர்த்தி. இவ்வாறு திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த உத்தம மூர்த்தியை, புண்ணியமூர்த்தியை தரிசிக்க பெற்றவர்கள் எல்லா நலன்களையும் பெற்று வீடுபேறு அடைவார்கள். அவர்களது பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல் அழிந்துவிடும். இவரை என்றும் இறைஞ்சுபவர்கள் அப்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைவார்கள். ஆணவ மலங்களெல்லாம் நீங்கிவிடும். இறுதியில் வீடுபேறு கிடைக்கும். அந்த பெருமானுடைய திருநாமத்தை காதால் கேட்டாலேயே 10 பிறவிகளை செய்த வினைகள் நீங்கிவிடும். அப்பெருமானை நாம் நினைத்தால் 100 பிறவிகளில் செய்த பரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். சொக்கலிங்க பெருமானை இப்பொழுது சென்று வணங்குவோம் என்று எழுந்து வீட்டின் வெளியே வந்தால் 1000 பிறவிகளில் செய்த கொடிய பாவம் நீங்கும் என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த கடவுளை தரித்தவர்கள் 1000 அஸ்வமேதையாக பலனை பெறுவார்கள். ருத்ர சுப்த மந்திரத்தால் வழிபட்டவர்கள் 1000 ராஜசூய யாகம் செய்த பலனை பெறுவார்கள். உள்ளங்கை அளவு நீரை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் எல்லா பதிகளிலும் உள்ள சிவலிங்க மூர்த்திகளுக்கு சிவாகம விதிப்படி சோழசோபதாரத்தோடு வழிபட்ட ஒரு பலன் என்ன உண்டோ அது கிடைக்கும். நல்ல மனம் கலந்த நீரோடு சுந்தரேஸ்வர பெருமானை அபிஷேகம் செய்தவர்கள் 100000 அஸ்வமேதையாகம் செய்த பலனை பெறுவார்கள். வாசனை பொருள்களால் வழிபட்டோர் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து வாழ்வார்கள். இந்த பெருமானுக்கு மலர்களாலும் தூப தீபங்களாலும் திருவமுது முதலியவற்றாலும் பூஜை செய்தவர்கள் சிவலோக வாழ்வை என்றும் பெறுவார்கள். தாம்பூலம் முதலிய கொடுத்தவர்கள் 100 கோடி ஆண்டுகள் சிவபுரத்தில் வாழ்வார்கள். கற்பூர தீபம் விட்டவர்கள் சிவசாரூபியம் பெறுவார்கள். இந்த பெருமானுக்கு திருமஞ்சன குடம், அபிஷேக கலசம், தூபக்கால், தீபக்கால், மணி ஆகியவற்றையெல்லாம் வழங்குபவர்கள் தங்களது பாவங்களெல்லாம் இங்கு பெற்று என்னெல்லாம் வேண்டினார்களோ அத்தனை விருப்பங்களும் நிறைவேற்றப்பெற்று இன்ப வெள்ளத்துள் திளைப்பார்கள். இறைவனுடைய சன்னதியில் இன்னிசை கருவிகள் ஒலிக்க ஆடலும் பாடலும் புரிவிப்பவர்கள் மன்னர்களாக ஆகி பேரின்ப வெள்ளத்துள் மூழ்குவார்கள். அந்த பெருமானை அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ ஒருமுறை செய்தாலும் அரசர்களாக ஆவார்கள். இந்த பெருமானுடைய சன்னதியில் செய்யக்கூடிய ஹோமம், தவம், ஜபம், தானம் ஆகியவை ஒரு அணு அளவு இருந்தாலும் அது மேறு அளவு பலனை தரக்கூடியது. இந்த பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் யாரால் அளவிட்டுக் கொள்ள சொல்ல முடியும்? ஆகவே திரு ஆலவாய்க்கு ஒப்பாகிய ஒரு தலமும், பொற்றாவரி தீர்த்தத்துக்கு ஒப்பாகிய தீர்த்தமும், சோமசுந்தரமூர்த்திக்கு ஒப்பாகிய ஒரு மூர்த்தியும் 3 உலகங்களிலும் இல்லை. இந்த கல்யாண சுந்தரேஸ்வர மூர்த்திக்கு கற்பூர சுந்தரர் கடம்பவன சுந்தரர், கல்யாண சுந்தரர், அபிராம சுந்தரர், செண்பக சுந்தரர், மகுட சுந்தரர், கஸ்தூரி சுந்தரர், பழியஞ்சிய சுந்தரர், சோமசுந்தரர், ஆலவாய சுந்தரர், நான்மாடக்கூடல் நாயகர், மதுராபதி வேந்தர், சமஷ்டி விச்சாபுரநாதர், ஜீவன் முக்திபுரநாதர், பூலோக சிவலோகாதிபர், கன்னிபுரேஸ்வரர், மூலலிங்கமூர்த்தி ஆகிய பல பல நாமங்கள் உண்டு. இந்த பெருமான் ஆற்றிய திருவிளையாடல்கள் 64 எனப்படும். இந்த திருவிளையாடல்களுள் தேவர்களுக்கு அருள் செய்ததும் மனிதர்களுக்கு அருள் செய்ததும் அன்றி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட பெருமான் இளையவனாகி வந்து அருள் செய்த பெருமை ஒப்புயர்வற்றது. தீர்க்க முடியாத சாபங்களெல்லாம் தீர்த்த புண்ணியமூர்த்தி இவர். வேத நாயகனாகி இந்த பெருமான் வேதத்துக்கு பொருள் செய்த பொருள் சொன்னவன். அண்டர் நாடு ஆளாது கூடல் மாநகரத்தை தடாதகை பிராட்டியுடன் ஆண்டவன். பாண்டியர்களுடைய வம்சத்தை தழைக்கச் செய்தவன். மதுரையின் எல்லையை காட்டிய கடவுள், அதனை நான்மாடக்கூடல் ஆக்கியவன். சித்தனாக வந்து எழுந்தருளி அடியார்கள் வேண்டிய அனைத்தையும் வழங்கிய கருணாமூர்த்தி இவன். அநீதி மேம்பட்ட பொழுது தானே எழுந்தருளி அநீதி செய்தவர்களுடைய அங்கத்தை வெட்டி நீதியை நிலைநாட்டிய நீதிபதியாகிய பரம கருணாமூர்த்தியான கடவுள் அஷ்டமா சித்திகளையும் உபதேசம் செய்தவன். வரகுணன் என்ற ஒரு பாண்டிய மன்னனுக்கு சிவலோகத்தை காட்டிய ஒளியவன். இசைக்காக விறகும் விற்க துணிந்த பரம்பொருள், தனது அடியவனது இசைக்காக இறங்கி திருமுகம் எழுதி தந்து மற்றொரு அடியனாகிய சேரமான் பெருமாள் நாயனாரிடம் தூது விடுத்தவன். கேவலம் கேழலாக ஆகி பன்றிக்குட்டிகளுக்கு தாயாக ஆனவன். கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த கருணைக்கடல், நாரைக்கும் முக்தி கொடுத்தவன், சங்கத்தமிழ் ஆய்ந்தவன், தர்மிக்காக பொற்கிழியை கொடுத்தவன், நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தவன், தமிழோடு பின் சென்றவன், அதாவது இடைக்காடன் என்ற அன்பனுக்காக இறங்கியவன், வாதவூரடிகளாகிய மாணிக்கவாசக பெருமானுக்காக பிட்டு நேர்பட மண் சுமந்தவன், பிரியாசம்பந்த பெருமானை கொண்டு சைவத்தை நிலைநிறுத்தியவன், அவளையாகிய ஒரு பெண்ணுக்காக வன்னியும் கிணறும் லிங்கதும் அழைத்து சாட்சிநாதனாக விளங்கிய பெருமான் இந்த புண்ணியமூர்த்தி. இந்த பெருவானை தரிசிப்பவர்கள் எல்லா இன்பங்களையும் பெற்று சிவலோகத்தை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த பாண்டிய நாட்டு யாத்திரையில் முதலாவதாக நாம் திரு ஆலவாய் என வழங்கப்படும் மதுரையம்பதியை தரிசிக்க மேற்கொள்கிறோம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம், சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாளை போவார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநாளை போவார் வரலாறு. சரியா? அவர் என்ன திருநாளை போவார், அவர் எப்படி திருநாளை போவார்ங்கிற பேர் அவருக்கு வந்ததுங்கிறது தான் கதை. சரியா? சரி, திருநாளை போவார் இதுதான் நாயன்மாரோட பேர். அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? நந்தனார் அப்படிங்கிறது அவரோட உண்மையான பேரு. ஆனா அவருக்கு திருநாளை போவார்ங்கிற பேர் வந்தது. அது எப்படி வந்தது என்னங்கிறது அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? இப்ப கதைக்கு போவோமா? சரி, இப்போ சோழ நாட்டுல கொள்ளிடம் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த பெரிய அகலமான நதியா இருக்கும் கொள்ளிடம் இல்லையா? அந்த கொள்ளிடம் வாயிற அந்த இடத்துல ரொம்ப வளமான ஒரு இடம். அந்த இடத்துல மேற்காநாடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்ன மேற்காநாடு? காநாடு அப்படிங்கிற நாட்டுடைய மேற்கு பகுதி. அதுக்கு என்ன பேரு? மேற்காநாடுன்னு சொல்றாங்க. மேற்கு பகுதியத்தான் மேற்காநாடுன்னு சொல்றாங்க. சரியா? அந்த மேற்காநாடுல ஆதனூர் அப்படின்னு ஒரு ஊர். சரியா? அந்த ஆதனூருக்கு இப்ப என்ன தெரியுமா பேரு? மேலாநல்லூர் அப்படின்னு இப்ப பேரு. ஆதனூர்ங்கிற பேரு இப்ப இல்லை. சரிங்களா? இப்ப என்ன பேர்ல இருக்குது? மேலாநல்லூர் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. சரிங்களா? அந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தடவை போகும்போது அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. சரிங்களா? இந்த ஆதனூர்ல ரொம்ப செழிப்பான ஊர் இது. ஏன்னா இங்கதான் கொள்ளிடம் பாயுது இல்லையா, கொள்ளிட நதி இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப செழிப்பு. எல்லா இடமும் ஒரே சோலைகள், பூவெல்லாம் பூத்து பூத்து குலுங்கும். அந்த பூல இருந்து வடிகிற தேனு அப்படியே மழை மாதிரி, தேன் மழை மாதிரி பொழியுமா, அவ்வளோ பூ பூக்குமா. அப்புறம் எல்லா இடமும் ஒரே வயல், பச்சை பசேன்னு இருக்கும். எல்லாம் உழவு தொழில் நடந்துட்டு இருக்கும், நெல் விளையும், அப்படியே எல்லாம் ஒரே வயமான இடம். சரியா? இந்த இடத்துல அங்க வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு புலைப்பாடி இருக்குது. பாடி அப்படின்னா சேரி அப்படின்னு அர்த்தம். சரி, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல சேரி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் பாடின்னு சொல்லுவாங்க, புலைப்பாடி. சரியா? அதுதான் புலைச்சேரின்னு சொல்லலாம், புலைச்சேரி அல்லது புலைப்பாடி. சரியா? இங்க எப்படி இருப்பாங்கன்னா, இங்க வந்து புலையர்கள் இருப்பாங்க. சரியா? புலையர்கள், புலைச்சியர்கள். புலையன் அப்படிங்கிறது ஆண்பால், புலைச்சி அப்படிங்கிறது பெண்பால். சரியா? அதெல்லாம் ஆண்பால் பெண்பால் உங்களுக்கு தெரியும்ல, இங்கிலீஷ் கிராமர் நீங்க படிக்கிறீங்கல்ல. அதுல என்ன சொல்லுவீங்க? மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர்னு படிப்பீங்கல்ல, அதுதான் ஆண்பால் பெண்பால்னு தமிழ்ல சொல்றோம். சரியா? அதனால புலையர், புலைச்சியர் அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இவங்கெல்லாம் வந்து இந்த புலைப்பாடியில இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த புலைப்பாடி எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் வீடுகள்லாம் சின்ன சின்ன வச்சுட்டு குடிச்ச குடிச்சா, குடிச்ச குடிச்சியா, சின்ன சின்ன குடிச்சியா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல நெருக்கி நெருக்கி நெருக்கி நெருக்கி இருக்கும். சரியா? அங்க அப்படியே ஒரு ஒரு மரத்தடியில ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கோம். அந்த நாய்க்குட்டிய குட்டி பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி விளையாடுங்க. அப்புறம் அங்க அப்படியே சேவல், கோழி, கோழி குஞ்சு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த மரத்துல, மரத்தடியில பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சின்ன குழந்தைகளை தொட்டில் கட்டி அதுல தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த புலையர்களோட வேலை என்னது? தோல் கருவிகள்லாம் செய்யறது, தோலை பதனிடுதல். மிருகங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த மாட்டு தோல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பதனிட்டு அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து இசைக்கருவிகள் செய்யறதுக்கு கொடுப்பாங்க. இந்த தோல் வேலை தான் அவங்க செய்யற வேலை. சரியா? அந்த தோலை எல்லாம் காயப்பட்டிருப்பாங்க அந்த மரத்துல. அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னா, எல்லா பெண்கள்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு ஒரு பெரிய மிருகங்கள், பறவைகள், அப்புறம் குழந்தைகள், நாய்க்குட்டி, எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் ஒரு சமுதாயம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நெருக்கி நெருக்கி ஒரு ஒரு இடத்துக்குள்ள, கொஞ்சம் இடத்துக்குள்ள நிறைய பேர் வாழ்ந்தா எப்படி நெருக்கி அடிச்சிட்டு வாழ்வாங்க இல்லையா, அப்படி இருக்கும் அவங்களோட இடம். இப்படிப்பட்ட ஒரு புலைப்பாடியில இந்த புலையர்கள் குலத்துல நம்ம நந்தனார் அப்படிங்கிறவரு அவதாரம் செஞ்சிருப்பார். அவரோட பேரு நந்தன். சரியா? அவரையே நம்ம நந்தனார்னு சொல்றோம். நந்தன்கிறது அவரோட பேரு, ஆர் அப்படிங்கிறது மரியாதைக்காக நம்ம சேர்க்கிற விகுதி, ஆர் விகுதி தமிழ்ல, சரியா? அதனால நந்தன்ங்கிறது அவரோட பேரு, நந்தனார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் மரியாதைக்குரியவர், அவர் நம்ம நாயன்மார்கள்ல ஒருத்தர், 63 நாயன்மார்கள் இவர் ஒருத்தர் இல்லையா, அதனால ஆறுங்கிற விகுதி சேர்த்து சொல்றோம் நந்தனார், சரிங்களா? இந்த நந்தனார் வந்து ரொம்ப அவரோட தொழில் என்னவோ குலை தொழில் தான், அவர் தோல் பதனிடுறது இந்த மாதிரி வேலைகள் தான், மிருகங்களுடைய தோல் எடுத்து காய வச்சு பதனிட்டு அதுல வந்து தோல் கருவிகள்லாம் செய்யற வேலை தான் அவரோட வேலை. ஆனா அவர் மனசு எப்போதும் சிவபெருமானை நினைச்சிட்டே இருக்கும், மறந்து கூட அவர் சிவபெருமானை விட்டு வேற ஒன்றும் நினைக்க மாட்டார். நம்ம எப்பயாவது சாமியை நினைக்கிறோம் இல்ல, மற்ற நேரம்லாம் சாமியை மறந்தே போயிடுறோம், நம்ம நம்ம வேலைகளையே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, சாமியை மறந்தே போயிடுறோம். ஆனா அவர் இப்படி தெரியுமா, சாமியை மறக்கவே மாட்டார், மறந்து கூட சாமியை மறந்து வேற ஒன்றும் நினைக்க மாட்டார், சரியா? அப்படிப்பட்ட ஒரு அன்பான தொண்டர். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, தாழ்ந்த சாதியில உள்ளவங்களும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ள போய் சாமியை வணங்க முடியாது அவங்க, பாவம் அவங்க எல்லாம் வாசல் நின்னேதான் வணங்கணும், கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்ப எல்லாம் அப்படித்தான் இருந்தது சட்டம், இப்பதான் அந்த சட்டத்தை எல்லாம் மாத்திட்டாங்க. முந்தைய காலத்துல எல்லாம் அவங்க எல்லாம் தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க எல்லாம் சாமி மேல அன்பு இருந்தா கூட அவங்களால கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்கவே முடியல, அப்படிலாம் சிரமப்பட்டிருக்காங்க அவங்க, சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நமக்கு சாமி இவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, நம்மளை சாமி உள்ள கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, அதனால நம்ம எல்லாம் சாமிக்கு நன்றி சொல்லணும், சரியா? நம்ம நந்தனாருக்கு அவரால் கோயிலுக்குள்ள போக முடியல, ஆனால் அவர் மனசெல்லாம் இருக்கும், அப்படியே சாமியை நினைச்சிட்டே இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, அந்த தோல் கருவிகளை வச்சு நம்ம கோயில்ல எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, பெரிய முழவு, மத்தளம், பேரிகை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய கொட்டுற முரசு கொட்டுற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தோல் கருவிகளுக்கான தோல் கொடுப்பாரு. அந்த இழுத்து கட்டுறதுக்கு ஒரு வார் மாதிரி பயன்படுத்திருப்பாங்கல்ல, தோலாலான வார் பயன்படுத்திருப்பாங்கல்ல, நீங்க அந்த இசைக்கருவிகள்லாம் கவனிச்சு பாருங்க, ஒரு தோலால ஒரு சர்ஃபஸ் இருக்கும், அது நல்லா டைட்டா கட்டுறதுக்கு சைட்ல எல்லாம் கயிறு போல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு தோலாலான வார், அது அந்த வார் கொடுக்கறது. அப்புறம் வீணை, யாழ், இதுக்கெல்லாம் வந்து அந்த தந்தி இருக்கும்ல, ஸ்க்ரிங் பார்த்துருக்கீங்க, நீங்க வீணை தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி வீணை வர்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலேயே தமிழர்கள் வந்து யாழ்னு ஒரு இசைக்கருவி பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் வீணை மாதிரியே தந்தி கருவி தான், அதையும் இப்படி வீணை மீட்டுற மாதிரி தான் மீட்டுவாங்க. ஆனால் யாழ் வந்து ரொம்ப பழமையானது, வீணையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, வீணையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாழ் இருந்துச்சு, சரியா? அது பழைய இசைக்கருவி, அது தந்தி கருவின்னு சொல்லுவாங்க, அதை என்ன தந்தினா என்ன ஸ்ட்ரிங், அது நரம்புன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, நரம்பு, வீணையில நரம்பு இருக்குன்னு சொல்றோம்ல, நரம்பு அதைதான் மீட்டுவோம் நம்ம அப்படி இப்படி இல்லையா. அந்த நரம்பு வந்து இவர் நம்ம நந்தனார் வந்து அந்த நரம்பெல்லாம் கொடுப்பார், நரம்பு, அந்த வீணை யாழ்க்கான நரம்பு கொடுக்கறதோட மற்ற இல்ல பேரிகை மத்தளம் இதுக்கெல்லாம் தோல் கொடுக்குறாரு, அந்த தோல் இழுத்து கட்டுறதுக்கு வார் கொடுக்குறாரு, தோலாலான வார் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, கோரோசனைன்னு ஒன்று உண்டு, அது வந்து மிருகங்களுடைய உடம்புல இருந்து எடுப்பாங்க, ஆனால் நல்ல வாசனையா இருக்கும் அது, அதை வந்து நம்ம பெருமானுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க, பெருமானோட பூசைக்கு அதை பயன்படுத்துவாங்க, சரியா? இதையெல்லாம் கொண்டு கொண்டு கொடுப்பாரு கோயிலில் வந்து சாமிக்காக கொடுப்பாரு, கொடுப்பாரு, ஆனால் அவரால் உள்ளே போய் சாமியை கும்பிட முடியாது, வாசல்ல இருந்தே கொடுப்பார், சரியா? கொடுத்துட்டு வாசல்ல இருந்தே பெருமானை வணங்கிப்பார், சரியா? ஆனால் தன்னுடைய சைவ தொழிலை எப்போதும் செஞ்சுட்டே இருப்பார், அதை சிவ நினைவோடையே செஞ்சுட்டு இருப்பார், சரியா? இப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நடந்து அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி திருப்புன்கூர்னு ஒரு இடம் இருக்கு, சரியா? திருப்புன்கூர், சரியா? அந்த ஊர் எங்கன்னா, அவர் பிறந்த ஆதனூர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரணும் தள்ளி தான், சரியா? அந்த ஊருக்கு அவர் நடந்தே வந்துடுறாரு, வந்துட்டு திருப்புன்கூரில் இதே மாதிரி சாமிக்கு வேண்டிய கோயிலுக்கு வேண்டிய தோல் கருவிகள்லாம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அங்கே வந்து திருப்புன்கூரில் சாமி பேர் என்ன தெரியுமா, சிவலோகநாதர், என்ன சாமி பேர், சிவலோகநாதர், எந்த ஊரில், திருப்புன்கூர், சரியா? அந்த ஊரில் நந்தி வந்து பெரிய நந்தி, நீங்கள் சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, சாமிக்கு நேரம் நந்தி இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவார், வெளியிலேருந்தே எட்டி எட்டி பார்ப்பாரு, சாமி எப்படியாவது பார்த்து வணங்கிடணும் அப்படின்னு எட்டி எட்டி பார்ப்பாரு, இந்த நந்தி மறைக்கும். அப்போ மனசில் ரொம்ப நந்துக்குவார், சாமி உன்னை வணங்கணும்னு நினைக்கிறேன் சாமி, நேராக பார்த்து வணங்கணும்னு நினைக்கிறேன் சாமி, நம்ம சாமிக்கு தான் நம்ம மனசில் என்ன நினைச்சாலும் தெரியும் இல்லையா, நம்மளை யார் எந்த நிமிஷம் என்ன நினைக்கிறோம் எல்லாம் நம்ம சாமிக்கு தெரியும் இல்லையா, அதனால நம்ம நந்தனார் நினைச்சதும் அவருக்கு தெரியும், நம்ம சாமிக்கு தெரிஞ்சிடும், அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா, சாமி நந்திய கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ நந்தி என்ன பண்ணும், அப்படியே எழுந்திருச்சு இப்படி சைடில் உட்காந்துரும், பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துரும். அப்போ நந்தனாருக்கு நேராக சாமி தெரிவார். சரியா, அப்போ சாமி அப்படியே விழுந்து வணங்கி கையெடுத்து கும்பிடுவார், விழுந்து வணங்குவார், வணங்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியில் கூத்தாடுவார், பாடுவார், ஆடுவார். அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கண்ட தனியாக வரும் ஆனந்த கண்ணீர். நம்ம சாமி நமக்காக நந்தியை ஓரமாக விலக சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு நந்தனாருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி அப்படியே வெள்ளம் போல பாயும் மனசில். சரியா, பெருமான் அப்படியே வெளியிலருந்தே வணங்கிட்டு அப்படியே கோயில வெளியிலருந்தே வளமாக வருவார். இப்போ வரும்போது அந்த கோயிலோட மேற்கு பக்கத்தில் ஒரு பள்ளமாக ஒரு ஒரு இடம் இருக்கும். அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணும் தெரியுமா, இந்த இடத்துல நம்ம திருக்கோயிலுக்கு ஒரு திருக்குளம் அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். கோயிலுக்கெல்லாம் குளம் உண்டு இல்லையா, நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா கோயில்லையுமே திருக்குளம்னு ஒன்று இருக்கும். அந்த திருக்குளத்துக்கு இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அந்த இடத்த தானே ஒத்தையாக வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி குளம் அமைப்பார். சரியா, குளம் அமைச்சு அந்த குளத்துக்கு இப்ப கூட பேரு நந்தன் குளம். அந்த குளம் இப்ப கூட இருக்குது, அந்த குளத்துக்கு நந்தன் குளம்னு பேர். சரியா, இதுல வந்து நம்ம பெரிய புராணத்துல சொல்லாத ஒரு செய்தி இருக்குது. என்ன தெரியுமா, இவங்க நந்தனார் வந்து ஒத்தையா வெட்டிட்டே இருந்தார் இல்லையா, குளம் வெட்டிட்டே இருந்தார் இல்லையா. அப்போ நம்ம சாமி சொல்லுவாரா, விநாயகரை கூப்பிட்டு நீ பூதகணங்கள் எல்லாம் அனுப்பி அந்த குளத்தை நந்தனார் வெட்டி முடிக்கிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ விநாயகர் என்ன பண்ணுவார், அவர் தான் கணங்களுக்கெல்லாம் தலைவர் இல்லையா, கணபதி அவர் இல்லையா, கணங்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அவர் என்ன பண்ணுவார், பூதகணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, சிவகணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, நந்தனார் ஒரு நாள் அந்த குளத்தை வெட்டிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவார், ராத்திரி ஒரு ராத்திரியா விநாயகர் இந்த பூதகணங்களை எல்லாம் கூப்பிட்டு குளையாலேயே முடிச்சு வச்சிருவார். ஃபுல்லா குளம் ரெடி ஆயிடும், திருக்குளம் ரெடி ஆயிடும், ஃபுல்லா பணியெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் நந்தனார் முடிச்சு பார்ப்பாரு, குளம் எல்லாம் முழுசா முடிஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா, இந்த கதை வந்து நமக்கு பெரிய புராணத்துல சேக்கலா பெருமான் சொல்லலை, ஆனா இந்த குளத்து பக்கத்துல குளம் வெட்டிய விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இப்ப கூட இருக்கார். சரியா, இந்த கோயில் போகும்போது அதை கவனிங்க, அவர் பேர் குளம் வெட்டிய விநாயகர். சரியா, அதனால சரி அப்ப இந்த நிகழ்வு நடந்திருக்கணும் அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியுது. சரியா, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலில் என்ன பண்ணுவார், கோயில் வெளியிலருந்தே வளமாக வந்து வணங்கிட்டு அப்படியே தன்னோட ஊரான ஆதனூருக்கு வந்துடுவார். சரியா, ஆதனூருக்கு வந்தவருக்கு இப்படியே அப்பப்போ வேறு வேறு கோயில்களுக்கெல்லாம் போவார், பெருமானை வணங்குவார், வெளியிலருந்தே வணங்குவார், வந்துடுவார். இது நடந்துகிட்டே இருக்கும். சரியா, அப்போ ஒரு நாள் அவருக்கு தில்லைக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும், போய் நம்ம பெருமானை வணங்கணும்னு ஆசை வந்துடும். சரியா, அந்த நினப்பு வந்ததுலேருந்து பெருமானை பற்றி நினப்பா இருப்பார், பெருமானை நினச்சிட்டே இருப்பார். சரியா, எப்போ போகிறது அப்போ நினைப்பார், எப்படியும் உள்ளே போய் சாமியை கும்பிட முடியாது, சரி நாளைக்கு போவோம் அப்படின்னு தினமும் நினைப்பார். அதனால தான் அவர் பேர் நாளை போவார்னு ஆயிடுச்சு, அவரோட பேர் நந்தனாருங்கிறது நாளை போவார்னு ஆயிடுச்சு. சரியா, இப்படி நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன்னு நினச்சிட்டே மனசில் பெருமானை நினச்சிட்டே இருப்பார். சரியா, அப்புறம் என்ன ஆகுது, இதை நினச்சிட்டே காலம் ஓடுது, நாள் போயிட்டே இருக்கு, அங்கே போனாலும் சாமியை உள்ளே போய் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி நம்பிக்கிட்டே, ஆனால் போகணும் போகணும், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். சரியா, ஒரு நாள் என்னாகும், ஒரு வழியாக கிளம்பி வந்துடுவார். வர்ற வர வழியில் கொள்ளிட நதி இருக்கு இல்லையா, அந்த கொள்ளிட நதியை தாண்டி இந்த பக்கம் தில்லைக்கு வந்துடுவார், தில்லையோட எல்லைக்கு வந்துடுவார். எல்லைன்னா என்ன, பார்டர் இல்லையா, அந்த எல்லைக்கு வந்துடுவார். வந்து நின்னானே அங்கே பார்த்தா அவருக்கு வந்து தில்லையை பற்றி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கார். அவர் அவர் இது வரைக்கும் தில்லைக்கு போனதில்லை, ஆனால் தில்லையை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அங்கே வந்து தில்லை மூவாயிரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தில்லை மூவாயிரவர் வந்து தில்லை வாழ் அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து 3000 பேர், 3000 பீப்புள். சரியா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பெருமான் மேலே ஆறாத அன்புடையவங்க, பெருமான் பூஜை பண்ணுற உரிமை அவங்களுக்கு உரியது. சரியா, தில்லை கூத்த பெருமான் இருக்கார்ல, அவருக்கு பூஜை பண்ணுற உரிமை இந்த தில்லை 3000 பேருக்கு உரியது. அவங்க வந்து நம்மளை மாதிரி பள்ளிக்கூடத்துல எல்லாம் போயெல்லாம் படிக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேத பாடசாலையில் தான் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அவங்க வேதம் தான் கற்றுக்குவாங்க, வேறு எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படியெல்லாம் படிக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து வேதம் மட்டும்தான் கற்றுக்குவாங்க, அதுவும் வேத பாடசாலையில் தான் கற்றுக்குவாங்க. அவங்க எப்படி தெரியுமா, நம்மளாம் வந்து கூத்த பெருமான் என்ன நினைக்கிறோம், சாமின்னு நினைக்கிறோம்ல, ஆனால் அவங்க வந்து தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் நினைப்பாங்க. அவங்க வந்து பெருமானை எப்போது தன்னோட அப்பா அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தாத்தா அப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்க. பெருமானை வந்து அவங்க வீட்டில் அப்பா போலையும் தாத்தா போலையும் தான் அவங்க நினைப்பாங்க, குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவங்க நினைப்பாங்க. சரியா, அந்த தில்லை 3000 வந்து பெருமான் அவங்க பெருமான் மேலே அன்போடு எப்போது பூஜையே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த 3000 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளேயே தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்க வெளியில வேறவங்க இடத்துல வேற இடத்துல பெண் எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க, தனக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. அந்த 3000 பேருக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. இப்ப கூட அவங்கதான் நம்ம பெருமானுக்கு வழிபாடு பண்றாங்க. தலையை அப்படி நல்ல சீவி கொண்ட போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க அடுத்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்க, சிதம்பரம் கோயிலுக்கு போனா பாருங்க, நல்ல தலையெல்லாம் நல்ல சீவி ஆண்கள் கூட நல்ல பெரிய கொண்ட வச்சிருப்பாங்க. அவங்க அவங்கதான் தில்லைவாழ் அந்தணர்கள், சரியா? அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் அங்க வந்து 3000 பேர் இருக்காங்க இல்லையா, அங்க 3000 வேள்வி குண்டம் அமைச்சு ஒரே வேள்வி நடந்துட்டே இருக்கும் தில்லையில. தில்லையில எல்லா இடமும் அப்படியே சிவ மனம், எல்லா இடமும் அப்படியே வேதம் ஓதுவாங்க, அப்படி வேள்வி நடந்துட்டே இருக்கும். அந்த வேள்வி குண்டத்துல இருந்து வர்ற ஓம புகை அப்படியே நிறைஞ்சிருக்கும். எல்லா இடமும் சிவ மனம், சிவனை பத்திர சிவனை பாடுற ஒலி கேட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஊர். இதை வந்து அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு, நம்ம நந்தனார் கேள்விப்பட்டிருக்காரு. இன்னைக்குதான் அப்படியே வெளியில நின்று பாக்குறாரு, அந்த எல்லையில நின்று அப்படியே பாக்குறாரு. எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகள், அப்படியே வேத ஒலி, ஓமகுண்டத்துல இருந்து வர்ற அந்த புகை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு தில்லையில நான் எப்படி காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையிலேயே நின்றுவார். நின்றுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லையிலேயே வணங்கிட்டு அப்படியே சிதம்பரத்தையே ஊரோட வலம் வருவார். ராத்திரி பகலா நடப்பாரு, ஊரவே சுத்தி வரணும்னா எப்படி இருக்கும்ல, ஊர் எல்லையிலேயே நடந்துட்டே போவார். கோயில் எல்லைக்குள்ளே வராம வெளியிலே நடந்துட்டே போவார். அப்படியே நடந்து நடந்து நடந்து பெருமானுக்கு சுத்தி வலம் வந்துட்டே இருப்பார். ராத்திரி பகலா நடப்பாரு, அப்படியே டயர்டாகி ஒரு நாளும் அப்படியே சோர்வாகி அப்படியே ஒரு நேரம் படுத்துருவார். படுத்தவர் அப்படியே தூங்கிடுவார், சரியா? ஆனா மனசுல எல்லாம் சாமியும் உள்ள பார்க்கணும், சாமியும் உள்ள பார்க்கணும், எனக்கு தில்லை தரிசனம் எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும்னு அவர் மனசு அப்படியே ஏங்கி கிடக்கும், சரியா? அப்ப அந்த ஏக்கத்தோடையே அப்படியே தூங்கிடுவார். அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அவர் கனவுல வந்து உனக்கு தில்லை வாழ்ந்தனர்கள் நெருப்பு மூட்டி கொடுப்பாங்க, அந்த நெருப்பு குண்டத்துல நீ மூழ்கி நீ வந்து அந்தணனாகி வந்து என் திருவடிக்கு வா அப்படின்னு சொல்லுவார், சரியா? என்ன சொல்லிடுவாரு, நெருப்பு குண்டத்துல மூழ்கி இந்த உடம்ப விட்டு நீ வேற ஒரு அந்தணர் உடம்புல நீ வருவ, நீ உள்ள என் திருவடிக்கு வருவ அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் என்ன செய்வார் தெரியுமா, தில்லை வாழ்ந்தனர்கள் எல்லாத்தையும் போய் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னோட அன்பன் ஒருத்த என் மேல ஆறாத அன்புடையவ, ஆறாத காதலுடையவ, அவன் வந்து எல்லையில நிக்கிறான், என்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறான், ஆனா எல்லையில நிக்கிறான், நீங்க அவனுக்கு ஒரு நெருப்பு வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி என்ன சொல்லிடுவாரு, எல்லா தில்லை வாழ்ந்தவர்களோட கனவுல போய் சொல்லிடுவாரு. அப்போ அவங்க எல்லாம் முடிச்சு பார்ப்பாங்க, அப்படி சாமி சொன்னது ஞாபகம் வரும், அவங்க எல்லாரும் சரி நம்ம சாமி சொன்னதை நம்ம கண்டிப்பா செய்யணும், நம்ம சாமி சொல்லியிருக்காரு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லைக்கு வருவாங்க. வந்து பார்த்தா நம்ம நந்தனார் இருப்பாரு, அவர்கிட்ட வந்து உங்களை வந்து நாங்கள் கூட்டிட்டு போக வந்திருக்கோம், உங்களுக்கு நாங்கள் நெருப்பு அமைச்சு கொடுக்குறோம், நெருப்பு குண்டு அமைச்சு கொடுக்குறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தில்லை வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, நந்தனாரை உள்ள கூட்டிட்டு வருவாங்க, அந்த எல்லைக்குள்ள வருவாங்க. வந்து கோயிலில் வந்து தெற்கு வாசல் இருக்கு, தெற்கு கோபுரம், சவுத் சவுத் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவருக்கு வெளிப்பக்கத்துல அந்த ஓமகுண்டம் அமைப்பாங்க, அந்த பெரிய குண்டம் மாதிரி அமைச்சு அதுல பூரா நெருப்பு நிறைச்சிருவாங்க, சரியா? செஞ்சு அப்படி நெருப்பு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த இடம் இப்ப கூட என்ன தெரியுமா பேர்ல இருக்குது, ஓமக்குளம் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. தில்லையில சிதம்பரத்துல தெற்கு கோபுரத்து பக்கத்துல அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளி பக்கத்துல ஓமக்குளம் அப்படிங்கிற பேர்ல இப்ப கூட அந்த இடம் இருக்கு, சரியா? அப்படி நெருப்பு அமைச்சு கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம நந்தனார் வந்து நெருப்பு அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகும், அப்பாடா எனக்கு விமோசனம் கிடைச்சிச்சு, அப்பா இதுல விமோசனம் கிடைச்சிச்சு, எனக்கு என் சாமியை பாக்குறதுக்கு எனக்கு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஆனந்த குத்தாடுவாரு. எல்லாரையும் வணங்கி என்ன பண்ணுவாரு, அப்படியே பெருமான் திருவடி அப்படியே மனசுல நினைச்சு கைய அப்படி தலைமையில கூப்பி பெருமான் திருவடி அப்படியே நெஞ்சில நிறைச்சு அப்படியே அந்த ஓம குண்டத்துக்குள்ள இறங்குவார், சரியா? அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள இறங்குவார். அப்படி இறங்கினோடனே என்ன ஆகுது தெரியுமா, அவரோட உடம்பு அப்படியே மாறி அப்படியே பொன்னாளான உடம்பு மாதிரி வந்துடும். ஏன் ஒரு முனிவர் போல வருவார் வெளியில வரும்போது. வெளியில வரும்போது ஒரு ஜடாமுடி இருக்கும் அவருக்கு, ஒரு பூணூல் போட்டிருப்பாரு, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பொலிவு, அப்படியே பொண்ணு மாதிரி தக தகன்னு இருக்கும். அப்படி ஒரு முனிவர் மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, ஒரு அந்தனர் மறையெல்லாம் வேதங்கள் எல்லாம் கற்று அந்தனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள போல அவர் வெளியில வருவார். வெளியில வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே அதிசயம் ஆச்சரியம். என்ன பண்ணுவாங்க, அந்த 3000வர்கள் தில்லை 3000வர் நிக்கிறாங்களா சுத்தி, அவெல்லாம் அப்படியே வணங்குறாங்க. இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம் அப்படின்னு. அங்க சுத்தி நிறைய அடியார்கள்லாம் நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படியே தாழ்ந்து வணங்குறாங்க, தரையில விழுந்து வணங்குறாங்க அவரை நந்தனார. சரியா வணங்குறாங்க. அப்படியே தேவர்கள்லாம் அப்படியே இசை கருவிகள் எல்லாம் ஆசிக்கிறாங்க. தேவலோகத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் மேல இருந்து அப்படியே பூ மாறி பொழிகிறாங்க. எல்லாம் ஆச்சரியம், எல்லாருக்கும் என்ன வியப்புல கண்ணு விரியுது. அந்த மாதிரி எல்லாம் பேச்சு இல்லாம நிக்கிறாங்க இந்த அதிசயத்தை பார்த்து. இப்ப என்ன பண்றாரு நம்ம நந்தனார், அப்படியே அந்த அந்தனர் திருவுருவம் கிடைச்சிருச்சு இல்லையா, அந்தனர் உருவம் கிடைச்சிருச்சு, அப்படியே வணங்கி அந்த தெற்கு கோபுரத்தை வணங்கி அப்படியே மட மட மட மடம் கோயிலுக்குள்ள போவார். சாமியை பார்க்கணும், அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லையா, ஏக்கம், எவ்வளவு நாளா அப்படியே அணை போட்டு வச்சிருந்த ஆசை இல்லையா அது, அதனால மட மட மட மடம் அப்படியே உள்ள போவாரு. உள்ள போனவர் அப்படியே சாமியிட்ட உள்ள கலந்துருவார், யாரும் அவரை பார்க்க முடியாது. எங்க போனாரு எங்க போனாரு எல்லாரும் தேடுவாங்க, எங்கேயும் அவர் இல்லை. அப்படியே சாமி திருவடிக்குள்ள போயிட்டார். சரியா நந்தனா இப்படி தில்லையில அப்படியே சாமியோட இரண்டரை கலந்துட்டார். சரியா இப்போ இந்த நந்தனாரை வந்து நம்ம மனசார நினைச்சுக்கணும். இதுல வந்து ஆதனூர் பார்த்தோம்ல, அவர் பிறந்த ஊர் ஆதனூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த கோயில்லையும் நந்தனாருக்கு ஒரு சிலை இருக்கு. சரியா அப்புறம் திருப்புன்கூர், அதான் நம்ம நந்தி ஓரமா வழி விட்டுச்சு இல்லையா, வழி விட்டு சாமி வணங்கினார் இல்லையா நம்ம நந்தனார், அந்த கோயில்லையும் அந்த தேரடி பக்கத்துல வெளி வெளி கோயில்ல வெளி பிரகாரத்துல நம்ம நந்தனாருக்கு ஒரு சிலை இருக்கு. சரியா அதெல்லாம் நீங்க அடுத்த ரூபா போனீங்கன்னா அதை கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா அந்த இடத்துல அந்த அவர் வச்சிருக்க அந்த சிலை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து நேர பார்த்தா சாமியை நேர வழிபட முடியும். ஏன்னா அவர் அப்படித்தான வழிபட்டாரு இல்லையா, நந்தி விலகினோடனே சாமியை நேர வழிபட்டாரு இல்லையா, அதே இடத்துல அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. சரியா அதையும் நீங்க அடுத்த ரூபா போனா கவனிக்கணும். அப்புறம் தில்லையில தெற்கு கோபுரத்து பக்கத்துல ஓமக்குளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா இதெல்லாம் அடுத்த செய்யுங்களா. சரி இப்ப நம்ம நந்தனார் திருவடியை வணங்கிக்குவோம். சரியா அன்பு இருந்தா போதும், அன்பு ஒன்ன மட்டும்தான் நம்ம சாமி பார்க்கிறாரு. சரிங்களா இதனால நம்ம சாமிகிட்ட அன்பா இருக்கணும், அந்த அன்பு சாமி தான் நமக்கு தரணும். அவர்கிட்ட அன்பு செய்யறதுக்கும் சாமி தான் நமக்கு அருள் செய்யணும். சரியா அதனால சாமிகிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கும்போது சாமி நந்தனார போல உங்க மேல அன்பு வைக்கணும், கண்ணப்பநாயனார போல அன்பு வைக்கணும், காரைக்கால் அம்மையார போல அன்பு வைக்கணும் நானு அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைக்கணும். சரிங்களா சரிங்களா சரி நம்ம எல்லாரும் அதை செய்வோம். சரியா நமக்கு சாமி அருள் நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா சரி நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்
0: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. கௌரி இவ்வாறு தன்னுடைய புகுந்த வீட்டில் சிவபெருமான் திருவடிகளுக்கு அன்பில்லாதவர்களாக இருந்து பெருமானை வழிபடுவதற்கு இடையூறாக இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த மாமனும் மாமியும் கணவனும் வெளியூரில் ஒரு திருமணம் பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். கௌரியை கூட்டிச் செல்வார்களா, அங்கேயே வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்லுகின்றார்கள். இதோ அவர்கள் இல்லத்தில் அன்று என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம்.
2: நம்ம வெளியூர் போய் கல்யாணம் பாத்துட்டு வரணும், இவளை இப்படியே விட்டுட்டு போனா சாம்பல பூசிட்டு வந்துருவா, வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருவோம்.
3: அங்க இருக்க நீ அம்மையே ஆலவாயன் பெருமானே, என்ன கொடுமை இது! உங்கள் திருவருளை பேசாத ஒவ்வொரு நாளும் வீண் நாள் அன்றோ? வாழ்வின் பயனை அடைவது சிவ பூஜையால் அன்றோ? இங்கு உன் பூஜையும் செய்ய இவர்கள் விடமாட்டார்கள். நடமாடும் கோயிலாக விளங்கும் சிவனடியார் பெருமக்கள் தம் சிவ வேடத்தை வணங்கி அவர்களுக்கு அமுதிடுதல் அன்றோ இல்லறத்தின் பெருமை? இறைவா, உன் அடியார் முகம் கூட காணாத நிலையில் உள்ளேனே சொக்கநாதா.
4: சிவசிவா சிவசிவா சிவசிவா சிவசிவா
3: சிவசிவா சிவசிவா.
4: சிவபெருமான் திருவருள் உனக்கு உரித்தாக அம்மா. பல நாள் பசி இந்த வெயிலின் கொடுமையில் மிகவும் களைத்து விட்டேன். எனக்கு உணவளிப்பாயா அம்மா?
3: ஆஹா, பாலைவனத்தில் சென்று கொண்டிருப்பவனுக்கு சோலை தெரிந்தாற் போல எனக்கு தங்களின் சிவவேட பொலிவழகு கண்களெல்லாம் நிறைவிக்கின்றது. ஆஹா, என்ன சொன்னீர்கள்? பசியா? அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈதலை விடவும், பிரான் திருக்கோவில் சிகரம் ஆயிரம் செய்திலினும் ஞானிக்கு ஒரு பகல் உணவளிப்பதென்றோ சிறந்தது. ஆனால் பெரியோரே, என்ன நான் செய்வேன்? என் புகுந்த வீட்டார் வீட்டினை வெளியே பூட்டி சென்று விட்டனர். எவ்வாறு நான் அமுதளிப்பது?
4: உன்னுடைய கரம் பட்டதும் கதவு திறக்கும். நீ தாமதியாது என் பசிக்கு உணவளி.
5: கௌரி தொட்டவுடன் கதவின் தாள் திறக்கின்றது. அன்போடு அந்த முதியவராக வந்துள்ள சிவபெருமானை அழைத்துச் சென்று உணவு பரிமாறுகிறாள்.

0: இறைவர் அந்த உணவை உண்டவுடன் இளைஞராக மாறுகின்றார். கௌரி திகைத்து ஒதுங்கி நிற்க அப்போது புகுந்த வீட்டினர் வருகின்றனர். கற்பிற்சிறந்த நங்கையான அந்த கௌரி திகைத்து செய்வதறியாது ஒதுங்கி நிற்கிறாள். அந்த நேரம் பார்த்து அவளுடைய புகுந்த வீட்டினர் வருகின்றார்கள்.
1: கௌரி, கௌரி, கௌரி, கௌரி.
2: கண்ணுத பெருமானி,
0: கௌரியின் பதைபதைப்பைக் கண்ட இறைவர் அவளை என்றும் கைவிடுவாரோ? அவள் புகுந்த வீட்டினர் வரும் முன்னர் பச்சிளம் குழந்தையாக ஆகிவிடுகின்றார்.
1: என்னடி இது குழந்தை, எங்கிருந்து வந்தது?
2: அம்மா, தேவதத்தனின் மனைவி இக்குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றாள்.
1: ஓஹோ, எரியாடம் ஊருத்திரனுக்கு அன்பு பூண்டவன் குழந்தையா நம் வீட்டில் சேர்த்தாய்? போடி, நீயும் இந்த பிள்ளையும் என் கண்முன்னே நிற்காது, எங்காவது போய்விடுங்கள். உனக்கு இந்த வீட்டில் இனி இடமில்லை.

0: தெருவில் தள்ளப்பட்ட கௌரி இறைவர்தம் திருமந்திரத்தை ஜபிக்கிறாள். அவளுக்கு இப்போது ஏது கலக்கம்? உடனே வந்திருப்பது பெருமானன்றோ? பெருமான் என்றேனும் தன்னுடைய அடியவராகிய அந்த கௌரியை கைவிடுவாரோ? அருகில் இருந்த அந்த குழந்தை வானில் உமையோடு இறைவனாக காட்சியளிக்கின்றார். கௌரிக்கு தானர்க்கு அரிய பேரு. பெருந்தவமா முனிவர்கள் எல்லாம் எந்த காட்சியைக் காண பெருங்காலம் தவம் முயல்கின்றார்களோ, அந்த காட்சி கௌரியம்மைக்கு அற்புதமாக அவள் அன்பின் பயனாக உமையோடு இறைவன் காட்சியளிக்கிறார்.
1: கௌரி, நீ அன்பை மெச்சினோ, நீ பார்வதியின் வடிவை பெறுவாயாய், உன் புகழ் விளைவிடுவோம். அடியார்க்கு எளிவந்த ஆலவாயன்னல் திருவடிகள்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: மேகம் இறைவன் இறையடியை இறந்தற்று ஒளிரும் எளிஞானவோ யோகமடைந்து சிவமாவோ ஊனம் அடைத்து ஒளிந்தது. அதனால இப்படி சிவஞான தானத்தை செய்தவர்கள், இப்படி சிவன் நூல்களை வாசிப்பவர்கள், அதை ஊசிப்பவர்கள், அதை யோசிப்பவர்கள், நேசிப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் சிவலோகம் சென்று பூமியிலே வந்து பிறந்து அதற்கு மேலே சிவஞானத்தை பெற்று இரண்டற்று உழிவார்கள். இரண்டற்று தான் நாட்டு இரண்டற்று, இரண்டா ஒன்றா சிவனும் சிவனும் சேர்ந்தால் அத்துவதம் சொல்றது. இரண்டா ஒன்னானா ஒன்று மல்ல இரண்டு மல்லன்னு சொல்றது. சிவன் வந்து சிவத்தோடு சிவன் சேர்த்து விட்டா சீவனும் சிவன் ஒன்னா ரெண்டா எப்படி ஒன்னாகும்? சிவன் ஜீவன் தான், சிவன் ஜீவன் தான், எப்போதுமே எப்போதுமே ஜீவன் ஜீவன் தான், சிவன் ஜீவன் தான். இப்ப ரெண்டா இல்லையா? ஒன்னா தான் இருந்தா ஒன்னு வல்ல ரெண்டு வல்ல ஒன்று வல்ல இரண்டு வல்ல. ஆகையினால் தன்மையினாலே இரண்டா இருக்கும், கலப்பினாலே ஒன்றா, அது அத்துவத முக்கியம்னு சொல்றது. ஆகையினாலே இப்படி மலமாயா கர்மங்கள் எல்லாம் கெடும்படி சிவத்தோடு கலப்பார். இப்படி ஞானவாரையின் ஜீவிதியும் சிவாச்சிரமம் ஜீவிதியும் நடத்துகின்றார். சிவாச்சிரமங்கிறதா சிவ ஞானிகளுக்கும் சிவனடியார்கள் சிவ யோகிகள் தங்கி கொள்ளுவதற்காக அமைத்துக் கொடுக்கிற மண்டபம் மடம். மடம் அது சிவாச்சிரமம். இப்ப மடம் இருக்குன்னா அது சிவாச்சிரமம். மடம் இருக்கு, அந்த இடத்துக்கு சிவாச்சிரமம் இருக்கு. அது நிர்மலனாகிய சிவனுக்கு செய்த சிவாகமத்தை மாணாக்கருக்கு உபதேசிக்க இயல்பினுடைய சிவஞான தானத்தை அதன் விதத்தையும் அந்த வேலையும் கற்போருக்கு உலகமெல்லாம் நிறைந்து நிற்கும் கீர்த்தியும் ஒப்பில்லாத போக வேதங்களும் பூமியில் வாழும் செயலை அனுமதித்து நிறையாது விடுதலை பெற்றோரும் ஞானம் பரவாத முத்தி உண்டாகும் பொருட்டு சொன்னோம். மே சிறந்த எல்லையுடைய சிவாச்சிரமம் செய்யும் விதியையும் உனக்கு சொல்லுவோங்கிறார். சிறக்கச் செய்க திருவெல்லை சிறிய குடைய திருமதிலும் புறத்தே எழிலார் குளிலதனை அது நன்றாக மதிலும் அது நல்ல எல்லையிலே அந்த அந்த மண்டபத்தை கட்டி அதுக்கு பக்கத்துல நல்ல நந்தன வனங்களை வைத்து அவன் பூஜைக்கு வேண்டிய திருத்தத்திலிருந்து மடைப்புள்ளியிலிருந்து மற்ற சௌகரியங்களிலிருந்து எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார். அந்த அதனாலதான் இத்தனை மடங்களும் உண்டாயிருக்கிறது, இத்தனை மடங்களுக்கு அத்தனை வசதி இருந்தது. இந்த உண்மையெல்லாம் உணர்ந்த பெரியவர்களா போயிருந்தான் அவனுக்கு சொத்து எழுதி வச்சிருக்காங்க உடம்புல. இப்ப இருக்கிறவன் நல்ல சௌரியமா போச்சு, அப்ப எழுதி வச்சது, இப்ப இருக்கிறவனுக்கு சௌரியமா போச்சு வளர்க்கிற, அப்ப தெரியாம எழுதி வச்சுக்கிட்டேன், இப்ப தெரிஞ்சவன் சாப்பிடுற. ஆகையினாலே இப்படி பொய்கைகளையும் அரை அதை சூழ மலை போன்ற கோபுரத்தை விட்டு நீங்கள் திருமறதிலையும் சிறக்கும் முடிச்சிருக்க உரைத்த புரிசை உண்ணாலாம் உப்பிலாமலன் உரைத்த உரை தரித்தும் விரித்தும் தக்கார்க்கு தாளாரலமை தலைமையவர். இருக்கும் கழக மண்டபம் ஏற்றிடுங்க. பெரியோரவை அரிக்கும் அரிக்கும் அரிக்கும் அரிக்கும் அயங்கணக்கு அரியானடியே அடைவாரு. அரிக்கும் மறிக்கும் அயங்கணக்கும் அரிக்கும் மறிக்கும் அயங்கணக்கும் என்னமா சொல்றாருப்பா. மாலும் பரந்தறக்கும் பரமனும் தேடுதற்கரிய, பரந்து இறக்கும் பரமனும் தேடுதற்கரிய, சிவனது ஜீவாதத்தை அடைய கருதுவார், சிவபெருமானை திருவடி அடைய எண்ணுவோர்கள் முன்னர் கூறிய முதலாவரணத்துக்கு நடுவாக நியமித்த எல்லையில திருமடத்தினை மூன்று நிலமாக எடுத்து அதன் மேலே நிகர் இல்லாத நிகழ்வாயி சிவன் அருள் சிவாகரங்களை தன் உள்ளத்தின் தரித்தல் பண்ணி அவற்றின் பொருளையும் தற்காலம் குறித்து கூறியும் மேலாய நிலைமையுடைய பிரிவு விழுந்தருமே இருக்கும் கல்வி என்ற கடக மண்டபத்தை அழகுபடச் செய்க அப்படிங்கிற இப்படி எல்லாம் அந்த சிவஞான தானங்களை சொல்லி சிவஞான நூல்களை பாதுகாப்பு சொல்லி இதற்கு மேலே இப்படி சிவாச்சரணத்தை கொஞ்சம் கூடுதலா சொல்றாரு. இப்படி எல்லாம் இந்த சிவஞான தானவியலிலே சொல்லி முடிக்கிறாரு. இப்படி சிவாச்சிரமத்தை செய்து கொடுப்பீர்களாக. முன்னர் கூறிய கல்வி என்ற களத்துக்கு அது கழகம்னு வேறு, அந்த கழக மண்டபங்கிறது ஆசிரியன் இருந்து சொல்லுகின்ற இடம், சீடர்கள் இருந்து கேட்கின்ற இடம், கேட்கின்ற இடம் கழக மண்டபம். அதற்கு மேலே கல்வி என்ற களத்துக்கு மேலான ஐந்தாவது நிலத்தினை ஆன்மாக்கள் பாசவனைக்கு பகைவனுமாய் நாததுவம் கடந்தவனுமாய் யாவராலும் காணமாத கர்த்தாவுமாய் கல்லாலின் கீழ் எழுந்தருள் இருந்து தேவதுகளுக்கெல்லாம் புதற்க முதலிய குற்றங்களை நீக்கி நிறைந்த ஞானத்தை உதவும் வேதாகமங்களை உதிசித்து தட்சிணாமூர்த்தமாய் சிவனுக்கு ஆலயமாக செய்யும். பிரதானம் தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருக்கணுங்கிறார் மடத்தில், தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருக்கணுங்கிறார் அவர் தானே இப்படி சொன்னவரு, சொல்லாமல் சொன்னவர். அதற்கு மேலே அந்த சிவாச்சிரமத்தை சூழ அபிமுகங்களாக பாகசால முதலிய எட்டினையும் விலோமமாக கட்டுமுறை உணர்த்துகின்றார். அதற்கு மேலே மடைப்புள்ளி அக்கினிகாரியம் பண்றது, திருமஞ்சன் எடுக்கிறது, மற்றைய பொருள்ல வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மண்டபங்களை கட்டுன்னு சொல்றாரு. சரி, அதற்கு மேலே மடத்தின் தட்சிணாமூர்த்தத்தை தாவிக்கிற தரம் உணர்த்துகின்றார். அது எப்படின்னா தட்சிணாமூர்த்தத்தை சிலை முதலியவற்றால் திருமேனி கொண்டு பதியாகிய வந்த தட்சிணாமூர்த்தி தம்பிரானார்க்கு ஏற்கும்படி சிவாகங்களில் விதித்த வண்ணம் திவாத கண்ணம் மற்றும் உள்ள பதிட்டா கண்ணங்களும் பத்தியினார் செய்து எந்த காலத்திலும் மகாபூஷ நடக்கு வண்ணம் விலை நலங்களும் பொன் முதலிய நிதிகளும் கொடுத்து தங்களிடத்தில் உண்டாகிய ஆன முதலிய குற்றம் வரும்படி யாவருக்கும் தோன்றாமல் அவரவர் உள்ளத்து நிற்கும் துணைவனை தோத்தனமும் செய்து வணங்க. தட்சிணாமூர்த்தி அமைத்து அந்த மூர்த்திக்கு பூஜை எப்போதும் நடக்கும்படியாக விளைநல முதலானதெல்லாம் கொடுத்து வணங்கு. ஆசிரியருக்கும் மற்றும் உள்ளாருக்கும் உபகரிக்கும் தரம் குறவன்றனுக்கு நிதி முதலும் கொடுத்து குன்றா குணம் முழுக்க வரதமுடைய வேதியிற்கும் விளைவார் பதமும் இசைவிக்க ஐயால குறவனாய் ஆசிரியனுக்கு நிதி முதலானதும் கொடுத்து ஐயால குணம் ஒழுக்கம் குன்றாதவளாயிருக்கின்ற வேதியர்களுக்கும் விதம் விடைவார் பதமும் இசைவிக்க அவர்களுக்கு அன்னம்பான அதி முதலான தர்மங்களை செய்ய பரமன் அடியார் அவரது பக்கம் பங்கு காலர் பாலர் உடல் ஐயால பரமனுடைய அடியாரலாய் சிவனடியார்களுக்கும் ஐயால குருடர் மொடவர் பாலர்கள் நோயுடையவர்கள் முதலானவர்களுக்கும் வேண்டிய உபகாரங்களை செய்வாயாக. இப்படி சிவபுரம் செய்தார். அதுக்கு சிவபுரம்னு இருந்த மடம் கட்டி கொடுக்கறதுக்கு சிவபுரம்னு சொல்றாரு. சிவபுரம் செய்தார் பெரும்பயணத்துகின்றார். செய்தார் சதக்க சிவபுரத்தை சிற்ப உரையில் திகழ்வியார். சிற்பசாத்திரப்படி செய்தவர்கள் எய்தார் பிறப்பில் மறுபடி பிறக்க மாட்டார். சிவரோகம் எய்தி போகம் எய்தறிந்தி எய்தாம் வினையும் ஆணவமும் மீயாமாய் யோடுபடவே மெய்யாம் பரமவித்தையுற விமலன் கமலம் வருவரே. சிவபுரம் செய்த தச்சன் முதலாயினார் ஆகிய உயர்தனையோ அதற்கு உபகரணமாகிய அதிரனையோ அடையும் பலம் நடத்துகின்றார். அந்த சிவபுரத்தை செய்கின்றவர் இருக்கிறானே தச்சன், தச்சன் கொத்தனார் இவெல்லாம் சிவலோகத்து போவார். கூலி வாய் தெரிஞ்சா கூட அதுக்கு கல் மண் செங்கல் சிமெண்ட் எல்லாம் கொண்டுட்டு வருது பாரு வண்டி மாடு. அந்த மாடுகளுக்கு சிவரும், அந்த மாடுகளுக்கு சிவரும், சிவாலயத்துக்கு திருமடத்துக்கு துண்டு செய்கின்ற வேலை செய்கின்ற ஐயர்வு பிராணிகளாக இருக்கிற மாடுகளுக்கும் எவ்வளோ, அதுக்கு ஏவல் செய்கிறவன் எல்லாத்துக்கும் எவ்வளோ. சிவபுரத்துள் ஜனன முதலியை அடைந்தோர் பெரும் பயன் உணர்த்துகின்றார். அழகான அடைவதற்கரிய சிவநகருட் பிறந்தவரும் நின்ற நிலை தவறாத ஒரு ஒருமைப்பாட்டின் வறுமையுடன் உறைந்தார். சௌரத்தில் இருப்போருக்கு அன்னமும் இல்லமும் கொடுத்தாரும் அத்தலத்தில் வலித்தாரும் தலத்தில் உடல் விட வேண்டும் என்று கருதினாரும் அதற்குரிய இவரெல்லாம் யாவருக்கு மேலோராம் தலைமை இது சிவலோகத்தலைவர். அந்த சிவபுரம் என்கின்ற அந்த

இந்த ஆடுகளை யமனை கோபிக்கிறவன் யாரு, சிவப்பணி செய்த சிவாலயம் சிவமடத்துக்கு திருமடத்துக்கு தொண்டு செய்தவர்கள் யமனை கருப்பாரலாம், யமனை கருப்பாரலாம் அப்படிங்கிறார். சிவத்தலங்களில் சென்று சிவபூஷ முதலாயின செய்தார் பெரும்பயனா, அதில் இருக்கும் தபோதனங்கள் சரீர பிணிகளை மருந்து முதலியவற்றால் ஒழிக்கும் ஒரு பெரும்பயனும் ஒத்துக்கொண்டார். யாரும் சிவபூஷ சிவாலயங்களிலே சென்று செய்தவர்களும் அதற்கு மேல அங்கே இருக்கின்ற தபோதனங்கள் அடியவர்களுக்கு உடம்புக்கு பீட வந்துருச்சுன்னா அதுக்கு வேண்டிய உபகாரணங்கள் செய்து மருந்து முதலியனை கொடுத்து வைத்திய செலவு பண்ணி அந்த வினியை நீக்கினவர்களும் சிவலோகத்து சொல்வார்கள். ஆக்கே நோயால் உதரத்தாலும் அருண் வயதனை அருந்தவர்க்கு போக்கு உப்பார் அவர்தாகவும் பொருந்தி போகும் சிவபுரியும் நீக்கி பறந்து நிலைமேசையே நில்லாதுடலம் என நினைந்து நோக்க நோக்கற்கரிய பரமசிவன் ஒன்றாரடைவர் நோயரவே. அதனால இப்படி சிவனுக்கும் சிவாலயத்துக்கும் திருமடத்துக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்தவர்கள் உபகாரம் பண்ணினவர்கள் அவர்களுக்கு வந்து பிணிய போக்குவர்கள் தானம் செய்பவர்கள் எல்லாரும் சிவலோகத்தில் சென்றிருந்து போகங்களை துய்த்து அது தொலைந்தவாறை பூமியின் கண் வந்து பிறந்து யாக்கை நிலையுதலின்மை என்று உணர்ந்து தம்மை அனாதிய தொடர்ந்து வரும் ஆணவ முதலிய புனிகளின் நீங்கு வண்ணம் யாவரான நாடுதற்கரிய பரமசிவனது வலியினுடைய ஸ்ரீபாதங்களை அடைவார். இப்படி சிவஞானதானவியல் ஓரளவு பூர்த்தி ஆகியது. இது முடிச்ச உடனே ஒரு தோத்தரை ஒரு வழக்கமா ஒரு தோத்தரம் பண்ணுவார், யாரு இந்த ஆசிரியர் இப்படின்னு சிவஞான தானத்தை சொன்னான். சொன்னவன் கேட்டவன் மலையமுனி, கேட்டவன் மலையமுனி எந்து சிவஞான வித தானமும் அசைத்தான். இப்படி சந்தத்தில் போடுவார். எந்து சிவஞான வித தானமும் அசைத்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தான். குன்றவர்னா அந்த மடக்கொடினா வள்ளி குன்று, குன்று வள்ளி மலையில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தார். வென்று போல நைந்து நெய்யும் வெய்யவேன நெய்ய நின்ற முனி அன்று நிற்குண என்றதை முடிச்சு அதுக்கு மேல மடக்கணியாக ஒரு ரெண்டு பாட்டு பாட பாட்டா சொல்லிடுறேன், பாட்டா சொல்லிடுறேன். அது எப்படின்னா மடக்கணினி வேறு ஆறுயிர் வேறன வாயவானே ஆரண மோதிய வாயவானே சாரண நாடிய சற்பூருளே தனை ஒளிந்தின்மய சற்பூருளே பூரணனாகி புருவிலியே புறம் அவை மாள புருவிலியே அருமேனாத விடத்தினே அருந்திய ஆல விடத்தினே. பொருள் நிறைய இருக்குதுல இருக்கட்டும். கங்கை தன்னை சடையில் கரத்தனே கரிசி போக்கிடும் மஞ்ச கரத்தனே மங்கமுப்புறம் செய்தவை வாழியே மதித்த மூவரையங்குறவாளியே சிங்கம் தன்னை உரித்திடுந்தீரனே ஜன சாகர தேற்றிடுந்தீரனே அங்கந்தன்னும் மாதை அறுக்கவே அம்மவானவ மாதை அறுக்கவே காலனை உருள கால்குடுகடிகை கடல் வேணும் பாலனை அருளி பாசமதகள பறிவோடு மாலதன்னிழல் உற்றாரண முனிவர் கருளாய்மை சீலன துறையை தேரர் முகனை செறிவோமே. இது முருகன் புதி, அகத்தியர்க்கு ஒரு புதி, அரியன் அரிதற்கு அரியனை அமரக்கு அமிர்திய கருவிய கடுமுற்பருகிய கருணை கடலானை பரமனை அறவ கரையனை விரவ பரிவானை புருகழல் புணர புதிமலை முனிசொற் புகழ்வாமே. இப்படி அகத்தியருக்கு தோத்திரம். ஆகையினாலே இந்த ஆசிரியர் சிவஞான தானவையரிலே இப்படி சிவஞான நூல்களை தயாரிப்பதும் அந்த நூல்களை போஷிப்பதும் பூஷிப்பதும் போஷிப்பதும் பூஷிப்பதும் நேசிப்பதும் வாசிப்பதும் கேட்பதும் அதே அன்பர்களுக்கு தானம் செய்வதும் பூசை செய்வதும் முதலானதெல்லாம் பெரிய உயர்ந்த ஞான தானம் என்று சொல்லி பரம தர்மாதியில் சிவபூசையை சொல்லி பரம தர்மாதியில் சிவபூசையை சொல்லி அடுத்தாற் போல சிவபூசையை சொல்லுகின்ற அந்த நூலை பற்றி சொன்னார். பெரிய ஒரு நுட்பமானது சிவபூசையை முதலில் பரம தர்மாதி பரம தர்ம தர்மங்களில்லா பரம தர்மம் என்றால் மிக உயர்ந்த தர்மம் அது என்னன்னு கேட்டா அதான் சிவபூசைனார். அந்த சிவபூசையை சொல்லுகின்ற நூல் எது என்று கேட்டால் சிவாகமம். அந்த சிவாகமத்தையும் சிவாகமத்தை சார்ந்த நூல்களையும் நன்றாக பாதுகாப்பதும் அவைகளை நன்றாக நல்லவர்களுக்கு தானம் செய்வதும் வாசிப்பதும் பெரிய சிவபுண்ணியம் சிவஞான தானம் என்று சொல்லி அந்த சிவஞான தானத்தினாலே சிவலோகத்தை பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிறப்பு தானமாயிருக்கின்ற சிவஞான தானவைகளை சொல்லி முடிக்கிறார் இந்த ஆசிரியர். அதனாலே நம்மால் என்ற வரையிலும் சிவநூல்களை

நல்ல அன்பர்களுக்கு அயால வாங்கி கொடுப்பது, அதை பூசிப்பது தினந்தோறும். ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் சிவன் புராணங்கள் இருக்கணும், சிவ தோத்திரம் இருக்கணும், சிவ சாத்திரங்கள் இருக்கணும். அதுக்கு தினந்தோறும் அயால் பூசையும் போது ஒரு பூவை போட்டு பூசை விடும் போது கற்பூரம் கட்டால் தீர்ந்து போச்சு. அதுக்கு தனியாக ஒன்றும் மனக்கடலாம் இல்லை. அது மாதிரி கட்டாயம் செய்ய போகணும். அப்படி செய்வதனாலே நமக்கு சிவலோகம் கிடைக்கும், சிவபெருமான் திருவுள் உடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தாலாம் இடர் கடலுமா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயரும் இல்லையே என்று சுந்தர சுல்மா போல புண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்ன என் விளையை பொறுப்பானே, பிழையலாம் தவிர படிப்பானே. இன்னதன்மையன் என்றொரு அண்ணா எம்மானே இடிவந்தவரானே, அன்னவைகம் வயற்படனத்து அணி ஆதூரானே மறக்கலுமாமே என்றார் போல அவனை மறவாமல் இருக்கின்ற பெரும்பேற்றை நமக்கு தருவான் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி

0: வான்முயில் வளாது வீக மறிவடஞ்சுரக்க வண்ணன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்களோங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா நம பார்வதி பதே
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

செல்வமளிக்கும் ரத்து

Oh,

0: கருப்பிடராகிய அமரராமனுடைய குரு பெருமையினாலே இன்று துரிய புராணத்திலே களரி தெரிவார் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். களரி தெரிவார் என்பவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய சிறப்பும் அவருடைய பக்தியும் அவருடைய சொந்தும் அவருடைய நட்பும் யுகத்தில் நல்ல நட்பு கிடைத்தது, அவருக்கு நல்ல பூசை கிடைத்தது, நல்ல பதவி கிடைத்தது, எல்லாமே அவருக்கு நல்லதாக கிடைத்தது. அவர் மறைநாட்டு மாவீட்டிருந்த பெருஞ்சிறப்பில் மன்னன் தொன்மை மறைநாட்டு பாவீட்டிருந்த பல்குவழார் பயிலும் இயல்பில் படம்பரிதார் சேவீட்டிருந்தார் திருவஞ்சை களமும் நிலவி சேரர்குல கோவீட்டிருந்த முறை உரிய குலப்போனோடு குடும்போடு. அதனால அது மலைநாடு திருவஞ்சக்கலை என்கின்ற தேவார பாடல் சுந்தரமூர்த்தி அவர்கள் தேவார பாடல் பெற்ற தளம் உடையது. அவர் சேர அரசர். அவரை ஆட்சி பண்ணியது குடும்போடு என்கின்ற திருவஞ்சக்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அங்கே சைவ சமயம் அந்த காலத்திலே அதிகமாக இருந்திருக்கிறது. சைவ சமயம் இன்னும் பல நாடுகளிலும் இருந்திருக்கிறது. ஆனா இப்ப அது குறுகி இருக்கிறது. காலையிடும் பல் கலையின் ஒளி அந்த ஊரிலே ஒலிக்கின்ற ஒளி காலையிடும் பல்கலையின் ஒளி. அதனால பல வகையான கலைகளின் ஒளி ஒலிக்கும். அதற்கு மேல கழித்து கண்டு வலிக்கும் ஒளி. கழித்து கண்டுன்னா யானையினுடைய கன்றுகள் கூடுகிற சத்தம். சோலை எழுமன் கரு சுருங்கின் ஒளி. சோலைகளிலே அந்த தேனை உண்ண வருகின்ற வண்டுகள் பாடுகின்ற ஒளி. சோலை எழுமன் கரு சுருங்கின் ஒளி. தொடக செருக்கார் சுலமுட் ஒளி. நல்ல ஆற்றலுடைய குதிரைகள் போடுகின்ற கணக்கின்ற சத்தம். பாலை விபஞ்சி பயிரும் மொழி. இவையாலே விபஞ்சி என்கின்ற இசைவானர்கள் விபஞ்சி என்கின்ற பண்ணை பயிலுகின்ற அர்த்த ஒளி. பாடல் ஆடல் முழவி மொழி. பாடல் ஒளி ஆடல் ஒளி முழவி மொழி. இத்தனை ஒளிகளும் சேர்ந்து கடல் ஒளியே விழுங்கி விட்டது. வேலை ஒளியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் அந்த ஊர்ல இத்தனை வகையான ஒளி. என்னென்ன ஒளி? கலையின் ஒளி, யானைக்கருவின் ஒளி, சோலையிலே வண்டுகள் பாடுகின்ற ஒளி, அதற்கு மேலே குதிரை கணக்கின்ற ஒளி, அதற்கு மேலே பண்ணின் ஒளி, பாடல் ஒளி, ஆடல் ஒளி, முளவின் ஒளி, இத்தனை வகையான ஒளிகள் அந்த ஊரிலே. எல்லாமே மக்களகரமான சத்தங்கள். ஒளி என்றாலும் சத்தம் என்றாலும் அது குழலொலி, யாழொலி, கூத்தொலி, இயத்தொலி, எங்கு குடாம்பொலி, விளவொலி, உள்ளடவு என்று இன்னும் திருவாரூர் என்றார் போல இத்தனை வகையான ஒலியுடைய சத்தமுடைய அது. இக்கடலினுடைய ஒலியை அடக்கி விட்டது. மிக்க செல்வம் மனைகள் வரும். அங்க வந்து அதிகமா பணக்காரங்களா இருக்கிறாங்களா அந்த ஒலி. மிக்க செல்வம் விளை மனைகள் ஒரு விளையும் இன்பம் விளங்குவன பக்க நெருந்து சாலை ஒரு வயல் சட்ட அறங்கள் பல்குவன. சாலை ஒரு அறங்கள் இருக்குங்கிறார். அறங்கள் என்று சொன்னால் தண்ணீர் பந்தல் அன்னச்சக்கரம் முதலான இதுகள் சாலையில. சாலைன்னா வீதியிலே ஊட்டிலே இருக்கணும். தக்க அணிகள் மடங்கள் ஒரு சைவமேன்மை சாற்றுவன. அங்கே சைவ மடங்கள் நிறைய இருக்கிறது. அந்த மடங்களிலே சைவ பிரசங்கங்கள், அதற்கு மேலே சைவ புராணம், சைவ திருமுறைகள் இப்படி எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கிறது. சைவ மடங்கள் சைவமேன்மை சாத்துவன தொக்க வளங்குள் இடங்களுடன் அடங்க நிதியம் துவங்குவன வேத நிதியின் முறை பெறலா துக்க ஒழுக்கம் தர நின்ற சாதி நான்கு நிலையை தலைக்கும் தன்மை தாயில் தடமதிசு பூத வகுல சரணரை புதையும் சோலை வளநகர்தான் கோதை அரசன் மகோதை என உலவும் பெயரும் உடைத்துறை. இதனாலே மலைநாடு கொடுங்கோளூர் மகோதை என்கின்ற நகரம் அந்த அரசர் இருந்து ஆட்சி பண்ணிய இடத்துக்கு மகோதை என்று பெயர். அது சுந்தரமூர் சுவாமி தேவாரத்திலையும் அந்த வாக்கியம் வருகிறது. முருகு விரியும் மலர்ச்சோலை மூதூர் அதன்கண் முறை மறைவின் அருகி அழியன் களி நீக்கி அறங்கொள் சைவ திறந்தடைப்ப திருகு சினவெண் களியாறு சேரது உலமும் உலகு உலகஞ்சை பெருகதவத்தால் அருணருளால் பிறந்தார் திருமாக்கோலையார். அதனால சேரல் குலத்திலே வந்தவர். அவர் சைவ நிலையை ஒங்கும்படியாக அறம் தடைக்கும்படியாக திருமாக்கோலையார் என்கின்றவர் சிவன் அருளாலே அவதாரம் அணிந்தார். அறம் அருளால் பிறந்தார் திருமாக்கோலையார். அது சேரல் குலத்திலே இவர் தோண்டி இருக்கிறார். திருமாக்கோலையார் என்று அவருக்கு சின்ன வயதில பிள்ளை திருநாமம். திருமான் நகரம் திரு அவதாரஞ்சி விடவின் சிறப்பினால் வருமா கலிகூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர் மாறி தருமா விதிமில் மிக நெருங்க தளங்கும் ஒளி மங்களந்தழைப்ப திருமாநகரத்தில் எவ்வளும் பெருது மகிழ்ச்சி பிறங்கினவார். அதனால அப்படி சிறு குலத்திலே இவர் அவதாரம் பண்ணிய அந்த சிறப்பின் காரணமாக அந்த ஊர் முழுவதும் விடா எடுத்தார்கள். அவர் வந்து பெரியவர் ஆனார். மண்மேல் செய்வ நெறிவாழ வளர்ந்து முன்னை வழி என்பார். அதனால அவர் சைவ மரபிலே பிறந்தவர். சேர சோழ பாண்டிய மூவேந்தரும் சைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சைவ அரசர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியர் அதனால சோழன் வந்து சூரிய வம்சத்திலே வந்தவன். பாண்டியன் சந்திரனுடைய வம்சம். சேரன் அக்னியுடைய வம்சம். அந்த குலத்துக்கு முதல்வராக இருந்தவர்கள் சூரியன் சந்திரன் அகிரி. அப்படி முச்சுடர்களும் தன்னுடைய குலத்தை விருத்தி செய்வதற்காக அவர்கள் சைவத்தை விருத்தி செய்வதற்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அரசர்கள் அந்த காலத்தில் சைவத்துக்கு சிவாலயத்தில் செய்த பணிகள் நிறைந்து பணி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அரச பரம்பரையிலே இவர் தோன்றினார். இவர் சைவ நெறிவாழ வளர்ந்து முன்னை அன்பார் முன்னை வழி அன்பார். முன்னை வழி அன்பார்னா முற்பிறவியிலே இவருக்கு சிவபக்தி இருந்திருக்கிறது. முற்பிறவியிலேயே சிவனிடத்திலே பக்தி இருந்திருக்கிறது. கண்ணுவேல் விளவு நெத்தியினார் கடலே வேணும் கருத்தினராய். இதனால கண் மேலே ஒரு நெத்தி கண்ணிலே கண்மேல் வளர்ந்து நெத்தியிலே கண் வளர்ந்திருந்தவராகிய சுவாமி நெத்தியிலே ஒரு கண்ணை உடையவராகிய சுவாமி இருக்கிறாரே அவருடைய திருவடியே வழிபடுகின்ற கருத்துடையவர். உண்மேவிய அன்பினராயி உரிமை அரச துளிர் புரிவார் புரியார் புரியார் தென்னீர் முடியார் திருவஞ்சக்களத்தில் திருத்தொண்டே புரிவார் புரியார் புரிவார். அதனால அரச குலத்திலே பிறந்த அந்த அரசர்களுக்கு உண்டான செயல்களையோ அல்லது அரச பதவியில விருப்பமோ அவருக்கு கிடையாதாம். அது எப்படி சொல்றாருன்னா உண்மையிலேயே அங்கீகராகி உரிமை அரசருக்குள்ளே உரிய அரசருக்கு உண்டான துளிகளை அவர் சரியா பழகலை. பின்ன என்ன விளைகிறது பழகினார்னா தென்னீர் முடியார் திருவஞ்சக்களத்தில் திருத்தொண்டே முடிவார். திருவஞ்சக்களத்தில் இருக்கின்ற சுவாமி இருக்கிறாரு அஞ்சகப்பரு அவருக்கே தொண்டு பண்ணுவார். அரச குலத்துல பிறந்து அரச குலத்துல பிறந்தா அதிகபட்ச யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இழுத்த மற்ற தனு வேதம் முதலானதெல்லாம் கற்று அரசனுக்குண்டான பல வகையான சிறப்புகளை எல்லாம் கற்றுக்கொள்வது வழக்கம். ஆனா அதிலே அவருக்கு விருப்பம் இல்லைன்னாரு. அது அடுத்த பாட்டுல சொல்றாரு. அது சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த உண்மை வழங்கி போச்சுன்னாரு. என்ன உண்மைன்னா உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உலகின் இயல்பும் அரசு இயல்பும் இதனால உலகத்தினுடைய வாழ்வும் அரச வாழ்வும் இதனால உறுதி அல்ல. உறுதி அல்லன்னா நிலையானது அல்ல. அதை விட உயிருக்கு உறுதியை தராது. அரச வாழ்வு என்பது பார்க்க வந்து சிறப்பாக அந்த அரச வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஏழை எல்லாரையும் பணிய வைத்து தான் ஏழையிலிருந்து ஆட்சி பண்ணுகிற ஒரு அரச வாழ்வு. அது பேரரசன் என்று சொன்னால் சித்தரசன் எல்லாம் வந்து கப்பம் கட்டுவார்கள். அரச வாழ்வுன்னா அளவில்லாத ஒரு குருள், அளவில்லாத ஒரு குருள், பணம் நிறைய இருக்குமா, அதற்கு மேல வேண்டிய சுகங்களை எல்லாம் ஊருப்பான், வேண்டிய சுகங்களை எல்லாம் நம்ம ஊருப்பான். பிரதா கஜ துறக்க மதாதி ஊர் அரச வாழ்வு சொல்ல முடியாது. உலக வாழ்விலே எது உயர்ந்தது அரச வாழ்வுதான். அரச வாழ்வு அரசனுக்குள்ள எல்லாமே அடக்கம். அது அருணகிரிநாதர் அந்த அரச வாழ்வை பத்தி சொல்லும் போது, போதன கனக வாசலில் முழவு போர் முரசு அதிர, அதனால உங்களுடைய பெருமை எல்லாம் சொல்லி முரசு அடிப்பாங்க. முரசு பாட்டி போரண கனக வாசலின் குழவு தோல் முரசு அதிர முதிராத முதிராத தோகையர் இளம்பெண்கள் தோகையர் கவரி வீச தீரிய தோல் வழி போல மத கோப வாரண ரதம தாயினி உலக மாதிர நிறைய அரசாகி வாழும் என்று அந்த அரச வாழ்வை வருவிப்பார். அப்படிப்பட்ட அரச வாழும் உலகியின் இயல்பு, உலகின் இயல்பு என்பது தேக நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது என்பதையும் உணர்ந்து கொண்டார். அது உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதி அல்ல என உணர்வார். இந்த வாழ்வுகள் எல்லாமே ஓரளவு ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கு, அப்புறம் இல்லாமல் போய்விடும். ஓரளவு குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கும், இல்லாமல் போய்விடும். அரசனா இருந்தவன் அப்புறம் என்ன ஆவான்னா, அவன் தர்சனாகவும் ஆவணும். குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர், குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர், குஞ்சரம்னா யானை வேலை போன ராஜா, குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னிலும் ராஜாவது அறிவரா பாண்டியது. யானையில இருந்து குடை மேலே விளங்க செல்லுகின்ற ராஜா, அந்த அரசனே ஒரு காலத்தில் விரிந்து நடந்து ஒரு ஊருக்கு போகிறது காலம்ங்கிற. ஏன்னா அரச வாழ்வு நிறைய இல்லாது, பேர அரசன் வந்து இவனை வெற்றி உண்டு இவனுடைய அரசன் பிரிஞ்சு போடலாம். அதனால குடைநிழல் இருந்து குஞ்சல ஊர்ந்தோ நடைமலிந்து ஓரூர் நன்னினும் நண்ணுவர் என்றார். அதனாலதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல சூரியன் சிறியை கதிரவேல் இருந்தவன் தொண்டர் கொடாம் சாதி கதி அன்றி வேறிலைதான் கண்டு தாவடி போய் தேரில் கடியில் பதியை புரிபவர் செல்வ என்றார். நீரில் பொறி என்று அறியாத வாழ்ந்தது என்று தேரில் கதியில் பதியில் திரிபவர் செல்வம் என்றார். அரச வாழ்வு நீரில் கூறி, நீரில் கூறி புரியுதா, நீரிலே எழுந்து எடுத்து போற நிலை இல்லாத. அதனாலே அந்த எண்ணம் இவருக்கு சின்ன வயதிலே வந்துச்சு. அது காரணம் முன்ன பிறவியிலே அவர் சிவபக்தியுடையவராயும் இந்த உண்மை தெரிந்தவராய் இருந்தபடினாலே இளம் வயசிலேயே அந்த எண்ணம் வந்துருச்சு. திருநாவுக்கரசருக்கு மாதிரி இல்லாத உலகில் ஒன்று நிறைய வாழ்க்கை அல்லே இருந்து அவர் தொடர்ந்துவிட்டார். இவர் உறுதி இல்லை என உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி, பின்ன என்ன செய்வார் என்றால், காலையில எழுந்து புனல் மூழ்குவார். பெரும்புலர் காலை மூழ்கி சித்தற்கு பத்தாராகி அரும்போடு மலர் உண்டாந்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புனல் விளக்கு கூபம் இடியார் இடமல்லார்க்கு கரும்பியை கட்டி போலோர் கடவுள் விரட்டரார் என்றபடி புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீர்த்தினும் மூழ்கி தண்ணீரிலையும் மூழ்குவாரு, வெந்நீரில் நீராடுதல் அப்புறம் நீராடுதல் நீராடுதல் அப்புறம் நீராடுதல். அதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியிலே, உலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீர்த்தினும் மூழ்கி. அது வெந்நீர்த்தினும் மூழ்கிறதா, வெந்நீர் ஸ்நானம் பண்ணின உடனே ஸ்நானம் பண்றதுல கூட பாவம் இருக்குதுங்கிறார். ஸ்நானம் பண்றதுல கூட குற்றம் இருக்கிறார். அந்த தண்ணீரில் இருக்கிற சில பிராணிகள் மொழியும் அது மாயா சம்பந்தமானது, அந்த குற்றம் போக திருநீர்த்திலே குளிப்பாயாக என்று திருக்காலத்தி புராணத்தில் இருக்கிறார். அதனால திருநீரை உத்தூலமா சொல்றது பத்ம ஸ்நானம் வந்து, பத்ம ஸ்நானம் வந்து திருநீரை உத்தூலமாக பூசணும். இன்னும் பல பேருக்கு நம்ம ஜெயிச்சவர்களுக்கெல்லாம் உத்தூலம் பூச தெரியாது. அப்படி ஒரு கோடு போடுவாங்க, அது போடாம கூட பூச்சி போடுறாங்க. முதல்ல உத்தூலம் தான் முக்கியம். உத்தூலம் உத்தூலம் முடியா நன்றாக நிறைய பூச்சி. அதனாலே அப்படி பத்ம ஸ்நானம் வந்து, அதனாலதான் இந்த மற்ற தோஷங்கள் எல்லாம் உலகி எழுந்து புனல் மூலி செய்யா வெந்நீராடிங்கிற மாதிரி திருநீற்றிலே குளிக்கிறது. வெந்நீராடி புனித வெந்நீர் தின்னு மொழி, அது அந்த வெந்நீருக்கு புனித வெந்நீர் தின்னு மொழி. இந்த சர்வதா இருக்கிற வெளியீடு. இந்த வெளியீடுனா தூய்மையை சமுத்திரத்தை சுத்தத்தை தருவதா இருக்கிற வெளியீடு. நிலவு திருநந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்யுது. அதற்கு ஒரு நந்தனவன பணி செய்வார். பூச்செடிகளை வைத்து பராமரிப்பது, பாய்ச்சுவது, அதில் இருக்கின்ற களைகள் எடுப்பது, இப்படி அந்த நந்தனவன பணிகளை செய்வார். அதற்கு மேல மலர் பறிப்பார், அதை மாலையாக கட்டுவார், அதை கட்டி கொண்டு சாமிக்கு காட்டுவார். அது வந்து நிலை பெருமனார் என்னுடைய நெஞ்சே நீவா இத்தரும் எம்பிராருடைய கோயில் புக்கு புலர்வதனும் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாரை புனஞ்சேற்றி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு கூத்து மாறி சங்கரா தயபூர்த்தி போற்றி என்று அலை உணர்ந்தே செஞ்சடையும் ஆதி என்று ஆரூரா என்றே அழகான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ சுவாமி சரிய தொண்டு, அது சரிய தொண்டு நிலவு திரு நந்தனவனத்து நீடுமணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திரு மாலை தாத்த மகிழ்ந்தமை மலராக கட்டி சுவாமிக்கு காத்தது. திருமஞ்சனமும் கொணர்ந்து திருவலகும் இட்டு திருமழுக்கு எல்லாம் திருமஞ்சனம், திருமஞ்சனங்களை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு திருமஞ்சனம் இல்லை,
1: அதுக்காக முன்னிருந்து அரசு அப்படி இருந்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம்
0: அவர்களை அரசாடுறது, அப்புறம் தவத்துக்கு போயிடும், அப்புறம் தவத்துக்கு போயிடும். இங்க இருக்கிறவங்க தவம் பண்ண முடியாது. இது கூட வந்து பராமரிக்க அவர்களுக்கு நல்லவனாக நடக்க சம்பாதிக்க காப்பாற்ற இதுலயே சரியா போயிருக்கணும். அது வரலூர் அது சொன்னாரு, கொள்ளை குடும்ப துயரதையில் தொலைத்தே நந்தோ காலமெலா. கொள்ளை குடும்ப துயரதையில் தொலைத்தே நந்தோ காலமெலா. அல்ல நகர்ச்சி பெரியோரை அடுத்து ஐயன் அரும்பால் செல்வத்தறிகள் திருமறைவால் தேவா உந்தன் கதிரிக்கு வில்வ குடலை எடுக்காமல் வீர குடலை எடுத்தேனே அப்படின்னு வாழ்க பரவுகிறார். இன்னொரு பாடுபாடு, அவள வயிற்றை வளர்ப்பதற்கு அன்பும் பகலும் அறிநனவாய் சவலைப்படுவது அன்றி சிவர் கணிகை சேர கருதுகிறேன். சிவலை ஒழிக்கும் திருத்தணியில் திருமால் மருகம் திருத்தாட்டு குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேன். அதனாலே இப்படி உடலுக்காகவும் ஜனத்துக்காகவே பாடுபட்டு போனா போகும்போது சும்மா போயிடுவான், போகும்போது சும்மா போயிடுவான். சும்மா போய் என்ன பண்றது, இப்ப மெட்ராஸுக்கு போறபோது சும்மா போனோம்னா அங்கவும் என்ன வருது, பணம் கொடுத்து போகணும் இல்லையா, மெட்ராஸுக்கு போறதுக்கே பணம் கொடுத்து போனோம்னா நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு சொல்ல முடியாது. அது போற இடத்துக்கு கையில வேணும் இல்லவா. அது வந்து மலையாறு கூறழ வேலி வாங்கினானை மனத்தி நண்பால் நிலையான மாதவன் செய்கிறோம் உண்மை நேடி வரும் தொலையா வலிக்கு பொலிசோடு உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் எந்ததேயாயினும் வருது என்ற விஷயங்கிறார். ஏன்னா போற வழிக்கு துணையும் வரும் கட்டுச்சோடு வருகிறார். அதனால இதற்காக அந்த தவம்ங்கிறத செய்து அந்த தவத்தை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சில்லு வந்து வளர்த்துக்கு அது தவம் கொடுக்கும், தனம் வராது தவம் கொடுக்கும், தனம் வராது அடுத்த அந்த செங்கோர் குறையிடம் என்ற அரசன் ஆண்டான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே உடம்பு தடவு வந்த உடனே தவ தரணி நீர்த்து தவம் தான் பதவியை விட்டுட்டு வேண்டான்ட்டு தவத்து போட்டான். அந்த அவருக்கு புத்தகம் கிடையாது, அந்த மரபிலே வந்தவர் இவர். அவருடைய மரபிலே வந்தவர் யாரு, இந்த பெருமாள் கோதையார். வந்த மரபில் அரசரிப்பான் பரஞ்சார் தவத்தின் வருவியதில் சிந்தை மதி நூல் தேர் அமைச்சர் சில நாள் ஆய்ந்து தெளிந்தனில் முந்தை மரபில் முதல்வர் குரு தொண்டு முயல்வார் முகத்தாக இந்து முடியார் திருவஞ்சக்கடத்தில் அவர் வாழுகிறார். இதனாலே அப்படி அந்த அரசன் தவத்துக்கு போய்விட்ட முடியினாலே நாட்டுக்கு அரசன் வேண்டு என்று மந்திரிகள் பல நாள் ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு அந்த மரபிலே அந்த வம்சத்திலே இவர் வந்தவர் என்று சொல்லி இவர் இருக்கின்ற திருவஞ்சக்களத்துக்கு வந்து அவரை வணங்கி தாங்கள் வந்து நீங்க உங்க பரம்பரையில வந்த அரசை நீங்க ஆளணும், ஆண்டு கொண்டிருந்த அரசன் தவத்துக்கு சென்று விட்டால் அதனால நீங்கள் தான் அந்த அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். கோயிலில் சாமி கும்பிட்டு பூக்கட்டி போட்டு இந்த பெருமாக்கோதையார் அப்படின்னு சொன்னார்கள். அப்படின்னு சொன்ன போது உடனே சரி நான் வந்துடுறேன் உடனே வந்துடுறேன் அப்படின்னு தானே சொல்ல வேணும், உரிமையும் இருக்கிறது வந்து கூப்பிடுறாங்க. இவர் அது மாதிரி நினைக்கல, இது வந்து திருத்தொண்டுக்கு இடையூறாக இருக்கும்னு நினைச்சாராம். அரசபதவி திருத்தொண்டுக்கு சாமிக்கு தெரிய தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: பிரச்சனையே களி போட்டு ரெண்டு செருப்பியும் போட்டு போனா சூடு தணிஞ்சு போயிடும், ஆனால் சோறு கிடைக்காது, கழிச்சாலும் ஜீர்ணாகாது, இது பெரிய ஆபத்து இல்லையோ. சரி ரெண்டு காலையும் வெறும் ஏறேன் என்னென்னா சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஆளே இருக்க மாட்டேன், செத்த கழிச்சு ரெண்டாம் நாள் மூணாம் நாள் பத்தாம் நாள் கணக்கு பண்ணணும். சார் என்ன சார் ரெண்டு வழியில் ஒரு வழியில் போகணும் விடுங்க, ஒரு வழியிலும் போக விட மாட்டேங்கிறேன், பிரம்மச்சாரியம் இருக்க விட மாட்டேங்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள், ஏதோ ஒன்று தான் போய் இந்த சங்கடத்தை வேதம் எப்படி பரிகாரம் பண்ணுறது, ஆச்சரியமான பரிகாரம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோம்னார், அன்யாமுபமுஞ்சதே ஒரு பதமா ரெண்டு பதமா? அன்யாம் உபேதி முஞ்சதேமா, எப்படி பதம்? உபமுஞ்சதே ஒரே பதம் தானே, சந்தேகம் இல்லையா? கணம் இப்படி சொல்றது அவ்வளவு லாயக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு ரிமார்க் கொடுத்துட்டு போயிட்டார் அஸ்வத்தாவதானி. என்ன அவர் கிரமாந்தம் தான் அத்தியனம் பண்றாரு. அதுக்கட்டும் அந்யாம் உபமுஞ்சதே அந்யாம்னு வந்தா இதையும் அதையும் பரட்டி பரட்டி சொல்லணும். அந்யான்னு ஸ்ரீலிங்கத்தில் ஏன் இருக்குன்னா உபானத்துன்னு செருப்புக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில், உபானத்துன்னு சம்ஸ்கிருதத்துக்கு பேர், செருப்புக்கு பேர். பாதரக்ஷாங்கிறது இருக்கு, உபானத்துங்கிற சப்தம் சப்தமஞ்சரியில் இருக்கு. உபானத் உபானஹ உபானஹ உபானஹம் உபானஹ உபானஹ ஹகாராந்த ஸ்ரீலிங்க சுவாஷ் உபானஹ் சப்தா உபானத் உபானஹ உபானஹ அப்படின்னு ஒரு புது வேர்டு. அந்யாம் உபானகம் உபமுஞ்சது, ஒரு காலில் செருப்பை போட்டுக்கோ ஒரு காலில் போட்டுக்காது, என்ன எப்படி பார்த்து 50-50. இது மாதிரி இப்போ கல்யாணங்களில் நடந்து போடும், இந்த கால் செருப்பு வேறொத்துறது, அந்த கால் செருப்பு வேறொத்துறது, ஒன்றை போட்டுக்கிறத. ஏன் சார் இது பேர் ஆஃப் செப்பல்னா பேருன்னார் வேதம், இங்கே ரெண்டு கிட்டாமல் ரெண்டு காலையும் செருப்பு போட்டுண்டாக்க அன்னம் கிடைச்சாலும் ஜீர்ணாகாதுன்னுட்டு அதுக்காக. இப்போ போட்டுக்கல என்ன உடம்பு ரொம்ப வரும், நான் போட்டுக்கவும் போடணேன் போட்டுக்கவும் இல்லை. இந்த காம்போசிஷன் நோட்டெல்லாம் இங்கிலீஷ்லையோ லாங்குவேஜிலையோ திருத்துற வாத்தியாருக்கு ஸ்பெல்லிங் இவருக்கே குழப்பமாக போடும். அவன் ஒரு தான் சார் ஈக்கு ஏ போடுவான், ஏக்கு ஈ போடுவான். ஏதாவது கேட்டாக்க இப்படி எழுதியிருக்கேன் சார், அது ஏ மாதிரியும் இருக்குது ஈ மாதிரியும் இருக்குங்கிறான். இப்படி எழுதிவிட்டேன்னா ரெண்டும் கேட்டானா, அது ஏன்னு வச்சுக்கலாம் ஈன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அது மாதிரி இவர் என்ன பண்ணலான்னார், ஒரு காலில் போட்டுக்கோ ஒரு காலில் போட்டுக்கோ அதுக்கேன். ஒரு காலில் போட்டுண்டா என்னாச்சுன்னார், போட்டுக்கலையேங்கிற தோஷம் இல்லை, சரியா போச்சா? ஒரு காலில் போட்டுட்டதுனால போட்டுண்டேங்கிற, ஒரு காலில் போட்டுக்காதனால போட்டுண்டேங்கிற தோஷம் இல்லை. இப்போ எப்படி சார் மேலே போடுதுன்னா, நொண்டி அடிச்சுப்போ அவ்வளோதான். அது மேலே கால் வச்சா சொல்கிறதான செய்யும், ஒரு கால செருப்பு இருந்தால் என்ன பண்ணு, நொண்டி விளையாட்டு அன்னைக்கு தான் ஆரம்பம். புரியுதல் எதுக்கு எங்கடா ஆரம்பம்னா, செருப்பு போட்டு காலை மட்டும் கீழே ஓணி ஓணி இதை சொருகிண்டு விடுறது. கொஞ்சம் தூரம் மேடை நிலமா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இதை இடது கால வலது காலில் செருப்பை மாற்றணும், வலது கால் நொண்டி அடி. இந்த நொண்டி அடித்து விளையாடுற பாண்டிய விளையாட்டுலேயே சில பேர் வலது காலையே அடிச்சிருந்தானே இடது காலில் வராது, டக்குன்னு மாற்றணும் வராது. இந்த எட்டு போடுற மாதிரி சைக்கிளில் ரெண்டையும் மாற்றி மாற்றி பழகணும். இந்த லெஃப்ட் ஹேண்டுக்காரனா ரைட் ஹேண்டில் போல் பண்ணுன்னா பண்ணுவணும், அவனுக்கு ரைட்டு தான் வரும் இவனுக்கு லெஃப்ட்டு தான் வரும். ரைட் லெஃப்ட்டுன்னா வேதம் ஒரு கதை சொல்கிறது, லெஃப்ட் ரைட்டாக லெஃப்ட் ஒசத்தியா ரைட் ஒசத்தியான்னு ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம். வேதம் என்ன பண்ணிட்டு அக்னிச்சயனத்தில் வலது பக்கத்தையே பெருசாக சொல்லிகிட்டே வந்தது, ஏன்னா வலது பக்கம் ஆண் பக்கமும் இல்லையோ வேதங்கள்லாம் அப்படித்தான் பேசும் போதில்ல. என்ன தஸ்மாத் தட்சிணோர்தோ பிரம்மவர்சசிதரஹ தஸ்மாத் தட்சிணோர்தஸ்தே ஜஸ்விதரஹ. வலது கைக்கு தான் பலம் ஜாஸ்தி, வலது கைக்கு தான் எல்லாம் ஜாஸ்தி, வலது கையினால தான் எல்லாம் பண்ணணும்னு வலது கையே ஸ்தோத்திரம் பண்ணிடுச்சோ. பார்த்தது இடதுகை, நான் தூக்க முடியாமல் நின்று போடுறேன்னு ஒருத்தர், இப்போ என்ன பண்ணி சௌச்சம் பண்ணிக்கிறச்சேன். அதனால் ஒருத்தர் சோத்திரம் பண்ணால் ஒருத்தர் சோத்திரம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிற லௌகிக நியாயம். இதே வேதத்தில் இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டுனார், தபோ நவ அஞ்சு இடத்துல வலது கையை ஸ்தோத்திரம் பண்ணதான் உபனிஷத்து, ரைட்டா லெப்டான்னு இன்னைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. லைட்டுக்கு ரைட்டு, லெப்டுக்கு ரைட், லெப்டுக்கு ரைட். அந்த இடத்துல என்ன பண்ணிடுது, இதுல ஒரு பெரிய சூக்ஷமான விஷயம் இருக்கு. தபோனவதசகாங்கிற மந்திரத்தை சொல்லி இடது பக்கம் அந்த கல்லை வைக்கணும், ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு மந்திரம், அதை இடது பக்கம் வைக்கணும் வலது பக்கம். நீங்கள் பலுவாக இருக்கிறதான 10 கிலோ பை ஒன்று, 7 கிலோ பை ஒன்று இருந்தால் எந்த கையால் எடுத்துன்னு போவே, சாதாரணமாக ஜென்ட்ஸு சொல்லுங்க, வலது கையில் வெயிட்டு ஜாஸ்தி, இடது கையில் கொத்து எடுத்துனு எடுத்துன்னு போவான், ரைட்டு தானேன்னார். உடனே இடது கைக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்தோம், வேத நேர் மாறுதலாக சொல்லி கொடுத்தோம். ஆகையினால தான் தஸ்மாத் சவ்யோஹஸ்தயோ சம்பாரிய தரஹா, இது கூட பேசுறது வேதம். ஆகையினால தான் இடதுகை அதிக வயிற்று தூக்குறதுன்னு அர்த்தம். இப்போ இது விபரீதமாக இருக்கா இல்லையா? இந்த இடத்துல வித்யாரண்யர் மந்திரியாக இருந்ததுனால சொல்கிறார், அவர் ரீ உள்ள மந்திரி, இப்போ இருக்கிறவெல்லாம் ரீ இல்லாத மந்திரி. என்ன அர்த்தம் என்னன்னா, பரிவேஷணகாலே சர்வே ஜனாஹ வாமஹஸ்தே சாம்பார் வாளியும் திருத்வா தட்சிணஹஸ்தே கரண்டீம் ஸ்வீகுர்வந்தின்னு எழுப்பிட்டார். இது மணிப்பிரவாளம்னு பேர், தேசிகர் சொல்லியிருக்கார். தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறது. பரமார் ரட்சிய பார்த்திருக்கியா, சாம்பார் வாளி இடது கையில், வலது கையில கரண்டி, எது வயிற்று ஜாஸ்தி தூக்குறதுன்றார். விட ஆளை விட, நீங்க ஒரு விஷயம் வந்த எப்படி சமாளிக்கணும் உலகத்திலேங்கிறதுக்கு வேதத்தை விட்ட வேற வழி கிடையாது. அதனால வேதம் என்ன வேணா சொல்லுங்கிறது இல்ல, சங்கட பரிகாரங்களுக்கு வேதத்தை தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த உழவர்கள் முதலாளிகள் பெல்டால் அடிக்கிறது எல்லாம் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணா இந்த ஓனாய் கதையாயிடும். ஏதோ ஒரு ஓனாய் வந்து ஜலத்தை கலக்கி விட்டது அப்படின்னு, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ஓனாய்க்கு ஜலத்தை கலக்கி அதுக்கு தெளிவு இல்லாமல் போச்சான். அந்த ஆட்டுக்குட்டியோட பேச்சி ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு, அது இங்கே கீழே ஜலம் குடிச்சுருக்கு, மேலே ஓனாய் இருக்கு. ஓனாய் வந்து நீ தானே எனக்கு இடைஞ்சல் பண்ணேன்னு, நான் இல்லை எங்கள் தாத்தான்னு, அதனால ஒன்றா நான் தின்னுப்படுறேன்னு தான். இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்கள் இந்த ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப நாள் முன்னாடி இருக்கு, இப்பவும் இருக்கு. நில சுவார்ந்தார்களுக்கும் உழபவர்களுக்கும் யாருக்கு நிலம் சொந்தம், இந்த பிரச்சனையை வேதம் கேட்டு பதில் சொல்றது. அதில் ஆக்ரயண ஸ்தாலி பாகம் ஆக்ரயண இஷ்டி வருது. ஆக்ரயண இஷ்டியை பற்றி சொல்லுங்கன்னு இங்கே ஒரு அனுஷ்டாத்தை கேட்டார். நாம் ஸ்மார்த்தாகினி இருக்கிறவாளும் கூட இந்த மாதிரி இதில் இந்த கார்த்திகை இதில் ஆக்ரயண இஷ்டின்னு ஒன்று பண்ணும், ஸ்தாலி பாகம் பண்ணணும். யாகம் பண்ணுறவா ஆக்ரயண இஷ்டியே பண்ணணும். இஷ்டின்னா கிராண்ட் ஸ்கேல், ஸ்தாலி பாகம்னா ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரெண்டு இருக்கோ, இருக்கட்டும். இது ஸ்மால் ஸ்கேலில் சமாச்சாரம். இது எதுக்காக பண்ணுறதுனாக்க, இந்த தானியங்கள்லாம் வளைஞ்சு வர்றதுன்னா நம்முடைய உரம் போடுறது மட்டும் இல்லை, ஒரு தெய்வீக சக்தி உள்ளே இருந்தால் தான் வரும். அது பல பேர் சூரியன் சந்திரன் இவாள்லாம் இருக்கா, அவள்லாம் இந்த பிருத்திவியில் பூந்து உழைச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். அதே போல் இந்த டேஸ் இருக்கு பார்த்தீங்களா, காலம். காலம்ங்கிறது கூட ஒரு ஒரு வஸ்துவானது பழுத்து முத்தி வரத்துக்கு காரணம் உண்டா இல்லையா. மூணு மாதம் கருணான்னு நெல்லுங்கிறான், ஆறு மாதம் வருணா நெல்லுங்கிறான். இதை நீ ரெண்டு மாதத்துக்குள்ளே எடுத்தால் ஒன்றும் வராது. அந்த காலத்தால் அன்றி பழ, பருவத்தால் அன்றி பழ. பழுக்கிறது அதனுடைய பலன் முழுக்க வரதுங்கிறது 9 மாதம் ஆனாத்தானே குழந்தை முழுமையாக வெளியில் வரும். அதுபோல் இந்த காலம் ஒரு அதில் வேதம் என்ன பண்ணுறது, இந்த காலங்களெல்லாம் கூட ஒரு ஒரு நாளும் போய் உழைச்சி அந்த தானியத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த தானியம் வந்த உடனே இதை எடுத்து என்ன பண்ணுறார், ஆக்ரயண இஷ்டியிலையோ ஆக்ரயண ஸ்தாலி பாகத்திலையோ பிருஹஸ்பதி இந்திரன் முதலே தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணுறார். வேதம் கேட்டது உழைச்சி உழவு உழைச்சி நடவு நட்டு அதெல்லாம் பண்ணி வயலில் உழுது எல்லாம் பண்ணிடுது அந்த ஆட்கள். நெல் வந்த உடனே இதை கொண்டு போய் மூட்டை மூட்டையும் ஆயிர்வாளத்தில் அடுக்குன்னா என்ன வேணும் நியாயம்னு இப்போ கேட்குற கேள்வியே கேட்டிருக்கு வேதம். யதர்த்த பிரம்மவாதினோ வதந்தி யதர்த்த மாசா
3: மாசாரதவசம்வத்சரஸ்ய
2: ஓஷதீ பஜந்தியோ
3: தேவதாப்யாக்ரயணம் நிருப்யதைத்யேதாஹி தத்தேவதா உதஜயனயதிருதம்.

இது ஒரு பெரிய விஷயம். இந்த பிரம்மவாதினோ வதந்திங்கிறது 60 70 இருக்கு மொத்தம். அடுத்த வார்த்தை என்னன்னா நல்லவளையே ஆரம்பிச்சு விடணும், இல்லைன்னா காண்டமாவது சொல்லணும். எனக்கு என்னன்னு அர்த்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இந்த பிரம்மவாதினோ வதந்தியில் என்ன பண்ணார், 15 நாட்களுக்கு அர்த்த மாசம்னு பேரு, 30 நாளைக்கு மாசம்னு பேரு, ரித்துக்கள்னா 2 மாசம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த காலத்து காலம்ங்கிறது உழவர்கள் போல் அங்க இருந்து கஷ்டப்பட்டு அந்த நெல்லை தயாராக்கிறதுக்கு பண்ணிருக்கு. நீங்க நெல்லெல்லாம் வந்தோம்னா ஆக்ரயண ஸ்தாலிக பாகத்தையும் இஷ்டியிலும் புது தானியம் வந்தோம்னு அதுலேருந்து பண்ணணும். இந்த தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணாதான் முதல்ல அவ கொடுத்த பிச்சையை கொஞ்சம் கொடுத்தா தான் நமக்கு மறுநிலை எல்லாம் கிடைக்கும்னு ஒரு கிராட்டிடியூட்ல பண்றான். இங்க என்ன கேள்வி வந்துடுத்தோ, யார் வந்து உழைச்சானோ உழவர்களுக்கு உழைப்பவர்கள் பேர், உழைப்பவர் தான் உழவர். அந்த உழவர்களுக்குத்தானே அந்த நெல் போகணும். நீங்க வந்து அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பண்ணி இங்க கொண்டு வந்து தப்பு தானே, என்ன தப்பு தாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா வய மீடியா இப்ப கண்டுபிடிக்கணும். அர்த்த மாசம் மாசம் ரிதுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தானியத்தை தயார் செய்த பிறகு தானியம் வந்தவுடனே அர்த்த மாசம் மாசம் ரிதுக்களுக்கு தானே ஹோமம் பண்ணணும். அர்த்த மாசேபியஸ்வாஹா மாசேபியஸ்வாஹா ருதுபியஸ்வாஹான்னு பண்ணணும். இதை விட்டார், இந்திராயஸ்வாஹா ப்ரஹஸ்பதயேஸ்வாஹா இந்திராக்னிபியாகுஸ்வாஹான்னு இருக்கு. அது தேவதைகள்லாம் தனியா இருக்கு. இப்ப என்ன கேட்கறான், இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லையேன்னு இன்னைக்கு அந்த இந்த ஆக்ட் இருக்கு பார்த்தாலும் நில நில சுவாந்தார் ஆக்ட், இதை பத்தி பிரச்சனை வந்துடுத்து. அச்சா கஸ்மாதன்யாபியோ தேவதாபியா ஆக்ரயணம் நிரூபியத்தேன்னு கேட்டார். இவர் என்ன பண்ணார், ரொம்ப சரி நீங்க இந்த உழவர்கள் பல பேர் சேர்ந்து நடவு நட்டு விதை தெளிச்சு அந்த ஷேர்ல காலை விட்டு 1 நிமிஷம் இந்த ஐர்வாளால ஷேர்ல காலை விட முடியுமா, பெருந்தரையிலேயே வழுக்கி விடுறார் ஐர்வாள். 2 பேர் ஒரு வலது கையில கம்பு, இடது கையில ஒரு ஆளு, இவர் போய் சேத்துல இறங்கின அப்படி இருக்கும். அதெல்லாம் வாஸ்தவம். அவர் ஆகாசத்துல உழுதாரா நிலத்துல உழுதாரான்னு கேட்டார். இதை கேட்க வேண்டிய கேள்வி தானே, அவருக்கு ஆகாசம் பூமி ஒண்ணும் கிடையாது, இவர் ஹயவரட்டு ஒத்த வேஷ்டி தான். இப்ப இவர் நிலம்ங்கிறது பரம்பரையா இவர் அதை ஜெயிச்சு இவருடைய ஓன் லேண்ட், அது இவருக்கு ஏண்ட லேண்ட் ஓன் லேண்ட், ஏனன் ஓன் ரெண்டு சொல்ல சம்பாதிக்கணும். ஓன்ங்கிறது தான் இப்ப இல்லாம போடுது, ஏன் மட்டும் இருக்கு ஓன் இல்லை, ஓன்னா OWN ஓனிங்னா நம்மகிட்ட வச்சுக்கிறது க்ஷேமம். இப்ப சம்பாதிப்பு நிறைய இருக்கு, வழியிலேயே தீர்ந்து போடுறதுன்னா ஓனிங்கே இல்லை. அப்போ இப்ப என்ன கேட்கிறாரு, உனக்கு தெரியுமா உலகத்துல இந்த தானியங்கள் இதுகள்லாம் உண்டாரத்துக்கு மெயினான கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கிறது யாருன்னு கேட்டா இந்திராக்னியும் பிரகஸ்பதியும் வந்துதான். தேவாவா ஓஷதீஷ்வாஜிமயோ தா பிரஹஸ்பதி ருதஜயதே பல பல இடங்கள்ல அந்த கதை இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தேவா

இந்திராகினிங்கிறதான ஒரு டைட்டிஸும் பிரகஸ்பதிங்கிறவரும் ஒரு சமயத்தில் உலகத்தில் வரக்கூடிய தானியங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் குத்தகை எடுத்திருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டார். அதுபோல இங்கே நமக்கு ஒரு லேண்டு பரம்பரையாக 17 தலைமுறையாக இவருக்கு வந்திருக்கு. அந்த லேண்டில் வேலை செய்கிறதுக்காக அவளை அப்பாயின் பண்ணி அவள் வேலை செய்கிறான். அவளால் தான் நெல் வந்ததுங்கிறது வாஸ்தவம். ஆகாசத்தை உழுது நெல் வந்ததா, நிலத்தை உழுது நெல் வந்ததா? இப்போ இவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணுமோ வேண்டாமோ? இப்போ என்னடான்னா 60-40 நான் கவனிச்சல, 60-40 எந்த பக்கம் வேணால் வச்சுங்க. இந்த குரங்கு ரொட்டி பங்கு போட்டு தான், பெரிய பிரெட்டு இந்த திராட்சையில் வச்சு அந்த திரா, ஒன்று பூனைக்கு ஒன்று எலிக்கு, குரங்கு இதை நடுப்புற பார்க்குறது. இதில் ஜாஸ்தி வச்சோன்னா இது கொஞ்சம் 10 கிராம் கூட ஆச்சு. கிள்ளி வாயில் போட்டு நிறுத்தும், போட்டினோடனே இதில் 5 கிராம் குறைஞ்சி போச்சு, இது ஜாஸ்தியாக போச்சு, இதுலேருந்து 10 கிராம் எடுத்து வாயில் போட்டுருந்தது. இப்படி ரெண்டையும் போட்டு தட்டை காலி பண்ணிட்டு போடுத்தது. 50-50, 60-40, 70-30 புரியறதில் நான் என்ன சொல்கிறேன்னு, 80-20 அப்புறம் என்ன பாக்கி, 90-10, 100-0. இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்ததுன்னா முழு அயோக்கியத்தனம். அன்னைக்கு பண்ணாலும் சரி, இன்னைக்கு பண்ணாலும் சரி, அவனுக்கு தகுந்ததான சமாச்சாரம் அவனுக்கு கொடுக்கணுங்கிறதான பிரின்சிபல் இல்லைன்னு என்ன அங்கே வேடிக்கையா இருக்குது. அதனால இங்க என்ன சொல்றார், இந்த நில சுவாந்தாருக்குள்ள போர்ஷனையும் கொடுத்துடணும், உழுதவனுக்கும் ஒழுங்காக கொடுத்தோம், கரெக்டா இருக்க வேண்டாமோ. அவனுக்கு கூலிகள் 10 கிலோ விறகு உடைச்சவனுக்கும் ஒரே கூலி, 100 கிலோ விறகு உடைச்சவனுக்கும் ஒரே கூலியா? அப்படி இல்லை, நாயனக்காரன் கொஞ்ச நேரம் தான் ஊதினான்னு அது வேற, இந்த ஒத்து ஊதுறவன் எப்போ ஊதினான்னு அது வேற கதை. குவாலிட்டியா குவான்டிட்டியானு ரெண்டும் போகணும், குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிட்டேட்டிவ்லி, அதெல்லாம் நமக்கு பல பல சட்டத்திட்டங்கள் இருக்கு. இங்கே என்ன பேசுறது, வேதம் நியாயமா போங்கோங்கிற அர்த்த மாசா மாசா இதெல்லாம் பண்ணினாலும் இங்க என்னாச்சு, இந்த தேவதைகள் தான இந்த தானியங்கள் எங்களுதுன்னு ஓன் பண்ணிண்டா. அதுபோல இந்த நில சுவாந்தாரா இருக்க ஜமீன்தார் தான நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த நிலத்தாங்க நீ பயிர் பண்ண, அதனால அந்த சுவாந்தார்களுக்கு ஹோம மண்டலத்தில் தப்பு இல்லை, தப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப அவளுக்கு கொடுக்க வேண்டாமான், யார் சொன்னா கொடுக்க வேண்டான்னு, தேவதைகளுக்கு முதல்ல கொடுத்துட்டோம், அப்புறம் அந்த ஆக்ரயண இஷ்டி, ஆக்ரயண இஷ்டி மந்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, அங்க கிரீஷ்மோ

முந்தானா 31ஆம் தேதி ராத்திரி உபன்யாசம் பண்ண வச்சரம் நன்னாருக்கணுங்கிறதுக்கு அன்னைக்கு இந்த ஆக்ரயணம் சொல்லணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சொல்ல மந்திரத்தினால தேவதைகளுக்கு கொடுத்த பிறகு ஒரு மாசங்கள் பேரை சொல்லி, அர்த்த மாசங்களுடைய பேரை சொல்லி, மாசங்களுடைய பேரை சொல்லி ஆக்ரயணம் பண்ணின பிறகு இவாளுக்கும் ஹோமம் பண்ணு. இப்படி கரெக்டா பிரிச்சு கொடுக்கறது நியாயங்கிறது தான் வேடத்துல உள்ள விஷயம். எல்லா விஷயங்களும் இந்த பாலிடிக்ஸ் டாக்ஸை பற்றி சொல்கிறேன்னு நாளைக்கு சொல்லி முடிப்பேன். நாளைக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது 6:45 ப்ரொசஷன் வந்த பிறகு 1/4 மணி நேரம் உபன்யாசம், லௌகிக காரியங்கள் 6 மணின்னு நாளைக்கு 8:30 முடிய போகிறது. அப்போது இப்போ எதுக்காக சொல்ல வந்து இது நடுப்புற அனௌன்ஸ்மெண்ட். இந்த நடுப்புற அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது இருந்தால் தான் அனௌன்ஸ் பண்ணும் போது நீங்கள்லாம் இருப்பீள். நீங்கள்லாம் போனப்போ நான் அனௌன்ஸ் பண்ணால் எனக்காக சொல்லிக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறான், இந்த நியூஸுக்கு நடுப்புலேயே அட்வர்டைஸ் பண்ணிட்டு விட்டுடுறான். சங்கரா டிவியிலேருந்து ஆரம்பித்து இன்னும் நடுப்புற விட்டா தான் சரியாக வரும். வந்து நீங்கள் 10 பேர் சொல்லுவேன் நாளைக்கு வேத வாஷ்யம் கேட்டால் ரொம்ப விசேஷ புண்ணியம்னு சேர்த்து சொல்லுங்கோ. அட்லீஸ்ட் ராத்திரியாவது போய் சாப்பாடு கொண்டு வரேன். இங்கே எப்பவுமே சுண்டல் கடிச்சு விட்றது, அதனால ஜாத்திக்கு ஒன்று சமையல் வேலை குறைச்சலாக இருக்கணும். நாளைக்கு ஒருத்தன் சொன்னால் ஏகாட்சி நீங்கள் 3 வேளை சாப்பிடணும்னா கர்த்தவியம் போஜனத்ரயம்னா, அந்த போஜனத்ரயம்னா சாப்பாடு நேரத்தில் கர்த்தவியம் போ ஜனத்ரயம், ஹே ஜன கர்த்தவியம் த்ரயம், 3 பண்ணணும். என்னன்னா அனுஷ்டானம், பூஜை, அதுக்கப்புறம் விசேஷமான நியமங்கள், இந்த 3ஐயும் பண்ணணும். அன்னைக்கு நடத்த மொத்த நாள் இல்லைன்னாலும் இவன் என்ன பண்ண, போ ஜன திரயம போஜனத்ரயம்னு விட்டான். மற்ற நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க, ஏகாசினிக்கு 3 வேளைன்னா. ஏன்னா போகிற கோவில்லெல்லாம் பொங்கல் சுண்டல் கிடைக்கும், ஒரு 4-5 கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஹெவி ஆகிடும். அப்படி இல்லை, அதனால கர்த்தவியம் போஜனம். ஆனால் வாஸ்தவமாக தர்மசாஸ்திரப்படி ஏகாசியில் உபவாசம் இருக்கணும்னு சொல்லிருக்கார். டாக்டர்ஸ் எல்லாம் நல்லதுன்னு சொல்லிருக்கார். இதெல்லாம் ஒன்றும் சொல்லி அதுக்காக சின்ன பையங்களாம் கவலைப்படாங்க, நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு உண்டுங்க. அப்போ நாளைக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்க போறோம். இந்த பாலாஜி மந்திரில் ஆதிவராக சுவாமி முதல்ல வந்தார். அவர்கிட்ட ஒண்டிண்டு வர்றதுக்காக பாலாஜி, ஏன்னா இதில் ஏகாதசியாகவும் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் சொல்லிட்டு 5 நிமிஷம் முடிச்சுட்டு க்வெஸ்சன் ஆன்சருக்கு வந்துடுறேன். க்வெஸ்சன் ஆன்சர் ஜாஸ்தி இல்லை, நீ கொஞ்சம் தான் இருக்கு. அந்த பாலாஜிங்கிறவர் வந்த உடனே இவருக்கு அடிக்கிறது யோகம். ஏன்னா 17,000 கோடி ரூபா 11வது வருஷத்தில் ஒரு சூழ்நிலை பேப்பரில் போட்டிருக்கான். நீங்கள் நீங்கள் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, இப்போ நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்காவா? 17,000 கோடி ரூபா உண்டியல் வசூலாம். அவர் தனாகர்ஷண யந்திரம் இருக்குது. ஆனால் ஆதிவராக சுவாமிங்கிறவர் இருக்கிற இடமே தெரியல. அவர் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு இவர் இந்த ஊருக்கு வந்தான்னு சீனிவாச சரித்திரத்தில் இருக்குது. சில பேருடைய அதிர்ஷ்டம் அப்படி இருக்குது, சுவாமிக்கும் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு சில சமயம். அப்போ அந்த பாலாஜிங்கிறவர் யஜ்ஞவராகம்னு பேர், யஜ்ஞஸ்வரூபம்னு பேர். அவர் 7 மலையாளமே உட்கார்ந்துருக்கார். இதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வேதத்தில் இருக்குது. யஜ்

0: ಇಲ್ಲೇ ಬಯೇ ಅಹಂ ದುರ್ಗೇ ಹಂತೇತ್ಯಥ
1: ಕಸ್ವಮಿತ್ಯಹಂ ದುರ್ಗಾ ದಾಹರ್ತೇತಿ ಸೋ ಅಬ್ರವೀತ್ ದುರ್ಗೇ.
0: ಅದಕ್ಕೆ
1: ಹಂತಾವೋ
0: ಸಪ್ತಗಿರೀನ್ ಭಿತ್ವಾ ತಮಹಂ
1: ಸೋ ಅಬ್ರವೀತ್.
0: ಏಳು ಮಲೆಯ ಪೊಳಂದುಂಡು ವರಾಹ ಸ್ವರೂಪಮಾ ಇರುವುದಾನ ಅಂದ ವಿಷ್ಣುವಾನವರ್ ಏಳು ಮಲೆಯ ಪೊಳಂದುಂಡು போய் ஒளிஞ்சின்றார்னு ஒரு இடத்துல கதை சொல்லியிருக்கு. இதை ஒரு சாஸ்திரம் சொன்னா நானும் சொன்னேன், இதை வந்து திருமலை தேவஸ்தான திருமலையில் இருக்கிற வெங்கடாஜலபதியை பத்தி சொல்றதுன்னு வச்சுக்கலாம்னு. பாஷ்யத்தில் அப்படி அர்த்தம் பண்ணல, பண்ணலேன்னாலும் இப்போ ராமாவதாரத்தை பத்தி இதுல இருக்கு, வேதத்தில் இருக்குன்னு சொல்றா. நவோ நவோ பவதி ஜாயமானஹாவே ராமாவதாரத்தை பத்தின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா, தப்பு கிடையாது. அதுபோல இந்த சுவாமி அங்கே வந்தார்னு சொல்றார், நாளைக்கு அங்கே வைகுண்ட ஏகாசி பத்தி கவலை இல்லை. அங்கே என்ன நடக்கிறது, யஜ்ஞங்கிறதான விஷ்ணுவானவர் தேவதை இடத்துல கோச்சுண்டு போய் வராக ஸ்வரூபமாக போய் அந்த தேவதைகள்லாம் விரட்டின்னு வந்து இந்த வராகம் குறுக்கு நடக்கும் ஓடி அங்கே ஏழு மலையை பிளந்துண்டு உள்ளே போய் உட்காண்டுது. அப்புறம் தேவாலெல்லாம் போய் அவர் இடத்துல கெஞ்சி கூத்தாடி அந்த சத்தை வாண்டி வந்தால் யஜ்ஞ சாரத்தேன்னு இருக்கு. இவ்வளோதான் இருக்கும். உடனே அதுக்கப்புறம் பாலாஜி அப்போ வந்தார், இந்த பத்மபுரம் பத்மாவதி கல்யாணம் போற இருக்கானா அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு சந்தோஷத்துக்காக சொல்லி வச்சு அப்பேற்பட்ட விஷ்ணுவின் இடத்துல சமீபத்தில் உபவாசம் கிட்டக்கவே இருந்து பஜனை பண்ணுறது, நாமசங்கீர்த்தனம் சொல்கிறது, அனுதானம் பண்ணுறது இருக்கிறதுங்கிறது நாளைக்கு வைகுண்ட ஏகாசி. இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் காத்தால இது சாயந்தரம் போர்த்தி. அப்போது வராகோயம் வாமமோஷகான்னு பார்த்தா அந்த சில சப்தங்கள்லாம் இந்த வெங்கடாஜலபதி சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போது ஆக மொத்தம் இந்த வேத பிரயோகங்களில் ஒன்றே ஒன்று இப்போ பாக்கி. இப்போ நாம் பூனல் போட்டுருக்கோம் இல்லையே, போட்டுக்கோமேன்னு பார்த்துக்கூடாது, ஒன்றே போட்டுருக்கோம் ரெண்டாக தான் இருக்கு. இதை நான் முன்னையே ஒரு வேடிக்கையாக கதை சொன்னேன், இந்த இதெல்லாம் எதுக்கு சார் அனாவசியம்னு ரொம்ப பேர் கட்டி விட்டான். கட்டி விட்டான்னு ஒன்று அவனுக்கு ஃபாரினில் போனோன்னு போட்டுக்கணும் போல ஞாபகம் கொடுத்து. இந்த ஊரில் இருந்தால் தப்பு என்னன்னு தோன்றது, ஃபாரினில் போனால் நல்லது தோன்றதுன்னு இப்போ அநேகமாக வந்திருக்கு. ஒரு 50-50 இது ஒரு நாள் முன்னாடியே சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ஃபாரினுக்கு போகணும்னு இந்த பொண்ணு பிள்ளையா சொல்லி கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு அம்மாவை கேட்குறேன். இந்த ஊரில் இருக்கச்சே கொழுக்கட்டை கிட்டே வேண்டான்னா வரலட்சுமி வருதம் எப்படி பண்ணணும், இந்த எத்தனை சொம்பு அதுக்கு எவ்வளோ வெள்ளி கிலோ வாங்கணும் இதெல்லாம் கேட்டுருக்கு சொல்லிகிட்டு இருக்கா. இவாள் இங்கேருந்து இங்கே மேற்கல்பா மஞ்சள்லாம் வாங்கி அனுப்பிச்சு அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி போகிறத பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே போன பையன் இல்லாமல் கோவிலுக்கு போகிறேங்கிறான், அது பண்ணுறான், விபூதிட்டுக்கிறேங்கிறான். அங்கே போன அப்புறம் தான் புத்தி வரும். அதில் ஒன்றும் பெரிய தப்பில் நேற்றுக்கே அதை பற்றி கேட்டாங்கிட்ட அந்த பையன் ஒத்தனுக்கு என்ன எடுத்து பூனல் போட்டுக்கிறது எந்த விதத்துலேயும் ஞாபகம் இல்லை இப்படியா அப்படியான்னு. அவன் நம்ம ஊருக்கு வந்தான், அவன் போட்டுக்கிறான் என்ன சர்த்தான் வாத்தியார்ட்ட பூனல் வாங்கி கொடுத்து ஆயிஷன் போனான். அங்கே போய் பார்த்துன்னு தான் தெரியுன்றான். ஏன்னா இவன் அப்பாவுக்கு மறந்து போயிடுச்சு. அன்றைக்கி அவனே ஆகட்டும், அங்கே பிரம்மயஜம் பண்ணின்னு இருக்கான். தேவ ரிஷி தேவ தரப்புனா ரிஷி தரப்புனா பித்த தரப்புனா எல்லாம் சேர்ந்தது தானே. இவன் போய் பார்த்த இடத்துல இப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கிறான். கொஞ்சம் நேரம் மாலையாக போட்டுக்கிறா, கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் போட்டுக்கிறா, கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் போட்டுக்கிறா. இந்த தம்பி அந்த கான்டெக்ஸ்ட் தெரியாமல் இவாளுக்கே சந்தேகமாக இருக்குது, போட்டுக்கப்படாதுன்னு முடிவு எடுத்துவிட்டான். அதை பற்றி வேதத்தில் இந்த மூணு அடையாளமாக இருந்தால் எதுக்காக என்னத்துக்கு சொல்லியிருக்கா நிபீத்த

அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த அடையாளத்தினால என்னன்னு, இதெல்லாம் ஒரு சிம்பிள், சிம்பிளை ஏன் என்னன்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், ரெட் சிக்னலில் வண்டி ஓடலாம், கிரீனில் நிற்கலாம்னு வைக்கலாமா வைக்கக்கூடாதோ? கிளம்பிக்க கூடாது. இப்போ திடீர்னு மாற்றினீர்னா ஆபத்தில் வந்துடும்னா ரொம்ப நாளாக வந்திருக்கேன். ஏன் சார் நிவி தந்தேன் தேவதைகளுக்கு இருக்கட்டும். இந்த கேள்வி அசட்டுத்தனம். ராவணன் சீதை ஆயுஷன் போய் எங்கே வச்சார்? அசோகவனத்தில். எங்கே வச்சார்? சிம்சபா மரத்தடியில் வச்சார். ஒருத்தன் கேட்குறான், ஏன் சார் அசோக மரத்தில் சிம்சபா மரத்தடியில் வச்சார், அரச மரத்தடியில் வைக்கிறதுக்கு என்னன்னா? சரி, அரச மரத்தடியில் வச்சான்னு சொன்னால் ஏன் சார் அரச மரத்தடியில் வச்சா இந்த ஃபிக் வேறு ஆலமரத்தடியில் வைக்கிறதுக்கு என்னங்கிறான். ஏதோ ஒரு இடத்துல வச்சு தானே ஆகணும், புரியல. இது ஏதாவது ஒன்று சொன்னால் ஒன்று கேட்குறேன். நாமெல்லாம் காலால் நடந்துட்டுருக்கோம்ல, ஏன் சார் தலையால் நடந்தா? என்னென்ன நடங்கோ? இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி என்ன கிழமை? ஏன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுன்னு மாற்றுவோமே, மாற்றுங்கோ. எவ்வளோ பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவேள் நாளைக்கு? ஏ நாளைக்கு புதன்கிழமைன்னு நான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறதா? எஸ்எம்எஸ்னாலே நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், யாரும் என்ன கோச்சுக்காங்க, சுத்த மட சாம்பிராணி. என் பையங்களுக்கெல்லாம் சொல்கிறோம், எஸ்ன்னா சுத்த, எம்னா மட, இன்னொரு எஸ்ஸுக்கு சாம்பிராணின்னு அர்த்தம். சாம்பிராணின்னா தெரியுது இல்லை, சுத்த மட சாம்பிராணி. இதே வேலை எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்ல பயங்கரமான நியூஸ் எல்லாம் வருது, எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், நிவீதம் மனுஷானம். இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருது, இந்த தர்மசாஸ்திரத்திலே இன்னொரு இடத்துல சதா யஜ்ஞோபவீதி சாத்துன்னு ஒரு ரிஷி சொன்னார். இதை மாத்தின்றே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே, அதாவது எப்பவுமேனு பிதிர்தர்ப்பண காலத்தில் இல்லை, சாதாரண காலங்கள்லேயும் யஜ்ஞோபவீதமாகவே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த பூணல் வந்து பரிசுத்தியாக உள்ள வஸ்துவுக்கு அபரிசுத்தம் நமக்கு யூரின் போகும்போதும் டூல்ஸ் போகும்போதும் வருது. அதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணணும், இதை மாற்றி மாலையாக போட்டு இதெல்லாம் உண்டுங்கிறது தெரிஞ்சுங்கோ. அதை காதில் சுற்றிக்கணும். கேள்விப்பட்டிருக்களோ? கேள்விப்பட்டிருக்களோ இல்லையா? இல்லையா? நாம் மலைஜலம் போகும்போது பூனலை மாலையாக போட்டு காதில் சுற்றிக்கணும்னு கேள்விப்பட்டவாளுக்கு தெரியும், பண்ணுறவாளும் சில பேர் இருக்கா. அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸுன்னா, அதனுடைய பவித்திரத்தை குறையிறது. பவித்திரத்தை குறையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப பவித்திரமான ஸ்தானம் காது. இதை பற்றி நிறைய சொல்லியாச்சு. இந்த காதில் சுற்றி இப்போ பவித்திரம் போட்டு நீங்கள் கர்மா பண்ணுறேன். திடீர்னு யூரின் போகணுன்னா பத்திரத்தை கட்டி வேணா, பத்திரத்தை கட்டி எங்கே வைக்கிறதுன்னா தலையில் வச்சுக்கிறது இல்லை, காதில் வச்சுக்கோங்கிறான். ஓம்பூ பண்ணால் காதை தொடுங்கிறான். காதில் கங்கை இருக்கான். காதில் கங்கை இருக்குன்னு யாரும் குட குடனு ஓடுறதுன்னு வச்சுக்கூடாது. காது வழியாக கங்கையை ஜன்னு விட்டார், அதனால காதில் கங்கை இருக்கு. காதுங்கிறது பவித்திரம். யத் வல்மீகம் ஸ்ரோத்ரகே தத் பிருத்திவியாகனு பல பல விஷயங்கள் இருக்குது. காதுனாலும் நல்ல விஷயங்கள் கேட்கறதுனாலையும் காது தான் உள்ளத்துக்குள்ள ரொம்ப நல்லது. அதனால தான் வேதம் பிரார்த்தனையெல்லாம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவா. அப்போ இந்த காதில் சுத்திக்கிறோம். சுத்திக்கும் போது இப்படியே சுத்திக்கிட்டார். மாலையா போட்டு சுத்திக்கணும். அசுத்தம் ஏற்படுற சமயங்கள்லாம் நாம் சுத்திக்கணும். ஸ்ரத்தையாக இருக்கிறவர் பேண்ட்டை போட்டுண்டாச்சு, ஷர்ட்டையும் போட்டுண்டாச்சு, பனியனும் போட்டுண்டாச்சு, அதுக்கு மேலே டை வேறு கட்டிண்டாச்சு. இவர் ஆஃபீஸில் போய் யூரின் போகணும்னா திடீர்னு எப்படி மாலையாக மாற்றுவர் இவர்? அந்த அதில் இன்வேறு பண்ணிகிட்டு இருக்கான். ஷர்ட்டே அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தினசாக கட்டி விடலான்னா அது இன்வேறு பண்ணி அது ஒரு டைட்டாக பெல்ட்டை போட்டு கட்டி இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் இருக்கு. சரி சார், போகவே வேண்டாம், ஆற்று கொண்டு போகலான்னு இவர் பிராணம் போடும். மூத்திர நிரோதம்னு பேர். இந்த மூத்திர நிரோதம் ஏன் வருதுன்னு வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லிருக்கு. இந்த அத்வரியுவானவன் யாகம் பண்ணச்சே இந்த தர்ப முஷ்டியை ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துக்கு போயில எங்கேயா வச்சு ஜலத்தில் விழுந்துடுத்துனா இவனுக்கு மூத்திர நிரோதம் வரும்னு சொல்லிருக்கு. ஏன் அபார்ஷன் வருதுன்னு இன்னொரு இடத்த சொல்லிருக்கு. அதை வைக்க வேண்டிய சமித்து கட்ட கொண்டு கீழே போட்டேன்னாக்கா அபார்ஷன் ஆகிடும், அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இப்படிலாம் பயமுறுத்திருக்கு. பயமுறுத்திருக்குன்னு சொன்னால் உங்கள் லாங்குவேஜ், நிஜமாக சொல்லிருக்குன்னா எங்கள் லாங்குவேஜ். அதே போல் இந்த கிண்ணங்கள்லாம் மூட சொல்லிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூடாமல் யாகம் பண்ணான்னா இவன் தலை முழுக்க வழிக்கேன்ட்டான். அப்போ வழுக்கத்துலையெல்லாம் போன ஜென்மாவில் யாகம் பண்ணால் அந்த இலையை போட்டு மூடலேன்னு அர்த்தம். அகலித்யோபாவு கோபவதியேவம் வேதம் ஒன்று ஒன்றுக்கு வேதம் ஏதோ சொல்கிறது. சூரியன் கிழக்கேந்து மேற்க போகிறச்சு, சந்திரன் கிழக்கேந்து மேற்க போகிறச்சு. இதுக்கு நான் நாளைக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். நாளைக்கு இது ஞாபகமாக எல்லோரும் வரணுங்கிறதுக்காக இதை ஸ்பெசிஃபிக்காக நிறுத்திருப்பேன். சூரியன் கிழக்கேந்து மேற்க போகும்போது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுறதா இல்லையா? தெரியுறதோ இல்லையா? ஏன் கிழக்கேந்து மேற்க போகிறது தெரியலையா? என்ன சந்திரனும் தெரியுறதோ இல்லையா? தெரியுறது. அவா மேற்கு போனவா மேற்கேந்து கிழக்க வந்து தானே மறுபடியும் இங்கேருந்து போனோம். போ ஓம்னி பஸ்ஸில் ஒரு பஸ் இங்கேருந்து மெட்ராஸ் போச்சுன்னா மெட்ராஸ் இங்கே வந்தால் தானே திரும்பி போகும். அந்த வண்டி வரலங்கிறதுக்காக இன்றைக்கி வண்டி கேன்சலுங்கிறானே, அது எங்கேருந்து இங்கே வரணுமோ இல்லையோ? வரதோ இல்லையோ? வரதா இல்லையா? எங்கேருந்து எங்கே வருதே?

0: மேற்கேந்து கிழக்க வருதுங்கண்ண பாத்தியா நீ கிழக்கு வந்தா தானே கிழக்கு உதிக்கும் அது வேதம் கேட்கறது ஏண்டான்னார் நாளைக்கு சொல்றேன்னு பருவ. இது யாகத்துல சுக்ராமந்தி கிரகத்து பிரஸ்தாபத்துல இருக்கு. ரொம்ப ஸ்பெசிபிக்கான உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணி கடைசி நாளைக்கு வச்சிருக்கேன். ஏன்னா கடைசியில் ரொம்ப நன்னா இருந்தா தானே அடுத்தவரை கூப்பிடுவேள் கூப்பிட்டா தானே எனக்கு பிரச்சாரம் ஆகும். அதுதான் விஷயம், எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. என்ன சொல்லிருந்தேன்ப்பா ஆபீஸுக்கு ரெடியாக இது ஆச்சாரமாக இருக்குன்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுறதுன்னார். அட்லீஸ்ட் இந்த தெய்வீகத்தன்மையாவது குறைச்சி இந்த பூனலை இப்படி போட்டுட்டு போயிடுறது ஆபீஸுக்கு. அப்புறம் நைஸாக இதை எடுத்து இப்படி மாட்டின்னு விடலாம், மாற்றத்தானே முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. அதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுற வழக்கம், இந்த மாதிரி சில காரியங்களுக்காக அதை மாலையாக போட்டுக்கிறது. நாம் அதுக்காக மாலையாக போட்டுன்னு செஞ்சாதுன்னு ஒன்றும் முடியாது, அது வந்தோடனே இங்கே மாற்றிக்கணும். அப்புறம் இந்த மாலையாக போட்டுண்டு என்ன தேவகாரியம் பிதர்காரியம் ரெண்டும் இல்லாமல் மனுஷகாரியங்கிறதுல சேர்ந்தது நடுத்தரமாக இதெல்லாம் நேச்சர் கால்ஸ்னு பேர். இதுக்கெல்லாம் இந்த யூரின் பாஸ் பண்ணுறதுலாம் என்ன பேர், நேச்சர் கால், அர்ஜென்ட் கால், ஆர்டினரி கால், எஸ்டிடி கால் மாதிரி இது நேச்சர் கால். இதை ஒன்றும் தவிர்க்க முடியாத சமாச்சாரம். இந்த சந்தேகத்தை வச்சுன்னு பூஜை பண்ணப்படாது, சில பேர் சந்தேகம் இருந்து முடிச்சுன்னு வந்துடணும். இதையே நினச்சிட்டு போனால் பூஜை பண்ணணும் அது வேறு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் முடிச்சுன்னு அப்புறம் அங்கே போகணுங்கிற அதுக்காக இந்த நிவீதம்ங்கிறது மனுஷ சமாச்சாரம்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அடையாளங்கள்னால சில விஷயங்கள்லாம் உண்டு, அதை பற்றி வேதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: அன்பார்ந்த சைவ பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் சிவப்பரம்பொருளின் திருவருளினால் வேத ஆகம உண்மை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை சைவ உலகத்திற்கு அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்துள்ளது. இதே 20 நூற்றாண்டில் தோன்றி பெரிய புராணம் என்ற ஞான நூலிற்காக 30 மேலாக அரும்பாடுபட்டு உழைத்து பெரிய புராண பேருரை வழங்கிய சிவக்கைமணி ஐயா என்று போற்றப்படும் கோவை சிகேஎஸ் ஐயா அவர்களின் பேருரையும் வடமொழி வேத ஆகமங்களின் பெருமையை மிக விரிவாக கூறுகின்றதே. நம் மாதவ சிவஞான சுவாமிகள் மற்றும் சிவக்கைமணி ஐயா அவர்களின் நூல்களை படித்தால் நம் கொண்ட அனைத்து ஐயங்களும் நீங்கும். திருவள்ளுவர் மாலையிலிருந்து சில பாடல்களை கூறி வடமொழியில்தான் வேதங்கள் இருந்தன என்று நிறுவ விரும்புகிறேன். திருவள்ளுவர் மாலை திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் போற்றி பல புலவர்களால் பாடப்பட்ட ஒரு பாடல்களின் தொகுப்பு. அதிலே வண்ணக்கஞ்சாத்தனார் என்ற புலவர் மிக அழகாக கூறுவார், ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிதான். ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் வள்ளுவனார் போது குரட்பா உடைத்து. திருவள்ளுவர் காலத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது வேதங்கள் ஆரிய மொழியாகிய வடமொழியில் உள்ளன என்று. இதே திருவள்ளுவர் மாலையில் உக்கிரப்பெருவெழுதியாரும், நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான்மறைத்து வள்ளுவனாய் தந்துரைத்து என்று கூறுகிறார். உக்கிரப்பெருவெழுதியார் கூறிய நான்மறை என்பது எந்த மறை? திருவள்ளுவர் பெருமானுடைய காலத்திலே கூறப்பட்டு விட்டதே. அதற்கு பின் வந்து சிலர் திருக்குறளும் நான்மறையில் ஒன்று என்று கூறுகின்றனர். எவ்வளவு முரண்பாடு என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குருகுத்தரித்த குரல் என்ற நம் அவ்வை பிராட்டியின் பாடலை சிரமேற்கொள்ளும் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வண்ணக்கஞ்சாத்தனார் மற்றும் உக்கிர பெருவெழுதியாரின் பாடல்களுக்கு என்ன விளக்கம் அளிக்கையில்? அன்பர்கள் மக்களே, இதுவரை நாம் செய்த சிந்தனையின் பயனாக இறைவன் அருளிய எழுதா மறையாகிய வேதம் வடமொழி வேதம் என்றும் அவை என்றும் அழியாதவை என்பதையும் அறிந்தோம். இப்பொழுது ரிக் யஜு சாம அதர்வணம்தான் அந்த வடமொழி வேதம் என்பதையும் நம் அருளாளர்கள் வாக்கின் மூலமே காணும். ஒன்றல்ல இரண்டல்ல பல இடங்களில் நம் பெருமக்கள் இருக்கு மற்றும் சாம வேதத்தினை பற்றி கூறியுள்ளனர். ஆனபாடல் உகந்தது இருக்கையே, இருக்குவாய் மொழியால் தானே ஏத்துவார். பண்டு இருக்கு ஒரு நால்வர்க்கு நீர் உரை செய்ததே, முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கு சொல்லி, இருக்கு ஓதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில், இருக்குவாய் அந்தனர்கள் இழுபிறப்புள் எங்கும், இருக்குவாய் மொழியாழ்த்தனை ஏத்துவார் சுருக்குவார் துயர், இருக்கொடு தோத்திரம் என்பினர் உருபால், இருக்கு ஓலமிடும் பெருமான், இருக்கு மொழி பிள்ளையார், இருக்கு மொழி அந்தனர். எத்துணை இடங்கள்! இவை அனைத்தும் நம் 12 திருமுறைகளில் தானே வருகின்றன. இருக்கு வேதத்தின் பெருமையை நம் திருமுறை ஆசிரியர்களே போற்றியுள்ளனரே. நம் மூவர் முதலிகள் மற்றும் ஆசிரியர் தேவ சேக்கலா பெருமான் காலத்திலும் இருக்கு வேதம் ஓதப்பட்டுள்ளன என்பது இப்பாடல்களின் மூலமே தெளிவாகின்றதல்லவா? அதனால்தானே அவர்கள் தங்கள் நூல்களிலும் மறவாது குறிப்பிட்டுள்ளனர். சரி, இப்பொழுது சாமவேதத்தை பற்றிய குறிப்புகளை காணும். தயங்கு சோதி சாமவேதா, சாமவேதமோ கீதமோதிய தசமுகம், சாகை ஆயிரமுடியார் சாமம் ஓதுவதுடையார், சாமனல் வேதம் சாமவேதம், சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார், பாடினார் சாமவேதம் பைம்பொழியில் படனமேயார், சந்தோக சாமம் ஓதும் வாயானை, சாமவேத கந்தொருவும் விரும்புமே, சாமத்து வேதமாகி நின்றதோ செயம்புதன்னை, சாமவேதம் பெரிதுவப்பானை, சாமவேதனை தன்னொப்பிலானை, சாமகண்டா அண்டவான என்றெல்லாம் நம் மூவர் முதலிகளின் தேவார பாடல்கள் சாமவேதத்தை பற்றி கூறுகின்றன. சற்று முன்புதானே பார்த்தோம். அன்பர்கள் மக்களே, எழுதாத மறை இறைவன் அளித்தது, எழுதாத மறை எந்த ஏட்டிலும் எழுதாத மறை. அந்த மறை இருக்கு யஜூர் சாமம் அதர்வணம் ஆகிய நான்மறைகளே ஆகும். அவை எங்கேனும் அழிந்திருக்க முடியும்? அழியவே அழியாது. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பது நம் திருமூலருடைய திருவாக்கு. அவை என்றும் மெய்யாது. இதற்கு மேல் நாம் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? இருக்கு யஜூர் சாமம் அதர்வணம் முதலிய வேதங்களை ஏற்க மறுக்கும் நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கூறிய தேவார பாடல்களுக்கு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? இருக்கு மற்றும் சாம வேதங்கள் 7 மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் ஓதப்பட்டன என்பதை நம் தேவார ஆசிரியர்களே கூறிவிட்டனரே. எனவே மறைகள் அழிந்துவிட்டன, தமிழில் இருந்தன என்ற கூற்று முற்றிலும் பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்கள் மக்களே, 1ஆம் திருமுறை திரு கோழி தேவாரத்தில் ஒரு அருமையான பாடல், நன்று நகு நான்மலரா நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயலுற்றவன் ஓங்குயிர் மேல் கன்றிவரும் காலனுயிர் கண்டவனுக்கு கன்றளித்தான் கொன்றை மலர் புத்திகளும் கோழிலியம் பெருமானே என்று ஞான சம்பந்த பெருமான் அழகாக கூறுவான். இங்கு நன்று நகு நான்மலரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு என்ற வார்த்தை தான் மிக மிக முக்கியமான சொல். மார்க்கண்டேய சிவபெருமானை நல் இருக்கு வேத மந்திரங்கள் கொண்டு வழிபாடு செய்தார் என்று நம் ஞானசம்பந்த பெருமானே கூறுகிறார். மார்க்கண்டேய புராணம் 18 புராணங்களில் மிகவும் பழமையானது, பல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அவர் வடமொழி வேத வழியில் வந்த இருடிகள் பரம்பரையில் வந்தவர் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. அவர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன் எந்த வேத மந்திரத்தை கூறி வழிபாடு ஏற்றியிருப்பார்? யோசித்து பாருங்கள். இருக்கு வேதம் என்பது ஆதி நூல், வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் என்று நம் அருளங்கி சிவாச்சாரியார் கூறியது போல், ஆதி நூலாகி அந்த வேத நூலில் இருந்துதானே இருக்கு வேத மந்திரத்தை கூறியவர் வழிபட்டார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மநிலை சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே என்பதும் தேவாரம் தான். எந்த மந்திரம் அது? 1000 ஆண்டுகளுக்கு முன் மார்க்கண்டேயரும் இருக்கு வேத மந்திரத்தால் இறைவனை வழிபட்டார் என்று நம் திருஞான சம்பந்த பெருமானை கூறியிருக்கிறார். அதே இருக்கு வேதத்தினை அந்தனர்கள் ஓதுவதாக நம் மூவர் பெருமக்களும் தங்களுடைய பாடல்களில் பதிவு செய்துள்ளனர். ஊருக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் வந்த ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமானும் அதனையே கூறியிருக்கிறார். ஆசிரியர் பெருமானுக்கும் பின்வந்த நம்முடைய சந்தான பரமாச்சாரியர்கள் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் அதனை உறுதி செய்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய நூல் திருத்தொண்டர் புராண வரலாறு என்று அழைக்கப்படும் சேக்கிழார் புராணம். நம்முடைய குண்டத்து கோமகனா தெய்வ சேக்கிழார் பெருமான் சித்திரை ஆதிரை நாளிலே பெரிய புராண உரையை தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை ஆதிரை நாளிலே நிறைவு செய்தார். அப்போது ஒரு பாடல், திருத்தொண்டர் புராணம் எழுதிய முறையை மறையோ சிவமூல மந்திரத்தால் அர்ச்சனை செய்து இறைஞ்சி இருக்கு முதல் மறை நான்கில் இன்று முதலாக இதுவும் ஒரு தமிழ் வேதம் 5வது என்று கருத்து இருத்தி. இருக்கு முதல் மறை நான்கு என்று கூறியதில் இருந்து நான்மறை என்பது இருக்கு யஜு சாமம் அதர்வணம் ஆகிய வடமொழி வேதங்களே என்பது மிக தெளிவாக நமக்கு விளங்குகின்றது அல்லவா? இதுவும் ஓர் தமிழ் வேதம் 5வது என்று பிரித்து கூறியமையால் நான்மறை வடமொழி வேதம் 5வது மறையாகிய தமிழ் வேதமாகிய பெரிய புராணம் என்று கருத்தில் இருத்தியதாகிய நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் கூறுகின்றார். நம் உமாபதி சிவாச்சாரியார் அளவிற்கு திருமுறையை யாரும் ஆய்ந்து வழிபாடு ஏற்ற முடியாது என்பதை அவர் நூல்களை கற்றவர்களே அறிவர். தேவார அருள்முறை திரட்டு, திருப்பதிகக் கோவை, திருப்பதிக்கோவை, திருத்தொண்டர் புராண சாரம், திருத்தொண்டர் புராண வரலாறு, திருமுறை கண்ட புராணம், திருமுறைகள் எவ்வாறு கண்டெடுக்கப்பட்டன என்பதை நமக்கு கூறியவரே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் தானே. ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமானின் வரலாற்றை பெரிய புராண திருத்தொண்டர் புராண வரலாறு என்று ஒரு நூலாக கொடுத்தவரும் அவர்தானே. திருமுறையை எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஊன்றி வழிபாடு செய்திருப்பார்? பெற்றான் சாம்பானுக்கு சத்தியோ நிர்வாணத்தை கேளித்து சாயுச்சிய முக்தி அளித்த நம் மாவதியாரின் வாக்குதானே நமக்கு உயர்ந்தது. இருக்கு முதலாகிய மலை நான்கு என்று நம் மாவதி சிவாச்சாரியார் கூறுகிறார். நம் தமிழ் ஆராய்ச்சியாளர் இறையனார் அகப்பொருள் திருக்குறள் தேவார் சிவஞான போதமே நான்மறை என்கிறார். யாருடைய வாக்கு நமக்கு உயர்ந்தது எண்ணிப்பாருங்கள். இருக்கு என்று கூறியதிலிருந்து 14ஆம் நூற்றாண்டிலும் மறைகள் இருந்தன என்பது தெளிவு. தமிழ் ஆராய்ச்சியாளர் நான்மறைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்கோளில் அழிந்து விட்டன என்கிறார். எத்துணை பிழையான கருத்துக்களை சைவ உலகத்திற்குள் புகுத்திவிட்டனர். அன்பர்கள் மக்களே, இதுவரை நாம் சிந்தித்த கருத்துகளுக்கு மணி மகுடமாக திகழ்வது நம்முடைய உருத்திர பசுபதி நாயனார் புராணம். தெள்ளு தன்புணல் கழுத்தல வாயடை செறிய உள்ளுறுப்புக்கு நின்று கை உச்சிமேற் குவித்து தள்ளு வெந்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்போடு பயின்றார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெறும் பகலும் எல்லியும் வலுவாமே. நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணிந்தனர் அவர்க்கு பாடுபெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் திகழ்ந்தது குவலயம் போற்ற. நம்முடைய உருத்திர பசுபதி நாயனாருக்கு உருத்திர பசுபதியார் என்ற திருநாமமே அவர் திரு உருத்திரத்தை குறிப்போடும் அன்போடும் எல்லியும் பகலும் வலுவாது பயின்ற காரணத்தால் அடைந்தார் என்பதை நம் ஆசிரியர் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அவர் இங்கு பயின்ற உருத்திரம் எந்த உருத்திரம், எந்த வரையில் வருவது? யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்ரீருத்ரம் என்பதைத்தானே அவர் பயின்றார். மறைகள் என்றும் அழியாதவை என்பதை தான் நாம் நிறுவிவிட்டோமே. மேலும் அவைகள் எழுதாத மறைகள் அவையே இறைவன் அருளியது என்பதையும் நாம் சற்று முன் கண்டோமே. சைவப்பெருமக்களை, எழுதாத மறையாகிய நான்மறைகள் என்றும் அழியாதவை. அவை நம் இறைவனால் வடமொழியிலேயே அருளப்பட்டன. ரிக் யஜு சாமம் அதர்வணம் ஆகிய வேதங்களே நான்மறை என்பதை திருமுறையின் வாயிலாக கண்டோம். இப்பொழுது ஆகமத்தை பற்றி சற்று சிந்திப்போம். அன்பர்கள் மக்களே, எப்பொழுது நாம் வேதங்கள் வடமொழியில் தான் அருளப்பட்டன என்பதை நிரூபினோமோ அப்பொழுதே ஆகமங்களும் வடமொழியில் தான் அருளப்பட்டன என்பது தெளிவாகிறது. ஆகமச்சியலருக்கு அருள் நல்கும் பெம்மானே அண்டனை அன்றதமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியே என்றெல்லாம் தேவார பதிகங்கள் ஆகமத்தின் பெருமையை சாற்றுகின்றன. நம் திருமூலர் பெருமானும் திருமந்திரத்தில் ஆகமச் சிறப்பு என்ற பகுதியில் மிக அழகாக கூறியிருப்பார். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தனம் அஞ்சோடு 23 உள ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. இப்பாடலின் மூலம் இறைவன் அருளி செய்த ஆகமங்கள் 28 என்பதும் அவை 66 பேர் நம் இறைவனை வணங்கி நம் இறைவனுடைய மேல்நோக்கிய முகமாகிய ஈசான் முகத்தில் அவ்வாகமங்களின் பெருமையை கேட்டு உணர்ந்தனர் என்பது விளங்குகின்றது. மேலும் சிவமாம் பரத்தில் சக்தி சதாசிவ் உவமா மகேசர் உருத்திர தேவர் நவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம் மற்ற இவ்வியாமள மாகும் காலோந்தரம் துற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. இப்பாடல்களின் மூலம் நம் நந்தியன் பெருமான் ஸ்ரீகண்டருத்திரரிடமிருந்து நவ ஆகமங்களை பெற்றார் என்பதும் அவை காமிகம் முதலாகிய ஆகமங்கள் என்பதையும் நாம் அறிகிறோம். நம் ஆசிரியர் குன்றத்தூர் தெய்வ சேக்கலா பெருமான் திருமூல தேவநாயனார் புராணத்தில் மிக அழகுபட இதனை கூறுவார். தன்னில் வாசடையார்தான் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார்
1: ஈசர் அருள் என உணர்ந்தார். அதாவது செவருமான் தாம் முன்னமே அருளிய ஆகமப் பொருளை இந்நில உலகில் திருமூலர் வாக்கால் தமிழில் சொல்லுவதற்காக அவர் உடலை மறைப்பிக்க இது ஈசன் திருவருள் என்று அவர் உணர்ந்தார் என நம் ஆசிரியர் தேவி சேக்கலார் பெருமான் உணர்த்துகிறார். எனவே ஆகமங்கள் முன்னமே இறைவனால் அருளப்பட்டன என்பது தெளிவு. வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள், வேதனோடு ஆகமம், மெய்யான் இறைவன். ஆகமங்கள் வடமொழியில் இருந்ததால் தானே திருமூலர் மூலம் அதனை தமிழில் தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு அருளி செய்ய வேண்டும் என்று நம் பெருமான் அவரை தன் நில உலகத்துக்கு அனுப்பினார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற நம் திருமூலர் பெருமானின் வாக்கே இதற்கு சான்றாகும். அன்பர் பெருமக்களே, திருமந்திரம் கூறும் ஆகமப் பெருமையை நாம் கண்டோம். மேலும் சில ஆகம குறிப்புகளை நம் திருமுறை பாடல்களின் வாயிலாகவே காண்போம். 11 திருமுறையிலேயே நம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலில் ஒரு அருமையான பாடல், உப்போரும் திருமேனி தீண்டுவாரின் பெருமையை கூறக்கூடிய ஒரு பாடல். நெறிவார் சடையரை தேண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர், நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர், நம்மையும் ஆண்ட அமரர்க்கு இரையாய் முக்கண்ணும் என் தோளும் தரித்து ஈரில் செல்வத்தோடும் உறைவார் சிவருமார் குறைவாய உலகினிலே என்று முப்போதும் திருமேனி தீண்டுவாரின் பெருமையை நம் நம்பி ஆண்டார் நம்பிகள் கூறுகிறார். அவரும் ஆதிசைவ குலத்திலிருந்து வந்தவர்தானே. இப்பாடலிலே நெறிவார் சடையரை தீண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் என்று மிக அழகாக அவர் கூறுகின்றார். இதனையே நம் ஆசிரியர் பெருமானும் பெரிய புராணத்திரு நகரச் சிறப்பில் கூறுவார். பொங்கு மாமரி புற்றிடம் கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசணைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துள்ளான் துங்கு ஆகமம் சொன்ன முறைமையார். அங்கு ஆதிசைவ பெருமக்கள் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் கூற நம் சேக்கலார் பெருமான் நம்முடைய மடநீதி சோழனாயினார் திருவாரூர் நகராளும் தேவர்பிரான் புற்றிடங்கொண்டிருந்த பெருமானாகிய திருவாரூர் திருமுலட்டானத்து பெருமான் சிவாலயத்திற்கு தேவையான ஆறுகால பூசைகளுக்கு ஆகம விதிகளின்படி நிபந்தனைகளை அருளினார் என்று நம் ஆசிரியர் பெருமான் கூறுகிறார். நம்பியாண்டார் நம்பிகள் என்ன கூறினாரோ அதனையேதான் நம் ஆசிரியர் தேவி சேக்கலார் பெருமானும் உணர்த்துகிறார். எனவே சைவப் பெருமக்களை வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்ற வாக்கினை நம் நெஞ்சினில் என்றும் நீங்காது பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம் அன்னை காமாட்சியம்மையும் திருக்கயிலாயத்தில் இறைவனாரிடம் ஆகமத்திறனெல்லாம் உள்ளவாறு கேட்டு இவ்வுலகிற்கு அருளினார். அவ்வாகம வழியிலேயே கச்சியை கம்பத்தில் சிவபூசையும் செய்து உயிர்கள் உய்வதற்கு வழியும் காட்டினார் நம் அன்னை. இந்த உண்மைகளை திருக்குறிப்பு துண்ட நாயனார் புராணத்தில் நம் ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுவார். வெள்ளி மால்வரி கையிலையில் விற்றிருந்தருளி துள்ளுபார்புணல் வேணியார் அருள் செய்யத்தொழு தெள்ளு வாய்மையின் ஆகமத்திறனெல்லாம் தெளிய உள்ளவாறு கேட்டு அருளினாள் உலகை ஆளுடையாள். நம்முடைய சிவபெருமானே அம்மைக்கு ஆகமத்தின் பெருமையை அருளி செய்ய அதனை கேட்டு இவ்வுலகத்திற்கு அருளினான் நம்முடைய நம்மை ஆளுடைய அன்னை. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணநாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. எண்ணற்ற ஆகமங்களை ஒளிந்தருளிய சிவபெருமான் தாம் விரும்பும் உண்மையாவது சிவபூசை, அதுவும் தன் ஆகமத்தின் வழியே நின்று வழிபடுதலே என்று அம்மையார் உணர்ந்து அப்பெருமானை அவ் ஆகமத்தின் வழியே நின்று வழிபட ஆதரித்தார் என்றும் நாம் அறிகிறோம். அங்கு அடுத்த பாடலிலே நம் அன்னை இறைவனிடம் விண்ணப்பம் செய்வார். இங்கு நாத நீ முழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று கூறுவார். உம்பர் நாயகர் பூசணைக்கு அவதாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில் என்ன கூறினார் பாருங்கள். உம்பநாயகர் பூசணிக்கு அவர்தான் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அச்சனை புரிவதனுக்கு இயல்பில். அப்படி என்றால் சிவபூசைக்கு துணையாக இருப்பது நம் இறைவனால் அருளிய ஆகமத்து உண்மையே. அதைத்தான் நம்பியாண்டார் நம்பிகளும் பதினோராம் திருமுறையிலே நீடு ஆகமத்தின் அறிவால் அர்ச்சிப்பர் என்று எப்போதும் திருமேனி தீண்டவாரி கூறினார் நம் ஆசிரியர் பெருமான் மனுநீதி சோழர். திருவாரூர் கோயிலுக்கு துங்கு ஆகமம் செய்த முரண்மையால் நிபந்தங்கள் செய்தார் என்று நமக்கு உணர்த்தினார். இதே கட்சி ஏகமத்தில் நம் அன்னை மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் வீரகல்யாவியும் என்ற எம்பெருமாட்டி. இவாறெல்லாம் ஆகமத்தின் பெருமையை பெரிய புராணம் மிக சிறப்பாக விளக்குகின்றது. நம்முடைய சந்தான பரமாச்சாரியர்கள் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியர் சகல ஆகம பண்டிதர் என்று போற்றப்படுபவர். அருளந்தி சிவாச்சாரியர் பதிமூனாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சகல ஆகமங்களும் பதிமூனாம் நூற்றாண்டில் இருந்ததால் தானே அவர் அதனை கற்று சிறந்து விளங்கினார். எனவே அவர் சகல ஆகம பண்டிதர் என போற்றவும் பெற்றார். நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல் ஆகமங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்கோள் பெற்று அழிந்து விட்டது என்றால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நம் அருளந்தி சிவாச்சாரியார் எந்த ஆகமத்தை கற்றார்? ஏன் அவர் சகல ஆகம பண்டிதர் என்று போற்றப்பட்டார்? யோசித்து பாருங்கள். திருத்தொண்ட திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகளும் முப்போதும் திருமேனி தீண்டுவார் நீடு ஆகமத்தின் அறிவால் அச்சிப்பர் என்று கூறினாரே, அது எந்த ஆகமம்? திருமந்திரத்தில் நம் திருமுருகதேவநாயனார் பலவாறு ஆகமத்தை போற்றினாரே, அதுவும் காமிகம் முதலாகிய ஆகமங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளாரே, அது எந்த ஆகமம்? நம் உமாபதி சிவாச்சாரியாரும் பௌஷ்கர் ஆகமத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியுள்ளாரே, அவை முன்பே தமிழிலே இருந்திருந்தால் தம் உரையில் அதனை குறிப்பிடாமல் இருந்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். சிவஞான சித்தியார் பரபக்கத்திலே ஒரு அற்புதமான பாடல், காரியமாய் உலகெல்லாம் இருத்தலாலே கடாதிகள் போல் காரிய கர்த்தா ஒருவன் வேண்டும், ஆரியமாய் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் அறைந்து, ஆரியமாய் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் அறைந்து உயிர்கட்கு அறிவு செயல் அளிப்பது நூல். அந்நூல் கூறியராய் உள்ளவர்கள் ஓத ஓதி கொண்டு வரலாம், முன்னே குற்றமின்றி சீரிய பேரறிவுடையோன் செப்ப வேண்டும், செயலனிக்கும் அறிவேண்டும் சிவன் உளன் என்று அறியே என்று மிக அழகாக கூறுகின்றார். பிரபஞ்சமெல்லாம் கடாதிகள் போல காரியப்பட்டு வருவதாலே இதனை செய்வான் ஒருவன் வேண்டும், அதாவது கர்த்தா என்பவன் வேண்டும். வடமொழியாய் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு காரியங்களும் சொல்லி, அதாவது ஆரியமாய் அறம்பொருள் இன்பம் வீடெல்லாம் அறைந்து என்று கூறியிருப்பதா? ஆரியம் என்றால் என்ன? வடமொழிதானே. ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகிலா? ஆரியம் தமிழோடு இசையானவன். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், இவையெல்லாம் திருமுறை தொடர்கள். எனவே வடமொழியில் அறம்பொருள் இன்பம் வீடென்னும் நான்கு காரியமும் சொல்லி ஆன்மாக்கு அறிவையும் செயலையும் கொடுப்பது வேத ஆகமங்கள் காம். அவ்வேத ஆகமங்கள் குசலராய் உள்ள பிரமாதிகள் ஓதுவிக்க மகா இடிகளாலே ஓதப்பட்டு அவர்கள் வழியாக தொன்று தொட்டு வருதலால் ஆதியிலே தவறின்றி மிக்க பேர் மிக்க பேரறிவுடைய ஒருவனாலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவ்வேத ஆகமங்களால் சொல்லப்பட்ட கர்மத்துக்கு காண்பான் ஒரு சாட்சி வேண்டும். ஆகையாலே சிவனாலே நூல் சொல்லப்பட்டது என்றும் அவனே கர்த்தா என்பதையும் அறிவாயாக என்று நம்முடைய சகல ஆகம பண்டிதர் அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்துகிறார். இப்போது புரிகிறதா அதை ஏன் எழுதாத மறை என்று நம் குன்றத்தூர் கோமகனார் கூறினார் என்று? வழி வழியாக வழி வழியாக இருடிகள் வழியே ஓதப்பட்டு இன்று வரை அவை நிலைபெற்று இருக்கின்றது. எனவே இவை எழுதாத மறை என்று போற்றப்படுகின்றது. மேலும் நம் உண்மை விளக்கு நூலிலேயும் மிக அழகாக கூறுவார். காப்புச் செய்யுளில் கூட, இந்த காப்புச் செய்யுளில் நம்முடைய திரு அதிகை மனவாசகம் கடந்தார், விநாயகப் பெருமானை வணங்குகின்றார், வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வைச்சைங்கரனை பந்தவர புந்தியுள் வைப்பாம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய. ஆகமநூலிலே சிவபெருமான் அருளி செய்து வைத்த பதிப்பசு பாசங்களாகிய முப்பொருளின் உண்மை வலுவாமல் உண்மை விளக்க நூலில் விளங்குதற் பொருட்டும் உரை செய்ய என்று விநாயகப் பெருமானை வேண்டுகிறார். அதே உண்மை விளக்க நூலிலே தன்னுடைய குருநாதனை நோக்கி மாணவன் கேள்வி கேட்பது போல் கூறுகிறார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது, தேசிகனே சாற்று, இத்தனை கேள்விகளை கேட்கிறார் குருநாதரை பார்த்து மாணவர். அதற்கு குருநாதர் பதில் கூறுகிறார், உள்ளபடி இத்தை உரைக்க கேள். உண்டனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெள்ளிய சீ ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று. மாணவனே, வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து சொன்ன சீர் ஆகமங்கள் உள்ளபடி தெள்ளிய அடைவிலே இறைவன் கருணையினாலே அனாதியே இறைவன் அருளிய சிறந்த ஆகமங்களிலே கூறியுள்ளபடி செவ்விய முறையாக உனக்கு இதை நான் உரைக்கிறேன் கேள் என்று கூறுகிறார். இதிலிருந்து நமக்கு தெரிய வரும் செய்தி என்ன? 14 சாத்திரங்களுக்கு முதல் நூலாக இருப்பது ஆகமம் தானே. வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் என்பது நம்முடைய சகல ஆகம பண்டிதரின் வாக்கு. அன்பர்கள் மக்களே, எனவே ஆகமம் என்றும் அழியவில்லை. நம்முடைய சந்தான பரமாச்சாரியரின் காலம் 14 நூற்றாண்டு. ஆகமம் அழிந்திருந்தாலோ அல்லது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் கூறாமலாயிருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். எனவே வேத ஆகமங்கள் என்றும் அழியாதவை. நம் திருமூல பெருமான் திருவாக்கின்படி வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பதை நம் நெஞ்சில் என்றும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன கூறினாலும், யார் என்ன சொன்னாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் கூறுவார். எனவே யார் என்ன பிரச்சாரங்களை செய்தாலும் உண்மையை ஆய்ந்து தெளிய வேண்டியது சைவ பெருமக்களாகிய நம்முடைய கடமைதான். நமக்கு பெருமாறான நூல் பன்னிரு திருமுறை மற்றும் 14 சாத்திரங்கள். நம் அருளாளர்கள் எங்கேயும் ஆகமத்தையும் வேதத்தையும் மறுக்கவில்லையே, போற்றித்தானே புகழ்ந்துள்ளனர். எனவே அவர்களுடைய வழியில் நின்று வைதிக சமயமாம் சைவ சமயத்தை சார்ந்து நாம் நிற்கிறோம். வேத ஆகம நெறியினை போற்றி பாதுகாத்து சைவம் தழைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
4: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
5: ஒரு சின்ன சந்தேகம். வேதத்துல வந்து பிரம்மம் ஏகம், பிரம்மம் ஆமா, பிரம்மம்னா அது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுது. நீங்க உயிர்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்மள அந்த அத்வைதிகள் ஏகாண்மவாதிகள் கேள்வி கேட்கிறாங்க. உயிர்னு ஒண்ணு இருக்கு, உலகம்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே, வேதத்துல வந்து அப்படி சொல்லலையே. வேதம் என்ன சொல்லுது? ஏகம்னு தானே சொல்லுது. ஏகம்னா ஒன்று தானே அர்த்தம். அப்புறம் ஏகம் என்று சொல்லுகிறதே நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்றாரு, வேதம் ஏகம் என்று மட்டும் சொல்லவில்லை, அத்துவிதம் என்றும் சொல்லுகிறது. சாமிக்கு சுவாமி உயிரோடு அத்துவிதமாக இருக்கிறான். அத்துவிதம் என்றால் என்ன? ரெண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறதே தவிர, அது ஏகம்னு சொன்னதுக்கு பொருள் என்ன தெரியுமா? இறைவன் ஒருவனே என்று அது சொல்லுகிறது. இறைவன் ஒருவனே என்று சொல்லுகிறது. அந்த இடத்துல உயிரை பற்றி குறிக்கிறது. ஆனால் இறைவன் ஒருவனே, அவன் கலப்பினால் உயிரோடும் உலகத்தோடும் இருக்கிறான், ஒன்றாக இருக்கிறான், கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். ஆகவே அத்துவிதம்ங்கிற பொருள் சொல்லுக்கு என்ன பொருள்னா கலப்பினால் இரண்டு பொருள் இருக்கின்றன, ஆனால் பிரித்தறிய வர முடியாதபடி அவை கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்றுதான் பொருளே தவிர ஏகம் என்பதற்கும் அத்துவிதம் என்பதற்கும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஏகம் என்பது கடவுள் ஒருவன் தான், பிரம்மம் என்பது ஒன்றுதான், அவன் சிவபெருமான். ஆனால் அவன் கலப்பினால் உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாக இருக்கிறான் என்ற செய்தி இந்த பாடல் இந்த அடுத்தது. இதுல இறைவன் வேறாக இருக்கின்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அதோடு கூட பிரம்மம் இல்லைன்னா வேற ஒரு பொருளும் இல்லை, பிரம்மம் தான் எல்லாவற்றுக்கும் முக்கியம், பிரம்மம் இல்லைன்னா வேற ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, பிரம்மம் இல்லை என்றால் வேற ஒரு பொருளும் கிடையலன்னா இப்ப கடவுள் ஒருத்தான் இருக்காரு, உயிர்னு ஒண்ணு கிடையாது, உலகம்னு ஒண்ணு கிடையாதா அப்படின்னு பொருளா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. பிரம்மம் ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாததுன்னா அது முக்கியமானது. கடவுள் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர், அவர் தான் இந்த உலகத்தை படை சிருஷ்டி செய்து காப்பாற்றி மீண்டும் ஒடுக்குகிறார், அதனால இன்றியமையாதவர் அப்படிங்கிற பொருள் தான் வேதம். பிரம்மம் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் கிடையாதுன்னு சொல்லுது, வேற ஒன்றும் அதுக்கு காரணம் கிடையாது. அதுக்கு உதாரணமாக இந்த பாடல் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அகரம் என்ற எழுத்து, அகரம் என்ற எழுத்து தான் எப்படி மற்ற உயிர்கள் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முதல் முதலாக அகரம் தோன்றுகிறது. வாயை அங்காத்தல் செய்தல்னு சொல்லுவாங்க, வாயை திறந்தாலே என்ன உண்டாகுது, அப்படி திறந்தாலே ஆ. அப்புறம் இன்னொன்று, எந்த எழுத்தையும் உச்சரிப்பதற்கு முன்பு அந்த எழுத்தோடு தொடர்ந்து எழுத்து இயங்குவதற்கு காரணமாக இருப்பதும் அகரம் என்று இலக்கணம் சொல்லுகிறது. அப்படி இந்த பிரம்மம் இன்றியமையாது என்பதற்கு பொருள் என்னன்னா, எல்லா பொருளும் எப்படி ஒரு எழுத்தானது தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அகரம் காரணமாக இருக்கிறதோ, அதுபோல உயிரானது தங்குவதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் பிரம்மம் காரணமாக இருக்கிறது, இறைவன் காரணமாக இருக்கிறான், அதனாலதான் அவன் இன்றியமையாதவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவன் ஒருத்தன் தான், வேற எண்ணுமே கிடையாதுன்னு அதுக்கு பொருள் கிடையாது. அவன் இருப்பதனால்தான் உயிர்கள் தங்கி இருக்கின்றன, உயிர்கள் இயங்குகின்றன, ரெண்டுக்கும் அவன் தான் மூலமாக இருக்கிறான் என்பதனால்தான் அப்படி சொல்லுகிறார்கள். ஆகவே வேதம் பிரம்மம் இல்லையாயின் எந்த பொருளும் இல்லை என்று இந்த கருத்திலேயே சொல்லுகிறது. இந்த பாடல்ல ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை இங்கு ஒழித்து வைத்திருக்கிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மேகண்டான், அது பார்ப்போம் அது என்னான்ட்டு. இருக்கு ஒன்று என்றது ஒன்றே, ரிக்வேதம் வேதங்கள், இருக்கு என்பது இந்த இடத்துல என்ன குறிக்கிறது, வேதங்கள். வேதம் இறைவன் ஏகம் என்று கூறியதற்கு பொருள் ஒன்று, என்ன ஒண்ணுனா இறைவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் ஒருவன் தான் கடவுள் சிவபெருமான் தான். பதி ஒன்றே, பதிப்பொருள் ஒன்றே, இரண்டு இல்லை. கடவுள் மூணு கடவுள் இல்ல. இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தோற்றுவிப்பதற்கு ஒரு கடவுள், நிலைபெறுத்துவதற்கு ஒரு கடவுள், ஒடுக்குவதற்கு ஒரு கடவுள், அருள்வதற்கு ஒரு கடவுள், அப்புறம் மறைத்தலுக்கு ஒரு கடவுள்னு நிறைய கடவுள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம. அப்புறம் நம்ம நிறைய கடவுள்களை அந்தந்த இப்போ கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்திற்கு ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா, அப்படி இல்லை. பதி என்பது ஒன்று, பதி என்பது ஒன்றே, ஒன்னையும் அதாவது உயிர்களையும் கடவுள், நீனும் பிரம்மன் தான், நீ கற்பனையினால உன்னை வந்து ஜீவன் நினைச்சிட்டு இருக்க, நீ உண்மையிலேயே பரமாத்மா. இந்த கற்பனையை விட்டுப்பிட்டீன்னா நீ யாராயிடுவ, பரமாத்மா ஆயிடுவ. உன்னை நீ பிரம்மம் என்று உணர், அப்படியே தியானத்துல இரு, நீ தான் கடவுள், நீ தான் நான் கடவுள், நான் தான் கடவுள் இரு. இந்த உலகமெல்லாம் ஒரு கற்பனை, உலகமெல்லாம் ஒரு மாயை, மயக்கம் தருவது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கு சொல்றாரு நீனும் கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள், பதி ஒன்றுதான், அதுக்குதான் ஏகம்னு சொல்லுது வேதம். அந்த பதி ஒன்று என்று சொல்லக்கூடிய நீ ஒருத்தன் இருக்க, ஆனா உன்னுடைய தன்மை என்ன தெரியுமா, ஒன்று என்ற நீ, அந்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அதை உணரக்கூடிய நீ பசுவாம். நீ யாரு, பசு, பசுவாகிய உயிர். அந்த பசுங்கிறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன இருக்கு, பசுனா யாரு, பாசத்தோடு இணைந்தவன். அப்ப பாசத்தோடு உலைகான், பசுவான நீ எப்படி இருக்க, பாசத்தோடு இருக்கிறாய், பாசம் உன்னை பற்றுகிறது. ஆனா கடவுளை பற்றுமா, பாசம் பற்றாது. கடவுளை பற்ற முடியாத பாசம் யாரை பற்றுகிறது, உயிர்களை பற்றுகிறது. என்ன காரணம், இறைவன் பேராற்றலும் பேரறிவும் படைத்தவன், அவனை போய் இந்த பாசம் எதிர கூட நிக்க முடியாது, சூரியனுக்கு எதிரே இருள் நிக்க முடியுமா, முடியாது. அதுபோல அவனை பற்ற முடியாத பாசம் சிற்றறிவும் சிறுசெயலமுடைய இந்த உயிரை பற்றி கொண்டது. ஆகவே இங்க உதாரணம் காட்டா, நீ உன்னையும் பிரம்மம்னு நினைச்சிட்டியப்பா, நீ உன்னையும் பிரம்மமா இருக்க முடியாது, நீ எப்ப பார்த்தாலும் பாசத்தோடு கட்டுப்பட்டு கிடக்கிறாய், அவன் பாசத்தோடு கட்டுப்படாதவனாக அவன் இருக்கிறான். ஆக அவன் வேறு நீ வேறு. இந்த பாடல் என்ன எதை சொல்ல வருகிறது? இறைவன் வேறாயிருக்கிறான் என்ற செய்தியை சொல்ல வருகிறது. ஒன்று என்ற நீ பசுவாம் பாசத்தோடு உழைகான். ரொம்ப அற்புதமான ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். நீ பாசத்தோடு இறைவன் பாசத்திலிருந்து நீங்கியவன். இந்த உயிர்கள் பாசத்தில கட்டுப்பட்டிருக்க. பாசத்தோடு உழைகான், நீ மரத்தோடு கட்டுண்டு இருக்கின்றாய், இதை நீ தெளிவாக அறிந்து கொள். அதுதான் உதாரணம் என்று சொல்கின்றார். அகர உயிரின்றேல், அகரமாகிய எழுத்து இல்லாவிட்டால், அகரம்ங்கிற ஒரு எழுத்து இல்லாவிட்டால் அக்கரங்கள் என்றாம். அகரம்ங்கிற ஒரு எழுத்து இல்லாவிட்டால் மற்ற எழுத்துக்கள் அக்கரங்கள் மற்ற எழுத்துக்கள் இல்லை என்று சொல்கிறார். மற்ற எழுத்துக்கள் தோன்றவும் முடியாது, அவைகள் இயங்கவும் முடியாது. எல்லா எழுத்தும் இயங்கிறதுக்கு அகரம் தான் உதவுகிறது. எல்லா எழுத்தும் தோன்றுவதற்கும் அகரம் தான் உதவுகிறது. இக்கிரமத்து இந்த முறையிலேயே ஒன்றும் இன்றால் என்னும் பிரம்மப்பொருள் இல்லையாயின் ஒரு பொருளும் இருத்தலும் இயங்குதலும் கிடையாது அப்படின். ஆகவே இந்த பாடல்ல உயிர்கள் இறைவனிலிருந்து வேறாகவும் இருக்கிறான். அகர உயிர் வேறாக இருந்து கொண்டு எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாகவும் அதை இயக்குவதாகவும் இருக்கிறது. அதுபோல அகரம் என்ற எழுத்து எவ்வாறு மற்ற எழுத்துக்களுக்கு முதலாகவும் இயக்குவதாகவும் இருக்கிறதோ, அதுபோல எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் தங்குவதற்கும் எல்லா பொருள்களும் செயல்படுவதற்கும் இறைவன் வேறாக இருந்து உதவி புரிகிறான். இந்த அகரத்தை இந்த இடத்துல சொன்னது இந்த அகரம் என்ற எழுத்தைத்தான் சுட்டுகிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி, ஒரு பெரியவர்கள் ஒரு சந்தேகத்தோடு அதை மேலும் கொண்டு போறாங்க. அகரம்ங்கிற எழுத்தை கொண்டு போறாங்க. இப்போ இந்த ஆ என்ற எழுத்து நம்ம வாயை திறந்து ஒலித்தாதானே அகரம் முதல்ல தோன்றுது. அங்காத்தல் செய்தல்னு இலக்கணத்துல வரும். வாயை திறந்துதானே ஆங்கிற எழுத்து வரும். இப்ப எனக்கு எண்ணம் வருகிறதே, வாயை திறக்காம உள்ள எண்ணம் வருகிறது இல்லையா? அப்ப எவ்வளவு செய்திகள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஆங்கிற எழுத்து முதல்ல தோன்றாமையே நமக்கு எண்ணங்கள்லாம் வருதா இல்லையா, செய்திகள்லாம் வருதா இல்லையா? இன்னொன்று, அகரம் என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களோடும் அந்த எழுத்துக்களை செலுத்துகின்றனங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம அதை புரிந்து கொள்வது? ரெண்டு விஷயம். ஒன்று, அகரம் என்ற எழுத்து வாயை மூடிக்கிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு எவ்வளவோ சிந்தனைகள் எவ்வளவோ சொற்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப எங்க வாயை திறக்கிறோம் நம்ம? அப்ப இந்த வரி வடிவான எழுத்தைத்தான் சொல்லுகிறதா? எல்லா எழுத்திலும் அகரம் கலந்திருப்பதை நம்மாலே உதாரணத்தின் மூலமாக விளக்கி சொல்ல முடியாது. அப்ப கலந்திருக்கிறதா? அப்ப வேற ஏதாவது இந்த அகரம் என்பது வேற ஏதாவது குறிக்கிறதா என்பதை பற்றி ஞானிகளை ஆராய்ந்து பார்த்து வேறொரு செய்தியை சொல்லுகிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியம் அது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் இருக்கிறது இல்லையா, நம்ம உடல், நம்முடைய நம்முடைய உடம்பு, இந்த உடம்பில் இருந்து ஓயாமல் ஒரு நாதம் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. முக்கியமான செய்தி, நல்லா ஆழ்ந்து கவனிங்க. இந்த உடலில் இருந்து ஒரு நாதம் உற்பத்தி ஆகிக்கொண்டு, மூலாதாரத்திலிருந்து ஒரு நாதம் உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓசையை கேட்கும் பொழுது அது அகர ஓசை போல தோன்றுகிறது. அது எப்போ நமக்கு தெரியும்னா, எல்லாரும் கண்டுபிடிக்கலாம் அந்த எழுத்தை. அந்த எழுத்துக்கு அகர ஓசை நம்மிடமிருந்து இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எப்போ அது நமக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, கந்தகரை மாதிரி இப்போ புலன்களெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கணும், எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஓயாமல் எதை பற்றியாவது நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்க போல இருந்தாலும் உள்ள இருக்கிற மனம் ஓயாமல் சரணம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த சத்தம் நம்முடைய காதிலே விழுவதில்லை. அந்த உள்ள இருக்கிற நாத மாத்திரையாக இருக்கிற அகரம் இருக்கிறதே, அது ஓவாத சத்தமாக ஒலித்துக் கொண்டு, ஓவாத சத்தத்துக்கு ஒலியே போச்சு என்று அது ஒலித்துக் கொண்டே உயிரில் இருக்கிறது. அந்த ஒளி, அந்த அகரம் தான் என்ன செய்யறதுன்னா, எல்லா ஒளிகளுக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா ஒளிகளும் தோன்றுவதற்கு அந்த நாத மாத்திரையாக இருக்கிற அந்த ஒலி, அதுதான் எல்லா எழுத்துக்களும் முதலாகவும் இருக்கிறது. எல்லா எழுத்துக்களையும் அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் வெளியில வரி வடிவத்தில் சொல்லுகின்ற அகரத்தை விட உள்ளே நாத மாத்திரையாக ஒவ்வொரு உயிரிலும் இருந்து கிளம்பி கொண்டிருக்கின்ற அந்த நாதம் இருக்கிறதே, அதுதான் அந்த அகரத்தை தான் இந்த பாடலிலே சுட்டி காட்டுகிறார்கள். அதுதான் எல்லா சொல்லுக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருக்கிறது. அதுதான் எல்லா எழுத்துக்களோடும் சேர்ந்து ஒலிக்கிறது. இந்த மிருத வித்வான்கள் எல்லாம் பாடும் பொழுது ஒரு பேசுன்னு வச்சுக்கிறாங்க பாருங்க, துதியின்னு சொல்றாங்க. அதுபோல இது நாம் அதை கவனித்தாலும் கவனிக்கலானாலும் நம்முடைய உடலில் இருந்து அந்த சத்தமானது ஓயாது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதான் திருநாவுக்கரசு பெருமான் ஓவாத சத்தத்து ஒலியை ஒத்தி, சிவபெருமான் நாத மாத்திரையாக இந்த உயிரிலே அவன் விளங்கி தோண்டிக் கொண்டே இருக்கிறான். ஞானிகள் தன்னுடைய தியானத்தின் மூலமாக புலன்களையும் மனதையும் அந்த கரணங்களையும் அமைதிப்படுத்தி நுற்று நோக்கும் பொழுது அந்த நாத மாத்திரையாக ஒலிக்கக்கூடிய ஒலியை உணர்வார்கள். நீங்களும் உணரலாம். அது நம்முடைய பயிற்சியை பொறுத்து அமையும். அந்த அக்கரத்தை தான் இங்கு சொல்லப்படுகிறது. வெறும் வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய அக்கரத்தை சொல்ல அதை முக்கியமான ஒரு அற்புதமான ரகசியம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதே கருத்தை இப்போ நம்ம இந்த சாஸ்திரம் மேகண்டார் சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை நம்முடைய அடியார்கள் திருவள்ளுவர் முதற்கொண்டு இந்த கருத்தை சொல்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களெல்லாம் அகரத்தை முதலாக உடையது, எல்லா எழுத்துக்களும் அகரத்தினால் இயக்கப்படுகிறது, அதுபோல உலகமானது ஆதிபகவனை முதலாக உடையதாக இருக்கிறது, அவன்தான் உலகத்தை இயக்குகிறான், அவன்தான் உலகத்தை தோற்றுகிறான் என்ற செய்தி அவர் சொல்லுகின்றார். நம்ம படித்த திருஞான செட்டியாரிலையும் ஒன்றன மறைகளெல்லாம் உரைத்திட, கடவுள் ஒன்று அப்படின்னு எல்லா மறைகளும் சொல்லுது, உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்ன எண்ணின், எல்லா உயிரோடும் கலந்திருக்கிறான் அப்படின்னு பலவா சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, என்னின் அன்று அப்படி சொல்லல வேதம், அவை பதிதான் ஒன்று என்று அறையும். சிவபெருமான் தான் ஒருத்தர், அவருக்கு அல்லாமல் அவரை அல்லாமல் வேறு கடவுள்கள் இல்லை, அவர் ஒருத்தர் தான். அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல, அதே கருத்து அக்கரங்கள், ஏன்னா இந்த கருத்தை உறுதிப்படுத்தணும் நம்ம மனதுல, அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனும் சிவனும் சேர்ந்தே, எப்படி நாத மாத்திரையாக ஒரு உயிருக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கிற, இது வந்து பரிமேலடகர் உரையில காணப்படுகிறது, நாத மாத்திரையாகிய இயல்பால் பிறத்தல் அப்படின்னு அவர் அதுக்கு உரை எழுதுறார். ஏன்னா நம்ம எழுதுகிற உரையெல்லாம் எளிமையாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எழுதின உரையில தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் முற்று உணர்ந்தவர், அவர்கள் அதில் தான் நம்ம உண்மையை அதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ சிவஞான சுவாமியோட மாபாடு எழுதியிருக்காங்கன்னா அதை பார்த்து தான் நம்ம வந்து சிவஞான போதுக்கு உரையை நம்ம தெரிந்து கொண்டால்தான் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளியே நம்ம கட்டி கொண்டு வர முடியும். ரொம்ப லைட்டாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் ஞானம் கிடைக்கும். ஆகவே நாத மாதிரியாக இயல்பால் பிறத்தல் என்று அவர் அதை பரிமாறுகிறார், அதுக்கு உரை எழுதுகிறார், அதுதான் அப்போ உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அந்த நாத மாதிரியாக இயல்பால் பிறக்கின்ற அந்த நாதம் இருக்கிறதே, அது எல்லா ஒலிகளுக்கும் முதலாக இருக்கிறது, எல்லா ஒலிகளையும் அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனும் சிவனும் சேர்ந்தே, சிவபெருமான் எல்லாவற்றுக்கும் முதலாகவும் எல்லாவற்றையும் இயங்குவதற்கு அவனும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். உண்மை உலகத்தில் இதே செய்தி, அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் போல் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் என்று குருநாதன் சிவபெருமானே குருநாதனாக வந்து அங்கே சொல்லுகின்றார். திருவர் பெயர்ல இதே கருத்து, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, எங்கு பார்த்தாலும் வியாபக பொருளாக இருக்கின்ற சிவபெருமான், அகரமாகிய எழுத்து நாத மாத்திரையாக இந்த உயிரிலே ஒழித்துக் கொண்டிருக்க எழுத்தானது எல்லா எழுத்துக்களுக்கு முதல்வாகவும் எல்லா எழுத்துக்களையும் இயக்குவது போலவும் அவனும் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைந்து அப்படிங்கிற செய்தி சொல்கிறார். இறைவன் ஒருவன் தான் தானே அறிபவன், அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியதில்லை, பிறவற்றுக்கும் அறிவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். இறைவன் கலப்பினால் ஒன்றாயிருந்தாலும் பொருள் தன்மையால் வேறாயிருப்பதை இந்த விஷயங்கள் இந்த சிந்தனையெல்லாம் இப்படி நல்ல விரிவாக நம்ம சிந்தனை பண்ணணும், அப்போதான் அந்த கருத்து நம்முடைய உறுதிப்படும். அப்பர் பெருமான் நாலாவது திருமுறையில் ஒரு எட்டாவது பதிகத்தில் ஒரு பாடல், ரெண்டாவது பாடல் சொல்றாரு, விரிகதிர் ஞாயிறு அல்லர், வேற கடவுள் வேறு, இந்த பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறார், பொருளின் தன்மையால் என்ன பண்றாரு வேற இருக்கார், விரிகதிர் ஞாயிறு அல்லர், முதல்ல வந்து ஆகாசமா எட்ட மூர்த்தி ஆகின்னு சொல்லிட்டாங்க, இப்ப எல்லாத்திலும் கலந்திருக்கார், கலந்திருக்கின்ற அந்த கலந்திருக்கின்ற கலப்பிருந்தும் அதிலிருந்து அவன் வேறான பொருளாக இருக்கிறான். இப்ப நம்மளால அதை சிந்திச்சு பார்க்க முடியாது, நம்ம கலந்தா கலந்தே போயிடும், வேறாந்தா வேற போயிடும், கலந்திருக்கின்ற நிலையிலும் தன்னுடைய தனித்தன்மை குறையாமல் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். விரிகதிர் ஞாயிறல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலனும் திரிதரு வாயு அல்லர் செறி செரு தீயும் அல்லர் தெளி நீரும் அல்லர் தெரியில் அறிதரு கண்ணியாடை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரியற வாரமார்வர் இமையரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே. ஆகவே வேறாகவும் இருக்கிறான், மண்ணல்லை விண்ணல்லை, இந்த கருத்து நல்ல பெரியவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகலல்லை அவமல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேருமல்லை பேடுமல்லை பிரிதல்லை யானாயும் பெரியாயினியே உண்ணல்லை நல்லாக்கு தீயையல்லை உணர்வறிய ஒற்றியூர் உடைய கோவை இறந்திரந்துருக திருவாசகம் இறந்திரந்துருக என்மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்த நீர் பொழியும் கமல சேவடியாய் திருப்பெருந்துறையுரை சிவனி நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் ஆய் அவை அல்லையாய் இவை எல்லாமாகவும் இருக்கிறார் அவை அல்லாயாகவும் வேறாகவும் இருக்கிறார் கரந்ததொரு உருவே கடித்தனன் உனை உன்னை கண்ணுர கண்டுகொண்டு இன்றேன் இன்னொரு அற்புதமான பாடல் இதான் இதய பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தனக்கருளி இருள்கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்றின்மை உன்னை தவிர வேற வளர்ந்துல வேற என்ன கிடையாது நீயலால் பெரிது மற்ற அண்மை சென்று சென்றழுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை இவனே ஒன்றுமே அல்லை இந்த சூரியனா சிவபெருமான் இல்ல, ஆனா அதுக்குள்ள நீ கலந்திரு. கலப்பினால் ஒன்றாகவும் பொருளின் தன்மையால் நீ வேறாகவும் இருக்கிறாய். ஒன்று நீ இல்லை, அன்றி ஒன்று இல்லை. உன்னை தவிர உலகத்துல ஒண்ணும் யாரும் உன்னை அறிய கேட்பாரே? யாரால் உன்னை தெரிந்து கொள்ள முடியும்? யாரெல்லாம் பரிஞானம் வைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். யாரும் உன்னை அறிய இருப்பாரு? யாராலும் ஒண்ணு தெரியாது இல்லைன்னா இப்ப கடவுள் இருந்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அறிய முடியும். யாருக்கு தெரியும்னா பதிஞானம் வைக்கப்பட்டவர்களுக்கு அவன் தெரிவான். ஆகவே இப்படி இந்த பாடல் இறைவன் வேறாக இருக்கின்ற தன்மையை நமக்கு தெளிவாக உரைக்கிறது. ஒன்று என்றது அதுக்கு அகர எழுத்தை இங்கு உதாரணமாக காட்டியிருக்கிறது. அகர எழுத்து எல்லா அகர நாத மாத்திரையாக இருக்கக்கூடிய அகர ஒலி எழுத்துன்னு சொல்லக்கூடாது. அகர ஒலி அந்த ஒலியானது எல்லா எழுத்துக்களுக்கும் அதுதான் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்துக்களையும் அதுதான் இயக்குகிறது. அதுபோல எல்லா பொருள்களும் தங்குவதற்கு அவன் இடம் தருகிறான் சிவபெருமான். இன்னொன்று எல்லா பொருள்களும் இயங்குவதற்கும் அவன் தான் உதவி செய்கிறான். ஆக வேறாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறான். ஒன்று என்றது ஒன்றேகான், ஒன்றே பதி. பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தோடு உடைகான். ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம், ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம், அகர உயிர் என்றேன் இக்கிரமத்து என்னும் இருக்கு. அடுத்த பாடல் இப்போ ரெண்டு விஷயம் ரெண்டு பாடல சொல்லியிருக்கிறார். ஒன்றாய் வேறாய் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அடுத்தது என்னவா இருக்கும்? உடனாய் தானே இருக்க முடியும். அதை சொல்றாரு பரம்பொருள் ஏகம் ஒன்றுதான். அதனால் அது எப்படி இருக்கிறது? அத்தீதமாக இருக்கிறது. கலப்பினால் உயிரோடு, கலப்பினால் உலகோடும் உயிரோடும் கலந்து இருக்கிறது அப்படின்னு பொருள் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்களே, அவருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லி அவன் அத்தீதமாக உயிரோடும் உலகோடும் கலந்திருக்கிறான். எப்படி கலந்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். இறைவன் உடனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த பாடல் வலியுறுத்தி சொல்லுகிறது. பிரம்மம் அத்விதம் என்னும் வேதமொழிக்கு பிரம்மம் ஒன்றாயினும் அது ஏனைய பொருள்கள் பலவற்றிலும் எப்படி இருக்கான்? பண்ணின் இசை போலவும். பண்ணை இசையும் பிரிக்க முடியுமா? முடியாது. பண்ணும் இசையும் எப்படி இருக்கும்? கலந்துதான் இருக்கும், சேர்ந்து இயங்கும். அப்புறம் பழம் சுவை போலவும். பழத்துல இருக்கிற சுவை எடுத்துட்டா பழம் பழமா இருக்காது இல்லையா? மாம்பழம் இருக்கு, மாம்பழத்துல சுவை எடுத்துட்டா அது மாம்பழம் சொல்லுவோமா? நம்ம யாராவது சொல்ல மாட்டோம். அப்போ அதுல கலந்தும் இருக்கிறது. அந்த பழமாக இருப்பதற்கு பழம் என்ற சுவையை நமக்கு இப்படி இறைவன் உடனாக இருக்கிறான் என்ற ரெண்டு உதாரணத்தின் மூலமாக பண்ணும் இசையும் போல பழமும் அதனுடைய சுவையும் போல வேற்றுமையின்றி கலந்து சிவபெருமான் இருக்கிறான். அவன் அந்த பொருளோடு உடனாய் எல்லா செயல்களையும் செலுத்துகிறான். அந்த செய்தி இந்த பாடல் சொல்லுகிறது. பண்ணையும் ஓசையும் போல பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாள். அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. பண்ணும் ஓசையும் போல. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம், இதுல உள்ளீடா மறைந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபரம்பொருள் வியாபகமுடையது, எல்லா இடத்திலும் அது நிறைந்து நிற்கிறது. அந்த நிறைவுக்குள்ளேயே எல்லா பொருள்களும் வியாபியமாக அடங்கி இருக்கின்றன. சிவபெருமானை விட மிஞ்சின வியாபகம் உடைய பொருள் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. எல்லா பொருளும் எதுக்கும் என்ன எப்படி இருக்குது? அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அடங்கி இருத்தல் தான் நம்ம என்ன சொல்றோம், வியாபியம். வியாபகம் வியாப்தியம் இன்னொரு எழுத்து சொல்லு இருக்கு, அதையும் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வியாத்தி, வியாத்தினா சமநிறைவுன்னு பேர். இது எவ்வளவு நிறைவு இருக்கோ அவ்வளவு நிறைவு. தோசை ஒரே மாதிரி ரவுண்டா அம்மா சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்ல, சரியா அழகா ஒரே மாதிரி ஊத்தி ஒரு அடுக்கு வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெளியில வரல, உள்ளயும் போகல. அப்ப அந்த தோசை ஒன்றுக்கு ஒன்று வியாத்தி. வியாத்தின்னு என்ன? சமநிறைவு. சமநிறைவு வியாபகம். ஒரு தோசை பெருசா சுட்டாச்சு முதல்ல, மீறி எல்லா தோசையும் அதுக்குள்ளேயே வருது. அப்ப அப்ப என்ன சொல்லணும்? வியாபகம் வியாப்பியம். மற்ற தோசையெல்லாம் அடங்கி இருக்கு, உள்ள அடங்கி இருக்கு. வியாபக பொருள் எத்தனை பொருள் இருக்கு? இப்ப மூணு பொருள் இருக்கு. மூணு பொருள்ல வியாபக பொருள் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணு தான் வியாபகம் உடையது. மீதி எல்லா பொருளும் அதுக்குள்ள அடக்கம். அதையும் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பண்ணும் ஓசையும் போல. பண்ணும் அதனிலிருந்து வேறாகாத ஓசை, ஏழு இசை. ஏழு இசைங்கிறது சரி கம ப த நி ச. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசையில ஆரோகணம் அவரோகணம் மத்தியமம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அதுல வித்தியாசம் இருக்கும். அப்புறம் பழமும் எண்ணும் சுவையும் போல. பழமும் அதிலிருந்து வேறாகாத அதனுடைய சுவையும் போல. எங்குமாம் அண்ணல் தாள். சிவபெருமான் எங்கும் வியாபித்து இருக்கிறான். வியாபித்து இருக்கிறான் எல்லாவற்றோடும் அவன் கலந்து உடனாகவும் வருகிறான். வியாபித்து இருக்கிறான் எல்லா பொருள்களிலும் அவன் தான் நிறைந்திருக்கிறான். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான். ஆகவே அப்படி இறைவனுடைய திருவருள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. அத்துவிதமாதல் அப்படி கலந்திருக்கிறான் இல்லையா, அப்படி கலப்பினால் ஒன்றாக இருப்பது தான் நம்ம அத்திவிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிரினிடத்திலும் பிற பொருள்களிடத்திலும் திருப்பில்லாமல் அவன் இருக்கிறான். அருமறைகள் ஒன்று என்னாது. ஆகவே அருமறைகள், அரிய வேதங்கள் படித்து அதை புரிஞ்சு கொண்டு அவனுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப அருமையானது. அந்த அருமையான வேதங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன, ஒன்று என்னாது, பிரம்மம் ஏகம் என்று மட்டும் சொல்லாமல் அத்துவிதம் என்று ஆங்கு அறையும். ஏன் அத்துவிதம்னு வேதம் சொல்லுதுன்னா, பிரம்மம் என்பது கடவுள் என்பவர் ஒருவர் தான், ஆனால் அந்த ஒருவரான கடவுள் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறார். இரண்டு பொருள்கள் எப்படி இருக்கு, ஒரு பொருளை போல இருக்கிறது, இருமையில் ஒருமை. பிரம்மம் அத்துவிதம் என்னும் சில இடங்களில் கூறும். பிரம்மம் அத்துவிதம் என்பதற்கு பிரம்மம் பிற பொருளோடு பிரிவின்றி நிற்கும் என்பதே பொருள். அத்துவிதம்னாலே என்ன அர்த்தம், ரெண்டு பொருள் இருக்கு, கலப்பினால் அது ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே ஏகம் என்பதோடு இது முரண்முதுவாக இல்லை, முரண்பாடு இல்லை. அத்துவிதம் என்றால் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த உதாரணங்களின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, பிரம்மம் எங்கும் வியாபித்து நிற்கிறது, மற்ற எல்லா பொருளும் அதுக்குள்ள அடங்கி நிற்கிறது, வியாபியமாக இருக்கிறது. பண்ணும் ஓசையும் போல, வளமும் சுவையும் போல, இப்படி இருக்கின்ற பிரம்மம் உயிர்கள் செயல்படுவதற்காக உயிர்களுக்கு சுபமான வினையை ஊற்றான். அப்ப வினையை அனுபவிக்கணுமா வேண்டாமா, அனுபவிக்கணும். அனுபவிப்பதற்கு யாருடைய துணை தேவைப்படுகிறது, சிவபெருமானுடைய துணை. அப்போ அனுபவிப்பதற்கு சிவபெருமான் உடனாக வந்து இந்த உயிரோடு சேர்ந்து அவனும் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப அனுபவிக்கும் பொழுது உயிர் அனுபவிக்கிறது இவன் காட்சியா இருக்கான், அனுபவிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆகவே உடனாகி வருகிறான் சிவபெருமான். இந்த செய்தியை, இந்த பாடல் உடனாகி வருதல் என்ற செய்தியை சொல்லுகிறது. பண்ணையும் ஓசையும் போல, பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாள். இங்கே சிவபெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுவது அவனுடைய திருவுரைத்தான் திருவடி என்று சொல்லுவோம். தாள் சிவபெருமானுடைய திருவடின்னு சொன்னாலே போதும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய திருவருள். அவன் எவ்வளவு வியாபகமோ அவ்வளவுக்கு அவனுடைய திருவருளும் வியாபக பொருள். அண்ணல் தாள் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று என்னாது அத்துவிதம் என்று அறையும். ஆகவே சிவபெருமான் ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுள் அத்துவிதமாக உயிர்களிடம் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையால் வேறாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையினால் உயிர்க்குயிராதல் தன்மையால் அவன் உடனாகவும் இருக்கிறான். இந்த மூன்று பாடல்கள்ல இந்த செய்தியை வலியுறுத்தி நமக்கு சொன்னவர். அடுத்த ஒரு பாடல் இதுல மூன்று செய்திகளையும் சேர்த்து சொல்லி இந்த அதிகரணத்தை நிறைவு செய்கிறார். அறக்கொடு சேர்த்தி அணைந்த அக்கற்போல் உருக்கி உடங்கு இயங்கி நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. நீங்க அந்த சாண பிடிக்கிற அந்த கல்லை பார்த்துருக்கலாம். அந்த கல் வந்து அரக்கினால், அரக்குங்கிற ஒரு திரவம் இருக்கு இல்லையா, அதுல கல் பொடியை சேர்த்து

அப்ப அதனுடைய ஒவ்வொருடைய தன்மை தனித்தனியாக இருக்கும். அரக்கு தனி, அதனுடைய இருக்க கற்பொடி தனியாக இருக்கும், திருப்பின்றி. ஆகவே அதுல ரெண்டும் ஒன்னாகவே இருக்கும், கலப்பினால ஒன்றாக இருக்கும், திருப்பின்றி. ஆக நீங்காது உடனாகியும் உலகாம். இவ்வாறு சிவபெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உலகு ஆம்னா உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். மூன்றையும் சேர்த்து சொல்ற பாடல் இது. உலகாம்னா உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். தானே ஆம் பொருள் தன்மையால் தான் தனியனாகி வேறாகவும், உலகே தானாம் உயிர்க்குயாதன் தன்மையால் உயிரும் தானுமாய் செலுத்தும் தன்மையால் உயிரோடு அவன் உயிரை செலுத்தி கொண்டிருக்கிறான். இன்று முக்தி காலத்தில் தமியேன் உளம்புகுதல், அந்த உயிர் இவ்வாறு இருக்கக்கூடிய சிவபெருமான் முக்தி காலத்தில் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, முக்தி காலத்தில் இப்போ நம்ம வந்து சகல நிலையில் இருக்கிறோம். இப்போ சகல நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் நம்முடைய காட்சிக்கு வரதில்லை இல்லையா. நம்முடைய உயிர் தான் நம்முடைய காட்சிக்கு இருக்கிறது, உலகம் தான் நம்முடைய காட்சிக்கு இருக்கிறது, அனுபவத்துக்கு இருக்கிறது. நம்ம அவ்வப்பொழுது இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் இறைவன் தான் முக்கியமானவன், அவன் தான் முதன்மையானவன், அகர எழுத்து போல அவன் தான் எல்லாவற்றையும் முதலாக இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான் நம்ம உணர்றோமா? இல்லை, நாம தான் எல்லாத்தையும் இயக்கிறதா நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ முக்தி காலத்தில் என்ன நிகழ்துன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எப்படி உலகத்தையும் என்னையும் முதன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோனோ அது போல முக்தி காலத்தில் நான் இறைவனைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஒரு உயிரானது இறைவனை மட்டும்தான் சிந்திக்குது. அப்போ இந்த உயிரானது தன்னை மறந்து விடுகிறது, இந்த உலகத்தையும் மறந்து விடுகிறது. அப்ப ரெண்டும் இல்லாம போயிடுது. என்ன நினைவில் இருக்கு? இறைவன் தான். ஆமா, அப்ப அந்த உயிர் சிவத்தையே நினைந்து தன்னை மறந்து, தான் சிவத்தை நினைக்கிறோம் என்ற நினைவையும் மறந்து, காலம் போறதோ இடம் நகர்றதோ அல்லது எந்த விதமான மாறுதல்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாது, இறை நினைவிலேயே அது இருக்கு. அப்பொழுது அந்த உயிரானது சிவமாம் தன்மை எய்தி விடுகிறது. அப்ப சிவமாம் தன்மை எய்தியதுனால, அப்படி சிவமாம் தன்மை எய்திய ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உலகமாகினேன். ஏன்னா அவன் வியாபக பொருள் வியாபக பொருளோட நம்ம கலந்து போயிட்டோம். அதனால அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், நானும் உலகம் புறாவும் வியாபித்து அவனோடு இருக்கிறேன், சிவமாம் தன்மையை இருக்கிறேன் என்று அவர்கள் கருதுகிறார்கள். யானே மனுவாய் இருந்தேன், சூரியனாய் இருந்தேன் என்று வாமதேவர் உபநிடங்களிலே சொல்லுகிறார். அதனுடைய கருத்து இதுதான். ஆனா உண்மையிலேயே அவர்கள் சிவனுக்கு இணையான வியாபக பொருளாக ஆக முடியாது. அவர்கள் தன்னை மறந்து சிவத்தோடு ஒன்றி விடுகிறார்கள். அதனால் அவர்கள் எங்குமாக நான் நிறைந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, அது ஒரு உபச்சாரமாக நாம் கருதலாமே தவிர, சிவபெருமானுடைய வியாபகத்துக்கு அனைவரும் அதற்கு உட்பட்ட வியாபகம் உடையவர்கள்தான். அப்ப சிவமத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் தன்னை மறந்து விட்டால், உலகத்தை மறந்து சிவத்தை ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் என்ன ஆகிறான்? சிவமாம் தன்மை எழுதுகிறான். அதான் சிவோகம் பாவனை என்பது அதுதான். அப்ப சிவோகம் பாவனை என்பது நான் நினைக்கிறேன் என்ற நினைப்பு என்னிடம் இருக்கக்கூடாது. அப்ப அது சிவோகம் பாவனை இல்லை. உலகம் இருக்கு அப்படின்னா நினைக்க கூடாது, நான் இருக்கேன்னு நினைக்க கூடாது, நான் சிவபெருமான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அவன் சிவபெருமானுடைய அந்த வடிவத்திலேயோ அவனுடைய விபூதி மகிமைகளிலேயோ சிவபெருமானுடைய அவன் ஒன்றி போய் தன்னை மறந்து வேண்டும், உலகத்தையும் மறந்துடும். அப்ப அந்த உயிரானது சிவமாம் தன்மை எய்தி விடுகிறது. அப்ப அந்த சிவமாம் தன்மை எய்திய உயிர் இறைவனோடு கலந்து கலத்தினாலே, அவங்க சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா, தான் கண்ட அனுபவித்து சொல்லுகிறார்கள், நான் உலகமாக விரிஞ்சிருக்கேன், சூரியனா இருக்கிறேன், சந்திரனா இருக்கேன், உலகமா இருக்கேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் இறைவனாக ஆக முடியாது. கலப்பினால் அந்த சிவபெருமானாகவே சிவமாகவே இருப்பதைத்தான் அவர் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, நாம் இறைவனாக ஆகிவிட்டார்கள் என்று நாம் கருதக்கூடாது என்று இந்த பாடலில் சொல்லுகிறது. இந்த பாடல் இப்பொழுது மூன்று செய்திகளையும் தொகுத்து சொல்லுகிறது. இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையினால் வேறாக இருக்கிறான், உயிர்க்குயிரால் தன்மையால் செலுத்துவதின் தன்மையினாலே அவன் உடனாகவும் இருக்கிறான். இப்படி ஏன்னா இந்த மூன்றும் உயிருக்கு அவசியம். ஏன் இப்படி மூணா இருக்கான்னா, இப்படி மூணும் அவசியம். ஏன்னா உயிர் நிலைபெற வேண்டும், அதுக்கு என்ன அவசியம்? ஒன்றாக இருக்கிற அவசியம். உயிர் வந்து அறிவிக்க அறியும் தன்மையுடையது, அதனால அது எப்படி இருக்கான்? வேறாகவும் இருந்து அறிவிக்க வேண்டியிருக்கு. உயிர் இயங்க வேண்டும் வினைகளை அனுபவிக்கிறதுக்கு, அப்பதான் வினை கழியும். அப்போ அந்த உயிர் இயங்க வேண்டி இருப்பதனால கடவுள் என்ன பண்றான்? உயிரோடு உடனாகவும் சடப்புடன் உடனாகவும் வருகிறான். அதையும் இயக்கிறான், இதையும் இயக்கிறான். இப்படி உயிர் ஞானமடைவதற்கு என்னென்ன விதத்தில் தேவைகள் இருக்கின்றனவோ அவ்வளவு தேவைகளையும் சிவபெருமான் பூர்த்தி செய்து கருணையோடு நமக்கு உதவுகிறான் அப்படிங்கிறத அந்த முதல் அதிகரணத்தினுடைய அற்புதமான செய்திகள். இந்த செய்தியை நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும். இது இதை போல ஒரு அமுதம் வேற எங்கும் நம்ம தேடி எடுக்க முடியாது.

0: நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அமுதம் என்பது பாற்கடலை கடந்து அமுதம் எடுத்தார்கள் என்பது இந்த செய்தி தான். இப்படிப்பட்ட மேலான செய்திகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அது அமுதமாக நம்முடைய உயிருக்கு அமைகிறது. அவைகள் நம்முடைய அமரத்துவமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செலுத்துகிறது, சிவமாம் தன்மைக்கு நம்ம அழைத்து செல்கிறது. அதனாலதான் இதுதான் அமுதம். பாற்கடலை கடந்தது போல நம்ம சாஸ்திரங்களை கடைந்து இந்த அத்வைத கொள்கையிலே நாம் அதிலிருந்து அத்வைத அமிதம் ஆகிய அத்வைதத்தை நாம் எடுக்கிறோம். ஆகவே இந்த கருத்து அனைத்தும் சென்ற மாதத்திலே இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம், இந்த மாதிரி இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய உயிருக்கு உயிர் உறுதி பயக்கக்கூடியவை. நாம் சாஸ்திரத்தை கடைந்தெடுத்த அமுதம், இந்த அமுதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு செலுத்தி அதனுடைய பயனை நாம் அடைய வேண்டும். இந்த பாடல் மறுபடியும் வந்தது. அறக்கொடு சேர்த்தி அணைந்த கற்போல் உருக்கி உடங்கு ஏய்ந்து நின்று திரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. இப்பொழுது முதலதிகரணம் நிறைவேறுகிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு: முதல் சூத்திரம். 39 பாடல் முதல் 46 பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவபக்தனாய் இருக்கிறவன் உண்மையான சிவபக்தன், நன்றாக விவரம் தெரிந்த சிவபக்தன். பேருக்கு சிவபக்தனாய் இல்லாமே, பேருக்கு சிவபக்தனாய் இல்லாமே, நன்றாக ஞான சாஸ்திரங்களை நல்ல ஆச்சாரியன் மூலமாக கற்றுக்கிட்டு தெளிந்தவனாய் சிவபக்தன். அந்த நல்லாருங்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? கல்லார் கடல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைவலன் நல்லார் புனைவரேங்கிறதுக்கு கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பருங்கிற நல்லாருங்கிறதுக்கு. அதனாலே கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பரல் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? மாயாமலத்தை சிவன் தந்தது என்று எண்ணி, இது நிலையல்லவென்று எண்ணி, இது அநித்தியம் என்று எண்ணி, அது நித்தியம் என்று எண்ணி, இந்த பொருளை எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இப்ப சுந்தரர் ரெண்டு கல்யாணம் பண்ணார்ல, ரெண்டு கல்யாணம் பண்ணார்ல, ரெண்டு கல்யாணம் மாயை தானே, மாயை தானே, இல்லை இல்லை. அந்த சிவன் இந்த பொண்ணு கேட்க போனது சிவன் தான் போனேன், பொண்ணு கேட்க போனது சிவன் தான் போனேன். நேராக போய் இவங்க சொந்தக்காரர்களை அனுப்பிச்சு ஐயப்பன அனுப்பிச்செல்லாம் பொண்ணு கேட்கல. பழவனாச்சியாரை கல்யாணம் பண்ணது அப்படித்தான், ஜங்கிலியை கல்யாணம் பண்ணது அப்படித்தான். சிவனே பொண்ணு கேட்க போய் கட்டி வச்சு அவனே கண்ணை மறைச்சு அப்புறம் அவனே தூது போய் அவனே பண்ணது. எல்லாம் சிவன் தந்தது என்று எண்ணி, எல்லாம் சிவன் தந்தது என்று எண்ணி சக்கரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர். சக்கரத்தை சக்கரம் என்கின்ற இந்த விழிப்பு நிலையிலே அதீதத்தை இதை கடந்தவர், அதீதத்தை புரிந்தவர், சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் இவர்கள். பாக்கியத்தை பகர்வது எது? இம்மையிலே உயிரின் பற்றறுத்து பரத்தை அடை பராவு சிவர் என்றோ ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அறிவையரோடு அனுபவித்தங்க இருந்திடின அகப்பற்றாற்று பாட்டு புரியுதா? சித்தியா இருந்த பின்னாடி வந்து பாருங்கோ, ஐயோ எனக்கு சித்தியா இருந்தா அது என்னன்னு சொல்றது, பாயாசம் சொல்றதா, சிலேபின்னு சொல்றதா, அல்வாரு சொல்றதா, அப்படி இருந்து சித்தியா உருவாசகமும் சித்தியாரும் கந்த புராணமும் எனக்கு அப்பா வெச்சில் உருது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ, ஐயோ என்னன்னு சொல்றது அந்த அருமை அந்த வாக்கியங்கள். சக்கரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள். உலக வாழும் போதே உலகத்தை கடந்து, உலகத்தில் வாழும் போதே உலகத்தில் பற்று இல்லாமல் வாழ்ந்தது, மனைவியோட இருந்தே பற்று இல்லாமல் வாழ்ந்தது திருநீரண்டராயனார். சக்கரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள், சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் இவர்கள். பாக்கியத்தை பகர்வது என் இம்மையிலே உயிரின் பற்றெடுத்து பரத்தை அடைப்பராவு சிவர் என்று ஆக்குமுடி அரசு அரசபதி ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அறிவையரோடு அனுபவித்தங்கு இருந்திடுன அகப்பற்ற இருப்பர் நோக்கி இது புரியாதோ புறப்பற்ற அற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினைகள் நொங்கிடாது. சித்தியம் நோக்கி இது புரியாதோ, இந்த உண்மைகள் புரியாதோ, புறப்பற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினைகள் நொங்கிடும். அதனாலே மாயையை கொண்டே மாயையை கடந்து இந்த வாக்கியம் நீங்க மறக்காம இது கொள்ளுங்க. அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம், சாப்பாட்டை போட்ட உடனே அஞ்ஞானி அள்ளி அள்ளி தின்னுடுவான். ஒரு நாள் பார்த்தேன், சாதத்தை வச்சேன், சாம்பார் ஊத்துல சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன், விருஞ்சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன், விருஞ்சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன். நீங்க பாத்துருக்கலாம், சாதத்தை வச்சேன், சாம்பார் போடல, சாம்பார் வர்றதுக்குள்ளே விருஞ்சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன். அவன் பசி பாவன், புரியுது, அவன் பசி அவன் விருஞ்சாதத்தை ஒண்ணும் போடாம அள்ளி. அதுக்கு முன்னாடி பொரியலை வச்சான்னு வச்சுக்க, போட்டுருவான் உள்ளு போட்டு, அதை பண்ணி கேட்க வேண்டியது. அதுக்கு மேல அப்பளத்தை வச்சான்னு நூறுக்கியே விடுவான், புரியுதா, சிலேபிய வச்சான்னு விழுங்கியே விடுவான், புரியுதா. இதையெல்லாம் கடவுளை என்ன அமல் செய்கிறான் அஞ்ஞானி, கடவுளை என்ன அமல் செய்கிறார், நாம் எவ்வளவு உயர்ந்த பதார்த்தங்களை வைத்தாலும் சிவபக்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அது அஸ்திர மந்திரத்தினாலே புரோச்சித்து, கவச மந்திரத்தினாலே சுற்றி, முத்தி மஞ்சரத்தை சிவித்து, பாசமன மந்திரத்தாலே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் எங்கன் பாலிக்கு மாறுகின்ற இன்னும் பாலிக்கு போய் பதவி என்று எண்ணி அந்த உணவு உணவு கொடுத்தவன் யாரு, முட்டு உப்பான் உறங்கு உப்பான், இங்கு ஒன்றோடு ஒன்றை முட்டு உப்பான், முயங்கு உப்பான், முயந்தவனை காட்டு உப்பான், இருவனை பாச கயிற்றினுடைய ஆட்டு உப்பான் ஒருவனுண்டே என்றால் அவன் மாயையை கடந்து எல்லாம் சிவன் தந்தது, மனைவி சிவன் தந்தது, மக்கள் சிவன் தந்தது, சிவன் தந்தது, உணவு சிவன் தந்தது, உறக்கம் சிவன் தந்தது, இதெல்லாம் புரியுத, எல்லாம் சிவன் தந்தது என்று எண்ணி அவனை மறவாது போற்றி வழிபாடு பண்ணுகிறவன் மாயையை கடக்கிறான். அல்லாதவன் என்ன பண்றான், மாயைக்குள்ளேயே உழந்து கிடக்கிறான், உழந்து கிடக்கவே மாட்டான். இப்ப நீங்க இந்த உண்மை எல்லாம் இந்த சித்தாந்தம் கேட்க வந்தான், இவ்வளவு உண்மை வேற சித்தாந்தம் கேட்கல, இவ்வளவு உண்மைகள் வராங்க. ஆகையினாலே நாம் என்ன பண்ண வேணும், மாயையை கடத்தல், ஆணவம் அடங்கும், ஆணவம் அடங்கும், ஆணவம் அடங்கவில்லை ஆனால் அவன் பத்தி பண்ணி பிரயோசனம் இல்லை. அடக்கம் அமரருக்கும் அடங்காவை ஆதிரும் என்றார் போல. அதனாலே எப்படி சிவபெருமான் உலகத்தை உண்டு பண்ணுகிறான், மாயையிலிருந்து சுத்தா சுத்த மாயை தந்து, அதான் விந்துவின் என்கின்றது சுத்தமாயை, விந்துவின் என்பது சுத்தமாயை, அடுத்தாப்புல மாயை என்பது சுத்தா சுத்தமாயை, அப்புறம் மாயையின் அவ்வியத்தை என்பதுதான் பிரகிருதி மாயை. வந்திடும் விந்து தன்பால் வைகரியாதி மாயை, அந்த விந்து சுத்தவத்து சுத்த தத்துவத்திலிருந்து வைகரி சூக்குமே பைசந்தி மத்திமை என்கின்ற நான்கு வாக்குகளும் பிறக்கு. அதை பின்னாடி சொல்றாரு, ஆதி முந்திடும் அராகமாதி அலு முக்குணம் மாதி மூலம் தந்திடும் சிவன் அவன்றன் சந்நிதி தண்ணி நின்று விந்து சுத்தமாயை, அது மலங்கள் கண்மங்களோடு மல கண்மங்களோடு வரவாது சுத்தமாயிருப்பது சுத்தமாயை, மாயை அசுத்தமாய் அடுத்தாப்புல வர மாயை அசுத்தமாயை, அது மல கண்மங்களோடு விரவி அசுத்தம் அசுத்தமுற்றிருப்பது அவ்வியத்தம் அசுத்தமாய் என்று தூல பரிணாமமாய் தோன்று பிரகிருதி. அந்த அசுத்தமாயிலிருந்து தூலமாக மரம் செடி கொடி மண் தண்ணீர் கடல் மலை தூலமாக தெரியுது, பெருசா தெரியுது அல்லவா, இதுக்கு பிரகிருதி மாயை, இதுக்கு பிரகிருதி மாயை என்று பெயர். பிரகிருதி முக்குணங்கள் வெளிப்பட்டு தோன்றாதிருத்தலார் பிரகிருதி அவ்வியத்தம் எனப்பட்டது. சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயை என்னும் மூன்றும் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முதற் காரணங்களாகும். அதிலே அதனால் அவற்றின் காரியமும் முறையே சுத்த பிரபஞ்சம், சுத்தா சுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம், சுத்த பிரபஞ்சம், சுத்தா சுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சமும் மூன்று வகையாக இருக்கும், பிரபஞ்சமும் மூன்று வகையாக இருக்கும். அதனாலே இந்த சுத்தமாயிலிருந்துதான் இந்த வாக்குகள் நான்கும் பரப்புது, சுத்தமாயிலிருந்துதான் வாக்குகள் நான்கும் பரப்புது, அது வந்து சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்கின்ற நான்கு வாக்குகள். அது இந்த வைகரி என்கின்ற வாக்கு தான் இப்ப சத்தமாக வாக்குன்னா இந்த சொல்லு பேச்சு தான் வாக்கு, வைகரி என்பது தூலமாக வெளியிலே வந்தது, இப்ப வைகரி, அதுக்கு மேல மத்தியமே கண்டத்துல நிற்பது, கண்டத்துல நிற்பது, கண்டத்துல நிற்பது, அதுக்கு மேல வைசந்தி நாபியில் இருக்கும், சூக்குவை மூலாதாரத்தில் இருக்கும், அங்கே வந்து எழுத்துக்கள் வெளிப்படாமல், எழுத்துக்கள் வெளிப்படாமல் வந்து பொருள் வழங்காமல் இருப்பது மூலாதாரத்தில். அப்புறம் வைசதி வந்த உடனே லேசாக எழுத்து வழிபடும், அப்புறம் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அது அது அப்போ என்னமா இருக்கும்னா தனக்கு மாத்திரம் கேட்குற வாக்கு, தனக்கு மாத்திரம் கேட்குற வாக்கு, அதுக்கு மேல வைகிறீங்கிறத வெளியிலே இப்படி கேட்கறது. இப்படி நான்கு வகை வாக்குகள், அதை விளக்கம் பண்றாரு. சூக்குமை வாக்குக்கு இடம் மூலாதாரம், சூக்குமை வாக்குக்கு இடம் மூலாதாரம். இவ்வாக்கு மூலாதாரத்திலிருந்து எழுந்து நாபியை அடையும். நாபி அடைந்து அங்கே எழுத்துக்களை வேறு வேறாக பிரிய விடாமல் அடக்கி கொண்டு மிகவும் சூக்குமரோமாய் நிர்வீகற்பவர்களுக்கு ஏதுவாயிருக்கும். இந்நிலையில் அது பைசந்தி எனப்படும் என்படும். பின்பு அங்கிருந்து அவ்வாக்கு உதான வாயுவினாலே உந்தப்பட்டு இதய தானத்தை அடையும். அங்கே உதான வாயுவின் தொழிலால் எழுத்துக்கள் வேறு வேறாக பிரிவுபட்டு சூக்குமரோமாய் விளங்கி மெல்லோசையாய் சொல்லுவோன் தன்னுள்ளே உணரும் செவிகற்ப உணர்வதற்கு ஏதுவாய் கண்டத்தான வரையிலே நிற்கும். இந்நிலையில் அது மத்திமை எனப்படும். பின்பு அவ்வாக்கு பிராண வாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து பல் இதழ் நா அன்ன என்ன உறுப்புகள் ஏற்பட்டு விகாரமடைந்து சிதறி தஞ்சவிக்கும் பிரசவிக்கும் கேட்கப்பட்டு செவிகற்ப உணவுக்கு உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கு. இந்நிலையில் அது வைகிறி எனப்படும். தூத்து சொல்லிவிட்டார். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகிரி என்று நான்கு வாக்குகள். இந்த நான்கு வாக்குகளும் சுத்தமாயிலே உண்டாவது. இந்த வாக்குகளுக்கு பற்றுக்கூடு, நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்திய, சாந்தி, சாந்தியதீதகளை, நிவர்த்திகளே, பிரதிஷ்டாகளே, வித்தியாகளே, சாந்திகளை, சாந்தியதீதகளை என்ற பஞ்சகலைகள். இது முக்கியமானது. இந்த கலைகள் முக்கியமானது. இந்த கலைகள் பற்றுக்கோடாக இருக்கும். நிவர்த்திகளே, பிரதிஷ்டாகளே, வித்தியாகளே, நிகழ்ந்திடு வாக்கு நாங்கு நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சாதாக. செயல் பரிணாமம் என்று புகழ்ந்திடு விருத்தியாகும் படங்குடில் ஆனார் போல மகிழ்ந்திடும் பரமம் என்று மாமாயை என்பர் நல்லோர். ஐயால் இந்த வாக்கு அதுக்கு மேலே இந்த நிவர்த்திகளை முதலான கலைகளோடு கலந்து இது படம் குடிலானார் போல இப்படி விளக்கமாக இருக்கும். இந்த சத்தத்தையே பரமம் என்று சொல்லுவான் சத்தப்பிரமவாதி. சத்தத்தையே சத்தப்பிரமவாதி, சத்தத்தையே கடவுள் சொல்லுவான். சத்தத்தையே நம்ம ஓசை ஒலியலா ஆனாய் நீயேன்னு நம்ம சொல்றோமா, ஓசை ஒலியலா, ஓசை ஒலி வேறு, கடவுள் வேறு. கடவுள் ஓசையை கடந்தவன், ஒலியை கடந்தவன், ஒலியை கடந்தவன், அதாவது நாதத்தை கடந்தவன். நாதம் என்றால் ஒலி, நாதம் என்றால் ஒலி, நாதம் என்றால் சப்தம், ஒலிய கடந்தவன் அவன் வந்து சத்தமே கடவுள்னு சொல்றவன். அப்படி மதவாதி இருக்கிற. ஆனால் நல்ல வேலை வரலாம் இங்கே இல்லை, நம்ம ஒய் சிக்காம தப்பிச்சுக்கிட்டோம். கடவுள் எத்தனை வகையா சொல்றான்னு தெரியுமா? நம்ம சைவத்தில்தான் இத்தனை பேர்த்தையும் சமாளிச்சு அவன் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் மறுத்து உண்மையான கருத்தை சொல்லுவது சித்தியம். அதற்கு மேலே இந்த சுத்தாத்துவக்களுக்கு வைந்தவம் முதற்காரணம். ஐயாலே சுத்தாத்துவா என்பது அந்த அஞ்சு தத்துவங்களும் நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. இந்த அஞ்சு வித்தைகள், வித்த ஈஸ்வர், சதாசிவர் என்பவருக்கு வைத்துறும் பதங்கள், வண்ணம், புவனங்கள், மந்திரங்கள், தத்துவம், சரீரம், போகம், கரணங்கடாமெல்லாம் உத்திடு வைந்தவன் தான் உபாதானம் ஆகினின்றே. சுத்த தத்துவத்திலிருந்து அவரமுத்தருக்கு வேண்டப்படும் சுத்தாத்துவங்கள் எல்லாம் இவற்றினுக்கும் முதற்காரணமாயிருக்கும். அவர்களுக்கு ஐயால பணக்காரே நல்ல ஏசி பங்களாவில் இருக்கிற மாதிரி அபரமுத்தர்கள் பரமுத்தி அடையாம அதுக்கு கீழே இருப்போம். அபரமுத்தர்கள் என்றால் அந்த பரமுத்திக்கு போவதுக்கு தகுதி உடையவர்களாக இருப்போம். இந்த ஒரு கோஷ பாஷ் பண்ணிட்டா இவர் கலெக்டர், தாசில்தாரா இருக்கிறவர் கலெக்டர் ஆகலாம், தாசில்தார் கலெக்டர் எல்லாம் இல்ல பாஷ் பண்ணிட்டா அது போல அதுக்கு போற தகுதி உடைய அவர்கள் அபரமுத்தர்கள். அபரமுத்தர்கள் பரமுத்தி அடைந்தவர்களோட பேச்சே கிடையாது. அவங்க தான் வீட்டு இங்கே வந்து வனப்பிரி விசாராமே அங்கே இருப்பவர்கள். ஆகையினாலே அப்படி அவர முத்தர்களுக்கெல்லாம் அந்த சுத்த தத்துவத்திலே இடம் வருவா. சுத்த தத்துவ போகணும்னு இருக்குதுமா, சுத்த தத்துவம் இது அசுத்தமாயா போகணும்னு தெரியுதா? அதே போல சுத்தமாயா போகணும் இருக்கு, சுத்தமாயா போகணும். அங்கே அந்த அந்த இருமலமுடைய பிரளயாகலர் விஞ்ஞானங்கள், உருமலமுடைய விஞ்ஞானகலர்கள் அவர்கள் தான் அங்கே தங்கி இருக்கிறாங்க. ஆனால் பணக்கார ஏசி பங்களாவில் தங்கிறாங்கள. ஏழை குடிசையில் இருப்பான், ஏழை குடியில் இருப்பான். அதுக்கு இந்த பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவில் இருக்காம சில பேர் பணக்காரன்னு சொல்ல முடியாமல் ஏழைன்னு சொல்ல அவன் வந்து சுமாரான விட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறவன் யார்? இன்னொன்று பெரும் பணக்காரன், அது மந்திரிகள் மாதிரி மந்திரிகள். அவங்க தான் அந்த அபரமுத்தர்கள், விஞ்ஞானங்கள், ஊர்மலமுடையவர்கள், இருமலமுடையவர்கள், நம்மெல்லாம் மும்மலமுடையவர், நம்மெல்லாம் மூன்று மலமுடையவர். ஆணவம் கண்ணும் ஆயாகி மூன்று மலமும் இருக்கிறது. குறைக்கணும் மரத்தை, குறைக்கணும் புரியுதா? இடையை குறைக்கிற மாதிரி மரத்தை குறைக்கணும் புரியுதா? ஆணவம் கண்மா மாய, ஐயோ இடைய ஐயோ, பல பேர் படாதவாடு விடுற கண்டவே நல்ல வேலையா என்ன கனமாக்காம இப்படியே வச்சுக்கிட்டா நல்ல வேலை. ஐயோ, கனமா இருக்கிறவன் படுற பாடு எனக்கு ஜாதகம் பார்க்க வரான்ல, அப்போ பல பேர் வரானா? அப்படி 23 வயசுல இப்படி இருக்கிறான், எழுந்திருக்கவே முடியல பாவம். என்னமா கல்யாணம் பண்ணுவேன், என்னமா பிழைப்பேன், 23-24 வயசுல. அது மாதிரி இடைய குறைக்க என்னென்ன முயற்சி பண்ணா சமணியமும் குறையவும் மாட்டேங்குது சார். அது போல ஆணவங்கண்ணுவாகிய மும்மலங்களோடு கூடியிருப்பவர்களாகிய நாம், மும்மலங்களோடு இருப்பவர்களாகிய நாம் மலத்தினுடைய வலிமையை குறைக்க வேணும், மாயையினுடைய பற்றை குறைக்க வேணும், கண்மமல பற்றா இருக்கிற நான் ஜீகிறேன் என்கின்ற கண்மமல பற்றை குறைக்க வேணும். இப்ப நல்ல புரியுதா? ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் வலிமை குறைஞ்சு போகணும், வலிமை குறைஞ்சு போகணும். அப்படி வலிமை குறைய குறைய குறைய சிவம் ஒளிக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் ஒளிக்கவி. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உன் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தில் குளிக்கும். ஐயோ, இதுல குளிக்குதான், மும்மலத்துல குளிக்குதான். ஐயோ கடவுளே, என்னமா குளிக்கிறதா, குளிச்சுக்கிட்டுதான் இருக்குதான். நினைச்சு பார்த்த, திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினே குளிக்குது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், கையாலே சிவருமானுக்கும் ஆணவமலத்துக்கும் இடம் என நம்முடைய உயிர் தான். உயிர்ல சிவமும் இருக்குது, ஆணவமலம் இருக்குது. இது என்ன சொல்றது, என்ன சொல்றோம்? ஆணவமலை மேலிட்டு காலத்துல சுவாமி விழுந்துகிட்டு இருப்பாரு, ஆணவமல வலிமை குறைஞ்ச போது சுவாமி வெளிப்படுவார். புரியுதா? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனும் இருள் அடராது உன் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர். மும்மலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஐயோ, என்னத்து போய் அதுல குளிக்கிறதா அவர் என்ன சொல்றது? அடியாயமா பேச உமாவதி சிவன், திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். அருள் கூடும்படி கொடி ஏறலையா சிதம்பரத்துல? ஏறாத போது யாரும் உமாவிசம் வந்தா ஏறும்னு சொன்னாராம் சுவாமி. உமாவிசம் வந்து கொடிக்கு வாடி குடியேறு. ஆகையினாலே இப்படி இம்மலங்களினுடைய வலிமையை குறைப்பதுதான் சிவபக்தனுடைய முக்கியமான காரியம். இல்லையானால் அவன் சிவபக்தி பண்ணி பிரயோசனமே கிடையாது. மலவலி குறையவில்லையானால் சிவம் வெளிப்படாது. அவர் ஓராதார் உள்ளத்துள் அவன் ஒளிஞ்சிருந்தா கூட அவன் ஒளி உருவமாத்தான் இருக்கிறான். ஓராதார் உள்ளத்துள் இப்படி மாயாமலத்தினாலே மாயாமலத்தை கடப்பது, அந்த சுத்த மாயிலே இவர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்தவர்கள் அங்க இருக்கிறார்கள். அவங்க யாராரு தெரியுமா? வித்தகள், மந்திரேஸ்வரர். வித்தகள், மந்திரேஸ்வரர். மந்திரேஸ்வரர்னா புரியுதா? இந்த 11 மந்திரங்கள்லாம் இருக்குவாரு, அதுக்கெல்லாம் அதிதேவதிகள். ஈசானந்த புருஷம், அகோரவாமதேவன், சத்யோசாத மந்திரம் சொல்லுகிற இருக்குது அல்லவா பஞ்சபரம மந்திரங்கள், அந்த மந்திரேஸ்வரர், மந்திரேஸ்வரர்கள் அந்த மந்திரங்களுக்கு தலைவர்கள். அவர் சுத்தவத்தியா தத்துவத்தில் இருக்கும் சத்தகூடி மகாமந்திரர். சத்தகூடி மகாமந்திரர், சத்தகூடி மகாமந்திரம் தெரியுதா? சத்தகூடி தெரியுதா? ஏழு என்னன்னா, நம ஸ்வதா, நம ஸ்வதா, சுவாகா, வவுசடு, வசட்டு, பட்டு, உம்பட்டு. புரியுதா? நம ஸ்வதா, சுவாகா, வவுசடு, வசட்டு, பட் கும்பட். இந்த மந்திரங்களை எந்த வேளையிலே எந்த கிரியைக்கு எப்படி பயன்படுத்தும் அந்த ஆச்சாரியர் தந்து இந்த மந்திரங்களை? இது கோடின்னு பேர். கோடினா முடிவு. ஏழு கோடி, ஏழு கோடி மந்திரம், ஏழு கோடி மந்திரம். ஓம் கஹ அஸ்திராய பட்டு, ஓம் அக அஸ்திராய உம்பட். ஐயோ, புரியுதா? வவுசடு சிவாய வவுசடு. புரியுதா? இந்த மாதிரி இந்த ஏழு கோடி மந்திரங்களை எந்த மந்திரத்தோடு எந்த கிரியைக்கு பயன்படுத்துவோம்? பாத்தியம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. பாத்தியம் கொடுக்குறோம்னா என்ன மந்திரம்? பாத்தியத்துக்கு இல்லை ஜோசக்காரக தானே. பாத்தியத்துக்கு என்ன மந்திரம்? சிவாய நம, நம நம ஆசமன ஸ்வதா அரிக்கியம் சுவாக. சிவாய நம, சிவாய ஸ்வதா, சிவாய சுவாக. பாத்தியம் ஆசமன அரிக்கியம். பாத்தியம் என்பது கால் கழுவுதல். ஆசமனம் என்பது அருந்துது. அருந்ததுக்கு நீர் கொடுத்தல். இப்போ வந்தவனா ஒருத்தருக்கு பாதம் கழுவ தண்ணீர் கொடுக்குறோம், அப்புறம் என்ன பண்ணுறான் சாப்பிட. அப்புறம் அதுக்கு மேலே இந்த தலையில் தெளிக்கிறது ஒரு முறை இருக்குது. அது நம்ம பன்னீர் வச்சு இந்த கல்யாணத்தில் முறை வந்து நினைக்கிறான் பாரு. அது போல அது ஒரு உபச்சாரம், அது சேது புராணத்தோட சொல்றாரு. அது இப்போ தண்ணீர் தலையில் நினைச்சோம்னா அது வேறு மந்திரவாதிங்களோ, அது வேறு பெரிய சுக்கா, அந்த மாதிரி ஒரு முறை இருக்கு. ஆக அது சுவாமிக்கு செய்கிறோம். பாத்தியம் ஆசமனா அரிக்கும், பாதத்தில் பாத்தியமே பாங்கு முகத்தாசமனா ஆதிமுடிக்கேற்ற அறிக்கையன் சைவ சமய நிதி. பாதத்தில் பாத்தியமே பாங்கு முகத்தாசமனா ஆதிமுடிக்கேற்ற அறிக்கையன் சைவ சமய நிதி. வளர்ந்துடா ஆகையினால் பூசக்காரெல்லாம் தீட்சை வாங்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரியும், நிறைய தெரியும். வெகு பூசையை வாங்கிட்டோம் இருக்கிறான், பூசை வாங்கிட்டோம், வாங்கிட்டா வயல் விளைஞ்சிருமா? ஐயோ சரி. அதனாலே மந்திரேஸ்வரர், மந்திரேஸ்வரர் அதுக்கு மேலே வித்த ஈஸ்வர், வித்த ஈஸ்வரங்கிறது அட்ட வித்தியேஸ்வரர். அவர் அனந்தர், சுக்குமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்திரர், திரிமூர்த்தர், ஸ்ரீகண்டர், சிகண்டி என்ன எட்டு பேர். இவர் சுத்த ஈஸ்வர தத்துவத்தில் இருக்க ஈஸ்வரனை சூழ்ந்து மாயையின் கீழ் உண்டாகிய சிருட்டி முதலிய கிருத்தியங்களை சிவனுடைய ஏவலார் செய்பவர்களாய் அவரமுத்தி பெற்றிருப்பவர். இதெல்லாம் அந்த இதில் வரும், இதில் தீட்சையில் வரும், நிர்வாண தீட்சையில் இதெல்லாம் வரும். சதாசிவர், அனுசதாசிவர் என்பது சதாசிவர் என தலை குறைந்து நின்ற அவர் பிரணவர், சாதாக்கியர், தீர்த்தர், காரணர், சுசீலர், ஈசர், சூக்குமர், காலர், தேவேஸ்வரர், அங்குஷ் என்னும் பதின்மர். இவர் சாதாக்கிய தத்துவத்திலே சதாசிவமூர்த்தியை சூழ சேவித்துக் கொண்டிருந்து போகங்களை புதிக்கும் அபரமுத்தராவார். இவர் மூவரும் விஞ்ஞானகலராயிருந்து அபரமுத்தரானோர். இவை விஞ்ஞானகள் இருந்து சிலர் ஒரு விஞ்ஞானகலர் ஒரு மலமுடைய பெத்தர். இவர் மலம் நீங்க பெற்று அதிகார மலம் மாத்திரமுடையவராய் அபரபதிகளாய் இருப்பவர். அதான் போல சொல்ற அபரபுத்தர் என்றால் பரபுத்தி அடைவதற்கு தகுதி, தகுதி, தகுதி. இந்த ஒரு படி ஏறினா ராசலிங்கத்தை பார்த்தரலாம் என்றார் போல, இந்த ஒரு படி ஏறினா ராசலிங்கத்தை பார்த்தர் என்றார் போல. இந்த ஒரு பார்க்க பாசு உனக்கு சர்க்கார் வேலைங்கிற மாதிரி, பர்மன் வேலைங்கிற மாதிரி, இந்த மாதிரி, இந்த மாதிரி அபரபுத்தர். அதனாலே இப்போ நம்மெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களோட தொடர்பு வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கிறார் சாமி. அதை தான் பயன்படுத்திக்கணும், மாயையை பயன்படுத்தி கொள்ளணும், மாயையை, மாயையை பயன்படுத்தி கொள்ள வேணும். இல்லை இப்போ புரியுதா? மாயையை பயன்படுத்தி கொள்ளணும். மாயையினால தான் நமக்கு எல்லாமே படைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனாலே படைச்சு கொடுத்தவனை மறக்காமல், படைச்சு கொடுத்தவனை மறக்காமல், மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நண்பர். பொட்டினத்தார் உத்தரவு, பட்டினத்தார் உத்தரவு எப்படி செய்வோம்? பிறவாதிருக்க வரந்தரல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுதான். இது எப்படியோ அறமார் புகழ்த்தெல்ல அம்பலவானர் அடிக்கமல மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மை. மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மை. இப்படியே மறவாமல் இருக்கும்போது அவன் பரவாமையை பெற்று விடுகிறான். மறவாதவன் பரவாதவனாக, மறவாதவன் இரவாமல் பரவாமல் எனையாசர் குருவாகி பிறவாகி தரமான பெருவாழ்வை தருவாய். இப்ப நம்ம வாழ்கிற வாழ்வு எல்லாம் திருவாழ்வு, நம்ம வாழ்கிற வாழ்வு அத்தனையோ அரச பதவி வரையில நம்மளை விட்டுருங்க. அரசனுடைய வாழ்வு என்ன? தேவலோகத்து வாழ்வும் திருவாழ்வு, அப்பப்பா பிரம வாழ்வு விஷ்ணு வாழ்வு எல்லாம் திருவாழ்வு, மண்டனில் வாழ்வும் மாலயன் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கணா கழு தரதங்காட்டி உண்டு போல் இன்றாம் பண்ணின் உலகினை அசத்தும் என்பார் கிதியர். மண்டரில் வாழும் மாலையன் முதலோர் வாழும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கனா கனவு போல வாழும். கனவுல ஒருத்தர் ராஜாவா இருந்தாரு வச்சுக்கோ, விடிச்சு பார்த்தானே பிச்சைக்காரன். கனவுல ஒருத்தர் ராஜாவா இருந்தான்னு வச்சுக்கோ, கிரீடத்தை வச்சு ராஜா மாதிரி போயிடுச்சு, சிங்காதனத்தில் இருக்க மாதிரி சுப்பனம் கண்டான்னு வச்சுக்கோ. ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் அப்படி சுப்பனத்தை கிட்ட விழிச்சானே என்ன ஆகும்? கனவு போல நிலை இல்லாது கனவென்ற வாழ்வை நம்பி என்பது கூட நடராசு புத்தம். அதனாலே மண்டனில் வாழ்வு வானத்தரசயன் நாளாறு வாழ்வு எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட விந்தரவாஜால கணாக்களு ரதங்காட்டி உண்டு போல் இன்றாம், உண்டு போல் இன்றாம், இருப்பது போல இல்லாமல் போய் உண்டு போல் இன்றாம் பண்ணி உலகினை அசத்தும் நண்பார் என்பது சித்தியாரில் சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படி வித்தைகள் வித்தைசர் சதாசிவர் என்றவர்க்கு வைத்துறும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரபோகம் கரணங்கள் அமுமெல்லாம் வித்துடு வைந்தவன்தான் உபாதானம் ஆகி நின்றே வைந்தவன் என்கின்ற அந்த விந்து தத்துவத்திலிருந்து வித்தனையும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா. அந்த விந்து தத்துவம் தாண்டிட்டா சிவதத்துவம், சிவதத்துவம் தாண்டிட்டா சிவனம். இவங்க இவங்கெல்லாம் விந்து தத்துவத்தில் இருக்கிறவங்க எங்க போட்டாங்க பாத்தியா? விந்து தத்துவம் எத்தனாவது
4: 35
3: நாது 36 இன்னும் ஒன்று தான் இருக்கு. ஆட்டிட்டா ஐயோ உருவியலாத பாலில் வெட்ட வெளியிலாடு நாத நிறுத்த உனது ஞான பாதபக்தி மடவியும் முப்பாலும் கடந்து அப்பாலை இருப்போம்னு சொல்லுவான். முப்பாலும் கடந்து அப்பாலை இருப்போம். முப்பாலாகி அசுத்த தத்துவம் சுத்தா சுத்த தத்துவம் சுத்த தத்துவம் முப்பாலும் கடந்து அப்பாலை நின்றவர். அதனாலே இப்படி தத்துவம் சரீரம் புகணம் போகம் எல்லாமே அவர்களுக்கு அந்த இதில் கொடுக்குறா, இதில் அந்த இந்து தத்துவத்தில் கொடுத்துட்றேன். ஆமாம், இதுக்கு மேல வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவுண்டாகும். வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவுண்டாகும் சொன்னோம் அல்லவா, சூக்குமை பைசந்தி பத்திமை வைகரி என்ற நான்கு வாக்குகள் இருக்கே, அந்த வாக்குகளை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வாக்குகளை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வாக்குகளை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். வாக்கு இல்லைன்னா பிழைப்பே இல்லை. வாக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, மனுஷனே இல்லை. இன்னும் செல்வாக்காக இருந்துருச்சு தான் சொல்லவே வேண்டியதில்லை. அதனாலே வாக்குகள் இல்லையானால் அது வாயில்லா பிராணி. அதனாலே இந்த வாக்குகள் எல்லாம் இந்த வாக்கின் மூலமாக வருகின்ற வாழ்வு முதலானது அத்தனையும் சிற்றறிவுப்பட்டது, சிற்றறிவுக்கு உட்பட்டது. இந்த சிற்றறிவை கடந்து விட்டானால் பேரறிவு வந்துடும். பேரறிவு வந்துட்டா அப்புறம் சிவந்தன் அதை சொல்றாரு. மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினதில்லையாயில் விளங்கிய ஞானம் என்றான். இந்த வாக்கு இல்லையானால் இந்த லோகத்துல வாழ்வு இல்லை. இந்த வாக்கு இல்லையானால் இந்த லோகத்திலே வாழ்வு இல்லையா இல்லையா. ஓவிட ஞானம் விந்து ஞானம், இந்த விந்து ஞானம் ஓவிட இந்த சிற்றறிவினாலே வருகின்ற இந்த ஞானம் மறைய அந்த ஞானம் உண்டாகும். பேரறிவாகிய சிவஞானம் உண்டாக ஓவிட விந்து ஞானம் உதிப்பதொரு ஞானம் உண்டில் சேவுயர் குடியினான் சேவடி சேரலாம். சேவுயர் குடி உடையவனா சே என்ன புரியுத, சே என்ன ரசமா, சே என்ன ரசமா, ரிசவக்குடி உடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை சேரலாம் என்று இந்த பாட்டிலே காட்டுகிறாரு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. ஏனாலே மூவகையணுக்களுக்கும் உறமையின் விந்து ஞானம் மேவினதில்லையாயில் விளங்கிய ஞானம் என்றாம். ஓவிட விந்து ஞானம் உதிப்பதொரு ஞானம் உண்டில் சேவுயர் குடியினான் சேவடி சேரலாமே என்பது இந்த 46வது பாட்டிலே சொல்லுகிறார். அதற்கு மேலே வருவது சுத்தா சுத்தா அசுத்த பிரபஞ்சத்தின் இயல்பு இவைகளெல்லாம் என்ன வருகின்ற சொற்பொழிவிலே இவைகளை பற்றி சிந்திக்கலாம். திருவாசகம் சித்தியாரு கந்தபுராணம் மூன்றும் தனிச்சிறப்புடையது. புராணத்திலே சிறப்பு கந்தபுராணம். உறவும் யாது நல்ல நண்பர் கேட்கணும் உதவும் இயல்பும் ஓது நல்ல உபதேசம் இறுதியும் நண்பர் சிறு செய்யணும் சிவச்சேஜனல் கொள்ளும் தெளிவும் மனமு வாக்கணும் நண்பர் வாழ் உடுப்பொருள் செயலும் கனவிலும் உனது அன்பருக்கு அடிமையாக கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனித நண்புகள் நாடோறு உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற சமயங்கள் ஒழித்திடுதிறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா வளனும் ஏமுறும் பரதார நச்சிடாதனும் நுன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனதுனும் சிறுக்குறா துறவும் துறக்கமே துறையினும் நரையில் தோயினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துய்க்கினும் பறைக்கொள்ளும் தனிஷரை பெருமை இவர மறுத்திடாது எனக்கு நீ வளங்கள் வேண்டும். வான்மையில் வளாது வீக மலிவளன் சுரக்கமன்னும் கோன்முறை அரசிய குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கடோங்க நற்றமை வெள்ளி மல்க மேன்மை செய்வ நீடி வளங்குக உலகம். அப்போ பார்வதி
5: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandhan Ayakale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Thiru Eribathar Nayanar Puranam, Vazhangupavar திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அஞ்சு பேர் எப்படியோ கண்டுபிடிச்சாரு தெரியல. பக்கத்துல மூணு பேர் வர்றாங்களா, மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டானா, அந்த மாதிரி அஞ்சு பேர் போனோம். ஏன்னா யானை எல்லாம் கொஞ்சம் வலிமையானது அல்லவா, அது குளிக்கப்படுத்தணும். அதனால ஒருத்தர் தேய்ச்சி கேச்சு குளிக்கப்படுத்தான்னு வச்சுங்க, உண்மையாவே யோக்கியதையா தேய்ச்சி குளிக்கப்படுத்தணும்னா கையா அசந்து போடும், நம்ம உடம்பு தேய்க்கவே நம்ம கஷ்டப்படுது. அது மாதிரி தேய்க்கணும்னா அஞ்சு பேர் போறோம். இதோ யானை சென்றது, நீராட்டப்பட்டது, நீராடி இப்பொழுது வருகிறது, வந்து இப்ப பாகரம் வருகிறார்கள். இதே நேரத்தில் இவரும் மலர் படித்துக் கொண்டு கூடை எடுத்துக்கொண்டு அந்த தெருவில் வருகிறார். இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார். இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது, ஒளியும் ஒளியும். இதை கடந்து அப்படி போனார், இதை யானையை கடந்து அப்படி போற யாரு, சிவகாமி ஆண்டார். கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி தெரியும் இருக்கு. கொம்புளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே ஒரு பாட்டு. யானையை கண்ட ஒரு ஆயிரம் அடி விலகி போடாங்க பாருங்க, விலங்கினுடைய அந்த ஆற்றலை தெரிஞ்சு. இதெல்லாம் அறிவியல் தான், அறிவியல் தான். ஆமா, கொம்புலதற்கு ஐந்து முழம், தலையில கொம்புன்னு இருந்துட்டு அஞ்சு முழம் தாண்டிடு, குதிரைக்கு பத்து முழம், சடான் பாஞ்சு கிஞ்சி பண்ணிடும், வெம்புகறி ஆயிரம் தான் வேண்டுமேனர். இதெல்லாம் விலங்குகள். இன்னொன்னு சொன்னார், ரெண்டு கால் விலங்கு இருக்கு தெரியுமானார். ஐய, ரெண்டு கால் விலங்குகளானார். ஆமாடா, இந்த துஷ்டனா இருக்கான் பாருங்க அவன், மூஞ்சலியே முழிக்காத போறான்ட்டு. எனவே இப்படியாக ரொம்ப ஒதுங்கி போனார். இந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிக்கும் எனக்குமே. எப்படி இப்படி பார்த்தது, இப்படி பார்த்து இவர் ஒதுங்கி ஒதுங்கி போனாரா, அப்படி எட்டதான் அவர் போறார். போனார் போனவர் இது என்ன பண்ணி படாத திரும்பிச்சு, திரும்பின உடனே அப்படி அந்த துதுக்கிய எடுத்துக்கிட்டு ஆஹான்னு ஒரு புளிர் புளிர்ச்சு பாகர் புரிஞ்சுக்கிட்டாங்க. கையில இருக்கிற இதெல்லாம் அதெல்லாம் அவங்க இந்த யானையுடைய அந்த மொழிகளை கொண்டு இப்படி எல்லாம் சொல்லி தடுத்தாங்க. ஒன்னும் கேட்கல, பாகர்கள் அடங்கல. இப்படி யானை இந்த மாதிரி இது கட்சிக்குன்னு சொல்லுவோம்னு பின்னால போனவர் யான் சிவாமி ஆண்டாரு, தெருவோட போவானா ஐயான்னு சொல்லிட்டா. ஏன்னா யானை தெருவோட தான் ஒண்ணு, ஒரு சந்துல போனார். இந்த யானை என்ன பண்ணிச்சு, சந்துக்கு போச்சு. போனா ஆஹா வந்துட்டு யானைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தில ஓடுறாரு. அவர் என்ன இருந்தாலும் வெறும் பூ படித்து மலை சாத்துறவர், அவர் எப்படி எவ்வளவு தூரம் ஓட முடியும். பின்னால ஓடிச்சு, பின்னால தொங்குதா அந்த பூ கூட, அது அப்படியே பிச்சுது. எது எடுத்தாலும் பிக்கும், காலில் போட்டு மிதிக்கும். அது ஒரு பெரிய அந்த விலங்குக்குன்னு இருக்கிற கீர்த்தனம். என்ன பண்றது, இறைவன் படைப்பில் அப்படி ஒரு இது கிடைச்சது. என்ன பண்ண, காலில் போட்டு மிதிச்சுடும். அது அந்த விலங்கினுடைய இயல்பு, போட்டு மிதிச்சு அவ்வளவுதான். சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார், நான் இப்ப சில பாட்டெல்லாம் அப்படியே தள்ளிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. சொன்னார் சிவதாங்கிற சொல், அது எது ஒரு பரியாய சொல், பரிதானா பெருமானி பெருமானி இப்படி நடந்து விட்டதே என்பது இரக்கத்தோடு கூடி அழைக்கிற சொல்லது. காளியானேருரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா. எடுக்கும்போது என்ன சொன்னார், பெருமானி நீ அந்த காலத்துல ஒரு யானையினுடைய தோலை உரித்து போர்த்தினாய் என்பது வரலாறு இருக்குப்பா. அன்னைக்கும் உனக்கு இடையூறு பண்ண அந்த யானை தான் இன்னைக்கு எனக்கு இந்த யானையா வந்து எனக்கு இந்த மாதிரி பத்தியா பூக்குடலை தீர்த்து விட்டது. காளி யானை என் ஈர் உரியாய் சிவதா. சரி, அந்த யானை அப்படி இருக்குது, நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், எனக்கு எல்லாம் யானையை தடுக்க வலிமை உண்டா, கிடையாது. அதனால எங்களுக்கெல்லாம் எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் சார்பில் இருக்கிறவெல்லாம் நீ தானப்பா. எளியார் வலியாம் இறைவா சிவதா, எங்கள் போன்றவர்கள் நீ தானப்பா துணையா இருக்கணும். அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. ஆறும் மதியும் அணியும் தடைமேல் ஏறும் மலரை கரி சிந்துவதே. பெருமானி இந்த பூவை நான் வேற எங்கேயும் எடுத்துட்டு போறல, வீட்டுக்கு வீட்டுக்கு மனைவிக்கு பறிச்சுட்டு போகல, பிள்ளைகளுக்கு பறிச்சுட்டு போறேன்னு இல்ல, பெருமானும் உனக்கெல்லாம் பறிச்சுட்டு வந்து உனக்காக பறித்து வந்த மலரை இந்த யானை சிந்துவதா என்று இப்படி எல்லாம் சொல்லி வேறுள் இப்படி எல்லாம் சொல்லி தீரும் சீலையாய் சிவதா சிவதா என்றெல்லாம் சொல்லி வருந்தினாராம். இந்த வருந்திய வருத்தம் சிவதா சிவதான்னு இந்த சந்தில வருந்திட்டு இருக்காரு பாருங்க. இது கேட்டு விட்டார் எரிபத்தர். ஏன்னா அவர் அவருக்கு என்ன வேலை, எந்த சந்திலையோ எந்த இதில் நடமாட்டம் இருக்கிற இடத்துலயோ அடியவர்களுக்கு ஒரு தீங்குன்னு சொன்னா என்னது, ஆடாதன அடுத்த போது பழசு அல்லவா, ஏதேன்னு துன்பனை இருந்தால் கையில் என்ன இருக்கும், போய் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதுல, கையிலேயே வச்சிருப்பார், இலைமலிந்த வேல் நம்பி இல்ல கையில வச்சிட்டு இருக்காரு. வச்சுட்டு பார்த்தா என்ன பெரிய ஒரு பெரியவர் சத்தம் போற வந்த சந்தை இருக்கு, என்ன பெரியவங்களே பூக்கூட யானை என்ன பண்ணுது அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. இந்த யானை பாக்கலாம் ஒன்னும் செய்ய முடியல, கையால விட்டுட்டாங்க, சந்துக்கு வந்தவனே அவன் விட்டுட்டான். இது என்ன பண்ணுது, என்ன அப்படி முடிச்சிட்டு நிக்குது, இது பண்ணுது, அந்த மலரை மேய்ச்சிட்டு நிக்குது. பார்த்தார் அஞ்சு பேரால முடியல, அடக்க முடியல. அடியவர் ஒண்ணும் செய்ய முடியாது, பூக்கூடைய இழந்துட்டு சிவனின்னு கையில அந்த தண்டு மட்டும் வச்சுக்கிட்டு, சிவதா சிவதா நான் இன்னுமே போய் என்ன பிரயோஜனம், உன் கோயிலுக்கு வந்து நிறைய மலர் எடுத்துட்டு விடுவேன், உன்னை சிங்காரித்து உன்னழகு பார்க்க முடியும், இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்பா இந்த மலர் இல்லாம வந்து என்ன பயன் என்று இது அலம்புறது. அவ்வளவுதான் பார்த்தார், கையில என்ன இருக்குது, கையில இருக்கிறது அருமையான அந்த இலை மலிந்த வேல், அதை எடுத்தார். அந்த யானையை முதல்ல அது குத்துனர், ஒரே குத்துதான் இதற்குள்ள செய்தி அப்படியே பறக்குது. இங்க அரசனுடைய யானை இல்ல, யாருங்க சார், அரசனுடைய யானைய போய் ஒரு அவரு அவரெல்லாம் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு நேராங்க. இதோ அரண்மனை, வாயிலோயே வாயிலோயே, அதை ஒன்று எடுத்துக்கணும், அதுக்கு மேல போகப்படாது. ஏன்னா அந்த வாயிலோயே வாயிலோயேங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இருக்கப்பா, உங்க அரசங்கிட்ட தெரிவிப்பாயே தெரிவிப்பாயே அப்படின்னு உள்ள போய் உடனே பார்த்தேன். நம்முடைய பட்டத்து யானையே இந்த நகரிலேயே இருந்து ஒருவர் வந்து அழிக்கிறாருன்னா வேற யாரும் இருக்க முடியாது. எவன் எவனோ பயவன் இருக்கான் அல்லவா. எனவே எடுவாள் தொடுபோர் எல்லாம் யானை புறப்படுக, குதிரை புறப்படுக, காலாட்படை புறப்படுகிறார், எல்லாம் ஒரு நொடி அல்லவா. நால் வகை படைகள் புறப்படும். இதோ நால் வகை படைகள் புறப்பட அவர் என்னல ரொம்ப அருமையா யானை மேல வந்தால் இப்பொழுது எங்க எங்கேன்னு கேட்டா, எந்த இடம் எந்த இடம்னு கேட்டா, அவர் நினைச்சாருன்னு கேட்டா, பயவர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க, யானையை கொண்டிருப்பாங்க சரிங்களா என்று நினைச்சிட்டு வர்றாரு. பார்த்தா தெருவில் எல்லாம் இல்ல, ஒரு சந்து அதுல என்னன்னு கேட்டா, அந்த அஞ்சு பேரும் போய் யானையும் போய், ஆனா யார் இருக்கு, தலைமறைவாகவில்லை, தலைமறைவல்ல நிக்கிறார் இவர், வந்தது யானை. அப்படி ஒரு நம்பிக்கைக்கு உரிய அடியவர்களாக இருந்தார்கள் அரசனும் அடியவர். இங்க வந்து ரெண்டு இடத்தையும் உரைச்சு பார்க்கணும். அரசனும் அடியவர்கள் மீது அவ்வளவு பற்று கொண்டிருந்தான், அடியவர்களும் அந்த நம்பிக்கைக்குரியவராக நடந்து வந்தனர். ரெண்டையும் அண்டர்லைன் தான் பண்ணணும். எனவே அரசனும் அடியவர் மீது பற்று, அடியவர்களும் அந்த பற்று வைப்பதற்கு ஏதுவான நம்பற்குரிய வீரராக இருந்தார், நம்புதற்குரியவர்களாக. அப்படி பார்த்தானாம் போர்ச்சோழர், பார்த்தாராம் இவர் நிக்கிறார், கையில வேல் இருக்குது, யானை மாண்டு கிடக்கு, இதெல்லாம் கிடக்குது, அவர் தான் இங்க பூ கொள்ள தண்ணி இருக்க. அப்படியே பக்குன்னு யானையை விட்டு இறங்கினாராம். என்ன முடிவுக்கு வர்றார் அவர், ஒன்னும் விசாரிக்கல, யாரும் இல்லை. அங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பட்டத்து யானையை யாரோ ஒருவர் இது மாதிரி பண்ணி பாக்குறீங்க அழிச்சுட்டாங்க அவ்வளவுதான் சொன்னது, யார் எவர்னு சொல்லல. இங்க பார்க்கும்போது இந்த அடிவரை பார்த்தார், எரிபத்தரை அருமையா திருநீர் பொலிவோடு இருக்கு, கையில மட்டும் வேல் இருக்கு, இவர் தான் கொண்டாருங்கிறதையும் தெரிஞ்சுட்டாங்க. கீழே இறங்கினார், இறங்கும் போது ஏன் இறங்கினார், குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார். இந்த பாட்டை படிக்கணும் துறவிகள் எல்லாம். குழையணி காதினானுக்கு அன்பராம், ஆ பெருமானுக்கு அடியவரா இருக்கிற, நெத்தியில திருநீர் கழுத்தில் உழுதுறாக, சிவசிவ சிவசிவ சிவசிவ, குணத்தின் மிக்கார் பிழைப்பாடின் அன்றி கொள்ளார். இவர் தான் நம்ம யானையை கொன்றது, ஏதோ இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கணும், இல்லைன்னா அடியவர் பண்ணுவாரா, பண்ணுவாரா, பண்ண மாட்டார். அடியராயினார் நீரும் உருதுராக்குமணிந்த அடியராயினார் என்பார், எந்த தீங்கும் எப்பொழுதும் எல்லளவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்க இருந்தது, அரசு அளவில் இருந்தது. குழையணி காதி நானுக்கு அன்பராம் குணத்தின் மக்கார் பிழைபாடின் அன்று கொள்ளார். பிழைத்தது உண்டு, நம்மையான ஏதோ தப்பு பண்ணிருக்கு, இந்த பயலும் பண்ணிருக்கானிருக்கு. ஐய இந்த அஞ்சு பேர் வந்தான்ல முண்டங்க, இவ்வளவுதானா, வெறும் சோத்தாளு, பிழைத்தது உண்டு என்று உட்கொண்டு ஏதோ தப்பு பண்ணது சொல்லிட்டு உடனே பார்த்தார். விசாரிப்பே இல்லைன்னு அதாங்க இருக்கிறது, விசாரிப்பே இல்லாம யானையை விட்டு இறங்கி உடனே அந்த யானை சேனை எல்லாம் இருக்கு, ஐயா ஏ எல்லாம் வந்து அரண்மனைக்கு எடுத்துருப்பாங்க, நான் நினைச்சது வேறடா, அங்க நடந்தது வேற, எல்லாம் அரண்மனைக்கு போலாம், அரண்மனைக்கு போலாம், அரண்மனைக்கு போலாம் அப்படின்ட்டான். எல்லாம் போட்டு திரும்ப இப்ப தான் வந்த யானை தங்கூட இருக்கிற அந்த ஓரிரு மாண்டு மிகு அதுதான் இருக்கு, மாண்டு மிகவும் தாம் தான் இருக்கு. அங்க கூட விட்டு என்ன நடந்திருக்கலாம், நீ தான் ஜாடியே, அதெல்லாம் கூட கேட்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு, குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடின் அன்றி கொல்லோ, இதுக்கு எந்த உச்ச நீதிமன்றம் போவானா. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முந்துரும், ஐயப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு கொள்ளது அப்படிலாம் இருக்கு. எனவே அந்த முகத்தையும் அதையும் பார்த்து இவர் இப்படி முடிவுக்கு வந்துட்டு முடியும். உடனே மாண்புமிகு அமைச்சர்லாம் நிக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒண்ணும் கூட கேட்கல, அங்க இருக்க தெருவில் ஐயா நீங்க பாத்தீங்களா என்ன நடந்து, நீங்க தான் சொல்லுங்களேன், எந்தெல்லாம் விசாரிக்கல, ஒன்னும் அதெல்லாம் கேட்கவே இல்லை, எதுவுமே அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. இறங்கி வந்துட்டு கீழே என்ன செய்யறார், ஏ அப்பா இப்ப நான் அஞ்சாறு பாட்டு தள்ளிட்டேன், பாடலா தள்ளி அப்ப சொல்லுகிறார், மைத்த

0: முரு அந்த கருவூர் பெருமானுக்கு வணக்கம் செலுத்திக் கொள்றார். பெருமானி நீ கொடுத்த எனக்கு புண்ணியம், நல்ல வேலை இந்த யானை இந்த ஏதோ இங்க மலர் சிந்தி கிடக்கு, நல்ல வேலை யானையும் பாகர இறந்தாங்க, இந்த யானையினால இந்த அடியவருக்கு ஏதேனு நேராம விட்டாரே. பெருமானி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று இவருக்கு வேற ஒண்ணும் நிகழாம அடியவருக்கு நிகழாம பண்ண யானை இறந்தது. அருமை அருமை ஆண்டவன் கொடுத்த கருணை அல்லவா இது என்று சொல்லி வேறொன்றும் பூதாவிட்ட அத்தவம் உடைய நானியன் அம்பலவானரன்பர் இத்தானை முனிய கட்டேன் என்பவரோ ஒரு பெரிய அடியவர் நம்முடைய பட்டத்து யானையை கோபிக்கிற அளவுக்கு பட்டத்து யானை நடந்திருக்கு, கூட பாகரம் இருந்திருக்கிறாங்க. அதனால பிழை எங்கே இங்கே இருக்கு, நம்முடைய அரண்மனையில் இருந்த பிழை. அதனால சுவாமி இது மனசில் நினைப்பு இறங்கும் போது இந்த நினைப்பை நம்முடைய எப்படியோ ஒலியும் ஒளியில நம்முடைய சேக்கர் எடுத்தார். இனிதான் பேச போறார். என்ன பேசுகிறார் எது இருக்கு? செறிந்தவர் தம்மை நீக்கி அன்பர் முன் தொழுது சென்று, இதோ இப்பொழுது எரிபத்தடிக்கிறார் அப்படி வணங்கிட்டே போறார். தொழுது சென்று இது அறிந்திலேன் அடியேன் என நான் தான் வரும்போது சேனை படையெல்லாம் திரட்டிட்டு வந்துட்டார்ல, அப்படி திரட்டிட்டு வந்தது ஒரு தப்பு. ஏன்னா இந்த அடியவர் ஒருவருக்காகவா நம்ம அத்தனை சேனை வந்தது, இரண்டாவது சேனை வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை விளக்கிறாராம். அடியேன் அங்கு கேட்டது ஒன்று, அரண்மனையில அடியேன் கேட்டது வேற ஒண்ணு, அதனால இதெல்லாம் வர நேர்ந்தது. ஏன்னா இதெல்லாம் வர நேர்ந்தது கூட மன்னிப்புப்போம். ஆமா மன்னிப்பு. அடியேன் அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க, அது என்ன கேட்டேன் அதெல்லாம் இங்க சொல்லாம நேரம் இல்ல, சொல்லவும் கூடாது. ஏன்னா காப்பியம் வேகத்துல போகுது, இறந்து கிடக்குது, இவர் நிக்கிறார் அடியவர். இவருக்கு என்ன துடிப்புன்னா, அடாராடா நம்ம அரண்மனையில இப்படிப்பட்ட ஒரு யானையும் பாகனும் இருந்து இந்த அடியவருக்கு ஊர்வ செய்ய போயிட்டு தான் இருக்கு, அதை அழித்து இருக்கிறார், நல்லவேளை அவர் அழியாம நல்ல வேலையை செய்து என்று பரபரக்கிறார். அங்க போய் அங்க என்ன நடந்தது என்ன சொன்னா வாயில் ஓயே சொன்னான் கேட்கக்கூடாது. அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க, அது கவிதை, அது கவிதை. எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லாமல் விடுக்க வேண்டும் என்பது கவிஞனுக்கு. இங்க போய் சொல்லிட்டு கூடாது அடிக்கிட்டு, அதுதான் நிற்க. இங்க என்ன சொன்னார் வறுமை, மறிந்த இக்களித்தின் குற்றம் பாகரோடு இதனை மாலை எரிந்ததே போதுமோதான். பெருமானி இந்த யானையோ மற்றவங்களோ செய்த குற்றத்திற்கு இந்த யானையும் அந்த பாகரும் அடிந்தது போதுமா, தன்னையும் அந்த எரிந்ததோ போதுமோதான் என்ன நிறுத்திட்டு அதுக்கு மேல இவர் சொல்றதுக்குள்ள அவரே அவர் சொல்றார். யாரு எரிபத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார்,
1: மாதங்கம் தீங்கு செய்ய வருபரிக்காரர் தாமும் மீதங்கு கடாவுவாரும் விலைக்கிடாது ஒழிந்து பட்டார் ஈதங்கு நிகழ்ந்தது என்றார்.
0: ஒருத்தர் விசாரிச்சுதான் சொல்லணுமா, இல்ல வேற ஒண்ணும் இல்ல மன்னிக்கணும், இந்த சிவகாமி ஆண்டார் பூக்கூடை எடுத்திருந்தார் அதை வந்து மறிச்சது, ஆனா நான் வந்து ஒரு ஒன்னார் பாவம் ஆனா அதுக்குள்ள எல்லாம் பறிச்சு கிட செஞ்சிட்டது. அந்த யானையோ யானையை வைத்திருக்கிற பாகர்களோ இதை அடக்கம் திறமையெல்லாம் போனாங்க, யானையும் செய்தது. ஆதலால் இந்த ஐந்து பேரையும் இதெல்லாம் எப்படி வக்கீல் வழக்கறிஞர் வேணுமா கூட நினைக்கிறோம். அதெல்லாம் உடனே சொன்னாராம். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்,
1: அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது.
0: அப்ப விஷயம் சொல்லிவிட்டார், இவ்வளவு பெரிய தப்பை செய்த இந்த தவறுக்கு யானையும் பாகர் மட்டும் அறிந்தால் போதாது, என்ன செய்யணும்,
1: என்னையும் கொல்ல வேண்டும்.
0: ஒரு சங்க பாட்டு ஒண்ணு, அது வேடிக்கையா சொன்னாது அது வினையா சொல்றேன். ஒரு பெண் கன்னி பெண்ணா வந்தாலாம் தெருவில், இவனும் போயிருக்கிறான், பார்த்த உடனே அவன் அந்த கண்ணோட கண் நோக்கி இவளுடைய அந்த கருத்தையே அழித்து விட்டாலாம், யாரு இந்த ஆண்மனுடைய கருத்தை அழிச்சு விட்டாலாம், அழிச்சிட்டு போயிட்டா பாட்டு பார்த்தான் தெருவில் கழித்தொகைது, நீயும் தவறில்லை நின்னை புறங்கடை போதரை விட்டு நுமரும் தவறிலர். ஏமா இந்த மாதிரி வயசு பெண்கள் எல்லாம் தெருவில் தானா நீங்க பாட்டு வரீங்க, எத்தனை ஆண்மகன் உங்களை பார்த்து நாங்க எல்லாம் கருத்தழிஞ்சு போகணும்னு தெரியல, நீங்க பாட்டு வரீங்க, உன்னை சொல்லி குற்றம் இல்லம்மா, உன்னை சொல்லி குற்றம் இல்ல, நின்னை போதரை விட்ட நுமரும் தவறிலர். இந்த மாதிரி ஒரு வயசு வந்ததுன்னு சொன்னவன வீடடங்கி வாசடங்கிறன்னு சொல்லாம உன்னை வெளியில போக சொன்னாங்க பாருங்க, அவங்க கூட தப்பு இல்ல. சீல மாதி தெருவில் சூடும், என்ன செய்யணும், ரொம்ப வீட்டுல ஆண் ஆடவர்கள் இல்லாமல் இருந்து தான் தான் அந்த வேலைக்கு போகணும், போனாதான் முடியுங்கிறதுக்கு மட்டுமே பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரணும். அந்த கட்டத்தை கூடுமான வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆடவர்கள் உளவாக்க கூடாது. என்ன சரஸ்வதி பூஜையா? ஆமா. என்னென்ன வேணும் என்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே பட்ஜெட் போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருமே தவிர நீங்களா பேசாம இருந்தா என்ன பண்றது? நீங்கள அங்க போயிட்டீங்களா? நான் என்ன பண்றது? வேற யாரும் அங்க ஆளும் இல்லையா? நான் தான் கடைக்கு போக வேண்டியதா போச்சு என்று சொல்லும்படியான அமைப்பும் ஆடவர் செய்யக்கூடாது. அப்படி தவிர்க்க இயலாத நெல்ல தெருவில் போன்மை தவிர இல்லை. அது போல நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவிரர் ஒன்னு சொல்லியும் குற்றல்லம்மா அப்படின்னாரு. என்ன இந்த மாதிரி வயது வந்த பெண்கள் தெருவில் போகும்போது என்ன செய்யணும்? அரசன் ஒரு ஆணை வைத்திருக்கணும். என்னன்னா ஒரு முன்னால் ரெண்டு பேரை வச்சு, ஐயா ஒரு கன்னி பெண் இளையவள் வருகிறாள், அதனால் அவரவர்களும் ஆடவர்கள் வெளியில் வராமல் வீட்டுக்குள் சென்று விடுக என்று டாம் டாம் அடிக்கணும். இப்படி ஒரு கழித்து வைப்பாரு. உன்னையும் சொல்லி குற்றம் இல்ல, உன்னை தெருவில் போச்சோன்னு உங்க சுற்றத்தாரும் குற்றம் இல்ல. என்னன்னாரு, அரசன் ஒரு உத்தரவு போட்டிருக்கணும், கன்னி பெண்கள் தெருவில் வந்தால் ஆடவர்கள் என்ன பண்ணணும், அவங்கவுங்க வீட்டுல உள்ள போய் கதவை சாத்திங்கன்னு சொல்லணும். சிவ சிவ பறையறைந்தல்லது செல்லற்க என்னா இறையே தவறுடையான். எது போலனர் நிறையழிகுள் யானை நீர்க்கு விட்டாங்கு. ஒரு அருமையான குறிப்பு, அதான் இங்க முக்கியம். இந்த மாதிரி ஒரு யானை என்னைக்குமே குளிக்க அழிக்கப்படுத்தி போனா கொஞ்சம் யானை வருதுன்னு முன்னாள் சொல்லிட்டு போகணும். ஏன்னா விலங்குல்லவா, ஐயா பின்னால யானை வந்துகிட்டு இருக்கு. அப்ப யானையை அழைச்சிட்டு போறவங்க எப்படி அந்த முன்னால வந்தது மாதிரி அந்த டமாரம் போட்டு போகணும், அது போல கன்னி பெண் வந்தா டமாரம் போட்டு போகணும். அப்படி செய்யாத இறையே தவறுடையான். நேர கூப்பிடுற அரசனேன்ட்டான். அது மாதிரி இங்கே இறையே தவறுடையும். அங்க கூட உன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானையே கல்வன். இந்த வரிக்கெல்லாம் எதையாவது மதிப்பு இருக்க? இந்த மாண்புமிகெல்லாம் படிக்க வேணாமா? பொன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் இன்று யானையே கல்வன். அப்போ திருடியவன் மட்டுமல்ல தண்டனைக்குரியவன். என்ன அர்த்தம் என்ன? ஆராயாத அரசனும் குற்றவாளி. எனவே எந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளும் சரி, உண்மையான வழக்கு தீர்க்கை சரியா தீர்க்கவில்லை அன்பிட்டு தகுதி இல்லைன்னு சொன்னா அவர்களே குற்றவாளி உள்ளதெல்லாம். யானையே கல்வன் கெடுகை என்னும் ஆயுள். இந்த இலக்கியத்தினுடைய செய்த வேலையை நீ உண்மையா சொல்லுங்க. ஒரு காலத்துல இந்த மாப்பிள்ளை சொல்லி இருந்தார் மனுஷன், அது இப்ப வந்து அங்கேயும் சொல்றது இல்ல, சொல்லி தொலைச்சாலும் அடியே சொல்றது இல்ல. அந்த வரிகளை இளங்கோடிகளுக்கு இருக்கிற மாண்பு சொல்லுகிற மக்கு பேல பொன் செய்ய கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் இதுக்கு என்ன விளங்கலையா? எல்லாரும் யானையே கல்வன் அன்பதை காக்கும் இந்த விது என்ன என்ன என் முதல் கெடுத்தது கெடுகையின் ஆயுள் என்று மன்பதை வீழ்ந்தனி. உடனே அம்மா தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் வாய்ந்தனர். இந்த இலக்கியம் செய்யாத வேலையை நீ கிழிச்சு விட்டீங்களா? மட்டைக்கு ரெண்டு கிட்ட இந்த இலக்கியம் எல்லாம் செய்யாத வேலையை நீங்க செஞ்சிட்டீங்களா? ஆனா இந்த இலக்கியம் என்ன செய்யல? தெருவுக்கு எல்லாம் போல. ஒரு மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தான் மனுஷன், ஒரு ஏழு செட்டியார் ஒரு சிலம்பொலி செல்லப்பன் இந்த ரெண்டு பேரும் பேசினாங்க. இப்ப இருக்குல்ல ஒரு சிலம்பொலி செல்லப்பன், நாங்களாம் வெறும் அறையில இருந்து செஞ்சுட்டா என்ன கூப்பிட்டு பேசினா பேசுவோம் சிலம்பொலி யாருக்கு எங்க நாங்களா போவோம். திருக்குறளாரும் போனார், இவரும் போனார். திருக்குறள் ஏதோ கிராமத்துக்கு போச்சு அவரும் போனார், சிலப்பதி யாரும் போச்சு அது இவரும் போனார். அவர் அடிக்கடி நிக்கிறது மாப்போசியே தெரிந்தவர் ரொம்ப நல்லா இதெல்லாம் இருப்பாரு. அங்கனராடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது என்னையும் கொல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரே சொல்லணும் வேண்டாமே, என்னையும் கொல்ல வேண்டும். சிவஜிவ ஒரே வேணாம். மங்கள வாழுவாள் கொள்கை வழக்கும் என்று இது ஆம் என்று அப்படி அடியேனையும் கொல்ல வேண்டும். ஆனா அவ்விடத்தில் உங்க திருக்கரத்தில் இருக்கிற வாளினால் செய்யப்படாது. ஏன்? அது புனித வாள், மங்களமான வாள். நான் ரொம்ப புண்ணியம் இல்லாதவன், குறைவுடையவன், அந்த வாளை கொண்டு செய்யலாமா? வேண்டாம். இது ஆம் என்று தங்கையில் இருக்கிற வாழை அவற்றை கொடுத்தாராம். இது சில திரைப்படங்கள்லயாவது கொஞ்ச நாள் அட்டகட்டி கொடுத்து விடுந்தான். இப்ப அந்த மாதிரி படமும் இல்லை. ஏன்னா இதுல என்ன தெரியுதுன்னு கேட்ட, இது இவர் கொடுத்தது வேற. தான் எதிரிக்கு கத்தி இல்லாத போது தான் சண்டை போட மாட்டான். நான் ஒரு வாழ் கொடுத்துட்டு தான் இணையா இருந்தது சண்டை போடணும்னு ஒரு அறம் இருந்தது. அதனால மங்கள மடுவாள் கொள்கை வழக்கும் என்று இது ஆம் என்று. அதனால அவ்விடத்தில் தங்கள் கையில் இருக்கிற அந்த வாளினால் கொல்லக்கூடாது, இதுதான் தகுதி என்று சொல்லி தன்னுடைய வாளை கொடுத்தாராம். அவர் என்ன பண்ணுவார்? எலிமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் என்ன செய்வார்? வெந்தளல் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கெட்டேன். இவ்வளவு அற்புதமான அடியவர் அரசராயிருந்து அரண்மனையிலிருந்து இப்படி செய்யறார், அந்த யானையும் இப்படி பாகரம் இப்படி இருக்கிறாங்க. சரி திருவருள், ஆனாலும் அந்த மில் புகழான் அன்பிற்கு அளவின்மை கண்டேன். இப்படி ஒரு இறை பக்தியும் அடியவர் மீது இருக்கிற பக்தியும் உண்மை உணர்ச்சியும் இப்படி இருக்கிற ஒரு அரசனை பார்க்கவே இல்லையே. அதனால் என்ன செய்ய, தந்த வாழ்வாங்க மாட்டார். இங்கதான் ரொம்ப ஒலி ஒலியில காட்டினான்னா இந்த இடத்துல அவன் வேலையே வேலை செய்யணும். காட்டினான்னா காட்ட போறதில்ல அல்லவா. இப்படி சொல்லிக்கொண்டே அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார், வாழை எப்படி கொடுத்து நிக்கிறார் யார் அரசர். இவர் என்ன பண்ற, தங்கையிலையும் வந்த வேல் நம்பி இருக்கு கையில இருக்குது. ஆனா இது என்ன பண்றார், தந்த வாழ் வாங்க மாட்டார். இந்த இடத்துலதான் அந்த உணர்ச்சி அலைகளை ரொம்ப கொற்றார். அது வாங்காம இருக்கலாம்னு தான் நினைச்சார், உடனே வாங்கிட்டார். தன்னைத்தான் கொல்லும் என்று மனசு அப்படி காட்டணும். எப்படின்னா அவர் வாழ் நீட்டும் போது இவர் கையில திடீர்னு வாங்கவும் இல்லை, வாங்காம இருக்கவும் இல்லை. அந்த வாங்கவும் இல்லை என்ற பொழுது இருக்கிற முக உணர்ச்சி, வாங்கிய போது இருந்த முக உணர்ச்சியை காட்டுறதுக்கு யோகியதை இருந்தா ஒலியும் ஒலியில காட்டலாம். அந்த உணர்ச்சி இல்லைன்னா நடக்காது. இங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வேலை செய்யணும், ரொம்ப வேலை செய்யணும். தந்த வாழ் வாங்க மாட்டார் இதெல்லாம் இலக்கியம் நேரடியா பாக்கிறமே. தன்னைத்தான் கொல்லும் என்று ஒரு கணம் வாங்காம இருந்தார், இன்னொரு கணம் வாங்கி விட்டார். ஒரு கால் அந்த வாழ் எடுத்து தன்னைத்தானே திறந்து விட்டார் என்று என்ன பண்ணார், சிந்தையால் உணர் உற்று அஞ்சி வாங்கினார். எதுக்கு சுவாமின்னர், தீங்கு தீர்ப்பார். அவருக்கு வர வேண்டிய தீங்க ஒரு கால் தன்னைத்தான் கொண்டு விடுமோ என்று கருதிய மனசினால அதை வாங்கினார். இப்ப இவருடைய முகம் அவருடைய முகம், இப்ப அவருடைய முகம் எப்படி இருக்கும், ஆஹா நம்முடைய வாளையும் எடுத்துக்கொண்டார், நம்மை நிச்சயமா வெட்டி விடுவார், நம்முடைய பிழை முழுமையாக நீங்கும் என்பது யாருக்கு மகிழ்ச்சி, சோழருக்கு. இப்ப சோழர் முகத்தை பார்த்தீங்கன்னா அருமை அப்பொழுது அளந்த செந்தாமரையனை வென்றதம்மா அப்படி காட்டணும். யார் முகத்தை, அந்த போர்ச்சோர் முகத்தை. ஆனா இவர் முகத்தை ரொம்ப கவலையோடு கூடிய முகமாக காட்டணும். அதனால என்ன செய்தார், வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே ஈங்கிது தன்னை ஈங்கென்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்பால். நன்றி சொல்றாரு யாரு, அந்த மலர்ந்த முகத்தோடு போலிச்சோடு. பெருமானே என் வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு நான் உதவி செய்தவர்கள் இல்லையே, நல்லவேளை என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு என்னை கொள்வதற்காக இந்த வாளையும் வாங்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம், திருவடிகளுக்கு என்னுடைய நன்றி. எழுமை எழுவரப்பும் உள்ளுவேன், நன்றி மறக்க மாட்டேன். அல்லவா, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கிய நன்மை கடலில் பெரிது, செய்யாமல் செய்த உதவி பையவும் வானம் ஆற்றல் அரிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது. ஆடார் ஆடார் ஆடார் கொற்ற நன்றி உணர்ச்சி யாரு, அந்த போலிச்சோடு. அப்ப மலர்ந்த முகத்தோடு இவ்வளவு அந்த நன்றி உணர்வும் வந்தது. வந்தவண்ணே

0: இவர் பால் என்று இப்படி சொல்லி மலர்ந்த முகத்தோடு நன்றி சொல்றாராம். அப்ப சொன்னா அவர் இப்ப யார் தெரியுமா, எரிபத்தர் முகத்தை காட்டணும். அவர் முகத்துல என்ன இருக்கு, வன்பெரும் களிறு பாகர் மடியவும், யானை மாய்ந்தது அஞ்சு பாகர் மாய்ந்தார்கள், இவையெல்லாம் மாய்ந்த பிறகு கூட உடைவாளை தந்து என் பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லும் என்னும் அன்பனார் தமக்கு தீங்கு நினைத்தனன். அடாராடாடா, இவ்வளவு பெரிய அன்பரா இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பருடைய யானையும் இப்படிப்பட்ட ஒரு அன்புடைய பணியாளரையும் கொண்டு விட்டனே என்று இப்ப நான் தான் தப்பு பண்ணணும் என்று கருதி இவர் கருதுகிறாராம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு 3ஆம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி இருள் மலநிலையிலே பார்க்க வேண்டிய குரட்பாக்களை குருவருளாலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே 7வது குரட்பா நூல் என்று பார்த்தோம் என்றால் 27வது குரட்பா இருள்மலநிலை அதிகாரத்திலே 7வது குரட்பா. இருளின்றேன் துன்பேன் உயிர் இயல்பேர் போக்கும் பொருளுண்டேன் ஒன்றாக போ. ஆனமலத்தை பற்றி அருமையாக விளக்கி வருகின்ற ஆசிரியர் எழுப்பப்படுகின்ற ஒரு தடைக்கு விளக்கமாக இந்த பாடலை அருளி செய்துள்ளார். இருளின்றேன், இங்க ஆனமலத்தை பற்றி கொடுத்த விளக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒத்துக்கிறோம், நல்ல பாராட்டுறோம், அருமையான விளக்கம். ஆனா இந்த ஆனமலம் இருக்கின்றதா என்று நாம் எவ்வாறு முடிவு செய்வது? அது இருந்தாதானே இந்த விளக்கங்கள்லாம் வந்து உண்மைன்னு கொள்ள முடியும். கேட்பதற்கு நல்லா இருக்கலாம், விளக்கங்கள்லாம் நல்லா அருமையா

மரமாகிய ஆனமலத்தை குறிக்கும். அதான் அதிகாரம் பேரே இருள் மரநிலை. இந்த நூல்ல வந்து ஆனமலத்தை பற்றி சொல்ல வருகின்ற இடங்களில் எல்லாம் இருள் இருள் என்றே குறிப்பிடுவார். உவமையாக சொல்லக்கூடிய பெயர் இருள். உவமையே வந்து ஆகுபெயராக பொருளை உணர்த்தலாம். உவமை ஆகுபெயர் சொல்வார்கள். காளை வந்தான் அப்படின்னு சொன்னா காளை போன்ற இளைஞன் வந்தான். காளை போன்ற இளைஞனை காளை என்றே உவமை ஆகுபெயராக சொல்வது போல இருள் போன்ற ஆனமலத்தை இருள் என்றே சொல்வார்கள் இந்த நூல்ல. ஆக இருளின்றேன் துன்பே துன்பம் ஏ துன்பம் என்பது அம்முக்கெட்டு துன்பு என நின்றது. ஆனமன சார்பு உயிர்களுக்கு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பம் வரப்போவதே இல்லையே அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி நாம ஆனமனன் ஒண்ணு இருக்கணும்னு கொள்ளணுமா? துன்பம் வருவதனால அதுக்கு அதை தோற்றுவிப்பதாக ஆனமனம் உள்ளதுன்னு அப்படிதான் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உயிர் இயல்பேல் பிறவி துன்பம் என்பது ஆனமனத்தால் தான் வரணும்னு ஏன் கொள்ளணும்? ஐம்பொறிகளுக்கும் ஏவல் செய்யக்கூடிய பிறவி துன்பம் அருமையா சொல்றாங்கன்னு நிரம்பளிக ஜெயசிகர். துன்பம்னா என்ன? எதிர்பார்த்த பொருள் கிடைக்காததான் துன்பம் அப்படின்னா கிடைச்சாலும் துன்பம் தான். ஏன்னா பிறவி என்பதே துன்பம் தான். நம்ம என்னமோ கிடைச்சாது இன்பம்னும் எதிர்பார்க்கிற பொருள் கிடைச்சிட்டா இன்பம் கிடைச்சாட்டா துன்பம் நினைக்கிறோம். இந்த அஞ்ஞானம் இருக்க வரைக்கும் துன்பம் தான். ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வருவதற்கு நாம் இன்னும் எவ்வளவோ நாம சிவநதியிலே ஒழுகி செல்ல வேண்டியுள்ளது. இருளாகிய இந்த அவிச்சை இல்லையாயின் இந்திரியங்களுக்கு ஏவல் செய்யும் பிறவி துன்பம் படற்கு காரணம் என்ன? என்ன காரணம் சொல்ல முடியும்? அது ஆன்மாவினது சுபாவம் அப்படின்னு. உயிர்களுடைய இயல்புயா பிறவி துன்பத்துல சிக்குவது உயிர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்றான். அது ஆனவனம்னா ஒண்ணும் காரணம் இல்ல. உயிர்களின் இயல்பு தான் பிறவி துன்பம் என்பது அப்படின்னா. அப்போ போக்கும் பொருள் உண்டேல் இந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் உள்ளது என்று சொன்னால் அப்போ இந்த துன்பமானது உயிர்களுக்கு இயல்பாக இயல்பான ஒன்றாக இருக்குமே ஆனார். அப்ப இறைவன் இருப்பான் நீ ஒத்துக்கிடுற, ஆனமனத்தை தான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. இறைவன் இருப்பான் அவன் பிறவி துன்பத்தை போக்குவான் என்பதெல்லாம் உனக்கு உடன்பாடுதான். அப்ப இறைவன் வந்து உயிர்களுடைய துன்பத்தை போக்கும் பொழுது நீ சொல்கின்றபடி துன்பம் என்பது உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடியினாலே அந்த உயிர்களின் இயல்பாகிய துன்பத்தை போக்கும் பொழுது ஒரு பொருளின் இயல்பு நீங்கினால் அந்த பொருளே வந்து அழிந்து போய்விடும். ஆகவே உயிர்களுக்கு இயல்பாக உள்ள துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த உயிர்களும் சேர்ந்து அழிந்து விடும். இதுதான் வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய முடிவு உன் கருத்துப்படி. ஆகவே உன்னுடைய இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொள் என்பது அங்கே குறிப்பு. போக்கும் பொருள் உண்டே அப்படின்னா போக்கக்கூடிய பொருள் உண்டு. இதுதான் ஒரு நயமா சொல்றாங்க, அப்படி ஒரு நயத்துக்காக சொல்றாங்க. என்ன அப்படின்னா துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் தானே இறைவன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இதனால ஒரு நயமா சொல்றாங்க, போக்கும் பொருள் உண்டேல் உண்டு, உனக்கும் உடன்பாடு தானே. ஆணவனம் தான் உடன்பாடு இல்லை, ஆனா நமக்கு துன்பம் இருக்கின்றது என்பது உடன்பாடுதான். இந்த துன்பத்தை போக்குபவன் தான் இறைவன் என்பதும் உடன்பாடுதான். அப்ப இந்த துன்பத்தை வந்து நீ ஆணவமனத்தை உடன்படாததுனால உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டியது இருக்கின்றது. அப்ப உயிர்களுக்கு இயல்பாக துன்பம் உள்ளது என்று கொண்டால் அப்ப பக்குவ காலத்தில் உயிர்களை விட்டு அந்த துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த துன்பம் உன் கருத்துப்படி உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடினாலே அந்த துன்பம் கெடும் பொழுது அந்த துன்பத்தை இயல்பாக உடைய உயிர்களும் சேர்ந்து கெடும் என்ற விபரீத முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே துன்பத்தை உயிர்களின் இயல்பு என்று கூறாதே. உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் ஆணவ மல சேர்க்கையே ஆகும். ஆகையால் ஆணவ மலம் என்று ஒரு பொருள் உண்டு என்று தெளிவாயாக என்று அருமையாக அறிவுறுத்துகின்றார்கள். தம்முடைய விரிவான நூலாகிய சிவப்பிரகாசம் என்ற நூலிலும் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஐக்கியவாத செய்வரை மறுத்து ஆணவமலத்தின் உண்மையினை அற்புதமாக ஒரு விருத்தப்பாவினை அவர்கள் அருள் செய்வார். அதுவும் மிகச்சிறந்த பாடம். அதுபோல நம்முடைய பண்டார சாத்திரங்களிலே சித்தாந்த சிகாமணி என்று சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழக்கூடிய அருமையான அந்த நூலிலே ஆசிரியர் இப்படியெல்லாம் ஆணவ மலம் ஏது அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, உன் அறிவிலே தோன்றக்கூடிய பொய்யுணர்வு போலி உணர்வு, அதாவது நில்லாதவற்றை நிலையின என்று உணரக்கூடிய நிலையற்ற பொருள்களை எல்லாம் நிலையானவை என்றுதானே உணர்ந்து வருகின்றோம், அதை மறுக்க முடியுமா? அவற்றை நிலையற்றவை என்று நாம கருத்தளவில் உடன்பட்டுக் கொண்டாலும் உலக அனுபவம் என்று வரும் பொழுது அந்த நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதித்தான் நான் அனுபவிக்கின்றோம். நிறைய பற்றை அவற்றின் மீது நாம் வளர்த்து வருகின்றோம். அப்ப அவை நிலையில்லாமல் நீங்கும் பொழுது துன்பத்தையும் அனுபவித்து வருகின்றோம், அதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த பொய் உணர்வு, நிலை இல்லாதவற்றை நிலையின என்று மயங்கக்கூடிய இந்த பொய் உணர்வு நம்முடைய அறிவிலே எழுகின்றது என்று சொன்னார்.
இந்த பொய் உணர்வுக்கு காரணமாக இருப்பதுதான் ஆணவ மரம். ஆகவே ஆணவ மரமா

0: அதெல்லாம் ஏது என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காது என்று அருமையாக சொல்கின்றார்கள் நம்முடைய அருள் அம்பலவான தேசிக சுவாமிகள். ஆகையினாலே நம் உள்ளத்திலே பொய் உணர்வை விளைவிக்கும் பொருளாக இந்த ஆணவமலம் இருக்கின்ற படியினாலே நம்முடைய பக்குவத்திற்கேற்ப இறைவன் சிவாகமத்திலே அருளியுள்ள தவநெறியினை நம்முடைய பக்குவத்திற்கேற்ப அந்த தவநெறிகளில் ஒன்றினை பின்பற்றுக. சரியைதான் முடியும், என்னால சிவபூசை முடியாது, அது இன்னும் அந்த பக்குவம் இல்ல, சரி சமயநெறிக்கு எடுத்து சரியை நெறியில் விடுக வேண்டும், அதுக்குரிய பக்குவம் வரும்போது பூசை எடுக்கலாம். அழகாக சொல்லியிருக்கின்றார், அவரவர் பக்குவத்திற்கேற்ப சிவநெறியிலே ஒழுகிக் கொள்ளலாம். எல்லாரையும் எல்லா செய்யணும் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கே முரணானது. ஏன்னா உயிர்கள் படிமுறையில் அறிவிக்க அறிவன, படிமுறையில் பக்குவப்பட்டு வருவன, அதுதான் சித்தாந்தம். ஆகையினாலே அங்கு அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அவர்கள், மலம் ஏது என வேண்டாம், மற்ற உயிர் மேல் நின்ற புலமேல் எழுந்த நெடும் பொய்யாம், உயிர் அறிவிலே தோன்றக்கூடிய அந்த பொய்யுணர்வினை விளைவிக்கும் பொருள்தான் மலம். ஆகவே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, வீட்டிலேயே இருந்து கொண்டு அவத்தை பெருக்காமல் ஐம்புலப்பற்றினையே வளர்த்து கொண்டு வருதல், அதுதான் அவம். தவத்துக்கு மாறான அவம், ஐம்புலப்பற்றுகளிலேயே உழன்று வருதல் தான் தவத்துக்கு மாறான அவம். ஆகையினாலே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, ஈசன் தருந்தவத்தை ஏதேனும் தரி, ஈசன் தரக்கூடிய தவநெறிகளுள் உன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு தவத்தை, சரியை கிரியை யோகம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தரிப்பாயாக, தாங்கி நிற்பாயாக என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார். ஆகவே நமக்கு துன்பம் விளைவது உறுதி, அதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. துன்பம் விளைவதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவா இருக்கிறோம் துன்பம் விளைகின்றது. அப்போ ஆணவமனம் உண்டு என்பதிலும் நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆகையினாலே இந்த துன்பத்தை நீங்குவதற்கு ஒரே வழி சிவநெறியை பின்பற்றுவதுதான் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை தெளிவுகளையும் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. சரி, இது ஆணவமனத்தை ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த ஆணவமனம் ஒரு காலத்திலே உயிர்களை வந்து கூடியது என்ற ஒரு சிந்தனையும் எழுகின்றது, அதனையும் மறுத்துரைக்கின்றார்கள். ஆச ஆதி ஏன் அனைவ காரணமென் முத்தினிடை பேசாதகவும் பிணி என்று சொன்னார். ஆணவமனமானது அனாதியே இருப்பது, அதாவது நாம் நன்கு உளத்தில் கொள்ள வேண்டும், உயிரும் அனாதி பொருள், ஆணவமலமும் அனாதி பொருள், அந்த உயிருக்கும் ஆணவத்திற்கும் உரிய தொடர்பும் அனாதி, ஆணவமும் அனாதி உயிரும் அனாதி, ஆணவத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அனாதி. அதுதான் ஒரு காலத்தில் ஆணவமும் உயிர்களும் ஒரு காலத்தில் பிரிந்து இருந்தன, ஒரு காலத்தில் தான் அந்த உயிர் போய் ஆணவத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆணவம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் அதான் சொல்லுவாரு. எல்லா கருத்துக்களையும் திரட்டி ஒரே வாக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஆணவ மலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம், அனாதியே உயிரின் அறிவை பிணித்துள்ளது. ஆக அது ஆதி ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிணித்ததுன்னு சொன்னா அனைவ காரணமென், ஆணவம் ஏன் உயிரை வந்து சேர்ந்தது, அதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாக்குறது, ஏதோ இடையில ஒரு காலத்துல ஆணவம் வந்து உயிரை பிடித்தது அப்படின்னு சொன்னா, அப்படி பிடித்த மாதிரி அப்புறம் முத்தி நிலையில அந்த ஆணவத்தை விட்டு உயிர் நீங்கி விட்டது சொன்னால், அந்த முத்தி நிலையிலும் வந்து இடையில ஒரு சமயத்துல வந்து இந்த ஆணவம் ஏன் உயிரை பற்றாது, ஏன்னா முதல்ல வந்து காரணமின்றி தானே இந்த உயிர் அறிவை அந்த ஆணவமலம் பற்றியது, அதுபோலவே ஆணவத்தினின்று நீங்கிய முத்தி நிலையிலும் எந்த காரணமும் இன்றி இடையில் வந்து உயிர் அறிவை இந்த ஆணவமலம் சார்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஆணவமலம் ஒரு காலம் தொடங்கி உயிரறிவை பற்றியது என்று சொல்வது பொருந்தாது, ஆணவமலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் ஆகும் என்று கூறியார். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் சொன்னால் மிக சிறப்பான பாடல், ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஆணவமனத்தோடு கூடிய உயிர்களுக்கு இந்த மாயா காரியங்கள் என்பவை கிடைத்தன, சிற்றறிவை விளக்கக்கூடியவை. இருளிலே கிடப்பவனுக்கு கைவிளக்கு கிடைத்தார் கூட அடுத்த குறட்பாவிலே அந்த ஓமையும் சொல்ல இருக்கின்ற. அப்ப இருள கிடப்பவன் வந்து ஒரு விளக்கு கிடைத்தால் அவனால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னார், விளக்கு கிடைத்தாலும் அவன் வந்து ஒன்றையும் காண முடியாதபடி இருக்கின்றான்னு சொன்னா, கதிரவன் தோன்றி விடிந்த பொழுதும் அவன் எதையுமே பார்க்க முடியாதவனதான் இருக்கான் இருப்பான். ஏன்னா கிடைத்த விளக்கொழியை துணை கொண்டு அந்த விளக்கொழி மூலம் காணத்தக்க பொருள்களை அவன் காண வேண்டும். அப்படி காணக்கூடியவன் தான் கதிரவன் தோன்றிய பிறகு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நன்றாக தெளிவாக காண்பான். அது மாதிரி தத்துவங்களை பெற்ற உயிர் வந்து இந்த சிற்றறிவாத அவற்றுக்கு விளங்கணும், விளங்கினாதான் அது வந்து பக்குவம், அந்த சிற்றறிவை படிப்படியாக வளர்த்து பக்குவம் பெற்று அந்த பக்குவம் பெற்றவுடன் சிவஞானம் கைவரப்பெற்று குருகுருவாய் சிவஞானம் கைவரப்பெற்ற பின் தெளிவான அறிவு அது பெறும். ஆனமலத்தில் நின்று அது முற்றிலும் நீங்கும். ஆகையினாலே இந்த பாடல் வந்து எதிர்மறையில சொல்கின்றது. என்ன அப்படின்னா, மாயா கருவிகள் கிடைத்த உயிர் வந்து சிற்றறிவு விளக்கம் பெறவில்லை என்று சொன்னால், அப்புறம் சிவஞானம் கைவரப்பெற்று ஆனமலத்தில் நின்று முற்றிலும் நீங்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்க. அப்படின்னா இதுக்கு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆணவமலம் நீங்கக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகள் பெற்றவுடன் உயிர் சிற்றறிவு பெறுகின்றது அல்லவா. அது போலவே பக்குவம் காலத்தில் சிவஞானத்தை பெறும் பொழுது பேரறிவு விளக்கம் பெறும், அப்ப ஆணவமலத்திலிருந்து நீங்கிவிடும். ஆகவே இன்றளவும் நின்றது இருள் என்று ஏற்கனவே குறிப்பாக உணர்த்திய ஆசிரியர், அந்த இருள் நீங்கக்கூடியதுதான் என்பதை அங்கே குறிப்பாக காட்டிய ஆசிரியர் இந்த குரட்பாவில வந்து அதை அருமையாக விளக்கி சொல்கின்றார். குறிப்பாக சொன்னதை அங்க விளக்கி சொல்கின்றார். முதல் அதிகாரத்துல நிகர நீரை அப்படின்னு குறிப்பா சொன்னதை அப்புறம் பெருமைக்கும் உண்மைக்கும் சொல்லி விளக்கமா சொன்னார்கள் அல்லவா. அது மாதிரி இன்றளவும் நின்றது இருள் என்று இந்த இருள்மல நிலை அதிகாரத்திலே முன்னாள் ஒரு குரட்பாவிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா, 24 குரட்பாவிலே இன்றளவும் நின்றது இருள் என்றார் அதனுடைய விளக்கமாக. அப்போ இன்றளவும் நின்றது இருள்னா இது ஒரு காலத்துல நீங்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா காட்டுறாங்க. இது அங்க விளக்கமா வலியுறுத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்திலேயே இருந்து கொஞ்சம் கூட அறிவு விளங்கம் பெறாமல் அறியாமைனா அப்படி ஒரு அறியாமையில கேவலாவத்தில கிடந்தன உயிர்கள். அப்படிப்பட்ட உயிர்கள் இன்று மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகளை பெற்றவுடன் இந்த அளவிற்கு அறிவு விளக்கம் பெறுகின்றன அல்லவா. அப்போ இதே உயிர்கள் வந்து சிவஞான பேச்சினை பெறும் பொழுது இந்த பிறவியை தக்க முறையில் பயன்படுத்தி பக்குவப்பட்டு குருவருளாலே சிவஞான பேச்சினை பெறும் பொழுது இப்ப கொஞ்சமா ஆணவமலத்தை விட்டு விலகி இருக்கிற உயிர்கள் அப்ப முற்றிலுமே விலகித்தானே நிற்கும். அந்த சிவஞான பேர் வாய்த்த பொழுது ஆணவமலத்தை விட்டு முற்றிலும் விலகித்தானே இருக்கும். ஆகவே ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் இந்த ஆணவமலம் நீங்கத்தான் செய்யும், நம்முடைய துன்பங்கள் எல்லாவும் தொலையத்தான் செய்யும் என்று சொல்லி நமக்கு அருமையான முறையிலே ஊக்கம் அருள்கின்றார்கள் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. ஆகினாலே என்றும் அகராத இருள் அப்படின்னா அப்படின்னு முடிச்சிருக்காங்களே அப்படின்னா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன? ஆகையினால இருள்மலம் வந்து அகலக்கூடியதுதான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த குறிப்பு. ஆகவே அடுத்த பாடல்களை சொல்கின்றார்கள், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. அப்படின்னா மாயை மாயையிலிருந்து வடிவாதி, வடிவாதிங்கும் போது வடிவங்கிறது உடலை குறித்தது, உடல் கரணங்கள் உலகங்கள் இவையெல்லாம் தனுகரண போன போகங்கள் இவைதான் வடிவாதி. இவை சும்மா வரல, வினைக்கீடாக வரும், வினைக்கீடாகத்தான் வரும். எத்தனையோ சரீரங்கள் இருக்கின்றன, எல்லா உயிர்களுக்கும் வந்து சிறந்த தனுகரணாதிகள் கிடைக்கின்றனவா? இல்லை, வினைக்கீடாகத்தான் வரும். அதான் கண்மத்து வந்து, வினைக்கீடாக வந்து மாயை மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணணும். அதான் நீக்க பொருள், அதுக்கு இன் உருவு போட்டுக்கணும். மாயைனா மாயையின் அப்படின்னு போட்டு மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணிக்கணும். மாயையில் இருந்து வடிவாதி தனுகரண போன போகங்கள் ஆகியவை கண்மத்து வந்து வினைக்கீடாக, உயிர்களின் வினைக்கீடாக தோன்றி வந்து அந்த உயிர்களுக்கு எப்படி துணை செய்கின்றன? விடிவாம் அளவும் விளக்கணைய, விடிய அதாவது விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, இருளிலே கிடப்பவனுக்கு விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, அதுபோல ஆணவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு சுத்தாவத்தை ஆகிய விடியல் தோன்றும் வரை, தத்துவ சுத்தி நிகழும் வரை இந்த உயிர்களுக்கு விளக்கு போல துணை செய்கின்றன என்று சொல்லி அருமையாக கூறினார்கள். ஆக இந்த அளவிலே இந்த இருள்மல நிலை அதிகாரத்தை நிறைவு செய்து
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய்.

0: உயிர் தானே வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 21.
1: நாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் போற்றிருக்கின்றேன். நமது ஞான குருவாகிய மிகுந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்கள். உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞானத்தை எங்களுக்கு தானம் செய்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எல்லோருடைய அன்பும் பணிவும் சார்ந்த வணக்கங்களை சமர்ப்பணம். இந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லோருடைய நன்றியும் வணக்கமும் உரித்தாகட்டும். வகுப்புரை பூரணமாக இருந்தது, அதற்காக வாசு பாராட்டுக்கள். இனி வகுப்பினை பாடல்களை சொல்வதோடு ஆரம்பிப்போம். ஸ்ரீராம் ஆரம்பித்து
2: வைக்கிறேன். காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்து ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
3: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று.
4: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
5: நாற்கோணம் பூமி புனல் நன்னமதியின் பாதி ஏற்கு மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
6: பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அ ஆராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
7: குறி குறிசம் தூக்கரதம் கொழு சுரத்தி குன்றா அருகொள்ளி ஆறுமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று உன் புதர்வா ஆகமம் ஓதும்.
8: ஆராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்ற முதல் ஐந்தும் பழுதருவே பண்ணுவர்கள் பார்.
9: படைப்பன் அயன் அளிப்பன் பங்கையக்கன் மாயன் உடைப்பன் உள்ளில் இடப்பெறவே என்றும் திரோபிப்பவர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம்.
10: மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் பண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து.
11: உள்ளபடி மாபோதம் ஓதினோம் உன்றனுக்கு கள்ளமிகும் ஐம்பொழுதும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே யாம்.
12: ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு முக்கே என்று அறி.
13: வானிடமாய் நின்று செவிமண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊனம் பரிசந்தனை அறியும் பார்வையில் கண்ணங்கி விரைவி உருவமே காணும்.
14: நன்றாக நீரிடமா நாரதம் தானறியும் ஒன்றா மனமூக்கு புவிடமா நின்றறியும் என்றோதுமன்றே
15: இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
16: கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் இன்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக்கிறதும் நாளும் அது.
17: வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடம் கை புதம் நீர் இடமா மலாதிவிடும் பாரிடம் உபத்தம் விந்து.
5: உதக்கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் அங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்க உற்றது சிந்திக்கும் உணர்.
18: முடிஞ்சது கையா பாடல் 16 முடிஞ்சு இப்ப காலம் முடிச்சுட்டு நியதியில ஆரம்பிக்கணும்.
1: அது ஒரே பாட்டுல சொல்லப்பட்டதா நியதிக்கு தனிப்பாடல் இருக்கா?
18: இல்லங்க 16 அப்புறமே அவர் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கறாரு. அந்த கரணம் சொன்னதுக்கு அப்புறமே மனம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அதெல்லாம் சொல்லிட்டு அசுத்தமாயிலு சொல்ற வித்யா தத்துவங்களை பத்தி விளக்கிட்டு வராரு. அதுல இப்ப நம்ம காலம் முண்டி பாத்துருக்கோம் இது வரைக்கும். சரி,
1: நீங்கள் பாடல்களை எல்லாம் சொல்றதாலையும் தொகுப்புரை செய்வதனாலேயும் ஓரளவு நாம் படித்ததனுடைய முன்னறிவு பதிவு நமக்கு உருவாகிறது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். மிகச் சுருக்கமாக சொன்னால் மாயையினுடைய பகுதிகளாக 3 பகுதிகள் மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை என்று பிரிக்கப்படுகின்றன. பிரகிருதி மாயையில இருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் உயிர்களினுடைய அனுபவங்களுக்கு வருபவனவாகிய தனுகரணுபவன போகங்கள் அடங்கிய ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலே தோன்றுகின்றன. பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படாது, குணதத்துவத்தை இருந்துதான் தத்துவங்கள் எண்ணப்படும். மேலே வருகிற பொழுது அசுத்தமாயை தத்துவமாக எண்ணப்பட்டு காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் என்கின்ற இந்த 6 சேர்ந்து 7 சேர்ந்து வித்யா தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே சுத்தமாயிலே நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று 5 சிவதத்துவங்கள் வருகின்றன என்பது இந்த 36 தத்துவங்களுடைய அடிப்படை. உங்களிடம் 12, 24 36 தத்துவங்கள் மொத்தமாக நாங்கள் இதிலே கீழே இருந்து பார்த்து கொண்டு போகிற அளவிலே பிரகிருதி மாயா தத்துவங்கள் முழுவதையும் ஓரளவு விளங்கி இருக்கிறோம். அசுத்தமாயா தத்துவத்தை விரிக்கிற பொழுது நூலாசிரியர் மேலே இருந்து காலதத்துவத்தில இருந்து மாயையை சொல்லி காலதத்துவத்தை சொல்லி வருகிறார். காலதத்துவம் நேற்று படிக்கப்பட்டு விட்டதென்றால் நியதி தத்துவம் படிக்க வேண்டும். விட்ட இடத்திலே இருந்து படிப்போம்.
18: நியதி பக்கம் 90. காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தின் என்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும். நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார். ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொருவர் பதவி உயர்வு பெறுதற்குரிய தகுதியெல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவமாகும். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிபடித்து நிற்பதாகும். இறைவனது சக்தியே இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் அல்லவா? நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம். கட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது. ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும். ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது எனலாம். நியதி தானே சுதந்திரமாக செயல்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயல்படும் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். நியதி வினைப்பயன்களை உயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும், காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம். இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம். அங்கனம்
1: இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம். அதுக்கு அடுத்த தத்துவங்களுக்கு போகிறார். நாங்கள் அசுத்தமாயா தத்துவத்திலே அசுத்தமாயை பற்றி பார்த்தோம். அசுத்தமாயை நேராக முற்றாக அசுத்தமாயா தத்துவம் ஆவதில்லை. அசுத்தமாயினுடைய ஒரு கூறுதான் அசுத்தமாயா தத்துவமாகிறது என்று நேற்று படித்தோம். ஞாபகத்திலே வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அந்த தத்துவத்திலே வந்து கால தத்துவம் பிறக்கிறது. பெரும்பாலும் சித்தாந்தம் படிக்கிறவர்கள் இதை ஒரு வாய்ப்பாடு போல பாடமாக்கி படித்து விட்டு போய்விடுவார்கள். இந்த படிப்பு இந்த கல்விக்கு உகந்ததல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், இது தமிழர்களுடைய சைவர்களுடைய அறிவு தேடல் பகுதி. அறிவு தேடல் பகுதியிலே மனநம் என்பது உகந்ததல்ல, இன்னும் சொல்ல போனால் குற்றம் என்று கூட நான் சொல்லுவேன். இன்றைக்கு அறிவு தேடல் பகுதியாகிய விஞ்ஞானமே மனநத்துக்குரிய கல்வியாக நம்மிடம் வந்துவிட்டது. அது ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் எல்லாரும் விஞ்ஞானிகள் அல்ல. பல பேர் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளை மனநம் பண்ணிவிட்டு தாங்களும் விஞ்ஞான வழி வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டர் என்ன செய்கிறார் என்றால், நோய்களுடைய அடையாளங்கள் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கின்றன, அந்த அடையாளங்களை கொண்டு நோய் எப்படி கணிக்கப்படுவது என்று புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நோய்க்கு இன்ன மருந்துகள் கொடுக்கலாம் என்பது புஸ்தகத்திலே இருக்கிறது, இந்த மருந்துகளுக்கு இன்னென்ன மருந்து ஒவ்வாதது என்ற புஸ்தகத்திலே இருக்கிறது. இதை பாடமாக்கி விட்டால் அவர் டாக்டராகி விடுவார், ஆனால் அவர் விஞ்ஞானியாக மாட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் படித்தவர்களிலே பல பேர் மனநம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பல விஷயங்களை மனநம் செய்ய அவர்களுக்கென்று ஒரு சுய தேடல் இல்லை. கண்டுபிடித்தவர்கள் சொன்னதை அப்படியே உள்விழுங்கிக் கொண்டு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் உறுதிபட சொல்லுகிற விஷயங்கள் பிறகு அவர்களே மாற்ற வேண்டி வருகிறது, தலைமுனைவோடு மாற்ற வேண்டி வருகிறது. இதெல்லாம் அறிவு கல்வியிலே வரக்கூடிய குற்றங்கள். இதே நிலையைத்தான் சித்தாந்தம் பன்றிய அறிவு கல்வியிலையும் நம்முடைய பல பேர் சமயமாக சித்தாந்தத்தை பார்க்க புறப்பட்டவர்கள் இதை ஒரு பாடம் போல ஆக்கி மனநமாக்கி ஒப்புவித்து விளங்காமலே ஒப்புவித்து விட்டு போய்விடுகிறார்கள். நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். அந்தந்த இடத்தை முடிந்த அளவு விரிவாக நான் என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்ட அளவிலே விரிக்கிறேன். நீங்கள் உங்கள் அறிவுக்கேற்ப அளவிலே விரித்து அதை உங்களுடையதாக்க வேண்டும். ஒரு நோய் இன்ன அடையாளம் கொண்டது என்பதிலே ஒரு புது அடையாளம் காணுகிற திறன் இருக்கிறவன் தான் விஞ்ஞானி. இல்லை, இதுவும் இருக்கும் என்று சொல்ல தெரிய வேண்டும். அதுக்கு அவனுக்கு உரிய தேடல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் விஞ்ஞானத்தை அவன் படித்தவனாயிருப்பாக தவிர அவன் பிரயோகிக்கிறவனாக இருக்க மாட்டான். தத்துவத்திலேயும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் மாயா தத்துவம் அசுத்த மாயா தத்துவத்திலிருந்து கால தத்துவத்தை நேற்று முடிந்த அளவு விளங்கினோம். அதெல்லாம் நம்முடைய சிந்தனை முட்டைகளை உடைக்கிற விஷயங்கள். இதனால் வரைக்கும் ஒரு முட்டைக்குள்ளே ஆகப்பட்டது போல எங்களுடைய சிந்தனை ஆகப்பட்டு கிடக்கிறது. அதிலே காலம் என்ற ஒரு முட்டையும் இருக்கிறது. அந்த முட்டைக்குள்ளே நிம்மதியாக இருந்தோம். இவ்வளவுதான் காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று ஒரு நாங்களே ஒரு பாடம் மனநம் பண்ணிவிட்டு இதுதான் காலம் என்று இருந்தோம். நேற்றைய தினம் நாங்கள் கற்றதிலே இருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு ஒரு பொய் முட்டை உடைந்திருக்கிறது. நேற்று காலம் என்பது நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த இந்த நேரமோ வருஷமோ அல்ல, அது ஒரு தத்துவம். அதை நாங்கள் ஆரம்ப நிலை விளக்கத்துக்காக எல்லைப்படுத்தி விளங்கி இருக்கிறோம். அதை கடக்கிற பொழுதுதான் காலம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அது இல்லாமல் இயங்க முடியாது என்கின்ற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு புரிகின்றன. அப்படி அது அந்த வகையிலே தான் இன்றைக்கு நியதி தத்துவத்தை பார்க்க போ. காலத்துக்கு அடுத்ததாக நியதி. நான் நேற்றே சொன்னேன், இறைவன் முதலில் ஆன்மாவை உய்வடைய செய்யும் பொருட்டு தத்துவங்களுக்குள்ளே தான் இறங்குகிறான். அது சிவதத்துவங்கள், அதை இனித்தான் படிக்க போகும். தான் இறங்குகிறான் என்றால் நேராக அவன் இறங்குவதில்லை, அவனுடைய சக்தி கலப்பினாலே அது நான் அந்த சக்தி கலப்பு என்றால் என்ன என்பது சிவதத்துவம் படிக்கிற பொழுது படிப்போம். அதிலே அவன் படியிறங்கி வருகிறான். ஒரு எல்லைக்கு மேலே அவன் படியிறங்க முடியாது. சிவதத்துவமாக நின்று மற்றைய தத்துவங்களை இயக்குவிக்கிறான். அப்படி இயக்குவிக்கிற பொழுதுதான் இந்த நியதி தத்துவம் என்கின்ற ஒன்று வருகிறது. நான் சொன்னேன், உயிர் வினை செய்த உயிர், எனவே வினை செய்து வினைகளை தேடி வைத்திருக்கிறது. அது செய்த வினையை அதுவே அனுபவித்து முடித்தாக வேண்டும். ஒவ்வொரு வினைக்கும் சமமானதும் எதிரானதுமான எதிர்வினை உண்டு என்று விஞ்ஞானத்திலே படிக்கிற போலேதான் சைவத்திலேயும் என்றைக்கோ நியமித்தார்கள். வினை என்ற ஒன்று இருந்தால் அந்த வினை அவன் அவன் தீர்த்து அந்தந்த ஆன்மா தீர்த்து முடித்தே ஆக வேண்டும். அப்போ அந்த வினையை தீர்ப்பதற்கு இறைவன் என்ன செய்வான் என்றால் உபகாரங்கள் செய்கிறான். உறவின் காரணமாக, கருணை காரணமாக உயிருக்கு உபகாரங்கள் செய்கிறான். அந்த உபகாரங்கள் மாயையிலே இருந்து புறப்படுகின்றன. அதிலே முதல் நிலை உபகாரம் என்பது அந்த உயிரை இயக்க நிலைக்கு கொண்டு வருவது. அதாவது உயிர் இயக்கமற்ற நிலைக்கு அணு கலப்பினாலே பாடான நிலை அடைந்து இருக்கிற பொழுது அதை மெல்ல நகர்த்தி கொஞ்சம் அது வினை செய்யக்கூடிய வகையிலே அதை தயார் பண்ணி விட வேண்டும். இந்த தயார்படுத்துதலிலே தான் வித்தியாதத்துவங்கள் ஏழும் வருகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உயிரினுடைய வினை நாங்கள் படித்தோம். அப்ப வினையை அனுபவிக்க வேண்டும். வினையை அனுபவிப்பதனால் ஒட்டுமொத்தமான வினையையும் ஒரு பிறவியில் அனைத்து அனுபவித்து விட அந்த அணியில் வேலை முடித்து விடுமே என்றால் உயிர் களைத்தே களைத்து போய்விடும். சொல்லுகிற நமக்கு புத்தி எல்லைப்பட்டு இருக்கிறபடியால் அதை ரொம்ப சுலபமாக எல்லா வினையும் அனுபவிக்கலாம் ஒரு உறவிலே என்று சொல்கிறோம். அது சாத்தியமே இல்லை. காரணம், வினை நாம் செய்த வினைகள் தொகுப்பாக ஒரு குவியியல் வினைகள் இருக்கின்றன. வினையை படிக்கிற பொழுது அதை விரிவாக படிப்போம். எத்தனை புறவிகள் எடுத்தோமோ அத்தனை புறவிகளையும் கொண்டு வந்த வினையை தீர்த்து விட்டு மட்டும் நாங்கள் போகவில்லை. புது வினைகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். என் கன்னத்திலே ஒருவன் அடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடி விழுந்தவுடனே என்னுடைய ஒரு வினை தீர்ந்தது என்று நான் மௌனித்து விட்டால் என்னுடைய நான் கொண்டு வந்த ஒரு வினை தீர்ந்து போய்விடும். அப்படி அல்லாமல் எனக்கு கன்னத்திலே ஒரு அடி விழுந்தது, என்னை இவன் அடித்து விட்டானே, இவனை நான் பழி வாங்க விடுமே, அல்லது இவன் அடித்த இவனை யார் என்னை அடிக்க என்பது போன்ற எண்ணங்கள் வந்து எதிர்விளைவுகளை உருவாக்குமானால் ஒரு அடி விழுந்த வினை நீங்கினது போக புது வினைகள் பல அதிலே இருந்து உருவாகிவிடும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் பற்றோடு ஒரு வினையை அனுபவிக்கிறோமோ அந்த நிமிஷமே புது வினைகள் பலது நமக்கு உண்டாகி கொண்டிருக்கின்றன. ரெண்டு, நாம் எப்பொழுது எந்த விதமான ஒரு எதிர் வினையும் இல்லாமல் ஒரு வினையை அனுபவித்தால்தான் ஒரு வினை முடியும். எங்களுக்கு ஒரு வினை முடிகிற நேரத்திலேயே பல வினைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றை தீர்க்க வந்த இடத்திலே பலது பெறுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த வினை எப்படி தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே செய்த வினைகள் ஒரு தொகுதியாக கிடக்கின்றன. அது ஒரு மலை. அந்த மலையில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணோடு இதை செலவழித்து போக வந்தோம். அது ஒரு பிடி வினை. அதை கொண்டு வந்திருக்கோம், தீர்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். இதை கொண்டு வந்து தீர்க்கிற நேரத்திலே இன்னொரு மலையை சேர்த்து கொண்டு போய்விடுவோம். இந்த மூன்று வினைக்கும் மூன்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தொகுப்பாக இருக்கிற வினைக்கு சஞ்சீத வினை என்று பெயர். கொண்டு வருகிற வினை, கைப்பிடி மண்ணாக பக்குவப்பட்டதை கொண்டு வந்தோமே என்றால் அந்த வினைக்கு என்ன பெயர் என்றால் பிரார்த்த வினை என்று பெயர். பிரார்த்தம் அனுபவித்து வருகிற பொழுது தேடிக்கொள்கிற வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இந்த மூன்று வினையும் முடிந்தால்தான் ஆன்மா ஆணவ வழிகட்டு இறைவனை அடையும். இது சாத்தியமா என்று நினைத்தால் நமக்கு தெரிகிற அளவிலே சாத்தியம் இல்லை போலத்தான் தெரிகிறது. ஒன்று வருகிற பொழுது இன்னொன்று சேருகிறது. அப்போ இந்த வினைகளை உயிர் புறந்து தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது சாத்தியம் என்பதற்கான விளக்கங்கள் பின்னே வரும். பிறந்து பிறந்து பிறந்து இந்த உயிர்கள் வினையை கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த வினையை கொண்டு கடவுள் ஆன்மாவுக்கு சேர்க்கிறான் என்றால், வினைக்கும் பக்குவம் என்ற ஒன்று உண்டு என்கிறார்கள் சித்தாந்திகள். வினைக்கு பக்குவம் என்ற ஒன்று உண்டு என்கிறார். எல்லா வினையும் உடன் தீர்க்கப்படுவதில்லை. பக்குவப்பட்ட ஆண் வினைகளை மட்டும்தான் ஆண்டவன் ஒரு ஆன்மாவோடு இணைத்து அதை ஒரு பிறவிக்கு அனுப்புகிறான். அதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது சொல்வார்கள், பக்குவம் பெறாமல் வினை அனுபவம் பெறாது என்கிறார்கள். எதனுடைய பக்குவம்? நம்முடைய பக்குவம் அல்ல, வினைக்கே ஒரு பக்குவம் உண்டு என்கிறார். அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு விதை முளைத்திறன் வந்த பிறகுதான் முளைக்கும். அதற்கு முதல் அந்த விதை முளைக்காது. இப்போ ஒட்டுமொத்தமாக விதைகளுக்கான வினைத்திறன் என்று ஒன்று உண்டா என்றால், இல்லை. அந்தந்த வினைக்கு அந்தந்த விதைக்கேற்ற வினைத்திறன்கள் உண்டு. நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பயிரை போட்டால் மண்ணிலே போட்டால் அடுத்த நாளே முளை வருகிறது. இதையே நாங்கள் ஒரு தேங்காயை போட்டு விட்டோமானால் ஒரு மாதம் கழித்து முளை வருகிறது. முளைக்கும் திறன் எல்லா விதைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டுமே என்றால் அப்படி இருக்காது. அதாவது அந்தந்த விதையை பொறுத்து அது முளைக்கிற திறன் உண்டாகிறது. அதுபோலத்தான் வினையும், எல்லா வினையும் பக்குவப்படாது. வினையினுடைய தன்மையை பொறுத்து அது பக்குவப்பட நாட்கள் ஆகும். ஆகவே சேர்த்து வைத்திருக்கிற வினையிலே பக்குவப்பட்ட வினைகளை தேர்ந்தெடுத்து, பக்குவப்பட்ட வினைகளின் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்று ஆன்மாவுக்கு அதை பொருத்தி அனுப்புகிறான் இறைவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பொருத்துகிற வேலையை செய்வதற்கு நியதி என்று பெயர். நாங்கள் இப்ப படிக்க போற நியதி தத்துவம் அதுதான். என்ன செய்கிறான் என்றால், ஒரு வினையிலே இருந்து ஒரு ஒரு பகுதியை எடுக்கிறான், அதை ஒரு உயிருக்கு பொருத்துகிறான். அது அனுபவிக்க வேண்டிய காலத்தை ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். உங்களுக்கு தெரியும், முதலிலே ஒரு டைம் டேபிள், அதுக்கு பிறகு அந்த டைம் டேபிள்ல படிக்க வேண்டிய சிலபஸ் அல்லது டைம் டேபிள்ல படிக்க செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் ஒரு நேர அட்டவணை போட்டுக்கொண்டுதானே வேலை செய்கிறோம். கால தத்துவம் என்பது நேர அட்டவணை. நியதி தத்துவம் என்பது அந்த நேர அட்டவணைக்குள்ளே நாம் செய்ய போகிற வேலை. இதிலே இந்த நியதி தத்துவம் என்னென்ன எல்லாம் செய்யும் என்றால், நான் உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் கொஞ்சம் விளக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் பசு பற்றி விவரம் படிக்கிற பொழுது அது அளவற்ற இருக்கிறது என்று படித்தோம். இறைவன் ஒருவன், மலம் மூன்று, உயிர் எண்ணிலடங்காதவை எண்ணில என்று படித்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு உயிரும் இந்த பிரபஞ்சத்திலே வாழப்போகிறது, வினைக்கேற்ப வாழப்போகிறது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான், வினையை பொறுத்து வைக்கிறான். பொறுத்து வைத்தால் இதுல ஒரு கஷ்டம் என்னவென்றால், அந்தந்த உயிருக்கான வினை அதை அதை சேர வேண்டும். அது மாறி போய் சேர்ந்து விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நான் செய்த வினை, இதெல்லாம் ஒரு ஒரு நிர்வாக அமைப்புல பாருங்க, நான் செய்த வினை என்னிடம் தனியே இருக்க வேண்டும். இந்த பல உயிர்களும் தோன்றி இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது என் வினை மற்றவனுக்கு ஆகிவிட்டால் என் வினை தீராது, மற்றவனுக்கு வினை கூடிவிடும். ஆகவே அவரவர் வினை அவரவர் அனுபவிக்க வேண்டும், அவரவர் காலத்துக்குள்ளே அனுபவிக்க வேண்டும். இதையெல்லாம் வரையறை செய்து கொடுப்பதற்கு பெயர் தான் நியதி தத்துவம் என்று இந்த தத்துவம். இது என்ன செய்யும், அவரவர் வினையை அவரவருக்கு சேர்ப்பிக்கும், அவரவரை அதை அனுபவிக்க செய்யும். ஒருவர் வினை இன்னொருவரிடம் போகாமல் பார்த்து கொள்ளும். இதையெல்லாம் செய்வதுதான் நியதி தத்துவத்தினுடைய வேலை. நியதி தத்துவத்தை யார் இயக்குகிறார் என்றால், அது தத்துவம் ஆயினுடைய ஒரு கூறாக இருக்கிறது. அதை இறைவன் பின்னன்று இயக்கி இந்த நியதி தத்துவத்திலே நம்முடைய வேலை அட்டவணையை தீர்மானிக்கிறார். கால அட்டவணை கால தத்துவத்திலே தீர்மானிக்கப்பட்டது, வேலை அட்டவணை இந்த நியதி தத்துவத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நீதி தத்துவம் இல்லாவிட்டால் ஒருவர் வினை மற்றவரிடம் போய் சேரலாம், தன் வினையை தான் அனுபவிக்காமல் தப்பிவிடலாம். இது ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு கட்டுக்குள்ளே வைத்து ஒரு ஒரு ஒரு மேலதிகாரி போல செயல்படுத்துவது, அவரவர் வேலையை அவரவரை கொண்டு செயல்படுத்துவதற்கு பெயர் நியதி தத்துவம். இப்பொழுது அதை திருப்பி படியுங்கள் இந்த பகுதியை.
19: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
20: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
21: இவனுக்கு அத அந்த அறிவை பார்க்க முடியல, அறிவில் இருக்க சிவத்தை பார்க்க முடியல. எதை பார்க்க முடியுது? அவருடைய உருவத்தை தான் பார்க்க முடியுது. அவர் உருவம் என்னது? மாயா சரீரம் இல்லையா. இப்போ அந்த மாயை, மாமாயை, இருவினை, மாமாயன் என்னது? மாயையும் மாயனுடைய காரியம் இல்லையா. மாயைனா காரண மாயை, இது காரிய மாயை. அதனால செய்யக்கூடிய வினைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? மருள் எனில், ஆன்மா மருளை சேர்ந்து நின்றால், மருளை சேர்ந்து நின்றால் எப்படி இருக்கும்? இருளாய், இதுதான் பயனிலை. இருளாய் நிற்கும் இல்லையா. இது ஏது? ஏது இது? இந்த மூணுமே. இது அருள் எனில் ஒளியாய் நிற்கும், அதானே? இதானே 70வது பாட்டு சிவபிரகாசம் 70, இவ்வளவுதான். விளங்குதா? அதாவது மாயை, மாயை கண்மங்களினுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ன? எல்லா பொருளுக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. மாய கண்மத்தினுடைய பொது இயல்பு என்ன? மாயையின் கண்மத்துக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்னன்னா, அதுக்குன்னு தனியா கிடையாது. ஆன்மா எப்படி இருக்கோ அப்படி. ஆன்மா மரளை சார்ந்து நின்றால், அறியாமையாகிய ஆணவத்தை சார்ந்து நின்றால் இதுவும் எப்படி இருக்கும்? உடலும் அந்த உடலால் செய்யப்படுகிற வினைகளும் பிறவிக்கு வித்தாக நிற்கும், இருளாய் துன்பத்திற்கு காரணமாய் நிற்கும். விளங்குதா? அதே இது இந்த ஆன்மா அருளை சார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? ஒளியாய் நிற்கும். அந்த முறைமைப்படி இங்கே இந்த சுத்தான்மா, சுத்தான்மா அறிவில் நிற்கிறானா இல்லையா? அப்படினால அங்க அருளே அந்த ஆன்மால ஆவேசித்து நிற்பதுனால அவர் உடல் என்ன ஆயிருமா? அருள் சரீரமாயிரும். விளங்குதா? உண்மை விளக்கத்தில் மொத பாட்டு என்னது? பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா, பொய்காட்டா மெய்யான்னு என்ன? எல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிருது. பொய்காட்டா மெய் அப்படின்னா, வினை வழி வாராத அருட்சரீரம் உடையவரே, வினை வழி வாராத அருட்சரீரம் உடையவரேன்னு அர்த்தம். அருள் திருமேனி, அவருடைய திருமேனி அருள் வடிவு. நம்முடைய உடம்பு வினை வடிவு. டாடாடாடா, ஒன்ன சொன்னா அடுத்தது சொல்ல மாட்டேல. நீங்க சொல்லுவே சொல்லுவேன்னு பார்த்தா, ரெண்டு ரெண்டும் ரெண்டு ரெண்டும் தான் சொல்லிட்டு, நாலுன்னு சொன்னாலும் அடுத்தாப்புல உற்சாகமா இருக்கும். அப்போ இந்த குருவு அருள் சரீரமா நிக்கிறதுனால அவரை பார்த்து வழிபட்டா இவனுக்கு பயன் கிடைக்குமா இல்லையா? பாருங்க சார், இதை நினைச்சு நினைச்சு அழணும் நாம. பெருமான் இப்படியெல்லாம் நமக்கு வாரானே அப்படின்னு நினைச்சு. விளங்குதா? எனவே அவனை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு இப்படி அந்த உயிரில் ஆவேசித்து அந்த உடம்புலையும் விளங்கி தோன்றி நமக்கு பலன் கொடுக்கறது தானே அப்படி நிற்கிறான். விளங்குதா? எனவே அதனால இங்கே இந்த ஆச்சாரியரை, இந்த ஆச்சாரியரை என்ன சொல்கிறான்னா, அவர் ஆவேசி அதிட்டான பட்சம்னு இருக்கு, ஆவேசபட்சமாய் நிற்கிறார். இங்க எப்படி இருக்காரு? ஆவேசபட்சமாய் நிற்க. அப்போ இந்த ஆன்மாவுக்கு அவனை இறைவன் என்று எண்ணி வழிபட்டதுனால உள்ள பயன் இவனுக்கு கிடைக்கிறது. விளங்குதா? எனவே அவர் உருவத்தை தான் இந்த ஆன்மா பார்த்தாலும், அப்போ இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்து சொல்லிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இறைவன் விஞ்ஞானகலர் பிரளயாகலர்ல நிற்கான், அவங்களுக்கு தீட்சை பண்றானா இல்லையா? இப்போ நமக்கும் தீட்சை பண்ணுறான். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன? அது அவன் தன்மை முன்னிலை படர்க்கை என்று மூன்று திறத்தான் பண்ணுவது, அதை கேட்கலண்ணா. உட்காருங்க. இப்போ ஆமாம், இப்போ என்ன செய்கிறான்னா, இந்த அகலர் யார்? அகலர், அகலர் பிரளய அகலர் சகலர் என்று சேர்த்து ஒரே பேர். என்ன பேர்? அகலர். எதுக்கு சொல்றோம்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், வேறு மாத்தி சொல்றது விளங்குதான். அகலர் அப்படின்னா மாயா பந்தத்தை நீங்கினவனுக்கு என்ன பேர்? அகலர். அத அகலாதவன் சகலர். சகலர்னு என்ன அர்த்தம்? கலை. கலைன்னது பந்தம், நன்றான கட்டு உடையவர்னு அர்த்தம். சகலர்னா கட்டா, நன்றாக கட்டை உடையவர். கலை அப்படின்னா பந்தம். சன வித்துன்னு அர்த்தம், ஆங்கிலத்தை வித்துன்னு சொல்றோமா இல்லையா, அதுதான் ச. நன்றாக பந்தம் உடையவர்கள் யாரு? அப்போ இருக்கிறதுல பந்தத்தில் சரியான கட்டு என்ன கட்டு? மாயா கட்டு தான். பிரகிருதி மாயா கட்டு இருப்பாருங்க, அதுவும் சரியான கட்டு, லேசுக்குள்ள அவுக்க முடியாது அவனை. விளங்குதா? மற்ற ரெண்டு பேருக்கு என்ன அந்த கட்டு இல்லை, அதனால் அவர் அகலர். அவர் என்ன பேர்? அகலர். இவர் சகலர். தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. படிச்சாலா பார்க்கலாம். அதாவது ஆன்மாக்களுக்கு மூன்று விதமானிக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காட்டுகின்ற அந்த பிழையாகலர் விஞ்ஞானகலர் சகலர் என்ற அந்த மூன்று பேரிட காணப்படுகின்ற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்பதை அந்த 13வது பாட்டில் சொல்கிறாரு திருவருள் பயனில். மூலமலத்து உள்ளார்கள் என்பது ஒற்றுமை. மூன்று திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் என்பது மூன்று பேரிட காணப்படுகின்ற ஒற்றுமை. வேற்றுமை என்ன? இவர் துணை தோன்றலர். துணை தோன்றலர் யாரு? தொத்து உள்ளார். தொத்து உள்ளாருக்கு துணை தெரியாது, இவருக்கு தெரியும். யாருக்கு? பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு. இந்த பந்தத்திலிருந்து அகழ்வதற்கு துணை திருவருள் என்பதை அறிவர். இவன் அதையும் அறிய மாட்டான் என்று அந்த வேற்றுமையை சொல்கிறார். அருமையா சின்ன சின்ன பாட்டில் சொல்லியிருக்காரு. அதுவும் விளங்கலைன்னா என்ன செய்யறது இல்லையா? ரெண்டு ரெண்டு வரியில நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? ஏமா, ஒன்று ஒன்று ஒவ்வொரு படி. ஒன்றாம் கிளாஸ் படித்ததை ரெண்டாம் கிளாஸில் வந்து கேட்கப்படாதுன்னு சொல்லக்கூடாது. அது ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஆடிட் பண்ணிட்டே போகக்கூடியது இல்லையா? அதனால் கல்வியை என்ன சொல்கிறாரு? கல்விக்கு என்னம்மா சொன்னார் திருவள்ளுவர்? தொட்டனைத்து ஊரும் அனற்கேணி என்றார். மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்றார். அப்படி தானே சொன்னார். கேணினா என்னது? கிணறு. அங்கே வெறுமனே கிணறு எனாது மணற்கேணி என்று விஷேடித்தார். எற்றுக்கு? தோண்ட தோண்ட தண்ணி வருமா? மற்றவங்களாவது தோண்டினா தண்ணி வராத, மண்ணு தான் வரும் கீழோ. மணல தோண்டினா தண்ணி வரும், மண்ணில் தோண்டினா மண்ணு தான் வரும் தண்ணி வராதுங்கய்யா. கல்லில் தோண்டினாலும் வந்துடும், கல்லுலேயும் வருதா இல்லையா தண்ணி? வருதா இல்லையா ஐயா? அப்போ அதுக்கு அது பொருள் அல்ல, நீங்களா ஒன்றை சொல்லக்கூடாது. விளங்குதா? எனவே இங்க கேணியனாவது மணற்கேணி என்று விஷேடித்தார். எற்றுக்கு எனின் மணல் உள்ள இடத்துல கேணி முயல்பவன் அவன் தொடும்போதே தூர்தலும் உடனிகளும். விளங்குதா? தோண்டும் போதே சரிஞ்சு சரிஞ்சு உளுந்து மூடிக்கிட்டே இருக்கும். அப்போ கேணி செய்தவன் என்ன செய்யணும்? தோண்டவும் செய்யணும், சரிஞ்சு விடாம தடுக்கவும் செய்யணும். இரண்டு வேலையும் ஒருங்கே நிகழ்ந்தாதான் அங்க கிணறு வந்து சேரும். விளங்குதா? எனவே அங்கே தொடுதலும் தூர்தலை தவிர்த்தலும் உடன் நிகழ்ந்தாலன்றி அங்கே கேணி எழாது. அதுபோல கல்வியாளன் படிக்க நீங்க பழைய பாடம் புதுக்கலும் புதிய பாடம் பூதலும் உடன் நிகழ வேண்டும். விளங்குதா? நான் படிச்சுக்கிட்டே வருவோம், அதை மறந்துக்கிட்டே போகணும்னா பிரயோஜனமே இல்லை. அதுக்கு தான் இந்த பாட்டெலாம் வச்சுருக்காரு. எல்லாத்தையும் அள்ளி இதில் போடலையே, நீங்கள் அங்கேருந்து சொல்கிறீரு அப்படின்னா. ஏன்னா இந்த படிப்பெல்லாம் படித்து படித்து மறக்கிறதுக்கு இல்லை இல்லையா? அப்போ ஒரு இதில் சொன்னதே எந்த இடத்துல இதில் அதை விட கொஞ்சம் சிறப்பாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்னா அது ஞாபகம் இருந்தால் தானே? அதை அப்போவே மறந்தாச்சே அப்படின்னா. விளங்குதா ஐயா? எனவே எந்த பாடம் படித்தாலும் அதோடு தொடர்புடையதெல்லாம் சேர்த்து தான் படிக்கணும். சரி, அதனால இங்கே மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு. விஞ்ஞானகலருக்கு மெய்ஞானம் தானே விளையும். தானே விளையும்னா என்னன்னு பார்த்தோம், எளிதில் விளையும். எளிதில் தானா விளையாது அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எளிதில் விளையும் என்பது ஒன்று. இன்னொன்று விளையும் என்பதை விவ்விகுதி சேர்த்து, விளையும் என்ன செய்யணும், விவ்விகுதி சேர்த்து விளைவிக்கும் என்று ஆக்கிக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லணும், விளைவிக்கும், விளையுங்கிறது எப்படி மாத்திக்கணும், விளைவிக்கும் விஞ்ஞான கலருக்கு. எனவே அங்க இறைவன் அவர்களுக்கு காட்சி மாத்திரத்தால ஞானம் விளைஞ்சிரும், அறிவு சொருவி அவர். அஞ்ஞான அச்சகலருக்கு, இங்க சகலருக்கு அஞ்ஞானம்ங்கிறாரு. அஞ்ஞானம் என்பது எதை குறிப்பது, அவிச்சையை குறிப்பது. இங்க பொதுவா அஞ்ஞானம்னா ஆணவத்தை குறிக்கும், இங்க ஆணவத்தை குறிக்காது, இந்த இடத்துல எதை குறிக்கு, அவிச்சை. அவிச்சைன்னு அவிச்சையாவது உறவை பகை என்றும், பகையை உறவென்றும், இன்பத்தை துன்பமென்றும், துன்பத்தை இன்பமென்றும், இல்லையா சொன்னாலே இதெல்லாம். எனவே இப்படி விபரீதமாய் அறிவது, விபரீதமாய் அறிவது, அதுக்கு பேர் தான் என்ன பேரு, அவிச்சை. இதுக்கு காரணமாய் இருப்பது என்னது, மூலப்பிரகிருதியினுடைய பஞ்ச கிளேசம், பஞ்ச கிளேசம். அதெல்லாம் பார்த்தமா இல்லையா, அதனால இந்த பஞ்ச கிளேசம் யாருக்கு இருக்கு, சகலருக்கு மட்டுமே. அதனாலதான் அதை குறிப்பிட்டு சொல்றாரு, விளங்குதா, அதுதான் பெரிய பந்தம், அதுதான் பெரிய பந்தம். எனவே நமக்கு உள்ள சரீரம் என்ன சரீரம், உங்க சரீரம் என்ன சரீரம் ஐயா, என்ன சரீரம், மாயா சரீரம். எல்லாத்துக்கும் மாயா சரீரம் தானே, எல்லா உயிர்களுக்கும் மாயா சரீரம் தானே. மூன்று வகை ஆன்மாக்கள்ல நமக்கு என்ன சரீரம், பிராகிருத சரீரம். நமக்கு என்ன சரீரம், பிராகிருத சரீரம். பிராகிருதம் என்ன, பிரகிருதி மாயை சம்பந்தமுடைய சரீரம், பிரகிருதி மாயை சம்பந்தமுடைய. பிரகிருதி மாயைன்னு என்ன, அசுத்த மாயை. மான், மான், மான்னா பெருமயக்கு, மயக்கத்துல பெருமயக்கு உடைய சரீரம். விளங்குதா, நம்ம சரீரம் என்னது, பிராகிருத சரீரம். எனவே இந்த சரீரம் உடையவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த 24 தத்துவ புவனத்தை கடந்துட்டாலே ஒரு பெரிய விமோச்சனம் தான். என்ன விமோச்சனம், பெருமயக்கம் தீரும். அது மட்டுமல்ல, இந்த 24 தத்துவ புவனத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்ப முத்தின்னு சொல்ல முடியாது, எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பிரளயகால புவனத்துக்கு போயிட்டோம்னு வைங்க, அங்க முக்தி, ஒரு பிரளயம் காலத்துல கண்டிப்பா முக்தி, பிரளயம் வரும்போது முக்தி அப்படின்னு எல்லை தெரியுது. இங்க எல்லையே தெரியல, விளங்குதா, எப்பந்தான் இதுக்கு ஒரு எண்டு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ அந்த ஒரு எண்டு தெரிஞ்சிடுதுன்னு வைங்க, இப்போ நம்ம தூரத்திலிருந்து வாரம் நடந்து வாரம்னு வைங்களேன், வெயிலுக்குள்ள நம்ம வீடு கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன வந்துருது, ஆனா அது கூட ரொம்ப ரொம்ப தூரம் இருந்தா கூட அது தெரிஞ்சாலே ஒரு ஒரு நம்பிக்கை வந்து தெரிஞ்சிடுது போயிடலாம் அப்படின்னு. விளங்குதா, அத மாதிரி அந்த நம்பிக்கை கூட நமக்கு இல்லை, எங்கன்னு இருக்குன்னு தெரியல. அதனாலதான் தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எத்துண்டுங்கிறாரு, இல்லையா, கடல்ல கடகம், கடல்ல கடகம், எங்க கரை இருக்குன்னே தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அந்த கொள்ளையில என்ன வேற இருக்கு, அலை வேற, அலைன்னா என்னது, அலைன்னா நதியா, அலைக்கழிப்பது, அலைக்கழிப்பது, ஆரலைப்பது, இல்லையா, நிலை கொள்ள செய்யாமல், நிலை இல்லாமல் செய்வது, அது பேர் என்னது, அலைப்பதால் அலை, அலைப்பதால அலை. அதனால அந்த அலை வேற, கால பாவ முடியுதா, இல்லை, முடியுமா கடல்ல, எங்க முடியும், அங்க இங்கேயும் அடிஞ்சு தள்ளுது. அதுல காமவான் சுறா வேற, எவ்வளவு சங்கடம், இதெல்லாம் இங்க தானே இருக்கு, விளங்குதா. அதனால பெருமான் என்ன செய்யறாரு, இங்க வாப்பா அப்படின்னு கலங்கரை விளக்கமாக, எப்படி கலங்கரை விளக்கம் போல பிறைசூடி நிற்கிறார், எப்படி நிற்கிறாரு, பிறைசூடி, விளங்குதா, பிறை என்னது, லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ் தெரியுமில்ல, தெரியுமா தெரியாதா, அது கடல்ல கிடக்கணும் தெரியும், நல்லா தெரியுமா தெரியாதா, தெரியும், அது மாதிரி சூடிட்டு இருக்காராங்க வாப்பா. அந்த ஒருத்தன் யார ஏற்கனவே இங்க வந்து தப்பிச்சு இருக்கான், இவனை மாதிரி நீயும் இருக்கலாம் அப்படின்னு காட்டுறாரு. அப்படியும் கண்ணு தெரியாம அடக்கான தேவருக்கு விளங்குதா? எனவே அஞ்ஞான அச்சகலர் என்று விசேடித்து சொல்கிறார். எதனால? இந்த பிராகிருத சரீரம் பெருமயக்கு உடையது, இதிலிருந்து நீங்குவது ரொம்ப கஷ்டம் என்பது பற்றி. அதனால அச்சகலருக்கு அக்குருவாய் எப்படி வர்றாரு? அக்குருவாய் எக்குருவாய் நமக்கு நமது முதலே அங்க வந்தாரா இல்லையா, அப்படி சொன்னாரா இல்லையா, அந்த குருவாய் அக்குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும். மெய்ஞானம் பின்னுணர்த்தும், பின்னுனா பின்னுணர்த்தணும்னா என்ன? அந்த குருவினுடைய உருவத் தீர்மேனியின் பின்னின்று. எனவே அந்த குருவின் உருவை முன்னிறுத்தி தான் அதற்கு பின்னின்று. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிருக்கும். அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிட்டா என்ன செய்வான்? அந்த தோலை வைக்கல வச்சு அதை முன்னால் இருந்து வச்சுக்கிட்டு பின்னால் இருந்து கரப்பானாலேயே பால. அது மாதிரி இந்த உடம்பை முன்னிறுத்தி இவர் பின்னின்று நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார். அவ்வளவு நம்ம லட்சணம் இருக்குன்னு காட்டுறதா பார்த்தீங்களா? எதனாலன்னா நமக்கு ஆணவ மலத்தினுடைய திண்மை அவனை காட்டிலும் மிகுதியாக இருக்கு இல்லையா? அதனால் இப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு அவர். அதனால் அன்றி இவ்வாறன்றி இவ்வாறன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் முன்னுணர்த்தும் முன்னுணர்த்தும் என்பது என்னது? அவருக்கு குருவாய் முன்னின்று. எப்படி குருவாய் இல்லை அவருக்கு, எப்படி இருப்பார்? மாகேஸ்வர திருமேனியாய், மாகேஸ்வர திருமேனியுடன் முன்னின்று முன்னின்று உணர்த்துவார், ஞானத்தை உணர்த்துவார். என் முன், அந்த முன்னுங்கிறது என்னது? முன் என்பது முதல்வன். முன் என்பது என்னது? முதல்வனை குறித்த சொல். முதல்வன் இவ்வாறெல்லாம் செய்வான் என்று சொல்கிறார். விளங்குதா? அதனால இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் இறைவன் எப்படி தீக்கை செய்கிறாரு, ஞானத்தை உணர்த்துறது. தீக்கைன்னு என்னது? அஞ்ஞானத்தை தீத்து ஞானத்தை கொடுப்பது, அதை செய்கிறாரு. அதுதானே அந்த பாட்டில் சொல்கிறாரு, இந்த தீக்கையை எப்படியெல்லாம் செய்கிறாரு. இங்கே சொன்னதை செய்ய சொல்லுங்க, இங்கே நமக்கு படித்ததை சொல்லுங்க. எப்படி செய்கிறாரு? விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கறிவாய் தன்மையில் நின்று உணர்த்துகிறார். அறிவிலேயே இருந்து தன்மையில் நின்று உணர்த்துகிறார். சரி, பிரளயாகலருக்கு மாகேஸ்வர திருமேனியோடு முன்னிலையிலிருந்து உணர்த்துகிறார். சகலராகிய நமக்கு படற்கையில குருவின் பின்னின்று, குருவை முன்னிறுத்தி தான் பின்னின்று ஞானத்தை உணர்த்துகிறார். அப்போ இதில் இந்த அகலருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? நிராதாரமாய் நின்று தீக்கை செய்கிறார். நமக்கு சாதாரமாய், நமக்கு சாதாரம்னா என்னன்னு பார்த்தோம். சாதாரம்னா என்னது? ஆதாரத்தோடு கூட. ஆதாரம் எது? குருவினுடைய அறிவு. எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பழுவடி கேட்டா, அதே நிலையில தான் வந்து நிக்கி. சுற்றுப்போயும் சுங்கச்சாவடியை சார்ந்தார் போலன்னு பாடத்தை ஆரம்பித்து 2 மணி நேரம் நடத்தி முடிச்சுட்டு கடைசியில் கேட்டால் அதே மாதிரி வண்டி நிக்கி. எனவே இங்கே மெய்ஞானம்னு இதுக்கு என்ன பார்த்தோம்? மெய்ஞானம் மெய்ஞானம்னு என்னது? உண்மை ஞானம்தான். அது வீட்டை தரும் உணர்வு, வீட்டை தரும் உணர்வு. அப்புறம் அஞ்ஞானம்னது என்னதை சொல்லுது? அவிச்சய. ஆக இவ்வாறு நமக்கு இந்த 3 வகை ஆன்மாக்களுக்கும் எவ்வாறு தீக்கை செய்கிறான் என்பதை சொன்னார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படி தோன்றுகிறான் என்பதிலுள்ள வேறுபாட்டை சொன்னார். வேறுபாட்டை சொன்னார் இல்லையா, இவருக்கு படக்கையில முன்னிலையிலன்னு இல்லையா. ஆனால் அவன் தீக்கையில் உள்ள வேறுபாடு என்ன? அவன் தீக்கை செய்வதில் உள்ள வேறுபாடு என்ன என்னன்னா, அதை சொல்வது 2வது பாட்டு. 2வது பாட்டு இங்கே இந்த தீக்கையில் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு யாருக்கு இந்த 3 பேரில் இந்த மூன்று பேர் சகலர் பிள்ளையாகலர் விஞ்ஞானகலர். இந்த மூன்று பேரில் இந்த விஞ்ஞானகலருக்கு என்ன வேண்டியதில்லை, காட்சி மாத்திரமே போதும், உபதேசம் தேவையில்லை. அந்த உபதேசத்தை தான் என்ன சொல்கிறாரு, சொல் உபதேசம் தேவையில்லை. சரி, பிரளயாகலருக்கும் சகலருக்கும் என்ன வேணும், பிரளயாகலருக்கு அவன் காட்சியோடு கூட உபதேசமும் செய்ய வேண்டும், காட்சியோடு கூட

பொருள் செறிவு நிறைந்திருக்கிறது என்று பொருளாகும். இந்நூல் பாடல் எண்ணற்ற பாடல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பாடலும் கருத்து கருவூலமாக ஞான செய்திகள் மிகவும் அடங்கி இருக்கிறது. இந்த நூல் பயில்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று அங்கே சொல்வது உண்டு. யார் இந்த நூலை பயில்வதற்கு அவர்களுக்கு லகுவாக இருக்கும், அவர்களுக்கு ஈர்ப்பு கொடுக்கும் என சொன்னால் முத்திக்காமிகளுக்கு. முத்திக்காமிகளாக இருப்பவர்கள், திருவருளை ஒன்றையே பெறுவதற்கு வேட்கை இருப்பவர்கள் இந்த நூலை பயிர அவர்கள் விருப்பம் கொள்ளுவார்கள். எனவே பிறவி துன்பத்தை உணர்ந்தவர்கள், வீடு பெயர் ஒன்றையே காதலிப்பவர்கள் இந்த நூலை விரும்பி படிப்பார்கள். இவர்கள் தீவிரதர பக்குவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகையினால இவர்களுக்குத்தான் இந்த நூல் மிகுதியாக பயன்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மேலும் நிலையாமையினுடைய பொருளினை உணர்த்தி இந்த நூல் எதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என சொன்னால், நம்முடைய பிறப்பை ஒழிக்கின்ற வழியினை இந்த நூலிலே உணர்த்தப்படுகிறது. நிலையுள்ள பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பதை அங்கே உணர்த்துகிறது. இந்த ஆன்மா திருவருள் பேற்றை அடைவதற்கு தடையாக உள்ளது எவைகள், அதையெல்லாம் தெள்ள தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அந்த தடைகளை எல்லாம் எப்படி வென்று திருவருளினை பெறுவது என்ற அந்த வழிமுறையும் கூறப்பட்டிருக்கிறது. குருவினது பெருமை கூறப்பட்டிருக்கிறது. சிவபோகம் என்றால் என்ன என்பதை பல இடங்களிலே சிவபோகம் என்ற சொல்லாட்சியை வைத்து அந்த சிவபோகத்தினுடைய ஒரு விளக்கத்தை அங்கே அழகாக கொடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சிவபோகசாரம் என சொல்லக்கூடியது சிவானந்த அந்த கடலுக்குள்ளே ஒரு ஆன்மாவானது தான் இறைவன் என்ற இரண்டும் அற்று இந்த ஆன்மா சிவமே ஆக நின்று அந்த சிவபோகத்தை அனுபவிக்கின்ற சிறப்பை சாரமாக எடுத்துக் கூறுவதால் இது சிவபோக சாரம் என்று இந்த நூல் அழைக்கப்படுகிறது. இந்த சிவபோக சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அளவிலே எண்ணற்ற நூல்களாக 139 திருப்பாடல்களை உடையதாக இருக்கிறது. 139 திருப்பாடல்களை உடையதாக இந்த நூல் இருந்தாலும் அதிலே அதற்கு முன்பாக சில நூல்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக சில பாடல்களும் இந்த நூலுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல்கள் எவை என சொன்னால், முதலிலே நம்முடைய குருமூர்த்தியானவர் இந்த சிவபோகசாரத்தை தான் செய்வதற்கு முன்பாக குருவணக்கத்தை செய்து காட்டுகின்றார். இந்த குருவணக்கத்தை செய்து காட்டுகின்ற பொழுது அது இந்த நூலினுடைய ஒரு தனித்தன்மையை மேலாக எடுத்து காட்டும். இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், முதலிலே இந்த நூலினை தொடங்குவதற்கு முன்பாக அழகாக குருவணக்கம் செய்வதற்கு முன்பாக அங்கே இன்னொரு யுக்தியையும் நம்முடைய ஞானாசிரியர் அங்கே கையாண்டிருக்கின்றார். என்ன இதை கையாண்டிருக்கிறார் என சொன்னால், இந்த நூலுக்கு முன்பாகவே ஒரு பாயிரச் செய்யுளை வைப்பதை போல நம்முடைய பெருமானவர் நம் முதலிலே ஞானசம்பந்த பெருமானது வாக்கை முதலில் வைத்து காட்டுகிறார். இந்த ஞானசம்பந்த பெருமானது வாக்கை முதலிலே வைத்து விட்டு பின்புதான் அங்கே தன்னுடைய நூலை தொடங்குகிறார். எனவே சிவபோகசாரத்தை தொடங்குவதற்கு முன்பு உரைப்பாயிரம் என்ற ஒரு பெயரிலே ஞானசம்பந்தருடைய பாடலை வைக்கிறார். அதற்கு முன்பாக இந்த நூலிலே குருமூர்த்திக்குரிய தோத்திரமாக 4 திருப்பாடல்கள் காணப்படுகிறது. இந்த 4 திருப்பாடல்கள் குரு வணக்கமாக அமைந்திருப்பதை சிந்தனை செய்து கொண்டு சிவபோகசாரமாகி அந்த நூலுக்குள்ளே நாம் பிரவேசம் செய்வோம். முதலில் இந்த சிவபோகசாரம் என்ற நூலிலே முன்னராக காணப்படுகின்ற, முதலிலே காணப்படுகின்ற 4 குரு வணக்க திருப்பாடல்கள், அந்த 4 குரு வணக்க திருப்பாடல்களை ஒவ்வொன்றாக சிந்திப்போம். ஒரு குருவினை எப்படி தான் உறவு கொள்ளுதல் வேண்டும் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். இரவு பகல் நிழல் போல் பிரியாது என்பார். இதை அப்படியே குரு வணக்கமாக சொல்லி காட்டுகிறார். கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பசியொடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன்,

0: அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன். வினை சொல் இல்லையே. அருமையான ஒன்று இது. தொண்டர்களுக்கு உரிய அடையாளத்தை சேக்கடா கூறுவார். நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்வாத உருகாலும் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்றார். எனவே எப்பொழுதுமே அவன் திருவடியை மனதிலே நினைப்பதைப் போல தெளிவ குருவின் திருநாமம் செப்பல். தெளிவ குருவின் திருநாமம் செப்பல் என்பதனுடைய பொருள், குருவினது திருநாமத்தை குருவின்பாக நாம் கூறுதல் கூடாது, அது ஒரு விதி. ஆனால் அதே நேரத்தில் தெளிய குருவின் திருநாமம் செப்பல் என்பது மந்திர சொல்லாக மனதிலே வைத்து நா அசைய அதை ஜபமாக வைத்து அந்த திருநாமத்தை வைத்து ஐந்தெழுத்து மந்திரம் போல் உச்சாரணம் செய்தல் வேண்டும். ஆகையினாலே அப்பூதடிகள் நாவுக்கரசு நாவுக்கரசு என்று அந்த நாமத்தையே மந்திரமாக கூறியதை போல நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாசன் திருநாமத்தை மந்திர சொல்லாக சொல்லுகின்றார். அது எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அழகாக கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து வளர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பேசி பசியொடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பிணை சொல் இல்லையே. எனக்கு இதை விட என்னை உண்மை கட்டுகின்ற சொல் வேறொன்றும் இல்லை, சிவத்தோடு என்னை கூட்டுவிக்கின்ற சொல் வேறொன்றும் இல்லை என்று அந்த தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்கின்ற அந்த முறையின்படி அந்த குருவினது நாமத்தை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது அந்த குருமூர்த்தியானவர் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார் என்று ஒரு அதிசய பத்தில் கூறுவதைப் போல தன்னுடைய குருமூர்த்தி தனக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை அப்படியே அடுத்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். வான்பார் கமலை திருஞான சம்பந்த மன்னன் எங்கோன் ஊன்பார் உடல் பவம் நீக்கிடவோ மொழியோ வசனம். உடல் பவம் நீக்கிடவோ ஓம் மொழியோர் வசனம். என்னையோர் வார்த்தையுள் படுத்து என்று மணிவாசர் குறிப்பிட்டதை போல மொழியோர் வசனம் எனக்கு செய்தார். அது எப்படி இருந்தது? தேன்பாகு கற்கண்டின் இள கற்கண்டு இளநீர் வளைமொறி சீனி கண்ணல் ஆண்பாலின் தித்தித்து ஊற்றாய் பெறுதல் அதிசயமே. எனவே எனக்கு ஓர் வார்த்தையிலே ஞானோபதேசம் செய்தார். அந்த ஞானோபதேசம் செய்தது என் மனதிலே என்னுடைய உள்ளத்திலே ஆனந்த ஊற்று பெருக்கெடுக்கிறது. அது எப்படி இருக்கிறது? தேன்பாகு கற்கண்டு இளநீர் வளைமுறி சீனி கண்ணல் தேங்காய் சீனி கண்ணல் ஆண்பால் பசும்பால் பசும்பாலின் தித்தித்து ஊற்றாய் பெருகல் அதிசயமே. அந்த சிவபோகம் எப்படி இருக்கிறதா? ஊற்றாய் பெருகல் அதிசயமே. எப்படி ஒரு கிணற்றின் உள்ளே அந்த ஊற்றானது ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல கமலை ஞான பிரகாசன் செய்த அந்த அதிசயத்தால் என் மனதிலே பேரானந்த பெருக்கு அங்கே ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊற்றாய் வருதல் அதிசயமே என்று கூறி காட்டினார். எங்கே இரண்டு பாடல்களையும் சிவபோக சாரத்தையும் அடுத்த நாள் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தொம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
3: என்னாலும் நினைக்க வரும் எனக்கு நீதா மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நிம்மலனே புலம் அப்படின்னு நம பார்வதி வரையே அழகர் மகாதேவா என்னாண்டவருக்கு ஆடமதுரை அரசே போற்றி கூடல் இளங்கிறீர்கள்.

துக்கம் நீ பிரானும் நீ தொடர்ந்து இலங்கு ஜோதி நீ துக்கம் நீ பிரானும் நீ தொடர்ந்து இலங்கு ஜோதி நீ கத்தனூர் கருத்தும் நீ அறுத்தமிழ்தோ என்றிவை கத்தனூர்.

மேலிருக்கிற கலைஞர்களே, தாங்களோட மக்களே, உங்கள் அனைவருக்கும் இடையவருடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு நண்பாட்டு புலவனாக பெருமான் மதுரையிலே ஆடியருடைய திருவிளையாடுகளை எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல அருமையான சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிற மதுரையிலே அவர் பாண்டிய மன்னராக வந்தார், சித்தராக வந்தார், மாணிக்கம் இருக்கிற வணிகராக வந்தார், வாதாடுவதற்காக வழக்கிடுவதற்காக மாமனாக வந்தார், பன்றிக்குட்டிகளுக்கு பால் தருகிற பரமனாக மேலான தாயாக வந்தார், அவைகளையெல்லாம் மந்திரிகளாக ஆக்கி பார்த்தார், பலமுறை இந்த மண்ணுக்கு வந்த பகையெல்லாம் வென்று இந்த நாட்டையும் நகரையும் காப்பாற்றி அருளினார், உயர்ந்த முருகை தாழ்ந்த பறவை என்று கருதக்கூடிய ஒன்றுக்கு உதவித்து உயரிய வாழ்வை கொடுத்தார். அப்படி பல்வேறு திருவிளையாடலை ஆடி காட்டிய பரமன் தானும் அறிஞர்கள் நடுவில் இருந்து தமிழனுடைய நீர்மைகளை அறிய வேண்டும் என்று விரும்பியிருந்தான் போல. ஒரு பொருளை நன்றாக ஆய்ந்தால்தான் அதிலே தோய முடியும். அந்த ஆய்வு என்பது நல்ல கல்வி கேள்விகளினாலே, பல அறிஞர்களோடு கலந்து வாழ்வதனாலே பெறக்கூடிய ஒன்று. ஆய்ந்த மின் தோய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு மரபாக நம்முடைய நாட்டிலே இருக்கிறது. ஆய்வு இல்லாமல் தோய்வினாலும், தோய்வை குறிக்கோளாக கொண்டு ஆய்வு இல்லாமலும் இருக்குமானால் அது பயன் தராது. ஆகவே ஆய்வும் தோய்வும் இரண்டு கரைகள் போலே மனித வாழ்க்கைக்கு மிக சிறந்த சுவை ஊட்டுகின்ற பாங்குடையன. ஆகவே பெருமான் ஆயவும் அந்த ஆய்வின் மூலமாக தொய்வும் நமக்கு தர சங்கத்திலே தலைமைப்படுவனாக வந்து அமர்ந்தான். அந்த சங்கம் என்ற ஒன்றையே அமைப்பதற்கு திருவுருள் அவன் சூட்டியிருக்கார். நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறினான், அதற்கு அடிப்படையாக தங்கத்தை நிறுவினான் அவன். தங்கம் நிறுவ இல்லை என்று சொன்னால் தமிழ் புலவர்கள் கூட மாட்டார்கள். இந்த கூடுவதற்கும் கூட்டிய அவையை திறம்பட நடத்துவதற்கும் அந்த நிர்வாக திறமையுடைய ஒரு பெரும் நிலை இறை தத்துவம் வேண்டும். பல பல சங்கங்கள் கூடுகின்றன, பல பல அமைப்புகள் கூடுகின்றன. அந்த அமைப்புகள் எல்லாம் தக்கவாறு ஒழுங்கான முறையிலே எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்கவான் ஒருவன் தலைமை ஏற்க வேண்டும். அந்த தகுதி உடையவன் யார்? தன்னேறில்லாத ஒருவன் தான் இந்த காப்பியத்துக்கு தலைவனாக இருப்பது போல, தன்னேறில்லாத ஒரு தலைவன் தான், தமிழ் புலவன் தான், இறைவன் தான் இந்த சங்கத்துக்கு அங்கே தலைவனாக இருக்க வேண்டும் என்று முடிவு கண்டார்கள் புலவர்கள். முடிவு கண்டார்கள். மாறுபாடு வருகிற போது இந்த மாறுபாடுகளை நீக்கி, மனக்கோட்டங்களை நீக்கி, ஒருநெறிய மனம் கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். ஆனாலே தான் திருகளாகிய சிந்தை திட்டலாம் என்று ஓதுவார் பண்ணர். அதனாலே பருகலாம் தங்கப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைத்திருக்கிறது சொன்னால் பெருமானுடைய திருவருள் பலம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கருவூலம் எந்த மொழிக்கும் இவ்வளவு பழமையான கருவூலம் இருந்ததாக நாம் பார்க்கின்றேன். ஆறு இல்லத்தில் ஒன்று ரெண்டு மூன்று தான் சொல்லலாம், விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்த மூல பண்டாரமாக தமிழ் இலக்கியங்களை வழங்கியிருக்கிறான். அதுபோல தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். எல்லாம் அவனுடைய அருள். அவனுடைய அருளாக கண்டால், அவனுடைய கண்ணாக கண்டால் அன்றி அதை உணர முடியாது. ஒரு நூல், ஒரு எழுத்து, சொல் தொடர் என்று கருதாமல் இதெல்லாம் அவனுடைய அருளிப்பாடு. அவன் தந்த ஆக்கம் என்று கருதுகிற ஒரு தோய்வு இருக்க வேண்டும் என்றால் நூல்களிலே நல்ல ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வை உணர்த்துவதற்காக பெருமான் ஒரு திருவிழா செய்கிறான். காசிக்கு போனா கங்கைக்கரையில பல கட்டங்கள் இருக்கின்றன. அதிலே தோய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த தசாசுவமேத கட்டம் என்று ஒன்று இருக்கிறது. பத்து அசுவமேத யாகங்களை செய்த பிறகு பிரம்மன் சென்று நீராடின இடம் அது. எல்லாரும் அங்கதான் போவாங்க. அப்புறம் மணிகண்டியாக கட்டணம், அனுமான் கட்டணம், கேதார கட்டம், பல கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டங்கள்ல பிரம்மா ஆதியிலே வேள்வி செய்த பிறகு அந்த வேள்வியினுடைய பயனாக நீரிலே ஆடினான். நெருப்பு வழியாக வழிபாடு செய்த ஒருவன் நீரிலே மூழ்க வேண்டும். அதுக்கு அவமிருத ஸ்நானம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். நீராட்டம், எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டினுடைய இறுதியில
அந்த வழிபாட்டினுடைய பயனை பெறுமா போலே நீராடுதல் வேண்டு. ஆனால்தான் நீராட்டத்துக்கு மிகச்சிறப்பு நம்முடைய பெருமக்கள் வைத்திருக்கிறார். ஆனால் அதுதான் புறம் தூய்மை நீரான அமையும் என்று வள்ளுவர்கள் தான் சொன்னார். அப்படி நீராட போகிற போது தனியாக ஆடக்கூடாது, மனைவியரோடு ஆட வேண்டும். தலைமகளாகிய ஒரு தேவி, சாவித்திரி என்று ஒரு தேவி, காயத்ரி என்று ஒரு தேவி, இதனையா மூணு மனைவியா அப்படின்னு கேட்கிறார். ஆனா இந்த காயத்ரி என்பது மந்திர சொரூபமாக இருக்கக்கூடிய மந்திர வடிவமாக. இன்றைக்கும் கூட மதுரை கோயில்ல சாமி சின்னத்துக்கு போகிற போது இந்த பக்கம் சதாசிவமூர்த்தியினுடைய வடிவம் இருக்கும், ஐந்து முகத்தோட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காயத்ரி சொரூபம் இருக்கு. மந்திர சொரூபமாய் இருக்கிற பெருமானை மந்திர பொருள் நினைந்து உள்ளே சென்று வழிபாடு செய்ய என்று காட்டுமா போலே இந்த மூலலிங்கத்திலே இருக்கிற பெருமான் சதாசிவமூர்த்தி, அவர் ஐந்து முகங்களுடையவர். அந்த ஐந்தில இருந்து போக வேக யோக வடிவங்களை எல்லாம் 25 காட்டியவர். அவரை வழிபாடு செய்ய போகிறீர்கள், அவரை வழிபாடு செய்ய போகிற நீங்கள் மந்திர நிலையிலே அவனை நினைந்து மனம் ஒடுங்கி ஒருங்கி நீங்க வழிபாடு செய்யுங்க என்று காட்டுவது போல ரெண்டு பக்கத்து சூழ்நிலையும் வைத்திருக்கிறார். அந்த காயத்ரியையும் காவித்திரியும் அழைத்துக் கொண்டு போகிற போது கலைமகள் அங்கே அருமையான கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்த்து கொஞ்சம் தேங்கி நின்றான். உலகத்துல இந்த கலை வல்லார்கள், கலை உணர்ச்சி உடையவர்கள் கொஞ்சம் தாமதித்து விடுவார்கள். இப்பொழுது கலைஞர் நடிக்க போகும் கொஞ்சம் தாமதமா வந்தா தான் சிறப்பு. அது பிறகு சொற்பொழிவாளர்களுக்கும் வந்துருச்சு. அங்க கலைஞர் நிகழ்த்துகிற காட்சியிலே அந்த காட்சி பட்டணத்திலே அந்த கலைமகளாகிய பெருமாட்டி கொஞ்சம் காலம் தாட்டி வந்து அதுக்குள்ள அவன் அந்த நீராட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தான். வந்த உடனே இந்த அம்மா உரிமை பற்றி கோபமா கேட்டாங்க, என்ன விட்டுட்டு நீங்க இப்படி நீராடலாமா என்று. தாமதமாக வந்த ஒரு குற்றம், அதுக்கு மேல பழிய வேற என் மேல நீ போடுகிறாய். ஆகவே இந்த குற்றத்திற்கு நீ தண்டனை செய்ய வேண்டும். என்ன நீ திருப்பி திருப்பி புராணங்கள்ல சொல்றதுன்னா எதுவும் குற்றமாகலாம், குணங்களாகலாம். குற்றங்களின் மூலமாக நாம் தெரிந்து பெற வேண்டியது குணங்கள். குணம் தெரிந்தவர்கள் குற்றத்தை நீக்க வேண்டும். மாறி மாறி இந்த குற்றம் நீ செய்துவிட்டாய், ஆகவே நீ போய் மண்ணிடை பிறக்க வேண்டும். அந்த சாபத்தை தீர்த்துக் கொள்வதற்கு மண்ணிலே சென்று பிறக்க வேண்டும். நான் போய் மண்ணிலே பிறக்கலாமா என்று கேட்டார். அப்ப உன்னுடைய வடிவமாய் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அச்சரங்கள் போய் சென்று பிறக்கட்டும். எழுத்துக்கள் 51, அது 48 எழுத்துக்கள் சென்று புலவர்களாக தன்புரணை நாட்டிலே சென்று பிறக்கட்டும் என்று அவன் தாபத்துக்கு மாற்று கொடுத்தான். அந்த கலைமகளுடைய வடிவமாய் இருக்கிற அந்த எழுத்து என் எழுத்து முதலியவைகளெல்லாம் இறைவனுடைய சொரூபம் என்று சொல்றார். எழுத்து சொல் பொருளானாய் போற்றி என்பார் அப்பர் சுவாமி. அவன் தான் அவர் சொல்கிற போது எல்லாமா இருக்கிறவன் எழுத்து வடிவமாக இருக்கிறவன் அவன் தான் அது சொல்றான்.

0: பகரும் மூடைய அகரமுதனான். இந்த திருவாபுரூருக்கு வந்தவுடனே ஞான சம்பந்தருக்கு திருவள்ளுவருடைய நினைப்பு வந்துட்டு கொள்ளுது. அதனால அகரமுதனாக இருக்கிற பெருமான் அணி ஆப்பனூர்ல இருக்கிறாங்க. ஆக எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் போலே இந்த 48 வரையான எழுத்துக்களும் புலவர்களாக பாண்டி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஒரு இடத்தில் தோன்றாமல் பல இடங்களிலே பல குளங்களிலே பல நிலைகளிலே பிறந்து எல்லாரும் மதுரையை நோக்கி வருகிறார்கள். எட்டும் பட்டணம் சேர்ந்தார் அந்த மதுரையை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது இவரிட சாமி வரவேற்க போகிறார்கள். புலவர்கள் வருகிற போது எப்படி 7 அடி முன்னே போய் ஞானிகளை புலவர்களை கலைஞர்களை 7 அடி முன்னே போய் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய இருக்கை கொடுத்து அவர்கள் சொல்லுகிறத செய்வமடித்து வேண்டுவதை கொடுத்து 7 அடி பின்னே நடந்து போய் விட வேண்டும் என்பது பழைய மரபு. சாமி அதை நடத்தி காட்டுவார் போலே முன்னே போகிறார். அவரும் ஒரு சிறந்த புலவர் வடிவத்தில் வந்து வாருங்கள் வாருங்கள், நீங்க எந்த ஊருக்காரங்க என்ன ஏதுன்னு விசாரம் கேட்டு, நாங்கள் பொருணை நதிக்கரையிலிருந்து வருகிறோம், பல்வேறு இடங்களில் வர்றோம், ஆலவாய் அதனை இந்த பதியில எழுந்தொழி அருளி விளையாட செய்கிறவனை நாங்கள் கண்டு அரசனிடத்திலே ஒரு சங்கம் அமைத்து எங்களுடைய புலமையை காட்ட வேண்டுவதற்காக வந்த உடனே வந்திருக்கிறோம் சொன்னார். முதல்ல ஆலவாய் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் பல்வேறு வகையான வேலைகள் இருந்தாலும் முதல்ல அங்க ஏதாவது திருக்கோயில் இருக்குமானோ அந்த திருக்கோயில சென்று வழிபாடு செய்யணும். இந்த மரபை சுவாமி இந்த புலவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதனாலே அவர் அழித்தார். தங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடு ஒப்ப கூடி முத்தமிழ் செல்வம் விளக்கிய கொள்கை. முத்தமிழுக்கு ஒரு கொள்கை விளக்கம் தருகிறார். முத்தமிழ் என்றால் என்ன? இப்ப எல்லாம் எடுத்தோட கொள்கை விளக்கங்கள் நிறைய சொல்வாங்க. சாமி முத்தமிழினுடைய கொள்கை விளக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தங்கத்தாருக்கு ஒரு பலகை கொடுக்க போறார். அந்த பலகை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தாமும் அவர்களிலே ஒருவராக இருந்து இந்த செயலை அருளிப்பாட்டை செய்ய இருக்கிறார். அதனாலே வங்கியசேகரனுடைய ஆட்சி காலத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 48 புலவராக அந்த அட்டரங்கள் எழுத்துக்கள் வாழ் பெற்று மதுரையை நோக்கி வந்தபோது பெருமான் தாம் ஒரு முதல் புலவராகி திருவுரு தரித்து, இந்த திருவுருவங்க திருவுருன்னு சொல்றார், புலவர் வேடத்தல்வர்கள் திருவுருவம். அங்க வந்தி வடிவம் எடுத்துக்கொண்டு போன பரவன் பல்வேறு திருவுருவங்களை எடுத்துக்கொண்டு வேடனாக போய் சுந்தர பேரம் செய்தார், யானை செய்தார். இப்படி எத்தனையோ வேடங்கள், அவர் நடிக்காத பாத்திரங்கள் இல்லை. அந்த காலத்துல பெரிய நடிப்பு சக்கரவர்த்தியா திலகமா இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த திருவுருவத்தை ஏற்றுக்கொண்டு தரித்து சங்கமாமணி பீடத்தில் ஏறி வைகையே 49 அவராகி, அந்த 49 புலவராக அவரும் ஆகி உள் நின்று அந்த சங்கத்துக்குள்ளே இருந்தது மட்டுமல்ல, அந்த சங்கத்து புலவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து உள் நின்று அவரவருக்கு அறிவு தேற்றி, எல்லாம் இறைவன் தருகிற அறிவு தரு. ஆனால்தான் அறிவே சிவம். அறிவும் சிவமும் இரண்டன்பர் அறியாதவர். அறிவே சிவமாய் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய உள்ளத்தில எழுகின்ற அந்த நிலைகளை எல்லாம் நன்றாக வர வர கண்டு ஆய வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே பெருமான் அறிவு ஊற்றாக வருகிறார், அன்பு ஊற்றாக வருகிறார். அந்த பருகி ஊரலை நாம் நன்றாக அந்த அறிவு ஊரலையும் அன்பு ஊரலையும் அருள் ஊரலையும் அனுபவிக்கத்தக்கக்கூடிய நெஞ்சமாக நம்முடைய நிலையை ஆய்வு கொள்ள வேண்டும். அதனால நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாறு ஒருபோதும் இருந்தறியேன். அப்படிப்பட்ட திருநாவுக்கர் சொல்கிறார், நலந்திங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அந்த மறவாத மனம் காட்டி பெருமான் உள்ளின்று அவர்களுக்கு உணர்த்தி அவரவர்க்கு அறிவு தேற்றி, ஒரு அறிவை எல்லாருக்கும் தேற்றல, அவரவருக்குரிய தகுதி நிலையில் அவரவருக்கு ஒரு அறிவை உருவாக்கி கொடுத்து ஏமுறம் புலமை காப்பார். இதெல்லாம் எதற்காகனா தமிழ் புலமை நன்றாக காக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு இருந்தது. தமிழ் புலமை இருக்கிறதே அது எந்தென்றும் சரியான முறையிலே இருக்க வேண்டும், தகுதியான முறையிலே இருக்க வேண்டும், தலைமை நிலையிலே இருக்க வேண்டும் என்ற தனியாத நிலை அருள் உள்ளம் பெருமானே. ஆனால் ஏ உரைக்காப்பார் ரொம்ப எச்சரிக்கா என்று இன்றைக்கும் கூட அந்த கடவுள் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிற நம்பிக்கை அடியனுக்கு உண்டு. அந்த இறைவன் தான் இன்றைக்கும் இந்த தமிழ் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், தனி தகமையுடையதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எத்தனையோ காலங்களுக்கு முன்பே சுவடி இல்லாமல் போயிருக்கக்கூடிய எத்தனையோ நிலைகளில் இதையும் உண்டாயிருக்கலாம். ஆனால் பெருமான் அவை அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்றும் காக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஏமுறக் காப்பார், புலமையை காப்பார் என்று அங்க வந்தவுடனே அந்த 48 புலவர்களும் வந்தவுடனே வரவேற்று கோயிலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவன் அருளே கண்ணாக காண்பது, அவன் அருளாலே அவன் வணங்குவதற்கு விளக்கம் சாமியே வந்து அழைத்திருப்பார். இப்ப நாம் என்ன ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த அருமையான கோயிலுக்கு உரிய அதிகாரி வந்து அழைத்தா ரொம்ப பெருமை. அருள தலைமை அர்ச்சகர் வந்து வாங்கன்னு கூட்டிட்டு போனா இன்னும் சிறப்பு. திருப்பதிக்கு அண்மையில போயிருந்தேன், போயிருந்த போது அங்க எல்லாம் பெருமானை தரிசனம் பண்ண முடியாது, எல்லாம் கோயில் தான் சொன்னாங்க. அப்போ ஒருவர் அங்க நிருபராக இருக்கிறவர் சொன்னார், நீங்க நல்லவர், நீங்க போங்க, வரிசையில போங்க, உங்களுக்கு நல்ல வழிபாடு நிலை கிடைக்கும் சொன்னார். நான் அந்த அடிக்கடி இந்த படக்காட்சியில ஒரு தலைமை அர்ச்சகரை பார்த்துக் கொண்டே இருப்பேன், அவர் தான் அதுக்கு பணி செய்கிறவர், முன்னே நின்று எல்லாம் செய்வார். அவர் அங்க நின்று கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்டிருக்கிற போது மனதுல அந்த பெருமான் உணர்த்தினான். கையில ஒரு புத்தகம் வைத்திருந்தேன், இந்த கொந்தகை மலர், அதை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதை நான் படிக்கணும்னு எடுத்துட்டு போனேன், அவருக்கிட்ட கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். அதை பார்த்தாரோ இல்லையோ எப்படின்ட்டார், அந்த முதன்மையான அர்ச்சகர் எப்படின்ட்டார். நான் ஒதுங்கி நின்றேன், ஒதுங்கி நின்றேன், 3 நிமிடம் ஆச்சு. சரி, இதுக்கு மேல நின்னா மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஆயிருக்கும்னு நாங்க விலகி நம்பாருங்க, அந்த சேவை ரெண்டு இங்கே எதுக்குது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அர்ச்சகர் சொல்லிட்டாரான், கண்ணு காட்டிட்டாரு, வாய் பேசலாம். அந்த கல்யாணத்துல நான் ஒரு 5-6 நிமிடங்கள் இருந்து பெருமானை கீழே இருந்து முடிவெடுத்தாக பார்த்து அந்த பாசுரங்களை எல்லாம் நினைந்து வழிபாடு செய்கிற ஒரு நல்ல பேர் கிடைச்சது. ஏனென்றால் அவனுடைய அருள் இருக்குமானா அது கிடைக்கும். உள்ளே போவதற்கே நமக்கு முடியாது, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க தக்கவாறு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். நல்ல சொல். அது மாதிரி போகிற போது ஒரு நல்லவருடைய முன்னிலையிலே நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆனாலே என்னென்ன செயல்களை எப்படி இறைவன் இயக்குகிறான் என்பதை நாம் பார்க்கிற போது அதெல்லாம் இறைவனுடைய அந்த உணர்வுமயமான அருளிப்பாடு என்று கருத வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் எல்லாம் திருவருள் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த புராணங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சாமி அங்க அழைத்துக் கொண்டு போனார். அப்ப அவர்கள் சொன்னாங்க, கடவுள் சொக்கலிக்கு பெருமாள் கோயிலுக்குள்ளையா இருக்கிறாரு, எங்களை வரவேற்க வந்திருக்கீங்களே நீங்க, நீரே எங்களுக்கு அளவில் கோடி துணிவரும் வினையடிக்கும் சுந்தர கடவுள், அளவில்லாத வினை கூட்டங்களினாலே நாங்கள் பிறந்தும் இழந்தும் பிறந்தும் இழந்தும் எத்தனையோ துன்பங்கள் பட்டு நீங்க இப்ப வந்து எங்களை அழைச்சி கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க பாருங்க. இப்ப ஒரு சமசுந்தர கடவுள் எங்க கோயிலுக்குள்ள இல்ல, அழைக்கிற உங்களை தவிர எங்களுக்கு கடவுள் வேறு யாரும் கிடையாது பாருங்க. நின்றாலும் கிடந்தாலும் நின்றாலும் துணிந்தாலும் விழித்தாலும் துணித்தாலும் உண்டாத உணர்வு இருக்குமானால் எங்கெங்கு காணினும் சக்தியடான்னு பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாம் சிவமையாக தெரியும். அந்த புலவர்கள் அப்படி மிக அற்புதமாக இதிலே வந்து வரவேற்ற இறைவனையே கடவுள், அது உண்மை. அந்த உண்மை அவர்கள் வாக்கிலே வெளியாக வருகிறது. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்வது போல புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. அவர் அழைத்துக் கொண்டு போய் உள்ளே பெருமானை வழிபட செய்து அங்கே அரசனுடைய அவைக்கு போகச் செய்கிறார். அங்க மதுரைக்கு புலவர்கள் வந்தவுடனே வரவேற்கிறார் யாருன்னா பெருமான் சோமசுந்தர கடவுள். எங்கேயாவது தண்ணீர் இல்லாத தலைவன் மற்றவர்களை வரவேற்க வருவானா? தமிழின் தலைவனாக இருக்கிறதுனால தமிழ் புலவர்கள் வந்தவுடனே தானே போய் வரவேற்கிறானே, இதை விட என்ன வேணும் எனக்கு? அப்புறம் தங்க வேறு அப்புறம் இருக்கட்டும், வரவேற்பு கொடுக்கிறானே இந்த மதுரை பெருமான். நல்ல தமிழ் புலவர்களை எல்லாம் வரவேற்றிருக்கிறான். இந்த மதுரைக்கு எத்தனை எத்தனை தமிழ் புலவர்கள் வர வேண்டுமோ அத்தனையும் வரவேற்றிருக்க, அன்று தொடங்கி இன்று வரைக்கும் வரவேற்கிறதுக்கு தக்கவர்களை எல்லாம் வைத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறான். படிச்சா தான் தெரியும், நல்ல நூல்களை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள், எப்படி இப்படிப்பட்ட சங்கங்களை எல்லாம் இங்க வரவேற்று அமைத்து தமிழ் புலவர்களை இன்றைக்கும் கூட இந்த மதுரையிலே நிறைந்த அவைக்களமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். சென்னையில இருக்கிற மாதிரி பிரபலம் இல்லாட்டி போனாலும், மற்ற ஊரில் இருக்கிற பிரபலம் இல்லாட்டி போனாலும், நல்ல சிறந்த ஆய்வும் தோய்வும் கேள்விச்சலமுடைய பெரியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் மதுரையில். வெளிப்படுத்திக்கிறது கிடையாது, அதெல்லாம் பெருமானுடைய அருளிப்பாடு. மன்னவனுடைய அவைக்கு போனா மன்னன் வரவேற்கான், அவர்களை எல்லாம் விசாரித்தான், அவருடைய அறிவு நலன் கண்டு அவர்களுக்கு ஒரு தங்கம் அமைத்து கொடுத்தான். அந்த தங்கம் இன்றைக்கும் மதுரை கோவிலுடைய வடமேற்கு பகுதியில விளங்குகிறது. சங்கத்தார் கோவில் என்று பேர். தன்னுடைய கோயிலுக்குள்ளேயே சங்கத்தார் கோயில் அமைக்கணும்னு கடவுள் நினைச்சான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு சங்கத்தாருக்கு செய்திருக்கான், புலவர்களுக்கு செய்திருக்கிறான் எழுதி பார்க்குவோம். அங்கே சுந்தர கடவுள் நீதான் என்று சொன்ன அவர்களை வழிபட செய்து மறைந்துட்டான். அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வரவேற்கணும் வரவேற்றாச்சு. தன்னை காட்டவனும் காட்டினான். இனி அவயத்துக்கு போய் அவருடைய அறிவு நிலைகளை காட்டி அதனாலே பெருமை உடையவனாக ஒரு தங்குவதற்குரிய தங்க மண்டபம் அமைத்தார்கள், கழகம் நிறுவினார்கள். அந்த கழகத்தில் அமர்ந்து வங்கியசேகரனுடைய பாராட்டுகளை எல்லாம் பெற்று மிகுந்தான செல்வ நிலைகளை எல்லாம் விட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இருக்கிற புலவர் வருஷமா இருப்பாங்களா, அவர்களெல்லாம் வாருக்கு வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னையா இந்த ஊரியா உனக்கு என்ன தெரியும் என்ன நூல் வரும். இந்த புலவர்களை சும்மா இருக்க விட முடியாது. பெரும் புலவர்கள் எல்லாம் வாருக்கு வரலன்னா அவங்க புலவர்கள் இல்ல. அந்த வாருக்கு வந்தாதான் நிலைநாட்ட வாழும். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய சமஸ்கிருத வித்வான் அவைக்கு வந்தார். எல்லாரும் அவரை கண்டு அஞ்சினார். அவர் நூல் கட்டிட்டு வந்த மூட்டை இருக்கு பாருங்க, அதை பார்த்தே பயந்து போட்டாங்க. தென்னாலிராமன் கேட்டார், ராயர் யோ இந்த ஆளை எப்படி நீயா சரி கட்டதுன்னா, நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னா. புலவர் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டை கட்டி கொண்டு வந்து வச்சான். அவன் சொன்னான், அந்த நூல் வருமா இந்த நூல் வருமானு வாயோயாம கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில எனக்கு ஒரு நூலும் வராதுன்னு வச்சுக்கோ, இப்ப நான் கொண்டு வந்திருக்க நூல் உனக்கு வருமானு கேட்டாங்க. இந்த மூட்டையை பார்த்து இது என்ன என்ன இதுக்கு என்ன நூலுக்கு பேர் என்ன, திலகாட்ட மகிட பந்தனம். நான் இளம்னா எள்ளு, காட்டம்னா விறகு, மகிடம்னா எருமை, பந்தனம்னா கயிறு. எள்ளு குச்சியும் எரும மாடு கட்டுகிற கயிறையும் உள்ளார வச்சுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்றானே. இந்த பேரை கண்டு பயந்து போன ரொம்ப பேரு. திலகாட்ட மகிட பந்தனம்னா பார்த்தான், கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு யோசிச்சு பார்த்தான். தான் படிச்ச நூல்களெல்லாம் பட்டியலிட்டு பார்த்தான், நினைவுக்கு வரல. இப்படி ஒரு பேர் நம்ம கேட்ட இருந்தா தானே வரும். ஓடி போட்டான். தாயார் கேட்டார், என்னப்பா பண்ண ஒண்ணும் இல்லதான் பிரிஞ்சு பாருங்க. ஆக மதியினால் வெல்லலாம், கூட்ட மதியினால் வெல்லலாம். அந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க புலவர்கள். ஏதாவது உரண்ட வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதண்ட இல்லைன்னு சொன்ன புலவர் இல்ல, புலவர்கள் என்று சொன்னா தான் சொற்போர் நிகழ்த்தி கொண்டிருக்கணும். அந்த காலத்துல பட்டி வந்தோம்னா எப்படி இருக்கும், குருவிருப்பாரு நூலை நூல் தலைப்புல நின்றுலாம் பேசுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி வாதம் பிரதிவாதம் என்று இல்லை என்று சொன்னா அவற்றை ஏதுக்கள் கொண்டு எடுத்துக்காட்டு கொண்டு நிலைநிறுத்தவன் சொன்னத அந்த நிலையிலே புலவர்கள் எல்லாம் வந்து வாடுகிற போது இவங்களோட சொல்ல தாங்க முடியல. அதனால நேர பெருமான இடத்துல போனாங்க. சொக்கநாத அவர் தானே கூப்பிட்டார், வரவேற்றாரு, புலவரை வந்து வரவேற்றார். உள்ள கொண்டு பெருமான இடத்துல மனிதர்கள் சொன்னா இந்த கவலை தீராது. நேர இறைவனுடைய சன்னிதானத்துல போய் வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார், வந்து வந்து எவரும் எவரும் ஒரு சொல்லப்பட்டார் பரிசோதனை. யார் இன்னாருன்னு தேவையில்லை, யாரா இருந்தாலும் நான் புலவன் சொல்லிட்டு வந்துடுவான், எங்களோட வந்து வாதம் பண்றான். அதனால நாங்க நூல் செய்வதும் நூலை படிப்பதும் சிந்திப்பதும் வந்திப்பதும் இல்ல, இதெல்லாம் வீணா போச்சு. கதா பார்த்தா வாதம் நடந்திருந்தா எந்த வேலையை செய்ய முடியும். வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார், அதனால அவருடைய புலமை தூக்கி அளப்பதா எம்மனோர்க்கு. வந்து வாதம் செய்வருடைய அறிவு நிலைகளை ஆராய்ந்து இது சரியான அறிவுடையவர், இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம், இல்லைன்னா நேரம் வீணாகிறது சொல்லி தள்ளிவிடுவான். அதுக்கு அவருடைய அளந்து காட்டுவதற்கு தங்க பலகை ஒன்று தந்தருள் என்று தாழ்ந்தார். பெருமானே ஒரு பலகு கொடுக்கணும், இந்த தொடாக்குவல் மாதிரி நடுநிலையிலிருந்து புலவருடைய அறிவு நலங்களை எல்லாம் இடையிட்டு காட்டி இது தக்கவர் இவர் தகாதவர் என்று கொள்ளுவதற்கும் தள்ளுவதற்கும் உரிய பலகை வந்து வேண்டும் என்று சொன்னார். சாமியா கொடுக்க மாட்டார், வேண்டாதவருக்கே கொடுத்தார். தனக்கு ஒண்ணு வேணும்னு விரும்பாதவருக்கே மழையில நனைஞ்சு பாடுகிற போது அவர் நின்று ஏறி பாடுவதற்கு ஒரு பலகை கொடுத்தார் பானபக்தனுக்கு. பாடிய பானர்க்கு அன்று வலியவே பலகை இட்டார், தானா போய் வலிந்து பலகையிட்ட பரமன்கள். பாடிய பாணர்க்கு அன்று வலியவே பலகை தந்து அங்கே இட்ட பெருமான். இங்க பாடிய புலவர் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ் புலவர்கள் இசை புலவருக்கு போய் வலிய ஒரு பலகை கொடுத்தார். இந்த இயல் புலவர்களாகிய இவர்களுக்கு வேண்டிக் கொண்டால் பலகை கொடுக்காமல் இருப்பாரோ, பாடிய புலவர் வேண்டில் பலகை தந்து அருளார் கொள்வோர். பாடிய புலவராகும்படி ஒரு படிவம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கறதுன்னா அவங்கள மாதிரியே புலவராக வேடம் அணிந்து கொண்டு பாடிய புலவர்கான அந்த வேண்டி பாடிய புலவர்கள் எல்லாம் காணும்படியாக ஒரு பலகை கொண்டு தோன்றினார். பலகையோடும் தோன்றினார், பெருங்கைய வீங்கிட்டு வரல, ஒரு பலகையை கொண்டு வந்து கொடுத்தார். கிருஷ்ணியாயிர அறிவிக்கலாம் பொருத்தமா இருக்கண்ண, இது உணர்வுமயமான நூல், தோய் உண்டு, எல்லாம் சிவனனை கண்டு நிற்கிற பெருமக்களாலே ஆராதிக்கப்படுகிற அருந்தமிழ் நூல். ஆனால்தான் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருவிளையாடல் பாண்டத்துல கயிறு சாத்தி பார்ப்பது. பெரிய புராணத்துல கயிறு சாத்தி பார்க்க மாட்டாங்க சில பேர், ஆனா பெரும்பாலான வழக்கம் தமிழ்நாட்டில எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய உத்தரவு வேண்டும் என்பார்கள். திருவிளையாடல் பாண்டத்தை முறையாக நாடோறும் பாராயணம் செய்கிற பழக்கம் இருந்தது. அந்த திருவிளையாடல் பாண்டத்துல கயிறு சாத்தி பார்த்து அது காட்டுகிற முடிவு வழியாக நடக்கிற நடைமுறை இருந்திருக்கிறது. ஏன்னா அது பக்தி நூல், பரமனுடைய எந்த பக்கத்திலையும் பரமனுடைய திருவிளையாடல் அன்றி வேறொன்றும் அந்த சிந்தனைக்கு இடம் இல்லை. இறைவன் இப்படி செய்வானா செய்ய மாட்டானாங்கிற பேச்ச கிடையாது, நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் மற்ற நூல்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். திருவிளையாடல் பாடத்தில் மட்டும் இது நடக்குமா நடக்காதா என்ற ஆய்வு எல்லாம் கிடையாது. ஆய்ந்து கண்ட ஒரு முடிவு, அன்பர் ஆய்ந்து கண்ட வெளியிலே ஆடுகிற ஆயும் முன்பொருளாகி ஐயர் வெளியே ஆடுகின்றார். ரொம்ப நுட்பமான பொருள் உள்ளத்துக்குள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறது, அதை நன்றாக உணர்ந்தவர்கள் கண்டு கண்டு பிறருக்கு காட்டி இருக்கிறார்கள். இப்ப விஞ்ஞானிகள் கண்ட முடிவுகளை நீங்க எப்படி கண்டீங்க, இது சரியா தப்பானதான் பார்க்கல, அவங்க கண்டு முடிவுகளாக ஆக்கி ஒரு கருவிகளாக ஆக்கி கொடுத்தா அதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு யாரோ ஒரு விஞ்ஞானி இந்த ஒலிபெருக்கியை கண்டுபிடிச்சிருக்கிற தத்துவத்தை அதை தொழில் நிலையில ஆக்கி இப்ப மைக்கா வச்சிருக்காங்க, நாம் இதை அனுபவிக்கிறோம். யாரோ ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சார், மின்சார தத்துவத்தை கண்டுபிடிச்சார், அந்த மின்சார குடுவையாக குழல் விளக்காக இப்படி ஓடுகிற விசிறிகளாக இப்படி பல்வேறு வகையான கருவிகளாக ஆக்கி கொடுக்கிற போது அது ஏன் எப்படின்னா நமக்கு தெரியாது, காசு கொடுத்து வாங்கி அனுபவிக்கிறோம். அதுபோல சில பேர் தான் அந்த உள்ளத்துக்குள்ளே பெருமானை நினைந்து நினைந்து நினைந்து தோய்ந்து தோய்ந்து அந்த தோயின் வழியாக அங்கே பரமானந்தத்தை அனுபவிக்கிற அனுபவத்திலே பெருமான் நுட்பமான பொருளாக இருக்கிறான். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே, அவன் யார், காக்கும் எம் காவலனே. அது எல்லாருக்கும் முடியுமா, காண்பறிய பேரொழியே ஆற்றிந்த வெள்ளமே அத்தாமிக்கா என்று சொல்லிக்கொண்டே போவார். சிவபுராணத்துக்குள்ள எல்லா திருவார்கள் கருத்து இருக்கு. அப்படி அருமையான நூற்பொருளாகி சிந்தைக்குள்ள இருக்கிறவன் வெளியே காணுமாறு எல்லாருக்கும் தூரமாக நடராஜா வந்துட்டோம். இந்த ஒளி தாங்குவதற்கு விளக்காக இருப்பது போலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் இங்கே ஒரு பலகையோடு கொண்டு வந்து கொடுத்து அவர்களை என்ன சொல்லுகிறார், இந்த பாடிய புலவருக்கு காணும்படியாக தோன்றி பலகை கொடுத்தான். அந்த பலகையை இந்த புலவர்கள் பெற்றுக் கொண்டு போய் அதற்குரிய பூசனைகள் எல்லாம் செய்து எது செய்தாலும் வழிபாட்டோடு தான் செய்திருக்கிறாங்க. பூசை வினை முடித்து அந்த நிலையில வணங்கி அந்த தானத்துக்கு வணக்கம், இடத்துக்கு வணக்கம், அதெல்லாம் வாஸ்து பூஜைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம எந்த செயலும் செய்யறது கிடையாது. இடத்துக்கு விராட சொல்வமாய் இருக்கக்கூடிய பெருமானுடைய அருளை நினைந்து வழிபாடு செய்து கீரன் ஏறி நான் நக்கீரன் முதல்ல ஏறினார். இப்ப நக்கீரனுடைய அந்த தமிழ் தலைமை அந்த அன்றைக்கே ஏற்றுக்கொண்டது. அவர் ஏறின உடனே கபிலனோடு பரானும் ஏறினான், தொடர்ந்து கபில பரணர்கள் எல்லாம் ஏறினார்கள். பொய்யானாவி கபிலர் இப்படி முறையாக இருந்து 48 புலவர்களும் ஏறுவதற்கு அது இடம் கொடுத்தது. அடுத்தபடியாக யார் வந்தாலும் தக்கவர் இல்லாத போது அது வளரல, அவ்வளவுதான். ஒரு முளம் வளர்ந்து கற்பனையா சொல்ற, ஒரு முளம் நீளம் ஒரு முளம் சதுரம் உள்ளதாக இருந்து அந்த பலகை வளர்ந்து வளர்ந்து இடம் கொடுத்தது. மனம் இருந்தா இடம் உண்டு. எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் தக்கவர்கள் வந்துட்டா அவங்க வாங்க உட்கார், இவரும் உட்கார மாட்டார் அவரும் உட்கார மாட்டார், ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் இடுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வார்கள். அப்படித்தானே நடந்தது. திருக்கோவில் ஒருவர் இருந்தாரு படுத்துட்டு இருந்தாரு மழைக்காலத்துல, இன்னொருவர் வந்தாரு, ஒருவர் படுக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம், அவர் ரெண்டு பேர் இருந்தாங்க. மூணாவது ஒரு ஆள் வந்தாரு, அங்க என்ன பண்ணிட்டார் சாமி, மூணு பேர் நிக்கலாம்னாரு. அந்த மனம் இருந்தா எங்க மார்க்கம் உண்டு, மூணு பேர் நிக்கிறாங்க. அதுல நாலாவதா சாமி உள்ளே பூந்த போதுதான் நெருக்கம் ஏற்பட்டது. இந்த நெருக்கம் ஏற்படுகிற போதுதான் விளக்கம் ஏற்படுது. நெருக்கமில்லாத நெஞ்சுகள்ல பெருக்கம் இல்லை. அங்க சாமி வந்தார், அங்க ஒளி விளக்கு ஏற்றி அவர்கள் கண்டார்கள், ஒளி விளக்கு ஏற்றி கண்டார்கள். அவர்கள் மூன்று பேர் இல்லைன்னா இந்த வைணவத்துக்கு ஒரு அடிப்படை போட்டவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள். ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கணும். திருவள்ளுவர் வளமாக அவர்கள் வளமாக நமக்கு வந்திருக்கு, அவர்கள் நிலையில நமக்கு அருளிப்பாடு வந்திருக்கிறது. அதுபோல இங்க 48 புலவர்களுக்கும் இடம் கொடுத்தது. அப்போ அவரெல்லாம் உட்கார்ந்து கொண்டார்கள், ஆய்கின்றார்கள். ஆய்கிற போது இந்த பலகை எப்படி விரிந்து கொடுத்தது, கடவுள் கொடுத்தது ஒரு சின்ன பலகை தான், கடவுள் கொடுத்தது ஒரு சின்ன பலகை தான். இது பெரிய நின்று 48 பேர் அமர்வதற்கு, அமர்ந்து ஆய்வு செய்வதற்கு இடம் கொடுத்ததுன்னா அது எப்படிங்கிற பரஞ்சோதி முனிவர் ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியை சொல்றார். நூல் பேரை குறிக்காமே சொல்றார் பாருங்க. அதான் அந்த முதல் நூல் திருக்குறளை பற்றிய எண்ணம் பரஞ்சோதி முனிவருக்கு. எல்லா நூலும் சிறந்த நூலுக்கெல்லாம் அந்த தன்மை உண்டு, ஆனா திருக்குறளுக்கு சிறப்பா இருக்கு. சொல்லுகிறார், தன்னூரை செய்வோருக்கெல்லாம் அந்த உரை காண்கிறவர்களுக்கெல்லாம் சுருங்கி நின்று, கேப்சூல் மாதிரி சுருங்கி நின்று அகலம் காட்டி போந்தும் நூல் போந்ததே. சுருங்கிய ரெண்டு ஒன்னே முக்கால் அடிக்குள்ள சுருங்கி நின்று எத்தனை எத்தனை வரை திருக்குறள் எத்தனை பேர் அப்பப்பா எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுருங்கி நின்று தன்னுரை செய்வார்க்கெல்லாம் அகலம் காட்டி, அதனுடைய விரிவுகளை காட்டி தோன்றும் நூல். அது மூன்று காலத்துகளையும் தோட்டம் பெற்ற நூல் அது. அதுபோல இந்த தங்க பலகை அறிஞர்களுக்கு இடம் நீண்டு கொடுத்ததாம். அது தக்க இடத்துல திருக்குறளை நினைக்கிறார் பரஞ்சோதி முனிவர். ஆகவே திருக்குறளை நினைக்காமல் ஒரு நூலா திருமலையான பணத்தை தக்க இடத்துல வச்சார். நூல்னு பொதுவையா சொல்லிட்டார். அது சுருங்கின அளவிலே உள்ள நூல் என்று சொன்னா எவரவர்கள் விரிவுரை செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய நூல் என்றால் திருக்குறள் மாதிரி, திருக்குறளுக்கு வந்த உரைகள் மாதிரி நம்ம எந்த நூலுக்கு வந்து சில சில நூலுக்கு 5 வரை 6 வரை வந்திருக்கோம். நூற்றுக்கணக்கான உரை இன்றைக்கு திருக்குறள் ஒரு பாட்டு படித்தவங்க கூட அவன் ஒரு விளக்கம் சொல்றான், 100 பாட்டு படித்தவன் 100 விளக்கம் சொல்றான், பல நூல்களை படித்தவன் இந்த நூலோட ஒப்பிட்டு பார்த்து உரை சொல்றான். அப்படி அகலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுருங்கிய அளவில் இருக்கக்கூடிய நூல் போலே, நூல் விரிந்த பொருளை தருவது போலே இந்த சிறிய பலகை விரிந்து அறிவுடையார்களுக்கு இடம் தந்தது. நூலும் அறிவுடையாருக்கு தான் இடம் தரும், இந்த பலகையும் அறிவுடையாருக்கு இடம் தந்தது. இப்படி அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

அந்த உடலானது அந்த பிராணவாயு போல பிற்பாடு இல்லையே. இதுதான் சொல்லும்போது முதல்ல இது எப்படிப்பட்ட உடல், விந்து வேதித்த வடிவங்களாயத்தி செய்யும் சர்க்குலமம் வந்துலாவி. கந்தனூருக்கு திருப்புகள்ல பாடுவார், விந்து வேதித்த வடிவங்களாயத்தி செய்யும் மின் சராசரக்குலமும் வந்துலாவி, விண்டு போய் விட்ட உடல் சிந்ததான் உற்றறியும் மிஞ்சனி வட்டவடி வங்களாலே, வந்து நாயிற்கடையின் எந்த ஞான பதவி வந்து தாயிக்கிழமை என்று கூற, மைந்தர் தாவி புகழ தந்தை தாய் உற்றுருகி வந்து சேயை தொழுவல் சிந்தியாதோ. ரொம்ப அழகா இது எப்பேற்பட்ட உடல், இது விந்து வேதித்த வடிவங்களாய் எத்தி செய்யும் மின் சராசரக்குலமும் வந்துலாவி. சர அச்சர குலமாக இந்த உடலானது தோன்றுகிறது, அது அசைகின்ற அசையாத பொருள்களாக இந்த உடல் தோன்றுகின்றது. இந்த உடல் கண்டிப்பாக நான் இல்லை, இந்த உடல் இல்லைன்னா உடலுக்குள்ள ஒரு பிராணவாயு ஓடுகின்ற வரைதான் இந்த உடலை என்ன செய்கின்றோம், அது அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இல்லைன்னா நான் பேச முடியாது, பிராணவாயு பொறுப்பாட்ட பிற்பாடு நான் இங்கிருந்து பேச போகிறேன். முருகன் அதை பற்றி பேசுறதுக்கு பிராணவாயு உள்ள இருக்கணும். இப்ப பிராணவாயுன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ பேர் நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, அடுத்தது இந்த உடல் இதுக்கு மரியாதை இருக்கு, இதை வைத்தியநாதன் சொல்லணும், அவன் அவள் அதுன்னு, அது இல்லாம அவர் அவன் அவள் அது அது சொல்லும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ள பிராணவாய் இருக்கணும். பிராணவாய் இல்லைன்னா அது அதாயிடும், அது சாம்பலாயிடும், கிடையாது. இப்ப பிராணவாயு நானா அப்படின்னா இன்னொரு யோசிச்சு பாருங்க, இப்போ இறந்த உடலாகவே இருக்கலாம், பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நாம சுவாசிக்கிறோம், நன்றாக இழுக்கிறோம், இந்த பிராணவாயு சேர்ந்துதானே போகிறது, பிராணவாயு அதுல எல்லா இடத்துலயும் இருக்கிறதே இல்லையா. அப்போ பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கணும், எது இந்த புலத்துக்கு உள்ளேயும் இந்த பிராணவாயு இருக்கணும், சரிங்களா. இறந்து விட்ட பிறகு பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இவரால் அதை பிரயோஜனப்படுத்த முடியல. இப்ப பிராணவாயு போயிட்டா உடல் பிணமாகிறது, அவர் அது ஆகிறார், ஆனா பிராணவாயு எல்லா இடத்துலையும் இருக்கிறதே, அந்த பிராணவாயு இருக்கின்ற காரணத்தினாலேயே அது அவராக மாற முடிகிறதா, முடியல. சோ இந்த பிராணவாயு மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க முடியாது, ஏன்னா பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பிராணவாயு இருக்கிறது, ஆனா பிராணவாயு இருக்கிறதுங்கிற காரணத்தினாலேயே ஒரு பிணமானது ஒருவராக மாற முடிவதில்லை. ஆக பேரும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல, விந்து வேதித்த வடிவங்களாய் இருக்கக்கூடிய இதுவும் நான் அல்ல, அதற்கு உள்ளே ஓடாடி கொண்டிருந்த பிராணவாயுவும் நான் அல்ல. அப்படின்னா எடுத்ததுனா இந்த பிராணவாயுதான் நானா, பேரு தான் நானா, உடல் தான் நானா என்று ஏதோ ஒன்று யோசிக்கிறது இல்லையா, ஒன்றை பற்றிய நினைவு வருகிறது இல்லையா, அந்த நினைவு நானா இருக்குமா, அதாவது அந்த நினைவு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா, அந்த நினைவு நானா, அதாவது மனம், மனம் என்கின்ற ஒன்று தன்மை இருக்கிறது, இந்த மனம் தான் சேருகிறது என்று ரொம்ப அழகாக சிவபுரம் என்று சொல்லக்கூடிய திருப்புகளில் சொல்வார், மனம் என்னும் பொருள் வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டதிலே பதிமூணு வகையாலே வருசுகம் துக துயராசையிலே உடல் மதியை வென்று பராபர ஞான நல் வழி பெறும்படி நாயடியேனை நின் அருள்தாராய். இந்த கந்தபுராணத்தில் இருக்கிற கருத்துக்களுக்கு அப்படியே ரொம்ப எளிமையா திருப்புகளில் இவர் சொல்வார், மனம் என்னும் பொருள் வான் அரைக்கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு வகையாலே. இந்த மனமானது ஒரு உடலை பஞ்சபூதங்களோடு சேர்ந்து, மனம் என்னும் பொருள் வான் ஆகாசம் அரைக்கால் சப்தம் எழுப்பக்கூடிய காற்று கனல் தீ புனல் தண்ணீர் புனலுடன் புவி கூடியதோர் உடல், இந்த உடலானது பஞ்சபூதங்களினுடைய வடிவு, எல்லாருக்கும் தெரியும் நம்ம பஞ்சபூதங்களோட இருக்கக்கூடியது. நான் ரொம்ப விரிவஞ்சி நான் சொல்லவில்லை, எவ்வளவுதான், ரத்தம் என்கின்ற நீர் இருக்கிறது, நம்ம உடலுக்குள்ளேயே நீர் இருக்கிறது, இந்த உடலானது மண்ணாலே ஆக்கப்பட்டது, காற்று உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜடராக்னியாக அக்னி இருக்கிறது, அங்கெங்கே ஆகாசமாக வெளி இடங்கள் இருக்கின்றன, பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் மனத்தோடு சேர்ந்து வந்து உடலாக வடிவெடுக்கிறதுன்னு இந்த திருப்புகளை சொல்வார் முதல் பகுதி. அடுத்த பகுதிக்கு அடுத்தது போறோம். மனம் எனும் பொருள் ஒரு பொருள், இந்த மனம் என்பது ஒரு பொருள். இப்ப நம்ம பார்த்தது என்ன, பேர் கிடையாது, இந்த உடல் கிடையாது, ஆனா இந்த உடலானது பிராணவாயுவோடு இருக்கும் பொழுதுதான் ஒருவராகிறது. இப்போ அந்த பிராணவாயு போய்விட்டது, ஆனால் இந்த உடல் வருவதற்கே
பிராணவாயு வருவதற்கே போயிட்டு வா, பிடிச்சு இழுப்பதற்காக உள்ளே செல்லக்கூடிய உஸ்வாச நிஸ்வாசங்களை இழுத்து நிறுத்துவதற்காக ஒரு பொருள் இருக்க வேண்டும். இப்போ நான் சுவாசிக்கிறேன்னா இந்த சுவாசத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன், உள்ள இழுக்கிறேன் வெளியில தள்ளுகிறேன்னா ஏதோ ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். அது என்ன பொருள்? மனம் எனும் பொருள். இது என்ன செய்கிறதாம்? வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு, மனம் என்பது உடல் என்கின்ற வடிவு கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். 13 வகையாலே வரட்டும், இப்படிப்பட்ட வகையாலே வருகிறது என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். இப்ப மனம் நானா இல்லையே? மனமாவும் இருக்க முடியாது. ஏன் மனமா இருக்க முடியாது? நான் எப்ப பார்த்தாலும் என்ன மனசு இருக்கா? தூங்குகிறேன். மனசு எங்க போச்சு? அப்போ மனசு எங்க போச்சு? இந்த உடலே இல்லை. அப்ப மனசு எங்க இருக்கிறது? இந்த உடல் இல்லாத பொழுது மனது, மனது உடலோடு சேருகிறது. இப்போ உடல் இல்லாத பொழுது மனது எங்க இருக்கும்? அப்ப அடுத்தது ஏதோ ஒண்ணு இருக்கிறது. என்ன? மதி கூடியது. எது? புத்திங்கிற ஒன்று இருக்கிறது. மனத்தை விட அடுத்த விஷயமாக இன்னொன்று இருக்கிறது, அதாவது பிரித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஒன்று இருக்கிறது. வடிவு கொண்டு அதிலே 13 வகையாலே வருசு கந்துகர அசையிலே உள மதியை வென்று பராபர ஞான நல்வழிப்படும். அடுத்தது ஒன்று இருக்கிறது. என்ன? இந்த புத்தியாக ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் ஆராய்ந்து பாசி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்னா இதை கேட்பதற்கும் பேசுவதற்குமாக ஒரு புத்தி இருக்கிறது இல்லையா? அந்த புத்தியா நான் இல்லையே? அதுவும் இருக்க முடியாது. ஏன்? நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? என் மனசே சரியில்லை சார். ஏன்? ரெண்டு ஸ்வீட் சாப்பிட வேண்டியிருந்து ஒரே ஒரு ஸ்வீட் தான் சாப்பிட்டேன். யார் ரொம்ப பேருக்கு இது ஒரு ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அவனுக்கு புத்தியே இல்லை சார். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு புத்தியே இல்லை. என் புத்தியே செருப்பால் அடிச்சுக்கணும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க எப்படி அடிச்சுக்கிறதுன்னு தெரியலையா, தலையில தான் அடிச்சுக்க முடியும். புத்தியே செருப்பால புத்தி ஏதாவது தனியா இருக்குதா? இந்த தலையை கைய காலுன்னு நம்ம பல இடத்துல பேசுவோம். பேசும்போது அது அறிவில்லாம பேசுவோம். அது விடுங்க, அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி என்று சொல்லுகிறோம். இது உதாரணம் பார்க்கலாமா? என்னுடைய தலை, என்னுடைய கை, என்னுடைய பேப்பர், என்னுடைய புத்தகம், என்னுடைய வேட்டி, என்னுடைய சட்டை. இப்ப பாருங்க, சட்டை நானா, வேட்டி நானா, புத்தகம் நானா? கிடையாது. அது என்னுடையது, அது வேறு பொருள், நான் வேறு பொருள். ஆக வேட்டி நான் இல்லை, சட்டை நான் இல்லை. இப்போ சட்டை நான் இல்லேன் அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொல்றேன்? என்னுடைய சட்டைன்னு சொல்றேன். இப்ப என்னுடைய சட்டைன்னு சொல்ற மாதிரி தான் என்னுடைய பேர், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி. இந்த அஞ்சுமே நம்ம என்ன சொல்றோம்? என்னுடையதுன்னு சொல்லுகிறோம். நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, என் உயிர் போன கூடு விட்டு ஆவிதான் இங்கு ஆவிதான் போயின பின் பாவிகால் யாரே அனுபவிப்பார் பாவிகால் எந்த பணம் என்று அவையார் சொல்லுவார். இப்ப என் உயிர் போயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்போம். இப்போ என் பேர், என் பெரிய கெடுக்கிறதுக்கு பிள்ளைகளை எனக்கு வந்து என் பேரை கெடுக்கிறது தான் வந்து இருக்குது. என் பேரை ஏண்டாக கெடுக்கிறேன்னு சொல்றோம். இப்ப பேருங்கிறது வேற, என் உடம்பு வலி சார் அப்படின்னு சொல்றோம். என் உடம்புங்கிறது வேற, என் உயிர் போயிட்ட பிற்பாடு நான் என்ன பண்ண போறேன்? உயிருங்கிறது வேற, என் மனசே சரியில்லை, மனசுங்கிறது வேற, எனக்கு புத்தியே இல்லை, என் புத்தி குழம்பி போயிடுச்சு, என்னென்னமோ பேசுறோம், அவருக்கு புத்தி இல்லை, இப்படி எல்லாம் சொல்றோம். இப்போ இந்த அஞ்சுமே நான் கிடையாது. யோசிச்சு பாருங்க, பேர் நான் இல்லை, உடல் நான் இல்லை, பிராணம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தியும் நான் இல்லை. அப்படின்னா நான் யார்? அடுத்தது வரும். அப்படின்னா நான் யார்? நான் யார் என்று சொல்லதான் இங்க முக்கியமானது இருக்கும். அப்ப நான் யார் என்று சொல்லும் பொழுது இதை சொல்லுகின்றார் ஆறுயிர் தொகை. இது யாரு? ஆன்றதோர் தொல்பதி ஆறுயிர் தொகை. இந்த இடத்துல கச்சியப்பர் அதை பாடுகிறார். இது யார் என்று கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப விரிவெஞ்சி நான் இதெல்லாம் சுருக்கமாக இதெல்லாம் ரொம்ப உதாரணத்துடன் நிதானமா சொல்லிக்கொண்டு செல்ல நேரமில்லாத காரணத்தினாலே செல்லுகிறேன், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்லுகிறேன். இப்ப நான்கிறது யார்? இப்ப அஞ்சுமே கிடையாது, அதை தவிர இன்னொரு பொருள் இருக்க வேண்டுமா? இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் யார் என்று கேட்டால் ஆர் உயிர் தொகை. இங்க உயிர் என்று சொல்லக்கூடியது பிராணவாயு கிடையாது. இங்க உயிர் என்று சொல்லக்கூடியது ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் ஆறுயிர் தொகை, கூட்டமான உயிர்கள், ஆத்மாக்கள், ஆத்ம கூட்டங்கள், ஜீவாத்ம கூட்டங்கள். ஆக இப்ப முருகன்கிற நீங்களோ, சுப்பிரமணியன்கிற நீங்களோ, சங்கரன்கிற நீங்களோ, கணேசன்கிற நீங்களோ, வைத்தியநாதன்கிற நானோ, நாம் இந்த பெயர் கிடையாது, பெயர்கள் கிடையாது, சரிங்களா?
இந்த பெயர்கள் நாம் கிடையாது, இந்த உடல்கள் கிடையாது, இந்த உயிர் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, நாம் இதை தாண்டியவர்களாக இருக்கிறோம். அதை சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, இதை ஜீவாத்மா ஜீவன் என்று சொல்லுகின்றன. ஜீவன், இவன் ஆத்மா, இவன் சின்ன ஆத்மா ஜீவாத்மா, அவன் பரமாத்மா பரம்பொருள் பெரிய பொருள், இவன் ஜீவாத்மா என்று சொல்லுகின்றன. இவன் எப்பேற்பட்டவன், இவன் அணுமாத்திரமாக சின்னதாக இருக்கக்கூடியவன், இப்படிலாம் சொல்லுகின்றன. சரி, இப்ப ஒரு பொருள் நம்ம வைத்திருக்கலாம், இதெல்லாம் நான் இல்லை நான் இல்லைன்னு. இது வருணனுடைய புத்திரர் பிருகு வாருணின சொல்லி அவர் வந்து, இதுக்கு ஒரு உபனிஷத்து உண்டு, அவர் நூறு வருஷம் தபஸ் பண்ணாராம். அவரிடத்துல போய் எது சத்தியம்னு அப்பாவிடத்துல போய் கேட்கிறார். கேட்கும் பொழுது நீங்க தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு முதல்ல அவர் என்ன பண்ற, அன்னத்தினால வளரக்கூடிய அன்னமயமான இதுதான் உடம்பு தான் உண்மை சத்தியம் அப்படின்னு நினைக்கிறார். கிடையாதுங்கிறப்பா திருப்பி போய் 100 வருஷம் தபஸ் பண்றார். இல்லை, அடுத்தது வந்து பிராணமயமாக இருக்கக்கூடிய பிராணம் தான் சத்தியம், அதுதான் நான், கிடையாது போன்றார். அடுத்த 100 வருஷம் தபஸ் பண்றார். இல்ல, மனோமயமாக இருக்கக்கூடிய மனம் தான் நான்றார். இல்லே போன்றார். அடுத்தது புத்திமயமாக, அதை விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய புத்தி தான் நான்றார், கிடையாது போன்றார். அடுத்ததான் வரவே இல்லையா அப்பா, அப்பாட்ட வரவே இல்லை புள்ள, இவர் அப்பா புள்ளையை தேடி போறார். என்னாச்சுன்னா ஆனந்தமய கோஷமாக இருக்கப்பட்ட ஆத்மா ஜீவாத்மா நான் சொல்லுகிறார். இது உபநிஷத்துல வரக்கூடிய கதை. என்ன கருத்து, யார் ஜீவாத்மா என்றும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்போ பிராணமயம், அதான் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இந்த நாலும் நான் கிடையாது. அதை தான் நம்ம பார்த்தோம். அதை அன்னமயமாக இருக்கப்பட்ட உடல், அதுக்கு இருக்கக்கூடிய பெயர், பெயரும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல, சரிங்களா. அடுத்தது பிராணமய கோஷம் என்று சொல்லுகிறார், அந்த பிராணம் நான் அல்ல. மனோமய கோஷம் என்று சொல்ல முடியாத, மனோமயமாக இருக்கக்கூடியது மனசும் நான் அல்ல, விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய புத்தியும் நான் அல்ல, ஆனந்தமாக இருக்கப்படக்கூடிய ஆத்மா, அந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருளாலே படைக்கப்பட்ட ஜீவாத்மா நான். சரி, இந்த ஜீவாத்மா நான் சொன்னா இது உடனே அடுத்த கேள்வி வரும். இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இது ஏன் ஜீவாத்மா இப்படி இருக்கு. ஒண்ணு, ஜீவாத்மா இருக்குன்னா ஜீவாத்மா வேறையா, இப்ப நான் தான் இங்க இருக்கிறனா, அப்படின்னா எல்லாருமே ஒன்னா, ஒண்ணுதான் நம்ம இருக்கிறோமா, இப்போ நீங்களும் ஜீவாத்மா, நானும் ஜீவாத்மா, அவங்களும் ஜீவாத்மா, எல்லாரும் ஜீவாத்மா, அப்படின்னா எத்தனை ஜீவாத்மா இருக்கு, ஜீவாத்மாவை தவிர வேற ஏதாவது இருக்குதா. சரி, ஜீவாத்மா இங்க இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இத்தனை கேள்வி வருமா இல்லையா. இப்ப நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், இந்த உலகத்துல நான் இருக்கிறேன்னா, சரி நான் தான் ஜீவாத்மா, வைத்தியநாதன்லாம் இல்லை, விடுங்க வைத்தியநாதன் கிடையாது, இப்படிப்பட்ட உருவம் கிடையாது, நான் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டா நான் இந்த உலகத்துல ஏன் இருக்கிறேன். அடுத்த கேள்வி வரும், சரி உலகத்துல நான் என்ன பண்ணணும், நான் யார், என்னுடைய ஸ்வரூபம் அதான், என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய நிலை என்ன, நான் என்னவா, ஏன் வந்தேன். இப்ப நானே நினைச்சு இங்க பிறந்தனா, எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதா. இப்போ நான் வந்து இந்த உடல்ல நான் வந்து வந்திருக்கிறேன். இப்போ நீங்க ஒரு உடல்ல இருக்கிறீங்க, அவர் ஒரு உடல்ல இருக்கிறார், இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் உண்டு, நான் நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே இப்ப ஜீவாத்மா நான் சொல்லிட்டேன், சரி ஜீவாத்மா ஆயிடுத்து, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், இப்ப நீங்க வேற நான் வேறையா, இப்ப நீங்க ஒரு ஜீவாத்மா நான் ஒரு ஜீவாத்மாவா. இங்கதான் முக்கியமான ஒரு கருத்து உண்டு, ஆறு தொகை ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். இதே கட்சியப்பர் அடுத்தது 6வது செய்யுள் இந்த படலத்துல வரும். மூவகை எனும் தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உலப்பில அனாதி உள்ளன. இத சின்னமா நம்ம ஒரு விளக்க சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். கண்டிப்பா ஒரு ஜீவாத்மா கிடையாது, சைவ சித்தாந்தத்து பிரகாரம் ஒரு ஜீவாத்மா கிடையாது. அத்வைதம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒரு பொருள், அந்த பொருள் தான் பரமாத்மாவாக ஜீவாத்மாவாக இந்த உலகமாக எல்லாமாக இருக்கிறது என்று சொல்லப்படும். ஆனா சைவ சித்தாந்தம் அதை ஒப்புக்கொள்வது கிடையாது, அதை ஒப்புக்கொள்வதில்லை. அதாவது ஏகான்மவாதம் என்று சொல்லக்கூடிய அத்வைதத்தை சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வதில்லை. இங்க சைவ சித்தாந்தத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஆவிகள் உலப்பில, ஆவிகள்னா பேய் பிசாசுன்னு நினைச்சுக்க வேண்டாம், இங்க ஆவிகள்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு பேரு. ஆத்மான்னு நாம சொல்றது இல்லையா, அவர் ஆத்மரூபமாக அப்படியே பிரேத்த ரூபன் ஆத்மரூபமா ஆவி ஆவியே பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு ஆவியும் இல்லை, நீதாவி இந்த ஆவிதான். இந்த ஆவி என்னன்னா நம்ம ஆத்மா. ஆவிகள் உலப்பிலே ஏராளமான எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியவை. காரணம் என்ன, இப்போ நாம் ஒரு இந்த வடிவத்திலே இருக்கிறேன், நீங்க ஒரு வடிவத்திலே இருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கிறோம். இப்ப நாய் கோழி குருவி மரம் செடி கொடி எல்லாமே ஆத்மாக்கள், எல்லாமே ஆத்மாக்கள், புல்லாகி பூடாய் புழுவாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய்
பேயாய் கடங்களாய் மல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லோன் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்று சொல்லுகின்றாரே. இப்போ அதத்தான் முதல்ல இன்னொரு இடத்திலையும் பார்த்தோம், விந்து வேதித்த வடிவங்களாய் எத்திசையும் மின் சராச்சரர் குலமும் வந்துலாவி. சர அச்சர, சரம்னா நடக்கக்கூடியது அதாவது அசையக்கூடியது, அச்சரம்னா அசையாதது. இப்போ அசையக்கூடிய அசையாத பொருள்களாக எல்லாமே இருக்கிறது, இந்த உடல் கொண்டு இருக்கிறது. இந்த உடல் எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது, ஒரு பதம் இருபதும் அறுபதும் உடன் அரு உணர்வுற இருபதம் உடனாடி உருகிட முழுமதி தழல் என ஒளிதிகள் வெளியோடு ஒளிபெற விரவாதே என்று சொல்லும்படியாக இந்த 36-64 தத்துவங்களை எல்லாம் கொண்டிருப்பதாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் ஜீவாத்மான சொல்லிட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறோம். ஒருத்தர் கருப்பா இருக்கிறார், ஒருத்தர் செவப்பா இருக்கிறார், ஒருத்தர் குட்டையா இருக்கிறார், ஒருத்தர் நெட்டையா இருக்கிறார், ஒருத்தருக்கு பேச தெரிகிறது, ஒருத்தருக்கு பேச தெரியல, ஒருத்தர் பணக்காரனா இருக்கிறார், இன்னொருத்தர் ஏழையா இருக்கிறார், இன்னொருத்தர் குண்டா இருக்கிறார், ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறார். இப்போ எல்லாம் ஜீவாத்மா, ஏன் இத்தனை பேதங்கள் இருக்கின்ற ஜீவாத்மாக்களிடத்தில் ஜீவா எல்லாமே ஜீவாத்மான்னு சொல்லிட்டா ஏன் ஒன்று நாயாக இருக்கிறது, ஒன்று நரியாக இருக்கிறது, ஒன்று கோழியாக இருக்கிறது, ஒன்று பூனையாக இருக்கிறது, மனிதராக இருக்கிறது, மனிதர்களையும் பலவிதமான வடிவங்களாக இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறோம்? இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல பொழுது ஏன் இத்தனை வடிவங்களா எல்லாம் ஒரே மாதிரி, இந்த இயந்திரம் படத்தில் வர்ற மாதிரி குளோனிங் பண்ண மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி அப்படி அச்சு போட்ட மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னா இல்லையே. இப்ப ஜீவாத்மாக்கள் பல, இப்ப ஜீவாத்மாக்கள் பல என்று சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார் ஆதிகள் உலப்பிலே ஏராளம்.

உடலிலே இருக்கிறேன், வல்லசுரராகி முனிவராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது. இந்த பிறப்பு என்னால் ஏற்பட்டதா? இப்ப நான் நினைச்ச பொழுது இல்லை, எனக்கு இந்த பிறப்பு பிடிக்கல, நான் உடனே வந்து பெரிய தேவஸ்வரூபம் இல்ல, நான் அவரை மாதிரி பணக்காரர் கோடீஸ்வரன் ஆகணும் நான் நினைச்சா முடியுதா? முடியல. இப்போ இந்த பிறப்பு ஒருத்தனை இருத்தனை பல கோடியதா என்று சொல்லும்படியாக எத்தனையோ கோடிக்கணக்கான பிறப்புகளாக ஏற்படுகிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான வடிவங்களிலே இந்த ஆத்மாக்கள் அனாதியாக பலவிதமான ரூபங்களிலே இந்த ஆத்மாக்கள் இருக்கின்றது. இது ஏன் இப்படி பிறந்தது, இது ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்று சொன்னால், சின்ன சிம்பிள் லாஜிக் ஒண்ணுமே கிடையாது. இந்த சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் லாஜிக், காமன் சென்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரணமான அறிவை இதுக்கு பயன்படுத்தினா போதும். என்ன இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சார் நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுகமா இருக்கு, தூக்கம் வருது, நல்லா தூங்கினேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன். சொல்றமா சார், தெரியாதனமா நெருப்பு இருந்து பார்க்கல, டக்குன்னு திரும்பின கை பட்டுடுது, சுட்டுடுது, எரியுது சார். நான் உதாரணங்களா சும்மா சொல்லிட்டு வரேன், சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லிட்டு வரேன். அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சனா சில்லுன்னு இருந்தது சார். இப்போ இதுக்கு எந்த எதுக்காக நான் வர்றேங்கிறது கண்ணிக்க வேண்டும். நீங்க நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுக்கமா தூக்கம் வருது, நல்லா தூங்கினேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன், நெருப்புல கைய வச்சேன் சுட்டுடுத்து, தண்ணிக்குள்ள கைய வச்சேன் குளுக்குளோன்னு இருந்தது. வேற எங்கேயும் நீங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம். ஒரு செயல் அதனுடைய விளைவு, சாப்பிடுவது செயல், தூக்கம் என்பது விளைவு, நல்ல தூக்கம்ங்கிறது செயல், ஃப்ரெஷ் ஆயிட்டேங்கிறது விளைவு, தீக்குள்ள விரலை வச்சேங்கிறது செயல், சுட்டுப்பட்டு எரியுதேங்கிறது விளைவு, தண்ணிக்குள்ள கைய வச்சேங்கிறது செயல், குழுக்குழுன்னு இருக்கிறது விளைவு, அவ்வளவுதான் சார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறோம், எதுக்காக இத்தனை விதவிதமா இருக்கிறோம், ஏன் இத்தனை விதவிதமா? மற்ற மதங்களுக்கும் நம்முடைய சித்தாந்தத்துக்கும் இந்த வைதிக சமயத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? சத்தியத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லும், அது மட்டும் கிடையாது, இதுதான் சத்தியம். நான் மற்ற மதங்களை குறைத்து சொல்லவில்லை. எப்போ கடவுள் ஒரு இடத்துல இந்த இதுதான், நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிறப்புக்கு மேல மறுபிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது, நாம் அப்படி இல்லை. பிறப்புகள் ஏராளமான பிறப்புகள் இருக்கின்றன என்று நம்ம ஒப்புக்கொள்கிறோம். ஜன்ம கோட்டி சதைரபிகி என்று சொல்லுவார் கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது, ஞானம் வர்றதுக்கு ஜன்ம கோட்டி சதைரபிகி என்று ஆயிரம் கோடி ஜன்மங்கள் வர வேண்டும், அப்பதான் ஞானங்கிற ஒன்னே வரும் அவரிடத்துல என்று அவர் சொல்லுவார். இப்ப அத்தனை கோடி எத்தனையோ ஆயிரம் கோடி பிறவிகள் தோன்றிக் கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த பிறவிகளுக்கு காரணம் என்ன? இப்ப இது நம்ம சொன்னதுலதான் விடை. சிம்பிளான விஷயம் என்ன, லாஜிக், சிம்பிள் லாஜிக். ஒரு காரியம், ஒரு செயல், அதனுடைய விளைவு, ஒரு செயல் அதனுடைய விளைவு, இது அதனுடைய விளைவு. நம்ம இப்படி சொல்லலாம், x plus 5 is equal to 10 அப்படினு சொல்றானே, உடனே என்ன, x is equal to 10 minus 5 is equal to 5 னு சொல்றது இல்லையா? ஒரு கணக்கு, இந்த கணக்கு சொல்றது இல்லையா நம்ம? அதே போல தான் எனக்கு ஒரு சூத்திரம் தெரியும், என்ன, ஒரு காரியம் செய்தால், ஒரு செயல் இருந்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கும், ஒத்துக்கிறமா? இப்போ இந்த உடல் என்பது விளைவு, இந்த பிறவி என்பது விளைவு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் இருக்கிறது, லாஜிக் இல்லீங்களா? சாதாரணமான அறிவு இது, அதுதான் அவர் சொல்லுகிறார். தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்து மாயுமே. நான் பிறக்கின்றேன், இறக்கின்றேன், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடவே செயனம் என்று சொல்லும்படியாக பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறேன். இந்த பிறப்பும் இறப்பும் ஏன் வந்தது? ஒரு விஷயம், இந்த பிறப்பிலேயே இந்த பிறப்பு ஏன் வந்தது? நான் ஏன் ஒரு நாயா பிறந்திருக்க கூடாது, நரியா பிறந்திருக்க கூடாது, ஏன் மனுஷனா பிறந்தேன்? சரி, மனுஷனா பிறந்தவன ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன்? நான் ஒரு நடுத்தரத்துல இருக்கிறேன், பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. பணக்காரன் பணக்காரன் சொல்லிக்கிறது இல்லை, அடுத்த விஷயம், நான் பணக்காரன் இல்லை, நான் நடுவாந்தரம் தான் சார். அதுக்காக பணக்காரன் பணக்காரன் நினைச்சுக்கோட்டான், நான் நடுவாந்தரம், சரிங்களா? இப்ப நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன், நான் ஏன் இந்த நிறத்தோடு இருக்கிறேன், நான் ஏன் இந்த உருவத்தோடு, ஒரு 500 kg இருக்க கூடாதா? நல்லா அப்படிலாம் ஆசைப்படலை, கவலைப்படாதீங்க, இருக்கிறதே போதும். 500 kg ஒரு பெரிய உடல் வேணும்ல நான் நினைச்சுக்கல. ஆனா ஏன் ஒருத்தன் அப்படி இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த உடல்களிலேயே, இந்த பிறப்புகளிலேயே பல விஷயங்கள் இருக்கு. இது விளைவு, இது ரிசல்ட். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செயல் இருந்திருக்கிறது, அந்த செயலைத்தான்

0: சைவ சித்தாந்தத்துல கர்மம் அல்லது வினை என்று சொல்லுகிறோம். அவன் வினை வச்சுட்டான் சார், வினை பிடிச்சவன் சார். அந்த வினையெல்லாம் நான் சொல்லல. வினை என்பது செயல், கர்மா என்பது செயல். இந்த செயல் நற்செயல் தீச்செயல் இதற்கு தகுந்தபடியாக நாம் பிறக்கிறோம். இதை இங்க கச்சியப்பர் சொல்லுகிறார். தீவினை அதாவது காசியப்பர் சொல்லுகிறார், கச்சியப்பர் சொல்ற காசியப்பர் சொல்லக்கூடியது கந்தபுராண காந்தத்துல இருக்கிறதா இங்க எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார். தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதிர்த்து மாயுமே. தீவினை நல்வினை திறம், நான் நல்ல செயல் தீய செயல் செய்திருக்கிறேன், அதாவது நல்ல கர்மா தீய கர்மா, நல்ல வினை தீய வினை செய்திருக்கிறேன். இதற்கு தகுந்தபடியாக செயலுக்கு தகுந்தபடியாக தண்ணீரிலே வைத்தால் குழுகுழு என்று இருப்பதைப் போலவே, நெருப்பிலே கையை வைத்தால் சுடுவதைப் போலவே, நன்றாக சாப்பிட்டால் தூக்கம் வருவதைப் போலவே ஒரு செயல் அந்த செயலின் காரணத்தினாலே விளைவு. தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் நான் பிறக்கிறேன். எப்படிப்பட்ட பிறப்பினார்? பாரியடை உதித்திடும், பாறை சூதரு நீரிடை உதித்திடும், நெருப்பில் வாயுவில் சீரிடை விசும்பிடை சேரும், அன்னலை கோரிடை நிலை என உரைக்கற்பாதல் பலதோ. பிறப்புனா இந்த பிறப்பு மனுஷன் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடியது பாறை சூழ்ந்து இருக்கக்கூடியது, நீரிலே இருக்கக்கூடியது, நெருப்பிலே இருக்கக்கூடியது, கிருமிகளாக இந்த காற்றிலே இருக்கக்கூடியது, ஆகாசத்திலே இருக்கக்கூடியது, எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான். நினைச்சுங்க, என்னமோ வைத்தியநாதன் இங்க உட்காந்துட்டா நான் ஜீவாத்மா, நாய் அந்த நாய் ஜீவாத்மா இல்லையா நினைக்க வேண்டாம், மீன் ஜீவாத்மா இல்லையா நினைச்சுக்க வேண்டாம், புழு ஜீவாத்மா இல்லையா நினைச்சுக்க வேண்டாம், சின்ன கிருமி கீடங்கள் எல்லாம் ஜீவாத்மா இல்லையா நினைச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஜீவாத்மாக்கள். ஒவ்வொரு இடத்துல இது அடுத்தது சொல்லுகிறார். மக்களாம் விலங்குமாம், மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம், புல்லுமாம் அதில் மிக்க தாவரமுமாம், விலங்கல் தானமாம், திக்கலாம் இறைபுரி தேவும் யாவுமாம். ரொம்ப அழகு, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. நான் கந்த புராணத்துல எனக்கு ரொம்ப விஷயம், எனக்கு ஒண்ணும் தமிழ் அறிவெல்லாம் பெரிய ஞானஸ்தெல்லாம் கிடையாது, பண்டிதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ் படிக்கும் பொழுது எளிமையாக கச்சியப்பர் சொல்லுகிறார். அதுவும் கந்த புராணத்துல கச்சியப்பர் தத்துவங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் பயன்படுத்துவார். சில இடங்கள்ல வேற வேற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். நம்ம டிக்ஷனரி எடுத்து நான் பார்க்கணும், நீ கண்டு பாரு இதுக்கு தமிழுக்கு என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப நீங்க வந்து பாருங்க, யாரு எப்படி இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி பிறக்கின்றன? மக்களாம் மக்களாக ஆகும், விலங்குமாம் விலங்குகளாக விலங்குகளாகவும் இருக்கும், மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம். இதெல்லாம் புரியறதுக்கு என்ன உங்களுக்கு தனியா நிகண்டு வேணுமா என்ன, யாராவது ஒரு பண்டிதர் வேணுமா என்ன, புரிஞ்சுக்க முடியாத பறவையாக இருக்கும். புல்லுமா, புல்லும் ஜீவாத்மா, அதில் மிக்க தாவரமுமாம், விலங்கல் தானமாம், திக்கலாம் இறை புரி தேவும் யாவுமாம், அது ஆணை செலுத்தக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய தேவர்களாகவும் இருக்கிறது. அது மட்டுமில்ல, பிறந்திடும் முன்செனும் பிறந்த பின்னர்மை துறந்திடும், சில பகல் இறம் இருந்து துஞ்சுமான், சிறந்திடு காலையில் தேயும் மூப்பினில் இறந்திடும், அதன் பரிசு இயம்பலாகுமோ. சிலது வந்து பிறந்த உடனே செத்து போயிடுது, சிலது கொஞ்ச நாள் கழிச்சு சாகிறது. அதான் இது வேற ஒண்ணும் கிடையாது. பிறந்திடும் முன்செனும் பிறந்த பின்னர்மை துறந்திடும், சில பகல் இருந்து துஞ்சுமான், கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் இருந்து சாகும், சிறந்திடு காலையில் தேயும் மூப்பினில் இறந்திடும், நல்ல வயசான பிறகு சாகும். சில பேர் வந்து சின்ன வயசுலயே பிறந்தவுடனே செத்து போயிடுது, பறக்கும் போதே செத்து போயிடுது, பிறந்தவுடனே செத்து போயிடுது, கொஞ்ச நாள் இருந்து சாகிறது, நடுவயத்துல சாகிறது, நல்லா மூப்பு வந்த பிறகு சாகிறது. இப்போ இந்த ஜீவாத்மாக்கள் வந்து புல்லாக பூடாக புழுவாக தாவரமாக ஜங்கமமாக விலங்குகளாக பறவையாக மனிதராக தேவராக எல்லாமாக இருக்கிறது. இப்படி இவர்கள் பிறந்து மாய்வதற்கு எது காரணம்? தீவினை நல்வினை திறம், அதாவது நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் காரணம். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடுத்த கருத்து. இப்போ அவர் சொல்லி இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் இப்போ ஒன்றை பார்த்தோம். என்ன? உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்றன அரைக்கழல் மைந்தர்கள், அரிய மாதவ நெரிசனில் மூவிதும் நிற்றில் அன்னதன் முறைதனை வாய்மையான் மொழிவன் கண்ணினோ, சான்றவர் ஐந்திட தக்கவாம் பொருள் மூன்றுட மறையெல்லாம் மொழிய நின்றன. இதைத்தான் காசியவர் சொல்லுகிறார். என்ன? சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுட. இங்க ஒரு சின்ன இன்னொரு கருத்துன்னு சொல்லிடுறேன். ரொம்ப பேர் நானும் இருக்கலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப் இருக்கலாம். இது என் கருத்து என் கருத்து என் கருத்துன்னு சொல்றோம், பெரிய முட்டாள்தனம். ஏன் கருத்துங்கிறதே கிடையாது, அகங்காரம். பெரியவங்க சொன்னாங்க அதைத்தான் நான் சொல்ல முடியும், என் கருத்துன்னு நான் எதையுமே சொல்ல முடியாது. நான் அதனாலதான் சொல்லும் பொழுது இப்படி வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு விடுறேன். இது மாதிரி நான் நினைக்கிறேன், சரியா இருந்தா எடுத்துருங்க, தவறா இருந்தா விட்டுருங்க. ஏன்னு பெரியவங்க சொன்னதெல்லாம் படித்ததோ கேட்டதோ என்னோட அறிவு கிடையாது. இந்த தோன்றிய கருத்தை சொல்லுகிறேன், அது சரியாக பெரியவர்கள் சொல்வதற்கு பொருந்தி இருக்குமானால் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா தள்ளிவிட வேண்டும். இங்கு காசியபர் சொல்லுகிறார், சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள், பெரியவர்கள் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள், அவர்கள் இதை பரிசோதிக்க இதை உணரத்தக்க பொருள்கள் மூன்றுல மூன்று பொருள்கள் இருக்கின்றன. இதைத்தான் எல்லாரும் யோசிக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். அந்த மூன்று பொருள் என்ன? அதை மறையலாம் மொழிய நின்றன, அதை வேதங்கள் எல்லாம் இதுதான் சொல்லுகின்றன. அனாதியாக இருக்கப்பட்ட மூன்று விஷயங்களைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முத பார்த்தது என்ன? ஆறுயிர் தொகை, ஆறுயிர் தொகை, அதைத்தான் முதல்ல பார்த்தோம். இந்த ஜீவாத்மாக்கள் இது ஒன்று ரெண்டு கிடையாது, ஏராளமாக தொகை தொகையாக இருக்கின்றன. ஆவிகள் உழப்பின அனாதி உள்ளன என்று பார்த்தமே, அப்படி ஏராளமான ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. ஆறுயிர் தொகை, அது மட்டும் கிடையாது, அவை அனாதி உள்ளன. சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான கருத்து ஜீவாத்மாவும் அனாதி. அடுத்தது அதனை பிணிக்கக்கூடிய பாசம் என்று சொல்லுவார்கள். ஜீவாத்மாக்களை சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது பசு என்று சொல்லுவார்கள். இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லுகிறோம், உயிர் தொகை, ஆவிகள், ஜீவாத்மா, இதையெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது பசு என்று சொல்லுவார்கள். இந்த பசு என்று சொல்லக்கூடிய ஆவிகள் ஆறுயிர் தொகை, இதை வந்து பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா வாந்திகள் தழையன வகுப்பர் அன்னவே. தலை என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல காசியவர். தலைன்னா சைவ சித்தாந்தத்துல பாசம் என்று சொல்லுவார்கள். இந்த பாசமும் அநாதி. அநாதின்னா இதுக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அந்த பாசம் என்பது என்ன? அதுக்கு மூன்று சொல்லுவார்கள். மூன்று பொருளை நாம் அறிய வேண்டும். அதுல இப்ப ஒரு பொருள் பார்த்துட்டோம், என்ன? ஆறு தொகைங்கிற ஜீவாத்மாக்கள், உயிர்கள், ஆவிகள், இதை பார்த்துட்டோம். திருப்பி சொல்றேன், ஜீவாத்மாக்கள், என்ன ஆவின்னு சொன்னா சில பேர் தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 23. பிரம்மதேவர் கூறுகிறார், முனீஸ்வரரே, பார்வதி பிராட்டி சிவபெருமானை அடைய வேண்டி வெகுகாலம் கடும் தவம் இயற்றிய போதிலும் சிவபெருமான் அவள் எதிரில் தோன்றினாரில்லை. அப்பொழுது இமவான், மேனை, மேரு பர்வதம், மந்திர பர்வதம் ஆகிய அனைவரும் வந்து சிவபெருமானை பெறுவது மிக மிக கடினம், விண்ணில் நீந்து வரும் நிலவை கையில் பிடிக்க முடியுமா என்று பலவாறாக கூறி அவளது தவத்தை விடுத்து வீடு திரும்புமாறு வேண்டினர். ஆனால் அவர்கள் கூறியதை கேட்ட பார்வதி தேவி பதில் உரைக்கலானாள், தந்தையே, தாயே, சுற்றத்தார்களே, நான் முதலில் கூறியதை நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்களா என்ன? பாதகமில்லை, இப்பொழுது எனது பிரதிஜையை கேளுங்கள். கோபத்திற்கு ஆட்பட்டு மன்மதனை எரித்த அப்பரமன் பற்றற்றவராக இருக்கலாம், ஆனாலும் நான் என் கடுந்தவத்தின் வலிமையால் அடியார்கள் இவந்த சிவப்பரம்பருளை நிச்சயம் மகிழ்ச்சி கொள்ளச் செய்வேன். நீங்கள் மனநிறைவோடு வீடு திரும்புங்கள், நிச்சயம் பரமன் மகிழ்ந்து வருவார், இதில் ஐயம் கொள்ள வேண்டாம். மன்மதனை எரித்தவரும் இவ்வனத்தையே எரித்தவருமான சிவபெருமானை என் தவத்தால் இங்கு வரச் செய்வேன். பெருந்தவத்திற்குத்தான் அவர் ஆட்படுவார். நான் கூறுவது உண்மை, இதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். இவ்வனத்தையே எரித்தவருமான சிவபெருமானை என் தவத்தால் இங்கு வரச் செய்வேன். பெருந்தவத்திற்குத்தான் அவர் ஆட்படுவார். நான் கூறுவது உண்மை, இதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். இனிதாக பேசும் பார்வதி, தாய் மேனை, தமையன் மைனாகம், தந்தை இமவான், மந்தரமலையரசன் முதலிய அனைவரிடமும் இவ்வாறு கூறிவிட்டு அமைதியானாள். சிவையான தேவி இவ்வாறு கூறவே வந்தவர்கள் வியந்த வண்ணம் அவளை புகழ்ந்து வந்தபடியே திரும்பினர். அவர்கள் சென்றதும் தோழிகள் சூழ இருந்த பார்வதி மேலும் உறுதி கொண்டு முன்னிலும் கடுந்தவம் இயற்றலானாள். முனிவரே, தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் அசைவன அசையாதனவான பிராணிகள் அடங்கிய உலகங்களும் அவளது கடுந்தவத்தால் வெம்மையாகின.
3: அப்பொழுது தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், சித்த சாரணர்கள், சாந்தியர்கள், முனிவர்கள், வித்யாதரர்கள், பெரும் நாகங்கள், பிரஜாபதிகள், குஹ்யகர்கள் மற்றும் உள்ள அனைவரும் பெருந்துன்பத்திற்கு ஆளாயினர். ஆனால் அதன் காரணத்தை எவரும் அறிந்திலர். அப்பொழுது புண்பட்ட இந்திரன் முதலிய தேவர்கள் மிகவும் கலக்கமுற்று தேவகுருவான வியாழ பகவானின் சொற்படி மேருமலையில் இருந்த பிரம்மாவான என்னிடம் சரணமடைந்தனர். ஒளி இழந்து கலங்கி நின்று துதிக்கும் அவர்கள் என்னிடம், இறைவா, உலகம் புண்பட கலங்கி நிற்பது ஏனோ என்று வினவினர். இதை கேட்டதும் சிவனை நினைந்த நான் உண்மை அறிந்தேன். உலகம் வெந்து நீராவது பார்வதி தேவியின் கடுந்தவத்தின் வன்மையால் என உணர்ந்த நான் உடனே அவர்களோடு ஸ்ரீமன் நாராயணரிடம் கூற திருப்பார்கடல் சென்றேன். அங்கு ஸ்ரீமன் நாராயணன் சிறந்ததோர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பது கண்டு தேவர்களோடு அவரை வணங்கி துதித்து, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, பார்வதி தேவியின் கடுந்தவத்தினால் வாடி வதங்கும் நாங்கள் உங்களையே சரணமடைந்தோம். தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று வேண்டினோம். ஆதிசேஷ படுக்கையில் சயனித்திருக்கும் திருமகள் கேழ்வனான இறைவன் இதை கேட்டு பதில் உரைத்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவர்களே, பார்வதி தேவி தவம் இயற்றும் காரணத்தை இன்றுதான் அறிந்தேன். ஆகவே நாம் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி உலக நலன் கருதி பார்வதியை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுவோம். தேவதேவனும் பினாகம் என்னும் வில்லை கையில் ஏந்தி வருமான சிவபெருமான் பார்வதி பிராட்டிக்கு வரமளித்திட அவரது ஆசிரமத்திற்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். ஆகவே நலன் நல்கும் சிவபெருமான் கடும் தவம் இயற்றும் இடத்திற்கு நாம் அனைவரும் செல்வோமே. ஸ்ரீமன் நாராயணன் கூறியதை கேட்ட தேவர்கள் ஸ்ரீ ருத்ரனிடம் செல்லவே பயந்தனர். ஏனெனில் அவரோ பிடிவாதக்காரர், கோபமே உருவானவர், உலகையே எரிக்க துணிந்தவர். தேவர்கள் கூறுகிறார்கள், எம்பெருமானே, அவரோ மிகவும் பயங்கரமானவர், உரித்தி போல் ஒளிர்பவர், பயங்கரமான கண்களை உடையவர். சினமே வடிவான அவரிடம் தாங்கள் போக முடியாது. ஏனெனில் வெற்றி கொள்ள இயலாத மன்மதனையே முன்பு சிரத்தியால் எரித்தவர். இப்பொழுதும் எங்களையும் எரித்து விட்டால் என் செய்வது? முனிவரே, இந்திரன் முதலிய தேவர்கள் கூறியதை கேட்ட திருமகள் கேழ்வனார் ஸ்ரீஹரி அவர்களுக்கு தேற்றரவு கூறி மேலும் கூறலானார். தேவர்களே, நான் இப்பொழுது கூறுவதை சற்று அன்போடும் ஆதரவோடும் கேளுங்கள். சிவபெருமான் தேவதேவர், தேவர்களின் அச்சத்தை தவிர்ப்பவர். அவர் உங்களை எரிக்க மாட்டார். நீங்களோ ஞானம் நிறைந்தவர்கள். சிவபெருமான் நலமே செய்வார் என்று கொண்டு அவரை சரணமடைய வேண்டும். அவர் மூவா முதல்வர், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், சர்வேசன், சகலனும் தஞ்சம் புகுமிடம், பரத்திற்கும் எட்டாத பரமன், பெரும் தவசி, பரம்பொருள். ஆகவே நாம் அவரை சரணம் பற்றத்தான் வேண்டும். சர்வசக்தரான ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறவே அனைவரும் பினாகபாணியான சிவபெருமானை தரிசிக்க சென்றனர். வழியில் பார்வதி தேவியின் ஆசிரமத்தை கண்டனர். ஆகவே அவளது கடுந்தவத்தை காண ஆவலுடன் அங்கு சென்றனர். அத்தவத்தை கண்ட தேவர்கள் அவளது உயர்ந்த தவ ஒளியில் மழுங்கி போயினர். தவத்தில் மூழ்கி நிற்கும் பார்வதி தேவியின் தவ ஒளி கண்டு மயங்கிய தேவர்கள் தவப்பயனே உருவெடுத்ததோ என விளங்கும் அவளை வணங்கி புகழ்ந்த வண்ணம் சிவபெருமான் இருப்பிடம் சென்றனர். முனிவரே, அவ்வாறு சென்ற அவர்கள் முதலில் உன்னை, அதாவது நாரதரை, மதனனை எரித்த சிவபெருமானிடம் அனுப்பி தாங்கள் மட்டும் தொலைவிலேயே நின்று கொண்டு சிவபெருமான் சினந்துள்ளாரா அல்லது மகிழ்ச்சியோடு உள்ளாரா என்று காண்பாராயினர். நாரதா, நீயோ பயமறியாதவன், மேலும் பரமசிவ பக்தன். ஆகவே நீ அங்கு சென்று அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டாய். பின்பு நீ திரும்பிச் சென்று விட்டு முதலிய சகல தேவர்களையும் சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றாய். அவர்களும் கணங்கள் சூழ்ந்திருக்கும் சிவபெருமான் தவ வேடத்துடன் முழங்கால் மடித்து யோகாசனத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதை கண்டனர். பரம்பொருளான சிவபெருமானை தரிசித்த பிரம்மாவான நானும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்றும் உள்ள தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரும் அவரை வணங்கி வேதம், உபநடனம், பிரம்மசூத்திரம் முதலிய துதி நூல்களால் துதிக்கலானோம். அத்தியாயம் 24. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, கையிலே சென்ற தேவர்கள் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கி துதிக்கலாயினர். அது கண்ட நந்தி தேவர் சிவபெருமானிடம், தாங்கள் ஏழை பங்காளராயிற்றே, அடியார்களும் அருண் தெய்வமும் தாங்கள் தானே என்று அவரது புகழினை பாடிய வண்ணம், இறைவா, தேவர்களும் முனிவர்களும் இப்பொழுது பெருந்துன்பத்தில் ஆழ்ந்து தங்களை சரணம் அடைந்துள்ளனர். ஆகவே சர்வேஸ்வரனான தாங்கள்தான் அவர்களை காத்துருள வேண்டும் என்று வேண்டினார். கருணையே வடிவான நந்தியம்பெருமான் இவ்வாறு வேண்டவே சிவபெருமானும் சிறிது சிறிதாக தன் கண்களை திறந்து தியானத்தை கலைத்தார். சமாதி நிலை கலைந்த பரம்பொருளான பரம ஞானியான சிவபெருமான் தேவர்களைக் கண்டு குரலுற்றார். சிவபெருமான் கூறுகிறார், ஸ்ரீமன் நாராயணனே, பிரம்மனே, தேவர்களே, நீங்கள் இங்கு வந்ததன் காரணம் என்ன? எதுவாக இருப்பினும் உடனே கூறுங்கள். சிவபெருமான் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தேவர்கள் வந்த காரணத்தை கூற வேண்டி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமுகத்தை நோக்கினர். பரம சிவபக்தரும் தேவர்களின் நலன் நாடுபவருமான ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களின் துன்பங்கள் பற்றி கூறலானார். சம்போ, தாரகாசுரன் என்பவன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான் என்பதை கூறவே தேவர்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளனர். இறைவா, தங்களது திருமகன் ஒருவனால்தான் அவனுக்கு மரணம், வேறு எவரும் அவனை வதைக்க இயலாது. இதுதான் உண்மை. நாங்கள் வணங்கி வேண்டுகிறோம். மகாதேவரே, இதை நன்கு சிந்தித்து தாங்கள்தான் கருணை புரிய வேண்டும். எம்பெருமானே, தாரகாசுரனால் வந்த இத்துன்பங்களை நீக்கி தாங்கள்தான் தேவர்களை காத்தருள வேண்டும். சம்புவே, தாங்கள் தங்கள் வலக்கரத்தால் பார்வதியின் திருக்கரத்தை பற்ற வேண்டும். இமவான் கன்னிகாதானமாக பார்வதி திராட்டியை தர தாங்கள் அவளை கைப்பிடித்து திருமணம் செய்துள்ள வேண்டும். ஸ்ரீ விட்ணு கூறியதை கேட்ட யோக புருஷனான சிவபெருமான் அவர்கள் அனைவருக்கும் நல்வழியை காட்டி கூறலுற்றார். தேவர்களே, மலையரசனின் அழகிய பெண்ணான பார்வதி தேவியை நான் மணந்ததும் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஆகிய அனைவரின் விருப்பமும் பூர்த்தியாகிவிடும். ஆனால் அவர்கள் பரம்பொருளை அடையும் வழியில் சக்தியற்றவர்களாகி விடுவார்களே. பார்வதி திருமணம் செய்து கொண்டதும் மதனனை உயிருடன் எழுப்பி விடுவாள். விஷ்ணுவே, நான் மன்மதனை எரித்து தேவர்களுக்கு பெருத்ததொரு நன்மையை செய்தேன். இன்று முதல் நீங்களும் பற்றற்று என்னோடு சேர்ந்து உறுதியோடு இருங்கள். தேவர்களே, நீங்களும் என்னைப் போலவே தனித்திருந்து வேறு எந்த ஒரு முயற்சியுமின்றி சிறந்ததொரு தவத்தை செய்யுங்கள். காமனையான மன்மதன் இல்லாததால் நீங்கள் அனைவரும் சமாதி நிலையில் அமர்ந்து பரமானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு விகாரம் அற்றவர்களாக இருங்கள். ஏனெனில் ஆசையே நரகத்திற்கான தலைவாசல். ஆசை நிறைவேறவில்லை எனில் கோபம் வருகிறது. கோபம் செய்வதறியாத மோகத்தை தருகிறது. செய்வது எது, தவிர்ப்பது எது என்பதை மறைக்கும் மோகத்தினால், அந்த மயக்கத்தினால் தவம் கெடுகிறது. ஆகவே தேவர்களான நீங்கள் ஆசையையும் சிரத்தையும் விடுங்கள். நான் கூறியதை தவறாக நினைக்க வேண்டாம். காமோகி நரகாயைவ தஸ்மாத் குரோதோபி ஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகோ, மோகாச்ச பிரம்சதே தபஹா, காமக்ரோதௌ பரித்யாஜ்யோ பவத்வி சுரசத்தமைஹி, சர்வைரேவச மந்தவ்யம் மத்வாக்யம் நான்யதா குசித்து. ஸ்ரீ விஷ்ணு கூறியதை கேட்ட யோக புருஷரான சிவபெருமான் அவர்கள் அனைவருக்கும் நல்வழியை காட்டி கூறலுற்றார். தேவர்களே, மலையரசனின் அழகிய பெண்ணான பார்வதி தேவியை நான் மணந்ததும் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஆகிய அனைவரின் விருப்பமும் பூர்த்தியாகிவிடும். ஆனால் அவர்கள் பரம்பொருளை அடையும் வழியில் சக்தியற்றவர்களாகி விடுவார்களே. பார்வதி திருமணம் செய்து கொண்டதும் மதனனை உயிருடன் எழுப்பி விடுவாள். விஷ்ணுவே, நான் மன்மதனை எரித்து தேவர்களுக்கு பெருத்துதொரு நன்மையை செய்தேன். இன்று முதல் நீங்களும் பற்றற்று என்னோடு சேர்ந்து உறுதியோடு இருங்கள். தேவர்களே, நீங்களும் என்னைப் போலவே தனித்திருந்து வேறு எந்த ஒரு முயற்சியுமின்றி சிறந்ததொரு தவத்தை செய்யுங்கள். காமனையான மன்மதன் இல்லாததால் நீங்கள் அனைவரும் சமாதி நிலையில் அமர்ந்து பரமானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு விகாரம் அற்றவர்களாக இருங்கள். ஏனெனில் ஆசையே நரகத்திற்கான தலைவாசல். ஆசை நிறைவேறவில்லை எனில் கோபம் வருகிறது. கோபம் செய்வதறியாத மோகத்தை தருகிறது. செய்வது எது, தவிர்ப்பது எது என்பதை மறைக்கும் மோகத்தினால், அதாவது மயக்கத்தினால் தவம் கெடுகிறது. ஆகவே தேவர்களான நீங்கள் ஆசையையும் சினத்தையும் விடுங்கள். நான் கூறியதை தவறாக நினைக்க வேண்டாம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, எருதுக்கொடியோனான சிவபெருமான் இவ்வாறு கூறி பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவருக்கும் பற்றற்ற நிலைக்கான தர்மத்தை உபதேசித்தார். பின் சிவபெருமான் திரும்பவும் கணங்கள் சூழ்ந்திருக்க முன்போலவே தியான யோகத்தில் அமர்ந்தார். பரபிரம்ம பரமாத்மாவான தன்னைத்தானே தன்னுள் சிந்திக்கலானார். ஆன்மஸ்வரூபமான பரம்பொருளோ தானாகவே மகிழ்ந்திருப்பது, எங்கும் நீக்கமர நிறைந்து ஒளிர்வது, விகாரமற்றது, குற்றமற்றது, பரத்திற்கும் பரமானது, என்றும் இருப்பது, தான் அற்றது, எட்ட முடியாதது, சொல்லையும் பொருளையும் கடந்தது, முக்குணமற்றது, ஞானத்தினால் மட்டுமே அறியப்படுவது, மாயையான பிரகிருதியை கடந்தது. இவ்வாறான பரம்பொருளை தியானித்த வண்ணம் உலகை படைத்து காத்து கரந்தடிக்கும் சிவபெருமான் தியான யோகத்தில் நின்று ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தாள். ஸ்ரீமன் நாராயணன் இந்திரன் முதலிய தேவர்கள் திரும்பவும் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்தது கண்டு நந்தியன் பெருமானிடம் கூற அவரும் தன் எளிமையை காட்டி இறைவனை துதிப்போம் என்றார். உடனே தேவர்களும், தேவதேவரே, மகாதேவரே, கருணைக்கடலே, இறைவா, நாங்கள் தங்களையே சரணமடைந்தோம், எங்களது துன்பங்களை நீக்கி காத்தருள வேண்டும் என்று வேண்டி புலம்பினர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு தேவர்கள் பரிதாபத்திற்குரிய துதிகளால் இறைவனை துதித்தனர். பின்பு வருத்தத்தில் கலங்கிய தேவர்கள் துக்கம் வீரிக்கள உரத்த குரலில் அழத் தொடங்கினர். ஸ்ரீமன் நாராயணனும் என்னோடு சேர்ந்து சிவபெருமானை மனதில் நினைந்த வண்ணம் பரிதாபத்திற்குரிய நிலையில் தங்கள் எண்ணத்தை வெளியிட்டார். நானும் ஸ்ரீஹரியும் மற்றும் உள்ள தேவர்களும் இவ்வாறு துதிக்கவே சிவபெருமான் அடியார்க்கு எளியவர் ஆனதால் தன் தியானத்தை கலைத்தார். அப்பொழுது அவர் மன மகிழ்ச்சியோடு இருந்தார். இறைவனும் கருணை ஒளியும் தன் திருக்கண்களால் அனைவரையும் நோக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்த வண்ணம், ஸ்ரீ விஷ்ணுவே, பிரம்மதேவரே, இந்திராதி தேவர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் இங்கு வந்த நோக்கம் என்னவோ உண்மையை கூறுங்கள் என்று வினவினார். ஸ்ரீஹரி கூறுகிறார், மகேசா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். அனைவருள்ளும் அந்தர்யாமியாக விளங்கும் ஈஸ்வரன் எங்கள் மனதில் உள்ள எண்ணத்தை தாங்கள் அறியவில்லையா? உங்களுக்கு நிச்சயம் தெரியும். இருந்தும் தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நானாக சொல்லுகிறேன். நன்மையே விளைபவர் தாங்கள். ஆகவேதான் தங்களை சங்கரன் என்று அழைக்கின்றனர். தேவர்களான நாங்கள் அனைவரும் தாரகாசுரனால் பலவாறான துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். அதனால்தான் நாங்கள் அனைவரும் தங்களை துதித்து போற்றுகின்றோம். தங்களுக்காகத்தான் பார்வதி பிராட்டி இவமாரிடம் பிறக்க வேண்டினோம். தங்கள் மூலம் பார்வதி பிராட்டியின் திருவயிற்றில் தோன்றும் பிள்ளையால்தான் தாரகாசுரனுக்கு வருணம். இதைத் தவிர வேறு எந்த ஓர் உபாயமும் இல்லை. பிரம்மதேவரும் அவ்வசுரனுக்கு அவ்வாறே வரமளித்துள்ளார். வேறு எவராலும் அவனுக்கு மரணமில்லை. ஆகவேதான் அவன் சிறிதும் பயமின்றி தைரியமாக அகில உலகிற்கும் துன்பம் விளைவிக்கிறான். இங்கு நாரதர் கூறியபடி பார்வதி கடும் தவம் ஏற்றி வருகிறாள். அவளது கடும் தவத்தின் வெம்மையால் மூ உலகங்களிலும் உள்ள ஜீவராசிகள் தவிக்கிறார்கள். ஆகவே பரமேசா, பார்வதிக்கு வரமருளச் செல்லுங்கள். தேவர்களின் துன்பத்தை துடையுங்கள். எங்களுக்கு நலனை அருளுங்கள். சங்கரா, எனக்கும் தேவர்களுக்கும் தங்களது திருமண வைபவத்தை காண மிக மிக ஆசையாக உள்ளது. இனி உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். பரமேசா, தங்கள் ரதிதேவிக்கு அருளிய வரத்தை நிறைவு செய்வதற்குரிய நேரம் கிட்டியுள்ளது. ஆகவே தங்களது பிரதிஜையை விரைவில் பயன் உடையதாக செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறி ஸ்ரீ விட்டுவும் மற்ற தேவர்களும் ரிஷிகளும் திரும்பவும் அவரை வணங்கி துதித்து எதிரே நின்றனர். வேதத்தில் கூறப்பட்ட அறநெறிகளை காத்து வரும் ஸ்ரீ சிவபெருமானும் அடியார்க்கு அடியவர் ஆனதால் தேவர்கள் கூறியதை கேட்டு சற்றே புன்னகைத்தவாறு கூறலானார். விஷ்ணுவே, பிரம்மனே, தேவர்களே, இச்சமயத்திற்கு உகந்தவாறு சிந்திக்கப்பட்டதை கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். திருமணம் மனிதருக்கு உகந்ததல்ல. ஏனெனில் அது ஒருவனை இருக கட்டி போடும் விலங்கு. உலகில் பலவாறான தீய இணக்கங்கள் உள்ளன. அவற்றுள் பெண் இணக்கம் என்பது மிக மிக கொடியது. மனிதன் எந்த ஒரு பிணைப்பிலிருந்தும் விடுபடலாம். ஆனால் பெண் இணக்கம் என்னும் பிணைப்பிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. உலோகத்தினாலோ மரத்தினாலோ ஆன விலங்கினால் உறுதியாக கட்டப்பட்டிருப்பினும் ஒருவன் என்றாவது ஒரு நாள் அவ்விலங்கிலிருந்து விடுதலை பெறலாம். ஆனால் பெண்டு பிள்ளை என்னும் பாசமாகும் விலங்கில் பிடியுண்டவன் என்றுமே விடுதலை பெற இயலாது. பெருந்தடைகளை தரும் உலகியல் விஷயங்கள், இந்த உலகியல் பொருட்கள் என்றும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. உலகியல் ஆசைகளுக்கு ஆட்பட்டவன் முக்தி என்பதை கனவிலும் பெற இயலாது. அறிவுடையவர் முக்தி இன்பம் பெற வேண்டுமென விரும்பினால் உலகியல் விஷயங்களை முறைப்படி அறவே நீக்க வேண்டும். உலகியல் ஆசை நஞ்சுக்கு ஒப்பாகும். அதனால் மனிதன் கொல்லப்படுகிறான். ஆசைக்கு அடிமைப்பட்டவனுடன் பேசினாலும் அந்த நொடியிலேயே பேசுபவன் கீழ் நிலைக்கு தள்ளப்படுகிறான். பெரியோர்கள் உலகியல் ஆசைகளை கற்கண்டு கலந்த கள் என்று கூறுகிறார்கள். குசங்கா பகவோ லோகே த்ரீசங்கஸ்தத்ர சாதிகா உத்தரே சகலைர் பந்தைர் நஸ்த்ரீசங்காத் பிரமுச்சதே லோக தாருமையை பாசை திருடம் பத்தோபி முச்சியதே த்ரியாதி பாச சுசும்பத்தோ முச்சியதேன கதாச்சன வர்த்தந்தே விஷயா சஸ்வன் மகாபந்தன காரிணா விஷயாக்ராந்த மனசா ஸ்வப்னே மோக்ஷோபி துர்லபா சுகமிச்சதி சேத் பிராஜ்ஞோ விதிவத் விஷயாம் தியஜேத் விஷபத் விஷயானாஹூர் விஷயைர் எயிர் நிகன்யதே ஜனோ விஷயினாசாகம் வார்த்தத பததி க்ஷணாத் விஷயம் பிராகுராச்சாரிய ஸ்தாலிப்தேந்தர வாருணீம், இவ் அறவுரையை நான் நன்கு அறிவேன். உலகியல் விஷயமான ஆசையின் குறைகளையும் நன்கு அறிவேன். இருந்தும் நான் அடியார்க்கு அடியவன் ஆதனாலே உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவேன். பக்தர்களிடம் கொண்ட கருணையால் உகந்தது மற்றும் உகவாததான எந்த ஒரு செயல் ஆனாலும் செய்வேன். உகவாத செயலை செய்பவன்தானே மூவுலகிலும் புகழப்படுகிறான். பக்தர்களுக்காக நான் பன்முறை பலபடியான துன்பங்களை பொறுத்து கொண்டுள்ளேன். வீட்டின் தலைவனாக விஸ்வானரம் என்னும் முனிவரின் துன்பத்தை துடைத்துள்ளேன். ஹரியே, பிரம்மனே, நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எனது பிரதிஜையை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர். உண்மையாகச் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் அடியார்க்கு துன்பம் நேருமோ அப்பொழுதெல்லாம் அத்துன்பத்தை உடனே நீக்கியுள்ளேன். உண்மையாகச் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் அடியார்க்கு துன்பம் நேருமோ அப்பொழுதெல்லாம் அத்துன்பத்தை உடனே நீக்கியுள்ளேன். தாரகாசுரனால் உங்களுக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை நான் அறிவேன். அதை நிச்சயம் போக்குவேன். என்னுடைய மனதில் திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லையாயினும் ஒரு புத்திரனை தர வேண்டி பார்வதியை மணப்பேன். நீங்கள் பயமின்றி உங்கள் இருப்பிடம் திரும்பலாம். நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். கவலையே வேண்டாம். நாரதா, இவ்வாறு கூறிய சிவபெருமான் மூனமாகி சமாதி நிலையை அடைந்தார். ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் தம் தம் உலகு சென்றனர்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: 7வது அத்தியாயம், பிரம்ம தர்ப்பணமும் பிரம்ம ஹோமமும் உரைத்தல். சதா மருவும் ஸ்நானமொடு மந்திரத்தை சகலர்க்கும் ஹிதமாக முந்தூமோத்தில் நிதாக நின கரு செய்தேன் இந்த ஓத்தில் நித்தியமாம் தர்ப்பணமோடு ஹோமம் தன்னை உதாரமதாய் பரமசிவன் சொனவா சொல்வேன் உலகத்தும் வேதத்தும் சாஸ்தீரத்தும் நிதானமுடை இவையறிதாம் இவ்வர்த்தத்தை நிலையுடைய மனதுணனே நின்று கேளாய். ஒரு காலம் பிரபஞ்சம் ஓரிடத்தும் ஓரணுவும் உண்மையதாயிலவே இல்லை திருக்கான பரபிரம்ம மாத்திரம்தான் ஸ்திரமாக எப்போதும் இருப்பதென்றே இருக்காதி வேதமுடி அனைத்தினாலும் இயம்பிய நற்சித் பரபிரம்மனானே என்று தர்க்காதி உதவியினால் உறுதிப்பட்ட தகும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கான் சகல பரிபூரணமாம் பிரம்மனானே சத்திய ஜானானந்த பிரம்மனானே அகிலவதிஷ்டான பர பிரம்மனானே அந்யமோரணுமில பிரம்மனானே நிகழ்ச்சிதாகாச பர பிரம்மனானே நிமலான்மாக்கார பர பிரம்மனானே இகழும் உருயவயுமில பிரம்மனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கான் சோகமிலா சுக

நானே ஒன்றென்னும் கணிதமுரா சொருப்பனானே, விவிதமிதா விமல பர சொருப்பனானே, வெண்ணிலுமே நுண்ணியதாம் சொருப்பனானே, தவிதலிலா தத்பரமாம் சொருப்பனானே, தகுசத்த மத்திரமாம் சொருப்பனானே, எவையுமிலா பரபிரம்ம சொருப்பனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண். சொல்லுமொரு பொருளுமிலா சொருப்பனானே, சும்மாவே இருக்கின்ற சொருப்பனானே, கல்லனவே அசுவற்ற சொருப்பனானே, காண்பானும் காட்சியுமில் சொருப்பனானே, அல்லலிலா அகண்ட சுக சொருப்பனானே, அயலற்ற பரமோக்ஷ சொருப்பனானே, எல்லையிலா பரபிரம்ம சொருப்பனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண். சதானந்தமயமான சொருப்பனானே, சந்ததமும் சாந்தபர சொருப்பனானே, சிதானந்தமயமான சொருப்பனானே, சின்மயமாம் பரமசிவ சொருப்பனானே, உதார பரிபூரணமாம் சொருப்பனானே, ஒன்றாலும் உண்ணவன சொருப்பனானே, எதாகினும் ஓர் அணுமிலா சொருப்பனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண்.

நவின் விஸ்வநாதி இலா சொருப்பொன்னானே, பனுவு புறம் ஒன்றும் இலா சொருப்பொன்னானே, பரஜீவ ஜெகங்கள் இலா சொருப்பொன்னானே, அனவரதம் பரபிரம்ம சொருப்பொன்னான் என்று அமர் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண். சந்ததமும் சன்மாத்திர சொருப்பொன்னானே, சலனமிலா சின்மாத்திர சொருப்பொன்னானே, துவந்தமிலா சுகமாத்திர சொருப்பொன்னானே, துவைதமிலா அத்வைத சொருப்பொன்னானே, பந்தமிலா பரமுக்த சொருப்பொன்னானே, பரமசிதா காசபர சொருப்பொன்னானே.

இல்லை. எது எதுதான் திருஷ்யமாய் எங்கே இங்கே எவ்விதமாய் தோற்றினும் அத்தோற்றமெல்லாம் சிதமருவோன்றுக்கான பிரம்மமேயாம் திலமளவும் ஐயமிலை சத்தியம் தாம் நிதமனைய பரபிரம்மோ நானே என்று நிகழ்பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண். இவ்விதமே பரபிரம்ம தர்ப்பணத்தை எல்லோக்கும் ஹிதமாக இசைத்தேன்மைந்த செவ்வியதாம் இப்பொருளை ஒரு காலேனும் ஸ்ரத்தையுடன் கேட்டுணர்வோன் பிரம்மமாவன். அவ்விதமே பரமசிவன் அருளை செய்த அதிசயமாம் பரபிரம்ம ஹோமம் தன்னை திவ்யமாம் நிதாக இனி உனக்கு சொல்வேன் தேங்கியிடா மனதுடனே திருந்த கேளாய். பிரம்ம ஹோமம். அகமனிஷம் பரபிரம்ம சொரூபமானோன் அகமனிஷம் பரமான்ம சொரூபமானோன் அகமனிஷம் பரமசிவ சொரூபமானோன் அகமனிஷம் பராத்பரமாம் சொரூபமானோன் அகமனிஷம் பரமசுக சொரூபமானோன் அகமனிஷம் பரிபூன்ற சொரூபமானோன் அகமனிஷம் பிரஜான சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோ.

சுரூபமேனான், பரிசுத்த பரபிரம்ம சுரூபமேனான், பிரிவு பெறா பரபிரம்ம சுரூபமேனான், பிரணவார்த்த பரபிரம்ம சுரூபமேனான், அர்வமதாம் பரபிரம்ம சுரூபனான் என்று அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் போ.

கிரிய நிலா பரபிரம்ம சுரூபமே நான், கேவலமாம் பரபிரம்ம சுரூபமே நான், அர்வமதாம் பரபிரம்ம சுரூபனான் என்று அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். அகமென்றும் தேகமலன் பொறிகளல்ல.

அகமென்றும் ஜவைக்கும் விலட்சணமே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். அகமென்றும் ஸ்தூல முதல் உடல் மூன்றல்லன் அகமேஸ்வன் ஆதி அபிமானியல்லன். அகமென்றும் அன்னமயமாதியல்லன் அகமென்றும் அவையின் அபிமானியல்லன். அகமென்றும் மறைந்தவையின் திரளுமல்லன் அகநாம ரூபங்கள் எவையுமல்லன். அகமென்றும் எவைக்கும் விலட்சணமே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமும். ஓதியுணர் சிரவணமோ எனக்கு இங்கில்லை ஊகமுரு மனநமுமே எனக்கு இங்கில்லை. பேதமிலா தியானமுமே எனக்கு இங்கில்லை பிரிவற்ற சமதியுமே எனக்கு இங்கில்லை. ஏதமிலா ஞானமுமே எனக்கு இங்கில்லை இருமையிலா முக்தியுமே எனக்கு இங்கில்லை. ஆதியிலா பரபிரம்மோ நானே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். சுகதமுதல் பேதங்கள் மூன்றுமில்லை சூக்ம மகாபூதங்கள் ஐந்துமில்லை. புகழ்மனது முதலியவோ நான்குமில்லை பூதமுதல் காலங்கள் மூன்றுமில்லை. விகலமுரு குணங்களொரு மூன்றுமில்லை விதிமுதலாம் மூர்த்தியொரு மூன்றுமில்லை. அகமனிஷம் பரபிரம்ம சொருபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். வேதங்கள் அனைத்துமில்லை நூல்கள் இல்லை விளம்பிய அவ்வேதாதி பொருளும் இல்லை. பூதங்கள் அனைத்துமில்லை அம்பூதத்தால் பொருந்துவதாம் சரமச்சரம் எவையும் இல்லை. வேதங்கள் அனைத்துமில்லை அவ்வேதத்தால் பின்னமென பேசியிடும் பொருளும் இல்லை. ஆதங்க மற்ற பர நான் என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். அகிலவித தத்துவமும் அசத்தையாகும் அகிலவித உலகமுமே அசத்தையாகும். அகிலவித வர்ணமுமே அசத்தையாகும் அகிலவித ஆசிரமம் அசத்தையாகும். அகிலவித நாமங்கள் அசத்தையாகும் அகிலவித ரூபங்கள் அசத்தையாகும். அகிலமிலா பரபிரம்மோ நானே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். ஸ்ருதியுணர் ஞானமுமே அசத்தையாகும் சூக்ம நூல் ஞானமுமே அசத்தையாகும். சர்வவித தீர்த்தமுமே அசத்தையாகும் சகலதவம் தானமுமே அசத்தையாகும். குரவனுடோ சீடனுமே அசத்தையாகும்

தந்தமுற நினைப்ப வேளா மாசத்தையாகும், துவைத்தமதாய் காண்ப வேளா மாசத்தையாகும், பந்தமுரு தேக முதல் அசத்தையாகும், பலவிதமாம் ஜீவர்களும் அசத்தையாகும், சிந்தையூரும் போகமெல்லாம் அசத்தையாகும், செரிகின்ற வினைகளெல்லாம் அசத்தையாகும். அந்த மிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே அரிதம் ஹோமம், விஸ்தரமாய் விளம்புவதும் அசத்தையாகும், விருப்பமுடன் கேட்பதுவும் அசத்தையாகும், சத்தியமாய் பார்ப்பதுவும் அசத்தையாகும், சஞ்சலமாய் உணருவதும் அசத்தையாகும், எத்திரமாய் தோற்றுவதும் அசத்தையாகும், எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தையாகும். அஸ்தமிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், குறைவற்ற பரபிரம்மமான எண்ணில் குறுக்கு நெருக்கான வேளாம் அசத்தையாகும், கரையற்ற பரபிரம்மமான எண்ணில் காரிய காரணம் எல்லாம் அசத்தையாகும், மறைவற்ற பரபிரம்மமான எண்ணில் மயங்கியிடும் தோற்றமெலாம் அசத்தையாகும், அறிவுற்ற தேவையுமிலா பரணான் என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், சர்வமுடு கிஞ்சிலுமே அசத்தையாகும், சஞ்சலமாம் சுகதுக்கம் அசத்தையாகும், புரணமுடு பரிசின்னம் அசத்தையாகும், புண்ணிய பாவங்கள் எல்லாம் அசத்தையாகும், மறுஜயம் அபஜயமும் அசத்தையாகும், மகிழ் லாபாலாபம் அசத்தையாகும், அருவமதாம் பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், சித்தம் முதல் பொருளும் அசத்தையாகும், சிறுமை தரும் பிரகிருதியுமே அசத்தையாகும், விஸ்தரமாம் வித்தியெல்லாம் அசத்தையாகும், விதவிதமாம் தோற்றமெல்லாம் அசத்தையாகும், சப்தம் முதல் ஐம்புலனும் அசத்தையாகும், சகலச்சராச்சர ஜகமும் அசத்தையாகும், அஸ்தமிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், புத்திரமே உட்பொருளும் அசத்தையாகும், புறையற்ற வெளிப்பொருளும் அசத்தையாகும், பக்தி செய்யும் நீதானும் அசத்தையாகும், பகர்கின்ற நான் தானும் அசத்தையாகும், விஸ்தரமா மற்றோரும் அசத்தையாகும், விரிந்த ஜெக ஜீவபரம் அசத்தையாகும், அத்வைத பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், அகம்பிரம்மா நிச்சயமே ஸ்நானம் மற்றும் அகம்பிரம்மா நிச்சயமே மந்திரம் காண், அகம்பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் மற்று அகம்பிரம்மா நிச்சயமே ஹோமம் மைந்த, அகம்பிரம்மா நிச்சயமே மற்றுமுள்ள அறங்களெல்லாம் ஆதலினால் மூச்சுவானோர், அகம்பிரம்மா நிச்சயமே இடைவிடாமல் அனவரதம் மாதிரவாய் பழகல் வேண்டும், இவ்விதமே பரமசிவன் நிசித்த வண்ணம் ஹீனமிலா ஸ்நான முதல் ஹோமம் ஈராய், செவ்வியவாம் பொருளையெல்லாம் செப்பினேன் நான், செப்பியதில் ஐயமிலே சத்தியம்தான், திவ்யமாய் நிறந்தெங்கும் நின்ற ஈசன் திருப்பாதம் தன்னானை உழைத்ததுண்மை, அவ்விதமாம் இப்பொருளை ஒருகாலேனும் அன்புடனே கேட்டுணர்வோன் பிரம்மமாவன், உலகமெல்லாம் அதனிடையில் உதி தொடங்கும் ஒளிபானோ விந்துவனல் உடுக்கல் மின்னல், பல ஒளியும் எதனாலே விளக்கலாகும், பகரும் அவை எதனிதம் விளக்க மாட்ட, இலகு சுராசுரவரும் எதன் பயத்தால் எக்காலும் தஞ்சையிலே ஏற்ற நிற்பரு, அதையும் அறிய பொருளை எல்லாம் அகற்றி அந்த அறிவுருவாம் சிவத்தை உபாசிக்கவே.

பொருந்தியனல் புத்தியினால் பரசிவத்தை நிகழ்ந்திடவே அறிந்திடலாம் மற்றொன்றாலும் நிர்மலமாய் அறியபுணாதலாலே பகந்த குரு வசனத்தால் பரசிவத்தை பக்தியுடன் என்றும் உபாசிக்க வேண்டும். சகல ஜகதிஷ்டானம் மாதானின்ற சத்திய ஞானானந்த சிவமே என்றும் அகமெனவே அந்யமர அறியதோ கிங்கு அனந்தவித துன்பத்து கேதுவான விகல்பவமாம் வாரிதியில் நின்றெழுந்த ஏகபர சிவமென்னும் தீரம் சார்ந்து சுகமுருவதிலையதனால் பரசிவத்தை சொன்னவனம் எவ்விதமும் அறிய வேண்டும். சந்ததமும் சகல ஜெகநாதனாகி சகலர்க்கும் ஹிதமான போகமோக்ஷம் எந்தவித புருஷார்த்தம் தனியு நல்கும் இயல்புள்ள பரமசிவன் நிசித்த வண்ணம் அந்தரி பூமா முனிவன் நிதகனுக்கங்கு அகத்தில் உள்ள சங்கையெல்லாம் தீரும் வண்ணம் பந்தமறு தர்ப்பணமோட் ஹோமம் தன்னை பரிவுடனே பாங்காக பகந்தான் அன்றே. சர்வ பூரணமாகிய கண்டமாய் சாந்தமாய் சச்சிதானந்த ரூபமாய் திருஷ்யங்கள் அனைத்தும் இலாமலே திருக்கு மாத்திரமாய் திகழா நின்ற

0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: காயாரோகணம் பெயர் எப்படி வந்தது? ஆனா காயம் என்றால் உடல், ஆரோகணம் ஏறும்னால காயாரோகணம். வறுமுறை இவ்வாறு எண்ணிய மாயவர் காய் அண்ணன் தாங்கி. இது ஒரு புத்தகம் இல்ல, எத்தனோ தரம் அடியாச்சு, எத்தனோ தரம் சங்காரம் பண்ணி மாட்டை வச்சு அடியாச்சு. சிக்கி இவரை தூக்கி போட்டாச்சு, அவர் மேல ஒரு மம்மா வந்தாச்சு, அவரை தொல்லை வச்சு அடியாச்சு, அவரை தூக்கி போட்டாச்சு. இப்படி வாயாச்சு, எவ்வளவு வாயாச்சு. அப்படி நிறைய வறுமுறை இவ்வாறு எண்ணிலாம் இருந்தார், எத்தனையோ பேரை வச்சு அடியாச்சு. விரிஞ்சல் மாயவர் காய் அண்ணன் தாங்கி கருணையால் அங்கண் நடமுறிந்தருளும் காலமாய் காலமும் கடந்தவன். இந்த காலங்களில் தான் காலத்தை கடந்தவன் எந்தருமான். எதுக்கு சொல்ல வரோம்? காயாரோகணங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு வாரம். இந்த கணக்கு பூரா சுஞ்ஞான சுவாமி போட்டிருக்காரு பாஷ்யத்தில், அதை பார்த்தா நான் சொல்கிறேன். இந்த காலங்கிற அவசியமா அங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த காலம்ங்கிற என்ன அவசியம், என்ன காரியம், என்ன ஆன்னு சொன்னால், நீங்கள் தத்துவம் எப்படி தோன்றுகிறது? காலம் நியதி கலை வித்தை அராகம் அதுதான் தோன்றும். தத்துவம் தோன்றுகிறது அசுத்தமாயிலிருந்து. காலம் நியதி கலை வித்தை, வித்தை என்ற அராகம் ஆறாகும். சில பேர் காலத்தை அராகம் அஞ்சும் தோன்றுகிறாங்க போடுறாங்க, அது தப்பு. காலம் நியதி கலை, கலை என்று வித்தை, வித்தை என்றாரா? அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, முன்னை பழம்புறதுக்கு முன்னை பழம்புறதா இருக்கு. தத்துவ தோற்றத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க. ஏன் ஏன் அப்படி எழுதினான்னா, அவளுக்கு பாஷ்யம் கிடைக்கல. அவள் எழுதுகிற போது அவளுக்கு பாஷ்யம் கிடைக்கல. பாஷ்யம் கிடைச்சதுக்கு அப்புறம் போட்டு பார்த்தா அது கூட தப்பு. பாஷை படி, சிவான பாஷை படி இப்படிதான். சுத்தமாயை சிவம் நாரம் சோமின் சக்தி சாராக்கியம் ஈஸ்வரம் சுத்தவில் அஞ்சதற்கு. அசுத்தமாயிருந்தா காலம் நீதி கலை, கலை வித்தை வித்தை இருந்தால் ராகம் ஆண்டோனோர்கள். நான் இது யூசம் கேப்பிட நாங்கள் உட்காந்து போட்டு இதை பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கொடுத்தோம். நான் இதை செயல்படும் போது கலை வித்தையராகனா செயல்படும், கலை வித்தையராகவும் செயல்படுதுன்னா அதுக்கு காலம் வேணும்ல. ஆமாம், என்ன சார், காலம் முதல்ல தோன்றிட்டு அப்புறம் கலை வித்தையராகவும் தோன்றுவேல, இது சரியா? கலை வித்தையராக தோணுக்கப்புறம் காலம் வேணும் போகணும். ஆனால் ஒத்தம் கேட்கலாம். சுவாமி சொல்கிறார், அறந்த தேவ சக்தி கலக்குண்ட கலக்க கலக்குண்ட அசுத்தமாயை தத்துவத்தினும் முறையே காலம் நியதியும் கலை, கலை என்று வித்தையும், வித்தையின் அரவகமும் தோன்றும். முடித்தார். அவற்றுள் கலை வித்தை அராகங்களால் தொழிலும் அறிவும் இச்சையும் விளங்குவது. அறிவு இச்சை தொழில் கூட இதனால கலை வித்தை அராகத்தினால்தான் ஏற்படும். போகன் வச்சி கண் சென்ற ஆன்மாக்களுக்கு அப்ப எப்போ இத்தனை ஆண்டு அனுபவிக்கணும்னு கணக்கு வரணும்ல, போகன் கட்சி வருது கலை வித்தியாராகத்தினால அவருக்கு எத்தனை ஆண்டு அனுபவிக்கணும்னு ஒரு கணக்கு வரணும்ல. அப்ப காலம் அதுக்கப்புறம் தானே வருது, நீங்க என்ன முன்னே வந்துட்டு காலம் வருதுன்னு இல்லையா? அனுபவத்தை கழுவி வைக்கிறான். கணம் லவம் துடி என்ற தொடக்கத்தால் பல்வேறு வகைப்பட்டு போக வரையறை கொடுத்தது காலகத்துவம். காலத்தை என்ன பண்ணுறது, நிமிஷம் மணி மன முகூர்த்தம் நான் கணக்கு வச்சு போகத்தனை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது காலம் முன்னா தோன்றியது, நீங்க எப்படி சொல்லலாம் சொல்லலாம். அடுத்து இன்னொத்தங்கடி கேட்டான், சுத்தமாயில போகம் இருக்குன்னு சொன்னா, சுத்தமாயிலே இருக்கு சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வர சுத்த வித்தையில, அங்கேயும் புவனங்கள் இருக்கு, புவனம் ஆசைகள் இருக்குங்கிறிய, அப்ப அங்க போகம் இருக்கு இல்லையா? அப்போ அங்க இத்தனை காலம் அனுபவிக்கணும்னு ஒரு காலம் கணக்கு வரும் இல்லையா? அப்ப அங்க காலத்தை தந்துடலையா? அப்ப இப்ப வந்து வருவீங்க, அந்த சுத்தமாயெல்லாம் முடிஞ்சு அடுத்த மாயெல்லாம் காலநிதி வருங்க சொல்லியே, அப்ப அந்த காலம் என்னாச்சு? அனுபவத்தை கடைய, அதுக்குதான் சுவாமிகள் தான் அது கரெக்டா பேசணும். என்ன அசுத்தமாயன் சுத்த பிரபஞ்சத்தில் சுத்த காலம் ஒன்றென்பது மேலே கூறி போனாரன், அங்கேயும் காலம் இருக்கு, சுத்தமாயிலும் காலம் இருக்கு, அது சுத்த காலம்னு அது பேரு. காலம் மாத்திரம் இல்ல, அத்தனை தத்தம் இருக்கு, காலம் பிரிதிகளும் அங்க இருக்கு, அங்கேயும் 36 இருக்கு, ஆனா அது அத்தனையும் சுத்தம், நம்ம இதெல்லாம் அசுத்தம் வரும். அங்கேயும் காலம் முதல் அத்தனை தத்துவம் அங்கேயும் சுத்த போனத்துல இருக்கு. இப்படி அசுத்தமாய காரியத்திற்கு சுத்த காலம் காரணமாகிறேன், இந்த காலத்துக்கு அந்த காலம் காரணம், அசுத்த காலம் ஒரு கலையான் வேண்டப்படும் அகலாம், அதற்கு சுத்த காலம் காரணமாக பொருந்தாதினேன் அது காலம் பொருந்தாது அப்படின்னு சொல்றான். அது காலம் என்னும் சாதி உரிமையான் அசுத்த காலம் ஆத்திரைக்கு சுத்த காலம் துணைக்காலமாக பொருந்தவென்ற, இந்த காரியத்துக்கு ஒரு காரணம் வேணும், அப்ப அந்த சுத்த காலம் தான் இந்த அசுத்த காலத்துக்கு காரணம் சொல்லி முடிக்கிறார். சொல்ற அப்ப காலம் நியதி, நியதி தத்துவம் வரும், நியதினா என்ன, இப்படிதான் இருக்கணும், காலங்கிறது அளவு, நியதி அதனுடைய முறை, ஐயா 5 வருஷம் இருக்கணும் கவுன்சிலரா, எப்படி இருக்கணும், கவுன்சிலரா இருக்கணும், அது நியதி, எத்தனை வருஷம், 5 வருஷம், காலமும் நியதி. அதுபோல நியதி தத்துவத்தில் உபகாரமும் கலைமுறையவற்றில் தொழிற்பாட்டிற்கு பின்னத்தாயினம், கலைமுறையத்திற்கு பின்னத்தாயினம் கலைமுறைய தொழிற்சைகளுக்கு வினைக்கீழாக விளக்குவதற்கும் நியதி வேண்டுமாகறாங்க. நீ அது இதுக்கு நியதி வேணாலும் முதலே வந்துட்டு, அதுதான் முதலே வந்துட்டு காலம் நியதியம். ஆக காலம் நியதி வந்துதான் இந்த கலைவித்தே ரகத்துல புவனங்களுக்கு உண்டான போகத்தை இந்த காலம் நியதி நிர்ணயம் பண்ணுகிறது. நான் சொல்றார் புத்தர்கர், அவர் என்ன சொல்றான், காலங்கிற உன்னை கிடையாது ஆச்சுமா வேண்டாம் சொல்லிட்டு இருக்கே. புத்தர் முறையோர் காலம் என்பது பொருள் இல்லை என்பார். தார்க்கிகருக்கான அவன் வேற என்ன ஒரு விதமாக இப்படி அவருக்கு அத்தனை பேருக்கும் இவர்கள் சுவாமிகள் பதில் சொல்றார். நாழிகை, நாள், பக்கம், திங்கள், பருவம், அயலம், ஆண்டு என்ற தொடக்கத்து காலப்பாகுபாடு மாத்திரையே ஞாயிற்றின் செலவு முதலீட்டானாக செயற்கையாகிறேன். இறப்பு நிகழ்வு, எதிர்வு, கணம், லவம் என்ற தொடக்கத்து காலப்பாகுபாடுகள் நியாயத்தின் செலவு ஏற்றாத செயற்கையாகலாகனே. இயற்கையான் இறப்பு நிகழ்வு என்ற தொடக்கத்து பரிவரிப்படும் காலம் என்றும், இந்த காலத்தையும் என்ன சொல்றாருன்னா செயற்கை இறக்கைன்னு நான் பிரிக்கிறேன். சிவம் சக்தி நாடம் அது வந்து இயற்கை, அப்படி காலம், அதுக்கு அடுத்த வருகிறவர்களுக்கு செயற்கை காலம் ஒரு முறை சொல்றார். இப்படி சொல்லப்படுகிறது என்ன சொல்றார், எதுக்கு அப்ப நிறைய சொல்லிட்டு போறார், எதுக்கு சொல்ல வரேன், காலம் என்பது மிக முக்கியமானது என்பதற்கு சுவாமி சொல்லிட்டு போறார். இந்த காலத்தில்தான் ஆதலால் சிறந்த திருநகர் நலனை அடைந்துள்ளோர் யாரு, இந்த மாதிரி திருக காயோரகணம் என்ற தலத்தை அடைந்தவர்கள் இருமையும் எய்தி

பிரானை நம்ம எம்பரான காயாரோட்டிருக்கிற பிரானை வில்வத்தால் போரர வழிபட்ட வில்வத்தால் அர்ச்சனை மணி வழிபட்டாள். லட்சுமி தேவி காயாரோகணம் கஷேத்திரத்துல வந்து சிவபெருமான வில்வத்தால் அர்ச்சனை செய்வார். அதனால என்ன அவளுக்கு பயன் என்ன கிடைச்சது? ஆனா அச்சுதந்தனக்கு கொழுதனை பெற்றனள். அவருக்கு விஷ்ணு கணவனா பாச்சார்னா சிவபெருமானுடைய அருளால் தான். சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பான். லட்சுமி உதாரம். அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டா இந்த சாமியை கும்பிட்டா கதை நடக்காது. எல்லாம் அவளுக்கே ஆயுள் குறவு. இப்ப நமக்கு என்ன தரப்போறான்? அதனால சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவனை அடையலாம். இதுல திருவம்பாவை படித்த சைவத்துக்கும் வைஷ்ணவம் என்ன வேறுபாடு சார்னு கேட்டான். திருப்பாவைக்கு திருவம்பாவைக்கு என்ன வேறுபாடு? சைவத்துல வந்து இறைவனே கணவனா வரணும்னு வேண்டுக்க மாட்டாங்க. அது தப்பு, அது வேண்டக்கூடாது. இறைவனே கணவனாக வரணும், ஆனா வேண்டக்கூடாது. அப்படி என்ன வேண்டா? இந்த பாட்டு திரும்ப ஞாபகம். அவதான் கணவனா வேணும். வைஷ்ணவத்துல திருப்பாவை எப்படின்னா அவனே கணவனா வேணும். இறைவனே கணவனாக வந்து சிற்றின்பத்தை நல்கணுங்கிறார். திருப்பாவின் என்ன மோசம்? நம்ம சைவத்தில் கிடையாது. அடியாள் எனக்கு கணவனாக வரணும், ஆனால் வேணுகிறோம். இதுதான் சைவத்துக்கு வைஷ்ணவ வித்தியாசம். திருப்பாவை திருவம்பாவையும் சேர்த்து கூட்டம் நடத்தக்கூடாது என்று முத முதல்ல கொடியிருச்சோ திருநெல்வேலிக்காரங்க தான் கொடி கொடுத்தார். விஷ்ணுமூர்த்தி பிள்ளை ரெண்டு ஒரு நூல் எழுதினார். அது அடிப்படையாக வச்சு வாட்டோம். அதெல்லாம் சங்கராச்சாரியார் சொல்லப்படி ரெண்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியில் எங்கள் முனிசிபல் கோர்ட்டில் கேஸை போட்டோம் நாங்கள். அவன் நடத்தக்கூடாதுட்டான். அப்பீல் கமிஷனர்கிட்ட போச்சு. சரங்கபாணி மொழியாரன் இருந்தார். அதாவது இந்த பயல் இருக்கான நம்ம கழக கண்மணிகள் அறநிலையத்தை எவ்வளவு மோசமாக்கணுமோ அவ்வளோ மோசம் ஆக்கிட்டோம். இதுக்கு மேலே மோசம் ஆக்க முடியாது. இன்னைக்கு பேப்பரில் பார்த்தா இல்லை, இன்னைக்கு பேப்பரில் பார்த்தா ஏகாம்பரமுடைய தங்கத்தை அஞ்சு கிலோ தங்கத்தை காணல சாமியிடம் எப்படி வச்சடா? ரொம்ப அக்கிரம் நடக்கு, உங்களுக்கு தெரியாது. அத சுவரங்கமான மொழியார் வரையிலும் காங்கிரஸ்காரன் எப்படி வச்சிருந்தான்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உள்ளவன் தான் கமிஷனாக வரும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உள்ளவன் தான் இங்கே கமிஷனாக போடுவான். அப்போ அவனுக்கு நியாய அநியாயம் தெரியும், சட்ட நுணுக்கம் தெரியும், ஒழுங்காக அந்த சரங்கம்னா என்ன திருப்பித்தார். திருப்பாவை கொண்டாடுமா வைஷ்ணவ கோயிலில் போ, திருவம்பாய் கொண்டமானா சவயம் கொடுப்போம், ரெண்டும் சட்டம்னா கோயிலை விட்டு வெளியே போ ஆன் திருப்பித்தார். இந்த பேர் வந்ததுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு நாசம் ஆகிட்டாங்க. அவர் வந்து அந்த ஜட்ஜ் ரேங்கில் உள்ளனாலும் அவர் ஈஸியாக வந்துட்டு இருந்தான். சரங்கமானோட தோழி முடிஞ்சு ஏட்டடா. அது மாதிரி அந்த தீர்ப்பை வாங்கினோம் நாங்கள். ஆகப்பதான் ஓஞ்சிது ஆகப்பதான் அப்பாட. இப்போ அதுதான் சொல்கிறோம், திருப்பாவையினுடைய லட்சியத்துக்கும் நம்முடைய லட்சியத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பற்றல. அதை கொண்டு ரெண்டு ஒழுங்காக ஒன்று போல ஆடணும் பாடணும்னா அதை எதிர்த்துக்கொள்ள முடியுமா? அதுதான் இன்னொன்று. இப்படி அந்த லட்சுமி வழிபட்டு கணவனை அடைந்தது கேத்தன் காயாரோகணம். அடுத்து என்ன? இரங்கொழி விசிம்பி குரவனாம் யாழ பெருந்தகை வியாழனரன். இரங்கு ஒளி விசும்பு, அதாவது வானகத்தவருக்கெல்லாம் குரு யாருனா வியாழன்தான். ஆமாம். ஆயிடை எய்து எங்கே திருக்காயாரோகணம் செய்து கரங்கிசை விழறி பாட்டடி இணர்ந்து களிமது ஒன்று தேக்கறிந்தங்கு குரங்கு சொன் இதழின் அருந்தடை வேணி ஒருவனை அருத்தனை ஆற்று. உடனே இந்த காயாரோட பெருமானி வாழ பகவான் வந்து வழிபட்டார். ஏன்யா வழிபட்டார்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த போஸ்டே கிடைச்சது. என்னன்னா அர்த்தனை ஆற்றி அரங்கர சிறப்பில் சேர்ந்த நாட்டழுப்ப ஆரண மொழிகளால் துடிப்பன் வேடத்தினால துடித்தான். எப்படி நாடம் வேறும், அதாவது இந்த நாட்டழும்பு எறும்பு அளவுக்கு வேகத்தை சொல்லி வழிபட்டாரான்.

அப்படி வழிபட்டனால் அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, அவர் சொல்றார், யார் வியாழனே சொல்றார், இது முக்கியமான பாடல், பிராமணன் நீயே கடவுளருள் தம்முள் பிஞ்சகா, கடவுளே பிராமணன் நீதான், ஏனையோ தம்முள் பிராமணன் யானே, மற்றவர் தேவர்களில் நான் தான் பிராமணன். சரி, பிராமணன் தனக்கு பிராமணன் கதி உனைகள்வோன், பிராமணனுக்கு பிராமணன் தானே கதி, அதனால என்ன, அதே மாதிரி இந்த உலகத்திலும் பிராமணனுக்கு தெய்வம் பரமசிவன் சிவபெருமான் தான். விஷ்ணு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இல்லை, சும்மா குடிச்சிட்டு கிடக்காங்க, அவ்வளோ பேரும் விவரம் தெரியாமல் குடிச்சிட்டு கிடக்காங்க. பிராமணனுக்கு தெய்வம் சிவபெருமானே அதனால் ஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு, நான் சிம்மதி வழின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அறுபடி இல்லை. அதுதான் இங்கே பிராமணன் தனக்கு பிராமணன் கேதி, பிராமணத்திலேயே பிராமண சிவருமான் தானே இருக்க முடியும். உன இகழ்வோன் பிராமணன் நல்லன், அப்படி யாராவது இகழ்ந்தான்னு வச்சுக்கணும், ஆம் பிராமணனே இல்லை. தன் குல தெய்வம் விண்டு பின்னொன்றவனை தொழும், தன்னுடைய தெய்வத்தை விட்டு பேரதெய்வங்களை தொழுகிறானே அவன் எப்படி என்ன கதியாவான். அப்பிராமணன் இரண்டும் பயப்படாது, ரெண்டு பேரும் கை கழுவான், எப்படி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொன்னா அவன் மகேஸ்வரன், உன் ஆள் அவனாயா, என்ன வந்து என் கும்பிடுற, உன் ஆள் அவனாயா, எங்கிட்ட வந்து கொடுத்தான், நான் கொடுக்கும் போது அவன் சண்டைக்கு வந்துடுவான், ஏதோ நான் கொடுக்க நீ என்ன கொடுக்கன்னு சண்டைக்கு வந்துடுவான், இல்லைண்ணா அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு போயிடுவான். சரி அவன் சிவருமான்பான், நீ என்ன கும்பிடல உனக்கிட போன்றான், ஆக ரெண்டும் மறுத்துள்ள நிற்பான். அதன் பிராமணன் இரண்டும் பயப்படாது நிறையம்புகவன் நடகிட்டு தான் போவான் பிராமணன் என்று உயர் மறை பேசணும். வேதங்கள்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அதை விட்டு இந்த பேர் அரே ராமா அரே கிருஷ்ணான்னு குறித்து நடக்கான். அடியனேன் உன் தாழ் அழைக்கலாம், தாடம் சொல்றார், நான் உன்னுடைய தாழ் அழைக்கலாம், நீயே அன்னையன் அத்தனம் உருவம், நீதான் இல்லை அம்மா அப்பா குரு எல்லாம் நீதான், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ எல்லாம் நீதான். துளியிலை பருமை கேழ்வனம் அயனம் தொடர்பரும் சோதியே, அதாவது மகாவிஷ்ணு பிரம்மாவும் அவனை வழங்குகிறார்கள். செல்வ கொடுமிசை இடவம் உயர்த்தரு கருணை கொன்றமே, ரிஷபக்கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற கருணை கொன்றமே, அருட்பெருங்கடலே படிபுகழ் மறைநூல் வடித்தெள்ளமுதே, மறைநூலை வடித்தெடுத்தது என்னன்னா சிவபெருமான் தான் கடவுள் என்று. பகவனே இணையடி ஏற்றி, பகவன் என்ற சொல்லு பகவான் என்ற சொல்லக்கூடியவன் சிவபெருமான் தான், வேற யாரும் கிடையாது. உடனே அவரோட என்ன வேணும் கேட்க வந்துருவார் அன்றார். என்றெடுத்து ஏத்தம் ஆண்டளப்பானுக்கு, ஆண்டளப்பான் அவனுக்கு பேர், யார் எனக்கு என்ன இப்படியா ஆண்டளப்பான்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காலம், சூரியனுக்கும் ஒரு மாதம், உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி சந்திரனுக்கு ரெண்டே கால் நாள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காலம் இருக்கு. அதில் வியாழனுக்கு ஒரு வருஷம், ஒரு கட்டத்தில் மேஷத்தில் ஒரு வருஷம்னால அடுத்த ரிஷபத்துக்கு போயிடுவான் அவனுக்கு, அது ஆண்டளப்பான்னு அவனுக்கு பேர். அப்படி என்றும் ஆண்டளப்பானுக்கு எம்பினான் எதிரிழந்தருளி, நன்று நீ கேட்ட கூறுகின்ற, நீ கேட்டது வேணுங்கிற கேளுப்பா, வீண்டு வீண்டு இறஞ்சின நவில்வான் குன்றவில் குழைத்து புரிசை முன்றிருப்ப குறுநகை முகித்தரு குழகா, நின் திருவடிக்கு இளையராவத்தி நெறி என கருள் செய்ய வேண்டும். இறைவன்ட்டு அதான் கேட்கணும், எது கேட்டால் மற்றவையெல்லாம் தானாக வருமோ அதை கேட்கணும், மற்றவையெல்லாம் கேட்டால் அது மாத்திரம்தான் வரும். அதனால் உன்னுடைய திருவடி இன்பம் தான் எனக்கு தேவை, ஆனால் கேட்டால் மற்றெல்லாம் கொடுத்துருவார், மற்றெல்லாம் கொடுத்தா தான் அதை கொடுக்க முடியும், அதனால் அதை கொடுப்பார். அம்மம்மா நான் அஞ்சு மாறேன்னு சொல்ல கேட்பாங்க, எத்தனை பிறவி எத்தனை எவ்வளோ கட்டப்பட்டாச்சு, அம்மா எனக்கு வேண்டாம்ப்பா பிறவின்னு அந்த மாதிரி கேட்கணும்.
அப்படின்னு கேட்கிறார். நின்ற திருவடிக்கு இடையராபத்தி நெறி எனக்கு அருள் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், பழங்கழி வேகவரின் அடித்தென்பால் பயமும் இத்தீர்த்த நீர் படிந்து விளங்கும் என் வாரத்து உன்னை உன்னடி சேவை விழைத்தரப்பெற்றுடோர். என் வேகவதி நதிகளில் இருக்கிற கேத்திரத்தை எவன் என் வாரம் தோறும், அதாவது வியாழக்கிழமை தோறும் வந்து எவன் வழிபடுகிறாரோ, உளங்குளம் உறுதி பயன் அடித்தருணே, அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ அவன் நீ கொடுக்கணும். கடைசியில் முத்தியும் உதவி, அவன் இதை கொடுத்து ஏமாத்திராத, முத்தியும் அவனுக்கு கொடு. முத்தியும் உதவி ஈண்டன்றும் இளங்கள் முறையோடு இழந்து எம்பெருமான் விழுங்கி உறைங்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யணும் சொல்லி அந்த வியாழம் கேட்டுக்கொள்கிறார். அவன் முடியும் யமன் வரான், அவன் வரான், அங்கவை வழங்கி கடவுளர்க்கு ஆசான் ஆம்பெரும் தகவையும் நல்கி சங்கவன் குழையான் லிங்கத்தின் மறைந்தா அப்படின்னு தர்மன் தர்மன் அங்கெய்தி ஏற்றெடுப்ப யமனுக்கு தர்மன் தர்மராஜன் பெயர். அவன் தான் நோட்பிடிச்ச மாதிரி வேலை செய்யிட்டு இருக்கான். தர்மன் எவனானாலும் சரி அவனுக்கு ஒரு நீதி, இவனுக்கு இன்னொரு நீதி, அங்கெல்லாம் சிபாரிசே எடுக்காது, ஒன்றும் முடியாது. எவனானாலும் சரிதான் ஒரே தான், அதுதான் அவனுக்கு தர்மராஜன் அவனுக்கு பெயர். யமாய தர்மராஜாய மிருத்தவே அந்த காயச வைவஸ்வதாய காலாய தர்மபூத தமனாயத ஔரம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பிரகோதராய சித்திராய சித்திரகுப்தாய. இத்தனை பேர் அவனுக்கு சித்திரகுப்தான்னு அவனுக்கு இன்னும் பேர். அவன்கிட்ட நடக்க இந்த கதை உங்களுக்கு கேட்டிருக்கோம் பேப்பரில் உள்ளதா. அவனுக்கு ஒரு முனிவர், அவனுக்கு ஒரு சிஷ்யன். அவன் முனிவர்கிட்ட எனக்கு எப்போ ஆயுதம் முடியும்னு மிக யமன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து கேட்டு சொல்லுங்கன்னா அதெல்லாம் முடியாது, சொல்ல மாட்டான் அவன், எல்லாருக்கும் ஒரே நீதி தான், அதெல்லாம் முடியாதுன்னு பொறி போய் அங்கே அரிச்சு கடைசி வந்து தொலை கூட்டு போனார் யமன்ட. நான் நோ கெட் அவுட்னு யமன் என்றாலும் அப்படி இப்படின்னு காலாடு. சரி உனக்கு நேரம் வந்துட்டு போதுங்கன்னா சிட்டா சித்தம் இல்லாத என்ன பார்த்து எடுத்து பார்த்து சொல்லணும். ரூமில் கூட்டு போனால் ஏட்டை எடுத்தான், ஏட்டை பிரிக்கிறவரு இந்த எப்போ படிக்கிறானோ அப்போ இறந்து போவான். கொஞ்சம் சாரி படி அவ்வளோ கரெக்டாக இருக்கும். யமன்ட்ட மாதிரி நடக்காது, கைத்துக்கு வந்துடுவான் கரெக்டாக, அவன்கிட்ட தப்பிக்க முடியாது. தப்பிக்கணுமானா சிவருமான் பக்தி ஒருவனாலும் மார்க்கண்டன் எப்படி தான். அதனாலும் அதான் காலகாலன் காலத்தை வென்றவன். அவன் என்ன பண்ணா தருமன் அங்கெய்தி ஏத்தெடுப்ப புங்கவன் தோன்றி உடனே அவர் தோன்றி தென் திசைக்கு இறையான் புறவழித்து தென் திசைக்கு நீ காவல் போ ஆனோம். எமை வழங்குனர்க்கு அங்கரன் தண்டன் ஏற்றினே தந்திசை காவலன் எல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய அடியார்க்கு ஏதாவது சேட்டை பண்ணன சொல்றார். புறவழித்து எமை வணங்குனர்க்கு மங்கரன் தண்டம் ஏற்றில் அன்று உனக்கு மாழங்கிப்பதன் சீட்டை கிழித்தினவன உடனே பிஸ்னஸ் எங்க ஆழ்த்த மாதிரி தானே சேட்டை பண்ணப்படாது சொல்லி அந்த விரத்தை கொடுத்தாராம். தென் புலத்தவர்க்கு செய்கடன் வாங்கு செலுத்தினேன். அந்த காயாரோகணத்தை வந்து தென்புலத்தாருக்கு பிதிர்களுக்கெல்லாம் காரியங்கள் செய்தால் வீடு பெற்று உய்வார்கள். எங்கள் ஊரில் ஒரு கட்சி எல்லாரும் தர்ப்பணம் பண்ணணும் அமாவாசை, எங்கே பண்ணுறது? அப்போ பொற்றாமரையில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, முதல்ல ஆற்றங்கரில் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இடஞ்சல் ரொம்ப அதிகமாகிட்டு இங்கே இங்கே தர்ப்பணமாக தான் அங்கே துவைப்போம். ஏதா துவைக்கணும்னு துவைக்கணும். ஆமாம், அவன்கிட்ட பேச முடியாது. விபூதி பொட்டம் வைக்க விட மாட்டான், விபூதி பொட்டம் மழைக்க வச்சுட்டு அந்த முன்னுக்கு வந்து வீடு பட்டம் இருக்காது, அதை எடுத்து பல்ல தேய்ச்சிட்டு இருப்பான். நான் பார்க்க வேண்டும் அநியாயம், திருநெல்வேலி மாதிரி அழைக்க நாட்டை ஜாஸ்தி கிடையாது. தர்ப்பணம் பண்ணால் வழி இல்லை, பொற்றாமரைக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்முடைய அடியார்கள் பொற்றாமரை பிதிர்காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, அதனால் ஒரு பெரிய ஓலை எழுதி ஈவோட்டை கொண்டு வந்துடணும் இல்லைங்களா, அவ்வளோ எழுதி வெளியில் ஓச்சிடு பண்ணக்கூடாது. அந்த பேப்பர் சுற்றி எங்கிட்ட வந்தது, என்ன சாரி அப்படி தலபுராணத்திலே இருக்கு, திருநெல்வேலி தலபுராணத்திலேயே
பொற்றாமரையில் திருக்காரியங்கள் செய்து முக்தி அடைவார்கள் செய்வாங்க. அதெல்லாம் செய்வாங்க. கோட்டிக்கார முத்தியாலே தாங்க அவங்க வெறி பிடித்தாலே. அதாவது இளைஞல் பண்ணணும், பிராமணுக்கு இளைஞர் நீங்களே இருக்கணும். அது ஒரு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட், அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க. அவனுக்கு அதே சொன்னானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்னு சொல்லி. ஆனால் என்ன ஆகி போச்சு, இப்போ ஒத்தரும் பண்ண முடியாமல் கேட்டை போட்டு கூட்டிட்டான். எப்படி அதுவும் கேட்டீங்கன்னு அந்த மண்ணும் ஒருவர் ஒரு பிராமண புரோகிதர் தர்ப்பணம் பண்ணி வச்சுருந்தார். அங்கே பெருக்கிறவன் சாமி குப்பையாக்கிட்டு போகிறத நான் தான் பெருக்கொண்டு ஒரு 10 ரூபா கொடுங்களேன். நான் கோயிலில் சம்பளம் கொடுக்கல, எங்கிட்ட வந்து கேட்கிறேன். அப்போ நாங்கள் என்ன கோயிலில் எவ்வளோ அவனுக்கு சம்பளம் கொடுக்க அவன் தெரியுமாவே, அதை வச்சு அங்கே பிழைச்சிட்ருக்கான். ஏதோ நடந்துகிட்டு இருக்க கதை, நீ குப்பையாக்குற குப்பை பொறுக்கான, உன் குப்பையை பொறுக்கிறதுக்கு அவனை போடல, கோயிலில் நம்மளை குப்பையை பொறுக்க தான் போடுறது, கொடுத்துட்டு போகணும் முடியாதுன்னு பெரிய கட்சி ஆகி போச்சு. ஈவோடு எங்கிட்ட கேட்டேன், கோ இழுத்து பூட்டுன்ட்டு கேட்டேன். 1 ரூபாய் எவ்வளோ, இப்போ 1 ரூபாய் தர்ப்பணம் பண்ண முடியாது. கோ இப்போ கையில் நான் சொல்லிட்டேன், இவர் பண்ண இவர் பண்ண வேலை, இவர் பண்ண வேலை ஆம்தான் போ. ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் அலைதான், எங்கே தர்ப்பணம் நடக்காமல் ஆற்றுல பண்ண முடியாது. அவன் கேட்டேன், குளத்தில் இழுத்த முடியாச்சு. இப்போ எங்கெல்லாம் அடைஞ்சிட்டுருக்கேன். எதுக்கு சொல்கிறேன், இங்கே அதான் இல்லை, இந்த மாதிரி தென்புறத்தவர்க்கு செய்கடன் ஆங்கு சுகத்திடம் விடுபேர் ஒய்வார், மின்பழத்தன்ன நெறிந்தவார் சடிதம் வீழன நெறித்துறங்கிழப்ப பொன்முத்தனையை கைங்கடல் நாப்பன் புரிதல கொள்கை. அதாவது ஜதாபாரம் கீழே வர தங்குற மாதிரி இருக்க பிராமணாள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பஞ்சாக்னி வித்தையும் 5 அளவு நின்று தபஸ் பண்ணவார். அப்படின்னா 4 பக்கம் தீ, அப்புறம் ஒத்த கால சூரியனை பார்த்துட்டேங்க, அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே நிற்கிறோம், அந்த சூரியன் வெளிச்சம் அந்த சூடு 4 பக்கம் சொல்லு, அது 5 அளவு பஞ்சாக்னி வித்தையின் அப்படி தவஸ் பண்ணி வந்துக்கான். குமார சம்பவம்னு ஒரு காவியம் பழமொழியில் காளிதாசம் செய்வது, பார்வதி தவசை பற்றி சொல்லாம சொல்கிறார். எப்படி பரமசனை அடைஞ்சான், இந்த மாதிரி பஞ்சாக்கினை வைத்த பண்ணினா பரமசனால் தாங்க முடியாமல் ஓடி வந்தார். அது மாதிரி பஞ்சாக்கினை பண்ணு அங்கே முனிவரெல்லாம் இருக்கார். 5 அளவு நாப்பன் புரிதவ கொள்கையில் அநேகர் அன்பு செய்து அங்கன் பேறு பெற்று உயர்ந்தார். அந்த மாதிரிலாம் தவறு செய்து அந்த பேறு பெற்று உயர்ந்தார். அத்தலம் மேன்மையார் மொழிவார், அப்பேற்பட்ட தலத்துடைய மேன்மையை யார் சொல்ல முடியும் ஆன்னு சொல்லி இந்த காயாரோட படத்தை முடிக்கின்றார். அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, காலங்களுடைய தன்மையை சொல்கிறார். இந்த காலம் எதுக்கு சொன்னார்னா, நம்ம காலம் யோக்கியது என்னன்னு தெரியணுங்கிறக்காகத்தான், நம்முடைய காலத்தை யோக்கியது என்னன்னு தெரியணுங்கிறக்காகத்தான் இவ்வளோ சொல்லி அதை நாம் துளிலையும் துளிலில்லை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலகான காலத்தும் காலனானை வழிபட்டால் உயலாம். வியாழன் ஒழிபெற்றிருக்கார், லட்சுமியை ஒழிபெற்றிருக்கார், யமன் ஒழிபெற்றிருக்கார், அதே மாதிரி நாமும் உயிரி பெறலாம் என்று நீதியை சொல்லி இந்த வளத்தை நிறைவு செய்கின்றார். இந்த அளவில் இந்த காஞ்சி புராணத்தை நாம் செய்கிறோம். அதாவது நான் முதல் நான் தான் ஏறான்னா தெரியும் உங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் யார் முதல்ல வராளோ பையன், அவன் உட்காந்துட்டு அடுத்தால் ஒரு பையனை பூரா பெயர் எழுதிட்டே வரணும், கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்கணும். அதை முதல் 10 பேர் கோடி போட்டு கீழே உள்ளதான் வரிசை, ஏண்டா லேட்டாக வந்து அவர் விடிக்கிறதுக்கு ஏறான் எழுதுறான்னு பேர், ஏறான் எழுதுறேன். அது மாதிரி முதல்ல நான் தான் உட்காந்து ஏறான் எழுதுனேன். அதனால் இவ்வளோ சேர்ந்ததே பெருசு, முதல்ல நான் வந்து உட்காந்துருக்கேன், மைக்கும் நானும் தான். ஆனால் என்ன செய்யறது, எந்திரிச்சு போயிடுவோம், ஊரை பார்த்து போயிடுவோமா, மங்களம் பாடிடுவோமான்னு நினச்சிட்டே இருந்தேன். கல்யாண சாயி தான், கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தேன். பொறுத்து பலன் கிடச்சி போச்சு. அதனால் இவ்வளோ பேர் சேர்ந்ததே பெருசு எனக்கு. அதனால் இத்தனை பேரை வந்துடணும் இந்த கேட்டவங்களுக்கு எம்பெருமானுடைய பரிபூர்ணம் அறிவும் கிடைக்குமாறு பிரார்த்தித்து கொண்டு நிறை செய்கின்ற நம பார்வதி பதயே ரமகாதேவ.
ஆதிவே கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை பூருசை தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வே ஏரிய மங்கை வாழ்க யானைகள் அங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாராம் வான்முகில் வழாது பெய்க மல்லிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிடாதுயிகள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி இழங்குக உலகம். நம் அப்பா

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவளமாலிவரையில் நிலவெறிப்பது போவார், பவளமாலிவரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை

தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவார். காலம் இரு நல்லார் ஒன்று கூடில் ஒரு காலம் இருமல்லார் ஒன்று கூடில் உலகிற்கு அளவிலா நலமுண்டாகும். திருஞான சம்பந்தர் அரசும் கூடி செய்த நன்மை அளவுண்டு.

பெருஞான மாமுனிவர் வியாக்கிரவாதர் பேரின்ப பதஞ்சலியும் இருவர் கூடி திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம்

சிவயோகம் அதிகமில பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லையே. சிவயோகம் அதிகமில பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை. சிவயோகம் அதிகமுளவாத ஊரன் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார். சிவபெருமான் தேடி வந்தார். சிவயோகம் அதிகமுள வாரவூரன் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார். சிவயோக நாயகியோட ஆன்மநாதர் செல்வமேலாம் இவருக்கு சேர்ந்ததம்மா. சிவயோகம் மிக விரும்பும் பத்தரெல்லாம் திருவாத ஊரனடி பாடுவீரே.

0: பதஞ்சலி வியாக்கர வாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க, வாழ்க வாழ்கவே. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருவாத ஊரர் அவதாரம் பற்றிய நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது என்றால் அது திருமுறை தான். திருமுறையினாலேதான் இந்த நாட்டுக்கே பெருமை. இலக்கியங்கள் என்று பல வகையாக நம்முடைய நாட்டிலே உள்ளது. அந்த இலக்கியங்கள் எல்லாம் உயிர்களை பற்றியது, உலகத்தை பற்றியது. உயிர்களை பற்றியது, உலகத்தை பற்றியது. ஆனால் திருமுறை சிவனை பற்றியது. திருமுறையை சிவனை பற்றி பாடி பாடுபவர்களுக்கெல்லாம் சிவன் மீது பற்று உண்டாகும்படியாக செய்தது திருமுறை. திருமுறை இல்லையானால் கடவுளே தெரியாது, பக்தியே இருக்காது. அப்படிப்பட்ட திருமுறையை சிவபெருமான் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். திருமுறையினுடைய பெருமையை அளவுபடாது. அந்த திருமுறையை பன்னிரண்டிலே முதலில் எட்டு திருமுறை வரையிலும் நான்கு ஆச்சாரிய பெருமக்கள் பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் மூன்று, திருநாவுக்கரசர் மூன்று, சுந்தரர் ஒன்று, மாணிக்கவாசர் ஒன்று. ஆக எட்டு திருமுறை வரையிலும் நால்வர் பெருமக்களாலே பாடப்படும். அந்த திருமுறையிலே சொல்லாதது இல்லை. வேதாகமத்தினுடைய சாரமாக விளங்கும். அதனாலே இந்த நாட்டுக்கு பெருமை, மக்களாகிய நமக்கு பெருமை, சைவத்தின் பெருமை, சிவன் பெருமை, எல்லாவற்றையும் வழங்க சொல்வது அந்த திருமுறை. அப்படிப்பட்ட திருமுறையிலே எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்கவாசகர். அதே அவர் அவதாரம் பண்ணிய நாடு பாண்டி நாடு, அவர் வாழ்ந்த ஒரு திருவாரூர், பிறந்த அவதாரம் பண்ணிய ஒரு திருவாரூர். அந்த பாண்டி நாட்டுக்கு ஒரு பெருமை தனியாக உண்டு இருக்கிறது. அது என்னவென்றால், சிவபெருமானிடத்திலே தமிழை கற்று அந்த தமிழை புதிய மலையிலே அகத்திய முனிவர் இருந்து தமிழை பரப்பினார். தமிழ் முனி என்றே அவருக்கு பெயர். அகத்தியருக்கு தமிழ் முனி என்றே பெயர். அப்படி தமிழ் முனிவராகிய அகத்தியர் புதிய மலை இருந்தபடியினாலே, புதிய மலையில இருந்தபடியினாலே, புதிய மலை இருந்தபடியினாலே பாண்டி நாட்டுக்கு பெருமை. அதை இந்த பாடலே சொல்லுகிறார் கடவுள் மாமுனிவர். நீண்ட கைலக்கரை நிகழ்த்த அருளாலே பூண்டமுனி மெய்த்தமிழ் புகன்றது நாடு. மொழி எல்லாமே சிறந்தது. அதில் இரண்டு மொழி அதிகமாக சிறந்தது. ஒன்று சமஸ்கிருதம் வடமொழி, இன்னொன்று தமிழ். பதினெட்டு பாஷை, அதில் இந்த இரண்டு பாஷை மிக சிறப்புடையது. ஒன்று சமஸ்கிருதம் என்கின்ற வடமொழியும், தமிழ் என்கின்ற தென்மொழி. இந்த இரண்டு மொழியிலே உண்டாகிய நூல்கள், அந்த இரண்டு மொழியின் மூலமாக சிவனுடைய அருளை பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள். மொழிதான் நமக்கு முக்கியமானது. மொழிகின்றது மொழி, மொழிகின்றது மொழி. அந்த மொழி தமிழ் மொழி, அந்த வடமொழி. அதை சொல்லும் போது தென்மொழி தமிழ் மொழின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. வடமொழி தென்மொழின்னு தான் சொல்றோம். வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வடமொழியும் தென்றமுழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் வடமொழியும் தென்றமுழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆனைந்து ஆடினான்கான் ஐயங்கான் கையில் அனலேந்தியாடும் காணவன்கான் காணவனு கருள் செய்தான்கான் கருதுவாரிதய கமலத்தூரும் தேனவன்கான் சென்றடையா செல்வன்றான்கான் சிவனவன்கான் சிவபுரத்தையும் செல்வன்றானே என்பது திருநாவுக்கர சுவாமிகள் திருத்தாண்டம். அதனால் வடமொழியிலையும் தென்மொழியிலையும் பக்தி இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது. வடமொழியை சிவபெருமான் பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். தென்மொழியாகிய தமிழ அகத்திய முனிவருக்கு உபதேசம். அதனாலே இரண்டு மொழியும் நமக்கு ரொம்ப சொல்லும். ஒரு மொழி உறவு, ஒரு மொழி பகை அல்ல. இரண்டு மொழியுமே நமக்கு அது இரண்டு இரண்டு கண்கள் ஊற. வடமொழி அண்ணன் என்றால் தென்மொழியை தம்பி. வடமொழி சமைக்கிற பாத்திரம், தென்மொழி சாப்பிடுற பாத்திரம். தென்மொழியை போல சாப்பிடுறதுக்கு வேற எந்த மொழியும் கிடையாது. வடமொழி சடங்கு நூலு ஆக வேதாகமங்கள், தென்மொழி புகழ்ச்சி. அது சடங்கு கிரியை, இது ஞானம். அதனாலே இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு வாழ்நாள். இருக்கு என்றால் வேதம், தோத்திரம் பின்னாடி சொல்றது தமிழ். அதனால இரண்டு மொழியும் நமக்கு சொந்தம். அன்பர்கள் தெரியாமையினாலே ஒரு மொழி சொந்தம், ஒரு மொழி பகை என்று எழுதுகிறார். இரண்டு மொழியும் கொடுத்தவன் சிவபெருமான் தானே. யார் சொல்றா? கல்வி கடலாக வடமொழி தென்மொழி கடலாக விளங்கிய மாதவ சிவஞான யோகிகள் காஞ்சி புராணத்தில். மாதவ சிவஞான யோகிகள், சிவஞான சுவாமிகள் என்று திருவாவூர் ஆதீனத்து தம்பரானாகிய கடலாக விளங்கியவர், தமிழ் மொழி கடலாக விளங்கியவர் சொல்றாரு வடமொழி நமக்கு சொந்தம். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, பாணினி என்ற முனிவருக்கு வடமொழியை உபதேசம் பண்ணினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, அதற்கு இணையா தொடர்புடைய, அதற்கு இணையா தொடர்புடைய, அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேர்த்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பாகரில் கடல் வரைப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார் என்பது காஞ்சிபுரம். வடமொழி சிவபெருமான் பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினாரு. அதற்கு இணையாக, அப்படி அதற்கு இணையாக சொல்லும் போதே என்ன விளங்குறது? அதற்கு சமானமாக, அதற்கு சமானமாக, தங்கத்துக்கு சமானமாக. இன்னொரு பொருளை சொன்னால், தங்கத்துக்கு சமானமாக என்றால் தங்கம் என்று, இன்னொரு பொருளை சொன்னால் தாழ்ந்த அல்ல, அதற்கு சமானம். அதனாலே வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, அதற்கு இணையா தொடர்புடைய என்ன முதல்ல சொல்றாரு? வடமொழி. வேதாகமங்கள் எல்லாம் வடமொழியில தான் இருக்கிறது. நிறைய நூல்கள் புராணங்கள் எல்லாம் வடமொழியிலும், அதுல இருந்து மொழி பெயர்த்தது தமிழ்ல நிறைய. அதனாலே வடமொழி தென்மொழி இரண்டும் நமக்கு சொல்றோம். வடமொழியிலே சுவாமிக்கு அபிஷேகம், அர்ச்சனை, அலங்காரம், சோடசமச்சாரம் சகலமும் செய்து சாமி அப்படி அம்பாடோட எழுந்தருள் இருக்கும்போது அந்த சுவாமியிடத்துல விண்ணப்பம் பண்றது இதுல தமிழ்ல பன்னிருதிரவி முறைப்பாடுக பஞ்சபுராணம் பாடு. அந்த தமிழ் என்ன, அந்த வடமொழி சடங்கோட சடங்கா பேசுறது பாடுறது. இப்ப அபிஷேகம் பண்றோம் அல்லவா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஓம் வியோம வியாபனே வியோம ரூபாய சர்வ வியாபனே சிவாய அனந்தாய அநாதாய அநாதிருதாய துருவாய சாதுவதாய யோகபிட சம்சிதாய நித்திய யோகினே தியானாகராய ஓம் நம சிவாய பரம் என்றெல்லாம் சொல்லி வடமொழியிலே இந்த பதமந்திரத்தை சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம். கையினாலே கிரியையும் நடக்குது, வாக்கினாலே மந்திரமும் நடக்குது. அந்த தென்மொழியை பாடும் போது ஒரு கிரியையும் இருக்காது, பாட்டு மாத்திரம் தான். தென்மொழியை பாடும் போது கைக்கு வேலை இல்லை, வேற எதுக்கும் வேலை இல்லை, காதுக்கு தேவை. வடமொழியிலே சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் ஜோடசுவாம் தீபாரதர் எல்லாம் பண்ணும்போது வடமொழி வாயும் பேசும் கையும் செய்யும். தென்மொழியை பாடும்போது மற்ற கருவிகள் எல்லாம் பேசாம இருக்கும், வாய் மாத்திரம் பாடும். அதனாலே அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு தெரிகிறது. சாமி கேட்டுக்கிட்டு இருக்கார், எப்ப அந்த தோத்திரத்தை கேட்கிறார். அதனாலே இரண்டு மொழியும் நமக்கு அவசியமானது. ஆனா வடமொழி கிரியைக்குரியது அதிகம், தென்மொழி ஞானத்துக்குரியது தோத்தம். சரிய கிரியை இரண்டும் வடமொழியிலே அந்த அபிஷேக அலங்காரத்தில் இருக்கிறது, யோகமும் ஞானமும் இந்த தோத்திரத்தில் இருக்கிறது. சாமியைக்கு எல்லா உபசாரங்களையும் பண்ணி அலங்காரம் பண்ணி கற்பூராஜிகம் காட்டி அறிக்கையும் கொடுத்து அதன் பிறகு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாட்டு திருமுறை பாடுவோம். கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே சிற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு பாடும்போது எல்லாம் பேசாம இருப்பாங்க, சாமிக்கு வைப்பாங்க. அதனாலே அந்த கிரியையாய் இருக்கிற வடமொழியிலே ஆகமத்தின்படி சடங்குகள் செய்து சுவாமியை எல்லா வகையிலும் உபசாரங்களை செய்து சுவாமி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற நிலையில இருக்கும் போது திருமுறை பாடும். அதனாலே இரண்டு மொழியும் நமக்கு சொல்லுவோம். அது சிவஞான சுவாமிகள் கூட துறைமங்கல ஜவன் சிவஞான சுவாமிகள் கூட இந்த கருத்தை எப்படி சொல்றாருன்னா, அவர் இந்த வடமொழியை முன்னால சொல்லு பின்னாலே அதற்கு சமானமாக தான் சொல்றார். அதை எப்படி சொல்றாருன்னா, மறைமுதற் கிளந்தவாயான் மதிமுகள் முடித்த வேணி இறைவர்தம் பெருமை நாட்டி எங்கினும் இருப்பதாக அரைகடல் வரைப்பிற்பாடை அனைத்து விருந்து ஆரியத்தோடு உரள்தரு தமிழ் தெய்வத்தை உள்நனைந்து ஏற்ற செய்வோம் என்பது துறைமங்கல ஜவபராஜ சுவாமி. ஆகையினாலே இப்படிப்பட்ட மொழியிலே தமிழ் மொழியே அகத்தியல் சோர்வாடத்தில் பொதிசன் பெற்று புதிய மலையிலிருந்து தமிழ் மொழியை பரப்பினார் என்று அகத்தியருக்கு ஏராளமான சீடர்கள் பரப்பினார் என்பது. அந்த பரப்பிய நாடு தமிழ்நாடு பாண்டி நாடுங்கிறார். தமிழ் மொழிக்கு உரியவராய் தமிழ் மொழியை உலகத்தில் விருத்தி பண்ணியவராய் இருக்கின்ற அகத்திய முனிவர் எழுந்தருளி இருக்கின்ற புதிய மலை உள்ள நாடு, அதனாலே பாண்டிய நாடு சிறந்தது அப்படின்னு. அதே நீண்ட கையிலக்கரை நிகழ்த்தவருளார். இரண்டு மொழியும் ஜோர்மான் தான் நமக்கு தெரிந்தார். தெரியாமையினாலே இப்பொழுது சில அன்பர்கள் வடமொழி வேண்டாங்கிறாங்க. வடமொழி வேண்டாம்னா திருமுறையே வேண்டாம். திருமுறையில எவ்வளவு இருக்குது வடமொழி தெரியுமா? உச்சம் அது. திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டா வடமொழி ஏராளம் ஏராளம் வடமொழி திருமந்திரத்தில். அதுக்கு மேல வேதாகமங்களை புகழ்ந்து பாடுகிறது திருமுறையில கொஞ்சம் அல்ல. வேதமோதி வெண்ணோடு உண்டு. ஆகையினாலே இந்த உரையை கேட்கின்ற அன்பர்கள் வடமொழியை வெறுக்காமல் தமிழ் மொழியை வெறுக்காமல் இரண்டு மொழியையும் இரண்டு மொழியினாலே என்ன செய்வோவோ அதை செய்து திருவருளை பெறுவோம். ஆகவே இப்படி நீண்ட கையிலக்கரை நிகழ்த்த வருளாலே பூண்டமுனி மெய்த்தமிழ் புகன்ற திருநாடு முண்ட வகை செற்றுலக முற்றுலா முற்றுமரசாலும் பாண்டிய நலங்குறவு பாண்டி வளநாடு. அதனாலே மற்றைய சத்ருக்களாக இருக்கின்ற அரசர்கள் எல்லாவென்று மக்களுக்கு நலன் செய்வதாக இருக்கின்ற ஒரு எண்ணம் உள்ளவனாகிய பாண்டிய அரசர்கள் ஆட்சி செய்த நாடு அந்த பாண்டி நாடு. பாண்டிய நலங்குலவு பாண்டி வளநாடு. பாண்டி வளநாடு அந்த வளநாடுங்கிறது சொல்லத்தான் வேண்டியதாரு. வளம் என்பது சோழ நாட்டுக்கே உரியது. சோழனுக்கு வளவன்னே பேர். மங்கையர்கரசி வளவன். இந்த உண்மைகளை அடிப்படையில் ஞாபகம் வச்சு. வளம் வளம் என்றால் மக்கள் வளம், செல்வ வளம், கல்வி வளம், பொருள் வளம், அருள் வளம் என்றெல்லாம் அந்த வளம் என்கின்றது சிறப்பு சொல். அப்படி எல்லா வளங்களையும் உடையது சோழவள நாடு, சோழவள. அதனால சோழனுக்கு வளவன்னே ஒரு பெயர், சோழனுக்கு வளவன் என்று. அதனாலே எல்லா வளங்களை உடையது பாண்டி நாடு. அது பாண்டியன் நலங்குளவு பாண்டிவள நாடு நாடு. நாட்டிலே பல ஊர்கள் இருக்கும். ஒரு நாடு என்றால் அது ஊர்கள் பல. எல்லா ஊரும் சிறப்புடையதாக இருக்க, ஊர் இருக்கிறது என்றால் எல்லா ஊரும் சிறப்புடையதாக. ஊருன்னா அந்த ஊர்ல திருக்கோயில் இருக்கணும், அந்த ஊரிலே திருநீர் பூசுகின்ற பக்தர்கள் இருக்கணும், அங்கே பாடுகின்ற புலவர்கள் கவிஞர்கள் இருக்கணும், பாடுகின்ற சிவபெருமானை தோத்திரம் பாடுகின்ற நூல்கள் பாடுகின்ற புலவர்கள் இருக்கும். அப்புறம் மற்ற தெய்வங்களுடைய ஆலயங்கள் இருக்கும். அங்கே சங்கம் முதலான வாத்தியங்கள் ஒலிக்க வேண்டிய காலத்திலே ஒலிக்க வரும். அங்கே வெண்கொடி பறக்க வரும், வெண்கொடி பறக்க வரும், வெண்கொடி பறக்கும். இதெல்லாம் இருந்தாத்தான் ஊர் திருக்கோயில் இருக்க வேணும், திருநீர் பூசுகின்ற மெய்யடியார்கள் சோகோஷம் பண்ணுகின்ற அடியார்கள் இருக்க வேணும், பாடுகின்ற புலவர்கள் ஊதுவா மூர்த்திகள் முதலானவர்கள் இருக்க வேணும், மற்ற ஆலயங்கள் இருக்க வேணும், அப்புறம் சங்க முதலான வாத்தியங்கள் முழங்க வேணும், வெண்கொடி பறக்கணும். இதெல்லாம் இருந்தா அது ஊரு, அது இல்லைன்னா காடு சுடுகாடு. யாரு சொல்ற? திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையார் பாடாவூரும் பாங்கினுடு பலதழிகள் இல்லா ஊரும் இருப்பூடு வஞ்சங்கம் ஊதா ஊரும் வெண்குடியும் விதானம் இல்லா ஊரும் அறுப்பூடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே என்பது திருநாவுக்கர சுவாமிகள் தேவார். நாடு சிறப்புடையது, நாட்டிலே சில ஊர்கள் சிறப்புடையதாக இருக்கும், பல ஊர்கள் சாதாரணமாக. அது சிவபெருமான் எழுந்த இருக்கிற ஊர் சிறப்புடையது. அதிலும் சமயாச்சாரிகள் போன்ற அருளாளர்கள் அவதாரம் பண்ணியது இன்னும் சிறப்பு. அதனாலே பாண்டி நாடு சிறப்புடையது. அதிலே திருவாத ஊர் சிறப்புடையது. திருவாத ஊரிலே சிவபெருமான் எழுந்தருளிய வேதநாயகன் வேதநாயகன் அது வாயுதேவனாலே பூசிக்கப்பட்டபடியினாலே வாத ஊர் என்று அதற்கு பெயர். இன்னும் எத்தனையோ பெயர் பூசித்திருக்க. அதனாலே அந்த ஊரை பத்தி இந்த ஆசிரியர் கடவுள் மாமுனிவர் சொல்றாரு, மேவும் ஊர் வளம் வளவும் மிகுந்துளவும், மேவும் ஊர் வளம் வளவும் மிகுந்துள நாடு அதனின் நலம் பாவும் ஊர். அதிலே நன்மை என்கின்ற செயல்கள் அருள் செயல்கள் நல்ல காரியங்கள் நடக்கின்ற சிறப்பு உள்ள ஊர். மேவும் ஊர் பல வளம் மிகுந்துள நாடு அதனின் நலம் பாவும் ஊர் பழமறைதேர் அந்தணர்கள் பயின்றுளவோ, பழமறைதேர் அந்தணர்கள் பயின்றுளவோ. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் ஆழமாக்க வச்சிக்கணும்னா விஷயம், ஊரிலே வேதத்தை ஓதுகின்ற அந்தணர்கள், ஆகமத்தை ஓதுகின்ற அந்தணர்கள், திருமுறை பாடுகின்ற அடியார்கள் இருக்கணும். அது இருந்தா அந்த ஊர் சார் ஊரா பாடா என்று ஒரு பழமொழி வழங்கும். ஊரா இது பாடா என்று ஒரு பழமொழி உலகத்தில் வழங்கும். ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த அந்தணர்களும் அடியார்களும் இருந்தால் வேதாகமங்களை ஊதுகின்ற அந்தனர்களும், திருமுறையை பாடுகின்ற அடியார்கள் இருந்தால் அந்த ஊர் சிறப்புடைய ஊர். வேதாகமங்கள் வழங்கவில்லை, சாமியினுடைய தோத்திரம் புகழ்ச்சி நிகழவில்லை, ஆனால் அந்த ஊர் சிறப்பு. அதனாலே பழமறை அந்தனர்கள், பழமறை தேர் அந்தனர்கள் கொய்யும். அதனால அந்தனர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க, அங்க கட்டாயம் சிவாலயம். அதனாலே பாவும் ஒரு பழமறை அந்தனர்கள் கோயில் உடவு. அது நம்ம அழுகடி சித்தர்னு ஒரு சிக்கர், அவர் சொல்றாரு, இந்த பையூர்ல இருந்து பாலூர்ல பிறந்துட்டேன், பையூர்ல இருந்து பாலூர், அந்த மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த குழு தெரியவில்லை. அது தெரிஞ்சதுன்னா பையூரும் பாலூரும் பாலா போயிடும். பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து, பையூரிலே இருந்து கற்பை, பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த குழு, மெய்யூர் ஆகிய சிவலோகத்துக்கு போவதற்கு அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட அந்த வீட்டை நான் தெரிந்து கொள்ளவில்லை. மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறிந்தால் அது தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடி நான் பிறக்க மாட்டேன். பையூரும் பாலூரும் பாழாய் முடியாதோ என்பது அந்த சித்தர்பாட்டு. அதனாலே இப்படி ஊர் என்றால் சிவாலயம் இருக்கும். அதே திக் கிராமம், திக் பஸ்மரகிதம், திக் பாலம் என்று உபநிஷத்திலே சொல்லுகிறோம். திக் கிராமம் என்றால் சிவாலயம் இல்லாத ஒரு நெருப்பு வச்சு கொடுத்துங்குது வேதம். திக் கிராமம், திக் திக் பஸ்மம் ரகிதம் பாலம், திருநீர் இல்லாத நெற்றியை சுடு. பாலம்னா நெற்றி, பாலம் என்று சொன்னால் நெற்றி. திக் கிராமம் என்றால் சிவாலயம் இல்லாத ஊரை நெருப்பி, திக் கிராமம் திக் பஸ்மம் ரகிதம் பாலம், அதனாலே நெற்றியில திருநீர் இல்லைனா நெற்றியை சுடு. சிவபூசை இல்லாத சிவலிங்கம் இல்லாத வீட்டை சுடு அப்படின்னு சொல்லு. எவ்வளவு முக்கியம் அதுக்கு பேருப்பா. திக் கிராமம், திக் பஸ்மரகிதம் பால். அதனாலே இப்படி ஊர் என்றால் சிவாலயம் இருக்கவும், சிவாலயம் அந்தனர்கள் இருக்கவும், அந்தனர்கள் சிவனடியார்கள் இருக்கவும் இருந்தா அந்த ஊர் நல்லது. அதனால இதுக்கெல்லாம் முன்ன ஜென்மங்களிலே பண்ணிய புண்ணியம் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஊர்ல பிறக்க கொடுத்து. தில்லைப்பதியுள தேசம் கிடைத்தது சிதவமதனாலே, சிதம்பர இருக்கின்ற தேசம் நமக்கு கிடைத்தது. பல பறவைகளிலே தவஞ்சிதவடுகிறார், சிதம்பர இருக்கின்ற தேசம். இந்த வாக்கியத்தை யாரும் சொல்லிக்க மாட்டார். சிதம்பர இருக்கின்ற தேசத்திலே நாம் இருக்கிறோம். அதுக்கு முன்ன பிரிவில் செய்தோம். தில்லைப்பதியுள தேசம் கிடைத்தது சிதவமதனாலே, திருவுடை செய்வ சமயம் கிடைத்தது திருவருளதனாலே, நல்ல தவஞ்சய நற்குலம் கிடைத்தது நாதன் அருளாலே, நால்வர் பாடலை பாட கிடைத்தது நந்தி அருளாலே, எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரினில் இருப்பதும் அவனாலே, எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரினில் இருப்பதும் அவனாலே, ஈசன் அடியரை கூட கிடைத்தது ஈசன் அருளாலே, வல்ல புலிமுனி பதஞ்சலியாரை வாழ்த்துதலவனாலே, மாணிக்கம் மலையை நாடோறும் போற்றி வாழ்வினை பெற்றோமே என்பது மாணிக்க மலை போற்றி பாமாலேன்னு பாடியிருக்கிறார். அதுல இந்த பாட்டு. அதனாலே இப்படி அந்தனர்கள் அடியார்கள் சிவாலயங்கள் இருக்கின்ற ஊர் சிறப்பு. அது அத்தனையும் சிறப்புடையதாய் இருக்கின்ற ஊர் அந்த திருவாத ஊர். அதேவும் ஒரு வளம்பளவு மிகுந்துள்ளனாடு, அதனில் நலம்பாவும் ஒரு பழமறைதர் அந்தனர்கள் பயின்ற ஊர், தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர். ஐயா தாவி போகின்ற ரிஷப வாகனத்தை உடையவராகிய சிவபெருமான் தங்கி இருக்கிற ஊர், தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர். அங்கு உறையும் தேவரூரின் மேன்மை சிறந்த திருவாதம், அங்கு உறையும் என்கின்ற மேலே இருக்கின்ற தேவருடைய ஊர் இருக்குதே, அதை விட சிறந்த ஊர் இந்த திருவாரூர். அது உண்மையே உண்மைதான். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்ட நயர்ச்சிப்பார் என்பது சிவஞான சக்தியார். தேவலோகத்தில் இருக்கின்றவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக நம்ம ஊருக்கு வராங்க. அப்படின்னா எந்த ஊர் சிறந்தது? நம்ம சிவபெருமானை வழிபட தேவலோகத்து போக வேண்டியதில்லை. அங்க சிவபெருமான இல்லை. இங்கே சிவாலயம் தேவலோகத்தில் இல்லை, சிவாலயம் தேவலோகத்தில் இல்லை. சிவாலயம் நம்ம ஊர்ல இருக்கிறது. அவன் வந்து நம்ம ஊர்ல கும்பிட்டுக்கிட்டு போய் வாங்கிக்கிட்டு போய் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து கும்பிட்டு நம்ம சாமி கிட்ட வாங்கிட்டு போய் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். விளங்குதா? அதனாலே இப்படி நம்ம ஊர் மிகச்சிறந்தது. அதுவும் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் வான்பழித்து மண்முகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்கிறார். வானுலகத்தை பழித்து விட்டு இந்த மண் உலகத்திலே நம்மை வந்து ஆண்டு கொள்ள வள்ளல் என்கிறார். ஆகையினாலே தேவலோகத்தை விட உயர்ந்தது நம்முடைய ஊர். இது அடிப்படை ஞாபகம் வச்சுங்க. தேவலோகத்தை விட உயர்ந்தது நம்முடைய ஊர். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த திருவாதவும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: பெற்றோர் இந்த கடந்த பல நாட்களாக இந்த மதுரை ஆதீனம் குறித்த பல்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு இப்பொழுதுதான் ஆதீனங்கள் இருக்கின்றன, இல்லையென்றால் ஆதீனங்கள் என்றால் என்ன என்கிற ஒரு இது வந்திருக்கிறது. அதை மனத்தில் வைத்துக்கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற முயல்கிறேன். ஆதீனங்கள் எப்படி தோற்றுவிக்கப்பட்டன, மதுரை ஆதீனத்தை பற்றிய சில தார்பரியங்கள் என்ன என்று பொதுவாக சொல்ல முடியும்.
1: இந்த மடங்கள் பல காலமாக இருந்து வருகின்றோன்று. இப்போ திருமந்திரத்திலே கூட திருமூலர் இந்த மடங்களை பற்றி சொல்லுகின்றார், மடாலயங்கள் மடங்களை பற்றி சொல்லுகின்றார். இதே மாதிரியாக பாரம்பரியமாக, அதாவது ஆன்மீக பணியிலே குருமார்கள் குரு பாரம்பரியமாக ஓரிடத்திலே தங்கி இருந்து அந்த ஆன்மீக விளக்கம் ஆன்மீக பணி செய்கின்ற இடம்தான் மடம், குரு மடம் என்று சொல்லுவார்கள். காசியிலே பல மடங்கள் இருந்தன, புண்ணிய க்ஷேத்திரங்கள் பலவற்றிலே பல மடங்கள் இருந்தன, அது உண்டு. இது குருமடம், அது ஆதீனம் என்று சொல்லும். இதை விட சத்திர மடங்கள் இருக்கின்றன, பயணிகள் தங்குவதற்கு, அன்னசத்திரம் மற்றவர்களுக்கு உணவு போடுவதற்கு, இது வேறு விதமான மடங்கள். ஆனால் இந்த குருமடங்களைத்தான் நாங்கள் ஆதீனம் என்று சொல்லுவோம். இந்த ஆதீனங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற ஆதீனங்கள் என்று சொன்னால் திருவாவடுதுறை ஆதீனம், இது ஆறு திருவாவடுதுறையிலே தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. இன்றைக்கு 150 வருடங்களுக்கு முன்னர் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது இந்த திருவாவடுதுறை ஆதீனம். அதாவது அது திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு இன்றைக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. பல இடங்களிலே சைவ சித்தாந்த எங்களுக்கு சமீபத்திலே இங்கே வருகை தந்து சென்ற மார்கழி மாதம் இரவனடி சேர்ந்த பேராசிரியர் சண்முகவேல் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்து சைவ சித்தாந்த பேராசிரியர். அடுத்த மாதிரியாக தர்மபுர ஆதீனம், இதுவும் நிறைய சைவ பணிகள் செய்து வருகின்றது. அவர்கள் பல நூல்களை இப்படி பல இடங்களிலேயும் பதிப்பிப்பார்கள். கடைசியாக 4வது சைவ சித்தாந்த மகாநாடு, அகில உலக சைவ சித்தாந்த மகாநாடு மதுரையிலேயே நடைபெற்றது. 2-3 வருடங்களுக்கு முன்னர் நானும் கலந்து கொண்டேனதிலே 2008 நடைபெற்றது. அவர்களும் ஆன்மீக பணி செய்து வருகின்றார்கள். சைவ ஆதீனங்களிலே இவை இரண்டு மிகவும் பாரம்பரியமான ஆதீனங்கள். இவற்றை சொல்லுவார்கள் திருக்கயிலாய பரம்பரை. இந்த குருவில் ஆதீனத்திலே ஒரு குரு இருப்பார், அவருக்கு ஒரு குரு, அவருக்கு ஒரு குரு என்று போனால் இது போய் எங்கே போகுதுண்டா, கடைசியாக எங்களுடைய ஆதி சிவனிடம் போய் சேருகின்றது. அவர் தான் முதல் குரு. இந்த சிவனிடமிருந்து ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர் அதை திருநந்தி தேவருக்கு சொல்ல, திருநந்தி தேவர் அதை சனந்தனர் சனாதனர் சனற்குமார் என்ற 4 முனிவர்களுக்கு சொல்ல, பிறகு அதில் வந்து சனத்குமாரர் அது சத்தியஞான தரிசினிகளுக்கு சொல்ல, சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவருக்கு சொல்ல, பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு சொன்னார். அதுதான் வருகின்ற மரபு. அப்போ இந்த தொடரிலே திருக்கயிலாயத்திலிருந்து இரவணவிருந்து தொடங்கினபடியினாலே இதை திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள். ரெண்டு விதமாக பரம்பரை வரும், ஒன்று பிள்ளைகளூடாக மற்றது மாணவனூடாக, ரெண்டையும் சந்தானம் என்று தான் சொல்லுவார்.
0: எந்த ஆதீனமாக இருந்தாலும் அங்கதான் அந்த குருபலம்,
1: அந்த பரம்பரை இறைவன் தான் முதல் குரு. இது திருக்காயிலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள். இவர்கள் திருக்காயிலாய பரம்பரையில் இவர்கள் திருக்காயிலாயத்திலே நந்தி தேவருடைய சம்பிரதாயத்திலே வருகின்றது. இதே மாதிரியாக திருக்காயிலாய பரம்பரையிலே வாமதேவ பரம்பரை கொண்டிருக்கின்றது. அது சூரியனார் கோயில் ஆதீனம். இந்தியாவில் போனால் எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு போவார்கள். இன்றைக்கு அதில் சூரியனுக்கு என்ற ஒரு கோயில் இருக்கின்றது, சூரியனார் கோயில். நினைக்கிறேன் இந்திய உலகம் முழுவதிலுமே சூரியனுக்கென்று ஆகம முறையில் வந்த கோயில் அதுதான். அங்கே இருப்பது சிவசூரியன். அவருக்கு சண்டேசர் இருக்கின்றார், தேஜி சண்டர், அது சிவஸ்வரூபம். அந்த சூரியன கோயில் கோயிலுக்கு பக்கத்திலே சூரியனார் கோயில் ஆதீனம் ஒன்று இருக்கின்றது. அதுவும் ஒரு பழமையான ஆதீனம். அங்கே வந்து முருகப்பெருமான், சிவனிடமிருந்து வந்த முருகப்பெருமான் அதை வாமதேவ மகரிஷிக்கு சொல்ல, வாமதேவ மகரிஷியின் ஊடாக அடுத்தடுத்த பாரம்பரியத்தோட வருவது சூரியனார் கோயில் ஆதீனம். அது அங்கே வருகின்றது. இதே மாதிரியாக திருக்கயிலாய பரம்பரையிலே திருவண்ணாமலை ஆதீனம் இருக்கின்றது. அங்கே தான் இந்த குன்றக்குடி அடிகள் இருந்து இன்றைக்கு பொன்னம்பல அடிகள் அதை நடத்தி வருகின்றார். பேரூர் ஆதீனம் என்று இருக்கின்றது, அது சாந்தலிங்க ராமலிங்க சுவாமிகள் அதை நடத்தி வருகின்றார். அதே மாதிரியாக இப்படி பல ஆதீனங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது மதுரை ஆதீனம் வந்து ஞான சம்பந்தர் காலத்திலேயே இருந்த மடம். ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தருக்கு அழைப்பு வருகின்றது, பாண்டிய நாட்டிலிருந்து பாண்டிய மாதேவி அழைப்பு கொடுக்கின்ற இந்த நாட்டிலே வந்து மன்னர் சமணர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது, ஆகவே இதை வந்து நீங்கள் ஒரு பணி செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் அங்கே புறப்படுகின்றார். அப்பர் சுவாமிகள் போக வேண்டாம், இப்போ நாள் சரியில்லை, கோல் சரியில்லை, சமணர் பொல்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார். மறுத்து கோளர் பதிகம் படித்து மதுரைக்கு செல்லுகின்றார். இந்த மதுரைக்கு போகின்ற பொழுது மதுரை நகர எல்லையிலே இருக்கின்ற இந்த மடத்திலே அவர் தங்கி இருக்கின்றார். இந்த மடத்திலே அவர் தங்கி இருக்கின்ற பொழுதுதான் சமணர்கள் அரசனுடைய அனுமதியோடு அந்த மடத்துக்கு தீ வைக்கின்றார்கள், எல்லாரும் எரித்து விடுவதற்காக. ஆகவே அவர் வந்து அந்த தேவார பதிகம் பாடுகின்றார், பையவே செண்டு சென்று பாண்டியற்காகவே என்று படிக்க அந்த அக்னி போய் பாண்டிய மன்னனிடம் ஒரு ஒப்பு நோயாக பைரக்சி ஆஃப் அன்னோன் ஒரிஜினு மெடிசினில் செல்லுவோம், அதாவது காய்ச்சல் வந்துட்டுது, மலேரியா மாதிரி தூக்கி போடுது, உடம்பெல்லாம் மணலாக தகிக்குது, என்ன காரணம் என்று தெரியாது, எந்த வைத்தியத்துக்கும் குணப்படுவதில்லை.

0: அவர் நெருப்பிலே போடுகின்றார் இல்லையா,
1: அனல்வாதம்
0: அனல்வாதம் புனல்வாதம். அப்ப அந்த போட்டோட வீடு வந்து வேகாமல் அந்த கருத்து இருக்கின்றது இல்லையா, அதுங்கேயும் அந்த நெருப்பை கட்டுகின்றார். அது நேரம் தண்ணீருக்குள்ள போடுகின்ற பொழுது கண்ணீரை கட்டுகின்றார், ஜலத்தம்பனம். அது அவருடைய அவருடைய 64 கலைகளிலே ஒன்றாகவும் இருக்கின்றது, அவருடைய ஆன்மீக ஆற்றலாகவும் இருக்கலாம். அப்ப இது வந்த அந்த பாண்டியமன்னுக்கு போகின்றது. அவ இந்த மதுரை மடத்திலே தங்கி இருந்தது, தீ வைத்த அந்த இடத்திலே இருந்த மடம் தான் இந்த மதுரை மடம். அதிலே தொடர்ந்தேச்சியாக பிற குருபரம்பரையாக வந்தது தான் இந்த மதுரை ஆதீனம். அப்ப அந்த திருஞான சம்பந்தர் காலத்தில் இருக்கு முற்பட்ட மடம் அது, அந்த இடம் அதற்கு முற்பட்டது. ஆகவே குரு பரம்பரையும் அதற்கு முன்னாகவே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 290 என்று சொல்லி 93 குரு பரம்புகின்றார்கள். அதிலே இன்றைக்கு இருக்கின்ற குருவானவர் தான் நித்யானந்தா அவர்களை அந்த குருபீடத்துக்கு அடுத்த வாரிசாக நியமித்து சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது.
1: இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பார்க்கிறோம். அதிலே ஞானசம்பந்தர் வந்தந்த இடத்திலே அவரை குருமகா சன்னிதானமாகத்தான் பார்க்கிறார்கள் நினைக்கின்றேன். அங்கே குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்குரியவர்கள் இந்து வேளாளர் மட்டுமே குருமகா சன்னிதானமாக வர வேண்டும் என்று சொல்லி சைவ சமயத்தில் வருகின்ற ஒரு வித்தியாசமான ஒரு இதாக பார்க்கிறேன் நான்.
0: அதாவது வந்து
1: அவர் பிராமணராக இருந்திருக்கிறார். அது பிறகு
0: அந்த மரபு வந்து பிட்டிக்கு ரெண்டு கேட்டு அந்த ஆச்சாரிய மடங்கள் தோற்றுவிக்கப்படவோ இந்த குலத்திலே இருந்து வந்தவர்கள்லாம் இதிலே வர வேண்டும் என்ற மரபு இருக்கவில்லை. உதாரணமாக பார்த்தால் இது உதாரணமாக சொல்லுகின்றேன் பாருங்கள். மெய்கண்டார் வந்தார், மெய்கண்டர் வேளாள குலம் அச்சுத கலப்பாளருடைய பிள்ளை. இந்த மெய்கண்டாருக்கு மாணாக்கராக வந்தவர் அருணந்த சிவாச்சாரியர். அருணந்த சிவாச்சாரியார் தான் சகலாகவ பண்டிதர். அவர் இவருக்கு குல குருவாக இருந்தவர், தகப்பனுக்கு 80 மேற்பட்ட பெரியவர். இவர் சிறு வயது பிள்ளை, ஆனால் இவருடைய ஞானத்திலே அவர் அடங்கி இவருக்கு மாணவராகின்றார். அவர் பிராமணர், சகல ஆகமங்களையும் பெற்று சகலாம பண்டிதர் என்ற பட்டம் பெற்றவர். இவருடைய குலத்துக்கு இவருடைய தகப்பனாருக்கு குலகுருவாக இருந்தவர். இவர் பிறக்க போவதற்கு ஓனர் தகப்பனார் ஒரு ஆண் பிள்ளை வேணுமே என்று கேட்க அவருக்கு ஆலோசனை செய்து திருவன்காட்டிலே போய் வழிபடும்படி அறிவுரை சொன்னவர். அந்த குலகுருவே மாணவராகிறார். அவர் ஞானம் என்று வருகின்ற பொழுது குலம் பேதம் கிடையாது, வயது பேதம் கிடையாது, ஸ்டேட்டஸ் தகுதி பேதமும் கிடையாது. இந்த அருணந்த சிவாச்சாரியுடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர். இந்த அருணந்த சிவா மறைஞான சம்பந்தர் யார், அவர் வந்து ஒரு சமார்த்த பிராமணர். சமார்த்த பிராமணர் பராசர கோத்திரம், சிவ பிராமணர் அல்ல, சமார்த்த பிராமணர் பராசர கோத்திரம். அது அவருடைய பாடலிலேயே வருகின்றது, குருவணக்கத்திலேயே வருகின்றது, ஆரிய குருவணக்கத்திலே வருகின்றது. இதை வந்து அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் அவர் சிவா பிராமணரும் இல்லை, சமார்த்த பிராமணரும் இல்லை, இன்னொரு வகையான பிராமணர். சொல்லுவார்கள் தில்லவாளந்தனர்கள், தீட்சியர்கள் ஒருவர். தில்லவாளந்தனர்கள் வேறு இடங்களிலே கலப்பது பிராமணர்கள், அதிலே ஒருவர். அவர் இந்த சமார்த்த பிராமணரிடம் போய் மாணவராக போனார் இல்லையா. அவர் இந்த மரபு அப்படி வந்து அதுக்கு பின்னாலே அது வந்து வேளாள மரபுக்கு போகின்றது. அதிலேயும் கூட தர்மபுராதீனத்தை எடுத்து பார்த்தால் அது வந்து கமலை ஞான பிரகாசர் என்று இருந்தார். கமலை ஞான பிரகாசர் இல்லறத்தில் இருந்தவர்,
1: சன்னியாசி கிடையாது,
0: சன்னியாசி கிடையாது, இல்லறத்தில் இருந்தவர், மனைவியோடு இருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் இவர் என்ன மனைவியோடு இப்படி நெருக்கமாக இருக்கிறார் என்று ஒரு சந்தேகம் அவர்களுக்கு. அப்ப அவர்கள் மனதுக்குள்ளே இதை கேட்க அடுத்த நாள் என்ன செய்தார், பாடம் நடத்தும் பொழுது மனைவியை வந்து தன்னுடைய தொடையிலே அமரும்படி சொன்னார். அங்க பாடம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு சிவன் பார்வதியாக இந்த கமல ஞான பிரகாசரும் அவருடைய பத்தினியும் மாணவர்களுக்கு தெரிந்தார்கள். இதுதான் கமல ஞான பிரகாசர். அதுக்கு பிறகுதான் துறவர மரபு வருகுது. அது அந்தந்த மரபிலே சில பேர் வந்து அதை ஸ்டக்னேட் பண்ண பார்ப்பார்கள். இது துறவிகளுக்கே உரியது, இது இல்லறத்தாருக்கே உரியது, இது வேளாளருக்குரியது, இது பிராமணருக்குரியது என்று டிசைட் பண்ண. காஞ்சி மடத்தை எடுத்து பார்த்தா பிராமணர்கள் தான் பாரம்பரியமாக இருக்கின்றது ஒன்று. அதனால இதுல வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மரபு ஆதியிலே இருந்தது கிடையாது, அது பின்னாலே இவர்களை ஏற்படுத்தி கொண்ட ஒன்று.
1: சரியா அப்படி இருக்கிறது, சரியா.
0: அதாவது வந்து ஒரு சில மரபு பாரம்பரியத்திலே வளருகின்ற பொழுது சிலது பாரம்பரியமாக வருகின்றது. சில சைவ பண்பாடு, சில சைவ அறிவு பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக வருகின்றது. அப்ப இட் மே பி அன் அட்வான்டேஜ், பட் அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷனாக இருக்க இயலாது. அதற்காக அதிலே மட்டும்தான் எடுக்க முடியும் என்று சொல்ல முடியாது.
1: எப்படி அதை கட்டுப்படுத்தல? ஏனென்றால் இப்போ ஆதீனத்துக்கு வந்து ஆதீன அவர் தான், ஆதீன சன்னிதானம் தான் பொறுப்பாக இருக்கிறார், அவர் தான் டிசிஷன் மேக் பண்ணுவார்.
0: ஆர் தகுதியானவரும் அவருக்கு கொடுப்பார். அவர் அதுதான் முறை. இப்ப நல்ல நாதீனத்தை தொடங்கியவர் மணியையர் இல்லையா, அவர் பிராமணர். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு சோமசுந்தர பரமாச்சாரியா சுவாமிகள் இருக்கின்றார், அவர் பிராமணர். அப்படி இந்த இதிலே குலமரபு கிடையாது, யார் தகுதியானவரை அவருக்கு கொடுக்க வேண்டும். அதிலே சில பேர் அந்த மடத்திலே ஆதிக்கம் வைத்திருப்பார்.

0: இல்லையா, அதாவது இதை எங்கடைய ஆக்கல்தான் வர வேணும், அப்படி தண்டை வேணும் என்ற மரபுகள் வரையதான். பிறகு வேளாள் வர வேணும், இல்லை பிராமணர் வர வேணும், இல்லை செட்டிமார் வர வேணும் என்ற மரபு வருகிறது.
1: அது சைவத்துக்களுக்கு இல்லையா, அப்படியான ஒரு இடையில வந்த செருகல்கள் பின்னால் வந்த விடயங்களை வந்து அதையே வச்சு தூக்கி பிடிச்சு கொண்டு
0: அதை தாண்டி போக வேண்டும் சைவம். அதாவது வந்து இன்னைக்கு அது இப்படி போனதால என்ன நடக்கின்றதுன்னு கேட்டால், சில பேர் வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், அது வேளாளருக்கு அது, இது செட்டியாருக்கு இது, இது பிராமணருக்கு இது கண்டு சொல்லி சில பேர் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். மடங்களையே சமயம் இல்லாமல் அந்த சமூக பிரிவுகளுக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் உலக சைவ பேரவை சிதம்பரத்திலே ஒரு மாநாடு நடத்தியது. அதற்கு முன்னர் நான் இங்கே சிதம்பரத்துக்கு விஜயம் செய்திருந்த பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சொன்னார்கள், ஆமாம் இங்கே வந்து இவங்க பிள்ளைமார் ஒரு மாநாடு நடத்துகிறாங்களாம் என்றால், பிள்ளைமார் என்றால் வேளாளர்களை ஒரு மாநாடு, அப்ப அது வந்து சைவ மாநாடு இல்லாத வேளாளர் மாநாடா போய்விடும் இல்லையா, அந்த அபாயம் அந்த இது இருக்கின்றது. அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருப்பது தவறுதான்.
1: இன்னொரு இது வந்தது, அது வந்து நித்யானந்தர் வந்து அந்த அது மாதிரிதான் இதுக்கு இதுக்கு இதுக்குமா தான் பதில நினைக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரிதான். அதை வந்து அந்த மடத்தில் இருக்கிற வந்து சிறை தலை சிறைக்க வேண்டும், தலை மொட்டையாக இருக்க வேண்டும், இவர் வந்து மொட்டை அடிக்காமல் இருக்காருன்னு அவர் கேட்குறார், ஞானசம்பந்தர் மொட்டை அடிச்சாரான்ட்டு. ஸோ அப்போ வந்து சிலவற்றை வந்து மக்களே தாங்களே அதை வந்து பொதுஜனங்கள் அப்படி செய்கிறார்.
0: சில மரபு இருக்கின்றது. திருவாவூர் ஆதீனத்திலே வந்து தலையை மலித்து விடுவார்கள், மொட்டை
1: தலை மலித்தல.
0: தர்மபுர ஆதீனத்திலே ஜடாமுடி, அவருடைய முடி சிலவேளை நிலத்தை கூட தொடும் அந்த அளவுக்கு ஜடாமுடி, அப்படியா ஜடையாக வைத்திருப்பார்கள். அது அந்தந்த ஆதீன மரபு. வள்ளுவர் சொன்னார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகத்தார் பழிப்பது ஒழித்து விடும். ஆகவே அது தலைமையர் வளர்த்தான் மொட்டை அடிச்சான் அதை பற்றி பிரச்சனை, உலகம் பழியாமல் இருந்தால் சரி அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஏற்குரிய மரபுகளை கூறுகின்ற நூல் வந்து சைவ சந்நியாச பத்ததி. அது ஆகமங்களில் இருக்கின்ற சன்னியாச மரபுகளை எடுத்து சைவ சன்னியாச பத்ததி. அதை செய்தது சிவாக்கிர ஜோகிகள். நான் சொன்ன சூரியனார் கோயில் ஆதீனத்திலே இரண்டாவதோ மூன்றாவது குருமகா சன்னிதானமாக அவர் இருந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னர் அந்த நூல் செய்யப்பட்டது. அதிலே இந்த விவரங்கள் இருக்கின்றன. அந்த நூல் வந்து கிடைப்பது வேலை அரிது. அது வடமொழியிலே இருக்கின்ற நூல். அதனுடைய கையெழுத்து பிரதி அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பித்திருக்கின்றார்கள் ஹவாய் ஆதீன சுப்பிரமணிய சுவாமி ஹவாய் ஆதீனம் அவர்கள். அந்த ஆதீனத்தில் இருந்து அவர்களுடைய அணுக்கத்தினூடாக ஒரு பிரதி எனக்கும் கிடைத்தது. அது வெளியில் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், கட்டுப்பாடாக வைத்திருந்தவர்கள். ஆரம்பத்திலே கேட்ட பொழுது கிடைக்கவில்லை, பிற்பால சமீபத்தில் இங்கு வருகை தந்த பொழுது
1: அவர்களுடைய
0: கண்ட பொழுது அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே இதை பற்றிய விவரங்கள், மேல்திக விவரங்கள் அதிலே இருக்கின்றன.
1: இந்த சன்னியாசம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான விடயமாகவே பல இடங்களிலும் பேசப்படுகிறது. சில இடங்கள் வந்து பேசப்பட்டாலும் சில மதங்கள் அந்த சன்னியாசத்தை வந்து முற்றாக மறுதளிக்கின்றன. சன்னியாசம் என்று ஒன்றே தேவையில்லை, இறைவன் கடவுள் இரண்டு பேரை அதாவது ஆணையும் பெண்ணையுமாக படைத்தார், ஆணும் பெண்ணும் என்கின்ற அந்த ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே சன்னியாசம் என்பது வந்து தேவையில்லை என்கிற இதை வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மதத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்னியாசத்தை நாங்கள் பார்க்கல. கிறிஸ்தவ மதத்திலும் வந்து வெளிப்படையாக பேசினா சன்னியாசிகள் இருக்கிற பல இடங்களில் பிரச்சனைகளாக தருங்க. அதுவும் குருமகா சன்னிதானங்கள் மடங்களில் பார்த்தீங்கன்னா இதை பிரச்சனை இல்லை என்றால், இப்படி இருக்கிற போது இந்த சன்னியாசத்தை மட்டும் வலியுறுத்துவது இதற்கு. ஒருவன் தானே விரும்பி சன்னியாசியாக போதுவது, ஆனால் இதுவே கட்டாயமாக சன்னியாசத்தான் இருக்கணும் என்ற அந்த கட்டுப்பாடு போட்டு.
0: சன்னியாசம் ஏன் மேலாக சொல்லப்படுகின்றது என்றால், for the 24 service and lifelong 24 into 7 in Lira. இப்ப நான் வந்து இங்கே சமயத்துக்கு வருகின்றேன் என்றால், நான் 5 நாள் 6 நாள் என்னுடைய மருத்துவ பணி செய்கின்றேன், பிறகு என்னுடைய குடும்பத்தை பார்க்கின்றேன், மற்ற வேலையெல்லாம் பார்த்து இது கிழமையிலே ஒரு நாள் தான் வருகின்றது. பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, அப்ப ஒரு 10% 15% உடைய டைம் தான் இந்த ஆன்மீக பணி கண்டு வருகின்றது. அப்ப ஆனால் இதிலேயே கூட பல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதில் இதை விட இப்போ பண்ணிக்கெல்லாம் போய் வந்தாலும் கூட இப்படி விரும்பி எடுத்து முழுமையாக செய்ய முடியாது. இன்னும் செய்வதென்று சொன்னால் இதை விட நேரம் கூடுதலாக தேவை. நேரம் கூடுதலாக தேவை வேண்டாம் என்ன செய்யும், அது குடும்பத்திலிருந்து நேரத்தை கூட எடுக்கும் அல்லது வேலையிலிருந்து கெடுக்கும். ஆனால் அப்படி செய்ய முடியாது இல்லாமல் என்றால் எங்களுடைய இல்லறம் இல்லையா. அப்போ முழு நேர பணிக்காக தங்களை இதுக்கு கொடுப்பது தான் சன்னியாசம் என்று சொன்னால், இதை கூடுதலாக செய்வதற்கு ஃபார் த பெட்டர்மெண்ட் அதான் அது. அப்போ அவர்கள் 24 into 7 அதாவது லைஃப் டைம் டெடிக்கேஷன் கொடுக்கிறேன், 24 into 7 கொடுக்கிறேன், வேற பணி ஒன்றும் இல்லை, தனியே இறை பணி ஆன்மீக பணி என்று போவதனால சன்னியாசத்துக்கு மேலிடம் கொடுக்கின்றார்கள். ஆனால் சன்னியாசத்துக்கு மேலிடம் கொடுப்பதனால சன்னியாசி மட்டும்தான் கடவுள்கிட்ட போவாருன்னு இல்லை, கதை விலங்கு தானே. என்னுடைய 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். 63 நாயன்மார்கள் ரெண்டே ரெண்டு பேரைத்தான் துறவிகள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகளும் காவி உடுக்கவில்லை, வெண்ணிறாடுதான். அவர் சமண சமயத்தில் இருந்தபோது காவி உடுத்து சைவத்துக்கு திரும்புகின்ற பொழுது, தன்னுடைய தமக்கையரிடம் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து வெண்ணிறையாடை உடுத்ததாக பெரிய புராணம் சொல்லு. அடுத்ததாக ஆனவர் வந்து மூர்த்தி நாயனர். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியேன் என்று பெரிய திருத்தொண்ட தொகையில சொல்லுவார். அவர் வந்து மூர்த்தி நாயனர், அவரையும் அடுத்த துறவி என்று சொல்லுகிறார்கள். அவர் ஜடாமுடி வைத்திருந்தார். மும்மையால் என்றது மூன்று விஷயம், திருநீறு, உருத்திராட்சியம், ஜடாமுடி. இந்த மூன்றையுமே சின்னங்களாக கொண்ட அவர் அரசராக இருந்து அரசாண்டார். அரசராக இருந்து அரசாண்டார், இதுதான் எங்கள் ரெண்டு துறவி. ஒருவர் காவி உடுக்காத துறவி, அல்லது அரசராக இருந்த துறவி. மிச்சம் 63 நாயன்மார்களும் துறவிகள் அல்ல. இதுதான் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அவருடைய துறவிகள் தான் இறைவனை சென்றடைவார்கள் என்றில்லை. ஆனால் ஆன்மீக பணியை முன்னேற பணியாக அர்ப்பணித்து செய்வதற்கு துறவு உதவுகின்றது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அதனுடைய தான் துறவை சொல்லுவார்கள். துறவிலேயும் சொல்லுவார்கள், அறந்தான் இயற்றும் அவனினும் கூடி அதிகம் துறந்தான். பல அறங்கள் செய்கின்றோம் இல்லையா, தர்மங்கள் செய்கின்றோம் இல்லையா, 32 அறங்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அந்த 32 அறங்கள் தர்மங்கள் பலவற்றிலும் பார்க்க கோடி மடங்கு அதிகம் ஒருவன் துறவி போனான், என்னடா ஸ்பிரிச்சுவல் டியூட்டிக்கு போறான். எங்களுக்கு தெரியும், உலக தர்மம் சமூக தர்மம் தான் இந்த அறங்கள். இதை விட இறை தர்மம் சிவ தர்மம் போறதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டி. அது கோடி மடம் அது சொல்லுகின்ற. அப்ப அது அந்த அறங்களை விட கூட 32 அறங்களை பற்றி முன்னர் சொன்னோம் நாங்கள். என்னன்னு கேட்டால், ஒன்று நோயாளிகளுக்கு வைத்தியசாலை அமைத்தல் அல்லது உதவுதல், ஓதுவார்க்கு உணவு, அறு சமயத்தோர்க்கு உண்டி, என்ன சமயத்தில் இருந்தவர்களே அவருக்கு சாப்பாடு கொடுத்தால். நான் இன்றைக்கு இந்த முறை போன பொழுது நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போகின்றேன். அங்கே அன்னதான சத்திரம் இருக்கின்றது இல்லையா, அந்த அன்னதான சத்திரத்திலே எல்லாருக்கும் தினமும் சாப்பாடு போடுகிறார்கள். அங்கே பௌத்தர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், ஜாத்திரை தலம் இந்துக்கள் வந்து சாப்பிடுகிறார்கள். எல்லாருக்கும் அன்னதானம் நடக்குது. இங்கே வந்து பல பேர் பிறந்த நாளுக்கு பல விதமாக நாங்கள் செய்கின்றோம் இல்லையா. அவங்க பிறந்த நாளுக்கு அந்த கோயிலுக்கு நீங்கள் 5000 ரூபா கட்டணம் செலுத்தினால், உங்கள் பிறந்த தினமோ அல்லது உங்களுடைய பெற்றோருடைய திதியோ எது வந்தாலும் அந்த நாளன்று உங்கள் பெயரினூடாக அன்னதானம் கொடுப்படும். அதற்கென பேர் செய்யலாம். நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு நேரடியாக அதை கட்டணத்தை செலுத்தினால் நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு உங்கள் பெயரிலே அன்னதான தொடர்பு நடைபெறும். அப்ப பல பேர் இப்படி 5000 கொடுத்து வருகிறார்கள். அந்த நாள்களே நடைபெறுகின்றது. அப்ப நானும் அதை பயன்பட்டு விட்டு வந்தேன். அங்க பார்த்தால் எல்லா சமயத்தவர்களும், இஸ்லாமிய மசூதி இருக்கிறது, பௌத்தர்களுடைய விகாரை இருக்கிறது நாகதீபம், அதே மாதிரியாக நாகபூஷணி அம்மன் கோயில் இருக்கின்றது. மூன்று சமயத்தவர்களும் வந்து ஒன்றாக இருந்து உணவருந்துகிறார்கள். அறு சமயத்தோர்க்கு உண்டி, 32 ரங்கல் உண்டு. எல்லா சமயம் 6 வகையாக பிரிக்கப்பட்ட எல்லா சமயங்களுக்கு உண்டி. பசுவுக்கு உணவு, சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு உணவு. பிரிசனுக்கு போய் விசிட் பண்றது கிறிஸ்தவ அன்பர்கள் பல செய்கின்றார்கள். உணவு, பிச்சைக்காரருக்கு கூடுதல், தின்பண்டம் தருதல், அறவைச்சோறு, மகப்பருவித்தல், மகவு வளர்த்தல், மகப்பால் வார்த்தல், இப்படி 32 அறங்கள் அது இருக்கின்றது.
1: என்ன சோறுன்னு சொன்னீங்க, என்னது
0: இது? அறவைச்சோறு என்றால் அந்த என்னன்னு சொல்றது, ஒரு சித்தகுடி நடத்தி அவர்களுக்கு அந்த இதை கொடுப்பது. அது மற்றது மகப்பெருவித்தல், மக வளர்த்தல், மகப்பால் வார்த்தல், பிள்ளைக்கு பால் கொடுத்து
1: பால் வார்த்தல்,
0: அறவை பிணம் சுடல் அது கொண்டு. மற்றது அடுத்ததாக சுண்ணாம்பு தருதல், நோய்க்கு மறந்து சொல்லுவார்கள். பெருமில் விடு, பெருவித்தலோடு குள்ளகந்த பெருவித்தல், காதோலை காதுக்கு தோடு, நாள்தோறும் பிள்ளைகள் அருந்திடும் பால், பால் வார்த்தல், பேசறிய சத்திரம், சத்திரம் வைத்தல், மடம், மடம் சாவித்தல், அதுக்கு ஆதரவு தருதல், ஆவுரிஞ்சல், அந்த காலத்தில் மாடாடுகள் தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்து கல் நாட்டி வைப்பார்கள். இதுவும் அருகி கொண்டு போகுது. இந்த முறை எங்களோட ஊரில் போய் பார்த்தேன், பல ஆவுரோஞ்சிக்கல் இப்போ இல்லை. இப்போ இருந்த ஒரு ஆவுரோஞ்சிக்கல்ல படம் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆடு மாடு கட்டுறதுக்காக கேணி கட்டி வச்சிருப்பார்கள். அந்த கேணிக்கு படிக்கட்டு இல்லாமல் சரிவாக வைத்திருப்பார்கள்
1: இந்த மாடுகள் போய்
0: இறங்கி குடிப்பதற்காக. அப்போ அதான் ஆவுரிஞ்சல், பெண் போகம், நாவிதன், வண்ணான், இந்த தலைமை ஒருதருக்கு களைகிறதுக்கு உதவுதல், உடம்பு உடுப்பு துவைச்சு கொடுக்கறது, அதுகளெல்லாம் புண்ணியம். அடுத்ததாக மறைமொழி, வேத மொழிகளை பரப்புதல், படிப்பித்தல், ஓதல், ஓதித்தல், அது கண்ணாடி. கண்ணாடி என்றது முகம் பார்க்குற கண்ணாடி. இன்றைக்கு கண்ணுக்கு போடுற கண்ணாடியும் சொல்லுகிறார்கள், முகம் பார்க்குற கண்ணாடி ஒருவர் கொடுக்கறதும் ஒரு புண்ணியம். அந்த காலத்தில் கண்ணாடி ஒரு பெரிய அலங்கார பொருள். தண்ணீர், தண்ணீர் வாத்தல், தண்ணீர் பந்தல் வைத்தல், தலைக்கு எண்ணெய்
1: கொடுத்தல்,
0: தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது, பசு வாயின் உரை, பசுவுக்கு வாய்ப்புல்லு, பிணம் அடக்கல், அநாத பிணங்களை அடக்கம் செய்தல், வாவி குளம்பட்டல், இரும் உயிர் மீட்டல் என்னொருவருடைய பணியம் வைத்து அவரை கொல்ல போயினம் என்றால் அதை போய் நெகோசியேட் பண்ணி ஏதாவது கொடுத்தோ இது ஒன்று அவரை உயிரை காப்பாற்றுதல். தின்பொருள் தின்பண்டங்கள், பொதுவாக பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கொடுத்தல் பெரிய புண்ணியம். என்னுடைய பழைய பாடசாலையில கேட்டார்கள், அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்து முடிஞ்சவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக சத்துணவாயம் இருக்கட்டும் கொண்டு கடலை வைப்பதற்காக கொஞ்சம் அதே மாதிரியாக இன்றைக்கு வெண்ணீடு இருக்கிற அறநெறி பாடசாலை இருக்குன்றல அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஃபீசிபிளாக இருக்கும், அங்கே எல்லா இடங்கள்லையும் பானோ பனிசோ கிடைக்குமா, பால் கிடைக்குமா, இல்லாட்டா கடலையாக கொடுக்கலாமா, அதை யோசித்துக் கொண்டு அப்படி அது கொடுத்தால் தின்பொருள். அடக்காய், அடக்காய்ன்றது தாம்பூலம், தாம்பூலம் பழங்கள், சுண்ணாம்பு தருதல், சுண்ணாம்பு கல்சியம் ரிப்ளேஸ்மெண்ட், கல்சியம் அந்த காலத்தில் ஆக்களுக்கு கல்சியம், இன்றைக்கு பெண்களுக்கு எல்லாம் கல்சியம் டேபிள் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு மாதிரி அது கொடுத்தல். சிறை உருபவர் கமுது, சிறையில் போயிருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தல். வேற்று இளம் காத்தல், இன்னொருவருடைய வீட்டை சொத்தை பொருளை பாதுகாத்து கொடுத்தல். பொழில் செய்தல், பூம்பொழில், கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றிடோ நாலஞ்சு நீரே என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் படிக்கிறார். கரகம் என்றால் குடம், கரகாட்டம் சொல்லுவோம் இல்லையா, இந்த தண்ணி எடுத்து குடத்துல தண்ணி எடுத்து ஊற்றி கா என்றால் சோலை அல்லது மரங்களை கூட்டி வளர்க்க மாட்டீங்கள். அப்ப ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய புண்ணியம். அப்ப அது மற்றது முன்னூலின் மனம், பூநூல் சடங்கு, ஒருவருக்கு பூநூல் சடங்கு செய்வித்து வைத்தால் அதை செய்வதற்கு உதவுதல் ஒரு பெரிய புண்ணியம். திகழ் விலங்கு ஊன், மிருகங்களுக்கு சாப்பாடு, பிச்சை பிச்சைக்காரர் உணவு, அறு சமயருக்கு உண்டி, ஆறு விதமாக பிரிபட்டிருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்கள், ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் டிவைடட் இன்டு சிக்ஸ் ஃபோல்ட், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று சிவஞான சித்தியார் சொல்லும், அவரவர் சமயங்கள் தேடுகின்ற அந்தந்த பொருளாயிருப்பது ஒரு இறைவனே என்று சொல்லுகின்றது. உண்டி தேவர் ஆலயம், ஆலயம் அமைத்து பராமரித்தல், தொண்டு செய்தல், அமைத்தல், அவுடதம் மருந்து வைத்தியம், அது ஒரு பெரிய புண்ணியம். அறைதல், மற்றவர்களுக்கு கற்பித்தல், சொல்லிக் கொடுத்தல், கற்போர்க்கு அன்னம், படிப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது,
1: எம்ஜிஆர்
0: மாதிரி கொடுக்கிறது. இன்றைக்கெல்லாம் அங்கே வன்னியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம் இல்லையா, அது கற்போர்க்கு அன்னம். நாலெட்டு அறங்களும், நாலெட்டு 32 அறங்களும் முன்னன்ன செயலருமை மதவுகள் அணி தினமும் மனதில் நினை செய்த துறகிரிவாளர் அறப்பளீஸ்வர தேவனே என்று சொல்லி படுக்கின்றார் சொல்வார்கள். இருநாளி கொண்டு உய்ய அரஞ்செய்யும் உன்னையும் போற்றி என்று அம்பாள் தான் இந்த அறத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாள். ரெண்டு நாலு நெல் வச்சு காஞ்சியில் இருந்து கொண்டு அவள் மூலமாக இந்த அறங்கள் உலகம் முழுக்க நடைபெறுகின்றது. 32 அறங்கள்,
1: 32 அறங்கள் நீங்கள் முதல் சொன்னது என்ன, அந்த புண்ணியங்கள்
0: இதுவெல்லாம் அந்த 32 அறங்கள் புண்ணியங்கள் அதுதான் சொல்லுகின்றேன். இது வந்து அறப்பாளீஸ்வர சதகமன்ற நூலிலே இருக்கின்ற அந்த பாட்டிலே 32 அறங்களையும் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 32 அறங்களுக்கு மேலானது இந்த இறை புண்ணியம், சிவபுண்ணியம், இறைவனை நோக்கி செய்தல், அதுதான் துறவு. அதான் சொல்ல அறந்தானியற்றும் அவனனுங்கோடி அதிகம் துறந்தான். அதை துறந்தாலும் சும்மா இல்லை, சும்மா வெளியில் துறக்கலாம், உலகத்தை துறந்து இதை துறக்கலாம், ஆனால் உள்ளுக்கு நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். என்னுடைய குலத்தேர் தான் வரணும் சொன்னீர்கள் இல்லையா, வேளாளர் வரணும். இப்போ உள்ள துறவு வராது, வெளியில் துறந்தாலும் உள்ள துறவு வராது, அதான் சொன்னார். அவனிற் சதகோடி உள்ளத்துறவுடையான், உள்ளத்திலேயே துறந்தவன் வந்து சதகோடி என்றால் 100 கோடி கூட. இப்போ வெளித்துறவு இருக்கிறவன் ஒன்று இருக்கிறது, இப்போ உள்ளத்துறவு என்றால் அதற்கு மேலானது என்று சொல்லுகின்ற இந்த உள்ளத்துறவு வந்தால் அதனின் 100 கோடி அதிகம் என்று போட்டு அடுத்தது சொல்லுகின்றார். மறந்தான் அறக்கற்று அறிவோடிருந்து இதுவாதனையற்று இறந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே. உள்ளம் துறந்தாலும் ஞானம் வராது, ஞானம் வந்து இருவினை ஒப்பு எல்லாம் வராது, அதுக்கு அறக்கற்று இந்த அறிவின் ஆணவம் எல்லாம் இல்லாமல் போய் அறிவோடு இருந்து பூர அறிவு பொருளாக இருந்து இருவாதனையற்று நல்வினை தீவினை என்ற இருவினை செயல்கள் இல்லாமல் இருவினை ஒப்பு கர்ம சம்சையா வந்து இறந்தான் பெருமையை, இறந்தான் என்றா எல்லாவற்றையும் விட்டு ஞானத்தை அடைந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சி ஏகம் அறஞ்செய்வன் பெருசு, அதை விட வெளித்துறவுடையவன் பெருசு. வெளித்துறவு இருந்தாலும் அவன் அறஞ்செய்வனை விட பெருசு, அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். வெளித்துறவனுடைய உள்ளத்துறவுடையவன் பெருசு, உள்ளம் துறந்தாலும் அதில் ஞானியாக வாரவன் அதை விட பெருசு. இதுதான் அந்த
1: அற்புதமான பல வழக்கங்கள் பல கேள்விகள் இருக்கின்றன, தொடர்ந்து நாங்கள் உரையாடுவோம். நன்றி டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொண்டமைக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை பார்ப்பதற்கும் அண்மையிலே நீங்கள் சென்று வந்த அந்த நல்ல காரியம் அது நிறைவேறுவதற்கு எல்லோரும் நிச்சயமாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு.
0: ஆமாம், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை வணக்கம் குறிப்பிடுகின்றேன்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.

0: ಕುರ್ಚಾಯತೆ ಗಂಡೂಷಂಬು ನಿಷೇಜನಂ ಪುರದಿ ಭೋ ದಿವ್ಯಾಭಿಷೇಕಾಯತೆ ಕಿಂಚಿತ್ ಭಕ್ಷಿತಮಂ ಸಕೇಶ ಕವಲಂ ನವ್ಯೋಪಹಾರಾಯತೆ ಭಕ್ತಿ ಕಿಂ ನ ಕರೋತ್ಯಹೋ ವನಚರೋ ಭಕ್ತಾವತಂ ಸಾಯತೆ ವಕ್ಷಸ್ತಾಡನಮಂತಕಸ್ಯ ಕಠಿನಾಪಸ್ಮಾರ ಸಂವರ್ಧನಂ ಬುಭೃತ್ ಪರ್ಯಟನಂ ನಮಃ ಸುರಶಿರ ಕೋಟೀರ ಸಂಘರ್ಷಣಂ ಕರ್ಮೇದಂ ಮೃದುಲಸ್ಯ ತಾವಕ ಪದ ದ್ವಂದ್ವಸ್ಯ ಗೌರೀಪತೆ ಮಚ್ಚೇತೋ ಮಣಿಪಾದುಕಾ ವಿಹರಣಂ ಶಂಭೋ ತದಂಗೀಕುರು ವಕ್ಷಸ್ತಾಡನ ಶಂಕಯಾ ವಿಚಲಿತ ವೈವಸ್ವತಃ ನಿರ್ಜರಃ ಕೋಟಿರೋಜ್ವಲ ರತ್ನದೀಪಕಲಿಕಾ ನೀರಾಜನಂ ಕುರ್ವತೆ ದೃಷ್ಟ್ವಾ ಮುಕ್ತಿವಧೂಸ್ತನೋತಿ ನಿಖಿಲಾಶ್ಲೇಷಂ ಭವಾನೀ ಪದೇ ಯಚ್ಚೇತಸ್ತವ ಪಾದಪದ್ಮಭಜನಂ ತಸ್ಯೇಹ ಕಿಂ ದುರ್ಲಭಂ. ಶಿವಾನಂದ ಲಹೇ ಪ್ರಕರಣದಲ ಭಕ್ತಿ ಮಹಾತ್ಯಂ ನೇತ್ರ ಪಾತ್ರ ಉಯರ್ಂಡதான ஒரு பக்தன் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம். அவர் எப்படி பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினார், வைதிகமாக முறையில ஆராதனை பண்ற மாதிரி இல்லாமல் கேவல பக்தி தான், அனன்ய பக்தி. பகவான் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார், அதோட பகவானும் நாம ஒண்ணுதான், நம்ம சரீரம் நமக்கு எப்படியோ அப்படியே பகவானுக்கும் நம்ம சரீரம் தான் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பகவான் இடத்துல அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பக்தி. தான் எதை உட்கொள்ளணுமோ அது அப்படியே அவர் கொடுக்கிற, அந்த பகவானுக்கு கொடுக்கறது நிஜமாகவே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பதப்படுத்தி அதை பார்த்து அப்படி அந்த கிம் சித் பட்சித மாம்சேட கபலம் தான் கொஞ்சம் உண்டு, அது நிஜமாகவே நன்னா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை கொடுக்கிறார் அவர். இது சாதாரணமா எந்த அளவுக்கு அவர் இடத்துல அந்த பரமேஸ்வரன் இடத்துல ஒரு ஐக்கிய பாவனை இருக்கு. அமிர்த்தியேவ விபாவையேன்னு சொல்றோம் நம்ம, அதை அனுபவிச்சார் வாழ்க்கையில். நானே சிவன், நமக்கு எப்படி இருக்கோ சிவனுக்கு அப்படி. சிவனுக்கு கண்ணில் வலி வந்தது, கண்ணில் இருந்து அப்படியே ஜலம் ரத்தம் கொட்டுறதுன்னு தன் கண்ணை எடுத்து வச்சார். ஏன் அத சாதாரணமா அம்மா என்ன பண்ணுவாளோ, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் மாத்ருமூர்த்தியின் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரேம ஒரு விசுவாசம் அது அந்த பரமேஸ்வரன் இடத்துல அப்படியே காட்டினார். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அவருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை சொல்லி மார்க்காவத்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயத்தே, அந்த நடந்து நடந்து பாதி தேஞ்ச ஒரு செருப்பு இருக்க பத்தல, அந்த செருப்பை அவருக்கு கூர்ச்சம் மாதிரி எடுத்து அபிஷேகம் பண்ற காலத்துல கூர்ச்சத்தை வச்சு தலையில அபிஷேகம் பண்றார். அதே மாதிரி என்ன பண்ணினார், ஒரு கண்ணு அப்பிட்டார், இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணார், இன்னொரு கண்ணையும் எடுத்து அவருக்கு வைக்கணும்னு பாக்கிறார். ரெண்டாவது கண்ணை எடுத்துட்டா எப்படி, எந்த இடத்துல வைக்கிறது தெரியுதுன்னா, அதுக்காக அடையாளத்துக்காக அந்த புருவங்களுக்கு நடுவுல காலை வச்சு இது நான் பார்க்கறேன் அங்கேயும் வச்சு விடுறேன்னு அப்படின்னு ஆரம்பிச்சார். பரமேஸ்வரனே பார்த்தார், இந்த பக்தின்னு அப்படி விசத்தியம் தெரியும் பரமேஸ்வரனுக்கு. எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜானம் எந்த அவருக்கு தெரியாதா, தெரியும். இருந்தாலும் அங்கே பின்னால் இருக்கக்கூடியதான சிவகேசரி முனிவருக்கு தெரியணும், வைதிகமான பூஜை தான் வசத்தின்னு. வைதிகமான பூஜை வசத்தி அது விசேஷம் இல்ல, ஆனா இதுதான் விசத்தின்னு நினைக்கிற பார்த்தா அதான் தப்பு. நான் வசதி நான் படிச்சிருக்கேன், படிச்சவாங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்ல, படிச்சவாள் நீங்க ஒழுங்கா பண்றேன், ஆனா இன்னொருத்தர் சரியா இல்லையன்னு நம்ம சொல்லப்பட. யாருடைய மனசுல எப்படி பக்தி இருக்குன்னு யாருக்கு தெரியும், மேல பாக்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், உள்ளூர பக்தி இருக்கலாம். அவர் மாம்சத்தை கொண்டு வந்து வைக்கிறார், ஜலத்தை கொண்டு வந்து உமிழ்கிறாருங்கிறதுனாலயே அவர் கெடுதல் நினைக்கப்படாது. பகவானுக்கு வேண்டியது உள்ளூர மனசுல இருக்க அபியந்தர விருத்தி மாத்திர ரசிக பாக்கியான பேட்சய சஸ்வாமி மம தெய்வதம் ததிச்சரோ நாம்னா பே நாம்னாயதே. பரமேஸ்வரன் பாருங்க, அவருக்கு இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் மல்லி புஷ்பம் ஜாதி புஷ்பம் எல்லாம் நீங்க வச்சுங்க. அவர் என்ன, இந்த தும்ப புஷ்பம் அதை கட்டுறதுன்னு எவ்வளவு கஷ்டம் யோஜனை பண்ணி பாருங்க. அதே போல எருக்கம் புஷ்பம் அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை ரஞ்சனம் தேவி தேயம், எருக்க புஷ்பம் அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம், என்ன அது வச்சாலும் போறோம். அதே போலயே ஆப்பிள் பழம் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, அவனுக்கு ஏதோ ஒண்ணு வைங்க, ஒண்ணும் இல்ல, எல்லாம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமின் போருமே. உங்களுடைய மனசுன்னு பாக்குறவர் ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணத்தை மட்டும் பாக்குறவர். லோகத்துல மனுஷாள்னா என்ன கொடுத்தல் என்ன வச்சுருக்க அதை பார்த்துதான் விவகாரங்கள். ஆனா இவர் அப்படி இல்லை. பரமேஸ்வரன் உங்க மனசுல என்ன இருக்கு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கா உலகத்துல? ஜென்மாந்தரத்துல அவாவா என்ன பாக்கியம் பண்ணியிருக்காரோ என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரோ அதுக்கு தக்கவாறு தான் எல்லாமும் கிடைக்கும். ஆனா கிடைக்கிறத எத்தரோடு எதாசி எஜுவோசி ததாசியத்து, நீங்க எதை கொடுக்குறீங்களோ எதை பண்றீங்களோ எதை நீங்க பருகிறீர்களோ அவைகள்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி போட்டா போறோம். ஆகையால் பகவான் அது வேணும் இது வேணும் விசேஷமாக கேட்கல. எது உங்களால கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, ஆனா பரிபூர்ணமாக கொடுத்த மாதிரி நினைக்கவ அப்படி இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த பரமேஸ்வரனுக்கு அப்படி கொடுத்தாரு அந்த குறிச்சா ஐயத்தே. அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சார் பரமேஸ்வரன். அதே வழியே அங்க இருக்கக்கூடியதான் அந்த சிவகேசரி முனிவருக்கும் விஷயம் தெரிஞ்சது. இப்படிப்பட்டதான் நான் என்னமோ நினைச்சேனே, பரமேஸ்வரனுக்கு மாம்சத்தை எல்லாம் கலந்து கிடக்கிறதே யாரு கொண்டு வந்து போட்டாரோ, பரமேஸ்வரன் அசுத்தமாக்கிட்டார்னு நினைக்கிறார் அவர். பாருங்க பரமேஸ்வரன் அவர் பரம பாவனமான மூர்த்தி, உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பாவனத்துவத்தை கொடுத்தக்கூடியதான ஒரு சுரூபம் முருடானேங்கிறது. அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுக்கு மேலெல்லாம் இப்படி மாம்சம்லாம் போட்டு இது பண்ணிவிட்டாரே யாரு அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தப்பட்ட அவருக்கு இப்படி நினைக்காதையும். ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்கிற பக்தி வேற. ஆயால் அவன் எங்கே பிறந்தான் எப்படி இருக்கான் எந்த தொழில இருக்கான்ங்கிறது முக்கியம் இல்ல, அவன் மனசுல என்ன பக்தி இருக்குன்னு பார்க்கணும். அந்த பக்தி தான் பரமேஸ்வரனை அடையிறதுக்கு மிக சிறந்ததான ஒரு வழி. மோட்ச சாதன சாமக்ரியம் பக்தி தேவ கரியசி ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயதே அப்படின்னு இந்த பக்தி லட்சணங்கள்லாம் எடுத்து சொல்லி ஒரு பக்தனை நமக்கு காட்டியிருக்க. அப்படி காட்டின பிறகு அடுத்த ஸ்லோகத்துல மார்க்காவத்யபாதகாபஜபதேரங்கஸ்யகுச்சாயதே கண்டூஷாம் புனிஷேசனம் புரதி போஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷ தமம் சதேஷ கவலம் நவ்யோபாராயதே பக்தி கிம் ந கரோதி. பக்தி இருக்குமே ஆனால் என்ன செய்யாதுன்னு எல்லாத்தையும் கொடுக்கும். வனச்சரோ பக்தாவதம் சாயதே வனச்சரஹா, காட்டில் இருக்கிறவர் வேடையன் வேட்டை ஆடிண்டு பழைக்கிறவன் இருந்தாலும் பக்தாவதம் சாயதே உயர்ந்ததான ஒரு பக்திக்கு வந்தான். காரணம் என்ன, உள்ளுர எனதெல்லாம் நானே பகவானுக்கு சேர்ந்தவன், பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது பார்த்தா அதுதான் ரொம்ப விசேஷம். இதுக்கு தான் முன்னால ஒரு பக்தின்னு சொன்னேன், அங்கோலம் நிஜபீஜ சந்ததி ரயஸ்காந்தோபலம் அப்படின்னு நான் முன்னால சொன்னேங்கிற அபிப்பிராயத்தை அடுத்து நமக்கு சொன்னார். அடுத்ததாக இப்ப இந்த நம்மளுடைய மனசு இருக்கு பார்த்தா, இது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுக்கு பாதுகையாகட்டும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். மனச பல விதமா சொல்லியிருக்கார், மனச குரங்கா சொல்லியிருக்கார், மனச தாமரையா சொல்லியிருக்கார், மனச குளமா சொல்லியிருக்கார், எத்தனையோ விதமா சொல்லியிருக்கார். இப்ப என் மனசானது இருக்க இந்த மனசு பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு ஒரு பாதரட்சையா ஆகட்டமே, அவருக்கு சிறப்பா ஆகட்டமே அப்படிங்கிற ஏன் வட்சஸ்தாடனமந்த கஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் பூபிருத் பர்யடனம் நமத் சுரதிர கோட்டீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலசிய தாவக பத துவந்தஸ்ய கௌரீபதே மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போதரங்கி குரு. ஹே பரமேஸ்வரா, உனக்கு செருப்பு ரொம்ப தேவையா இருக்குன்ற, மீது ஏதாவது இருக்கட்டும் செருப்பு ரொம்ப தேவையா இருக்கு, ரொம்ப அவசியம்ங்கிற என்ன விசேஷம் ஏன் அப்படி அப்படிங்கிறடா. மட்சத்தாடர மந்த கஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் சில லீலைகள்லாம் பார்த்தேனா பரமேஸ்வரா. ஒரு நாளைக்கு மார்க்கண்டேயன் அவருக்கு பிறக்கிறப்பவே ரொம்ப குறைச்சலான ஒரு வயசு, அவ அம்மா அப்பா பண்ணின தபஸுக்கு பரமேஸ்வரன் இணங்கி அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு நல்ல குழந்தையா வேணுமா ஆனா அல்பாயுஷா இருக்கணும், தீர்காயுஷா இருக்கா கூடுகிறான்னு துஷ்டரா இருக்கிற குழந்தை எது வேணும்னு கேட்டார். அப்பா என்ன பண்ணுவார், வயசு குழந்தைலாம் இருந்தாலும் பரவாயில்ல நல்லவனா இருக்கணும், ஏன்னா பையன் நல்ல படிச்சவனாகவும் நல்ல உலகத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பையனா வேணும் என்று நினைக்கிறது ஒரு சுவாவம். ஆகையால் அப்படியே கேட்டார். மார்க்கண்டேயன் பிறந்தார், முருகண்டு மகர்ஷிக்கு பிறந்தார், அதனால அவருக்கு மார்க்கண்டேயன் பேர். அவருக்கு 16 வயசுதான் பகவான் கொடுத்திருக்கார். சரி, இந்த 16 வயசுல அவர் எல்லா சாஸ்திரமும் வேதங்களும் வாசிச்சுட்டு மகர்ஷிகள்கிட்ட ரொம்ப சிவபக்தியோட இருக்கார். பரமேஸ்வரனுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிட்டே இருக்கார். வயசு ஆஹ ஆஹா, அந்த குழந்தைய பார்த்து பார்த்து அப்பா ரொம்ப கவலைப்படுறார். ஏன்டா, அவருக்கு ரகசியம் தெரியும், 16 வயசு தான், அதுக்கு மேல போகாது, இவர் காலமாயிடுவார்னு. தன் பிள்ளைக்கு இவர் கஷ்டம் வந்தா எப்படி ஆத்துக்காரிட்ட சொல்ல முடியாது, சொன்னா அந்த மாதிரி ரொம்ப கவலைப்படுவா. அம்மாவுக்கு ரொம்ப சிரமமா இல்லையோ, சொல்லாமலும் இருக்க முடியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. இருந்த போதிலும் அந்த பரமேஸ்வரனே காப்பாத்துவார். எப்படி பரமேஸ்வரனை நம்பி விட்டாரோ அந்த பரமேஸ்வரன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க. நம்பிக்கை மனசுல என்ன இருந்தாலும் ஒரு செயல் ஆகிற பரியந்தம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் மனசுல கவலைத்தான். பரீட்சை எழுதி விட்டேன், இனிமேல் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. பரீட்சை கொடுத்து ஆன்சர் பேப்பர் கொடுத்தாச்சு, இப்ப விவகாரம் என்ன, எங்க போறதோ, யார் திருத்துறாளோ, என்ன மார்க் போடுறாளோ, எந்த மூடுல திருத்துறாளோ. அப்புறம் கொஸ்டின்லாம் ஆட் பண்ற காலத்துல டோட்டல் ஆட் பண்ற மாதிரி எப்படி வருமோ என்னமோ, நம்ம தழுத்து சரியா இல்லையே, ஏதோ பரீட்சை பாஸ் பண்ணினான்னு இல்லை என்ன, இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஒரு மார்க் இந்த பக்கம் அந்த பக்கம் போனா என்ன, இப்படித்தானே கவலைப்படுற குழந்தைகள்லாம். இப்படி நம்ம பண்ணக்கூடியதான செயல் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆயிடுத்து இருந்தாலும், நல்லா எழுதினாலும், கிளாஸ்ல எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் வரக்கூடியதான பையனா இருந்தாலும், அந்த மார்க் பார்த்து அபாடா நன்னா வந்ததுங்கிற பரியந்த ஒரு டென்ஷன் இருக்கா இல்லையா, அட்லீஸ்ட் பழைய நாள்ல இப்பன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அந்த டென்ஷன் இருக்கா இல்லையா. அதே மாதிரியே அந்த 16 வயசு ஆகணும் அந்த பையனுக்குன்னு அவருக்கு அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. ஆனா என்னைக்குன்னு தெரியாது, எப்பன்னு தெரியாது, இவரோ காலமே சாயங்காலம் பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கார். இவர் பரமேஸ்வரனுக்கு வந்து சாயங்கால வேளையில விபூதிகள்லாம் தெரிஞ்சு ருத்ராத்த தாரணங்கள்லாம் பண்ணிட்டு பிரதோஷ வேளை ஆனந்தமாக பூஜை பண்ண, பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பருபதையே தேவாய நம, ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீவாய தேவாய நம, மகதே தேவாய நம. இது 8 நாமாக்கள் சொன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியா அந்த வில்வத்தை வச்சு அப்படி ஒவ்வொன்னா பூஜை பண்ணிட்டே இருக்க. யம தர்மராஜா வராருங்க. முதல்ல யம தர்மராஜா தூதாள அனுப்பினார். எதுக்காக? இவருக்கு சமயம் பூர்த்தி ஆயிடுத்து. அந்த எத்தனை நாள் பிராரப்த கர்மானால அவளுக்கு வாழ்க்கை இருக்கோ அத்தனை நாள்தான், அத்தனை செகண்ட் தான் இருக்க முடியும், ஒரு செகண்ட் கூட ஜாஸ்தி வைக்கப்படாது. அது யம தர்மராஜாவுக்கு ஒரு ரூல். ஒரு செகண்ட் அவர் நிறுத்தி விட்டாரையானால் இனிமேல கேஸ் அவர்கிட்ட விட்டு போயிடும், பிரம்மதேவருக்கு போயிடும். விவகாரம் என்ன, அது கரெக்டா அது நடக்கணும், அப்படி நடக்கல என்ன, இவருக்கு மேலேயே தோஷம் வந்து அங்க மேல போயிடும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் பார்க்கணும். அப்படி பழைய நாள் அப்படி இருந்தது. இப்ப போனா போட்டுமே, இங்க சரியா இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு மேல போடுறோம், அங்க போகலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுறோம், பெயில் எடுக்கிறோம், என்ன சொல்லிட்டு இருக்க. இப்பெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தர்மத்தை தாண்டினா போச்சுன்னே. அப்படி ஒரு தீவிரமான இருந்ததான ஒரு காலம் பரமேஸ்வரன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்க. என்னடா பண்றது, கரெக்டா தூதாள அனுப்பிச்சார், அந்த சமயத்தை அழிச்சிடுவாங்கன்ட்டு. ஆனா தூதாள் என்ன, அங்க போய் பார்த்துட்டு சொல்லிவிட்டார், இவாள் அழிச்சுன்னு வர முடியாது எங்களால், ஏன்னா பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. சிவபக்தாளா இருக்கணும், ஏன்னா அவள்கிட்ட நீங்க போகாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கார். இது விவகாரம் என்னடா ஆச்சுன்னார், எப்படின்னா அஜாமையிலத்துல என்ன பண்றது, இப்படி ஆயிடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுப்பா தானே நேரா வர, ஏன்னா அந்த சமயத்துக்கு அவர் பிராணன் எடுக்கணும், சமயமாச்சு. என்ன பண்றதுன்னு இன்னும் ஒரு செகண்ட் இருக்கிற காலத்துல தன்னுடைய பாசத்தை எடுத்து வீசினார். எதுக்கு, அந்த மார்க்கண்டேயனுடைய சரீரத்துல இருந்து பிராணன் அதவத்யவதாயம் வசங்கதம். என்ன பண்ணின, அந்த பாசபத்தம் வசங்கத் அங்குட்ட மாத்திரம் புருடம் நிஷ்டகர்ஷயமோ பலாது, பலமாக அந்த பிராணனை எடுக்கணுங்கிறதுக்காக வீசினார் பாசத்தை. ஆனா அந்த பாசமானது என்ன ஆச்சு, மார்க்கண்டையன் இதை பார்த்ததுமே அந்த சிவனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். சிவனை ஆலிங்கனம் பண்ணினதுமே அது மார்க்கண்டையன் மேல மட்டும் விழல, சிவனோடு சேர்ந்து விழுந்தது பாசம். அப்ப பார்த்தார், இழுக்கிறது மட்டுமே அப்படியே இழுக்க ஆரம்பிச்சுட்டார் இவர் தர்மராஜா. அவர் காரியம் அவர் பண்ணிட்டு இருக்கார். இவர் பார்த்தார், தன்னை இழுத்தா ஒண்ணும் ஆகாது, ஏன்னா சர்வ வியாபகமான பரமேஸ்வரர் ஒரு இடத்துல இருக்கார், லிங்கத்துல மட்டுமா இருக்கார், லிங்கத்திலையும் இருக்கார், அந்த சர்வம் உள்ளையும் வெளியிலையும் சபாக்கியாபியந்தரோ கேஜா என்னும் வியாபித்திருக்கார். இருந்த போதிலும் மார்க்கண்ட என்ன சேர்த்து இழுக்கிறார், தன்னுடைய பக்தன் இப்படி பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு நினைச்சிருந்து அப்பவே அங்கேயே தோணினார். தோணித்து என்ன பண்ணினார், இருந்தாலும் யமதம் ராஜா தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்பொழுது தன்னுடைய எழுதுகாதாலும் அப்படியே ஒரு உத உதச்சாரம் வட்சத்தாடனமந்த கஸ்யா. அப்ப யமதர்மராஜாக்கு அடிபட்டதுமே யமதர்மராஜா என் காரியத்தானே நான் பண்ணினேன்னாரா. பண்ணலாம், ஆனா இப்படி மரக்கண்டிகனுக்கு மேல என் பக்தனுக்கு மேல இப்படி போடலாமா, பிடிச்சு இழுக்கலாமா, பிராணத்தை தானே எடுக்க சொல்லிருக்க, நினைச்சா எடுத்துடலாமே பிராணம், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி எட்டி ஒருத்தா. மார்க்கண்டேய லீல ரொம்ப விசேஷமான லீல, இத நினைச்சா வாழக்கூடா அபமிருத்தியும் வர, அப்படி விசேஷமா சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்படி அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அவரை எட்டி உதச்சரு உங்க மிருதுவான கோமலமான உங்க காலுக்கு உங்க பாதத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், யமதர்மராஜா எப்படி ரொம்ப ஏவ ஸ்ட்ராங் பாடி, அவரை போய் நீங்க உதச்சரே பரமேஸ்வரா உங்க பாதத்துக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருக்குமே பாபா, டஸ்தாடனமந்த கசியா. ஆகையால் அந்த யமதர்மராஜா நினைச்சாலே எல்லோருக்கும் பய, யமதர்மராஜாவை நினைச்சா எல்லோரும் நம்ம மாத்துல கல்யாண பத்திரிகை நடக்கிறது, கிரக பிரவேசம் அது இது எத்தனையோ பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு இன்விடேஷன் யமதர்மராஜா கணிச்சிருக்கல, பெரிய போஸ்ட் தான் சார் இல்லேன்னு சொல்லல, நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இந்திரனை கூப்பிடுறாள், வருணனை கூப்பிடுறாள், புண்ணியாவாஜனம் பண்றேன், வருணனா வருணமாவாகியாமே வருணாயன மகா பிரதேசன மகா மக்கரவாய நான் மகா அப்படியே நான் சேர்ந்து வருணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். யமதன் ராஜாவ கூப்பிடுறா ஏ சுவாமின், பிரம்மஜானின்னு அவர் நாச்சுக்கேதத்துக்கு உபதேசம் பண்ணி வச்சிருக்க, அதோட மட்டுமல்ல ரொம்ப தர்மம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஆசையாம நிக்கிறவர், இருந்தாலும் அவரை கண்டா எல்லாருக்குமே பயம், ரொம்ப பயமா இருந்து அவர்கிட்ட வச்சுக்கிறதே இல்ல. என்ன ஆனாலும் சரி நம்ம எட்டி இருக்கிறதே தேவையில்லான்னு நினைக்கிறாளே தவிர, யமதர்ம ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையே, அவருக்கு இன்விடேஷன் அனுப்புறா இல்லையே, ஏன் சுவாமின்னு அப்படி அந்த யமதர்ம ராஜா அதோட நல்ல சரீரம் எல்லாம் நான் புட்டியா இருக்கிறவர், அவரை உதச்சவர் கால காலனா இருக்கிறவர் பரமேஸ்வரனோடு தான், அவருக்கு காலன்னு பேர், ஏன்னா யாரா இருக்கு எப்பப்ப டைம் முடியறதோ அவர் கணக்குல வச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு சார்ந்த கொண்டுட்டு இருக்கார் சித்திரகுப்தன்னு பேர், ஏன்னா ரகசியமாக எல்லாத்தையும் எழுதுறாராம், உங்க மனசுல நீங்க என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ அத்தனை எண்ணங்களும் ரெக்கார்ட் ஆயிடுறதுன்னு, இது நீங்க சொல்ல வேண்டாம் இன்னத்தருக்கு சொல்லாத போனாலும் உங்க மனசுல இருக்கக்கூடியதான அத்தனை எண்ணங்களும் உங்க மனசுக்கு பின்னாலே இருந்து ரகசியமா இருக்க, அது எப்படி வேலை செய்யறாருங்கிறது ஒரு விசித்திரம், அதனால அவருக்கு சித்திரம்னு பேர், ரகசியமாக வேலை செய்யறாரு சார், வேற யாருக்குமே தெரியாது, உங்க மனசுல எந்தெந்த எண்ணம் உண்டாகிறதோ எண்ணம் உண்டாகிற காலத்திலேயே நோட் பண்ணியாச்சு, அதை அங்க அனுப்பிச்சாச்சு, இங்க இல்லைன்னு அங்க அனுப்பிச்சு விட்டு இங்க தொடச்சு விடுறாரு, என்ன திரும்பி நீங்க ஏதாவது மாத்தி விட்டேன்ன, இப்ப எல்லாம் நீங்க சர்வருக்கு அனுப்ப முடியுமே தவிர உங்களுக்கு தொடக்க முடியாது, அது அது அவர் முன்னாலேயே வச்சுட்டு இருக்காரு, வியாசாச்சாரியால் என்னென்ன ஐடியா வச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி அத்தனை விவகாரங்களும் பண்ணிட்டு இருக்கா கூடியதா இந்த சித்திரகுப்தன் மாதிரி அவர் இருக்காரு பாத்தீங்களா, அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி, ஏன்னா எந்தெந்த வியக்திக்கு எத்தனை நாள் எங்க மரணம் எதனால மரணம் அத்தனையும் தீர்மானம் பண்ணி வச்சாச்சு, நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அதை காப்பாத்தணும் இதை காப்பாத்தணும், அந்த சமயம் வந்தா காப்பாற்றக்கூடியது பரமேஸ்வரன் ஒருவர் தான், ஏன்னா அவர் காலனுக்கு காலம் காலகாலகான பரமேஸ்வரனுக்கு பேர், அப்படிப்பட்டதான மகாதேவனா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் இருக்காரே அவரால் தான் தடுக்க முடியுமே தவிர அபகுளத்தில், அதனால திரம்பகம் யஜாமகே சுகந்தின் புட்டி வர்தனம் ஒரு வாரகம் இவ பந்தனாத் மிருத்யோர் முற்றிய மா அமிர்தாது, திரம்பகம் யஜாமகே அந்த முக்கண்ணனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் நாங்க தியானம் பண்றோம், சுகந்தின் புட்டி வர்தனம் உடம்பு சௌக்கியமா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இங்க மனசுல இருக்கணும், புட்டியா வேற இருக்கணும், அப்படி அவர் என்ன பண்றோம் எங்களை மிருத்யோர் முற்றிய யமதர்மராஜா மரணத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்கோ, வேற ஒன்றும் கேட்கல டெத் வராம காப்பாத்தணும், மா அமிர்தா அமிர்தத்துவம் எங்களுக்கு எப்பவும் வரணும், உங்களை நினைக்கணும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அது யாருக்க பரமேஸ்வரனுக்கு அல்லவா, அப்படிப்பட்டதா இருந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அந்த மார்க்கண்டேய லீலைய யமதர்மராஜா எட்டி உதச்சார், எட்டி உதச்ச அந்த யமதர்மராஜாவுடைய உடம்புல உங்க காலு பட்டது அந்த காலுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கான், அந்த மிருதுவான கோமலமாக இருக்கக்கூடியதான ஒரு சரீரமாச்சு அந்த காலை எவ்வளவு அடிபட்டுக்கும் பரமேஸ்வர, அதே போல அபஸ்மாரம்னு ஒண்ணு, நம்ம அமஸ்காரம்னு லோகத்துல பைத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பைத்தியத்தை மதிக்கிறது நினைச்சுட்டு இருக்கோமே, ஒரு அரக்கன் இருந்தான், அந்த அரக்கன் என்ன பண்ண தொடங்கினா சிவ பக்தாலெல்லாம் யார் இருக்காளோ அவ யாகம் பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்கா, எத்தனையோ தடவை யாகம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு யாகம் பண்ண பண்ண அவர் அப்பப்ப பிரத்யட்சமாறார். என்ன நிறைய தபஸ் பண்ணியிருக்கா, கேட்டாலும் பரமேஸ்வரன் பிரத்யட்சனா என்ன வேணும்னாரு, ஒண்ணும் வேண்டாம் உங்க பக்தி தான் வேணுங்கிறார். இப்படி பல தரம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கா கூடியதான அவளுக்கு ஒரு அரக்கன் வந்தான். அவன் என்ன பண்ணினான், இவளுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். சில சமயத்துல அப்படித்தான் தோற்றார். எவ்வளவு வசதியா இருந்தாலும் சில பேர் அப்படி வரா வந்து என்ன பண்ணியாச்சுன்னு, இவ ஹோமம் பண்ணும் பொழுது இவர் தபஸ் பண்ணும் பொழுது இவாளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சான். உபயோகம் இல்லாத பொருள் எல்லாம் அங்க போடுறது, இவாளுக்கு இம்சப்படுத்துறது, இதெல்லாம் இப்படி பண்ணும் பொழுது அவ ரொம்ப சமப்பட்டான். சமப்பட்ட என்ன பண்ண, ஒருவர் சபிச்சு விட்டார். சாதாரணமா சபிக்க மாட்டார். நீங்க கோவிச்சுண்டா கோவிச்சுண்ட வார்த்தையை கோபத்துல விஷடையனா நீங்க பண்ணின காயத்ரி எல்லாம் போயிடுறது. அதனாலதான் படுறது இல்லைட்டான், நான் பண்ணிட்டு காயத்ரியும் கோபத்தையோ தடுக்க முடியல, நான் என்னதான் பண்றது, அதனால காயத்ரியை பண்றது விட்டுட்டான். நியாயமா என்ன பண்ணும், யாரையும் கோவிச்சுப்பட நம்ம தபசக்தி குறைஞ்சு விடும். விஸ்வாமித்தருக்கு இருக்க கூடியதான தபசக்தி இருக்க, அதனால ஒரு ஹும்முன்னு சொல்லியிருந்தானே, ஏன்னா மாறிட்டன் சுபாவு யாருமே அங்க இருக்க முடியாது, அவ்வளவு தபசக்தி. ஆனா அவர் பார்த்தார், நிறைய சம்பாதிச்ச நிறைய விட்டுருக்கேன் வாழ்க்கையில், 10,000 வருஷமா தபஸ் பண்ணி ஒரு தரம் சகுந்தலான்னு ஒரு பெண்ணு வந்தா அதை கண்டு விட்டேன். ஒரு தரம் என்னடாச்சுன்னார், திருஷங்கூர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்காக 10,000 வருஷம் வேஸ்டா போயிடுது பாருங்க. ஒரு தரம் பிராமண பையன் வந்தார், அந்த பையனுக்கு காப்பாத்துறதுக்காக 10,000 வருஷம் போச்சு. இப்படி 4-5 தரம் 10,000 வருஷம் பண்ணினான தீவிரமான தபஸ் எனக்கு போயிடுது. இனிமேல எது போனாலும் பரவாயில்ல, உலகம் முழுக்க போனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஒரு ஒருத்தரையும் கோச்சுக்க மாட்டேன். தபஸ் அவ்வளவு கஷ்டம், காசு சம்பாதிச்சு போடலாம், ஆனா தபஸ் சம்பாதிக்கிறது கஷ்டம். காலம்பரம் எழுந்து நின்று தபஸ் பண்ணி பாருங்க, காயத்ரி மந்திரம் பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டம்னு அதை பண்ணி இருக்கணும். ஆனா காயத்ரி மந்திரம் யார் பண்றானோ அவனுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு வித்தியாசம் தெரியும், அந்த புத்தி சக்தியில அவ்வளவு வித்தியாசம் தெரியும். அப்படி இருக்கிறத காரணம், ந காயத்ரா பரவ மந்திரா நமாத்துர் தெய்வதம் பரம், அம்பாவை விட ஒசத்தியான தெய்வம் இல்ல, காயத்ரியோட ஒசத்தியான மந்திரம் இல்லைன்னு என்னமோ அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்றோம், இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். அதை நம்ம பண்ணணும். காயந்தம் திராயத்தை இது காயத்ரி உபனிஷத் சொல்றது. நீங்க வெறுமனை சொல்லுங்க சார் போறோம், அதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன அர்த்தம், இது எப்படி வந்தது, இந்த கதையெல்லாம் வேண்டாம். வெறுமனை காயத்ரி மந்திரம் சொன்னாலே போறோம்னு உலகத்தை காப்பாற்றக்கூடியதான சக்தி இவனுக்கு வரும். அப்படி விசேஷமாக இருக்கும் பொழுது அந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்தாலும், எங்களுடைய தபஸை நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், வீணாக்க மாட்டோம், இவனை சபித்து ஆகியால் எவ்வளவு கட்டம் வந்தாலும் நம்மளை எவ்வளவு துன்புறுத்தினாலும் சரி நான் கோவிச்சுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கா. இவன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறேன், அவர் கோபம் வராதுன்னு வச்சுங்களேன், வெயிட் போன அவன்தான் கோபம் வராதே, விவகாரம் என்ன அப்படி ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தார். ஆனா எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். சில சமயத்துல தவறா ஒருத்தர் கோபம் வந்துடுது, அவருக்கு என்ன ஆயிடுதுன்னு, அவர் கோபம் வந்து அவனுக்கு அபஸ்மாரம் ஆயிட்டு விட்டான். இந்த அபஸ்மாரம் ஆயிடுதுன்னா பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்து நினைச்சுட்டு சொல்லிவிட்டார். அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னு, குள்ளமாயிட்டான், அவனுக்கு எப்ப எது பண்றதுன்னு தெரியல, அன்னிலிருந்து கவலைப்பட்டு இருக்கான். இருந்தாலும் துஷ்டாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட நல்லவாளோட விரோதமே பெட்டருங்கிறார் வந்தார். ஏன்னா அவளோட விரோதம் இருந்தாலும் அவளையே நினைச்சுட்டு இருக்களோ நீங்க, அதனால க்ஷேம அந்த நல்லவாழ் சத்சங்கம் இருக்க பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காள், அவள் இடத்துல நீங்க ஏதோ விதமாக அவளை நினைச்சாலே போடும். அப்படி இது இப்படி ஆனதுமே என்ன ஆச்சுன்னு, இவனுக்கு இந்த சிவபக்தாவை கண்டாலே ஒரு என்னடா இப்படி பண்ணிவிட்டாளே, இப்படி பண்ணிட்டாலே நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சுண்டு அவளையே நினைச்சு நினைச்சு பரமேஸ்வரனுங்கிறத ஒரு பக்தி உண்டாச்சு. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், கடைசியில இவரை காலால வச்சு மெதிக்க ஆரம்பிச்சு விட்டார். எந்த கோலத்துல, நடராஜா கோலத்துல, நடராஜா கீழே இருக்க பார்த்தீங்களா, அது அபஸ்மாரம். லோகத்துல அபஸ்மாரம், புத்தி சக்தி சரியாக இல்லாதவாளுக்கு பிரெயின் டெவலப் ஆல அப்படி இப்படிங்கிற பார்த்தீங்கள, அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும். அந்த அபஸ்மாரத்தை நினைச்சதான ஒரு தியானத்தை பண்ணினா போறோம், அபஸ்மாரத்தை முதிச்சுட்டுதாக. அதே அபஸ்மாரம் அஜ்ஞானத்தான் தட்சிணாமூர்த்தியும் தன் காலில் வச்சுட்டு இருக்கார். தட்சிணாமூர்த்தி கோலத்துல தன் கால் கீழே வச்சுட்டு இருக்காரு, பார்த்தீங்களா, ஒருத்தர் படுத்துட்டு இருக்கா போல இருக்கே. நம்ம எங்கே பாக்குறோம், அங்கே போனா என்ன பிரசாதம் கிடைக்குங்கிறது தான் நமக்கு. எப்ப கரெக்டா போனோம்னா என்ன பிரசாதம் அப்படி எண்ணத்துல இருக்கும். ஆனா தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போகும் பொழுது பரமேஸ்வரனுக்கு அந்த பிரகாரம் வலம் வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி இருப்பார். அங்க போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அதே சமயத்துல நம்ம அஜ்ஞானம் போகணும்னு தியானம் வரும். வேற ஒண்ணும் வேண்டாம். அஜ்ஞானம் போச்சுன்னா எல்லா விதமான பதார்த்தங்களும் தானா ஓடி வரும்னு. ஈஸ்வரனுடைய பக்தி இருக்குன்னா அவனுக்கு முருடன்னு பேரு. முருட சுகனே, இவளுக்கு வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கற வரவர். ஆகையால் எதது வேணுமோ எல்லாத்தையும் எந்த சமயத்துல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சுகம் இருக்கோ அதை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தெய்வம் பரமேஸ்வரன். ஆகையால் அவரிடத்துல இது அதுவும் கேட்க வேண்டாம். ஆனா இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியதான அறியாமை, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்று அறியாமல் இருக்க பார்த்தேடா அஜ்ஞானம். நான் யாருங்கிறதே தெரியல. கோகம் கோகம் கோகம் தேடுதா சோகம்னு வரும். அந்த பரம்பொருளே நாம் எனக்கூடியதான எண்ணம் நமக்கு அருணம். ஆனா அது தெரிய மாட்டேங்கிறது. நமக்கு என்ன வேணும்னு எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் என்ன நான் வேணும்னு நினைக்கல. சரி இல்ல பேப்பரை வரிசையா பாக்குறேன் காலம்பரம் எழுந்ததுமே தீபாவளி ஆஃபர் 25,000 ரூபாய்க்கு சாம்சங் செய்ய போடுறது எத்தனை என்ன எக்ஸ்சேஞ்ச் யுவர் போனுங்கிறான். இதுவா வேணும் மனுஷனுக்கு? அது வச்சுட்டா தொந்தரவுனா ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜபம் பண்ண விடாம டெலிபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஆனா அந்த கைபேசிங்கிற அது என்னமோ இந்த மாடல் அந்த மாடல். உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை தவிர எல்லாம் வேணும். டிவி வேணும், பிரிட்ஜ் வேணும், அது வேணும், இது வேணும், கிரைண்டர் வேணும், சோஃபா வேணும், பர்னிச்சர் ஃபேர் எவ்வளவு இருக்கு. அதை வச்சுட்டா ஆத்துல இடமா அடைஞ்சு போயிட்டு இருக்க. இது வேணும் அது வேணும் நினைக்கல. நான் வேணும்னு நினைச்சிட யாரும் தன்னை பத்தி யாரும் நினைக்கல. தனக்கு என்ன வேணும் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். வசுதா நான் யார் வேணும்னு எப்ப நினைக்க தொடங்குறானோ அன்னைக்கு சிவபக்தன் ஆயிட்டான். அந்த பக்திங்கிறது என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரீரம் நானா, மனசு நானா, புலன்கள் நானா, பிராணன் நானா, இல்ல இவர்களுக்கு அப்பாற்பட்டதா ஏதோ ஒரு சிச்சக்தி இருக்கே. சிச்சக்தி சேட்டனா கம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா. உள்ளூர எது இருந்தால் கண்ணு பாக்குறதோ, காது கேட்கறதோ, மூக்கு முகர்றதோ, எல்லாமும் தன் காரியத்தை பண்றதோ
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஈஸ்வரஸ்ய இயம் சமஷ்டிஹி அகில காரணத்வாத் காரண சரீரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது யாரு? நம்மளுடைய புண்ணிய கர்மங்களுடைய கூட்டம் ஈஸ்வரன். அவதாரமா வரும்போது அந்த ஈஸ்வரனை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய புண்ணிய கர்மங்களுடைய கூட்டம். அப்படி புண்ணிய கர்மங்களுடைய கூட்டமானவன் ஈஸ்வரன். ஆனா சிருஷ்டி பண்ணின ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, நம்மளுடைய கர்மங்களுடைய கூட்டமா இருந்தாலும் கூட அவனை ஒரு வழியில பாக்குறது நம்மளுடைய கர்மங்களுடைய கூட்டம்னு சொல்லிட்டு, இன்னொரு வழியில பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் ஒரு விசிஷ்ட உபாதி, ஒரு ஸ்பெஷல் பாடி எம்பாடிமெண்ட், ஒரு ஸ்பெஷலான ஆளு. யாரு? இந்த ஜீவன் தான் கர்மத்தை செஞ்சுட்டு அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக ஈஸ்வரத்தன்மையை அடைஞ்சிருக்கான். அவனுடைய போன ஜென்மத்துல அவன் இந்த மாதிரி சாதனைகளை செஞ்சான். என்ன மாதிரி சாதனைகளை? ஈஸ்வரத்தன்மையை அடையறதுக்கான சாதனைகளை செஞ்சான். அதனால இந்த பிறவியில அவன் ஈஸ்வரனா இருக்கான். ஸ்ருதியில சொல்லியிருக்கு இந்த மாதிரி யாகத்தை செஞ்சோம்னா அவன் ஈஸ்வரத்தன்மை அடையலாம், இந்திரத்தன்மை, இந்திர பதவி அடையலாம் அப்படின்ட்டு. நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கிறவன், ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் ஒரு விசேஷமான ஒரு நிலைதானே தவிர சாஸ்வதமான, நித்தியமான, நிரந்தரமான ஒரு ஆள் இல்ல. உங்களுடைய புண்ணிய கர்மம் இருந்ததுன்னா உங்களுக்கு புண்ணிய கர்மம் செஞ்சு நிறைய புண்ணிய கர்மம் சம்பாதிச்சு ஈஸ்வர தன்மையை அடையணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரியான கர்மங்களை செஞ்சா நீங்களும் ஈஸ்வரன் ஆக முடியும். யாரு வேணா ஈஸ்வர பதவி அடைய முடியும். அந்த கர்மத்துக்கு புண்ணிய கர்மத்தை மாத்திரம் நிறைய செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு பண்ணிட்டு இருந்தோம்னா. அதனால நிரந்தரமான ஒரு ஆள் ஈஸ்வரன், சிவன் அப்படின்றது நிரந்தரமான ஒரு ஆளோ, விஷ்ணுங்கிற நிரந்தரமான ஒரு ஆளோ, பிரம்மாங்கிற ஒரு நிரந்தரமான ஆளோ நம்ம ஒத்துக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு ஜீவன் நம்ம கூடயே படிச்சுட்டு இருந்தாலே அடுத்த சுற்றில பிரம்மாவா இருப்பாரா இருக்கும், விஷ்ணுவா இருப்பாரா இருக்கும், ஆகலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஏதது உபயிதம் சைத்தன்யம் ஈஸ்வரஸ்ய இயம் சமஷ்டி அகில காரணத்துவா காரணம். இந்த ஈஸ்வரனுடைய இந்த சமஷ்டி உபாதி எப்படிப்பட்டது அப்படின்னா அகில காரணத்துவாத், இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கிறதுனால காரண சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஈஸ்வரன காரண சரீரம் அப்படிங்கிறோம். ஆனந்த பிரச்சுரத்துவாது கோஷவது ஆச்சாரகத்வாத் ஆனந்தமய கோஷக சர்வ உபரமத்வாத் சுஷுப்தி அதைவ ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சலயஸ்தானம் இது சௌச்சதே. மாண்டூக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிலையாக தனியா விசாரிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் மொத்தமா சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கிட்டார். என்ன சொல்றாரு, இந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், சமஷ்டிஹி சமஷ்டியானவர், அகில காரணத்துவாது காரண சரீரம், இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்பனா இருக்கிறதுனால காரண சரீரம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஆனந்த பிரச்சுரத்துவாத்து ஆனந்தம் அதிகமாக இருக்கும் நிலையினால், ஆனந்த பிரச்சுரத்துவாத்து ஆனந்தமானது அதிகமான இருக்கும் நிலையினால் பிராச்சூரியர்த்தே ஆனந்தமய அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கோஷவது ஆச்சாதகத்வாத்து, கோஷம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறைப்பு திரை, அப்படி திரை மாதிரி மறைக்கிறதுனால இது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மளுடைய உண்மையை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதுனால இதுக்கு ஆனந்தமய கோஷம் அப்படின்னு இருக்கும். சர்வோபரமத்வாத் சுஷுப்தி, அப்படி நம்மளுடைய எல்லா இந்திரியங்களும் எல்லா புலன்களும் அடங்கி இருக்கிற நிலையில நம்ம போய் எல்லாரும் நம்ம எல்லாரும் போய் அடங்கி இருக்கிற நிலை அப்படிங்கறதுனால மனசு செயல்படாத நிலை, அப்படியாவது ஸ்தூலமாக செயல்படாத நிலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, மனது ஸ்தூலமாக செயல்படாத நிலை அப்படிங்கறதுனால என்ன சொல்றோம், சுஷுப்தி தூக்கம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி அத ஏவ ஸ்தூல சூக்ம பிரபஞ்சலய ஸ்தானம் இது சௌச்சது. அதனாலதான் ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மமான பிரபஞ்சமும், ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ம பிரபஞ்சமும் லயமடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தூக்கத்துல நமக்கு இந்த ஜகத்தானது தெரியறதில்ல, ஜகத்துல இருக்கிற வேறுபாடானது தெரியறதில்ல, ஜகத்துல இருக்கிற வேற்றுமையானது தெரியறதில்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறதான் எல்லாருடைய அனுபவமும். பக்கத்துல அவன் வந்துட்டு போனானே தெரியாது, வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது தூங்க போகும்போது தலானியா எடுத்துக்கோ எடுத்துக்கோ, வீட்டுல 10 தலானி இருக்கும், வந்திருக்கிறவங்க 40 பேர், என்ன பண்ணுவாங்க, தலானியா எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, குழந்தை குடுறா குழந்தை குடுறா குழந்தை குடுறான்னு கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. எல்லா குழந்தைங்க எல்லாம் அழகழகான தலானி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தலானியா கொண்டு போய், மை ஃபேவரட் கொண்டு போய் தலையில கீழே வச்சுட்டு தூங்கிடுங்க. தூங்கி முடிஞ்ச உடனே குழந்தைங்கிட்டே அந்த தலானி இருக்கும். அந்த மாதிரி இங்க நமக்கு ஜகத்து தெரியல, ஏன் அந்த மாதிரி காரணம், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது, இருந்தாலும் நமக்கு அதுல பிடிப்பு இல்ல அந்த நேரத்துல, அந்த பிடிப்பானது அந்த பிடிப்பு தான் சம்சாரம், அது அடங்கி போயிருக்குது, அது மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, மொத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மோக்ஷஸ்தானம் ஆயிடும். இது சுஷுப்திவாதம் அப்படிம்பாங்க சில பேரு. இந்த தூக்கத்தை போயிட்டு மோக்ஷ நிலை அப்படிம்பாங்க. அந்த தூக்கத்துல போய் அவன் எங்க சேர்றான், இந்த ஜீவனானவன் எங்க போய் சேர்றான், தூக்கும் போது மோக்ஷத்துல அப்படிங்கிறாங்க. மோட்சமானது இருக்க முடியாது, ஏன், பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு, இது என்னது, ஜாகிரது சொப்ன சுஷுப்தி, விழிப்பு கனவு தூக்கம் மூன்று நிலைகள், இதை காட்டிலும் பரமான சதுர்த்தம் மன்யந்தே சாத்மா சவிஜ்ஞேய, நாலாவது நிலையா நிலையல்லாததான அத நாலாவது நிலையா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதா, அத ஆதாரமா இருக்கிறதான அந்த பிரம்மத்தை நாலாவது நிலையா, தன் இயல்ப நாலாவது நிலையா சொல்றாங்க. அப்படி நாலாவது நிலைன்னு ஒண்ணு சொல்லவே வேண்டாம், மூணாவது நிலையோட முடிச்சிருக்கலாம் உபனிஷத்தானது. இது மாத்திரம் இல்ல, கைவல்ய உபனிஷத் முதலிய உபனிஷத்துல ரொம்ப தெளிவாவே இந்த இந்த விஷயத்த சொல்றது. இந்த மாதிரி தூக்கத்துல அங்க ஒரு லேச அவித்யா, அந்த அஜானத்தினுடைய ஒரு சிறிய திரையானது கண்டிப்பா இருக்கு அப்படின்னுட்டு. அதனால சர்வ உபரமத்வாத் சுஷுப்திஹி, சர்வ உபரமத்வாத் எல்லாமே அடங்கி போன நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா கூட என்னது, ஒரு சிறிய அவித்யா இருக்கு. ஏன் பின்னாடி சொல்லுவோம், நம்ம வந்து இந்த இந்த இந்த அனுபவமானது இருக்கு என்னது, அகம் சுகம் அஸ்வாப்சம் கிஞ்சித் அவேதிஷம், இதுதான் தூக்கத்தை சொல்ற அனுபவம். ரொம்ப நல்லா நிம்மதியா தூங்கினேன், ஒன்னும் தெரியாது எனக்கு அப்படின்னு, நல்லா நிம்மதியா தூங்கினேன், ஒன்னும் தெரியாது. தூங்கி எழுந்தவன சொல்றான், தூங்கி எழுந்தவன எப்படி சொல்ல முடியாம, தூங்கி எழுந்தவன எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் நல்லா தூங்கினேன் அப்படின்ட்டு. ரெண்டும் ரெண்டு விஷயத்த சொல்றது நமக்கு, நான் நல்லா சந்தோஷமா தூங்கினேன், சுகம் அஸ்வாப்சம் ஆனந்தத்தை அடைந்தேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம், கிஞ்சித் அவேதிஷம் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கறது இன்னொரு விஷயம். இது ரெண்டுத்தையும் எதுக்கு உதாரணமா சொல்றாங்க, நான் ஒன்னும் தெரியாம நல்லா நிம்மதியா தூங்கினம்பா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சொல்லல, ரெண்டு விஷயத்த நமக்கு போதிக்கிறது. ஒரு ஒரு இடத்தையும் விசாரம் பண்ணி பாக்கணும், நீங்க ஏன் இந்த மாதிரி இதை சொல்லணும், நான் நல்லா நிம்மதியா தூங்கினேன்னு சொல்லலாம் போதுமே, ஏன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறத வேற சொல்லணும். நான் நல்லா நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றது எதை குடிக்கிறதுக்கு, அந்த ஆனந்தமய அனுபவத்தை காமிக்கிறதுக்கு, அந்த ஆனந்தமயமான அந்த சமஷ்டி ரூபமான ஈஸ்வரனோடு ஒன்றுபட்ட நிலை. அதனாலதான் தூங்கினா என்ன சொல்லுவாங்க சாதுக்கள், சில பேர் சொல்லுவான் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படிமா, சில பேர் நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தேம்மா, சில பேர் நான் சிவலோகத்துக்கு போயிட்டு வந்தேம்மா, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற அந்த நிலைய சொல்றது. அடுத்த உதாரணம், அடுத்த அனுபவம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அங்க அஞ்ஞானத்துடைய இருத்தல், ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற அஞ்ஞானத்துடைய இருத்தல், ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறது என்னது, ஒன்னும் இல்ல, ஒன்னும் தெரியாது, தெரியாது அப்படிங்கறது அஞ்ஞானம். அப்போ அந்த அஞ்ஞானத்துடைய இருத்தல் ரெண்டுமே நம்மளுடைய அனுபவத்துல இருக்கு. ஏன்னா விழிச்செழும் போது நமக்கு தெரியறது, எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறது. அது தெரியறது அப்படின்றதுக்கு என்ன காரணம், என்ன தூங்கினியா, தூங்கினேன், எப்படி இருந்தது, ஒன்னும் சொல்ல முடியாது நம்மளால அப்படின்னு இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க சொல்றீங்க நல்லா நிம்மதியா தூங்கின, ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அனுபவமானது நீங்க அடைஞ்சிருக்கீங்க, நீங்க நிறம் அதாவது வீழ்ச்செழும் போது அதை நீங்க வந்து நினைவு கூர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் நினைவுபடுத்தி சொல்லணும்னு சொல்லி சொன்னா அது அனுபவமா இருந்திருக்கணும். யா யா அனுபவா சாசா யா யா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகா அப்படின்னு நியாயம் இது. எதெல்லாம் நினைவு கூறுதலா ஸ்மிருதியா இருக்கோ அதையெல்லாம் அனுபவபூர்வமா இருக்கணும். நான் முன்னாடி ஒரு அனுபவத்தை அடைஞ்சிருந்தாதான் எனக்கு அது நினைவுல வர முடியும். நான் அனுபவத்தை அடையாத ஒரு விஷயமானது எனக்கு நினைவுல வரவே முடியாது. முயல் கொம்பு நான் அனுபவிச்சதே இல்லை, எனக்கு நினைவுல வருதே, இது உங்களுடைய பிரச்சனை. ஏன் கொம்ப வேற ஒரு இடத்துல பார்த்திருக்கேன், முயலை வேற ஒரு இடத்துல பார்த்திருக்கேன், இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி எடிட் பண்ணி நான் புத்தியில பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு முயலை பத்தியும் சரியான அறிவு வர மாட்டேங்கிறது, கொம்பை பத்தியும் சரியான அறிவு வர மாட்டேங்கிறது, என்னுடைய அறிவுல பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதுல விசேஷ பிரச்சனை இது அப்படின்னு அர்த்தம். முயல் கொம்பெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு விசேஷ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், வேதாந்தம் மாத்திரம் அதுக்கு போதாது. அப்படி ஈஸ்வரஸ்யம் சமஷ்டி சர்வ உபரமத்வாத் எல்லாம் அடங்கி போன நிலையில உங்க என்ன சொல்றாங்க, அது அடங்கி போன நிலையில, இப்ப நான் அதுக்குத்தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அடங்கி போன நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தமா ஒண்ணுமே தெரியாத நிலையில, சர்வ உபரமத்வாத் எல்லாம் அடங்கி போச்சு, ஆனந்தமயம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனந்தம் தான் அது, அந்த ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை சொல்லிட்டீங்க, சச்சிதானந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டீங்க, அதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சுஷுப்திங்கிறது ஒரு நிலை, அதனால என்ன சொல்லிருக்கு, அதை வஸ்தூல சூக்ம ரூப பிரபஞ்ச ஸ்தானம் இது, பிரபஞ்ச லயஸ்தானம், ஸ்தூலமானதும் சூக்ஷமானதும் உள்ள பிரபஞ்சமானது லயமடையக்கூடிய அடங்கக்கூடிய ஒரு நிலை அது. காரணம் இன்னும் இருக்கு, அதனால எப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்ல, யதா வனஸ்ய விஷ்டி அபிப்ராயண விருட்சா இது அநேகத்துவ உபதேச, யதாவா ஜலாசயஸ்ய விஷ்டி அபிப்ராயண ஜலானி இது, ததா அஜ்ஞானஸ்ய விஷ்டி அபிப்ராயண தது அநேகத்துவ உபதேச இந்திரோ மாயாபிப்ரு ரூபம் இயதே இத்தியாதி ஸ்ருதே. இது எதுக்கு நீங்க கொண்டு வரணும் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டா, வனசிய வெஷ்டி அபிப்ராயன, வனம் அப்படிங்கிறது, வனம் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டாவது நிலையில, இப்போ இது வரைக்கும் அஜாமேகாம் இத்தியாதி ஸ்ருதேஹே அப்படிங்கிற வரைக்கும் இது வரைக்கும் உச்சாரம் பண்ணது, அதாவது பாத்துக்கோங்க ததாஹி அப்படிங்கறது இந்த ஆரம்பிச்சு, இங்க 39வது ஈஸ்வரஸ்ய இயம் சமஷ்டி ச உச்சதே அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏக்கம் சமஷ்டி அந்த சமஷ்டியை வச்சுட்டு விசாரம் பண்றது. அடுத்தது இப்ப வெஷ்டி தனி என்னது வனசிய வெஷ்டியபிப்ராயன்னு விரக்ஷாயத்தி ஏக்கத்தை வச்ச அந்த வனமே அந்த காடு அப்படிங்கறத நீங்க என்ன சொல்றோம் தனியா பிரிச்சு ஒரு மரம் அப்படின்னு இந்த மரம் அப்படின்ட்டு தனி மரம் தோப்பாகாது.

அப்படின்னு ஜலானி அப்படின்னு பகுவசனத்தான் சொல்லிருக்கு. பன்மையில எதுக்கு சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா மரக்கூட்டம், திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி. அதனால கதா அஜ்ஞானசிய அந்த மாதிரி தனியா இந்த வெஷ்டியிலேருந்து கூட்டத்திலிருந்து பிரிச்சு தனியா காமிக்கிறதுக்கு அஜ்ஞானசிய வெஷ்டி அபிப்பிராயின தது அநேகத்துவ பிரதேசா. அஜ்ஞானத்துடைய சமஷ்டிய குறிக்கும் போது அது வனம் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை காமிக்கிறோம், அங்க ஏகத்துவ பிரதேசம். அதே மாதிரி வெஷ்டி தனியா பிரிச்சு பார்க்கும்போது பல வகையான அஜ்ஞானத்தை அப்படின்னு பார்க்கும்போது சமஷ்டி அப்படின்னு வருது. அநேகத்துவ பிரதேசம், இந்த மாயானது எத்தனை அப்படின்னு கேட்டா ஒன்னு அப்படின்பா, இன்னொருத்தன் பல அப்படின்பா. எப்படா ஒன்னு பலன்னு ரெண்டு பேரும் ரெண்டு வேற வேற சொல்றீங்க? ரெண்டும் கரெக்ட் தான். எப்படி அப்படின்னா ஒருத்தன் கூட்ட நிலையிலிருந்து சொல்றான், இன்னொருத்தன் தனி நிலையிலிருந்து சொல்றான். அதுதான் இங்க சொல்லிருக்கிறது தது அநேகத்துவ பிரதேச, பலது அப்படிங்கிற ஒரு நிலைய அடையிறது. அதைத்தான் சுட்டி காமிக்கிறோம். இது நம்ம புத்தியில் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். நான் ஏன் இஷ்டத்துக்கு சொல்லல, இந்த கற்பனையை கூட சுருதியில சொல்லப்பட்ட கற்பனையை தான் நானும் காமிக்கிறேன். சுருதியில இப்படிப்பட்ட கற்பனை இருக்கு, இப்படிப்பட்ட கற்பனையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அஜாம் ஏகம் அப்படின்னு சொல்லுது. இந்த அனாதியான அவித்யாவனன் எப்படிப்பட்டது, எத்தனை எத்தனை அப்படின்னு கேட்டா ஒன்னு அப்படிங்குது. அதே சுருதி என்ன சொல்றது, இந்திரோ மாயாபி புரு ரூபம் இயத்தை அப்படின்ட்டு, இந்த இது எவ்வளவு அப்படின்னு கேட்டா பல, இது எத்தனை ஒண்ணு, இது எத்தனை பல. ரெண்டுமே ரெண்டு கற்பனையுமே சுருதி ஆதாரமா இருக்கு. இது என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு, ஒண்ணுன்னு சொல்லணும் இல்ல பலன்னு சொல்லணும் அப்படின்றதுக்கு கேள்விக்கு ரெண்டு பதில். ஒன்னு கூட்டமாவும் தனியாவும் இருக்கிற நிலையை வச்சுண்டு இப்படி வேற வேறுபட்டதா காமிக்கிறோம், இது முதல் பதில். ரெண்டாவது பதில், இதுல ஒரு தாத்பரியமும் இல்ல அதனால இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுது அப்படின்ட்டு. அடுத்தது, அத்த சமஸ்த வியஸ்த வியாபித்துவேன சமஷ்டி வியஷ்டிதா வியபதேச. இந்திரோ மாயாபிகி, இந்திரன் இந்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வரன் பரமாத்மா பரமேஸ்வரன், இப்படி மாயாபிகி மாயைகளினால் புருரூபக, புருரூபக அப்படின்னா பகுரூபக பல ரூபத்தை ஈயதே சிருஷ்டிக்கிறான், உண்டு பண்ணுகிறான், அடைகிறான் அப்படின்ட்டு இந்த சுத்தியும் சொல்றது. அத்த சமஸ்த வியஸ்த வியாபித்துவேன சமஷ்டி விஷ்டிதா வியபதேச. அப்படி சமஸ்தம் வியஸ்தம் இந்த வியாபிக்கப்பட்ட நிலையினால, சமஸ்தம் கூட்டு அப்படிங்கிற நிலை வியாபிக்கப்பட்டதுனால சமஷ்டி அப்படிங்கிறோம், வியஸ்தம் தனி அப்படிங்கிற நிலை வியாபிக்கப்பட்டதா இருக்கிறதுனால வியஷ்டி அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு பிரிவும் பார்க்கும் நிலையிலிருந்து தானே தவிர பார்க்கப்படும் பொருள்ல இல்ல அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு. இயம் வெஷ்டிர் நிகிருஷ்ட உபாதிதையா மலின சத்துவ பிரதான. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்துக்கலாம். இல்ல ஒரு டப்பா முழுசு ஸ்வீட் இருக்கு, என்ன டப்பா அப்படின்னா ஸ்வீட் டப்பா அப்படிங்கிறோம். என்ன டப்பா அப்படின்னு கேட்டா திருப்பியும் உள்ள இந்த ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட் இருக்கு, இந்த ஸ்வீட் ஸ்வீட்டோட விசேஷத்தை சொல்றீங்க, பல வகைப்பட்ட ஸ்வீட் சொல்றீங்க, ரெண்டும் தப்பு இல்ல. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத வச்சு எப்படி நீங்க உதாரணம் கொடுக்க முடியும்னா, இருக்கிறத வச்சும் கூட உதாரணம் கொடுக்க முடியும். சாக்லேட் டப்பா இருக்கு, சாக்லேட் டப்பான்னு இந்த கலர் கலரா வச்சிருப்பானே இந்த பாப்பின்ஸ் மாதிரி, அந்த மாதிரி டப்பா இருக்கு ஒன்னு. அதுக்குள்ள என்ன இருக்கு, மிட்டாய் இருக்கு அப்படின்ட்டுருவோம். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நீல கலர் மிட்டாய் இருக்கு, சிவப்பு கலர் மிட்டாய் இருக்கு, மஞ்சள் கலர் மிட்டாய் இருக்கு, மிட்டாய் தான் கலர் கலரா ஒரு ஒரு கலரையும் தனியா காமிச்சு சொல்றேன் நான். அந்த மாதிரி ரெண்டு நிலையிலிருந்து பாக்குறோம். சரி, அத்த இயம் வெஷ்டி நிகிருஷ்ட உபாதிதையா மலின சத்துவ பிரதானா. சமஷ்டியா வச்சு சொல்லும் போது என்ன சொன்னோம், சுத்த சத்துவ பிரதானா அப்படின்னோம். வெஷ்டிய வச்சு பார்க்கும் போது மலின சத்துவ பிரதானா அப்படிங்கிறோம். சுத்த சத்துவ பிரதானா அப்படின்னா சுத்த சத்துவமான குணமானது ஓங்கி இருக்கும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு, தமசும் ரஜசும் அடங்கி இருக்கிற நிலை. மலின சத்துவ பிரதானம் அப்படிங்கறது சத்துவமானது மலினமா அடங்கி இருக்கிற நிலையில இருக்கு, ரஜசும் தமசும் ஓங்கி இருக்கிற நிலையில இருக்கு. அதனால இது இந்த வெஷ்டிய வந்து என்ன சொல்றோம், மலின சத்துவ பிரதானம். இந்த வெஷ்டின்னு சொல்லப்படுற அவித்யாவை மலின சத்துவ பிரதானம் அப்படிங்கிறோம். மேல இருக்கிறதுக்கு மாயான்னு ஒரு பேரை கொடுத்து, கீழே இருக்கிறதுக்கு அவித்யான்னு ஒரு பேரை கொடுத்தீங்கன்னா பிரிச்சு காமிக்கிறதுக்கு, இல்லனா மேல இருக்கிறதும் அவித்யா தான் கீழே இருக்கிறதும் அவித்யா தான் அப்படிங்கறதுனால. ஏதத் உபயிதம் சைத்தன்யம் அல்பஜ்ஞத்வ அனீஸ்வரத்வாதி குணகம் பிராஜ்ஞைத்யுச்சதே. ஏக அஜ்ஞான அவபாசகத்வாத் அஸ்ய பிராஜ்ஞத்வம் அஸ்பஷ்ட உபாதிதயா ஆனதி உபாதிதயா.

0: பிரதிப்பிரகாசகத்துவம். ஏதத் உபயிதம் சைத்தன்யம், இந்த மலின சத்த பிரதானமா இருக்கிறதான இந்த அஜானம் அவித்தை கூடியதான சைத்தன்யமானது, மாயா கூடிய சைத்தன்யமானத ஈஸ்வரன் அப்படின்னோம், இந்த அவித்யா கூடிய சைத்தன்யத்தை ஜீவன் அப்படிங்கிறோம். அல்பஜ்ஞத்துவ அனீஸ்வரத்வாதி குணகம், அல்பஜ்ஞன், அல்பஜ்ஞன் அப்படின்னு சொல்லி சொன்னா குறைந்த அறிவுடையவன், அல்பஜானம் உடையவன். உனக்கு என்ன தெரியும், உனக்கு இது தெரியுமா தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கறதுனால குறைபாடுடைய ஞானம் அவனுக்கு, அவனுடைய ஞானம் முழுமையான ஞானம் அல்ல. அதே மாதிரி அனீஸ்வரத்வாதி குணகம், அவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, தன்னையே கட்டுப்படுத்த முடியாது. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 5 காலுக்கு எழுந்துடா பரவாயில்லையே, 5:30 எழுந்துடா பரவாயில்லையே, 1000 காரணம் கொடுப்போம். தன்னையே கட்டுப்படுத்திக்க முடியாது, மற்றவனை எங்க கட்டுப்படுத்த முடியும், அதனால அவனுக்கு கட்டுப்பாடுங்கிறது இல்ல. இந்த மாதிரியான நிலையினால ஆதி அப்படின்னு சொல்லிட்டாரு, மேல சொன்ன நியந்திரத்துவம் இந்த மாதிரி எல்லா குணத்தையும் கொண்டு வந்துடணும். இப்படிப்பட்டவன் பிராக்ஞன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இவன் தான் ஜீவன். ஏக அஜ்ஞான அவபாசகத்வாது அஸ்ய பிராக்ஞத்வம், இவன் இந்த பிராக்ஞத்தன்மையை எதுக்கு அடையறான் அப்படின்னா, ஒரு அஜ்ஞானம் பல அஜ்ஞானத்துடைய கூட்டு ஒரு சமஷ்டி. இந்த ஒரு அஜ்ஞானத்தினால இவன் தனியா இருக்கிற ஒரு அஜ்ஞானத்தினால தோன்றினவன், அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தமுடையவன் அப்படிங்கறதுனால இவனுக்கு பிராக்ஞத்தன்மையான உண்டாருது. அஸ்பஷ்ட உபாதிதையா அனத்தி பிரகாசகத்துவம், இந்த உபாதியானது தெளிவான ஒரு உபாதி இல்ல, சரீரம் இல்ல, அதனால அனத்தி பிரகாசகத்துவம் அதி பிரகாசகத்துவம். இதுல பிரகாசத்தன்மையானது பிரகாசத்தை கடந்த ஒரு நிலை இல்ல, இவன் தெளிவான ஒரு நிலை இல்ல, தெளிவான நிலை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணக்கூடிய விசாரத்துக்கு அடங்கக்கூடிய ஒரு நிலையில இல்லாததா இருக்கு. கயர்ல பாக்குறோம் பாம்பு, இந்த பாம்பு இப்படிப்பட்டது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா இப்பதான் பார்த்தோம், அப்படி சொல்ல முடியாது, அந்த நிலை தான் இவனுக்கும். இவன் எப்படிங்கறத தெளிவான ஒரு நிலையில நம்ம நிரூபிக்க முடியாது. அதனால அஸ்யாபி இயம் அகங்காராதி காரணத்வாது காரண சரீரம், இதுவும் அஸ்யாபி இயம் அகங்காராதி காரணத்வாது காரண சரீரம் ஆனந்த பிரசூரத்வாது கோஷவது ஆச்சாதகத்வாச்ச ஆனந்தமய கோஷ சர்வோபரமத்வாத் சுஷுப்தி அதேவ ஸ்தூல சூக்ஷ்ம சரீர பிரபஞ்சலயஸ்தானம் இது உச்ச உச்சதே. மேல சொன்னோம் அஸ்ய ஈஸ்வரஸ்ய சமஷ்டி அகில காரணத்துவாத் அஸ்யாபி இயம் அகங்காராதி காரணத்துவாத், அந்த மாயையானது மாயின்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானமானது சமஷ்டி இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு காரணமா இருக்கு, அதனால காரண சரீரம்னு சொன்னோம். இந்த அவித்தின்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானமானது வெஷ்டியில இந்த தனியில அகங்காரம் சிருஷ்டி பண்றது, அதனால காரணம்னு சொல்றோம். அதே மாதிரி ஆனந்த பிரச்சூரத்துவாத் கோஷபத்து ஆச்சாதகத்வாச்ச ஆனந்தமய கோஷ, ஆனந்தம் அதிகமா இருக்கும் நிலை அப்படிங்கறதுனாலையும், அதே மாதிரி கோஷமாக ஒரு போர்வையாக ஒரு மறைவாக இது தன்னுடைய இயல்பை மறைக்கிறது அப்படிங்கறதுனாலையும் ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறோம். அங்க சொன்ன மாதிரியே சர்வபரமத்வா சுஷுப்தி, எல்லாமே அடங்கி போறதுனால இது சுஷுப்தி. அதையவ ஸ்தூல சூக்ம சரீர பிரபஞ்ச லயஸ்தானம், சுஷுப்தி அப்படிங்கறதுனால ஸ்தூலமான பிரபஞ்சமும் சூக்ஷமான பிரபஞ்சமும் அடங்கி நிக்கிற நிலை, ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதான். அதனால என்ன சொல்றது, மாயையுடைய நிலையிலிருந்தும் அவித்தியுடைய நிலையிலிருந்தும் வேறுபாடு ஒண்ணுமே இல்ல, அதுவும் காரண சரீரம் தான், இதுவும் காரண சரீரம் தான், அதுவும் உபாதி தான், இதுவும் உபாதி தான், அதுவும் சுசுப்தி நிலை தான், இதுவும் சுசுப்தி நிலை தான், அதுவும் ஆனந்தமய கோஷம்னு சொல்றது, இதுவும் ஆனந்தமய கோஷம்னு சொல்றது, அதுவும் காரணத்தன்மை அடைஞ்சிருக்கு காரண சரீரம் சொல்றது, இதுவும் காரண சரீரம் சொல்றது, வித்தியாசத்தை ஒண்ணுமே காமிக்கல உங்களுக்கு இல்ல. அதனாலதான் இந்த வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதுக்கு தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை சொல்றது, மாயும் அவித்தியும் வேற வேற இல்ல, வேற வேற இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு தான். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: உண்மையிலேயே நீங்கள் சிவனடியார்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லதே செய்யும் தான் சொல்ல. அப்ப இல்லன்னா அதனுடைய எஃபெக்ட காட்டும் தான் அர்த்தம். அதனை வளர்த்திக்க மாட்டேங்கிறோம் நம்ம. நைசிட்டி அங்கதான். எல்லாருக்கும் நன்மை செய்யும் சொன்னாரா? எனது எல்லாருக்கும் நன்மை செய்யும் சொன்னாரா? அதுல அடியாரவருக்கு மிகவே. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு செய்யாதுன்னு அர்த்தம். வெளிப்படையா செய்ய போல என்ன நுட்பம் படிக்க வேண்டியது. நுட்பம் என்னன்னா, வாரியார் அருமையா சொல்றேன், சாகாம இருக்கணும். அப்ப என்ன பண்றது? வாரியார் கேப்ப, எல்லாருக்கும் ஆசை சாகாம இருக்கணுங்கிறதுதான். சாகாம இருக்கணுங்கிறது நல்ல ஆசைதான். அப்ப சாகாம இருக்கணும், என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்காம இருக்கணும். விஷயம் அவ்வளவுதானே? இதையும் புரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் யூ ஆர் பார்ன் யூ ஹேவ் டு டை. அப்ப சாகாம இருக்குன்னா என்ன பண்ணணும்? பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதேதான் நானும் சொல்றேன், அடியாரவருக்கு மிகவே இல்லையா. அப்ப எனக்கு நன்மையை செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? நீ அடியார ஆகு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே தீர்ந்து போச்சு. அடியார் என்றால் அந்த அடியாருடைய உண்மை இலக்கணங்கள் இருக்கு. அந்த இலக்கணங்களுக்கு உரியவர் ஆகும் பொழுது அவைகள் என்ன பண்ணும்? அந்த எஃபெக்ட உண்ட காட்டாது. அதுக்காக என்ன சொன்னாங்க, அந்த உண்மை மெய்யடியார்களுக்கு அது துன்பத்தை செய்யாது மட்டும் இல்ல, அந்த நவகிரகங்கள் குற்றேவல் செய்யும். நாங்க அவங்க அப்படி சொல்லிருக்கிறாங்க, அடியார்களுக்கு குற்றேவல் செய்யும். அது நீங்க சொல்றத அது கேட்குமா? அதான் குற்றேவல். அதோட உயர்நிலையை கொடுத்தாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் இது ஆசையா இருக்கும். நவகிரகங்கள்லாம் நம்ம சொல்றதை கேட்டா என்ன சந்தோஷமா இருக்கும்.
4: பெரிய மகான்கள் எல்லாருக்கும் கடைசி காலத்திலே குடு நோய்கள் வந்து அவர்களும் சொன்னார்கள், அந்த அது பாரது நல்லது, அந்த கர்மத்தை அனுபவித்து தான் தீர வேண்டும். அவர்களையும் அது விட்டு போகவில்லை.
5: குன்றை ஊரிலே நெல்லு பெற்றேன், அதை
3: அட்டி தர கொண்டு வராங்களா? தேவர் செய்தி இல்லையா? செய்தி இல்லையா?
5: அடியாருக்குரிய குவாலிட்டிஸ் எதுக்காவது சொல்லி இருக்கு? அடியார்
3: இதுல வருது, ஆச்சாரிய இலக்கணம், அடியார் இலக்கணம், அப்புறம் அதிகமா வந்து இதுல வருது, சைவ சமய நெறிங்கிற நூல்ல சைவ சமய நெறியில அது மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் ஒருத்தர் இருந்தார், அவர் செய்தது. அதுக்கு நாவலர் தான் வர, எல்லாம் நாவலர் வராத இடமே கிடையாது. அவருடைய உரை நுட்பம் வந்து அதை ரசிக்கிறவங்க தெரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். ஒரு ஒரு அவையாருடைய ஒன்றுக்கு வந்து இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுங்கிறதுக்கு மற்றவங்க என்ன எழுதினாங்க, நாவலர் என்ன எழுதினாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவுதான் வார்த்தை, அவ்வளவுதான். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இது அவையாருடைய வாக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க அவையாருக்கு அப்படியே அவமானு கேட்டீங்க இல்லையா? அது ஒரு அருமையான கான்செப்ட். அதை நான் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது சைவம் வந்து பெண்களுக்கு துறவு விதிக்கவில்லை, ஆண்களுக்கு தான் துறவு. அப்ப ஔவையார் திருமணம் ஆகிப்பு ஆகாமே வாழ்ந்தாரே, அது சைவ மரபுக்கு விரோதமான ஐயாவோட அருமையான கேள்வி. பீயிங் எ லாயர், இப்பெல்லாம் ஒரு நெறிமுறைகள் எதுவுமே அப்படித்தானே. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நெறிமுறையை வைத்துக் கொண்டுதான் அது துறை இருக்கும். அதே போலதான் சைவ சித்தாந்தமும், அதை நன்றாக புரிந்து கொண்டு எது எந்த கேள்வி, அதான் வாதம் ஜல்பை விதண்டை. அதே வாதம் ஜல்பம் விதண்டை எல்லாம் சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். அவ்வளவுமே வாதம் ஜல்பம் ஜல்பம் விதண்டை அதாவது அந்த ஜல்பம் என்பதுதான் என்ன வரும்னா செப்பை. தமிழ் என்ன வரும் செப்பை. வாதம் ஜல்பம் விதண்டை
6: செப்பை.
3: அதாவது சான்ஸ்கிருத்ல ஜல்பம், தமிழ்ல வந்து அந்த செப்பைன்னு வரும். அந்த வார்த்தை செப்பை இல்ல புரியல, அதுலேருந்து வர
6: செப்படி
3: தமிழுக்கு இயற் சொன்னாதான் இந்த சொல்லிருந்து வரணும் வரணும். அது இதுலயே வரும், சிவபிரகாசன்ற நூல்லயே அது வரும். அது வந்து வச்சுக்கொள்வோம். அப்ப என்னன்னா அந்த ஒரு சரியான ரைட் கொஸ்டினுக்கு தான் வாதம்னு பேர். அதுல தான் விதண்டா வாதம்ங்கிற வார்த்தை வந்து விதண்டை. தமிழ்ல வந்து விதண்டைன்னு பேர் விதண்டை. ஆமா, அதாவது ராங் கொஸ்டின் அர்த்தம் இல்ல, இட் இஸ் நாட் எ கொஸ்டின் அக்கார்டிங் டு லா அப்படி அர்த்தம். It is not a question according to law. அப்படிதான் வாதம் ஜல்பம் விதண்டை.
6: ஜல்பம் என்ன?
3: ஜல்பம்ங்கிறதுக்கு இன்னொரு அதாவது சில அட்ரிபியூட்ஸ் சொல்லிக்கிட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. ஒன்னுக்கும் வந்து ஒவ்வொன்றுக்கும் அது தர்க்க சாஸ்திரம், அது ஒரு தனி சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம். இதெல்லாம் நம்ம சிவஞான கோதத்துல எல்லாம் டச் பண்றாங்க. இதெல்லாம் வாதம் சிற்பம் இதண்டை, வாதம் எப்படி இருக்கும், சிற்பம் எப்படி இருக்கும், இதண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்பயுமே கொஸ்டின் வந்துருக்க அது வந்து ஒரு ரீசனபிள் கொஸ்டினா இருக்கும். அது பூவி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதே போலதான் வழக்கு சலக்கு தமிழ்ல வந்து அன்னைக்கு சொன்னேன். அதாவது ஒரு கேஸ வந்து ரியல்லா நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு பேர் தான் வழக்குன்னு பேர். வழக்கு அது இங்கிலீஷ்ல சூட்னு சொல்லுவாங்க, சூட். இப்ப இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேஸ் வந்து நல்ல கேஸா இருந்ததுன்னா அது குட் கேஸ் சொல்லுவாங்க. யூ ஆர் பிரசன்டட் ஏ குட் கேஸ் அப்படிமாங்க, யூ ஆர் பிரசன்டட் ஏ பேட் கேஸ் அப்படிமாங்க. அப்ப இங்கிலீஷ்ல வந்து அந்த கேஸுக்கு முன்னாடி குட் பேடுங்கிற வார்த்தையை போட வேண்டியது வருது. ஆனா தமிழ்ல பாருங்க அந்த அப்ஜெக்டிவே வேண்டியது இல்லை. வழக்கு சலக்கு, வழக்கு சலக்கு. வழக்குன்னா குட் கேஸ், சலக்குன்னா பேட் கேஸ். இப்படி தமிழ்ல வந்து அப்படி ஒரு சொல் இருக்குங்கிறத எங்க சொன்னார் சேக்கலார் சொல்லி காட்டார். சேக்கலார் எங்க வருது? மணிச்சோழன் புராணத்துல வருது. மணிநீ சோழன் புராணத்துல நீர் உரைப்பது சலக்கு ஒடிப்ப மந்தன் சொல்லுவான். மந்திரிகள்கிட்ட சொல்லும் பொழுது நீர் வந்து சலக்கு உரைத்தீர். அப்ப தமிழ் has got us so much of vocabulary.
4: சலக்கு உரைப்பது சடக்கர் என்று
3: சடக்கர்கள். அதனால இவர் சொல்ல இல்லையா, சாத்திரம் பலவேதும் சடக்கர்கள். அப்ப கோத்திரமும் கிளமும் கொண்டு என் செய்கி பாத்திரம் சிவம் என்று அறிதிரி எல்லாம் அப்புறம் யூஸ் பண்ணி காட்டுறாரு. எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க படைக்கணும். அவ இது மாதிரி சலக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய வழக்கு நீங்க பேசாதான். சாத்திரம் பலவேசம் சலக்கர்கள் சொல்ல ஆட்சியம். நாம எப்பயுமே அதான் பண்றோம், இந்த சலக்குகளை தான் அதிகமா கேட்கறோம். வழக்க விட்டுறோம்.
6: இந்த சைவ ஞானிகளை எல்லாம் ஒரே மாதிரியாக சிந்தித்து இருக்கார்கள்.
3: ஆமா,
6: கருத்து வேற்றுப்பாடு இருக்கு.
3: ஆமா,
6: வித்தியாசமாக சிந்தித்தவர்கள் நாங்கள் ஞானிகளாக கருதவில்லை.
3: ஆமா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரே வாத்தியார், அதான் காரணம். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் சிவபெருமான், அதனால ஒண்ணு போல சொல்றாங்க. ஆளுக்கு ஒரு வாத்தியார்
6: ராமலிங்க சுவாமியால் அவர்களை நாங்கள் ஏற்றுக் கொள்வதில்லை சைவம் என்று சொல்வது.
3: ராமலிங்க சார் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஞானிகள் இல்ல, ஞானிகள் ஞானிகள் வரிசையில் அவரை சேர்க்கலையே,
6: சேர்க்க முடியாது.
3: அதெல்லாம் டிசைட், அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய சட்டம். நாவலர் சொல்லியாச்சு, நாவலர் சொல்றாரு, அதுக்கு பல காரணங்கள் சொல்றாரு நாவலர். அதனால படிக்க வேண்டியதானே. ஏன் சொல்றாரு நாவலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நாவலர் சொன்ன பிறகு நான் எங்க சொல்றது? அதை நீங்க படிச்சாலே போதுங்க. அவருடைய பாடல்கள்ல எத்தனை இலக்கண பிழை இருக்குன்னு எடுத்து காட்டியிருக்காரு நாவலர். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல 22 இலக்கண பிழை இருக்குன்னு காமிச்சிருக்காரு. தேவாரத்தை இப்படி காட்ட முடியுமா? ஒரு பாட்டுல 22 கிராமர் மிஸ்டேக் இருக்கு. யாருடைய வள்ளலாருடைய பாட்டுல நாவலை எடுத்து காட்டுறேன், அதெல்லாம் படிக்கணுமா? அப்போ என்ன ஆகுது, அந்த அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது. இப்ப அவர் என்ன லாம வாட்டிவார் கேட்டீங்க, ஞானசாமி, அதாவது ராமலிங்க சாமியை ஞானியா சேர்க்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நம்ம ஞானியே இல்லையா, அவரை ஆட் பண்ணி என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்கு, நம்மளுடைய ஞானியே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோமா நம்ம. அதனால இன்றைக்கும் அந்த வந்து அந்த மரபு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது, பாட விட மாட்டாங்க. எந்த ஓதுவாரும் அந்த சிவன் கோயில்ல பஞ்சபுராணம் பாடும்போது ராமலிங்க சாமி பாட்டை பாட முடியுமா தமிழ்நாட்டில்? முடியாது. அது ராமலிங்க சாமியுடைய எந்த பாட்டையும் மதுர் சவரில் கூட நீங்க எழுத முடியாது. அது பெர்மிஷன் கொடுத்தா அது பிற கண்ணதாசன் பாட்டு எழுதிருவானே. அப்புறம் நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் போச்சே, பெர்மிஷன் கொடுத்தா கண்ணதாசன் பாட்டு வந்துடும் அப்புறம் கோயில்ல.
7: இல்ல கோயில் வள்ளி ஐயர்மார் பாரதியார் பாட்டை பாடிக்கிறாங்கன்னு சொல்லி,
3: அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு காரணத்தை சொல்றேன். முதல்ல ஆகமங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, முதல் காரணத்தை தான். ராமலிங்க சுவாமி டிட் நாட் அக்செப்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் தி ஆகமாஸ். அது ஒண்ணு போதுமே, ரியல் சைவம் கிடையாது. You don't accept the authority of the Agamas, you are not a Saivai. ஏற்றுக்கொள்ளவில்லை. 63 நாயன்மார்களை கற்பனை கதாபாத்திரம் கிடையாது. Can you accept? 63 நாயன்மார்கள் அப்படி ஒன்று வாழல, சில கருத்தை சொல்லுவதற்காக புனையப்பட்ட கதைகள் அப்படிங்கிறார். கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகவே பாடுற. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகவே. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல சைவத்தினுடைய கொடி ரிஷப கொடிதான், ரிஷப கொடிதான் நம்முடைய வரலாறு. இவர் அன்ன கொடியை வச்சு ஒரு கோயிலை கட்டுறாரு, கட்டலாமா? தனி கொடி வச்சாச்சுன்னா தனி கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். ஒரு தனி கொடியை கண்டாச்சுன்னா தனி கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம்.
8: மகாலிங்கம் வந்து அவரை,
3: அதாவது பணக்காரர்கள்ட்ட ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, அது வந்து பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துலதும் தொந்தரவு வரும். நீங்க அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க கூடாது, ஏன்னா அவன் எல்லா கட்சிக்காரன் கேட்டாலும் டொனேஷன் கொடுப்பான். அவனுக்கு வேணும், ஏன்னா பணம் இருக்கு அவன்கிட்ட. அப்ப ராமலிங்க சாமியை பத்தி பேசுறவனுக்கும் கொஞ்சம் சம்திங் கொடுக்கணும் இல்லையா. அது அவங்க எல்லாம் சுயபாடிகள், அது தன்னை பத்தி எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறவங்க. அது ஒரு ஈகோயிசம். பணம் இருக்காங்க, கொடுக்கறாங்க,
8: அவ்வளவுதானே.
3: கோட் பண்றேன், ஆர்வக நாவல பிரபந்த திரட்ட படிங்க. ஏன்டே கேக்குறீங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு.
7: சிவனுக்கு ஏற்கொடியன்று ஏற்கொடியன் சொல்றது இருக்கா? ஏற்கொடியன்
3: மற்றொரு ரிஷபம்தான் நம்முடைய கொடி. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தனியாக ஒரு சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தி அன்ன கொடின்னு ஒரு புதிய கொடியை கொண்டு வந்தார்.
7: அன்னக்கொடி
3: சாப்பாடு, அன்னமே சாப்பாடு, சாப்பாடுதான் முக்கியம். பேர் அவ்வளவுதான். அது போல தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். அது வந்து நிறைய ஒண்ணு இல்ல, எத்தனையோ காரணங்கள் உண்டு. ஆகையினாலதான் முதல் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாத ஆகமங்களை பிரமாணமாக கொள்ளவில்லை. இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைவ ஞானிகளுடைய இலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை விளக்கம் செய்தாங்க இல்லையா, அவர்களை கட்டாயமா புகழணும். இப்ப தாய்மானவரை ஏற்றுக்கிட்டாங்க, ஏன் ஏற்றுக்கல? தாய்மானவரை ஏற்றுக்கொண்டன ஏன் ஆகம கருத்து மட்டும் இல்ல, ஆமா ஆகம கருத்து நிறைய சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சந்தான குரவர்களுக்கு துதி பாடுறாரு இல்லையா, இவர் சந்தான குரவரை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே. வள்ளலார் டிட் நாட் ரெஃபர் சந்தான குரவர்கள். சந்தான குரவர்களை ஞானியாக ஏற்றுக்கொள்ளாதவரும் சைவன் இல்ல.
7: சமய குரவர்களை ஏற்றுக்கொள்றாரா?
3: சமய குரவர்கள் ஒரு இடத்துல ஏற்பாது, ஒரு இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, அறிஞரா இருக்கலாம், புலவரா இருக்கலாம், அது வேற விஷயம். நாவலர் என்ன சொல்றாருன்னா, he should not be equated to our நால்வர் அவ்வளவுதான பாயிண்ட். நீ வீட்டுல கோயில் வச்சு கும்பிடுற பத்தி உன் ஆட்சேபனை கிடையாது, அவருக்கு விழா கொண்டாடுறத பத்தி ஆட்சேபனை கிடையாது. நாவலர் என்ன சொல்றாரு, he should not be equated with our நால்வர் நால்வர் அவ்வளவுதான நாலு. அப்புறம் நாளைக்கு அவருடைய சரியா கொண்டாந்து வைப்ப கோயிலுக்குள்ள போயிட்டே இருக்குமே. அப்புறம் கோயிலுக்குள்ள கோயில் தான் சூப்பர் மார்க்கெட் ஆயிருமே. அப்புறம் ஆயிட்டு இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஏற்கனவே. அதாவது எல்லா கேள்விக்கும் தெளிவாக ஆளுநராவத பிரபந்த திரட்டு அதுல மிக அருமையாக எல்லா செய்தியும் வந்திருக்கு. அதனால ஏற்கனவே டிசைட் பண்ண மேட்டர் போய் மறுபடியும் மறுபடியும் குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரமும் அப்படி இருக்கு, பாட முடியாது. இன்னும் சொல்ல போனா சிவன் கோயில அதிகாரி அந்த அதையே பாட முடியாது. திருக்கடவுருக்கு வந்தீங்கன்னா திருக்கடவுல அந்த பூஜை நேரத்தில் அபிராமி தேவி பாட முடியாது, ஏன்னா அது சாத்தம்.
6: அம்மன் கோயில படிக்கலாமா?
3: அம்மன் கோயில பாடலாம்.
9: நீங்க சொன்னதை சொன்னீங்களா திருப்பி என்றா, அந்த மற்ற மதங்கள்ல அம்பாள் சிவன் தான் நாம் சக்தி என்று எடுத்துக்கொண்டால் அது சைவம். சக்தி சிவனை விட பெரிய
3: சக்தி வந்து சிவத்திலிருந்து வேறுபட்டது சொல்லும் போதுதான்
9: சிவனை விட பெரியதுன்னா.
6: அவர் அந்த ஜெர்மனியில இருக்கிறாரு அந்த சாமியார் பூசாரியார்
3: வந்து தவறு. நான் என்ன சொல்லுதுன்னா, அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா சக்தி வழிபாட்டுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. அதான் நீங்க தெரியணும், சக்தி வழிபாட்டுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. பலன் உண்டு ஆனா ஞானம் வராது, அவ்வளவுதான்.
4: ஐயா இங்க ஒரு சில ஒரு தர்க்கம் இருக்கிறது, அதாவது ஆதி மூலத்துல சிவன் தான் இருக்க வேண்டும், சக்தி இருக்கப்படாது என்று சொல்லி
6: இருக்கலாம்.
4: ஆனால் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆதி மூலத்தில் அம்மன் தான் இருக்கிறார். சாமி சன்னதி பக்கத்துல
3: இருக்கும்.
4: அப்படி
3: ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, அந்த சாமி சன்னதியில ஆண் வடிவம் இல்லையே, அதை நீங்க பாக்கணும். அதான் நமக்கு மூலவர் அம்பாள் இல்லையே அங்க. அதுல மூலவர் யாரு? சுந்தரேஸ்வரர் தானே, நீங்க தானே மூலவர். சிதம்பரம் வந்து அதான் அது ஞானமான நடராஜ பெருமான் என்று அங்க அங்க இருக்கார். சிதம்பரம் உடையார் இருக்கார், அதாவது அந்த இந்த லிங்கமும் இருக்கார் இருக்கார். ஆனா இங்க சிதம்பரத்தினுடைய கான்செப்ட் வந்து அது வேற. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அது ஞானமான நடராஜ பெருமான், அதாவது ஞானமான நடராஜன் வேற, மாகேஸ்வர நடராஜா வேற. மற்ற கோயில் இருக்கிறது மாகேஸ்வர நடராஜா தான், ஞானமான நடராஜ பெருமான் அங்க மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அந்த கோயில்ல நடராஜன் மட்டும் இல்ல, நடராஜனுடைய காலடியில சிவலிங்கம் இருக்கும். அது வைக்க கூடாது மற்ற கோயில்ல. அங்க இருந்து அங்க மூன்று வழிபாடு ஒண்ணு போல சிதம்பரத்துல என்னன்னு கேட்டா உருவம் அருவம் அருவம். அந்த சிதம்பர ரகசியம் என்பது அருவம், நடராஜர் உருவம், திருச்சிட்டம்பரம் உடையார் அருவம். அந்த மூன்று வழிபாடு ஏகமா வழிபடக்கூடியது சிதம்பரம். அது அந்த ஆகம முறை, அந்த வழிபாடே வேற. சிதம்பரத்துல சொல்லக்கூடிய வழிபாடு அங்க சொல்லக்கூடிய மந்திரமே வேற. நடராஜன் கேட்டா அவர் தான் ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கக்கூடியவர்.
9: மகேஸ்வர மூர்த்தங்கள் ஒருவர் அல்ல. காசிவாதி செந்தநாத ஐயர் சிவஞான வசரான தீபத்திலே சொல்றேன்.
3: அதான் 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தான் மற்ற கோயில் இருக்கும். ஆனா சிதம்பரத்தில் நடராஜர் வந்து மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒருவர் அல்ல அப்படிங்கறத அவருடைய காமிச்சு.
6: ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கார்.
3: ஐந்து எழுத்து வந்து அந்த அது நான் ஒரு நாள் கடவுளுடைய பாடிங்கிற அந்த பாயிண்ட் வரும் டீல் பண்றேன். அதாவது நீங்க என்ன ஒரு கேள்வியை பிடிச்சி வெதர் காட் இஸ் ஹேவிங் எ பாடி ஆர் நாட், இதுக்கு என்ன பதில்?
4: கன்னியாகுமரி அம்மன் அங்க மூலஸ்தானத்துல அம்மன் தானே இருப்பீங்க.
3: ஆமா, அது நம்ம ஆகம வழிபாடு இல்லை இல்லைங்க, ஆகம வழிபாடு இல்லையே. ஆகம வழிபாடு உள்ள இடத்துல தான் இந்த கேள்வி. நாலு பேர் பாடிக்கிட்டாங்களா தேவாரம்? நான் கன்னியாகுமரிக்கு தேவாரம் இருக்கா இல்லையே? எப்பயுமே என்ன கேட்க வேண்டாம், நான் சொல்றேன். டோன்ட் ஆஸ்க் தி க்வெஸ்சன் டு மீ. நீ என்ன பாக்கணும், நீங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும்போது அந்த மூவர்கள் பாடல் பெற்ற தளத்துல அது இருக்கா, அவ்வளவுதான். அதே போதுமே உங்களுக்கு அதுக்கு மேல என்ன வெரிஃபிகேஷன்? நீங்க ஆகமத்து போய் படிக்க போறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கு இடம் சைஸ் இல்லை. இங்க வந்து ஏதாவது கிரவுண்ட் கிடைச்சா கோயில் கட்டிருக்கீங்க, அப்படியா கட்டினாங்க அந்த காலத்துல? இல்லையே. அந்த இடத்தை கட்டலாமா என்று பார்ப்பதற்கு நிறைய விதி. அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பசுமாடுகளை வந்து புல்லு வச்சு அந்த ஒரு வருஷத்துக்கு பசுமாடு புல்லு சாப்பிடணும் அந்த இடத்துல எல்லாம் உண்டு. அப்படிதான் கட்டிருக்காங்க அந்த ஆலயங்கள். அதனாலதான் இந்த காலம் கடந்து நிக்குது அந்த ஆலயங்கள்லாம் இவ்வளவு காலங்களையும். இவ்வளவு பெரிய சுனாமி வந்து திருச்செந்தூர்ல ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப ஏதோ ஒரு அதே கடற்கரையில அடுத்த ஊரை போய் அடிக்குது அதே சீஷோர்ல அடுத்த ஊரை போய் அடிக்குது சுனாமி. ஆனா திருச்செந்தூர்ல அடிக்க மாட்டேங்குது
4: ராமேஸ்வரத்துல.
3: அப்போ அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படின்னு வர வேண்டியிருக்கு. அப்ப அந்த இடத்த எப்படி செலக்ட் பண்ணாங்க, இன்னைக்கா செலக்ட் பண்ணாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு சுனாமியை பாக்குறோம். அதான் அதனுடைய ஹிஸ்டரியில எத்தனை சுனாமியை அது பார்த்திருக்கோம். அதை பாருங்க, இது சுனாமிக்கு நம்ம ஷார்ட் லைஃப் டைம்ல இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியுது.
4: கடல் கோலாட்டம் நம்ம நாட்டுல அப்படியே கோயிலே தூக்கிக்கொண்டு போயிட்டு மட்டக்கிளம்பு பக்கத்துல அப்படியே அப்படியே ஷிப் பண்ணி கோணேஸ்வரர் கோயில் திருக்கோணேஸ்வரம் அப்படியே
3: அந்த பாடல்பட்ட தடங்கள் அஃபெக்ட் ஆகல இல்லையா? திருக்கோணேஸ்வரம் கேதீஸ்வரம் அஃபெக்ட் ஆகல இல்லையா?
4: இப்ப கட்டப்பட்ட கோயில் பாடப்பட்டதாக அது பூத்துக்கேசரால அழிக்கப்பட்டு புதுசா கட்டப்பட்ட கோயில் தான். என்றாலும்
10: பழைய கோயில் கடற்கரை என்பதாக
3: கடல்கோள் கடல்கோள்ங்கிறது வேற ஊழிங்கிறது நிறைய கான்செப்ட் உண்டு. இந்த கடல் கோளுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? கடல் கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை வந்து டெலூஜ், டிவிஎல்யூஜி, டெலூஜ்.
4: சுனாமி அல்ல,
3: சுனாமிங்கிறது ஜப்பானி கடல் கோளுக்குள்ள அது இல்ல. கடல் கோளுங்கிறது வேற, சுனாமிங்கிறது வேற.
4: கொஞ்சம்
3: அதாவது கடல் வந்து பொங்கி வந்து ஒரு நிறப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு மறுபடியும் ரிசீட் ஆயிடுச்சுன்னா அது சுனாமி. ரிசீட் ஆகானே வச்சுக்கிடுச்சுனாதான் கடல் கோள்.
4: அவன்
3: சிவபெருமான் சங்காரம் சொல்லப்பட்டிருக்குல்ல சங்கரித்தல், அது வந்து அதுவும் ஊழி. அது ஊழின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கேட்டகலிசம், கேட்டகலிசம், CATECLYSM. கேட்டகலிசம்.
10: அஞ்சு வகைப்படும்
3: ஏரிய மங்கை வாழ்க, யானை நடந்து வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
11: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவனையா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
12: மாயை சாலம் இரவல்லார் அவர் மற்ற நீ முன் செய்த தீய தொழிலும் பல எட்டே செல்ல இசையே என்று கூட இப்ப ஒரு காரணம் சொல்றார். முதல்ல தெய்வ நீரும் நினைந்திருந்தார்னு சொன்னார். அது மீண்டும் சொல்றார், எல்லையெல்லாம் நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய. இங்கே நுட்பம் இருக்கு. நான் வெற்றி கொள்ள போவது நிச்சயம். சமணரால வெற்றி கொள்ள போறேன், சைவத்தை தான் சாதிக்க போறேன். அந்த காரணங்களுக்காக நான் மதுரை போல. மதுரை போறதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அது எங்க பார்த்தாலும் சமணம் மேலோங்கி இருக்கு. இந்த சூழுமாகிய பரசமயத்தீரை தொண்டு வாழும் நீர்மையராக இருவர் இருக்கிறாங்க, மங்கையர்க்கரசியாரும் மந்திரியாரும். அவங்களை பார்க்க போறேன். ஏன் தெரியுமா? அவங்க திருநீரை போற்றுகின்றார்கள். அப்ப திருநீரை போற்றுபவர்களை காணுதலே புண்ணியம் என்பது எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்து. அவங்களை வரவைக்க கூடாது, போய் பார்க்க. இப்படி நினைக்கிறவர் பரமாச்சாரியார். அப்பெல்லாம் நாம என்ன நினைக்கிறோம்? ஞான பரமாச்சாரியர் இப்படி நினைக்கிறார், சென்று காணும் கருத்துடைய. ஏன்னா இங்க இருந்து தெரியுது, ஞான காட்சியில மங்கையர்க்கரசியார் திருவுடியோ இவருக்கு தெரியுது. அதனாலதான் ஊருக்குள்ள போய் பாடுறார். முதல் படிகத்திலேயே இவரதான் ஆரம்பிக்கிறார். மங்கையர்க்கரசி வளவர் கோபாவி. அப்ப இந்த மங்கையர்க்கரசியார் பாக்கலவர் இது எப்படி இப்படி பாடினார். உள்ளத்துல அவருடைய உருவம் பதிஞ்சிருக்கு. ஞான சம்பந்தர் அவர் நம்ப போன்றவரா? ஞான பள்ளர் அவர் எல்லாம் தெரியும். இதை சேர்க்கிறார். பின்னால வரும்போது அப்படியே பாடப்படாத மங்கையர்க்கு தனியரசின்னு அவர் விரிக்கிறார். அவ்வளவு சேர்க்கிறாருக்கு திருஞான பக்தி. அவர் மங்கையர்க்கரசின்னு சொன்னா நாம அப்படியே விட்டுள்ளோமா? மங்கையர்க்கு தனியரசி. இன்னும் கொஞ்சம் அடை கொடுத்து சொல்றோம். அது போல எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய நம்மைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. 63 நாயன்மார்கள் வேற யாருக்கும் இல்லாத சிறப்பு. என்ன சிறப்பு தெரியுமா? அதை சொல்லிடலாம். திருஞான சம்பந்தர் அந்த அம்மாவை நேரா பார்த்து முன்னிலைப்படுத்தி ஒரு படையும் பாடியிருக்கிறார். அது போல முன்னிலைப்படுத்தி வேற எந்த நாயனாரையும் திருஞான சம்பந்தர் பாடல. அதுதான் அம்மாவுடைய தனிப்பெரும் சிறப்பு. மாதராய் கூப்பிடுற அந்த அம்மாவை, மான் போன்ற மருண்ட பார்வையுடைய மாதே நீ வருந்திருக்க அப்படின்னு அவர் அழைக்கிறார். மாநிலி மாதராய் பழுதிக்கு மாபெரும் தேவிக்கே இப்படி பாடுவார். இந்த பதிகம் ஒரு அடியாரை முன்னிலைப்படுத்தி பாடிய ஒரு திருப்பதிகம். இது போல பதிகம் வேற இல்ல. என்று கூட எல்லையில்லா நீர் போற்று விறுவரையில் சென்று காணும் கருத்துடைய அங்கு தீங்குபுரி அமணர் நின்ற நிலைமை அழிவித்து சைவ நெறி பாதித்தன்றி ஒன்றும் செய்ய ஆணை உமது. திருஞான சம்பந்த பதிகங்கள்ல 5 பதிகங்கள்ல ஆணை நமதுன்னு சொல்லுவோம். திருவேதிபுடி, திரு கழுமதம், இந்த கோளறு பதிகம், திரு நனிவள்ளி பதிகம், இப்படியாக 5 பதிகங்களிலே திரு வெண்காட்டு பதிகம். இந்த 5 பதிகங்கள் திரு வெண்காடு, கழுமதம், நனிவள்ளி, கோளறு பதிகம், வேதிபுடி பதிகம், இந்த 5 பதிகங்களிலும் அவருடைய பிள்ளையார் ஆணையை தருள்வார். ஆணை நமது. இப்ப என்ன சொல்றார்? திருநாவுக்கரசரோட அன்புடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டார். நான் மதுரை போறேன், சமணத்தை அழிக்கிறேன், சைவத்தை தாக்கம் செய்யல ஆக்குகின்றேன், சைவத்தை தாவிக்கிறேன். என் செயலான நிச்சயம் நான் செய்வேன். உங்களுடைய அருள் கண்டு உங்கள் திருவருளுக்கு அடங்கித்தான் அவற்றை நான் மேற்கொள்வேன் எனும் கருத்துப்பட ஆணை உமது. ரொம்ப நுட்பமான இடம். ஏன்னா திருநாவுக்கரசர் அன்புனால தானே தடுத்தார். அதனால இவர் என்ன சொல்றாரு? நீங்க தடுத்தது சரிதான், அன்புக்கு பொருந்தும் தான், ஆனா உங்களை மீறிட்டு போனதான் நினைக்க வேண்டாம். உங்கள் ஆணையின் கீழ்ப்படியே நான் செய்யப்படுவேன். அங்கு நான் நிகழ்த்தும் செயலருக்கெல்லாம் தாங்கள் தான் பொறுப்பாளர். எல்லா பெருமையும் உமக்கே என்கின்ற எவ்வளவு அருமையான பகுதி பாருங்க. இது என்ன ஆகும் தெரியுமா? பூந்துருத்தியில திருப்பி இது நிறைவாகும். இவர் மதுரைக்கு போயிடுவார் திருஞான சுந்தர். அப்புறம் திருநாவுக்கரசர் சுவாமி வீழமேளை போய் நாயக்காரனும் போய் பல வடநாட்டு யாத்திரை எல்லாம் போய் கையில எல்லாம் பார்த்து ஐயாட்டுல இருந்து பூந்துருத்தியில தொண்டு பண்ணிட்டு இருப்பார். திருஞான சம்பந்தர் மதுரை யாத்திரை எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா இருப்பை சாமிக்கு நன்றி சொல்லிட்டு கடவுர் வந்துட்டு கடவுர்ல கேட்பார். திருப்பூந்திருத்தில இருக்காருன்னு ஒண்ணு நாம அங்க சென்று இறங்க வேண்டும்னு போறார். ஏன் தெரியுமா? அவர் ஆணைப்படி மதுரையிலே நாம் சைவத்தை ஆக்கினோம், சமணத்தை அழித்தோம். இந்த செய்திகளை எல்லாம் அவரிடத்திலே அமைவுபட சொல்லுத தகுதி உடைத்து என்று கருத்தினார். இதெல்லாம் நுட்பமான பகுதிகள். பின்னால் இது விளக்கமா சொல்ல போறார் ஜெயிக்கிறாரு. திருநாவுக்கரசர் புராணத்தின் நினைவு பகுதி மிக அருமையான பகுதி. அதெல்லாம் ரொம்ப அருமையான பகுதிகளா இருக்கும். அப்பதான் சிறுகையை தூக்கிட்டு வருவார், சுமந்துட்டு வருவார். வாழி அவர் தமைத்தாங்கும் மணிமுத்தின் சிறுகையினை தாழ் உடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தார். அப்பா குழந்தையை தூக்குறது இல்லையா? எல்லா அப்பாவும் குழந்தையை தூக்குறாங்களே. இவர் அப்பர், அவர் பிள்ளையார், ஆகவே சுமந்தார். இதுதான் திருக்கு வீடு. இவ்வளவு அருமைப்பட அழகுபட ஆசிரியர் சீக்கிரே இந்த சரிதம் விளக்கப்படுகின்றனர். எங்கே அகச்சந்த இருக்கு? அகச்சந்த கிடையாது. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த சிவிகை சுமந்தாருங்கிறது தேவாரத்துல சான்றே கிடையாது. எப்படி சொல்ற? சேர்க்கிறார் உச்சவியில அம்பல கூட்டன் உணர்த்தலாம் சேர்க்கிறார். யாருக்கா அந்த பெருமை கிடைக்குமா? 63 நாயன்மார்கள் ஒரு திருமேனி கொண்டு இருந்தவராக சேர்க்கிறார். அகில உலகத்தையும் ஆட்சி செய்கிறார். முதல் மந்திரியா இருந்தா சோழ நாட்டை மட்டும்தான் ஆட்சி செய்வார். புராணம் பாடினதுனால அகில உலகத்துக்கும் முதல் மந்திரி அவர் தான். நீரங்கு போக போதா, நீரங்கு வர வேண்டாம். அப்ப அம்மனர் எதுக்கு ரெண்டு பேர் அவ்வளவு பிரமாதமான ஆட்கள் அவங்க, நான் போய் சமாளிக்கிறேன். எவ்வளவு தைரியம், எல்லாரும் சமணர் இருக்காங்க. என் பேராயிரத்தவர் சின்ன குழந்தை வயது ஒன்பது இருக்கும், மதுரையில நிகழ்ச்சி முடிக்கும் போது பத்து வயசு இருக்கு. அம்மை மங்கையர் வயது 26, இவர் வயது 10. இந்த குழந்தை ஞான குழந்தை அவ்வளவு அற்புதத்தை செய்ய போறார். சீமாயினை யானே போய் சிதைத்து வருகின்றேன் என்ன? ஆமாரெல்லாம் உரைத்தவரை மறுக்க மாட்டாது அரசு இருப்பமா சொல்றாரு பாருங்களேன். தாம் ஆதரவால் இன்னும் சின்ன போகல தமிழ்நாட்டு அந்த பாண்டி நாட்டுக்கு, தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்றார். போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்லுவார்? சீந்தமிழ் நாட்டினர் என்றும் எழுந்தருளி திருஞான சம்பந்தன்பார். இவருடைய திருவடி பட்டத்துல தமிழ்நாடு சீந்தமிழ் நாடா மாறிடுச்சு. அப்ப தமிழ்ல தீர்த்தமிழ்னு ஒண்ணு இருக்கு, சீன தேன் போல இனிக்கும் மதுர தமிழும் இருக்கு, அது இல்லாத தமிழும் இருக்குன்னு தெரியுது. அது விரிவா பழையாறை வடதளி தேவாரத்துல பேச போறோம், அங்கு பார்ப்போம். முதல் நுட்பத்தை தமிழ்நாட்டில் போனார். போனதுக்கு என்ன காரணம்? ஞான தலைவர், ஞானத்துக்கு தலைவர், அவர் தமிழ் மொழி தலைவர். திருநாவுக்கரசர் தமிழ் மொழி தலைவர், இவர் ஞான தலைவர். இப்ப திருநாவுக்கரசருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் பிரிஞ்சுட்டாங்கல்ல, அப்பா குழந்தைய பிரிஞ்சாங்க, அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவர் ரொம்ப நாள் தங்கி இருந்து சைவத்தை வளர்த்த இடம் இது, மீனிமேல. ரெண்டு பெருமக்களும் ரொம்ப நாள் தங்கி இருந்த இடம் திருவிழிமேல. அது திருவிழிமேல மீண்டும் போக நினைக்கிறேன். போக நினைக்கிறதுக்கு காரணம் அதான், திருவிழிமேல இடம் போயிருக்க மாட்டார். அந்த இடத்துக்காவது போய் ஞான சம்பந்தம் நானும் தங்கி இருந்த இடங்கள் எல்லாம் பார்ப்போம், அவரும் சேர்ந்து படிக்காது பெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூறுவோம். அந்த ஞான குழந்தை மதுரையில என்னென்னவெல்லாம் செய்ய போகிறாரோ, பெருமாள் அவனுக்கு துறை இருப்பான் என்ற உணர்வோடு வீழ்மிலை போறான். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா, ரொம்ப அழகா. சில இடங்கள்ல குழந்தை இருக்கும், அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கும். அம்மா வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க, அலுவல் நிமித்தம் வேறூருக்கு போக நேரும். இந்த குழந்தை அம்மாவோடய படுத்துக்கும், அது என்னமா பண்ணும்? அதுல அம்மா இல்லைன்னு அது கொஞ்சம் அரிய வர சின்ன குழந்தை தானே, மழை போடுவோம். இந்த அம்மா முடிச்சிக்கிற புடவை உன்னை பக்கத்துல வச்சு படுக்கும், இது பல இல்லங்கள்ல பாத்துக்கும். அது மாதிரி இந்த திருநாவுக்கரசருக்கு ஞான சம்பந்தருடைய திருக்காற்று அதிகமா பட்ட திருவிழிமேலை ரசிக்கிற வாய்ப்பு திரும்ப திரும்ப அந்த எண்ணம் எழுகிறத பார்க்கும் போது, அந்த இரு பெருமக்கள் எப்படி அன்பு காட்டி வாழ்ந்தார்கள் என்று நினைக்கும் போது அவருடைய திருவிழியை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோம். அதனாலதான் சுந்தரர் நல்ல நுட்பம் அறிந்தவர், அவரை விட பெரியவங்க யாரும் இல்லை. திரும்ப திரும்ப அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்தே சொல்லிட்டு வருவார் திரு சுந்தரமுனி சுவாமி, நல்லா அறிந்தவர். இதெல்லாம் ஏற்பாடு புராணத்துல எல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டிய இடங்கள் இவை. வேணுபுரக்கோன் எழுந்தருள விடை கொண்டிருந்த ஆகீசன், இவருக்கு மரக்காட்டுல இருக்க பிடிக்கல, ஏன்னா மரக்காட்டுல ஞானசாமி ஞாபகம் ரொம்ப வருது, விழி மிளிகை போயிடுவோம்னு நினைக்கிறார். பூணுமன்பால் மரைக்காட்டில் புனிதம்மை போற்றி சேர்த்து வேணி இருந்த உறையும் நாய் பெயர்வார், விழிமிழையவர் தானுவின் தன் செய்ய கடல் மீண்டும் சார நினைக்கின்றார். நினைக்கிறது சாமிய வனங்கள்ல, திருஞான சம்பந்தன் நினைவு அந்த இடம் ஏற்படுத்தும் உணர்வுனார். சோலை மரைக்காடு அமர்ந்தருளும் இங்கெல்லாம் சேர்க்கிறவர் பாருங்களேன், தேவாரத்தை ஒட்டியே சொல்லிட்டு வர்றார். சோதின்னு சொல்றார் மணிக்காட்டு பெருமான. ஏன் தேவாரம் அப்படி சொல்லுது? தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், அவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் தேவாரத்தை. அதை அப்படியே சொல்றார் சேர்க்கிறார், கிராம அப்படியே பின்பற்றி வர்றார். இந்த பாடல்கள் சில பாடல்களை பார்ப்போம். இந்த திருப்பதி இதுல இதுல ஒரு அருமையான பாட்டு இருக்கு. ரெண்டு இடத்துல சொல்றார் திருநாவுக்கர் சுவாமிகள், இந்த மொழி பேதத்துக்கு இடம் இல்லை, இன பேதத்துக்கு இடம் இல்லை என்பதற்கு ரெண்டு பாடல்கள் ஆதாரமா இருக்கு. ஒரு பாட்டுல சொல்ற அஞ்சாம் பாட்டு, முழு பாட்டை நான் சொல்லல, அந்த இடம் மட்டும் சொல்றேன்.
13: ஆரியம் கண்டாய் தமிழம் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய்
12: அப்படிங்கிறார். அங்க இனத்தை சொல்லி சொல்றார், ஆரியன் அவனும் சிவபெருமான் தான், தமிழன் அவனும் சிவபெருமான் தான். மொழியை பத்தி சொல்லும் போது ஒன்பதாம் பாட்டுல சொல்றார்,
13: முத்தமிழும் நான் வரையும் ஆனாம் கண்டாய்.
12: அந்த ஆரியருக்குரிய நான் வரை, தமிழருக்குரிய முத்தமிழ். பாருங்க இதெல்லாம் இன உணர்வுலயும் பேதம் இல்ல, மொழி உணர்வுலயும் பேதம் இல்லை என்பதை இந்த தேவாரங்கள் மிக அழகாக விளக்கி அருள்கின்றன. என 20 நூற்றாண்டு இந்த போல இடர்பாடுகள் வரும்போது உணர்ந்தோ என்னவோ அவர் அப்போதே இவ்வளவு அற்புதமாக சொல்லி, மிக அற்புதமான ஒரு திருத்தாண்டமாக இந்த திருத்தாண்டம் அமைகின்றது. வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்றெல்லாம் மிக அழகாக சொல்லியுள்ளார். அடுத்து வேலைவிடம் உண்டவர் வீடு மேலே மீண்டும் செல்வன, ஞானம் நிகழ்ந்த நாகைக்காரோடம் பிறவும் தாம் பணிந்து. நாகைக்காரணத்தை அப்படி லேசா தள்ளிட முடியாது. நாயக்காரணத்துல அப்பமூர்த்திகள் நேரிஜை பாடியிருக்கிறார், திருவிருத்தம் பாடியிருக்கிறார், புருந்தொகை பாடியிருக்கிறார், தாண்டகம் பாடியிருக்கிறார், நாலு திருப்பதிகம் பாடியிருக்கிறார். அதுல திருநேரிசையில ஒரு பாடல அப்படின்னு ஆரம்பிக்கும். புறங்கள் மூன்று செற்றவர் விஞ்சலையா, செற்ற விஞ்சலையா, சின் வஞ்சர் சிந்தைவில் சேர்விலாதா. பின் இந்த ரொம்ப முக்கியம். கற்றவர் பயிலும் நாகை காரோடும் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார் மற்றும் பிறந்தவர் பிறந்திலாரே. நாகைக்காரணத்தை யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்ந்தவங்க, நினைக்க மறுப்பவங்க செத்தவங்கன்னு. நாகைக்காரணத்தை நம்ம நினைச்சிருவோம் அப்ப வாழ்வு கிடைக்கும். மனசுலாம் வச்சோம் காயாரோகணேஸ்வரர்னு பேர், நீலாயுதாட்சி அம்மை இரவியுடைய பேர். நாகம் ஆதிசேரன் வழிபட்டதுனாலே நாகப்பட்டணம். ஆரோகணம்னா மேனியிலே தரித்தல். குண்டரிகம் எனும் பெயருடைய ஒரு முனிவர், குண்டரிகம்னா தாமரை. அந்த முனிவர் பெருமானுடைய திருமேனி மீது தனது எலும்பு ஆபரணமாக அணியப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதை பெருமான் ஏற்றருளினார் என்பது தலவரலாறு. ஆகவே நாகை காரோணம், காய ஆரோகண பெருமான், அது மருவி காரோணம் என வழங்குகிறது. உடம்பையே தனது மேனியிலே அணியாக ஏற்றவர் என்று ஆதிசேரன் வழிபட்டதனாலே நாகைப்பட்டி. இப்படி ஒரு பணியத்தை பாடுறார். அந்த பெருமானை நினைச்சவங்க தான் வாழ்ந்தவன். இப்ப திருநாவுக்கரசர் பாடல எல்லாம் எங்கேயுமே உருக்கம், கனிவு, கருணை இவைதான் நிரம்ப இருக்கும், நிரம்ப இதா இருக்கும். ஆனா நகைச்சுவைக்கு இடம் இல்லாம இல்ல. அந்த பெருமானார் ரொம்ப நகைச்சுவையாக பாட வல்லவர் என்பதை நாயக்காரன் திருவிருத்தங்கள் பல நமக்கு உணர்த்துகின்றன. இதை இலக்கிய நூல் வல்ல அசதி ஆடல் என்று சொல்லுவார். அசதி ஆடல் என்றால் பெருமானத்தை அப்படி நிந்தாஸ்திரி போல அப்படி கேலி பேசி பாடுது. ஒரு பாடல் பார்ப்போமே, கருத்தை முதல் பார்த்துட்டு பாடல் பார்ப்போம். சாமி திரிபுரத்தை எரிச்சது யாவரும் அறிந்த ஒன்று, மேருமலையை வில்லா வளைத்ததும் யாவரும் அறிந்த ஒன்று. நாவுக்கர சாமி நாயக்காரன பெருமானை கேட்கிறார். அப்பா இல்ல ஏந்தி நானும் இழித்து நீ திரிபுரத்தை எரிச்சியாமே, நான் கேள்விப்பட்டேன். நானும் இழித்த கரம் இழுத்த கரம் வளர்க்கறோம், வில்ல தாங்கிய கரம் இழக்கறோம். சரிதானே, வில்ல தாங்கிய கரம் இழக்கறோம், நானும் இழுத்த கரம் வளர்க்கறோம். அழகான தமிழ் சொற்களிலே அணிவகுத்து வருகின்றது இந்த அற்புத திருப்பாட்டு. கற்றார்பையில் கடல் நாகை காரோடத்தையும் கண்ணுதலே நெடுஞ்சிலை மித்தாங்கிய கரம் நான் வலித்த கரம் நின் கரமே செற்றாக்குறம் செற்ற சேவகம் என்னை கொல் செப்புமீனே. சேவகம்னா வீரம். பெருமான் எங்க இருக்கு வீரம்? ஒரு பெண்ணினுடைய துணை கொண்டு வெற்றி கொண்ட பிறகு பிரமாதமா பேசுறியே அப்படிங்கிற அர்த்தம். இவ்வளவு அழகு கூட பாடுறார். இன்னொரு பாட்டு பாருங்களேன். இது வந்து நகைச்சுவை ரசம் ததும்ப பாடப்பட்ட பாடல். இது கனிவு சுவை, உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு சுவைப்பட ஒரு பாடல் இருக்கு. சாமி நான் சாகும்போது மறந்தாலும் மறந்துடுவேன். இந்த பாட்டை பார்த்து திடீர்னு நகைச்சுவையிலே சோகரத்துக்கு போயிட்டார். சாமி எவ்வளவு அற்புதமா பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பருமா திருநாவுக்கரசன். தமிழ் சொற்கள் ஒரு வாயில தவம் கிடக்கு, வாய்க்கறத பாட்டாவது. நான் ஒருவேளை உலகம் விட்டு போகும்போது அந்த நிலை எனக்கு வரக்கூடாது. உன்னுடைய திருநாமமாகிய ஐந்தெடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டும். அந்த ஆற்றலை நான் எதற்கும் தருவாயிலே எனக்கு வழங்கிவிடு. போதே உன்னை வேண்டுகின்றேன் என்றார். தூமல் மலர்கனி கோத்து, இதை நாம தினமும் பயில வேண்டிய ஒரு பாடல்.
13: தொழிற்படுத்த காமம் பொடிவர கடல் நாகை காரோண நாமம் பரவி நமச்சிவாயும் அஞ்செழுத்தும் சாமந்துரைக்க கருதி கண்டாயங்கள் சங்கரனே.
12: அஞ்செழுத்தது பேரை சொல்லிடுறார். நமச்சிவாய மந்திரத்தை சொல்வது தருள். இன்னும் திருப்பி நீந்தா சுதியில் என்னொரு பாட்டு பாவம் ஒரு விண்ணப்பம். இன்னும் இந்த பாட்டையும் பார்த்துருவோம்.
13: வந்தமணி கடல்நாயி தாரணத்து மாணவனே, எங்கள் பெருமான் ஒரு விண்ணப்பம் உண்டு கேட்டருளீர். சாமி சகாயம் பண்ற மாதிரி கிண்டல் பண்றார், உதவ போனவர் மாதிரி நக்கல் பண்றார். திருநாள் அருமையான பாடல் அது. கங்கை சடைவு கறந்தாய், அக்கள்ளத்தை மெல்ல உண்மை நங்கை அறியும் பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே. அப்பா உண்மை உண்மை இடபாதத்துல இருக்கா, சடையில கங்கையை மறைச்சிட்டு இருக்க, ரெண்டு பேரும் பெண்கள் தானே. கங்கையை சடையில மறைச்சுக்கிறது உண்மை அறிஞ்சுட்டா என்ன ஆகும், உன் வாழ்வுல பெரிய சூறாவளி வெடிக்குமே, புயல் கிளம்புமே, ஜாக்கிரத பாத்துக்கோ. நான் சொல்லிட்டேன் சொல்றாரு, இவருடைய உள்ளுரை பொருளை நாம பாக்கணும். சாமி அப்படி எல்லாம் பாடுபவரா பாடுபவரா, என்ன காரணம்னா கங்கையை தாங்கியது ஆற்றல், அம்மையை தாங்கியது அருள். இவ்வளவு ஆற்றல் பெற்றவர் சாமி என்பதை அருள் அறியுமே ஆனால் உலகை உடனே ஆற்றலை காட்டி அருள்பாலிக்க வேண்டும் என்று அருள் வலியுறுத்தும். அதைத்தான் சொல்றார் பெருமானே, அம்மை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை சும்மா விட மாட்டான். ஏன் என்னுடைய குழந்தை எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஏன் உடனே முத்தி கொடுக்கல, நீ கங்கையை தாங்கினவர் தானே, உடனே செய்யும்னு உன்னை வலியுறுத்துவாங்க. அதனால பாத்துக்கோ, கங்கையை தாங்கிருக்கிறது அம்பாளுக்கு தெரியாம வச்சுக்க அப்படின்னு சொல்றார். மிக அழகுபட இப்படி பாடல்களை அருள்வதிலே நாவுக்கரசு பெருமான் பெரும் சமர்த்தர். இன்னொரு திருத்தாண்டம் ஒண்ணு பார்த்தோம், நாயக்கானத்துக்கு போனீங்கன்னா எல்லா ஊர் சமயம் இங்க பாக்கலாங்கிறார் நாவுக்கரசர். ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கோம்னா நாயக்காரனுக்கு போய் பார்த்தா போறோம், எல்லா ஊர் பெருமானையும் அங்க பார்த்து விட முடியும் என்கின்றார் அப்பர் பெருமான். ஒரு பாட்டு,
14: பாரார் பரம் படனத்தானே பருப்பதத்தானே பஞ்சியானே சீரார் கெடும்பவள குன்று ஒப்பானே திகழும் திருமுடிவே திங்கள் கூடி வேறாயிரம் உடைய பெம்மான் தன்னையே விரதன்னை காட்சி கரியாந்தன்னை காரா கடற்குடையூழ் அந்தண்ணாவே காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே
13: என்கின்றார். இப்படியாக பல திருப்பதியங்களை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருத்தாண்டம் என்று எல்லா அமைப்பிலும் திருப்பதியங்களை அருளி செய்தவராய் அங்கிருந்து மேலே வந்து அடைகின்றனர். சாலுமொழி பண்டமிழ் என்றார் சேர்க்கிறார். சாலும்னா பொருத்தமான, இப்ப கேள்வி எழுந்திருத்தம் தமிழ்ல பாடினா தீர்த்து இது சாலு மொழின்னு இது சேர்க்கிறார் வாக்கு தீர்ப்பளிக்கிறார் சேர்க்கிறார். நீதிபதி சேர்க்கிறாரோட மேலானவரையா, பொருத்தமான மொழி இதுதான் சாலுமொழி பண்டமிழ் பாடி, அது வளப்பம் வாய்ந்த தமிழும் கூட என்பதெல்லாம் மிக அழகாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்றனர். தலைவர் மிழலை வந்தடைந்தார்,
14: வீடி மிழலை தனிப்பணிந்து வேத முதல்வர் தாமிருப்ப, அவர் வேத முதல்வர் தான் ஆனா அவர் விரும்புவது சாலுமொழி வண்டமொழி தான். இதெல்லாம் நயம், வேத முதல்வரா இருந்தா கூட வேதத்தை காட்டும் எதை விரும்புறார், சாலுமொழி வண்டமொழி. வேத முதல்வர் தாமிருப்ப ஆழி வளமேந்திய அறியா ஆகாதத்தில் நின்றிந்த வாடி மலர்ந்த கோவில்களில் மண்ணும் பொருளை போற்றிடித்து ஆழும் நாளில் பிரபணியும் பிரபதியும் பணியும் காதல் தரநிற்பார்.
13: விரைமலையில பாடிட்டு கொஞ்ச நாள் இருக்கார், ஞான சம்பந்தர பத்தி நினைவு கூறுறார். அங்கேயும் இருப்பவர்களுக்கு உடன்பாடல் அல்லவா, வேற ஊர் போய் பெருமான வழிபடணும், அதை யாத்திரை தொடங்குகிறார். இப்ப திருவாவூர் போற
14: புவிப்பொலியும் புனற்பொன்னி கரைபோய் பணிவார் ஒப்பமைந்த ஆவுக்கருளும் ஆவடுதன் துறையார் பாதம் அணிந்திருங்கி
13: நாவுக்கரசர்
14: ஞான போனதற்கு செம்முன் ஆயிரமும் பாவுக்களித்து திறம்போற்றி போந்து பிறவும் பணிகின்றார்.
13: ஞானசமுத்திரன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரா, மனசுல நல்ல இந்த நினைவு இருப்பாங்களே, எதை பத்தி நினைக்கிறோமோ அதை வச்சுதான் வாக்குல வரும், உள்ளத்துல இருக்கிறது தான் வாக்குல விளையும். இதெல்லாம் உண்மை, உளநூல் வல்லாரும் இன்னைக்கு ஒத்துக்கிட்ட உண்மை. விஞ்ஞான சமுதிர பத்தி நினைவு இருந்துகிட்டே இருக்கு, ஆவர்த்தி போய் நினைக்கிறார். இந்த சாமி தானே அவருக்கு இந்த பதிகம் பாடின காசு கொடுத்தார் ஆயிரம் பொண்ணு. அது சேர்க்கிறார் சொல்ற விதம் பாருங்களேன், அவர் பாடியது என்ன தமிழ் தானே, இனிமையான தமிழ் தானே. அந்த சேர்க்கிறார் பெருமான் சொல்லுவார்,
14: நச்சி என் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்திட இறைவர் இன்னருளால்
13: உச்சி வைத்தது பசுமுன் ஆகிற கிழி ஒன்றுன்னு அங்க பாட்டு வரும். அந்த செய்திய திருநாவுக்கரசு சொல்ற சிறப்பேன சமகாலத்துல வாழ்ந்த பெரியார்,
14: மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போதும் பாயிரும் கங்கையாளை படர் சடை வைப்பர் போதும்.
13: சாமி பத்தி நினைக்கிறார், திடீர் குமாரர் பேர ஞாபகம் வந்து
14: காயிரும் பொழில்கள் கூண்ட கழுமல ஊரக்கு அம்பும் ஆயிரமும் கொடுப்ப போலும் ஆவடே துறையனானே என்கின்றார். இப்படி அந்த ஊரை தாண்டி பழையாறை போற, இது பழையாறு வருது மூணாவது தடவை, நம்ம தடவை பழையாறு வருது மூணாவது தடவை வர்ற சமணன் எவ்வளவு பொல்லாங்குடைய என்பதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். முந்தி போன போது பழையாறையில சைவ கோயில் நல்லா இருந்தது. இவங்க அடுத்த ஊர் போயிட்டு வரத்து உள்ள அவனுடைய ஆக்கிரமிப்பு அங்க இகழ்ந்து அவன் சைவ கோயில சமண தலியா மாத்திடுறான். எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா? இக்கோயிலும் இப்படித்தான், நம்ம நல்லா கோயிலுக்கே போலன்னு வச்சுங்களேன், விழாவே நடக்காது. பக்தர்களாலதான் நடக்கும். இவங்க அடியார்கள் தான் வருது, அடியார்களால் தான் கோயில் சூழல். செய்ய சடையார் பழையாறு எய்த ஐயா போன்ற பெருமக்கள் எல்லாம் வழிகாட்டி கொண்டு செல்வதனால்தான் இந்த வயிறு உயிரி பெறுகிறது. செய்ய தடையார் பழையாறு எய்த. இந்த காலத்துல யாரு இப்படிலாம் செய்ய போறா வீச்சு போறாங்க? நம்ம காலத்துல அந்த காலத்துல அனபாய சக்கரவர்த்தி மாதிரி நீங்க ஐயா பெருமான் இருக்கிற ஒரு பெரிய நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சபையிலே நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சைவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட வேண்டும், மக்கள் புனிதராக வேண்டும், மனிதராக இருப்பவர் புனிதராக வேண்டும் என்று உள்ள இருக்கிறாங்க. தான் மட்டும் வாழ நினைப்பது சாதாரண நிலை, அது மனிதர் தான் அப்படி நினைப்பாங்க. தியாகிகள், மேலானவர்கள், ஞானிகள், தூயோர்கள் தான் உலகம் உயிரி பெற வேண்டும் நினைப்பாங்க. இந்த உலக உயிரி எப்ப தெரியுமா வரும்? இது நுட்பமான இடம் பார்த்தேன். உலக உயிரி எப்ப வரும்? காசு சம்பாதிச்சா வந்துருமா? மாஜிஸ்ட்ரேட் ஆனா வருமா? கலெக்டர் ஆனா வருமா? பிரதமர் ஆனா வருமா? ராஷ்டிரபதி ஆனா வருமா? உலகத்தை எல்லாம் ஆண்டா வருமா? இது நுட்பமான கேள்வி ஏதோ இதுக்கு எல்லாருக்குதான் நினைக்கிறோம். காசு சம்பாதிச்சாதான் ஏன் அப்படின்னு காசு சம்பாதிக்கிறது ஊதியம்னு சொல்லுவோம். அப்பா நீ என்ன ஊதியம் சம்பாதிக்கிற? ஊதியம் அறியாதேனுக்கு உணவு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெருந்தடலை நாயே யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன். அப்ப ஊதியம் என்ன தெரியுமா? சிவ வழிபாடுதான். இதுதான் சேக்கியார் காட்டுறது புரியாது இன்னைக்கு நம்ம. ஏன்னா நம்ம நடையை மெய் என்று நாத்திகம் பேசிட்டு இருக்கோம். திருவாணிகாரி சொல்ல போறதுனால நடைன்னு இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை நிஜம் நினைக்கிறோம். கண்ணை பார்ப்பது நிஜம், காதால கேட்பது நிஜம், இந்த உடம்பு எடுத்துக்கோ இது நிரந்தரம் நினைக்கிறோம். இந்த ராகவா இந்த உடம்புல இருந்து கொஞ்ச நாள் போயிட போறோம், அது நிரந்தரம் இல்ல. இந்த உடம்புல இருக்க போது நிரந்தரம் இது சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்குடு திரையும் சிறு குடில் திருவாசம் அப்படிதான் சொல்லுது. மலம் தோறும் ஒன்பது வாயில் குடில் எப்படிலாம் அவர் வர்ணனை சொல்றாரு பாருங்க. உடம்பு பத்தி அறிகள் வாக்குல நிரம்ப வர்ணனைகள் காணப்பெறும். அந்த உடம்ப மெய்ன்னு நினைச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய உடுத்திக்கிறோம். அதை சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் இலத்தில் சொல்ல கழிகின்றது. எல்லாம் சொல்ல போயிடும். நூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாங்க பெரியவங்க பேர் நம்ம ஞாபகம் இருக்கா? சில பேர் பேர் தான் ஞாபகம் இருக்கு. நீ அனபாய வாழ்ந்த அரண்மனை கட்டடம் இங்க இருக்கா? கோச்செங்கர் வாழ்ந்த அரண்மனை கட்டடம் இருக்கா? ஏன் மங்கையர்கரசியார் வாழ்ந்த கட்டடம் இருக்கா? இல்ல. ஆனால் அவர்கள் எழுப்பிய கட்டளிகள் இன்னும் அவர்களுடைய பெயரை பறைசாற்றி கொண்டு திகழ்கின்றன. ஆகவே சிவம் ஒன்றுதான் மெய்மை பொருள், அதை உணர்வதுதான் உயிருக்கு ஊதியம். இதுதான் உணர்த்துகிறார் சேக்கர். இந்த நல்ல ஞானத்தை உணர்த்துறாங்களே, அந்த மாதிரி எல்லாராலும் உணர்த்த முடியாது. அதை உணர்த்த கூடிய ஒருத்தராலதான் முடியும். ஆயிரம் கோடி பேர்ல ஒருத்தர் சேர்க்கிறார். அவர் உணர்த்துறாங்க ஊதியங்கிறது சிவ வழிபாடு. இத சுந்தரரும் சொல்றார் தேவாரத்துல, புறம்பயன் தேவாரத்துல சொல்றார், சிறு காலை நாம் செய்யும் வாணிபம். அந்த ஊதியத்தை எப்ப செய்யணுங்கிறார்? சின்ன வயசுலயே. இன்னைக்கு பரவலான ஒரு கருத்து என்ன தெரியுமா நிலவுது? ரிட்டையர் ஆன பிறகு சாமி கும்பிடலாங்க, ஏன் இப்படியே கும்பிடுறது? அது ரிட்டையர் ஆன பிறகு வாழ போறோம்னு யாராவது அத்தாட்சி பத்திரம் கொடுத்துருக்காங்களா? 60 வருஷம் வரைக்கும் வாழப்போறாங்க கொடுத்துருக்காங்களா? யாரு எப்போ வாழ்வதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? சின்ன வயது தொட்டே ஞானம், காமம் புகுவதற்கு முன்பு மனதிலே ஞானம் புகுமாயில் எத்துணை மேலானது. ஆகவே சின்ன வயசுல சிவபக்தி பண்ணுன்னு சொல்றா சுந்தரர். அப்படி பண்ணினவர் அவர், அதை விட சின்ன வயசுல பண்ணவர் ஞானசம்பந்த சுவாமி. யோசிச்சு பாருங்க, இத்தனை செய்திகளையும் சொல்றார் சேக்கியார் பெருமானார். செய்ய சடையார் பழையார், அதனால இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சிவழிபாடு பண்றதுக்கு பெரிய பேர் பெற்றவர்களா நினைக்கணும். அவர் நிச்சயமா காப்பாற்றுவார். அதனாலதான் அவரை பத்தி அறிமுகப்படுத்தும் போது அல்லல் தீர்ப்பார், இடர்களைவார், இடுக்கன் நீக்குவார், இப்படியே சொல்லிட்டு வர்றார். துன்பத்தை நீக்கிற ஒரே பெருமான் சிவபெருமான் தான். மற்றவங்கள துன்பத்தை கொடுப்பான். ஐயா பலமுறை சொல்வார்கள், தொழுவாரண துயதித்தல் உன தொழில் என்று பெருமாள் தொழில்களை தொழிலாவே அது வச்சுக்கிறார். அது இருக்கும் கலைவதை உவப்பா செய்கிறார் பெருமாள். வேண்டும் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நுட்பமான ஒரு செய்தி திருவேடத்தையும் கோபுரத்தையும் சிவமா நினைச்சு தொழுதா போல் துன்பம் தீரும். இது ரொம்ப நுட்பமான விஷயம்.

0: அவரால் காக்க முடியாது. அவர் அவனை வேண்டினா அவன் அனுப்பிய தூதரா ஒருத்தர் ஒருவர். கரூர்ல பாருங்க, சிவகாமி என்ற கத்தரா கல்யாணி வழியா சிவதா, எளியார் வழியா மறைவா சிவதான்னு எரிபத்தர் வந்து சாமி வரணும்னு அவசியம் இல்லை, அவளுடைய திருவடியை தாங்கி பேரடியா வருவார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

பாண்டி நாடே பழம்பதியாகும் என்று மாணிக்கவாசகர் பெருமானால் சிறப்பிக்க பெற்றது பாண்டின நாடாகும். இதில் 14 தேவார பாடல் பெற்ற தலங்கள் அமைந்துள்ளன. அவை ஒவ்வொன்றும் பாண்டி நாடாகிய மங்கைக்கு ஒவ்வொரு அங்கங்கள் போன்று விளங்குவதாக திருவிளையாடற் புராணம் குறிப்பிடுகின்றது. திருப்பரங்குன்றமும் கொடுங்குன்றமும் அம்மங்கையின் மார்பகங்கள். திருச்சுழியல் என்ற திருப்பதி கொப்பூர், திருக்குற்றாலம் வைராவது, திருவேடகம் சிவந்த கைகள் போன்றது, திருப்பூவணம் திருமேனி, திருநெல்வேலி அம்மங்கையின் திரண்ட தோள்கள், மதுரை மாநகரம் அவளது அழகிய திருமுகம். இவ்வாறு பாண்டி நாடாகிய மங்கைக்கு அழகிய திருமுகம் போன்று அமைவது மதுரை என்பது என்று திருவிளையாடற் புராணம் சிறப்பிக்கின்றது. இந்த மதுரை என்பதியில் வேத நெறியோடு சைவ நெறியையும் நிலைபெறச் செய்த வைகை ஆறு அண்மையில் ஓடுகின்றது. சோமசுந்தர கடவுளின் திருவருளால் 7 கடல்களும் மதுரை பதியின் கண்ணே அறமே வடிவாகிய தீர்த்தமாகி வந்து அமைந்தது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி, புண்ணிய மூர்த்தி, புண்ணிய தீர்த்தம் ஆகிய 3 வகைகளாலும் தன்னிகரித்து விளங்குவது இந்த பூலோக கைலாசமாகிய மதுரை என்பதி. அடியார்கள் பொருட்டு மாணிக்கங்களையும் வளையல்களையும் விறகையும் விற்று திருவிளையாடல் புரிந்த சோமசுந்தரமூர்த்தியினுடைய திருவடி மலர்களை சுமப்பதற்கு அந்த தெருக்கள் தவம் செய்தவை அல்லவா? பரமேஸ்வரனுடைய பாத பந்தயங்கள் படிந்த வீதிகள் பல வகையாலும் உயர்ந்தவை என்பதில் சிறிது மையமில்லை. அந்த தலத்தில் சுக்கலிங்க பெருமான் எழுந்தருளியில் உள்ள திருக்கோயிலும் தல விருட்சமாகிய கடப்பமரமும் அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இந்திர விமானமும் அங்கையர்கண்ணி அம்பிகையுடைய திருக்கோயிலும் எத்தனை முறை தரிசித்தாலும் மீண்டும் மீண்டும் தரிசிக்க தூண்டுபவையாக அமைந்துள்ளன. திரு ஆலவாய்க்கு இணையாகிய ஒரு தலமும் பொற்றாமரை தீர்த்தத்துக்கு நிகராகிய ஒரு தீர்த்தமும் அங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளுக்கு ஒப்பாகிய ஒரு சிவலிங்கமும் மூலகத்திலும் இல்லை என்று திருவிளையாடற் புராணம் குறிப்பிடுகின்றது. உலகில் புண்ணிய தலங்களே மிகவும் சிறந்தவை. அவற்றுள்ளும் சிவஸ்தலங்களே சிறந்தவை. அச்சிவத்தலங்களுள் 68 சிவஸ்தலங்கள் மேம்பட்டவை. அதனுள் 16 சிவஸ்தலங்கள் மிகவும் சிறந்தவை. இதனுள்ளும் 4 சிவத்தலங்களை ஒப்பற்றவைகளாக குறிப்பிடுவார்கள். அவையாவன சிதம்பரம், காசி, திருக்காலத்தி, திரு ஆலவா எனப்படும் மதுரை. இந்த 4 ஒரு வகையில் திருவாலவாயே மிகச் சிறந்தது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அது எவ்வாறு எனில், சிதம்பரம் தரித்தவர்களுக்கு மாத்திரம் வீடு பெற்று அருளவல்லது. காசி தன்னிடம் தங்கி
இறப்பவர்களுக்கு முக்தி தரவல்லது. திருக்காலத்தையோ அன்போடு தன்னை வழிபடுபவர்களுக்கு வீடு பெற்றே அளிப்பது. ஆனால் திரு ஆலவாயோ அதனுடைய பெயரை கேட்டபொழுதே போகத்தையும் பேரின்பமாகிய வீட்டையும் அளிக்க வல்லது. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவதால் பரம்பொருளாகிய சிவபெருமான் எல்லா ஸ்தலங்களையும் படைப்பதற்கு முன்னே இந்த திருவாலவாயை படைத்து இதன்கண் எழுந்தொழியிருந்தார் என்று இந்த புராணம் விரிவாக குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த தலத்தின் பெயரை ஒருவர் சொல்லி கேட்ட மாத்திரத்திலேயே எல்லா தர்மங்களும் நம்மை வந்து அடைகின்றது. அந்த தலத்தை நினைத்த மாத்திரத்திலேயே வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் அடைவார்கள். அந்த திரு ஆலவாய் என்ற இணையற்ற தலத்தை தரித்தவர்கள் இன்பத்தை அடைவார்கள். திரு ஆலவாயில் எப்பொழுதும் வசித்தவர்கள் வீடுபெற்றை அடைவார்கள் என்று இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. காசி முதலான தலங்கள் மறுமையில் வீடுபெற்றை அளிக்கும். ஆனால் திருவாலவாயோ தன்னிடம் வசிப்பவர்களுக்கு இம்மையிலேயே ஜீவன் முக்தியையும் மறுமையில் பரமுக்தியையும் கொடுக்கும். இம்மையே நன்மை தருவார் அல்லவா? ஆகவே பெருமான் அவ்வாறு தன் அடியார்களுக்கு பரமுக்தி தரவல்ல பரம்பொருளாக விளங்குகின்றான். மற்ற தலங்களில் அஸ்வமேதம், வாஜபேயம், ஷோடசாகம், அக்னிஷ்டோமம், ராஜசூயம் ஆகிய வேள்விகளை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தையும் திரு ஆலவாயில் எந்நாளும் வாழ்பவர்களுக்கு எளிதாக பெருமான் அளித்து விடுகின்றான். பிற பதிகளில் செய்த பாதகங்கள் எல்லாம் திருவாலவாயில் என்றும் வாழ்பவரை விட்டு நீங்கிவிடும். மற்ற ஸ்தலங்களில் மாதந்தோறும் சந்திராயண விரதம் அனுஷ்டிப்பதால் வரக்கூடிய பலன்கள் இந்த பதியில் இரவில் உண்ணுதலால் உண்டாகும். மற்ற தலங்களில் ஒரு மாதம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலனை மதுரையில் ஒரு நாள் விரதம் மேற்கொண்டாலேயே பெற்றுவிடலாம். மற்ற தலங்களில் 4 மாதம் நோக்கும் விரதத்தால் வரும் பலனை இந்த தலத்தில் அஷ்டமி விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். மற்ற தலங்களில் 6 மாதம் நோக்கக்கூடிய ஒரு நோன்பின் பலனை இந்த தலத்தில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். மற்ற திருத்தலங்களில் 1 வருஷம் உணவினை விடுத்து விரதம் மேற்கொண்டு பெறக்கூடிய பலனை இந்த தலத்தில் சிவராத்திரியன்று விரதம் அனுஷ்டிப்பதால் பெற்றுவிடலாம். ஆகவே மிகுந்த பலன்களை தரக்கூடிய தலமாக இணையற்ற பதியாக இந்த திருவாலவாய் அமைந்துள்ளது. இதற்கு இணையான பதி எங்கும் இல்லை. இதன் பெருமையினை சிவபெருமான் ஒருவரே அன்றி மற்ற யார் அறியவல்லார்? ஆகவே இந்த தலத்தில் வசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த தலத்திற்கு சிவநகரம், கடம்பவனம், ஜீவன்முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமஷ்டி விச்சாபுரம், நான்மாடக்கூடல், துவாதசாந்த க்ஷேத்திரம் என்று பல பெயர்கள் உண்டு. இந்த தலத்தில் உள்ள பொற்றாமரை தீர்த்தம் சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டது. அவர் தனது சூலத்தை எடுத்து பூமியில் ஊன்றியவுடன்
பொங்கி எழுந்த தடாகம் இது. பிற தீர்த்தங்களை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த தீர்த்தத்தை உண்டாக்கியபடியால் இது ஆதி தீர்த்தம் எனப்படுவது. எல்லாவற்றிற்கும் மேலான தீர்த்தமாக இருக்கபடியால் பரமதீர்த்தமாவது. அனைவருக்கும் மங்களத்தை கொடுப்பதால் சிவதீர்த்தமாவது. ஞானத்தை கொடுப்பதால் ஞான தீர்த்தமாவது. முக்தியை தரவல்லதால் முக்தி தீர்த்தம் எனவும் இதற்கு பெயர் உண்டு. இதில் நீராடி தர்ப்பணம் செய்து தானம் கொடுப்பவர்கள் பிறவி பெற்றதன் பயனை பெறுவார்கள். இதனால் பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் 14 உலகத்தில் உள்ள உயர்ந்த தீர்த்தங்கள் எல்லாவற்றாலும் அபிஷேகம் செய்வதால் வரும் பலனை பெற்றுவிடலாம். இந்த தீர்த்தம் தெய்வ தீர்த்தமாக அமைந்துள்ளது. ஜீவன் முக்தியை தரவல்லது. இந்த தலத்தில் உள்ள பொற்றாமரையில் நீராடி சோமசுந்தர கடவுளை வணங்குவார்கள். மறுமையில் பரமுக்தியை பெறுவார்கள். ஸ்ரத்தையில்லாமல் நீராடினால் கூட சொர்க்கத்தை அடைவார்கள். ஸ்ரத்தையோடு நீராடினால் அதன் பலனை யாரால் சொல்ல முடியும்? இதில் சித்திரை கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலியன செய்பவர்களுக்கு

கருதப்படுகிறது. அவர்களுக்கே இது கிடைக்க வல்லது என்று அதன் பொருள். ஏனையோருக்கு இந்த தீர்த்தம் ஆடுவதற்கு கிட்டாது என்று இதனுடைய பொருளை வரவித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு சிவகங்கை என்று ஒரு பெயரும் உண்டு. பொற்றாமரை உத்தம தீர்த்தம், தர்ம தீர்த்தம், அருத்த தீர்த்தம், காம தீர்த்தம், முக்தி தீர்த்தம் என பல பெயர்களோடு உடைய அற்புதமான ஒரு தீர்த்தம் இந்த ஆலயத்திற்குள் அமைந்துள்ளது. இறைவனை அகில உலகங்களில் உள்ள அழகும் ஒரு கால் திரண்டு அருள் பாலிக்கிற தகைமையைக் கண்ட தேவர்கள் சோமசுந்தர கடவுள் என்று நாமம் விட்டு அழைத்தார்கள். இவன் உலகெங்கும் வியாபித்து நிற்கக்கூடிய கடவுள். அதனால்தான் பாண்டியனுடைய பொற்பிரம்பினால் அப்பெருமானுடைய முதுகில் அடி விழுந்தவுடன் மூ உலகங்களிலும் உள்ள சராசரங்களிலும் அந்த அடிபட்டது. சோமசுந்தர கடவுளை தரிசிக்க பெற்றவர்கள் மற்ற திருப்பதிகளில் உள்ள சிவலிங்க மூர்த்திகளையும் ஒருங்கே தரிசித்த பலன்களை பெறுவார்கள். மலைகளில் சிறந்ததை சொல்லும்பொழுது மேரு மலையை குறிப்பிடுவார்கள். மரங்களில் சிறந்தது கற்பகத்தரு, வேள்விகளில் சிறந்தது அஸ்வமேதையாகும், தானங்களில் சிறந்தது அன்னதானம், மனிதரில் சிறந்தவர்கள் சிவபிராமணர், தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான், விரதங்களில் சிறந்தது சோமவார விரதம், மந்திரங்களில் சிறந்தது திரு ஐந்தெழுத்து, ரத்தனங்களில் சிறந்தது சிந்தாமணி, தர்மங்களில் சிறந்தது சிவதர்மம், தவத்தில் சிறந்தவர்கள் சிவபக்தர்கள், பசுக்களில் சிறந்தது காமதேனு, தீர்த்தங்களில் சிறந்தது பொற்றாமரை, எத்தலங்களில் உள்ள மூர்த்திகளிலும் சிறந்த மூர்த்தி சோமசுந்தர மூர்த்தி. இவ்வாறு திருவிளையாடற் புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த உத்தம மூர்த்தியை, புண்ணிய மூர்த்தியை தரிசிக்க பெற்றவர்கள் எல்லா நலன்களையும் பெற்று வீடுபேறு அடைவார்கள். அவர்களது பாவங்கள் அனைத்தும் நெருப்பில் பட்ட பஞ்சு போல் அழிந்துவிடும். இவரை என்றும் இறைஞ்சுபவர்கள் அப்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைவார்கள். ஆணவ மலங்களெல்லாம் நீங்கிவிடும். இறுதியில் வீடுபேறு கிடைக்கும். அந்த பெருமானுடைய திருநாமத்தை காதால் கேட்டாலேயே 10 பிறவிகளை செய்த வினைகள் நீங்கிவிடும். அப்பெருமானை நாம் நினைத்தால் 100 பிறவிகளில் செய்த பரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். சொக்கலிங்க பெருமானை இப்பொழுது சென்று வணங்குவோம் என்று எழுந்து வீட்டின் வெளியே வந்தால் 1000 பிறவிகளில் செய்த கொடிய பாவம் நீங்கும் என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த கடவுளை தரித்தவர்கள் 1000 அஸ்வமேதையாக பலனை பெறுவார்கள். ருத்ர சுப்த மந்திரத்தால் வழிபட்டவர்கள் 1000 ராஜசூய யாகம் செய்த பலனை பெறுவார்கள். உள்ளங்கை அளவு நீரை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் எல்லா பதிகளிலும் உள்ள சிவலிங்க மூர்த்திகளுக்கு சிவாகம விதிப்படி சோழசோபதாரத்தோடு வழிபட்ட ஒரு பலன் என்ன உண்டோ அது கிடைக்கும். நல்ல மனம் கலந்த நீரோடு சுந்தரேஸ்வர பெருமானை அபிஷேகம் செய்தவர்கள் 100000 அஸ்வமேதையாகம் செய்த பலனை பெறுவார்கள். வாசனை பொருள்களால் வழிபட்டோர் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து வாழ்வார்கள். இந்த பெருமானுக்கு மலர்களாலும் தூப தீபங்களாலும் திருவமுது முதலியவற்றாலும் பூஜை செய்தவர்கள் சிவலோக வாழ்வை என்றும் பெறுவார்கள். தாம்பூலம் முதலிய கொடுத்தவர்கள் 100 கோடி ஆண்டுகள்
சிவபுரத்தில் வாழ்வார்.

0: கற்பூர தீபம் விட்டவர்கள் சிவசாரூபியம் பெறுவார்கள். இந்த பெருமானுக்கு திருமஞ்சன குடம், அபிஷேக கலசம், தூபக்கால், தீபக்கால், மணி ஆகியவற்றை எல்லாம் வழங்குபவர்கள் தங்களது பாவங்களெல்லாம் இங்கு பெற்று என்னெல்லாம் வேண்டினார்களோ அத்தனை விருப்பங்களும் நிறைவேற்றப்பெற்று இன்ப உள்ளத்துள் திளைப்பார்கள். இறைவனுடைய சன்னதியில் இன்னிசை கருவிகள் ஒலிக்க ஆடலும் பாடலும் புரிவிப்பவர்கள் மன்னர்களாக ஆகி பேரின்ப வெள்ளத்தில் மூழ்குவார்கள். அந்த பெருமானை அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ ஒருமுறை செய்தாலும் அரசர்களாக ஆவார்கள். இந்த பெருமானுடைய சன்னதியில் செய்யக்கூடிய ஹோமம், தவம், ஜபம், தானம் ஆகியவை ஒரு அணு அளவு இருந்தாலும் அது மேறு அளவு பலனை தரக்கூடியது. இந்த பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் யாரால் அளவிட்டுக் கொள்ள சொல்ல முடியும்? ஆகவே திரு ஆலவாய்க்கு ஒப்பாகிய ஒரு தலமும், பொற்றாவரி தீர்த்தத்துக்கு ஒப்பாகிய தீர்த்தமும், சோமசுந்தரமூர்த்திக்கு ஒப்பாகிய ஒரு மூர்த்தியும் மூன்று உலகங்களிலும் இல்லை. இந்த கல்யாண சுந்தரேஸ்வர மூர்த்திக்கு கற்பூர சுந்தரர், கடம்பவன சுந்தரர், கல்யாண சுந்தரர், அபிராம சுந்தரர், செண்பக சுந்தரர், மகுட சுந்தரர், கஸ்தூரி சுந்தரர், பழியஞ்சிய சுந்தரர், சோமசுந்தரர், ஆலவாய சுந்தரர், நான்மாடக்கூடல் நாயகர், மதுராபதி வேந்தர், சமஷ்டி விச்சாபுரநாதர், ஜீவன்முக்திபுரநாதர், பூலோக சிவலோகாதிபர், கன்னிபுரேஸ்வரர், மூலலிங்கமூர்த்தி ஆகிய பல பல நாமங்கள் உண்டு. இந்த பெருமான் ஆற்றிய திருவிளையாடல்கள் 64 எனப்படும். இந்த திருவிளையாடல்களுள் தேவர்களுக்கு அருள் செய்ததும் மனிதர்களுக்கு அருள் செய்ததும் அன்றி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட பெருமான் எளியவனாகி வந்து அருள் செய்த பெருமை ஒப்புயர்வற்றது. தீர்க்க முடியாத சாபங்களெல்லாம் தீர்த்த புண்ணியமூர்த்தி இவர். வேத நாயகனாகி இந்த பெருமான் வேதத்துக்கு பொருள் செய்த பொருள் சொன்னவன். அண்டர் நாடு ஆளாது கூடல் மாநகரத்தை தடாதகை பிராட்டியுடன் ஆண்டவன், பாண்டியர்களுடைய வம்சத்தை தழைக்கச் செய்தவன், மதுரையின் எல்லையை காட்டிய கடவுள், அதனை நான்மாடக்கூடல் ஆக்கியவன், சித்தனாக வந்து எழுந்தருளி அடியார்கள் வேண்டிய அனைத்தையும் வழங்கிய கருணாமூர்த்தி இவன். அநீதி மேம்பட்ட பொழுது தானே எழுந்தருளி அநீதி செய்தவர்களுடைய அங்கத்தை வெட்டி நீதியை நிலைநாட்டிய நீதிபதியாகிய பரம கருணாமூர்த்தியான கடவுள், அஷ்டமா சித்திகளையும் உபதேசம் செய்தவன், வரகுணன் என்ற ஒரு பாண்டிய மன்னனுக்கு சிவலோகத்தை காட்டிய ஒளியவன், இசைக்காக விறகும் நிற்க துணிந்த பரம்பொருள், தனது அடியவனது இசைக்காக இறங்கி திருமுகம் எழுதி தந்து மற்றொரு அடியனாகிய சேரமான் பெருமாள் நாயனாரிடம் தூது விடுத்தவன். கேவலம் கேழலாக ஆகி பன்றிக்குட்டிகளுக்கு தாயாக ஆனவன், கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த கருணைக்கடல், நாரைக்கும் முக்தி கொடுத்தவன், சங்க தமிழ் ஆய்ந்தவன், தர்மிக்காக பொற்குழியை கொடுத்தவன், நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தவன், தமிழோடு பின் சென்றவன், அதாவது இடைக்காடன் என்ற அன்பனுக்காக இறங்கியவன், வாதவூரடிகளாகிய மாணிக்கவாசக பெருமானுக்காக பிட்டு நேர்பட மண் சுமந்தவன், பிரியாசம்பந்த பெருமானை கொண்டு சைவத்தை நிலைநிறுத்தியவன், அவளையாகிய ஒரு பெண்ணுக்காக வன்னியும் கிணறும் லிங்கதும் அழைத்து சாட்சிநாதனாக விளங்கிய பெருமான் இந்த புண்ணியமூர்த்தி. இந்த பெருமானை தரிசிப்பவர்கள் எல்லா இன்பங்களையும் பெற்று சிவலோகத்தை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த பாண்டிய நாட்டு யாத்திரையில் முதலாவதாக நாம் திரு ஆலவாய் என வழங்கப்படும் மதுரையம்பதியை தரிசிக்க மேற்கொள்கிறோம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
1: ஓம் நமசிவாய்.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாளை போவார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருநாளை போவார் வரலாறு. சரியா? அவர் என்ன திருநாளை போவார், அவர் எப்படி திருநாளை போவார்ங்கிற பேர் அவருக்கு வந்ததுங்கிறது தான் கதை. சரியா? சரி, திருநாளை போவார் இதுதான் நாயன்மாரோட பேர். அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? நந்தனார் அப்படிங்கிறது அவரோட உண்மையான பேரு. ஆனா அவருக்கு திருநாளை போவார்ங்கிற பேர் வந்தது. அது எப்படி வந்தது என்னங்கிறத அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? இப்ப கதைக்கு போவோமா? சரி, இப்போ சோழ நாட்டுல கொள்ளிடம் தெரியும்ல உங்களுக்கு, அந்த பெரிய அகலமான நதியா இருக்கும் கொள்ளிடம் இல்லையா? அந்த கொள்ளிடம் வாயில அந்த இடத்துல ரொம்ப வளமான ஒரு இடம். அந்த இடத்துல மேற்காநாடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்ன மேற்காநாடு? காநாடு அப்படிங்கிற நாட்டுடைய மேற்கு பகுதி. அதுக்கு என்ன பேரு? மேற்காநாடுன்னு சொல்றாங்க. மேற்கு பகுதியை தான் மேற்காநாடுன்னு சொல்றாங்க. சரியா? அந்த மேற்காநாடுல ஆதனூர் அப்படின்னு ஒரு ஊரு. சரியா? அந்த ஆதனூருக்கு இப்ப என்ன தெரியுமா பேரு? மேலாநல்லூர் அப்படின்னு இப்ப பேரு. ஆதனூர்ங்கிற பேரு இப்ப இல்லை. சரிங்களா? இப்ப என்ன பேர்ல இருக்குது? மேலாநல்லூர் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. சரிங்களா? அந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தடவை போகும்போது அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. சரிங்களா? இந்த ஆதனூர்ல ரொம்ப செழிப்பான ஊர் இது. ஏன்னா இங்கதான் கொள்ளிடம் பாயுது இல்லையா, கொள்ளிட நதி இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப செழிப்பு. எல்லா இடமும் ஒரே சோலைகள், பூவெல்லாம் பூத்து பூத்து குலுங்கும். அந்த பூல இருந்து வடிகிற தேனு அப்படியே மழை மாதிரி தேன் மழை மாதிரி பொழியுமா, அவ்வளோ பூ பூக்குமா. அப்புறம் எல்லா இடமும் ஒரே வயல், பச்சை பச்சேன்னு இருக்கும். எல்லா உழவு தொழில் நடந்துட்டு இருக்கும், நெல் விளையும், அப்படியே எல்லாம் ஒரே வயமான இடம். சரியா? இந்த இடத்துல அங்க வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு புலைப்பாடி இருக்குது. பாடி அப்படின்னா சேரி அப்படின்னு அர்த்தம். சரி, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல சேரி அப்படின்னு சொல்றோம்ல, அததான் பாடின்னு சொல்லுவாங்க, புலைப்பாடி. சரியா? அதுதான் புலைச்சேரின்னு சொல்லலாம், புலைச்சேரி அல்லது புலைப்பாடி. சரியா? இங்க எப்படி இருப்பாங்கன்னா, இங்க வந்து புலையர்கள் இருப்பாங்க. சரியா? புலையர்கள், புலைச்சியர்கள். புலையன் அப்படிங்கிறது ஆண் பால், புலைச்சி அப்படிங்கிறது பெண்பால். சரியா? அதெல்லாம் ஆண் பால் பெண்பால் உங்களுக்கு தெரியும்ல, இங்கிலீஷ் கிராமர் நீங்க படிக்கிறீங்கல்ல, அது என்ன சொல்லுவீங்க? மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர்னு படிப்பீங்கல்ல, அதுதான் ஆண் பால் பெண் பால்னு தமிழில் சொல்கிறோம். சரியா? அதனால புலையர் புலைச்சியர் அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இவங்கெல்லாம் வந்து இந்த புலைப்பாடியில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த புலைப்பாடி எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் வீடுகள்லாம் சின்ன சின்ன வச்சு குடிச்ச குடிச்சையா குடிச்ச குடிச்சியா சின்ன சின்ன குடிச்சையா இருக்கும். பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கி நெருக்கி நெருக்கி நெருக்கி இருக்கும். சரியா? அங்கே அப்படியே ஒரு ஒரு மரத்தடியில் ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கோம். அந்த நாய்க்குட்டியே குட்டி பிள்ளைங்கள் எல்லாம் தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி விளையாடுங்க. அப்புறம் அங்கே அப்படியே சேவல், கோழி, கோழி குஞ்சு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த மரத்தில் மரத்தடியில் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சின்ன குழந்தைகளை தொட்டில் கட்டி அதில் தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த புலையர்களோட வேலை என்னது? தோல் கருவிகள்லாம் செய்கிறது, தோலை பதனிடுதல். மிருகங்களுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த மாட்டு தோல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பதனிட்டு அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து இசைக்கருவிகள் செய்யறதுக்கு கொடுப்பாங்க. இந்த தோல் வேலை தான் அவங்க செய்கிற வேலை. சரியா? அந்த தோலை எல்லாம் காயப்பட்டிருப்பாங்க அந்த மரத்தில். அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னா, எல்லா பெண்கள்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு ஒரு பெரிய மிருகங்கள், பறவைகள், அப்புறம் குழந்தைகள், நாய்க்குட்டி, எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் ஒரு சமுதாயம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நெருக்கி நெருக்கி ஒரு ஒரு இடத்துக்குள்ள, கொஞ்சம் இடத்துக்குள்ள நிறைய பேர் வாழ்ந்தா எப்படி நெருக்கி அடிச்சிட்டு வாழ்வாங்க இல்லையா, அப்படி இருக்கும் அவங்களோட இடம். இப்படிப்பட்ட ஒரு புலைப்பாடியில இந்த புலையர்கள் குலத்துல நம்ம நந்தனார் அப்படிங்கிறவரு அவதாரம் செஞ்சிருப்பார். அவரோட பேரு நந்தன். சரியா? அவரையே நம்ம நந்தனார்னு சொல்றோம். நந்தன்கிறது அவரோட பேரு. ஆர் அப்படிங்கிறது மரியாதைக்காக நம்ம சேர்க்கிற விகுதி, ஆர் விகுதி தமிழ்ல, சரியா? அதனால நந்தன்ங்கிறது அவரோட பேரு, நந்தனார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் மரியாதைக்குரியவர், அவர் நம்ம நாயன்மார்கள்ல ஒருத்தர், 63 நாயன்மார்கள் இவர் ஒருத்தர் இல்லையா, அதனால ஆர்ங்கிற விகுதி சேர்த்து சொல்றோம் நந்தனார், சரிங்களா? இந்த நந்தனார் வந்து ரொம்ப அவரோட தொழில் என்னவோ புலை தொழில் தான், அவர் தோல் பதனிடுறது இந்த மாதிரி வேலைகள் தான், மிருகங்களுடைய தோல் எடுத்து காய வச்சு பதனிட்டு அதுல வந்து தோல் கருவிகள்லாம் செய்யற வேலை தான் அவரோட வேலை. ஆனா அவர் மனசு எப்போதும் சிவபெருமான நினைச்சுட்டே இருக்கும், மறந்து கூட அவர் சிவபெருமானை விட்டு வேற ஒண்ணும் நினைக்க மாட்டார். நம்ம எப்பயாவது சாமியை நினைக்கிறோம் இல்ல, மற்ற நேரம் எல்லாம் சாமியை மறந்தே போயிடுறோம், நம்ம நம்ம வேலைகளையே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, சாமியை மறந்தே போயிடுறோம். ஆனா அவர் இப்படி தெரியுமா, சாமியை மறக்கவே மாட்டார், மறந்து கூட சாமியை மறந்து வேற ஒண்ணும் நினைக்க மாட்டார், சரியா? அப்படிப்பட்ட ஒரு அன்பான தொண்டர். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, தாழ்ந்த சாதியில உள்ளவங்களும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ள போய் சாமியை வணங்க முடியாது அவங்க, பாவம் அவங்க எல்லாம் வாசல் நின்னேதான் வணங்கணும், கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்ப எல்லாம் அப்படித்தான் இருந்தது சட்டம், இப்பதான் அந்த சட்டத்தை எல்லாம் மாத்திட்டாங்க. முந்தைய காலத்துலலாம் அவங்க எல்லாம் தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க எல்லாம் சாமி மேல அன்பு இருந்தா கூட அவங்களால கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்கவே முடியல, அப்படிலாம் சிரமப்பட்டிருக்காங்க அவங்க, சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நமக்கு சாமி இவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, நம்மள சாமி உள்ள கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, அதனால நம்ம எல்லாம் சாமிக்கு நன்றி சொல்லணும், சரியா? நம்ம நந்தனாருக்கு அவரால் கோயிலுக்குள்ள போக முடியல, ஆனா அவர் மனசெல்லாம் இருக்கும், அப்படியே சாமியை நினைச்சிட்டே இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, அந்த தோல் கருவிகளை வச்சு நம்ம கோயில்ல எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, பெரிய முழவு, மத்தளம், பேரிகை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய கொட்டுற முறை முரசு கொட்டுற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தோல் கருவிகளுக்கான தோல் கொடுப்பாரு. அதை இழுத்து கட்டுறதுக்கு ஒரு வார் மாதிரி பயன்படுத்திருப்பாங்கல்ல, தோலாலான வார் பயன்படுத்திருப்பாங்கல்ல, நீங்க அந்த இசைக்கருவிகள்லாம் கவனிச்சு பாருங்க, ஒரு தோலால ஒரு சர்ஃபஸ் இருக்கும், அது நல்லா டைட்டா கட்டுறதுக்கு சைட்ல எல்லாம் கயிறு போல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு தோலாலான வார், அது அந்த வார் கொடுக்கறது. அப்புறம் வீணை, யாழ், இதுக்கெல்லாம் வந்து அந்த தந்தி இருக்கும்ல, ஸ்ட்ரிங் பார்த்துருக்கீங்க, நீங்க வீணை தெரியுமில்ல உங்களுக்கு, அதே மாதிரி வீணை வர்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலேயே தமிழர்கள் வந்து யாழ்ல ஒரு இசைக்கருவி பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் வீணை மாதிரியே தந்தி கருவி தான், அதையும் இப்படி வீணை மீட்டுற மாதிரி தான் மீட்டுவாங்க. ஆனா யாழ் வந்து ரொம்ப பழமையானது, வீணையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, வீணையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே யாழ் இருந்துச்சு, சரியா? அது பழைய இசைக்கருவி, அது தந்தி கருவின்னு சொல்லுவாங்க, அதை என்ன தந்தினா என்ன ஸ்ட்ரிங், அது நரம்புன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, நரம்பு, வீணையில நரம்பு இருக்குன்னு சொல்றோம்ல, நரம்பு அதை தான் மீட்டுவோம் நம்ம அப்படி இப்படி இல்லையா, அந்த நரம்பு வந்து இவர் நம்ம நந்தனார் வந்து அந்த நரம்பெல்லாம் கொடுப்பார், நரம்பு அந்த வீணை ஆளுக்கான நரம்பு கொடுக்கறதோட மற்ற இல்ல பேரிகை மத்தளம் இதுக்கெல்லாம் தோல் கொடுக்குறாரு, அந்த தோல் இழுத்து கட்டுறதுக்கு வார் கொடுக்குறாரு, தோலாலான வார் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, கோரோசனைன்னு ஒண்ணு உண்டு, அது வந்து மிருகங்களுடைய உடம்புல இருந்து எடுப்பாங்க, ஆனா நல்ல வாசனையா இருக்கும் அது, அதை வந்து நம்ம பெருமானுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க, பெருமானோட பூசைக்கு அதை பயன்படுத்துவாங்க, சரியா? இதையெல்லாம் கொண்டு கொண்டு கொடுப்பாரு கோயில்ல வந்து சாமிக்காக கொடுப்பாரு கொடுப்பாரு, ஆனா அவரால் உள்ள போய் சாமியை கும்பிட முடியாது, வாசல்ல இருந்தே கொடுப்பாரு, சரியா? கொடுத்துட்டு வாசல்ல இருந்தே பெருமானை வணங்கிப்பாரு, சரியா? ஆனா தன்னுடைய சைல தொழில எப்போதும் செஞ்சுட்டே இருப்பாரு, அதை சிவ நினைவோடையே செஞ்சுட்டு இருப்பாரு, சரியா? இப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் நடந்து அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி திருப்புன்கூர்னு ஒரு இடம் இருக்கு, சரியா? திருப்புன்கூர், சரியா? அந்த ஊர் எங்கன்னா, அவர் பிறந்த ஆதனூர் இல்லையா, அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரணும் தள்ளி வரணும், சரியா? அந்த ஊருக்கு அவர் நடந்தே வந்துடுறாரு, வந்துட்டு திருப்புன்கூர்ல இதே மாதிரி சாமிக்கு வேண்டிய கோயிலுக்கு வேண்டிய தோல் கருவிகள்லாம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அங்க வந்து திருப்புன்கூர்ல சாமி பேர் என்ன தெரியுமா, சிவலோகநாதர், என்ன சாமி பேரு, சிவலோகநாதர், எந்த ஊர்ல, திருப்புன்கூர், சரியா? அந்த ஊர்ல நந்தி வந்து பெரிய நந்தி, நீங்க சிவன் கோயில் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, சாமிக்கு நேரம் நந்தி இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாரு, வெளியில இருந்தே எட்டி எட்டி பார்ப்பாரு, சாமி எப்படியாவது பார்த்து வணங்கிடணும் அப்படின்னு எட்டி எட்டி பார்ப்பாரு, இந்த நந்தி மறைக்கும். அப்ப மனசுல ரொம்ப நந்துக்குவாரு, சாமி உன்னை வணங்கணும்னு நினைக்கிறேன் சாமி, நேரம் பார்த்து வணங்கணும்னு நினைக்கிறேன் சாமி, நம்ம சாமிக்கு தான் நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் தெரியும் இல்லையா, நம்மள யாரு எந்த நிமிஷம் என்ன நினைக்கிறோம் எல்லாம் நம்ம சாமிக்கு தெரியும் இல்லையா, அதனால நம்ம நந்தனார் நினைச்சதும் அவருக்கு தெரியும், நம்ம சாமிக்கு தெரிஞ்சிடும், அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா சாமி, நந்திய கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ நந்தி என்ன பண்ணுவோம், அப்படியே எழுந்திருச்சு இப்படி சைடில் உட்காந்துரும், பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துரும். அப்போ நந்தனாருக்கு நேராக சாமி தெரிவார். சரியா, அப்போ சாமி அப்படியே விழுந்து வணங்கி கையெடுத்து கும்பிடுவார், விழுந்து வணங்குவார், வணங்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியில் கூத்தாடுவார், பாடுவார், ஆடுவார். அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கண்ட தனியாக வரும் ஆனந்த கண்ணீர். நம்ம சாமி நமக்காக நந்தியை ஓரமாக விலக சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு நந்தனாருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி அப்படியே வெள்ளம் போல பாயும் மனசில். சரியா, பெருமான் அப்படியே வெளியிலருந்தே வணங்கிட்டு அப்படியே கோயில வெளியிலருந்தே வளமா வருவார். இப்போ வரும்போது அந்த கோயிலோட மேற்கு பக்கத்துல ஒரு பள்ளமா ஒரு இடம் இருக்கும். அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணும் தெரியுமா, இந்த இடத்துல நம்ம திருக்கோயிலுக்கு ஒரு திருக்குளம் அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். கோயிலுக்கெல்லாம் குளம் உண்டு இல்லையா, நீங்க கோயில எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா கோயில்லையுமே திருக்குளம்னு ஒண்ணு இருக்கும். அந்த திருக்குளத்துக்கு இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, அந்த இடத்த தானே ஒத்தையா வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி குளம் அமைப்பார். சரியா, குளம் அமைச்சு அந்த குளத்துக்கு இப்ப கூட பேரு நந்தன் குளம். அந்த குளம் இப்ப கூட இருக்குது, அந்த குளத்துக்கு நந்தன் குளம்னு பேர். சரியா, இதுல வந்து நம்ம பெரிய புராணத்துல சொல்லாத ஒரு செய்தி இருக்குது. என்ன தெரியுமா, இவங்க நந்தனார் வந்து ஒத்தையா வெட்டிட்டே இருந்தார் இல்லையா, குளம் வெட்டிட்டே இருந்தார் இல்லையா. அப்போ நம்ம சாமி சொல்லுவாராம், விநாயகரை கூப்பிட்டு நீ பூதகணங்கள் எல்லாம் அனுப்பி அந்த குளத்தை நந்தனார் வெட்டி முடிக்கிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ விநாயகர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் கணங்களுக்கெல்லாம் தலைவர் இல்லையா, கணபதி அவர் இல்லையா, கணங்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அவர் என்ன பண்ணுவாரு, பூதகணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, சிவகணங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நந்தனார் ஒரு நாள் அந்த குளத்தை வெட்டிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவார், ராத்திரி ஒரு ராத்திரியா விநாயகர் இந்த பூதகணங்களை எல்லாம் கூப்பிட்டு குளையாலேயே முடிச்சு வச்சிருவார். ஃபுல்லா குளம் ரெடி ஆயிடும், திருக்குளம் ரெடி ஆயிடும், ஃபுல்லா பணியெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் நந்தனார் முடிச்சு பார்ப்பாரு, குளம் எல்லாம் முழுசா முடிஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா, இந்த கதை வந்து நமக்கு பெரிய புராணத்துல சேக்கரா பெருமான் சொல்லலை, ஆனா இந்த குளத்து பக்கத்துல குளம் வெட்டிய விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இப்ப கூட இருக்கார். சரியா, இந்த கோயில் போகும்போது அதை கவனிங்க, அவர் பேர் குளம் வெட்டிய விநாயகர். சரியா, அதனால சரி அப்ப இந்த நிகழ்வு நடந்திருக்கணும் அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியுது. சரியா, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலில் என்ன பண்ணுவார், கோயில் வெளியிலருந்தே வளமாக வந்து வணங்கிட்டு அப்படியே தன்னோட ஊரான ஆதனூருக்கு வந்துடுவார். சரியா, ஆதனூருக்கு வந்தவருக்கு இப்படியே அப்பப்போ வேறு வேறு கோயில்களுக்கெல்லாம் போவார், பெருமானை வணங்குவார், வெளியிலருந்தே வணங்குவார், வந்துடுவார். இது நடந்துகிட்டே இருக்கும். சரியா, அப்போ ஒரு நாள் அவருக்கு தில்லைக்கு போனோம், சிதம்பரத்துக்கு போனோம், போய் நம்ம பெருமானை வணங்கணும்னு ஆசை வந்துடும். சரியா, அந்த நினப்பு வந்ததுலேருந்து பெருமானை பற்றி நினப்பாக இருப்பார், பெருமானை நினச்சிட்டே இருப்பார். சரியா, எப்போ போகிறது அப்போ நினைப்பா, எப்படியும் உள்ளே போய் சாமியை கும்பிட முடியாது, சரி நாளைக்கு போவோம் அப்படின்னு தினமும் நினைப்பார். அதனால தான் அவர் பேர் நாளை போவார்னு ஆயிடுச்சு, அவரோட பேர் நந்தனாருங்கிறது நாளை போவார்னு ஆயிடுச்சு. சரியா, இப்படி நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன்னு நினச்சிட்டே மனசில் பெருமானை நினச்சிட்டே இருப்பார். சரியா, அப்புறம் என்ன ஆகுது, இதை நினச்சிட்டே காலம் ஓடுது, நாள் போயிட்டே இருக்கு, அங்கே போனாலும் சாமியை உள்ளே போய் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கிட்டே, ஆனால் போகணும் போகணும், நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். சரியா, ஒரு நாள் என்னாகும், ஒரு வழியாக கிளம்பி வந்துடுவார். வர்றவர் வழியில் கொள்ளிட நதி இருக்கு இல்லையா, அந்த கொள்ளிட நதியை தாண்டி இந்த பக்கம் தில்லைக்கு வந்துடுவார், தில்லையோட எல்லைக்கு வந்துடுவார். எல்லைன்னா என்ன, பார்டர் இல்லையா, அந்த எல்லைக்கு வந்துடுவார். வந்து நின்னானே அங்கே பார்த்தா அவருக்கு வந்து தில்லையை பற்றி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்காரு அவர். அவர் இது வரைக்கும் தில்லைக்கு போனதில்லை, ஆனால் தில்லையை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அங்கே வந்து தில்லை மூவாயிரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தில்லை மூவாயிரவர் வந்து தில்லை வாழ் அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து 3000 பேர், 3000 பீப்புள். சரியா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பெருமான் மேலே ஆறாத அன்புடையவங்க, பெருமான் பூஜை பண்ணுற உரிமை அவங்களுக்கு உரியது. சரியா, தில்லை கூத்த பெருமான் இருக்கார்ல, அவருக்கு பூஜை பண்ணுற உரிமை இந்த தில்லை 3000 பேருக்கு உரியது. அவங்க வந்து நம்மளை மாதிரி பள்ளிக்கூடத்தில் எல்லாம் போயெல்லாம் படிக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேத பாடசாலையில் தான் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அவங்க வேதம் தான் கற்றுக்குவாங்க, வேறு எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படியெல்லாம் படிக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து வேதம் மட்டும்தான் கற்றுக்குவாங்க, அதுவும் வேத பாடசாலையில் தான் கற்றுக்குவாங்க. அவங்க எப்படி தெரியுமா, நம்மளாம் வந்து கூத்த பெருமான் என்ன நினைக்கிறோம், சாமின்னு நினைக்கிறோம்ல, ஆனால் அவங்க வந்து தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் நினைப்பாங்க. அவங்க வந்து பெருமானை எப்போ தன்னோட அப்பா அப்படின்னு நினைப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தாத்தா அப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்க. பெருமானை வந்து அவங்க வீட்டில் அப்பா போலையும் தாத்தா போலையும் தான் அவங்க நினைப்பாங்க, குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவங்க நினைப்பாங்க. சரியா, அந்த தில்லை 3000 வந்து பெருமான் அவங்க பெருமான் மேலே அன்போடு எப்போதும் பூஜையே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த 3000 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளேயே தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்க வெளியில வேறவங்க இடத்துல வேற இடத்துல பெண் எடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க, தனக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. அந்த 3000 பேருக்குள்ளேயே திருமணம் செஞ்சுக்குவாங்க. இப்ப கூட அவங்கதான் நம்ம பெருமானுக்கு வழிபாடு பண்றாங்க. தலையை அப்படி நல்ல சீவி கொண்ட போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க அடுத்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்க, சிதம்பரம் கோயிலுக்கு போனா பாருங்க, நல்ல தலையெல்லாம் நல்ல சீவி, ஆண்கள் கூட நல்ல பெரிய கொண்ட வச்சிருப்பாங்க. அவங்க அவங்கதான் தில்லைவாழ் அந்தணர்கள், சரியா? அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் அங்க வந்து 3000 பேர் இருக்காங்க இல்லையா, அங்க 3000 வேள்வி குண்டு அமைச்சு ஒரே வேள்வி நடந்துட்டே இருக்கும் தில்லையில. தில்லையில எல்லா இடமும் அப்படியே சிவ மனம், எல்லா இடமும் அப்படியே வேதம் ஓதுவாங்க, அப்படி வேள்வி நடந்துட்டே இருக்கும். அந்த வேள்வி குண்டத்துல இருந்து வர்ற ஓம புகை அப்படியே நிறைஞ்சிருக்கும், எல்லா இடமும் சிவ மனம், சிவனை பத்திர சிவனை பாடுற ஒலி கேட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஊர். இதை வந்து அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு, நம்ம நந்தனார் கேள்விப்பட்டிருக்காரு. இன்னைக்குதான் அப்படியே வெளியில நின்று பாக்குறாரு, அந்த எல்லையில நின்று அப்படியே பாக்குறாரு. எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகள், அப்படியே வேத ஒலி, ஓமகுண்டத்துல இருந்து வர்ற அந்த புகை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு தில்லையில நான் எப்படி காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையிலே நின்றுவார். நின்றுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லையிலே வணங்கிட்டு அப்படியே சிதம்பரத்தையே ஊரோட வலம் வருவார். ராத்திரி பகலா நடப்பாரு, ஊரோட சுத்தி வரணும்னா எப்படி இருக்கும்ல, ஊர் எல்லையிலேயே நடந்துட்டே போவார். கோயில் எல்லைக்குள்ளே வராம வெளியிலே நடந்துட்டே போவார். அப்படியே நடந்து நடந்து நடந்து பெருமானுக்கு சுத்தி வலம் வந்துட்டே இருப்பார். ராத்திரி பகலா நடப்பாரு, அப்படியே டயர்டாகி ஒரு நேரம் அப்படியே சோர்வாகி அப்படியே ஒரு நேரம் படுத்துருவார். படுத்தவர் அப்படியே தூங்கிடுவார், சரியா? ஆனா மனசுல எல்லாம் சாமியும் உள்ள பார்க்கணும், சாமியும் உள்ள பார்க்கணும், எனக்கு தில்லை தரிசனம் எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும்னு அவர் மனசு அப்படியே ஏங்கி கிடக்கும், சரியா? அப்ப அந்த ஏக்கத்தோடையே அப்படியே தூங்கிடுவார். அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அவர் கனவுல வந்து உனக்கு தில்லை வாழ்ந்தனர்கள் நெருப்பு மூட்டி கொடுப்பாங்க, அந்த நெருப்பு குண்டத்துல நீ மூழ்கி நீ வந்து அந்தணனாகி வந்து என் திருவடிக்கு வா அப்படின்னு சொல்லுவார், சரியா? என்ன சொல்லிடுவாரு, நெருப்பு குண்டத்துல மூழ்கி இந்த உடம்ப விட்டு நீ வேற ஒரு அந்தணர் உடம்புல நீ வருவ, நீ உள்ள என் திருவடிக்கு வருவ அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் என்ன செய்வார் தெரியுமா, தில்லை வாழ்ந்தனர்கள் எல்லாத்தையும் போய் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னோட அன்பன் ஒருத்த என் மேல ஆறாத அன்புடையவ, ஆறாத காதலுடையவ, அவன் வந்து எல்லையில நிக்கிறான், என்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறான், ஆனா எல்லையில நிக்கிறான், நீங்க அவனுக்கு ஒரு நெருப்பு வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி என்ன சொல்லிடுவாரு, எல்லா தில்லை வாழ்ந்தவர்களோட கனவுல போய் சொல்லிடுவாரு. அப்போ அவங்க எல்லாம் முடிச்சு பார்ப்பாங்க, அப்படியே சாமி சொன்னது ஞாபகம் வரும், அவனை எல்லாரும் சரி நம்ம சாமி சொன்னதை நம்ம கண்டிப்பா செய்யணும், நம்ம சாமி சொல்லியிருக்காரு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லைக்கு வருவாங்க. வந்து பார்த்தா நம்ம நந்தனார் இருப்பாரு, அவர்கிட்ட வந்து உங்களை வந்து நாங்கள் கூட்டிட்டு போக வந்திருக்கோம், உங்களுக்கு நாங்கள் நெருப்பு அமைச்சு கொடுக்குறோம், நெருப்பு குண்டு அமைச்சு கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தில்லை வாழ்ந்தவர்களாக என்ன பண்ணுவாங்க, நந்தனாரை உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த எல்லைக்குள்ளே வருவாங்க. வந்து கோயிலில் வந்து தெற்கு வாசலுக்குள்ள தெற்கு கோபுரம், சவுத் சவுத் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த மதில் சுவருக்கு வெளிப்பக்கத்தில் அந்த ஓம குண்டை அமைப்பாங்க, அந்த பெரிய குண்டம் மாதிரி அமைச்சு அதில் பூரா நெருப்பு நிறைச்சிருவாங்க, சரியா? செஞ்சு அப்படி நெருப்பு குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த இடம் இப்போ கூட என்ன பத்திரமா பேரில் இருக்குது, ஓமக்குளம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. தில்லையில சிதம்பரத்தில் தெற்கு கோபுரத்து பக்கத்தில் அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளி பக்கத்தில் ஓமக்குளம் அப்படிங்கிற பேரில் இப்போ கூட அந்த இடம் இருக்குது, சரியா? அப்படி நெருப்பு அமைச்சு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம நந்தனார் வந்து நெருப்பு அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகும், அப்பாடா எனக்கு விமோசனம் கிடைச்சிச்சு, அப்பா விமோசனம் கிடைச்சிச்சு, எனக்கு என் சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஆனந்த குத்தாடுவாரு. எல்லாரையும் வணங்கி என்ன பண்ணுவார், அப்படியே பெருமான் திருவடி அப்படியே மனசுல நினைச்சு கையை அப்படி தலைமையில கூப்பி பெருமான் திருவடி அப்படியே நெஞ்சில நிறைச்சு அப்படியே அந்த ஓம குண்டத்துக்குள்ள இறங்குவார், சரியா? அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள இறங்குவார். அப்படி இறங்கினோடனே என்ன ஆகுது தெரியுமா, அவரோட உடம்பு அப்படியே மாறி அப்படியே பொன்னாலான உடம்பு மாதிரி வந்துடும். ஏன் ஒரு முனிவர் போல வருவார் வெளியில வரும்போது. வெளியில வரும்போது ஒரு ஜடாமுடி இருக்கும் அவருக்கு, ஒரு பூணூல் போட்டிருப்பாரு, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பொலிவு, அப்படியே பொண்ணு மாதிரி தக தக தகன்னு இருக்கும். அப்படி ஒரு முனிவர் மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, ஒரு அந்தனர் மறையெல்லாம் வேதங்கள் எல்லாம் கற்று அந்தனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள போல அவர் வெளியில வருவார். வெளியில வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே அதிசயம் ஆச்சரியம். என்ன பண்ணுவாங்க, அந்த 3000 தில்லை 3000 நிக்கிறாங்களா சுத்தி, அவங்கெல்லாம் அப்படியே வணங்குறாங்க. இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம் அப்படின்னு. அங்க சுத்தி நிறைய அடியார்கள்லாம் நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படியே தாழ்ந்து வணங்குறாங்க, தரையில விழுந்து வணங்குறாங்க அவரை நந்தனார. சரியா வணங்குறாங்க. அப்படியே தேவர்கள்லாம் அப்படியே இசைக்கருவிகள் எல்லாம் ஆசிக்கிறாங்க. தேவலோகத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் மேல இருந்து அப்படியே பூமாறி பொழியிறாங்க. எல்லாம் ஆச்சரியம், எல்லாருக்கும் என்ன வியப்புல கண் விரியுது. அந்த மாதிரி எல்லாம் பேச்சு இல்லாம நிக்கிறாங்க இந்த அதிசயத்தை பார்த்து. இப்ப என்ன பண்றாரு நம்ம நந்தனார், அப்படியே அந்த அந்தனர் திருவுருவம் கிடைச்சிருச்சு இல்லையா, அந்தனர் உருவம் கிடைச்சிருச்சு. அப்படியே வணங்கி அந்த தெற்கு கோபுரத்தை வணங்கி அப்படியே மடமட மட மடமடம் கோயிலுக்குள்ள போவார். சாமியை பார்க்கணும், அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லையா, ஏக்கம், எவ்வளவு நாளா அப்படியே அணை போட்டு வச்சிருந்த ஆசை இல்லையா அது. அதனால மட மட மடமடன்னு அப்படியே உள்ள போவாரு. உள்ள போனவர் அப்படியே சாமிகிட்ட உள்ள கலந்துருவார். யாரும் அவரை பார்க்க முடியாது. எங்க போனாரு எங்க போனாரு எல்லாரும் தேடுவாங்க, எங்கேயும் அவர் இல்லை. அப்படியே சாமி திருவடிக்குள்ள போயிட்டார். சரியா, நந்தனா இப்படி தில்லையில அப்படியே சாமியோட இரண்டரை கலந்துட்டார். சரியா, இப்போ இந்த நந்தனாரை வந்து நம்ம மனசார நினைச்சுக்கணும். இதுல வந்து ஆதனூர் பார்த்தோம்ல, அவர் பிறந்த ஊர் ஆதனூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயில்லையும் நந்தனாருக்கு ஒரு சிலை இருக்கு. சரியா, அப்புறம் திருப்புன்கூர், அதான் நம்ம நந்தி ஓரமா வழி விட்டுச்சு இல்லையா, வழி விட்டு சாமி வணங்கினார் இல்லையா நம்ம நந்தனார். அந்த கோயில்லையும் அந்த தேரடி பக்கத்துல வெளி வெளி கோயில்ல வெளி பிரகாரத்துல நம்ம நந்தனாருக்கு ஒரு சிலை இருக்கு. சரியா, அதெல்லாம் நீங்க அடுத்த ரூபா போனீங்கன்னா அதை கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா, அந்த இடத்துல அந்த அவர் வச்சிருக்க அந்த சிலையை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நேர பார்த்தா சாமியை நேர வழிபட முடியும். ஏன்னா அவர் அப்படித்தான வழிபட்டாரு இல்லையா, நந்தி விலகினோடனே சாமியை நேர வழிபட்டாரு இல்லையா, அதே இடத்துல அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. சரியா, அதையும் நீங்க அடுத்த ரூபா போனா கவனிக்கணும். அப்புறம் தில்லையில தெற்கு கோபுரத்து பக்கத்துல ஓமக்குளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு பார்க்கணும். சரிங்களா, இதெல்லாம் அடுத்த செய்வீங்களா. சரி, இப்ப நம்ம நந்தனார் திருவடியை வணங்கிக்குவோம். சரியா, அன்பு இருந்தா போதும், அன்பு ஒன்ன மட்டும்தான் நம்ம சாமி பாக்குறாரு. சரிங்களா, இதனால நம்ம சாமிகிட்ட அன்பா இருக்கணும். அந்த அன்பு சாமி தான் நமக்கு தரணும். அவர்கிட்ட அன்பு செய்யறதுக்கும் சாமி தான் நமக்கு அருள் செய்யணும். சரியா, அதனால சாமிகிட்ட நம்ம விண்ணப்ப வைக்கும்போது, சாமி நந்தனார போல உங்க மேல அன்பு வைக்கணும், கண்ணப்ப நாயனார போல அன்பு வைக்கணும், காரைக்கால் அம்மையார போல அன்பு வைக்கணும் நானு அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைக்கணும். சரிங்களா, சரிங்களா, சரி, நம்ம எல்லாரும் அதை செய்வோம். சரியா, நமக்கு சாமி அருள் நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா, சரி, நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்,
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. கௌரி இவ்வாறு தன்னுடைய புகுந்த வீட்டில் சிவபெருமான் திருவடிகளுக்கு அன்பில்லாதவர்களாக இருந்து பெருமானை வழிபடுவதற்கு இடையூறாக இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு நாள் அந்த மாமனும் மாமியும் கணவனும் வெளியூரில் ஒரு திருமணம் பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். கௌரியை கூட்டிச் செல்வார்களா, அங்கேயே வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்லுகின்றார்கள். இதோ அவர்கள் இல்லத்தில் அன்று என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம்.
3: நம்ம வெளியூர் போய் கல்யாணம் பாத்துட்டு வரணும். இவளை இப்படியே விட்டுட்டு போனா சாம்பல பூசிட்டு வந்துருவா, வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருவோம்.
4: அங்க இருக்க நீ அம்மையே, ஆலவாயன் பெருமானே, என்ன கொடுமை இது! உங்கள் திருவருளை பேசாத ஒவ்வொரு நாளும் வீண் நாளன்றோ? வாழ்வின் பயனை அடைவது சிவ பூஜையால் அன்றோ? இங்கு உன் பூஜையும் செய்ய இவர்கள் விடமாட்டார்கள். நடமாடும் கோயிலாக விளங்கும் சிவனடியார் பெருமக்கள் தம் சிவ வேடத்தை வணங்கி அவர்களுக்கு அமுதிடுதல் அன்றோ இல்லறத்தின் பெருமை? இறைவா, உன் அடியார் முகம் கூட காணாத நிலையில் உள்ளேனே சொக்கநாதா.
5: சிவசிவா, சிவசிவா, சிவசிவா, சிவசிவா.
4: சிவசிவா சிவசிவா.
5: சிவபெருமான் திருவருள் உனக்கு உரித்தாகு அம்மா. பல நாள் பசி இந்த வீடின் கொடுமையில் மிகவும் களைத்து விட்டேன். எனக்கு உணவளிப்பாயா அம்மா?
4: ஆஹா, பாலைவனத்தில் சென்று கொண்டிருப்பவனுக்கு சோலை தெரிந்தாற்போல எனக்கு தங்களின் சிவவேட பொலிவழகு கண்களெல்லாம் நிறைவிக்கின்றது. ஆஹா, என்ன சொன்னீர்கள்? பசியா? அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈதலை விடவும், பிரான் திருக்கோவில் சிகரம் ஆயிரம் செய்திலினும் ஞானிக்கு ஒரு பகல் உணவளிப்பதன்றோ சிறந்தது. ஆனால் பெரியோரே, என்ன நான் செய்வேன்? என் புகுந்த வீட்டார் வீட்டினை வெளியே பூட்டி சென்று விட்டனர். எவ்வாறு நான் அமுதளிப்பது?
5: உன்னுடைய கரம் பட்டதும் கதவு திறக்கும். நீ தாமதியாது என் பசிக்கு உணவளி.
6: கௌரி தொட்டவுடன் கதவின் தாள் திறக்கின்றது. அன்போடு அந்த முதியவராக வந்துள்ள சிவபெருமானை அழைத்துச் சென்று உணவு பரிமாறுகிறாள்.

0: இறைவர் அந்த உணவை உண்டவுடன் இளைஞராக மாறுகின்றார். கௌரி திகைத்து ஒதுங்கி நிற்க அப்போது புகுந்த வீட்டினர் வருகின்றனர். கற்பிற்சிறந்த நங்கையான அந்த கௌரி திகைத்து செய்வதறியாது ஒதுங்கி நிற்கிறாள். அந்த நேரம் பார்த்து அவளுடைய புகுந்த வீட்டினர் வருகின்றார்கள்.
1: கௌரி, கௌரி, கௌரி, கௌரி.
2: கண்ணுத பெருமானே.
0: கௌரியின் பதைப்பதைப்பைக் கண்ட இறைவர் அவளை என்றும் கைவிடுவாரோ? அவள் புகுந்த வீட்டினர் வரும் முன்னர் பச்சிளம் குழந்தையாக ஆகிவிடுகின்றார்.
1: என்னடி இது குழந்தை, எங்கிருந்து வந்தது?
2: அம்மா, தேவதத்தனின் மனைவி இக்குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றாள்.
1: ஓஹோ, எரியாடம் ஊருத்திரனுக்கு அன்பு பூண்டவன் குழந்தையா நம் வீட்டில் சேர்த்தாய்? போடி, நீயும் இந்த பிள்ளையும் என் கண்முன்னே நிற்காது, எங்காவது போய்விடுங்கள். உனக்கு இந்த வீட்டில் இனி இடமில்லை,

0: தெருவில் தள்ளப்பட்ட கௌரி இறைவர்தம் திருமந்திரத்தை ஜபிக்கிறாள். அவளுக்கு இப்போது ஏது கலக்கம்? உடனே வந்திருப்பது பெருமானன்றோ? பெருமான் என்றேனும் தன்னுடைய அடியவராகிய அந்த கௌரியை கைவிடுவாரோ? அருகில் இருந்த அந்த குழந்தை வானில் உமையோடு இறைவனாக காட்சியளிக்கின்றார். கௌரிக்கு தானர்க்கு அரிய பேரு. பெருந்தவமா முனிவர்கள் எல்லாம் எந்த காட்சியைக் காண பெருங்காலம் தவம் முயல்கின்றார்களோ, அந்த காட்சி கௌரியம்மைக்கு அற்புதமாக அவள் அன்பின் பயனாக உமையோடு இறைவன் காட்சியளிக்கிறார்.
1: கௌரி, நீ அன்பை மெச்சினோ,
0: நீ பார்வதியின் வடிவை பெறுவாயாய், உன் புகழ் உழைத்துவோம்.
1: அடியார்க்கு எளிவந்த ஆலவாயன்னல் திருவடிகள்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: மேகம் இறைவன் இறையடியை இறந்தற்று ஒளிரும் எளிஞானவோ யோகமடைந்து சிவமாக ஊனம் அடைத்து முடிந்தது. அதனால இப்படி சிவஞான தானத்தை செய்தவர்கள், இப்படி சிவன் நூல்களை வாசிப்பவர்கள், அதை யோசிப்பவர்கள், அதை யோசிப்பவர்கள், நேர்த்திப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் சிவலோகம் சேர்ந்து பூமியிலே வந்து பிறந்து அதற்கு மேலே சிவஞானத்தை பெற்று இரண்டற்று உயிர்வார்கள். இரண்டற்றுதான் சொல்றது, இரண்டற்று இரண்டா ஒன்றா சிவனும் சிவனும் சேர்ந்தால் அத்துவதும் சொல்றது. இரண்டா ஒன்னா ஒன்றுமல்ல இரண்டு மல்லன்னு சொல்றது. சிவன் வந்து சிவத்தோடு சிவன் சேர்த்து விட்டா சீவனும் சிவனும் ஒன்னா ரெண்டா? எப்படி ஒன்னாகும்? சிவன் சிவன் தான் சிவன் சிவன் தான் எப்போதுமே எப்போதுமே சீவன் சீவன் தான் சிவன் சிவன் தான். இப்ப ரெண்டா இல்லையா? ஒன்னா தானே ஒன்னு வல்ல ரெண்டு வல்ல ஒன்று வல்ல இரண்டு வல்ல. ஆகையினால் தன்மையினாலே இரண்டா இருக்கும், கலப்பினாலே ஒன்றா இருக்கும். அது அத்துவத முக்கியம்னு சொல்றது. ஆகையினாலே இப்படி மலமாயா கர்மங்கள் எல்லாம் கெடும்படி சிவத்தோடு கலப்பார். இப்படி ஞானவாரியம் ஜீவிதியும் சிவாச்சிரமம் ஜீவிதியும் நடத்துகிறார். சிவாச்சிரமம்ங்கிறதுனா சிவஞானிகளுக்கும் சிவனடியார்கள் சிவ யோகிகள் தங்கிக் கொள்ளுவதற்காக அமைத்துக் கொடுக்கிற மண்டபம் மடம். மடம் அது சிவாச்சிரமம். இப்ப மடம் இருக்குன்னா அது சிவாச்சிரமம். மடம் இருக்கு, அந்த இடத்துக்கு சிவாச்சிரமம். அது நிம்மலனாகிய சிவனுக்கு செய்த சிவாகமத்தை மாணாக்கருக்கு உபதேசிக்க இயல்பினுடைய சிவஞான தானத்தை அதன் விதத்தையும் அந்த வேலையும் கற்போருக்கு உலகமெல்லாம் நிறைந்து நிற்கும் கீர்த்தியும் ஒப்பில்லாத போக வேதங்களும் பூமியில் வாழும் செயலை அனுமதித்து நிறையாத விடுதலை பெற்றோரும் ஞானும் பரவாத முத்தி உண்டாகும் பொருட்டு சொல்லும் மே சிறந்த எல்லையுடைய சிவாச்சரணம் செய்யும் விதியையும் உனக்கு சொல்லு கொள்கிறார். சிறக்கச் செய்க திருவெல்லை சிறிய குடைய திருமதிலும் புறத்தே எழிலார் குளிலதனை அது நன்றாக மதிலும் அது நல்ல எல்லையிலே அந்த அந்த மண்டபத்தை கட்டி அதுக்கு பக்கத்துல நல்ல நந்தன வனங்களை வைத்து அவன் பூஜைக்க வேண்டிய திருத்தத்திலிருந்து மடைப்பள்ளியிலிருந்து மற்ற சௌகரியங்கள் இருந்து எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார். அந்த அதனாலதான் இத்தனை மடங்களும் உண்டாயிருக்கிறது, இத்தனை மடங்களுக்கு அத்தனை வசதி இருந்தது. இந்த உண்மை எல்லாம் உணர்ந்த பெரியோரிடம் போயிருந்தான் அவனும் சுத்தரிசி வச்சிருக்காங்க உடம்பு. இப்ப இருக்கிறவன் நல்ல சௌரியமா போச்சு, அப்ப எழுதியிருக்கிறது இப்ப இருக்கிறவனுக்கு சௌரியமா போச்சு வழங்குற. அப்ப தெரியாம எழுதி வச்சுக்கிட்டேன், இப்ப தெரிஞ்சவன் சாப்பிடுறேன். ஆகையினாலே இப்படி பொய்கைகளையும் அரை அதை சூழ மலை போன்ற கோபுரத்தை விட்டு நீங்கள் திருமறந்ததையும் சிறக்கும் முடிச்சிருக்க உரைத்த புரிசை உண்ணாலாம் உப்பிலாமலன் உரைத்த உரை தரித்தும் விரித்தும் தக்கார்க்கு தாளாரலமை தலைமையவர் இருக்கும் கடக மண்டபம் ஏற்றிடுங்க. பெரியோரவை அரிக்கும் அரிக்கும் அரிக்கும் அரிக்கும் அயன்கணக்கு அரியானடியே அடைவாரு. அரிக்கும் மறிக்கும் அயன்கணக்கும் அரிக்கும் மறிக்கும் அயன்கணக்கும் என்னமா சொல்றாருப்பா. மாலும் பிறந்திறக்கும் பரமனும் தேடுதற்கரிய, பிறந்து இறக்கும் பரமனும் தேடுதற்கரிய, சிவனது ஸ்ரீபாதத்தை அடைய கருதுவார், சிவபெருமானுடைய திருவடியை அடைய எண்ணுவோர்கள் முன்னர் கூறிய முதலாவரணத்துக்கு நடுவாக நியமித்த எல்லையில திருமடத்தினை மூன்று நிலமாக எடுத்து அதன் மேலே நிகழ் இல்லாத நிகழ்வாகிய சிவன் அருள் செய்த சிவாகரங்களை தன் உள்ளத்தின்கண் தரித்தல் பண்ணி அவற்றின் பொருளையும் தற்காற்று குறித்து கூறியும் மேலாகிய நிலைமையுடைய பிரிவு விழுந்தனுடைய இருக்கும் கல்வி என்ற கடக மண்டபத்தை அழகு வரச் செய்க அப்படிங்கிற இப்படி எல்லாம் அந்த சிவஞான தானங்களை சொல்லி சிவஞான நூல்களை பாதுகாப்பு சொல்லி இதற்கு மேலே இப்படி சிவாச்சரணத்தை கொஞ்சம் கூடுதலா சொல்றாரு. இப்படி எல்லாம் இந்த சிவஞான தான வயலிலே சொல்லி முடிக்கிறாரு. இப்படி சிவாச்சிரமத்தை செய்து கொடுப்பீர்களாக. முன்னர் கூறிய கல்வி என்ற களத்துக்கு அது கழகம்னு, அந்த கழக மண்டபங்கிறது ஆசிரியன் இருந்து சொல்லுகின்ற இடம், சீடர்கள் இருந்து கேட்கின்ற இடம், கேட்கின்ற இடம் கழக மண்டபம். அதற்கு மேலே கல்வி என்ற களத்துக்கு மேலான ஐந்தாவது நிலத்தினை ஆன்மாக்கள் பாசவனைக்கு பகைவனுமாய் நாததுவம் கடந்தவனுமாய் யாவராலும் காணமாத கர்த்தாவுமாய் கல்லாலின் கீழ் எழுந்தருளி இருந்து தேவதுகளுக்கெல்லாம் புதற்க முதலிய குற்றங்களை நீக்கி நிறைந்த ஞானத்தை உதவும் வேதாகமங்களை உபதிசித்து தட்சிணாமூர்த்தமாய் சிவனுக்கு ஆலயமாக செய்யும். பிரதானம் தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருக்கணுங்கிறார் மடத்தில், தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருக்கணுங்கிறார் அவர் தானே இப்படி சொன்னவர், சொல்லாமல் சொன்னவர். அதற்கு மேலே அந்த சிவாச்சிரமத்தை சூழ அபிமுகங்களாக பாகசார முதலிய எட்டினையும் விலோமமாக கட்டுமுறை உணர்த்துகின்றார். அதற்கு மேலே மடைப்புள்ளி அக்னிகாரியம் பண்றது, திருமஞ்சன் எடுக்கிறது, மற்றைய பொருள்ல வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மண்டபங்களை கட்டுன்னு சொல்றார். சரி, அதற்கு மேலே மடத்தின் தட்சிணாமூர்த்தத்தை தாவிக்கும் தரம் உணர்த்துகின்றார். அது எப்படின்னா தட்சிணாமூர்த்தத்தை சிலை முதலியவற்றால் திருமேனி கொண்டு படியாகிய வந்த தட்சிணாமூர்த்தி தம்பிரானார்க்கு ஏற்கும்படி சிவாகங்களில் விதித்த வண்ணம் திவாத கண்மம் மற்றும் உள்ள பதிட்டா கண்மங்களும் பத்தியினார் செய்து எந்த காலத்திலும் மகாபூஷன் நடக்கும் வண்ணம் விலை நலங்களும் பொன் முதலிய நிதிகளும் கொடுத்து தங்களிடத்தில் உண்டாகிய ஆன முதலிய குற்றம் வரும்படி யாவருக்கும் தோன்றாமல் அவரவர் உள்ளத்திற்கும் துணைவனை தோத்தனமும் செய்து வணங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி அமைத்து அந்த மூர்த்திக்கு பூஜை எப்போதும் நடக்கும்படியாக விளைநல முதலானதெல்லாம் கொடுத்து வணங்க. ஆசிரியருக்கும் மற்றும் உள்ளாருக்கும் உபகரிக்கும் தரம் குறவன்றனுக்கு நிதி முதலும் கொடுத்து குன்றா குணம் முழுக்க வரதனுடைய வேதியிற்கும் விளைவார் பதமும் இசைவிக்க அயால குறவனாய் ஆசிரியனுக்கு நிதி முதலானதும் கொடுத்து அயால குணம் ஒழுக்கம் குன்றாதவளாயிருக்கின்ற வேதியர்களுக்கும் விதம் விளைவார் பதமும் இசைவிக்க அவர்களுக்கு அன்னம்பான அதி முதலான தர்மங்களை செய்ய பரமன் அடியார் அவரது பக்கம் பங்குகாலர் பாலர் உடல் அயால பரமனுடைய அடியாரலாய் சிவனடியார்களுக்கும் அயால குருடர் மொடவர் பாலர்கள் நோயுடையவர்கள் முதலானவர்களுக்கும் வேண்டிய உபகாரங்களை செய்வாயாக. இப்படி சிவபுரம் செய்தார். அதுக்கு சிவபுரம்னு இருந்த மடம் கட்டி கொடுக்கறதுக்கு சிவபுரம்னு சொல்றாரு. சிவபுரம் செய்தார் பெரும்பயணத்துக்கொண்டார் செய்தார் சரக்க சிவபுரத்தை சிற்ப உரையில் திகழ்கிறார். சிற்பசாத்திரப்படி செய்தவர்கள் எய்தார் பிறப்பில் மறுபடி பிறக்க மாட்டார். சிவரோகம் எய்தி போகம் இனிதறிந்தி எய்தா வினையும் ஆணவமும் மீயாமாய் ஈடுபடவே மெய்யாம் பரமவித்தையுடன் விமலன் கமலம் வருவரே. சிவபுரம் செய்த தச்சன் முதலாயினார் ஆகிய உயர்தனையோ அதற்கு உபகரணமாகிய அதிரணைய அடையும் பலம் நடத்துகின்றார். அந்த சிவபுரத்தை செய்கின்றவன் இருக்கிறானே தச்சன், தச்சன் கொத்தனார் இவெல்லாம் சிவலோகத்துக்கு போவான் கூலி வாங்கி செஞ்சா கூட. அதுக்கு கல் மண் செங்கல் சிமெண்ட் எல்லாம் கொண்டுட்டு வருது பாரு வண்டி மாடு. அந்த மாடுகளுக்கு சிவம், அந்த மாடுகளுக்கு சிவம், சிவாலயத்துக்கு திருமடத்துக்கு துண்டு செய்கின்ற வேலை செய்கின்ற ஐயருக்கு பிராணிகளாக இருக்கிற மாடுகளுக்கும் எவ்வளோ, அதுக்கு ஏவல் செய்கிறவன் எல்லாத்துக்கும் எவ்வளோ. சிவபுரத்துள் ஜன முதலிய அடைந்தோர் பெரும் பயன் உடுத்துகின்றார். அழகான அடைவதற்கரிய சிவநகர் உட்பிறந்தவரும் நின்ற நிலை தவறாத ஒருமைப்பாட்டின் பெருமையுடன் உறைந்தார். சிவபுரத்தில் இருப்போருக்கு அன்னமும்
4: இன்னமும் கொடுத்தாரும் அத்தலத்தில் வடித்தாரும் தலத்தில் உடல் விட வேண்டும் என்று கருதினாரும் அதுக்குரிய இவரெல்லாம் யாவருக்கு மேலோராம் தலைமை எழுதி சிவலோகத்தடைவார். அந்த சிவபுரம் என்கின்ற அந்த மடம் இருக்கின்ற ஊரிலே, மடம் இருக்கின்ற ஊரிலே, சிவாலயம் இருக்கின்ற ஊரில், இந்த மாதிரியான தானங்களிலே மறித்தவர்கள், அங்கே தானம் செய்தவர்கள், அங்கே சிறந்து அயால இருந்து காலத்தை கழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் எல்லாம் சிவலோகத்து போவார்கள். அதையால அதை பணிபவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாம் வந்து வினையை அறுத்து விடுவார்கள், யமனை கோபிப்பார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றாரு. இந்த ஆளுகதான் யமனை கோபிக்கிறவன் தான். யாரு? சிவப்பணி செய்த சிவாலயம் சிவமடத்துக்கு திருமடத்துக்கு தொண்டு செய்தவர்கள் யமனை கருப்பார்களாம், யமனை கருப்பார்களாம் அப்படிங்கிறார். சிவத்தலங்களில் சென்று சிவபூஷ முதலாயின செய்தார் பெரும்பயன, அதில் இருக்கும் தபோதனங்கள் சரீர வினிகளை மருந்து முதலியவற்றால் ஒழிக்கும் ஒரு பெரும்பயனும் உணர்த்துகின்றார். அதாவது சிவபூஷ சிவாலயங்களிலே சென்று செய்தவர்களும் அதற்கு மேல அங்கே இருக்கின்ற தபோதனங்கள் அடியவர்களுக்கு உடம்புக்கு பீடம் வந்துருச்சுன்னா அதுக்கு வேண்டிய உபகாரணங்கள் செய்து மருந்து முதலியனை கொடுத்து வைத்தியம் செலவு பண்ணி அந்த வினியை நீக்கிறவர்களும் சிவலோகத்துக்கு செல்வார்கள். ஆக்கே நோயால் உதரத்தாலும் அரும வயதனை அருந்தவர்க்கு போக்கு உப்பார் அவர்தாகவும் பொருந்தி போகும் சிவபுரியும் நீக்கி பறந்து நிலைமிசையே நில்லாதுடலம் என நினைந்து நோக்க நோக்கற்கரிய பரமசிவன் ஒன்றாரடைவர் நோயரவே. அதனால இப்படி சிவனுக்கும் சிவாலயத்துக்கும் திருமடத்துக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்தவர்கள் உபகாரம் பண்ணினவர்கள் அவர்களுக்கு வந்து பிணிய போக்குவர்கள் தானம் செய்பவர்கள் எல்லாரும் சிவலோகத்தில் சென்றிருந்து போகங்களை துய்த்து அது தொலைந்தவாறை பூமியின் கண் வந்து பிறந்து யாக்கை நிலையுதலின்மை என்று உணர்ந்து தம்மை அனாதியை தொடர்ந்து வரும் ஆணவ முதலிய பிணிகளின் நீங்கு வண்ணம் யாவராலும் நாடுதற்கரிய பரமசிவனது வலியினுடைய ஸ்ரீபாதங்களை அடைவார். இப்படி சிவஞானதானவியல் ஓரளவு பூர்த்தியாகியது. இது முடிச்ச உடனே ஒரு தோத்தர ஒரு வழக்கமா ஒரு தோத்தரம் பண்ணுவார். யாரு? இந்த ஆசிரியர். இப்படின்னு சிவஞான தானத்தை சொன்னான். சொன்னவன் கேட்டவன் மலையமுனி, கேட்டவன் மலையமுனி எந்த சிவஞான வித தாரணமும் அசைத்தான். இப்படி சந்தத்தில் போடுவார். எந்த சிவஞான வித தாரணமும் அசைத்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தான். குன்றவர்னா அந்த மடக்கொடினா வள்ளி, குன்று குன்று வள்ளி மலையில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாள்ல, குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தார். வென்று போல நைந்து நெய்யும் வெய்யவேன நெய்ய நின்ற முனி அன்றுணர நிற்குண நினைவு என்றதை முடிச்சு அதுக்கு மேல மடக்கணியாக ஒரு ரெண்டு பாட்டு பாட பாட்டா சொல்லிடுறேன், பாட்டா சொல்லிடுறேன். அது எப்படின்னா மடக்கணினி வேறு, ஆறுயிர் வேறன வாயவானே, ஆரண மோதிய வாயவானே, சாரண நாடிய சற்பொருளே, தனையொழிந்தின் மய சற்பொருளே, பூரணனாகி புருவிலியே, புறம் அவை மாள புருவிலியே, அருமேனாத விடத்தினே, அருந்திய ஆல விடத்தினே. பொருள் நிறைய இருக்குதுல இருக்கட்டும். கங்கை தன்னை சடையில் கரத்தனே, கரிசி போக்கிடும் மஞ்ச கரத்தனே, மங்கமுப்புறம் செய்தவை வாழியே, மதித்த மூவரையங்குறவாளியே, சிங்கந்தன்னை உரித்திடும் தீரனே, ஜனன சாகர தேற்றிடும் தீரனே, அங்கந்தன்னும் மாதை அறுக்கவே, அம்மவானவ மாதை அறுக்கவே, காலனை உருள கால்விடுகடி கடல் வேணும், பாலனை அருளி பாசமதகள பறிவோடு, மாலதன்னிழல் உற்றாரணம் முனிவர் கருளாய்மை, சீலன துறையை தேரர் முகனை செறிவோமே. இது முருகன் புதி, அகத்தியர் ஒரு புதி, அரியன் அரிதற்கு அரியணை, அமரக்கு அமிர்திய கருவிய கடுமுற்பருகிய கருணை கடலானை, பரமனை அரவ கரையனை விரவ பரிவானை, புருகடல் புணர பொதிமலை முனிசொர் புகழ்வாமே. இப்படி அகத்தியருக்கு தோத்திரம். ஆகையினாலே இந்த ஆசிரியர் சிவஞான தானவையரிலே இப்படி சிவஞான நூல்களை தயாரிப்பதும் அந்த நூல்களை போஷிப்பதும் பூஷிப்பதும் போஷிப்பதும் பூஷிப்பதும் நேசிப்பதும் வாசிப்பதும் கேட்பதும் அதே அன்பர்களுக்கு தானம் செய்வதும் பூசை செய்வதும் முதலானதெல்லாம் பெரிய உயர்ந்த ஞான தானம் என்று சொல்லி பரம தர்மாதியில் சிவபூசியை சொல்லி, பரம தர்மாதியில் சிவபூசியை சொல்லி, அடுத்தாற் போல சிவபூசியை சொல்லுகின்ற அந்த நூலை பற்றி சொன்னார். பெரிய ஒரு நுட்பமானது. செவ்வூசை முதல்ல பரம தர்மாதி பரம தர்ம தர்மங்கள் இல்ல, பரம தர்மம் என்றால் மிக உயர்ந்த தர்மம். அது என்னன்னு கேட்டா அதான் செவ்வூசை என்றார். அந்த செவ்வூசையை சொல்லுகின்ற நூல் எது என்று கேட்டால் சிவாகமம். அந்த சிவாகமத்தையும் சிவாகமத்தை சார்ந்த நூல்களையும் நன்றாக பாதுகாப்பதும், அவைகளை நன்றாக நல்லவர்களுக்கு தானம் செய்வதும் வாசிப்பதும் பெரிய சிவபுண்ணியம், சிவஞான தானம் என்று சொல்லி அந்த சிவஞான தானத்தினாலே சிவலோகத்தை பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிறப்பு தானமாயிருக்கின்ற சிவஞான தான பெயரை சொல்லி முடிக்கிறார் இந்த ஆசிரியர். அதனால நம்மால் இயன்ற வரையிலும் சிவநூல்களை நல்ல அன்பர்களுக்கு அயால வாங்கி கொடுப்பது, அதை பூசிப்பது தினந்தோறும். ஒவ்வொருத்தரும் வீட்டிலையும் சிவன் புராணங்கள் இருக்கணும், சிவ தோத்திரம் இருக்கணும், சிவ சாத்திரங்கள் இருக்கணும். அதுக்கு தினந்தோறும் அயால் பூசையும் போது ஒரு பூ போட்டு பூசை விடும் போது கற்பூரம் கட்டால் தீர்ந்து பூச்சி, அதுக்கு தனியாக ஒன்றும் மனக்கடலாம் இல்லை. அது மாதிரி கட்டாயம் செய்ய போகணும். அப்படி செய்வதனாலே நமக்கு சிவலோகம் கிடைக்கும், சிவபெருமான் திருவுள் உடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தாலாம் இடர்கடலுமா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயரும் இல்லையே என்று சுந்தர சுல்மா போல புண்ணும் வெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையின் விளையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர படிப்பானை, இன்னதன்மையை நின்றொரு என்ன எம்மானை இடிவந்தவரானே, அன்னவைகும் வயற்படனத்து அணி ஆதூரானே மறக்கலுமாமே என்றார் போல அவனை மறவாமல் இருக்கின்ற பெரும்பேற்றை நமக்கு தருவான் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி

0: மறிவடஞ்சுரக்கவண்ணன் கோன்முறை அரசு செய்ய குறவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்களோங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மை கொள் செய்க நீதி விளங்குக உலகமில்லா நம பார்வதி
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

மகவளர்ந்து பாடல் ஒன்று அறிந்திடுந்தரணியினை இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்வடைத்த திருத்தொண்ட தொகையடியார் சொல்லும் போற்றி கொல்லையவர் புறாணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர்

Oh,

கருப்பிடராகிய அமரராளருடைய முதுகுகளையினாலே இன்று பெரிய புராணத்திலே களரி தெரிவார் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். களரி தெரிவார் என்பவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய சிறப்பும் அவருடைய பக்தியும் அவருடைய சொந்தும் அவருடைய நட்பும் யுகத்தில் நல்ல நட்பு கிடைத்தது, அவருக்கு நல்ல பூசை கிடைத்தது,

0: நல்ல பதவி கிடைத்தது எல்லாமே அவருக்கு நல்லதா கிடைக்கும். மறைநாட்டு மாவீட்டிருந்த குறிஞ்சரப்பில் மன்னன் தொன்மை மறைநாட்டு பாவீட்டிருந்த பல்குவளார் பயிலும் இயல்பில் படம்பரிதார் சேவீட்டிருந்தார் திருவஞ்சை கடமும் நிலவி சேரர்குல கோவீட்டிருந்த முறை உரிய குலக்கோமோடு குடும்போடு. அதனால அது மலைநாடு திருவஞ்சக்கலை என்கின்ற தேவார பாடல் சுந்தரமூர்த்தி அவரின் தேவார பாடல் பெற்ற தலைமுடையது. அவர் சேர அரசர். அவரை ஆட்சி பண்ணியது குடும்போடு என்கின்ற திருவஞ்சக்கலத்துக்கு பக்கத்தில் சென்றது. அங்கே சைவ சமயம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது. சைவ சமயம் இன்னும் பல நாடுகளிலும் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ அது குறுகி இருக்காது. காலையிடும் பல் கலையின் ஒளி அந்த ஊரிலே ஒலிக்கின்ற ஒளி காலையிடும் பல்கலையின் ஒளி. அதனால பல வகையான கலைகளின் ஒளி ஒலிக்கும். அதற்கு மேல கழித்து கண்டு வலிக்கும் ஒளி. கழித்து கண்டுனா யானையினுடைய கன்றுகள் கூடுகிற சத்தம். சோலை எழுமன் கரு சுருந்தின் ஒளி. சோலைகளில அந்த தேனை உண்ண வருகின்ற வண்டுகள் பாடுகின்ற ஒளி. சோலை எழுமன் கரு சுருந்தின் ஒளி. தொடக செருக்கார் சுலமொழி. நல்ல ஆற்றலுடைய குதிரைகள் போடுகின்ற கணக்கின்ற சத்தம். பாலை விபஞ்சி பயிரும் ஒளி. கையாளி விபஞ்சி என்கின்ற இசைவானங்கள் விபஞ்சி என்கின்ற பண்ணை பயிலுகின்ற அந்த ஒளி. பாடல் ஆடல் நுழைவி மொழி. பாடல் ஒளி ஆடல் ஒளி நுழைவி மொழி. இத்தனை ஒளிகளும் சேர்ந்து கடல் ஒளியே விழுங்கி விட்டது. வேலை ஒளியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் அந்த ஊர்ல இத்தனை வகையான ஒளி. என்னென்ன ஒளி? கலையின் ஒளி, யானைக்கருவின் ஒளி, சோலையிலே வண்டுகள் வாடுகின்ற ஒளி, அதற்கு மேலே குதிரை கணைக்கின்ற ஒளி, அதற்கு மேலே பண்ணின் ஒளி, பாடல் ஒளி, ஆடல் ஒளி, முளவின் ஒளி, இத்தனை வகையான ஒளிகள் அந்த ஊரிலே. எல்லாமே மங்களகரமான சத்தங்கள். ஒலி என்றாலும் சத்தம் என்றாலும் அது குழலொலி, யாழொலி, கூத்தொலி, இயத்தொலி, எங்கு குடாம்பொலி, விடமொழி, உள்ளடவும் என்று இன்னும் திருவாரூர் என்றார் போல இத்தனை வகையான ஒலியுடைய சத்தமுடைய அது கடலினுடைய ஒலியை அடக்கி விட்டது. மிக்க செல்வம் மனைகள் வரும். அங்க வந்து அதிகமா பணக்காரர்கள் தான் இருக்கிறாங்களாம். அந்த ஒலி மிக்க செல்வம் விளை மனைகள் ஒரு விளையும் இன்பம் விளங்குவன பக்க நெருந்து சாலைகளும் வயல் சட்ட அறங்கள் பல்குவன. அதனால சாலை தோறும் அறங்கள் இருக்குங்கிறாரு. அறங்கள் என்று சொன்னால் தண்ணீர் பந்தல் அன்னச்சத்திரம் முதலான இதுகள் சாலையில சாலைன்னா வீதியில ஊட்டிலே தக்க அணிகள் மடங்கள் ஒரு சைவமேன்மை சாற்றுவன. அங்கே சைவ மடங்கள் நிறைய இருக்கிறது. அந்த மடங்களிலே சைவ பிரசங்கங்கள், அதற்கு மேலே சைவ புராணம், சைவ திருமுறைகள் இப்படி எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கிறது. சைவ மடங்கள் சைவமேன்மை சாத்துவன துக்க வளங்குள் இடங்களுடன் அடங்க நிதியம் துவங்குவன வேத நிதியின் முறைவரலா துக்க ஒழுக்கம் தலை நின்ற சாதி நான்கு நிலையை தலைக்கும் தன்மை தாயி தடமறிசு பூத வகுல சரணரை புதையும் சோலை வளநகர் தான் கோதை அரசன் மகோதை என குலவும் பெயரும் உடைத்துலகில். மலைநாடு கொடுங்கோளூர் மகோதை என்கின்ற நகரம் அந்த அரசர் இருந்து ஆட்சி பண்ணிய இடத்துக்கு மகோதை என்று பெயர். அது சுந்தரமூர் சுவாமி தேவாரத்திலையும் அந்த வாக்கியம் வருகிறது. முருகு விரியும் மலர்ச்சோலை மூதூர் அதன்கண் முறை மறைவின் அருகி அழியன் கனி நீக்கி அறங்கள் சைவ திறந்தடைப்ப திருகு சினவெண் கலியாறு சேரர் உலமும் உலகுஜை உலகஞ்சை திருகதவத்தால் அருணருளால் பிறந்தார் திருமாக்கோலையார். அதனால சேரர் குலத்திலே வந்தவர். அவர் சைவ நெறியை ஒங்கும்படியாக அறம் தடைக்கும்படியாக திருமாக்கோலையார் என்கின்றவர் சிவன் அருளாலே அவதாரம் அணிந்தார். அறம் அருளால் பிறந்தார் திருமாக்கோலையார். அது சேரர் குலத்திலே இவர் தோன்றி இருக்கிறார். திருமாக்கோலையார் என்று அவருக்கு சின்ன வயதில் பிள்ளை திருநாமம். திருமான் நகரம் திரு அவதாரஞ்சி விடவின் சிறப்பினால் வருமா கலிகூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர் மாறி தருமா விளிம்பின் மிக நெருங்க தளங்கும் ஒளி மங்களந்தழைப்ப திருமாநகரத்தில் எவ்வளவும் பெருது மகிழ்ச்சி பிறங்கினவார். அப்படி சிறு உலகத்திலே அவர் அவதாரம் பண்ணிய அந்த சிறப்பின் காரணமாக அந்த ஊர் முழுவதும் விடா எடுத்தார்கள். அவர் வந்து பெரியவர் ஆனார். மண்மேல் செய்வ நெறிவாட வளர்ந்து முன்னை வழி என்பார். அதனால அவர் சைவ மரபிலே பிறந்தவர். சேர சோழ பாண்டிய மூவேந்தரும் சைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சைவ அரசர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியர். அதனால சோழன் வந்து சூரிய வம்சத்திலே வந்தவன். பாண்டியன் சந்திரனுடைய வம்சம். சேரன் அக்னியுடைய வம்சம். அந்த குலத்துக்கு முதல்வராக இருந்தவர்கள் சூரியன் சந்திரன் அகிரி. அப்படி முச்சூடர்களும் தன்னுடைய குலத்தை விருத்தி செய்வதற்காக அவர்கள் சைவத்தை விருத்தி செய்வதற்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அரசர்கள் அந்த காலத்தில் சைவத்துக்கு சிவாலயத்தில் செய்த பணிகள் நிறைய பணி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அரச பரம்பரையிலே இவர் தோன்றினார். இவர் சைவ நெறிவாள வளர்ந்து முன்னை அன்பார் முன்னை வழி அன்பார். முன்னை வழி அன்பார்னா முற்பிறவியிலே இவருக்கு சிவபக்தி இருந்திருக்கிறது. முற்பிறவியிலேயே சிவனிடத்திலே பக்தி இருந்திருக்கிறது. கண்ணுகள் விளவு நெத்தியினார் கடலே வேணும் கருத்தினராய். அதனால கண் மேலே ஒரு நெத்திக்கண்ணிலே கண்மேல் விளந்து நெத்தினார். நெத்தியிலே கண் விளந்துகின்றவராகிய சுவாமி. நெத்தியிலே ஒரு கண்ணை உடையவராகிய சுவாமி இருக்கிறாரே அவருடைய திருவடியே வழிபடுகின்ற கருத்துடையவர். உண்மேவிய அன்பினராகி உரிமை அரச தொழில் புரிவார் புரியார் புரியார் தென்னீர் முடியார் திருவஞ்சக்களத்தில் திருத்தொண்டே புரிவார் புரியார் புரிவார். அதனால அரச குலத்திலே பிறந்த அந்த அரசர்களுக்கு உண்டான செயல்களையோ அல்லது அரச வகையில விருப்பமும் அவருக்கு கிடையாதாம். அது எப்படி சொல்றாருன்னா உண்மையிலேய அங்கீகராகி உரிமை அரசருக்குரிய புரியார். அரசருக்குண்டான துளிகளை அவருக்கு சரியா படகலை. பின்ன என்ன விளைகிறது பழகினார்னா தென்னீர் முடியார் திருவஞ்சக்களத்தில் திருத்தொண்டே முடிவார். திருவஞ்சக்களத்தில் இருக்கின்ற சுவாமி இருக்கிறாரு அஞ்சகப்பர் அவருக்கே தொண்டு பண்ணுவார். அரச குலத்துல பிறந்து அரச குலத்துல பிறந்தா அதிகபட்ச யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இழுத்த மற்ற தனது வேதம் முதலானதெல்லாம் கற்று அரசனுக்குண்டான பல வகையான சிறப்புகளை எல்லாம் கற்றுக்கொள்வது வழக்கம். ஆனா அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னாரு. அது அடுத்த பாட்டுல சொல்றாரு. அது சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த உண்மை வழங்கி போச்சுன்னாரு. என்ன உண்மைன்னா உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதி அல்ல என உலகின் இயல்பும் அரசு இயல்பும் உலகத்தினுடைய வாழ்வும் அரச வாழ்வும் உறுதி அல்ல. உறுதி அல்லன்னா நிலையானது அல்ல. அதை விட உயிருக்கு உறுதிய தராது. அரச வாழ்வு என்பது பார்க்க வந்து சிறப்பாக இருக்கு. அந்த அரச வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால் எல்லாரையும் பணிய வைத்து தான் மேலே இருந்து ஆட்சி பண்ணுகிறது அரச வாழ்வு. அது பேரரசன் என்று சொன்னால் சித்திரர்கள்லாம் வந்து கப்பம் கட்டுவார்கள். அரச வாழ்வுன்னா அளவில்லாத ஒரு விருது அளவில்லாத ஒரு விருது பணம் நிறைய இருக்குமா அதற்கு மேல வேண்டிய சுகங்களை எல்லாம் அனுபவிப்பான். வேண்டிய சுகங்களை எல்லாம் அனுபவிப்பான். கஜ துலக பதாதி ஊர் அரச வாழ்வு சொல்ல முடியாது. உலக வாழ்விலேயே எது உயர்ந்தது அரச வாழ்வு. அரசனுக்குள்ள எல்லாமே அடக்கம். அது அருள்நாதர் அந்த அரச வாழ்வை பத்தி சொல்லும் போது போன கனக வாசலில் உழவு போர் முரசு அதில அதனால உங்களுடைய பெருமை எல்லாம் சொல்லி முரசு அடிப்பாங்க. முரசு பார்த்து போரணா கனக வாசலின் உழவு தோல் முரசு அதில முதிராத முதிராத தோகையர் இளம்பெண்கள் தோகையர் கவரி வீச செய்திய தோல் வழி புகழ மத கோப வாரண ரதம தாயினி உலகம் ஆதிர நிறைய அரசாகி வாழும் என்று அந்த அரசராக வருவிப்பார். அப்படிப்பட்ட அரச வாழும் உலகியின் இயல்பு, உலகின் இயல்பு என்பது அதனால தேக நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது என்பதையும் உணர்ந்து கொண்டார். அது உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதி அல்ல என உணர்வார். இந்த வாழ்வுகள் எல்லாமே ஓரளவு ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கு, அப்புறம் இல்லாமல் போய்விடும். ஓரளவு குறிப்பிட்ட காலம் வரையில் இருக்கும், இல்லாமல் போய்விடும். அரசனா இருந்தவன் அப்புறம் என்ன அவன்னா இந்த தர்சனாகவும் ஆகணும். குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்வர், குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்வர். குஞ்சரம்னா யானை மேல போன ராஜா. உடைநிழல் இருந்து குஞ்சரம் ஊர்வோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னிலும் பாண்டியது. யானையில இருந்து குடை மேலே விளங்க செல்லுகின்ற ராஜா, அந்த அரசனே ஒரு காலத்துல விரிந்து நடந்து ஊருக்கு போகிறது காலம். ஏன்னா அரச வாழ்வு நிறைய இல்லாது, வேற அரசன் வந்து இவனை வெற்றி உண்டு இவனுடைய அரசன் பிரிஞ்சு போடலாம். அதனால குடைநிழல் இருந்து குஞ்சல ஊர்வோர் நடைமெலிந்து ஓரூர் நன்னிலும் நண்பர் என்றார். அதனாலதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல சூடின் சிறியை கதிர்வேல் இருந்தவன் தொண்டர் குலாம் சாதி கதி அன்றி வேறிலைதான் கண்டு தாவடி போய் தேரில் கடியில் பரியில் புரிபவர் செல்வ என்றார். நீரில் பொறி என்று அறியாத வாழ்வினர் தேரில் கதியில் பரியில் சிரிபவர் செல்வ என்றார். அடுத்த வாழ்வு நீரில் பொறி, நீரில் பொறினா புரியுதா, நீரிலே இருந்து எடுத்து போற நிலை இல்லாதவர். அதனாலே அந்த எண்ணம் இவருக்கு சின்ன வயதிலே வந்துச்சு. அது காரணம் முன்ன பிறவியிலே அவர் சிவபக்தியுடையவராயும் இந்த உண்மை தெரிந்தவராய் இருந்தபடினாலே இளம் வயசிலேயே அந்த எண்ணம் வந்துருச்சு. திருநாவுக்கு மாறி இல்லாத உலகியல் ஒன்று நிலையா வாழ்க்கை அல்ல இருந்து அவர் தொடர்ந்துவிட்டார். இவர் உறுதி இல்லை என உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி, பின்ன என்ன செய்வார் என்றால் காலையில எழுந்து புனல் மூழ்குவார். பெரும்புலர் காலை மூழ்கி புத்தற்கு பத்தாராகி அரும்போடு மல்லு உண்டாந்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புதல் விளக்கு கூபம் இடியோடு இடவல்லார்க்கு கரும்பியை கட்டி போல்வர் கடவுள் விரட்டரார் என்றபடி புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீர்த்தினும் மூழ்கி தண்ணீரிலையும் மூழ்குவாரு வெந்நீரில் நீராடுதல் அப்புறம் நீராடுதல் நீராடுதல் அப்புறம் நீராடுதல். அதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியிலே உலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீர்த்தினும் மூழ்கி. அது வெந்நீர்த்தின மூழ்கிதான் வெந்நீர் ஸ்நானம் பண்ணின உடனே ஸ்நானம் பண்றதுல கூட பாவம் இருக்குதுங்கிறார். ஸ்நானம் பண்றதுல கூட குற்றம் இருக்கிறான். அந்த தண்ணீரில் இருக்கிற சில பிராணிகள் மடியும் அது மாயா சம்பந்தமானது, அந்த குற்றம் போக திருநீர்த்திலே குளிப்பாயாக என்று திருக்காலத்தி புராணத்தில் அதனால உங்க திருநீர் உத்தூலமா போட்டது. பத்ம ஸ்நானம் வந்து பத்ம ஸ்நானம் திருநீரை உத்தூலமாக போட்டது. இன்னும் பலவேருக்கு நம்ம ஜெயிச்சவர்கள் உத்தூலம் போட்டு தெரியாது. அப்படி ஒரு கோடு போடுவாங்க, அது போடாம கூட பூச்சி போடுறாங்க. முதல் உத்தூலம் தான் முக்கியம். உத்தூலம் உத்தூலம் முடியா நன்றாக நிறைய பூச்சி. அதனாலே அப்படி பத்ம ஸ்நானம் அதனாலதான் இந்த மற்ற தோஷங்கள் எல்லாம் உலரி எழுந்து புனல் மூழ்கி செய்யா வெந்நீராடிங்கிற மாதிரி திருநீற்றிலே குளிக்கிறது. வெந்நீராடி புனித வெந்நீர்த்தின் மொழி, அது அந்த வெந்நீருக்கு புனித வெந்நீர்த்தின் மொழிங்கிறது. நிலவு திருநந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்யும். அதற்கு நந்தனவன பணி செய்வார். பூச்செடிகளை வைத்து பராமரிப்பது, பாய்ச்சுவது, அதில் இருக்கின்ற களைகள் எடுப்பது, இப்படி அந்த நந்தனவன பணிகளை செய்வார். அதற்கு மேல மலர் பறிப்பார், அதை மாலையாக கட்டுவார், அதை கட்டி கொண்டு சாமிக்கு காட்டுவார். அது வந்து நிலை பெறுமாறு என்னுடைய நெஞ்சே நீ வா வித்தனு எம்பிராருடைய கோயில் புக்கு புலர்வதனும் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாரை முனைந்தேற்றி வழங்குவாரி தரையார கும்பிட்டு கூட்டுமாறி சங்கரா தயபூர்த்தி போற்றி என்று அலை உணர்ந்தே செஞ்சடையும் ஆதி என்று ஆரூரா என்றே அழகான இல்லைன்னு சொல்றாங்களோ அப்போ சுவாமி சரிய தொண்டு அது சரிய தொண்டு நிலவு திரு நந்தனவனத்து நீடுமணிகள் வல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திரு மாலை சாத்த மகிழ்ந்தமை மலர்களை கொடர்ந்து அதை துண்ணிய பனை மரதாக கட்டி சுவாமிக்கு சாத்தருது திருமஞ்சனமும் கொணர்ந்து திருவலகும் இட்டு திருமெழுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் திருமஞ்சனங்களை சுவாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தம் அந்த தீர்த்தத்துக்கு திருமஞ்சனம் இல்லை விளங்குறது தீர்த்தத்தையே என்ன சொல்றது மஞ்சனம் திருமஞ்சனம் அந்த திருங்கிற அடைமொழியோட வரும் அப்புறம் திருவலகு இருக்கு திருவலகுங்கள்லாம் கூட்டுதல் கூட்டு மாறு இருக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது விளக்கு மாறு விளக்கும் விளக்கு மாறு இந்த இதல்ல இந்த குங்கலானா இல்ல இந்த மத்தளத்து கூடுவோம் இல்ல அந்த ஆனா விளக்குமாறு விளக்குமாறுன்றது தவறு விளக்கமாறு சொல்லுவோம் இல்லவா அது தவறு விளக்குமாறு விளக்குமாறுனா விளக்குதல் பாத்திரத்தை விளக்குதல் இல்லவா பாத்திரத்தை என்ன சொல்லுவோம் நல்ல விளக்கு என்ன சொல்லுவோம் விளக்குதல் விளக்குதுன்னா அது இருக்கிற அசுத்தத்தை போக்குவது அழுத்தம் போக்குவது அதே போல குப்பையை கூட்டுகிற மாறுக்கு விளக்குமாறு விளக்குமாறு அதை வந்து இலக்கியங்கள அழகுன்னு ஒரு திருவலகு திருவலகு அழகு அதுக்கு திருவலகு சுவாமி கோயில் இருக்கிற அந்த விளக்குமாருக்கு திருவலகம் திருவலகம் விட்டு திருமெழுக்கு திருமெழுக்கு அந்த காலத்துல சாணத்தாலம் எழுதுறது அப்புறம் தீர்த்தத்தை விட்டு எழுதுறது திருமெழுக்கு வரும் அன்புடன் இன்புற சாட்சி மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை இவரங்க செய்தமைத்து தேனு உருப்பில் திருப்பாட்டும் ஊர்மை நெறியின் உணர்வு வர ஓடி புரிந்து அதனால இப்படி நந்தனவன பணியிலிருந்து கோயில் பணியிலிருந்து மலப்பணியிலிருந்து செய்து அதற்கு மேலே சாமிய உணர்வு வரும்படியா பாடுவாராம் காதலாகி கசிந்து கண்ணீர் மொழி ஓடுவாராம் அதை சொல்றார் பொறுமை நெறியின் உணர்வு வர ஓடி பணிந்தே ஒருவர்கள் பாட்டு பாடுகள் உணர்வு வரும் முடியா பாடுறது கேட்கறவனுக்கு உணர்வு வரும் முடியா பாடுறது தனக்கு உணர்வு வரும் முடியா பாடுறது நிலை குத்துடையான்களுக்கு அன்பிலை இங்கு உருகி பாடுகிற நிலை என்று சொல்லுகிறார்கள் அந்த மாதிரி நல்ல உணர்ச்சி உண்டாகும்படி உருகும்படியா பாடுறது அந்த மாதிரியும் பாடுவார் இப்படி பணி செய்து கொண்டிருக்கிற அரசர் குலத்திலே பிறந்தவராயிருப்பவர் இப்படி சின்ன வயசிலே சிவாலயத்துல திருவஞ்சக்களத்துல பணி செய்து கொண்டிருந்தார் நீரின் மலிந்த கடல் அகலி நெடுமால் வரையின் குடிமதில் சூழ் சீரின் மலிந்த திருநகர அதனில் செங்கோல் குறையனும் கையாது அந்த நகரை ஆண்டவராகி இவருடைய வம்சத்திலே வந்தவராயும் இருக்கின்ற செங்கோல் குறையன் என்கின்ற அரசன் காரின் மலிந்த கொடை நிழலில் கலிக்கும் கொற்ற குடை நிழல் கீழ் காரின் மலிந்த கொயத்தரசன் தரணி நீத்து தரம் சார்ந்தான் அந்த செங்கோல் குறையன் என்கின்ற அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் அவன் ஆண்டு கொண்டிருந்து ஓரளவு குறிப்பிட்ட காலம் வரல ஆண்டான் அதற்கு மேல வயசாச்சு வயசாச்சுன்னா அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா போற கதிக்கு ஒரு போற இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கதியே ஒரு வாழ்க்கையத்தை ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கும் கடைசி வரையில அரசு பதவி பணம் கொண்டாடி உள்ள இது வந்து கடைசியிலேயே அதுலேயே முடிவிட்டாகப்படாது கொஞ்ச காலம் இதுல முடிவிட்டாரா அப்புறம் கொஞ்ச காலம் அடுக்காமல போற இடத்துக்கு கொண்டு போகணும் இல்ல இது இங்க இருக்கிறத ஒண்ணு வராது அல்லவா அதனால அதுக்காக முன்னாடி அரசு தான் அப்படி இருந்துருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரல அரசு ஆகிறது அப்புறம் தவத்துக்கு போயிடும் அப்புறம் தவத்துக்கு போயிடும் இங்க இருக்கிறது வந்து அந்த தவம் பண்ண முடியாது இது கூட வந்து பராமரிக்க அவர்களுக்கு நல்லவனாக நடக்க சம்பாதிக்க காப்பாற்ற இதுலயே சரியா போயிடும் அது வரலூராக சொன்னாரு தொல்லை குடும்ப துயரதையில் தொலைத்தே நந்தோ காலமெலா தொல்லை குடும்ப துயரதையில் தொலைத்தே நந்தோ காலமெலா அல்ல நகர்ச்சி பெரியோரை அடுத்து ஐயன் அரும்பாய் செல்வத்தருகே திருமறைவால் தேவா உந்தன் கதிரிக்கு வில்வக்குடலை எடுக்காமல் வீரக்குடலை எடுத்தேனே அப்படின்னு வாழ்ந்த பாடல். இன்னொரு பாட்டுக்காரு, அவளை வயிற்றை வளர்ப்பதற்கு அன்பும் பகலும் அறிநாய், சவலைப்படுவது அன்றி சிவர் கணிகை சேர கருது, சிவலை ஒழிக்கும் திருத்தணியில் திருமால் மருகம் திருத்தாக்கு குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேன். அதனாலே இப்படி உடலுக்காகவும் ஜனத்துக்காகவே பாடுபட்டு போனானா போகும்போது சும்மா போயிடுவான், போகும்போது சும்மா போயிடுவான். சும்மா போய் என்ன பண்றது, இப்ப பிரகாசத்துக்கு போனபோது சும்மா போனோம்னா அங்கவும் என்ன பண்ணுறது, பணம் விட்டுட்டு போகணும் இல்லை, மெட்ராஸுக்கு போறதுக்கே பணம் கொடுத்து போனோம்னா நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு சொல்ல முடியாது. அது போற இடத்துக்கு கையில வேணும் இல்லவா. அது வந்து அருமதினாரு, மலையாறு கூழல வேண்பாங்கி நானை மனத்தி நண்பால் நிலையான மாதவம் செய்கிறோம் உண்மை நேடி வரும் தொலையா வலிக்கு புலிசோடு உற்ற துணையும் கண்டி இலையாயினும் எந்தவேயாயினும் வருது என்ற விஷயங்கிறார். ஏன்னா போற வழிக்கு துணையும் வரும் கட்டுச்சோடும் வருங்கிறார். அதனால இதற்காக அந்த தவம்ங்கிறத செய்து அந்த தவத்தை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சில்லுகின்ற இடத்துக்கு அது தவம் கொடுக்கும், தனம் வராது தவம் தனம் வராது. அடுத்த அந்த செங்கோர் பாயிரங்கிற அழகன் ஆண்டான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே உடம்பு தடவு வந்த உடனே தவத்து தரணி நீத்து தவம் தான் பதவியை விட்டுட்டு வேண்டான்ட்டு தவத்து போட்டான். அந்த அவருக்கு புத்தனம் கிடையாது, அந்த மரபிலே வந்தவர் இவர், அவருடைய மரபிலே வந்தவர் யாரு, இந்த பெருமாள் போதையார். வந்த மரபில் அரசரிப்பான் பரஞ்சார் தவத்தின் மருவியரின் சிந்தை மதி நூல் தேர் அமைச்சர் சில நாள் ஆய்ந்து தெளிந்த நெறி முந்தை மறைவில் முதல்வர் குரு தொண்டு முயல்வார் முகத்தாக இந்து முடியார் திருவஞ்சக்கலத்தில் அவர் வாழ்கிறார். இதனாலே அப்படி அந்த அரசன் தவத்துக்கு போய்விட்ட முடியினாலே நாட்டுக்கு அரசன் வேண்டும் என்று மந்திரிகள் பல நாள் ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு அந்த மறைவிலே அந்த வம்சத்திலே இவர் வந்தவர் என்று சொல்லி இவர் இருக்கின்ற திருவஞ்சக்கலத்துக்கு வந்து அவரை வணங்கி தாங்கள் வந்து நீங்க உங்க பரம்பரையில வந்த அரசை நீங்க ஆளணும், ஆண்டு கொண்டு வந்த அரசன் தவத்துக்கு சென்று விட்டான், அதனால நீங்கள் தான் அந்த அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். கோயில சாமி கும்பிட்டு பூக்கட்டி போட்டு இந்த பெருமாள் போதையார் அப்படின்னு சொன்னார்கள். அப்படின்னு சொன்ன போது உடனே சரி நான் வந்துடுறேன் உடனே வந்துடுறேன் அப்படின்னு தானே சொல்ல வேணும், உரிமையும் இருக்கிறது வந்து கூப்பிடுறாங்க. இவர் அது மாதிரி நினைக்கல, இது வந்து திருத்தொண்டுக்கு இடையூறாக இருக்கும்னு நினைச்சாராம். அரசபதவி அரசபதவி திருத்தொண்டுக்கு சாமிக்கு தெரிய தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இங்க பாருங்க.

இந்த பஞ்சாயத்து ஒண்ணு அர்த்தம் புரிய, இந்த அர்த்தம் தான் அங்க இருக்கு, நீங்க அப்புறம் வச்சுக்கணும். அந்தரன்னாத்யாதித்யாஹு பிரச்சனையை களை போட்டு கொடுத்து ரெண்டு செருப்பியும் போட்டு போனா சூடு தணிஞ்சு போயிடும், ஆனால் சோறு கிடைக்காது, கழிச்சாலும் ஜீரணம் ஆகாது. இது பெரிய ஆபத்து இல்லையா? சரி, ரெண்டு காலையும் வெறும் என்ன சாப்பிட்றதுக்கு நீங்க ஆளே இருக்க மாட்டேன், செத்த கழிச்சு ரெண்டாம் நாள் மூணாம் நாள் பத்தாம் நாள் கனெக்ட் பண்ணலாம். சார் என்ன சார், ரெண்டு வகையில் ஒரு வகையில் போகணும், விடுங்க, ஒரு வகையிலும் போக விட மாட்டேங்கிறேன், பிரம்மச்சாரியம் இருக்க விட மாட்டேங்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க? ஏதோ ஒன்று தான் போய் இந்த சங்கடத்தை வேதம் எப்படி பரிகாரம் பண்ணுறது? ஆச்சரியமான பரிகாரம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோம்னார், ஒரு பதமா ரெண்டு பதமா? அந்யாம் உபேதி முஞ்சதேமா, எப்படி பதம் உபமுஞ்சதே? ஒரே பதம் தானே, சந்தேகம் இல்லையா? அந்யாம் உபமுஞ்சத உபமுஞ்சதேன்யாம் அந்யாம் உபமுஞ்சதேன்யாம் அந்யாம் உபமுஞ்சதேன்யாம் அந்யாம் உபமுஞ்சதேன்யாம். இந்த கணம் இப்படி சொல்றது அவ்வளவு லாயக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு ரிமார்க் கொடுத்துட்டு போயிட்டார் அஸ்வத்தாவதானி. ஏன்னா அவர் கிரமாந்தம் தான் அத்தியனம் பண்ணிருக்காரு. அதுக்கட்டும் அந்யாம் உபமுஞ்சதே அந்யாம்னு வந்தால் இதையும் அதையும் பரட்டி பரட்டி சொல்லணும். அந்யான்னு ஸ்ரீலிங்கத்தில் ஏன் இருக்குன்னா உபானத்துன்னு செருப்புக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில், உபானத்துன்னு சம்ஸ்கிருதத்துக்கு பேர், செருப்புக்கு பேர். பாதரக்ஷாங்கிறது இருக்கு, உபானத்துங்கிற சப்தம் சப்தமஞ்சரியில் இருக்கு. உபானத் உபானஹ உபானஹ உபானஹம் உபானஹ உபானஹ ஹகாராந்தா ஸ்திரீலிங்கா சுவாஷ் உபானஹ் சப்தா உபானத் உபானஹௌ உபானஹா அப்படின்னு ஒரு புது வேர்டு. அந்யாம் உபானஹம் உபமுஞ்சது, ஒரு காலில் செருப்பை போட்டுக்கோ, ஒரு காலில் போட்டுக்காது, என்ன எப்படி பார்த்தீங்களா? 50-50. இது மாதிரி இப்போ கல்யாணங்களில் நடந்து போடும், இந்த கால் செருப்பு வேற ஒத்துறது, அந்த கால் செருப்பு வேற ஒத்துறது, ஒன்று போட்டுக்கிறத. ஏன் சார் இது பேர் ஆஃப் செப்பல்னா பேருன்னார் வேதம், இங்கே ரெண்டு கிட்டாம்னு விடுத்து ரெண்டு காலையும் செருப்பு போட்டுண்டாக்க அன்னம் கிடைச்சாலும் ஜீர்ணம் ஆகாதுன்னுட்டு. அதுக்காக இப்போ போட்டுக்கல என்ன உடம்பு ரொம்ப வரும், நான் போட்டுக்கவும் போடனே போட்டுக்கவும் இல்லை. இந்த காம்போசிஷன் நோட்டெல்லாம் இங்கிலீஷ்லையோ லாங்குவேஜிலையோ திருத்துற வாத்தியாருக்கு ஸ்பெல்லிங் இவருக்கே குழப்பமாக போடும். அவன் ஒரு தினம் சார் ஈக்கு ஏ போடுவான், ஏக்கு ஈ போடுவான். ஏதாவது கேட்டாக்க இப்படி எழுதியிருக்கேன் சார், அது ஏ மாதிரியும் இருக்குது ஈ மாதிரியும் இருக்குங்கிறான். இதை எழுதிவிட்டேன்னா ரெண்டும் கேட்டானா, அது ஏன்னு வச்சுக்கலாம் ஈன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அது மாதிரி இவர் என்ன பண்ணலான்னார், ஒரு காலில் போட்டுக்கோ, ஒரு காலில் போட்டுக்கோ. அதுக்கு என்ன ஒரு காலில் போட்டுண்டா என்னாச்சுன்னார், போட்டுக்கலையேங்கிற தோஷம் இல்லை, சரியா போச்சா? ஒரு காலில் போட்டுனதுனால போட்டுண்டேங்கிற, ஒரு காலில் போட்டுக்காதனால போட்டுண்டேங்கிற தோஷம் இல்லை. இப்போ எப்படி சார் மேலே போடுதுன்னா, நொண்டி அடிச்சுப்போ அவ்வளோதான். அது மேலே கால் வச்சா சொல்றதான செய்யும், ஒரு காலில் செருப்பு இருந்தால் என்ன பண்ண, நொண்டி விளையாட்டு அன்னைக்கு தான் ஆரம்பம். புரியுதல்? எதுக்கு எங்கடா ஆரம்பம்னா, செருப்பு போடுற காலம் மட்டும் கீழே ஓணி ஓணி இதை சொருகிண்டு விடுறது. கொஞ்சம் தூரம் மேடை நிலமா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, டக்குன்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இதை இடது கால வலது காலில் செருப்பை மாற்றணும், வலது கால் நொண்டி அடி. இந்த நொண்டி அடித்து விளையாடுற பாண்டிய விளையாட்டுலேயே சில பேர் வலது காலையே அடிச்சுருந்தானே இடது காலில் வராது, டக்குன்னு மாற்றுன்னு வராது. இந்த எட்டு போடுற மாதிரி சைக்கிளில் ரெண்டையும் மாற்றி மாற்றி பழகணும். இந்த லெஃப்ட் ஹேண்டு காரனா ரைட் ஹேண்டில் போல் பண்ணுன்னா பண்ணுவோம், அவனுக்கு ரைட்டு தான் வரும், இவனுக்கு லெஃப்ட்டு தான் வரும். ரைட் லெஃப்ட்டுன்னு வேதம் ஒரு கதை சொல்கிறது, லெஃப்ட் ரைட்டா, லெஃப்ட் ஒசத்தியா, ரைட் ஒசத்தியான்னு ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம். வேதம் என்ன பண்ணிட்டு அக்னிச்சயனத்தில் வலது பக்கத்தையே பெருசாக சொல்லிகிட்டே வந்தது. ஏன்னா வலது பக்கம் ஆண் பக்கமும் இல்லையோ, வேதங்கள்லாம் அப்படி தான் பேசும் போதில்ல. என்ன வலது கைக்கு தான் பலம் ஜாஸ்தி, வலது கைக்கு தான் எல்லாம் ஜாஸ்தி, வலது கையினால தான் எல்லாம் பண்ணணும்னு வலது கையே ஸ்தோத்திரம் பண்ணிடுச்சு. பார்த்தது இடது கை, நான் தூக்க முடியாமல் நின்று போடுறேன்னு ஒருத்தம், இப்போ என்ன பண்ணி சௌச்சம் பண்ணிக்கிறச்சேன். அதனால ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணால் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிற லௌகிக நியாயம். இதே வேதத்தில் இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டுன்னார், தபோ நவ தசயித்து

அஞ்சு இடத்துல வலதுகைய ஸ்தோத்திரம் பண்ணதான் உபனிஷத்து, ரைட்டா லெப்டா? இன்னைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. லைட்டுக்கு ரைட்டு, லெப்டுக்கு ரைட், லெப்டுக்கு ரைட். அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, இதுல ஒரு பெரிய சூக்ஷமான விஷயம் இருக்கு. தபோனவதசகாங்கிற மந்திரத்தை சொல்லி இடது பக்கம் அந்த கல்லை வைக்கணும். ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு மந்திரம், அது இடது பக்கம் வைக்கணும், வலது பக்கம். நீங்க பலுவா இருக்கிறதான 10 கிலோ பை ஒண்ணு, 7 கிலோ பை ஒண்ணு இருந்தா எந்த கையால எடுத்துன்னு போவே? சாதாரணமா ஜென்ஸ் சொல்லுங்க, வலது கையில வெயிட் ஜாஸ்தி, இடது கையில கொஞ்சம் எடுத்துன்னு போவோம், ரைட்டு தானே என்ன? உடனே இடது கைக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. வேத நேர் மாறுதலா சொல்லி கொடுத்தோம். ஆகியனால்தான் தஸ்மாத் சவ்யோஹஸ்தயோ சம்பாரிய தரஹ, இது கூட பேசுறது வேதம். ஆகியனால்தான் இடதுகை அதிக வயிற்றை தூக்குறதுன்னு அர்த்தம். இது விபரீதமா இருக்கா இல்லையா? இந்த இடத்துல வித்யாரண்யர் மந்திரியா இருந்ததுனால சொல்றார், அவர் ரீ உள்ள மந்திரி. இப்ப இருக்கிறவன்லாம் ரீ இல்லாத மந்திரி. மந்திரி என்ன அர்த்தம் என்னன்னா, பரிவேஷண காலே சர்வே ஜனாக வாமஹஸ்தே சாம்பார் வாளியும் திருத்வா தட்சிணஹஸ்தே கரண்டியும் சீகுர்வந்தின்னு எழுதிட்டார். இது மணிப்பிரவாளம்னு பேரு, தேசிகர் சொல்லிருக்கார். தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறது. பரமார் ரட்சியை பார்த்திருக்கியா, சாம்பார் வாளி இடது கையில, வலது கையில கரண்டி, எது வயிற்று ஜாஸ்தி தூக்குறதுன்றார். விட ஆள விட, நீங்க ஒரு விஷயம் வந்தா எப்படி சமாளிக்கணும் உலகத்திலேங்கிறதுக்கு வேதத்தை விட்டா வேற வழி கிடையாது. அதனால வேதம் என்ன வேணா சொல்லுங்கிறது இல்ல, சங்கட பரிகாரங்களுக்கு வேதத்தை தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, இந்த உழவர்கள் முதலாளிகள் பெல்டால் அடிக்கிறது எல்லாம் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம போட்டு ஃப்ராட் பண்ணாலும் அந்த ஓனாய் கதையாயிடும். ஏதோ ஒரு ஓனாய் வந்து ஜலத்தை கலக்கி விட்டது அப்படின்னு, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ஓனாய்க்கு ஜலத்தை கலக்கி அதுக்கு தெளிவு இல்லாமல் போச்சான். அந்த ஆட்டுக்குட்டியோட பேச்சி ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு, அது இங்கே கீழே ஜலம் குடிச்சுருக்கு, மேலே ஓனாய் இருக்கு. ஓனாய் வந்து நீ தானே எனக்கு இடைஞ்சல் பண்ணேன்னு, இல்லை எங்கள் தாத்தான்னு, அதனால ஒன்றா நான் தின்னுபடுறேன்னு தான். இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்கள் இந்த ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப நாள் முன்னாடி இருக்கு, இப்பவும் இருக்கு. நில சுவாந்தார்களுக்கும் உழபவர்களுக்கும் யாருக்கு நிலம் சொந்தம், இந்த பிரச்சனையை வேதம் கேட்டு பதில் சொல்றது. அதில் ஆக்ரயண ஸ்தாலி பாகம் ஆக்ரயண இஷ்டி வருது. ஆக்ரயண இஷ்டியை பத்தி சொல்லுங்கன்னு இங்க ஒரு அனுஷ்டாத்தை கேட்டார். நாம ஸ்மார்த்தாகினி இருக்கிறவாளும் கூட இந்த மாதிரி இதுல, இந்த கார்த்திகை இதுல ஆக்ரயண இஷ்டின்னு ஒண்ணு பண்ணணும், ஸ்தாலி பாகம் பண்ணணும். யாகம் பண்றவ ஆக்ரயண இஷ்டியே பண்ணணும். இஷ்டின்னா கிராண்ட் ஸ்கேல், ஸ்தாலி பாகம்னா ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரெண்டு இருக்கோ இருக்கட்டும், இது ஸ்மால் ஸ்கேலில் சமாச்சாரம். இது எதுக்காக பண்ணுறதுன்னாக்க, இந்த தானியங்கள்லாம் வளைஞ்சு வருதுன்னா நம்முடைய உரம் போடுறது மட்டும் இல்லை, ஒரு தெய்வீக சக்தி உள்ளே இருந்தால் தான் வரும். அது பல பேர் சூரியன் சந்திரன் இவாள்லாம் இருக்கா, அவள்லாம் இந்த பிருத்திவியில் பூந்து உழைச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். அதே போல் இந்த டேஸ் இருக்கு பார்த்தீங்களா, காலம். காலம்ங்கிறது கூட ஒரு ஒரு வஸ்துவானது பழுத்து முத்தி வரத்துக்கு காரணம் உண்டா இல்லையா? 3 மாசம் கருணான்னு நெல்லுங்கிறான், 6 மாசம் வருணா நெல்லுங்கிறான். இதை நீங்கள் 2 மாசத்துக்குள்ளே எடுத்தால் ஒன்றும் வராது. அந்த காலத்தால் அன்றி பழ, பருவத்தால் அன்றி பழ. பழுக்கிறது அதனுடைய பலன் முழுக்க வரதுங்கிறது 9 மாசம் ஆனாத்தானே குழந்தை முழுமையாக வெளியில் வரும். அதுபோல் இந்த காலம் ஒரு, அதில் வேதம் என்ன பண்ணுறது, இந்த காலங்களெல்லாம் கூட ஒரு ஒரு நாளும் போய் உழைச்சி அந்த தானியத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த தானியம் வந்த உடனே இதை எடுத்து என்ன பண்ணுறார், ஆக்ரயண இஷ்டியிலையோ ஆக்ரயண ஸ்தாலி பாகத்திலேயோ பிருஹஸ்பதி இந்திரன் முதலிய தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணுறார். வேதம் கேட்டது, உழைச்சி உழவு உழைச்சி நடவு நட்டு அதெல்லாம் பண்ணி வயலில் உழுது எல்லாம் பண்ணிடுது அந்த ஆட்கள். நெல் வந்த உடனே இதை கொண்டு போய் மூட்டை மூட்டையும் அயிர்வாளத்தில் அடுக்குன்னு என்ன வேணும் நியாயம்னு இப்போ கேட்குற கேள்வியே கேட்டிருக்கு வேதம். யதார்த்த பிரம்ம

தாதி. இது ஒரு பெரிய விஷயம். இந்த பிரம்மவாதினோ வதந்திங்கிறது 60 70 இருக்கு மொத்தம். அடுத்த வார்த்தை என்னன்னா நல்லவளையே ஆரம்பிச்சு விடணும், இல்லைன்னா காண்டமாவது சொல்லணும். எனக்கு என்னென்ன அர்த்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இந்த பிரம்மவாதினோ வதந்தியில் என்ன பண்ணார், 15 நாட்களுக்கு அர்த்த மாசம்னு பேர், 30 நாளைக்கு மாசம்னு பேர், ரித்துக்கள்னா 2 மாசம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த காலத்து காலம்ங்கிறது உழவர்கள் போல் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு அந்த நெல்லை தயாராக்கிறதுக்கு பண்ணியிருக்கு. நீங்கள் நெல்லெல்லாம் வந்தோம்னா ஆக்ரயண ஸ்தாலி பாகத்தையும் இஷ்டியிலும் புது தானியம் வந்தோம்னா அதுலேருந்து பண்ணணும். இந்த தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணாதான் முதல்ல அவள் கொடுத்த பிச்சையை கொஞ்சம் கொடுத்தா தான் நமக்கு மறுநிலை எல்லாம் கிடைக்கும்னு ஒரு கிராட்டிடியூட்ல பண்ணுறேன். இங்கே என்ன கேள்வி வந்துடுத்தோ, யார் வந்து உழைச்சானோ உழவர்களுக்கு உழைப்பவர்கள்னு பேர். உழைப்பவர் தான் உழவர். அந்த உழவர்களுக்குத்தானே அந்த நெல் போகணும். நீங்கள் வந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு பண்ணி இங்கே கொண்டு வந்து தப்பு தானே, என்ன தப்பு தாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வய மீடியா இப்போ கண்டுபிடிக்கணும். அர்த்த மாசம் மாசம் ரிதுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தானியத்தை தயார் செய்த பிறகு தானியம் வந்தவுடனே அர்த்த மாசம் மாசம் ரிதுக்களுக்கு தானே ஹோமம் பண்ணணும். அர்த்த மாசேபியஸ்வாகா மாசேபியஸ்வாகா ருதுபியஸ்வாகா நான் பண்ணணும். இதை விட்டார், இந்திராய ஸ்வாகா ப்ரஹஸ்பதயே ஸ்வாகா இந்திராக்னிபியாது ஸ்வாகான்னு இருக்கு. அது தேவதைகள்லாம் தனியார். இப்போ என்ன கேட்குறான், இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லையேன்னு இன்றைக்கி அந்த இந்த ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, நில நில சுவாந்தார் ஆக்ட், இதை பற்றி பிரச்சனை வந்துடுத்து. அச்ச கஸ்மாத் அந்யாபியோ தேவதாபியா ஆக்ரயணம் நிரூபியத்தேன்னு கேட்டார். இவர் என்ன பண்ணார், ரொம்ப சரி நீங்கள் இந்த உழவர்கள் பல பேர் சேர்ந்து நடவு நட்டு விதை தெளித்து அந்த ஷேரில் காலை விட்டு 1 நிமிஷம் இந்த அயிர்வாளெல்லாம் ஷேரில் காலை விட முடியுமா, வெறுந்தரையிலேயே வழுக்கி விடுறார் அயிர்வாள். 2 பேர் ஒரு வலது கையில் கம்பு, இடது கையில் ஒரு ஆள், இவரை போய் சேத்துல இறங்கின அப்படி இருக்கும். அதெல்லாம் வாஸ்தவம். அவர் ஆகாசத்தில் உழுதாரா நிலத்தில் உழுதாரான்னு கேட்டார். இதை கேட்க வேண்டிய கேள்வி தானே, அவருக்கு ஆகாசம் பூமி ஒன்றும் கிடையாது, இவர் ஹயவரட்டு ஒத்த வேஷ்டி தான். இப்போ இவர் நிலம்ங்கிறது பரம்பரையாக இவர் அதை ஜெயிச்சு இவருடைய ஓன் லேண்ட், அது இவருக்கு ஏண்ட லேண்ட் ஓன் லேண்ட், ஏனன் ஓன் ரெண்டு சொல்லு சம்பாதிக்கணும். ஓன்கிறது தான் இப்போ இல்லாமல் போடுது, ஏன் மட்டும் இருக்கு ஓன் இல்லை. ஓன்னா OWN ஓனிங்னா நம்மகிட்ட வச்சுக்கிறது க்ஷேமம். இப்போ சம்பாதிப்பு நிறைய இருக்கு, வழியிலேயே தீர்ந்து போடுறதுன்னா ஓனிங்கே இல்லை. அப்போது இப்போ என்ன கேட்குறாரு, உனக்கு தெரியுமா உலகத்தில் இந்த தானியங்கள் இதுகள்லாம் உண்டாரத்துக்கு மெயினான கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கிறது யாருன்னு கேட்டால் இந்திராக்னியும் ப்ரஹஸ்பதியும் வந்து தான். தேவாவா ஓஷதீஷ்வாஜிமயோ தா ப்ரஹஸ்பதி ருதஜயதே பல பல இடங்கள்ல இந்த கதையர்கள் சேர்த்து சொல்ல வேண்டும். ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல தேவ

0: ஜெத்யை த்வா.
1: இந்திராகினிங்கிறதான ஒரு டைட்டிஸும் பிரகஸ்பதிங்கிறவரும் ஒரு சமயத்தில் உலகத்தில் வரக்கூடிய தானியங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் குத்தகை எடுத்திருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டார். அதுபோல இங்கே நமக்கு ஒரு லேண்டு பரம்பரையாக 17 தலைமுறையாக இவருக்கு வந்திருக்கு. அந்த லேண்டில் வேலை செய்கிறதுக்காக அவளை அப்பாயின் பண்ணி அவள் வேலை செய்கிறான். அவளால் தான் நெல் வந்ததுங்கிறது வாஸ்தவம். ஆகாசத்தை உழுது நெல் வந்ததா, நிலத்தை உழுது நெல் வந்ததா. இப்போ இவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணுமோ வேண்டாமோ, இப்போ என்னடான்னா 60-40 நான் கவனிச்சல, 60-40 எந்த பக்கம் வேணால் வச்சுங்க. இந்த குரங்கு ரொட்டி பங்கு போட்டு தான், பெரிய பிரெட்டு. இந்த திராட்சையில் வச்சு அந்த திரா, ஒன்று பூனைக்கு ஒன்று எலிக்கு, குரங்கு இதை நடுப்புற பார்க்குறது. இதில் ஜாஸ்தி வச்சோன்னா இது கொஞ்சம் 10 கிராம் கூட ஆச்சு. கிள்ளி வாயில் போட்டு நிறுத்தும், போட்டினோடனே இதில் 5 கிராம் குறைஞ்சி போச்சு, இது ஜாஸ்தியாக போச்சு, இதுலேருந்து 10 கிராம் எடுத்து வாயில் போட்டுருந்தது. இப்படியே ரெண்டையும் போட்டு தட்டை காலி பண்ணிட்டு போடுத்தது. 50-50, 60-40, 70-30 புரியுறதில் நான் என்ன சொல்கிறேன்னு, 80-20 அப்புறம் என்ன பாக்கி, 90-10, 100-0. இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்ததுன்னா முழு அயோக்கியத்தனம். அன்னைக்கு பண்ணாலும் சரி, இன்னைக்கு பண்ணாலும் சரி, அவனுக்கு தகுந்ததான சமாச்சாரம் அவனுக்கு கொடுக்கணுங்கிறதான பிரின்சிபல் இல்லைன்னு என்ன கண்ண வேடிக்கையா இருக்குது. அதனால இங்க என்ன சொல்றார், இந்த நில சுவாந்தாருக்குள்ள போர்ஷனையும் கொடுத்துடணும், உழுதவனுக்கும் ஒழுங்காக கொடுத்தோம், கரெக்டாக இருக்க வேண்டாமோ அவனுக்கு கூலிகள். 10 கிலோ விறகு உடைச்சவனுக்கும் ஒரே கூலி, 100 கிலோ விறகு உடைச்சவனுக்கும் ஒரே கூலியா? அப்படி இல்லை, நாயனக்காரன் கொஞ்ச நேரம் தான் ஊதினான்னு அது வேற, இந்த ஒத்து ஊதுறோம் எப்போ ஊதினான்னு அது வேற கதை. குவாலிட்டியா குவான்டிட்டியானு ரெண்டும் போகணும், குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிட்டேட்டிவ்லி, அதெல்லாம் நமக்கு பல பல சட்டத்திட்டங்கள் இருக்கு. இங்கே என்ன பேசுறது, வேதம் நியாயமாக போங்கோங்கிற அர்த்த மாசா மாசா இதெல்லாம் பண்ணினாலும் இங்க என்னாச்சு,
2: ஏதாஹிதேவதா உதஜயன்,
1: இந்த தேவதைகள் தானே இந்த தானியங்கள் எங்களுதுன்னு ஓன் பண்ணிண்டா. அதுபோல இந்த நில சுவாந்தாரா இருக்கிற ஜமீன்தார் தான் நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த நிலத்துல நீ பயிர் பண்ண, அதனால அந்த சுவாந்தார்களுக்கு ஹோம மண்டலத்தில் தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ அவளுக்கு கொடுக்க வேண்டாமான்னு யார் சொன்னா கொடுக்க வேண்டான்னு, யதா ஆக்ரயணன் நிருப்யா தேவதைகளுக்கு முதல்ல கொடுத்துட்டோம், அப்புறம் அந்த ஆக்ரயண இஷ்டி, ஆக்ரயண இஷ்டி மந்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, அங்க கிரீஷ்மோ

முந்தான 31ஆம் தேதி ராத்திரி இன்னைக்கு உபன்யாசம் பண்ண வச்சரம் நன்னா இருக்கணுங்கிறதுக்கு அன்னைக்கு இந்த ஆக்ரயணம் சொல்லணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சொல்ல மந்திரத்தினால தேவதைகளுக்கு கொடுத்த பிறகு ஒரு மாசங்கள் பேரை சொல்லி, அர்த்த மாசங்களுடைய பேரை சொல்லி, மாசங்களுடைய பேரை சொல்லி ஆக்ரயணம் பண்ணின பிறகு இவாளுக்கும் ஹோமம் பண்ணு. இப்படி கரெக்டா பிரிச்சு கொடுக்கறது நியாயங்கிறது தான் வேடத்துல உள்ள விஷயம். எல்லா விஷயங்களும் இந்த பாலிடிக்ஸ், டாக்ஸை பற்றி சொல்கிறேன்னு நாளைக்கு சொல்லி முடிப்பேன். நாளைக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது 6:45 ப்ரொசஷன் வந்த பிறகு 1/4 மணி நேரம் உபன்யாசம், லௌகிக காரியங்கள் 6 மணின்னு நாளைக்கு 8:30 முடிய போகிறது. அப்போது இப்போ எதுக்காக சொல்ல வந்து இது நடுப்புற அனௌன்ஸ்மெண்ட். இந்த நடுப்புற அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது இருந்தால் தான் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள்லாம் இருப்பீங்க. நீங்கள்லாம் போனப்போ நான் அனௌன்ஸ் பண்ணால் எனக்காக சொல்லிக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த நியூஸுக்கு நடுப்புலேயே அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுறோம். சங்கரா டிவியிலேருந்து ஆரம்பித்து இன்னும் நடுப்புற விட்டால் தான் சரியாக வரும். வந்து நீங்கள் 10 பேர் சொல்லுவேன் நாளைக்கு வேத வாஷம் கேட்டால் ரொம்ப விசேஷ புண்ணியம்னு சேர்த்து சொல்லுங்கோ. அட்லீஸ்ட் ராத்திரியாவது போய் சாப்பாட்டு கொண்டு வருங்க. இங்கே எப்போவுமே சுண்டல் கடிச்சு விட்றது. அதனால ஜாத்திக்கு ஒன்று சமையல் வேலை குறைச்சலாக இருக்கணும் நாளைக்கு. ஒருத்தன் சொன்னால் ஏகாட்சி நீங்கள் 3 வேளை சாப்பிடணும்னா கர்த்தவியம் போஜனத்ரயம் தான். அந்த போஜனத்ரயம் தான் சாப்பாடு நேரத்தில் கர்த்தவியம் போ ஜனத்ரயம் ஹே ஜன கர்த்தவியம் த்ரயம் 3 பண்ணணும். என்னன்னா அனுஷ்டானம், பூஜை, அதுக்கப்புறம் விசேஷமான நியமங்கள். இந்த 3ஐயும் பண்ணணும். அன்னைக்கு நடத்தும் மற்ற நாள் இல்லைன்னாலும் இவன் என்ன பண்ண போ ஜன திரயம போஜன திரயம்னு விட்டோம். மற்ற நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க. ஏகாசினிக்கு 3 வேளைன்னா ஏன்னா போகிற கோவில்லெல்லாம் பொங்கல் சுண்டல் கிடைக்கும். ஒரு 4-5 கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஹெவி ஆகிடும். அப்படி இல்லை. அதனால கர்த்தவியம் போஜனம். ஆனால் வாஸ்தவமாக தர்மசாஸ்திரப்படி ஏகாசியில் உபவாசம் இருக்கணும்னு சொல்லிருக்கார். டாக்டர்ஸ் எல்லாம் நல்லதுன்னு சொல்லிருக்கார். இதெல்லாம் ஒன்றும் சொல்லி அதுக்காக சின்ன பையங்களாம் கவலைப்படாங்க. நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு உண்டுங்க. அப்போ நாளைக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்க போறோம். இந்த பாலாஜி மந்திரில் ஆதிவராக சுவாமி முதல்ல வந்தார். அவர்கிட்ட ஒண்டிண்டு வர்றதுக்காக பாலாஜி சேனா இதில் ஏகாதசியாகவும் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் சொல்லிட்டு 5 நிமிஷத்தை முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு வந்துடுறேன். கொஸ்டின் ஆன்சர் ஜாஸ்தி இல்லை, நீ கொஞ்சம் தான் இருக்கு. அந்த பாலாஜிங்கிறவர் வந்த உடனே இவருக்கு அடிக்கிறது யோகம். ஏன்னா 17,000 கோடி ரூபா 11வது வருஷத்தில் வசூல் பேப்பரில் போட்டிருக்கான். நீங்கள் நீங்கள் வருத்த விட்டு என்ன பண்ணுறது, இப்போ நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்காவா? 17,000 கோடி ரூபா உண்டியல் வசூலாம். அவர் தனாகர்ஷண யந்திரம் இருக்குது. ஆனால் ஆதிவராக சுவாமிங்கிறவர் இருக்கிறடமே தெரியல. அவர் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு இவர் இந்த ஊருக்கு வந்தான்னு சீனிவாச சரித்திரத்தில் இருக்குது. சில பேருடைய அதிர்ஷ்டம் அப்படி இருக்குது. சுவாமிக்கும் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு சில சமயம். அப்போ அந்த பாலாஜிங்கிறவர் யஜ்ஞவராகம்னு பேர், யஜ்ஞஸ்வரூபம்னு பேர். அவர் 7 மலையாளமே உட்கார்ந்துருக்கார். இதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வேதத்தில் இருக்குது.

0: ಪರ್ಯತ್ಯಕ್ರಮೇ
1: ಭಯೇ ಅಹಂ ದುರ್ಗೇ ಹಂತೇತ್ಯಥ
0: ಕಸ್ವಮಿತ್ಯಹಂ ದುರ್ಗಾದಾಹರ್ತೇತಿ ಸೋ ಅಬ್ರವೀತ್ ದುರ್ಗೇ.
1: ಅದಕ್ಕೆ
0: ಹಂತಾ
1: ಸಪ್ತಗಿರೀನ್ ಭಿತ್ವಾ ತಮಹಂ
0: ಸೋ ಅಬ್ರವೀತ್.
1: ಏಳು ಮಲೆಯ ಪೊಳಂದೆಂಡು ವರಾಹ ಸ್ವರೂಪಮಾ ಇರುಂದದಾನ ಅಂದ ವಿಷ್ಣುವಾನವರ್ ಏಳು ಮಲೆಯ ಪೊಳಂದೆಂಡು போய் ஒளிஞ்சின்றார்னு ஒரு இடத்துல கதை சொல்லியிருக்கு. இதை ஒரு சாஸ்திரம்னு சொன்னா நானும் சொன்னேன், இதை வந்து திருமலை தேவஸ்தான திருமலையில் இருக்கிற வெங்கடாஜலபதியை பத்தி சொல்றதுன்னு வச்சுக்கலாம்னு. பாஷ்யத்தில் அப்படி அர்த்தம் பண்ணலேன்னாலும் இப்போ ராமாவதாரத்தை பத்தி இதுல இருக்கு, வேதத்தில் இருக்குன்னு சொல்றா. நவோ நவோ பவதி ஜாயமானஹாவே ராமாவதாரத்தை பத்தின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க, தப்பு கிடையாது. அதுபோல இந்த சுவாமி அங்க வந்தார்னு சொல்றார். நாளைக்கு அங்க வைகுண்ட ஏகாசி பத்தி கவலை இல்லை. அங்கே என்ன நடக்கிறது, யஜ்ஞங்கிறதான விஷ்ணுவானவர் தேவதையிடத்தில் கோச்சுண்டு போய் வராக ஸ்வரூபமாக போய் அந்த தேவதையெல்லாம் விரட்டின்னு வந்து இந்த வராகம் குறுக்க நடக்கும் ஓடி அங்கே ஏழு மலையை பிளந்துண்டு உள்ளே போய் உட்காண்டுது. அப்புறம் தேவாலெல்லாம் போய் அவரிடத்துல கெஞ்சி கூத்தாடி அந்த சத்தை வாங்கி வந்தால் யஜ்ஞ சாரத்தேன்னு இருக்கு. இவ்வளோதான் இருக்கும். உடனே அதுக்கப்புறம் பாலாஜி எப்போ வந்தார், இந்த பத்மபுரம் பத்மாவதி கல்யாணம் போகிற இருக்கான்னு அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு சந்தோஷத்துக்காக சொல்லி வச்சு அப்பேற்பட்ட விஷ்ணுவனிடத்தில் சமீபத்தில் உபவாசம் கிட்டக்கவே இருந்து பஜனை பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் சொல்கிறது, அனுதானம் பண்ணுறது இருக்கிறதுங்க. நாளைக்கு வைகுண்டே காட்சி இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் காத்தால இது சாயந்தரம் போர்த்தி. அப்போது வராகோயம் வாமமோஷகான்னு பார்த்தா அந்த சில சப்தங்கள்லாம் இந்த வெங்கடாஜலபதி சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஆக மொத்தம் இந்த வேத பிரயோகங்களில் ஒன்றே ஒன்று இப்போ பாக்கி. இப்போ நாம் பூனல் போட்டுருக்கோம் இல்லையே, போட்டுக்கோமில்லன்னு பார்த்துக்கூடாது, ஒன்றே போட்டுருக்கோம் ரெண்டு தான் இருக்குது. இதை நான் முன்னையே ஒரு வேடிக்கையாக கதை சொன்னேன். இந்த இதெல்லாம் எதுக்கு சார் அனாவசியம்னு ரொம்ப பேர் கட்டி விட்டான். கட்டி விட்டான்னு உனக்கு ஃபாரினில் போனோன்னு போட்டுக்கணும் போல ஞாபகம் கொடுத்து. இந்த ஊரில் இருந்தால் தப்பு என்ன தோன்றது, ஃபாரினில் போனால் நல்லது தோன்றதுன்னு இப்போ அநேகமாக வந்திருக்கு. ஒரு 50-50 இதை ஒரு நாள் முன்னாடியே சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். ஃபாரினுக்கு போகணும்னு அந்த பொண்ணு பிள்ளையா சொத்து கொழக்கட்டை எப்படி பண்ணணும்னு அம்மாவை கேட்குறேன். இந்த ஊரில் இருக்கிச்சே கொழக்கட்டை கிட்டே வேண்டான்னா வரலட்சுமி விரதம் எப்படி பண்ணணும், இந்த எத்தனை சொம்பு, அதுக்கு எவ்வளோ வெள்ளி கிலோ வாங்கணும், இதெல்லாம் கேட்டுருக்கு சொல்லிட்டுருக்கா. இவ்வளோ இங்கேருந்து எங்கள் மேற்கல்பா மஞ்சளெல்லாம் வாங்கி அனுப்பிச்சு அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ இதை பண்ணிட்டு இருக்கா. அங்கே போன பையங்கள்லாம் கோவிலுக்கு போகிறேங்கிறான், அதுக்கு பண்ணுறான், வீ புத்திட்டுருக்கிறேங்கிறான். அங்கே போனப்புறம் தான் புத்தி வரும். அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நேற்றுக்கே அதை பற்றி கேட்டாங்கிட்ட. அந்த பையன் ஒத்தனுக்கு என்ன எடுத்து பூனல் போட்டுக்கிறது எந்த விதத்துலேயும் ஞாபகம் இல்லை. இப்படியே அப்படியான்னு அவன் நம்ம ஊருக்கு வந்தான், அவன் போட்டுக்கிற என்ன சர்த்தான் வாத்தியார்ட்ட பூனல் வாங்கி கொடுத்து அழிச்சுன்னு போனான். அங்கே போய் பார்த்துன்னு தான் தெரியும்ன்றா. இவன் அப்பாவுக்கு மறந்து போயிடுச்சு. அன்னைக்கு அவனே ஆகட்டும், அங்கே பிரம்மயஜம் பண்ணிட்டு இருக்கான். தேவ ரிஷி தேவ தரப்புணம், ரிஷி தரப்புணம், பித்த தரப்புணம் எல்லாம் சேர்ந்தது தானே. இவன் போய் பார்த்த இடத்துல வா மாற்றி மாற்றி போட்டுக்கிறான். கொஞ்ச நேரம் மாலையாக போட்டுக்கிறா, கொஞ்ச நேரம் இந்த பக்கம் போட்டுக்கிறா, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போட்டுக்கிறா. இந்த தம்பி அந்த கான்டெக்ட் தெரியாமல் இவாளுக்கே சந்தேகமாக இருக்குது, போட்டுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துவிட்டான். அதை பற்றி வேதத்தில் இந்த மூணு அடையாளமாக இருந்தால் எதுக்காக என்னத்துக்கு சொல்லியிருக்கார். நிபீத்

0: இதை பற்றி மீமாம்சையில் ரெண்டு மூணு அதிகரண விசாரம் இருக்கு. இங்கே எதை மெயினாக சொல்ல வந்தான்னு கஷ்டமாக இருக்கு. நிவீதம்னா இப்படி போட்டுக்கிறது, இது மனுஷ காரியத்தில் ஹியூமனுக்காக உள்ளதான காரியங்கள் போது இப்படி இருந்தால் போடும். தேவதைகளுக்காக டிவைன் காரியங்கள் பண்ணும் பொழுது இதை உபவீதம் தேவானாம், தேவதா காரியங்கள்லாம் பண்ணச்சு இப்படி போட்டுக்கணும். பிதற்களுடைய காரியம் பண்ணும்போது பிராச்சீன ஆவீதம் போனில் சரியாக போட்டுக்கோம்பா. சரி என்ன என்ன தப்பு என்ன என்ன, அது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இந்த அடையாளத்தினால என்னென்ன இதெல்லாம் ஒரு சிம்பிள் சிம்பிளை ஏன் என்னன்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், ரெட் சிக்னலில் வண்டி ஓடலாம், கிரீனில் நிற்கலாம்னு வைக்கலாமா வைக்கக்கூடாதோ கிளம்பிக்கப்படா. இப்போ திடீர்னு மாற்றினீர்னா ஆபத்தில் வந்துடும்னா ரொம்ப நாளாக வந்திருக்கேன், ஏன் சார் நிவேதன் தான் தேவதைகளுக்கு இருக்கட்டும். இந்த கேள்வி அசட்டுத்தனம். ராவணன் சீதை ஆயுஷன் போய் எங்கே வச்சார், அசோக வனத்தில் எங்கே வச்சார், சிம்சபா மரத்தடியில் வச்சார். ஒருத்தன் கேட்குறான், ஏன் சார் அசோக மரத்தில் சிம்சபா மரத்தடியில் வச்சார், அரச மரத்தடியில் வைக்கிறதுக்கு என்னன்னா. சரி, அரச மரத்தடியில் வச்சான்னு சொன்னால் ஏன் சார் அரச மரத்தடியில் வச்சா இந்த ஃபிக் வேறு ஆல மரத்தடியில் வைக்கிறதுக்கு என்னங்கிறான். ஏதோ ஒரு இடத்துல வச்சு தானே ஆகணும், புரியல. இது ஏதாவது ஒன்று சொன்னால் ஒன்று கேட்குறோம். நாமெல்லாம் காலால் நடந்துட்டுருக்கோம்ல, ஏன் சார் தலையால் நடந்தா, என்னென்ன நடங்கோ. இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை, ஏன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குன்னு மாற்றுவோமே, மாற்றுங்கோ. எவ்வளோ பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவேள் நாளைக்கு, ஏ நாளைக்கு புதன்கிழமைன்னு நான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறதா. எஸ்எம்எஸ்னாலே நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், யாரும் என்ன கோச்சுக்காங்க, சுத்த மட சாம்பிராணி. என் பையங்களுக்கெல்லாம் சொல்கிறோம், எஸ்னா சுத்த, எம்னா மட, இன்னொரு எஸ்ஸுக்கு சாம்பிராணின்னு அர்த்தம். சாம்பிராணின்னா தெரியுது இல்லை, சுத்த மட சாம்பிராணி. இதே வேலை எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ்ல பயங்கரமான நியூஸ் எல்லாம் வருது, எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், நிவீதம் மனுஷானம். இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருது, இந்த தர்மசாஸ்திரத்திலே இன்னொரு இடத்துல சதா யஜ்ஞோபவீதி சாத்துன்னு ஒரு ரிஷி சொன்னார். இதை மாத்தின்றே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே, அதாவது எப்பவுமே பிதிர்தர்ப்பண காலத்தில் இல்லை, சாதாரண காலங்கள்லேயும் யஜ்ஞோபவீதமாகவே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த பூணல் வந்து பரிசுத்தியாக உள்ள வஸ்துவுக்கு அபரிசுத்தம் நமக்கு யூரின் போகும்போதும் டூல்ஸ் போகும்போதும் வருது. அதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணணும், இதை மாற்றி மாலையாக போட்டு இதெல்லாம் உண்டுங்கிறது தெரிஞ்சுங்கோ. அதை காதில் சுத்திக்கணும். கேள்விப்பட்டிருக்களோ, கேள்விப்பட்டிருக்களோ இல்லையா, இல்லையா? நாம் மலைஜலம் போகும்போது பூனலை மாலையாக போட்டு காதில் சுத்திக்கணும்னு கேள்விப்பட்டவாளுக்கு தெரியும், பண்ணுறவாளும் சில பேர் இருக்கா. அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா, அதனுடைய பவித்திரத்தை குறையிறது. பவித்திரத்தை குறையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப பவித்திரமான ஸ்தானம் காது. இதை பற்றி நிறைய சொல்லியாச்சு. இந்த காதில் சுத்தி இப்போ பவித்திரம் போட்டு நீங்கள் கர்மா பண்ணுறேன், திடீர்னு யூரின் போகணும்னா பத்திரத்தை கைட்டு வேணா, பத்திரத்தை கைட்டு எங்கே வைக்கிறதுன்னா தலையில் வச்சுக்கிறது இல்லை, காதில் வச்சுக்கோங்கிறான். ஓம்பூ பண்ணால் காதை தொடுங்கிறான். காதில் கங்கை இருக்கான், காதில் கங்கை இருக்குன்னு யாரும் கொட கொடனு ஓடுறதுன்னு வச்சுக்கூடாது. காது வழியாக கங்கையை ஜன்னு விட்டார், அதனால காதில் கங்கை இருக்கு. காதுங்கிறது பவித்திரம். யத் வல்மீகம் ஸ்ரோத்ரஹே தத் பிருத்வியாகனு பல பல விஷயங்கள் இருக்குது. காதுனாலும் நல்ல விஷயங்கள் கேட்கறதுனாலையும் காது தான் உள்ளத்துக்குள்ள ரொம்ப நல்லது. அதனால தான் வேதம் பிரார்த்தனையெல்லாம் பத்ரம் கர்ணே பிஷ்ணுயாம தேவா. அப்போ இந்த காதில் சுத்திக்கிறோம், சுத்திக்கும் போது இப்படியே சுத்திக்கிட்டார். மாலையாக போட்டு சுத்திக்கணும். அசுத்தம் ஏற்படுற சமயங்கள்லாம் நாம் சுத்திக்கணும். ஸ்ரத்தையாக இருக்கிறவர் பேண்ட்டை போட்டுண்டாச்சு, ஷர்ட்டையும் போட்டுண்டாச்சு, பனியனும் போட்டுண்டாச்சு, அதுக்கு மேலே டை வேறு கட்டிண்டாச்சு. இவர் ஆஃபீஸில் போய் யூரின் போகணும்னா திடீர்னு எப்படி மாலையாக மாற்றுவர் இவர், அந்த அதில் இன்வேர் பண்ணிட்டுருக்கான் ஷர்ட்டையை. அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தினசா கட்டி விடலான்னா அது இன்வேர் பண்ணி அது ஒரு டைட்டாக பெல்ட்டை போட்டு கட்டி இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் இருக்கு. சரி சார், போகவே வேண்டாம், ஆற்று கொண்டு போகலான்னா இவர் பிராணம் போடும். மூத்திர நிரோதம்னு பேர். இந்த மூத்திர நிரோதம் ஏன் வருதுன்னு வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லிருக்கு. இந்த அத்வரியுவானவன் யாகம் பண்ணச்சே இந்த தர்ப முஷ்டியை ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துக்கு போயில எங்கேயா வச்சு ஜலத்தில் விழுந்துடுத்துனா இவனுக்கு மூத்த நிரோதம் வரும்னு சொல்லிருக்கு. ஏன் அபார்ஷன் வருதுன்னு இன்னொரு இடத்த சொல்லிருக்கு. அதை வைக்க வேண்டிய சமித்து கட்ட கொண்டு கீழே போட்டேன்னாக்கா அபார்ஷன் ஆகிடும், அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இப்படிலாம் பயமுறுத்திருக்கு. பயமுறுத்திருக்குன்னு சொன்னால் உங்கள் லாங்குவேஜ், நிஜமாக சொல்லிருக்குன்னா எங்கள் லாங்குவேஜ். அதே போல் இந்த கிண்ணங்கள்லாம் மூட சொல்லிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூடாமல் யாகம் பண்ணான்னா இவன் தலை முழுக்க வழிக்கேன்ட்டான். அப்போ வழுக்கத்தில் எல்லாம் போன ஜென்மாவில் யாகம் பண்ணா அந்த இலையை போட்டு மூடலேன்னு அர்த்தம். அகலித்யோ கோபவதி ஏவம் வேதம் ஒன்று ஒன்றுக்கு வேதம் எதுவும் சொல்றது. சூரியன் கிழக்கேந்து மேற்க போறச்சு, சந்திரன் கிழக்கேந்து மேற்க போறச்சு. இதுக்கு நான் நாளைக்கு தான் பதில் சொல்ல போறேன். நாளைக்கு இது ஞாபகமா எல்லாரும் வரணுங்கிறதுக்காக இதை ஸ்பெசிஃபிக்கா நிறுத்திருப்பேன். சூரியன் கிழக்கேந்து மேற்க போகும்போது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுறதா இல்லையா? தெரியுறதோ இல்லையா? ஏன் கிழக்கேந்து மேற்க போறது தெரியல? என்ன சந்திரனும் தெரியுறதோ இல்லையா? தெரியுறது. அவ மேற்கு போனவா மேற்கேந்து கிழக்க வந்து தானே மறுபடியும் இங்கேருந்து போனோம். போ ஓம்னி பஸ்ஸில் ஒரு பஸ் இங்கேருந்து மெட்ராஸ் போச்சுன்னா மெட்ராஸே இங்கே வந்தால் தானே திரும்பி போகும். அந்த வண்டி வரலங்கிறதுக்காக இன்னைக்கு வண்டி கேன்சலுங்கிறானே, அது எங்கேருந்து இங்கே வரணுமோ இல்லையா? வரதோ இல்லையா? வரதா இல்லையா? எங்கேருந்து எங்கே வருத? மேற்கேந்து கிழக்க வருதுங்கண்ணே. பாத்தியா நீ? கிழக்கு வந்தால் தானே கிழக்கு உதிக்கும். அது வேதம் கேட்கறது ஏண்டான்னார். நாளைக்கு சொல்கிறேன்னு பருவன். இது யாகத்தில் சுக்ராமன்சி கிரகத்து பிரஸ்தாபத்தில் இருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணி கடைசி நாளைக்கு வச்சிருக்கேன். ஏன்னா கடைசியில் ரொம்ப நன்னா இருந்தால் தானே அடுத்த தடவை கூப்பிடுவேள். கூப்பிட்டா தானே எனக்கு பிரச்சாரம் ஆகும். அதுதான் விஷயம். எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. என்ன சொல்லிருந்தேன்ப்பா? ஆபீஸுக்கு ரெடியாகணும். இது ஆச்சாரமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுறதுன்னார். அட்லீஸ்ட் இந்த தெய்வீகத்தன்மையாவது குறைச்சி இந்த பூனலை இப்படி போட்டு போயிடுறது ஆபீஸுக்கு. அப்புறம் நைஸாக இதை எடுத்து இப்படி மாட்டின்னு விடலாம். மாற்றத்தானே முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. அதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுற வழக்கம், இந்த மாதிரி சில காரியங்களுக்காக அதை மாலையாக போட்டுக்கிறது. நாம் அதுக்காக மாலையாக போட்டுன்னு செஞ்சாதுன்னு ஒன்று முடியாது. அது வந்தோடனே இங்கே மாற்றிக்கணும். அப்புறம் இந்த மாலையா போட்டு என்ன, தேவகாரியம் பிதர்காரியம் ரெண்டும் இல்லாமல் மனுஷகாரியங்கிறதுல சேர்ந்தது நடுத்தரமா. இதெல்லாம் நேச்சர் கால்ஸ்னு பேர். இதுக்கெல்லாம் இந்த யூரின் பாஸ் பண்ணுறதுலாம் என்ன பேர்? நேச்சர் கால். அர்ஜென்ட் கால், ஆர்டினரி கால், எஸ்டிடி கால் மாதிரி இது நேச்சர் கால். இதை ஒன்றும் தவிர்க்க முடியாத சமாச்சார். இந்த சந்தேகத்தை வச்சு பூஜை பண்ணப்படாது. சரி பேர் சந்தேகம் வந்து முடிச்சுன்னு வந்துடணும். இதையே நினச்சிட்டு போனால் பூஜை பண்ணணும். அது வேறு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் முடிச்சுன்னு அப்புறம் அங்கே போகணுங்கிற. அதுக்காக இந்த நிவீதம்ங்கிறது மனுஷ சமாச்சாரம்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அடையாளங்கள்னால சில விஷயங்கள்லாம் உண்டு. அதை பற்றி வேதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

அன்பார்ந்த சைவ பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் சிவப்பரம்பொருளின் திருவருளி நாள், வேத ஆகம உண்மை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை சைவ உலகத்திற்கு அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்துள்ளது. இதே 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி பெரிய புராணம் என்ற ஞான நூலிற்காக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரும்பாடுபட்டு உழைத்து பெரிய புராண பேருரை வழங்கிய சிவக்கைமணி ஐயா என்று போற்றப்படும் கோவை சிகேஎஸ் ஐயா அவர்களின் பேருரையும் வடமொழி வேத ஆகமங்களின் பெருமையை மிக விரிவாக கூறுகின்றதே. நம் மாதவ சிவஞான சுவாமிகள் மற்றும் சிவக்கைமணி ஐயா அவர்களின் நூல்களை படித்தால் நம் கொண்ட அனைத்து ஐயங்களும் நீங்கும். திருவள்ளுவமாரியிலிருந்து சில பாடல்களை கூறி வடமொழியில்தான் வேதங்கள் இருந்தன என்று நிறுவ விரும்புகிறேன். திருவள்ளுவமாலை திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் போற்றி

திருவள்ளுவர் காலத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது, வேதங்கள் ஆரிய மொழியாகிய வடமொழியில் உள்ளன என்று. இதே திருவள்ளுவமாகில் உக்கிரப்பெருவெழுதியாரும், நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான் மறைத்து வள்ளுவனாய் தந்துரைத்து என்று கூறுகிறார். உக்கிரப்பெருவெழுதியார் கூறிய நான்மறை என்பது எந்த மறை? திருவள்ளுவர் பெருமானுடைய காலத்திலே கூறப்பட்டு விட்டதே. அதற்கு பின் வந்து சிலர் திருக்குறளும் நான்மறையில் ஒன்று என்று கூறுகின்றனர். எவ்வளவு முரண்பாடு என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குருகு தரித்த குரல் என்ற நம் அவ்வை பிராட்டியின் பாடலை சிரமேற்கொள்ளும் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வண்ணக்கஞ்சாத்தனார் மற்றும் உக்கிர பெருவழுதியாரின் பாடல்களுக்கு என்ன விளக்கம் அளிக்கீர்கள்? அன்பர்கள் மக்களே, இதுவரை நாம் செய்த சிந்தனையின் பயனாக இறைவன் அருளிய எழுதா மறையாகிய வேதம் வடமொழி வேதம் என்றும், அவை என்றும் அழியாதவை என்பதையும் அறிந்தோம். இப்பொழுது ரிக், யஜு, சாமு, அதர்வணம்தான் அந்த வடமொழி வேதம் என்பதையும் நம் அருளாளர்கள் வாக்கின் மூலமே காணும். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல இடங்களில் நம் பெருமக்கள் இருக்கு மற்றும் சாம வேதத்தினை பற்றி கூறியுள்ளனர். ஆனபாடல் உகந்தது இருக்கையே, இருக்கு வாய் மொழியால் தானே ஏத்துவார். பண்டு இருக்கு ஒரு நால்வர்க்கு நீர் உரை செய்ததே, முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கு சொல்லி, இருக்கு ஓதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில், இருக்குவாய் அந்தனர்கள் இழுபிறப்புள் எங்கும், இருக்குவாய் மொழியாழ்த்தனை ஏத்துவார் சுருக்குவார் துயர், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் உருபால், இருக்கு ஓலமிடும் பெருமாள், இருக்கு மொழி பிள்ளையார், இருக்கு மொழி அந்தனர். எத்துணை இடங்கள்! இவை அனைத்தும் நம் பன்னிரு திருமுறைகளில் தானே வருகின்றன. இருக்கு வேதத்தின் பெருமையை நம் திருமுறை ஆசிரியர்களே போற்றியுள்ளனரே. நம் மூவர் முதலிகள் மற்றும் ஆசிரியர் தேவ சேக்லா பெருமான் காலத்திலும் இருக்கு வேதம் ஓதப்பட்டுள்ளன என்பது இப்பாடல்களின் மூலமே தெளிவாகின்றதல்லவா? அதனால்தானே அவர்கள் தங்கள் நூல்களிலும் மறவாது குறிப்பிட்டுள்ளனர். சரி, இப்பொழுது சாமவேதத்தை பற்றிய குறிப்புகளை காணும். தயங்கு சோதி சாமவேதா, சாமவேதமோ கீதமோதிய தசமுகம், சாகை ஆயிரமுடியார் சாமம் ஓதுவதுடையார், சாமனல் வேதனும் சாமவேதன் சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார், பாடினார் சாமவேதம் பைம்பொழியில் படனமேயார், சந்தோக சாமம் ஓதும் வாயானை சாமவேத கந்தொருவும் விரும்புமே, சாமத்து வேதமாகி நின்றதோ செயம்பு தன்னை, சாமவேதம் பெரிதுவப்பானை சாமவேதனை தன்னொப்பிலானை சாமகண்டா அண்டாவான என்றெல்லாம் நம் மூவர் முதலிகளின் தேவார பாடல்கள் சாமவேதத்தை பற்றி கூறுகின்றன. சற்று முன்புதானே பார்த்தோம், அன்பர்கள் மக்களே, எழுதாத மறை இறைவன் அளித்தது, எழுதாத மறை எந்த ஏட்டிலும் எழுதாத மறை, அந்த மறை இருக்கு, யஜூர், சாமம், அதர்வணம் ஆகிய நான்மறைகளே ஆகும். அவை எங்கேனும் அழிந்திருக்க முடியும்? அழியவே அழியாது. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பது நம் திருமூலருடைய திருவாக்கு. இவை என்றும் மெய்யான. இதற்கு மேல் நாம் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? இருக்கு, யஜு, சாமம், அதர்வணம் முதலிய வேதங்களை ஏற்க மறுக்கும் நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கூறிய தேவார பாடல்களுக்கு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? இருக்கு மற்றும் சாம வேதங்கள் 7 மற்றும் 9 நூற்றாண்டில் ஓதப்பட்டன என்பதை நம் தேவார ஆசிரியர்களே கூறிவிட்டனரே. எனவே மறைகள் அழிந்துவிட்டன, தமிழில் இருந்தன என்ற கூற்று முற்றிலும் பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்கள் மக்களே, 1வது திருமுறை திரு கோழிலி தேவாரத்தில் ஒரு அருமையான பாடல், நன்று நகு நான் மலரா நல் இருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயலுற்றவன் ஓங்குயிர் மேல் கன்றிவரும் காலனுயிர் கண்டவனு கன்றளித்தான் கொன்றை மலர் குத்திகளும் கோழிலியம் பெருமானே என்று ஞான சம்பந்த பெருமான் அழகாக கூறுவான். இங்கு நன்று நகு நான் மலரால்

0: கல்லிருக்கு மந்திரம் உண்டு என்ற வார்த்தை தான் மிக மிக முக்கியமான சொல். மார்க்கண்டேய சிவபெருமானை நல் இருக்கு வேத மந்திரங்கள் கொண்டு வழிபாடு செய்தார் என்று நம் ஞானசம்பந்த பெருமானே கூறுகிறார். மார்க்கண்டேய புராணம் 18 புராணங்களில் மிகவும் பழமையானது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அவர் வடமொழி வேத வழியில் வந்த இருடிகள் பரம்பரையில் வந்தவர் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்த வேத மந்திரத்தை கூறி வழிபாடு ஏற்றியிருப்பார்? யோசித்து பாருங்கள். இருக்கு வேதம் என்பது ஆதிநூல், வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள் என்று நம் அருணகிரி சிவாச்சாரியார் கூறியது போல், ஆதிநூலாகிய அந்த வேத நூலில் இருந்துதானே இருக்கு வேத மந்திரத்தை கூறியவர் வழிபட்டார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மனலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே என்பதும் தேவாரம் தான். எந்த மந்திரம் அது? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மார்க்கண்டேயரும் இருக்கு வேத மந்திரத்தால் இறைவனை வழிபட்டார் என்று நம் திருஞான சம்பந்த பெருமானை கூறியிருக்கிறார். அதே இருக்கு வேதத்தினை அந்தணர்கள் ஓதுவதாக நம் மூவர் பெருமக்களும் தங்களுடைய பாடல்களில் பதிவு செய்துள்ளனர். ஊருக்கு பின் 12 நூற்றாண்டில் வந்த ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமானும் அதனையே கூறியிருக்கிறார். ஆசிரியர் பெருமானுக்கும் பின் வந்த நம்முடைய சந்தான பரமாச்சாரியர்கள் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் அதனை உறுதி செய்கிறார். உமாபதி சிவாச்சாரியர் அவருடைய நூல் திருத்தொண்டர் புராண வரலாறு என்று அழைக்கப்படும் சேக்கிழார் புராணம். நம்முடைய குண்டத்து கோமகனா தெய்வ சேக்கிழார் பெருமான் சித்திரை ஆதிரை நாளிலே பெரிய புராண உரையை தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை ஆதிரை நாளிலே நிறைவு செய்தார். அப்போது ஒரு பாடல், திருத்தொண்டர் புராணம் எழுதிய முறையை மறையோ சிவமூல மந்திரத்தால் அர்ச்சனை செய்து இறைஞ்சி இருக்கு முதல் மறை நான்கில் இன்று முதலாக இதுவும் ஒரு தமிழ் வேதம் ஐந்தாவது என்று கருத்து இருத்தி. இருக்கு முதல் மறை நான்கு என்று கூறியதிலிருந்து நான்மறை என்பது இருக்கு யஜு சாமம் அதர்வணம் ஆகிய வடமொழி வேதங்களே என்பது மிக தெளிவாக நமக்கு விளங்குகின்றது அல்லவா? இதுவும் ஓர் தமிழ் வேதம் ஐந்தாவது என்று பிரித்து கூறியமையால் நான்மறை வடமொழி வேதம் ஐந்தாவது மறையாகிய தமிழ் வேதமாகிய பெரிய புராணம் என்று கருத்தில் இருத்தியதாகிய நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் கூறுகின்றார். நம் உமாபதி சிவாச்சாரியார் அளவிற்கு திருமுறையை யாரும் ஆய்ந்து வழிபாடு ஏற்ற முடியாது என்பதை அவர் நூல்களை கற்றவர்களே அறிவர். தேவார அருள்முறை திரட்டு, திருப்பதிகக் கோவை, திருப்பதிக்கோவை, திருத்தொண்டர் புராண சாரம், திருத்தொண்டர் புராண வரலாறு, திருமுறை கண்ட புராணம், திருமுறைகள் எவ்வாறு கண்டெடுக்கப்பட்டன என்பதை நமக்கு கூறியவரே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் தானே. ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமானின் வரலாற்றை பெரிய புராண திருத்தொண்டர் புராண வரலாறு என்று ஒரு நூலாக கொடுத்தவரும் அவர்தானே. திருமுறையை எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஊன்றி வழிபாடு செய்திருப்பார்? பெற்றான் சாம்பானுக்கு சத்தியோ நிர்வாணத்தைக்கு அளித்து சாயுச்சிய முக்தி அளித்த நம் உமாபதியாரின் வாக்குதானே நமக்கு உயர்ந்தது. இருக்கு முதலாகிய மறை நான்கு என்று நம் உமாபதி சிவாச்சாரியார் கூறுகிறார். நம் தமிழ் ஆராய்ச்சியாளர் இறையனார் அகப்பொருள் திருக்குறள் தேவார் சிவஞான போதமே நான்மறை என்கிறார். யாருடைய வாக்கு நமக்கு உயர்ந்தது எண்ணிப்பாருங்கள். இருக்கு என்று கூறியதிலிருந்து 14 நூற்றாண்டிலும் மறைகள் இருந்தன என்பது தெளிவு. தமிழ் ஆராய்ச்சியாளர் நான்மறைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்கோளில் அழிந்து விட்டன என்கிறார். எத்துணை பிழையான கருத்துக்களை சைவ உலகத்திற்குள் புகுத்திவிட்டனர். அன்பர்கள் மக்களே, இதுவரை நாம் சிந்தித்த கருத்துகளுக்கு மணி மகுடமாக திகழ்வது நம்முடைய உருத்திர பசுபதி நாயனார் புராணம். தெள்ளு தன்புணல் கழுத்தள வாயடை செறிய உள்ளுறுப்புக்கு நின்று கை உச்சிமேற் குவித்து தள்ளு வெண்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்போடு பயின்றார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லியும் வலுவாமே. நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணிந்தனர். அவருக்கு பாடுபெற்று சீர் உருத்திர பசுபதியாராம் உண்டு நாமமும் திகழ்ந்து குவலயம் போற்ற. நம்முடைய விருத்திர பசுபதி நாயனாருக்கு விருத்திர பசுபதியார் என்ற திருநாமமே அவர் திருவுருத்திரத்தை குறிப்போடும் அன்போடும் எல்லியும் பகலும் வலுவாது பயின்ற காரணத்தால் அடைந்தார் என்பதை நம் ஆசிரியர் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அவர் இங்கு பயின்ற உருத்திரம் எந்த உருத்திரம், எந்த வரையில் வருவது? யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்ரீருத்ரம் என்பதைத்தானே அவர் பயின்றார். மறைகள் என்றும் அழியாதவை என்பதை தான் நாம் நிறுவிவிட்டோமே, மேலும் அவைகள் எழுதாத மறைகள் அவையே இறைவன் அருளியது என்பதையும் நாம் சற்று முன் கண்டோமே. சைவப்பெருமக்களை எழுதாத மறையாகிய நான்மறைகள் என்றும் அழியாதவை, அவை நம் இறைவனால் வடமொழியிலேயே அருளப்பட்டன. ரிக் யஜூர் சாமம் அதர்வணம் ஆகிய வேதங்களே நான்மறை என்பதை திருமுறையின் வாயிலாக கண்டோம். இப்பொழுது ஆகமத்தை பற்றி சற்று சிந்திப்போம். அன்பர்கள் மக்களே, எப்பொழுது நாம் வேதங்கள் வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பதை நிரூபினோமோ அப்பொழுதே ஆகமங்களும் வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பது தெளிவாகிறது. ஆகமச்சியலருக்கு அருள் நல்கும் பெம்மானே அண்டனை அன்றதமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியே என்றெல்லாம் தேவார பதிகங்கள் ஆகமத்தின் பெருமையை சாற்றுகின்றன. நம் திருமூலர் பெருமானும் திருமந்திரத்தில் ஆகமச் சிறப்பு என்ற பகுதியில் மிக அழகாக கூறியிருப்பார். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 உள ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. இப்பாடலின் மூலம் இறைவன் அருளி செய்த ஆகமங்கள் 28 என்பதும் அவை 66 பேர் நம் இறைவனை வணங்கி நம் இறைவனுடைய மேல்நோக்கிய முகமாகிய ஈசான முகத்தில் அவ்வாகமங்களின் பெருமையை கேட்டு உணர்ந்தனர் என்பது விளங்குகின்றது. மேலும் சிவமாம் பரத்தில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே, பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம் மற்ற இவ்வியாமல மாகும் காலோந்தரம் துற்றன சுப்பிரம் சொல்லும் மகுடமே. இப்பாடல்களின் மூலம் நம் நந்தியன் பெருமான் ஸ்ரீகண்டருத்திரரிடமிருந்து நவ ஆகமங்களை பெற்றார் என்பதும் அவை காமிகம் முதலாகிய ஆகமங்கள் என்பதையும் நாம் அறிகலாம். நம் ஆசிரியர் குன்றத்தூர் தெய்வ சேக்கலார் பெருமான் திருமூல தேவநாயனார் புராணத்தில் மிக அழகுபட இதனை கூறுவார். தன்னில் வாசடையார்தான் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார். அதாவது சிவபெருமான் தாம் முன்னமே அருளிய ஆகமப் பொருளை இந்நில உலகில் திருமூலர் வாக்கால் தமிழில் சொல்லுவதற்காக அவர் உடலை மறைப்பிக்க இது ஈசன் திருவுருள் என்று அவர் உணர்ந்தார் என நம் ஆசிரியர் தேவி சேக்கலார் பெருமான் உணர்த்துகிறார். எனவே ஆகமங்கள் முன்னமே இறைவனால் அருளப்பட்டன என்பது தெளிவு. வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள், வேதமோடு ஆகமம் மெய்யான் இறைவன் நூல். ஆகமங்கள் வடமொழியில் இருந்ததால் தானே திருமூலர் மூலம் அதனை தமிழில் தமிழ் உலகம் உய்யும் பொருட்டு அருளி செய்ய வேண்டும் என்று நம் பெருமான் அவரை தன் நில உலகத்துக்கு அனுப்பினார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற நம் திருமூலர் பெருமானின் வாக்கே இதற்கு சான்றார். அன்பர்களே, திருமந்திரம் கூறும் ஆகமப் பெருமையை நாம் கண்டோம். மேலும் சில ஆகம குறிப்புகளை நம் திருமுறை பாடல்களின் வாயிலாகவே காண்போம். 11 திருமுறையிலேயே நம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலில் ஒரு அருமையான பாடல், உப்போரும் திருமேனி தீண்டுவாரின் பெருமையை கூறக்கூடிய ஒரு பாடல். நெறிவார் சடையரை தேண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர். நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் நம்மையும் ஆண்ட அமரர்க்கு இரையாய் முக்கண்ணும் என் தோளும் தரித்து ஈரில் செல்வத்தோடும் உறைவார் சிவருமார்குறைவாய உலகினிலே என்று முப்போதும் திருமேனி தேடுவார்கள் பெருமையை நம் நம்பி ஆண்டார் நம்பிகள் கூறுகிறார். அவரும் ஆதிசைவ குலத்தில் இருந்து வந்தவர்தானே. இப்பாடலிலே நெறிவார் சடையரை தீண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் என்று மிக அழகாக அவர் கூறுகின்றார். இதனையே நம் ஆசிரியர் பெருமானும் பெரிய புராண திரு நகரச்சிறப்பில் கூறுவார். பொங்கு மாமரி புற்றிடங்கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசணைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துள்ளார் துங்கு ஆகமம் சொன்ன முறைமையா. அங்கு ஆதிசைவ பெருமக்கள் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் கூற நம் சேக்கிழார் பெருமான் நம்முடைய மடநீதி சோழனாயினார் திருவாரூநகராளும் தேவர்பிரான் புற்றிடங்கொண்டிருந்த பெருமானாகிய திருவாரூர் திருமுருட்டானத்து பெருமான் சிவாலயத்திற்கு தேவையான ஆறுகால பூசைகளுக்கு ஆகம விதிகளின்படி நிபந்தங்களை அருளினார் என்று நம் ஆசிரியர் பெருமான் கூறுகிறார். நம்பியாண்டார் நம்பிகள் என்ன கூறினாரோ அதனையேதான் நம் ஆசிரியர் தேவச்சேக்கலார் பெருமானும் உணர்த்துகிறார். எனவே சைவ பெருமக்களை வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்ற வாக்கினை நம் நெஞ்சினில் என்றும் நீங்காது பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம் அன்னை காமாட்சியம்மையும் திருக்கயிலாயத்தில் இறைவனாரிடம் ஆகமத்திறனெல்லாம் உள்ளவாறு கேட்டு இவ்வுலகிற்கு அருளினார். அவ்வாகம வழியிலேயே கச்சியை கம்பத்தில் சிவபூசையும் செய்து உயிர்கள் உய்வதற்கு வழியும் காட்டினார் நம் அன்னை. இந்த உண்மைகளை திருக்குறிப்பு துண்டநாயனார் புராணத்தில் நம் ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுவார். வெள்ளி மால்வரி கையிலையில் விற்றிருந்தருளி துள்ளுபார் புனல் வேணியார் அருள் செய்யத்தோடு தெள்ளு வாய்மையின் ஆகமத்திறனெல்லாம் தெளிய உள்ளவாறு கேட்டு அருளினாள் உலகை ஆளுடையாள். நம்முடைய சிவபெருமானே அம்மைக்கு ஆகமத்தின் பெருமையை அருளி செய்ய அதனை கேட்டு இவ்வுலகத்திற்கு அருளினாள் நம்மை ஆளுடைய அன்னை. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னநாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. எண்ணற்ற ஆகமங்களை ஒளிந்தருளிய சிவபெருமான் தாம் விரும்பும் உண்மையாவது சிவபூசை அதுவும் தன் ஆகமத்தின் வழியே நின்று வழிபடுதலே என்று அம்மையார் உணர்ந்து அப்பெருமானை அவ் ஆகமத்தின் வழியே நின்று வழிபட ஆதரித்தார் என்றும் நாம் அறிகிறோம். அங்கு அடுத்த பாடலிலே நம் அன்னை இறைவனிடம் விண்ணப்பம் செய்வார். இங்கு நாத நீ முழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று கூறுவார். உம்பர் நாயகர் பூசனைக்கு அவதாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில் என்ன கூறினார் பாருங்கள். உம்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில். அப்படி என்றால் சிவபூசைக்கு துணையாக இருப்பது நம் இறைவனார் அருளிய ஆகமத்து உண்மையே. அதைத்தான் நம்பியாண்டார் நம்பிகளும் பதினோராம் திருமுறையிலே நீடு ஆகமத்தின் அறிவால் அர்ச்சிப்பர் என்று முப்போதும் திருமேனி தீண்டுவாரை கூறினார். நம் ஆசிரியர் பெருமான் மனுநீதி சோழர் திருவாரூர் கோயிலுக்கு துங்கு ஆகமம் செய்த முரண்மையால் நிபந்தங்கள் செய்தார் என்று நமக்கு உணர்த்தினார். இதே கட்சி ஏகமத்தில் நம் அன்னை மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்களியாவியும் என்ற எம்பெருமாட்டி. இவாறெல்லாம் ஆகமத்தின் பெருமையை பெரிய புராணம் மிக சிறப்பாக விளக்குகின்றது. நம்முடைய சந்தான பரமாச்சாரியர்களில் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியர் சகல ஆகம பண்டிதர் என்று போற்றப்படுபவர். அருளந்தி சிவாச்சாரியர் பதிமூனாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சகல ஆகமங்களும் பதிமூனாம் நூற்றாண்டில் இருந்ததால் தானே அவர் அதனை கற்று சிறந்து விளங்கினார். எனவே அவர் சகல ஆகம பண்டிதர் என போற்றவும் பெற்றார். நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல் ஆகமங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கடற்கோள் பெற்று அழிந்து விட்டது என்றால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நம் அருளந்தி சிவாச்சாரியார் எந்த ஆகமத்தை கற்றார், ஏன் அவர் சகலாகம பண்டிதர் என்று போற்றப்பட்டார். யோசித்து பாருங்க, திருத்தொண்ட திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகளும் முப்போதும் திருமேனி தீண்டுவார், நீடு ஆகமத்தின் அதிகளை அச்சிப்பர் என்று கூறினாரே, அது எந்த ஆகமம்? திருமந்திரத்தில் நம் திருமூல தேவநாயனார் பலவாறு ஆகமத்தை போற்றினாரே, அதுவும் காமிகம் முதலாகிய ஆகமங்கள் என்று குறிப்பிட்டுள்ளாரே, அது எந்த ஆகமம்? நம் உமாபதி சிவாச்சாரியாரும் பௌஷ்கர் ஆகமத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியுள்ளாரே, அவை முன்பே தமிழிலே இருந்திருந்தால் தம் உரையில் அதனை குறிப்பிடாமல் இருந்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். சிவஞான சித்தியார் பரபக்கத்திலே ஒரு அற்புதமான பாடல், காரியமாய் உலகெல்லாம் இருத்தலாலே கடாதிகள் போல் காரிய கர்த்தா ஒருவன் வேண்டும், ஆரியமாய் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் அறைந்து, ஆரியமாய் அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் அறைந்து உயிர்கட்கு அறிவு செயல் அளிப்பது நூல் அந்நூல் கூறியராய் உள்ளவர்கள் ஓத ஓதி கொண்டு வரலாம் முன்னே குற்றமின்றி சீரிய பேரறிவுடையோன் செப்ப வேண்டும் செயலனிக்கும் அறிவேண்டும் சிவன் உளன் என்று அறியே என்று மிக அழகாக கூறுகின்றார். பிரபஞ்சமெல்லாம் கடாதிகள் போல காரியப்பட்டு வருவதாலே இதனை செய்வான் ஒருவன் வேண்டும், அதாவது கர்த்தா என்பவன் வேண்டும். வடமொழியாய் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு காரியங்களும் சொல்லி, அதாவது ஆரியமாய் அறம்பொருள் இன்பம் வீடெல்லாம் அறைந்து என்று கூறியிருப்பதால், ஆரியம் என்றால் என்ன? வடமொழிதானே. ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகிலா, ஆரியம் தமிழோடு இசையானவன், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், இவையெல்லாம் திருமுறை தொடர்கள். எனவே வடமொழியில் அறம்பொருள் இன்பம் வீடென்னும் நான்கு காரியமும் சொல்லி ஆன்மாக்கு அறிவையும் செயலையும் கொடுப்பது வேத ஆகமங்கள் காம். அவ்வேத ஆகமங்கள் குசலராய் உள்ள பிரமாதிகள் ஓதுவிக்க மகா இருபிகளாலே ஓதப்பட்டு அவர்கள் வழியாக தொன்று தொட்டு வருதலால் ஆதியிலே தவறின்றி மிக்க பேர் மிக்க பேரறிவுடைய ஒருவனாலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவ்வேத ஆகமங்களால் சொல்லப்பட்ட கண்மத்துக்கு காண்பான் ஒரு சாட்சி வேண்டும். ஆகையாலே சிவனாலே நூல் சொல்லப்பட்டது என்றும் அவனே கர்த்தா என்பதையும் அறிவாயாக என்று நம்முடைய சகல ஆகம பண்டிதர் அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்துகிறார். இப்போது புரிகிறதா அதை ஏன் எழுதாத மறை என்று நம் குன்றத்தூர் கோமகனார் கூறினார் என்று? வழி வழியாக வழி வழியாக இருடிகள் வழியே ஓதப்பட்டு இன்று வரை அவை நிலைபெற்று இருக்கின்றது. எனவே இவை எழுதாத மறை என்று போற்றப்படுகின்றது. மேலும் நம் உண்மை விளக்கு நூலிலேயும் மிக அழகாக கூறுவார். காப்புச் செய்யுளில் கூட, இந்த காப்புச் செய்யுளில் நம்முடைய திரு அதிகை மனவாசகம் கடந்தார், விநாயகப் பெருமானை வணங்குகின்றார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்திவை சைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய. ஆகம நூலிலே சிவபெருமான் அருளி செய்து வைத்த பதிப்பசு பாசங்களாகிய முப்பொருளின் உண்மை வலுவாமல் உண்மை விளக்க நூலில் விளங்குதற் பொருட்டும் உரை செய்ய என்று விநாயகப் பெருமானை வேண்டுகிறார். அதே உண்மை விளக்க நூலிலே தன்னுடைய குருநாதரை நோக்கி மாணவன் கேள்வி கேட்பது போல் கூறுகிறார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்சலித்து தானேது, தேசிகனே சாற்று. இத்தனை கேள்விகளை கேட்கிறார் குருநாதரை பார்த்து மாணவன். அதற்கு குருநாதர் பதில் கூறுகிறார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள், உண்பனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று. மாணவனே, வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து சொன்ன சீர் ஆகமங்கள் உள்ளபடி தெள்ளிய அடைவிலே இறைவன் கருணையினாலே அனாதியே இறைவன் அருளிய சிறந்த ஆகமங்களிலே கூறியுள்ளபடி செவ்விய முறையாக உனக்கு இதை நான் உரைக்கிறேன் கேள் என்று கூறுகிறார். இதில் இருந்து நமக்கு தெரிய வரும் செய்தி என்ன? 14 சாத்திரங்களுக்கு முதல் நூலாக இருப்பது ஆகமம் தானே. வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் என்பது நம்முடைய சகல ஆகம பண்டிதரின் வாக்கு. அன்பர்கள் மக்களே, எனவே ஆகமம் என்றும் அழியவில்லை. நம்முடைய சந்தான பரமாச்சாரியாரின் காலம் 14 நூற்றாண்டு. ஆகமம் அழிந்திருந்தாலோ அல்லது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் கூறாமலாயிருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். எனவே வேத ஆகமங்கள் என்றும் அழியாதவை. நம் திருமூல பெருமான் திருவாக்கின்படி வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் என்பதை நம் நெஞ்சில் என்றும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன கூறினாலும், யார் என்ன சொன்னாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் கூறுவார். எனவே யார் என்ன பிரச்சாரங்களை செய்தாலும் உண்மையை ஆய்ந்து தெளிய வேண்டியது சைவ பெருமக்களாகிய நம்முடைய கடமைதான். நமக்கு பெருமாறான ஊர் பன்னிரு திருமுறை மற்றும் 14 சாத்திரங்கள். நம் அருளாளர்கள் எங்கேயும் ஆகமத்தையும் வேதத்தையும் மறுக்கவில்லையே, போற்றித்தானே புகழ்ந்துள்ளனர். எனவே அவர்களுடைய வழியில் நின்று வைதிக சமயமாம் சைவ சமயத்தை சார்ந்து நாம் நிற்கிறோம். வேத ஆகம நெறியினை போற்றி பாதுகாத்து சைவம் தழைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: ஒரு சின்ன சந்தேகம். வேதத்துல வந்து பிரம்மம் ஏகம், பிரம்மம் ஆமா, பிரம்மம்னா அது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுது. நீங்க உயிர்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்மள அந்த அத்வைதிகள் ஏகாண்மவாதிகள் கேள்வி கேட்கிறாங்க. உயிர்னு ஒண்ணு இருக்கு, உலகம்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே, வேதத்துல வந்து அப்படி சொல்லலையே. வேதம் என்ன சொல்லுது? ஏகம்னு தானே சொல்லுது. ஏகம்னா ஒன்றுன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏகம் என்று சொல்லுகிறதே நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்றாரு, வேதம் ஏகம் என்று மட்டும் சொல்லவில்லை, அத்துவிதம் என்றும் சொல்லுகிறது. சாமிக்கு சுவாமி உயிரோடு அத்துவிதமாக இருக்கிறான். அத்துவிதம் என்றால் என்ன? ரெண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறதே தவிர, அது ஏகம்னு சொன்னதுக்கு பொருள் என்ன தெரியுமா? இறைவன் ஒருவனே என்று அது சொல்லுகிறது. இறைவன் ஒருவனே என்று சொல்லுகிறது. அந்த இடத்துல உயிரை பற்றி குறிக்கிறது. ஆனால் இறைவன் ஒருவனே, அவன் கலப்பினால் உயிர்களோடும் உலகத்தோடும் இருக்கிறான், ஒன்றாக இருக்கிறான், கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். ஆகவே அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, கலப்பினால் இரண்டு பொருள் இருக்கின்றன, ஆனால் பிரித்தறிய வர முடியாதபடி அவை கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்றுதான் பொருளே தவிர, ஏகம் என்பதற்கும் அத்துவிதம் என்பதற்கும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஏகம் என்பது கடவுள் ஒருவன் தான், பிரம்மம் என்பது ஒன்றுதான், அவன் சிவபெருமான். ஆனால் அவன் கலப்பினால் உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாக இருக்கிறான் என்ற செய்தி இந்த பாடல். இந்த அடுத்தது இதுல இறைவன் வேறாக இருக்கின்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அதோடு கூட பிரம்மம் இல்லைன்னா வேற ஒரு பொருளும் இல்லை. பிரம்மம் தான் எல்லாவற்றிலும் முக்கியம், பிரம்மம் இல்லைன்னா வேற ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, பிரம்மம் இல்லை என்றால் வேற ஒரு பொருளும் கிடையலன்னா கடவுள் ஒருத்தர் தான் இருக்காரு, உயிர்னு ஒன்று கிடையாது, உலகம்னு ஒன்று கிடையாதா அப்படின்னு பொருளா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. பிரம்மம் ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாததுன்னா அது முக்கியமானது. கடவுள் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர், அவர் தான் இந்த உலகத்தை படை சிருஷ்டி செய்து காப்பாற்றி மீண்டும் ஒடுக்குகிறார், அதனால இன்றியமையாதவர் அப்படிங்கிற பொருளை தான் வேதம் பிரம்மம் இல்லாவிட்டால் ஒரு பொருளும் கிடையாதுன்னு சொல்லுது. வேற ஒன்றும் அதுக்கு காரணம் கிடையாது. அதுக்கு உதாரணமாக இந்த பாடல் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அகரம் என்ற எழுத்து, அகரம் என்ற எழுத்து தான் எப்படி மற்ற உயிர்கள் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முதல் முதலாக அகரம் தோன்றுகிறது. வாயை அங்காத்தல் செய்தல்னு சொல்லுவாங்க. வாயை திறந்தாலே என்ன உண்டாகுது? அது திறந்தாலே ஆ. அப்புறம் இன்னொன்று, எந்த எழுத்தையும் உச்சரிப்பதற்கு முன்பு அந்த எழுத்தோடு தொடர்ந்து எழுத்து இயங்குவதற்கு காரணமாக இருப்பதும் அகரம் என்று இலக்கணம் சொல்லுகிறது. அப்படி இந்த பிரம்மம் இன்றியமையாது என்பதற்கு பொருள் என்னன்னா, எல்லா பொருளும் எப்படி ஒரு எழுத்தானது தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அகரம் காரணமாக இருக்கிறதோ, அதுபோல உயிரானது தங்குவதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் பிரம்மம் காரணமாக இருக்கிறது, இறைவன் காரணமாக இருக்கிறான். அதனாலதான் அவன் இன்றியமையாதவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவன் ஒருத்தன் தான், வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அதுக்கு பொருள் கிடையாது. அவன் இருப்பதனால்தான் உயிர்கள் தங்கி இருக்கின்றன, உயிர்கள் இயங்குகின்றன. ரெண்டுக்கும் அவன்தான் மூலமாக இருக்கிறான் என்பதனால்தான் அப்படி சொல்லுகிறார்கள். ஆகவே வேதம் பிரம்மம் இல்லையாயின் எந்த பொருளும் இல்லை என்று இந்த கருத்திலேயே சொல்லுகிறது. இந்த பாடல்ல ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை இங்கு ஒழித்து வைத்திருக்கிறார். யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மேகண்டான். அது பார்ப்போம் அது என்னன்ட்டு. இருக்கு ஒன்று என்றது ஒன்றே. ரிக்வேதம் வேதங்கள், இருக்கு என்பது இந்த இடத்துல என்ன குறிக்கிறது? வேதங்கள். வேதம் இறைவன் ஏகம் என்று கூறியதற்கு பொருள் ஒன்று. என்ன ஒண்ணுன்னா, இறைவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் ஒருவன் தான், கடவுள் சிவபெருமான் தான். பதி ஒன்றே, பதிப்பொருள் ஒன்றே, இரண்டு இல்லை. கடவுள் மூணு கடவுள் இல்ல. இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தோற்றுவிப்பதற்கு ஒரு கடவுள், நிலைபெறுத்துவதற்கு ஒரு கடவுள், ஒடுக்குவதற்கு ஒரு கடவுள், அருள்வதற்கு ஒரு கடவுள், அப்புறம் மறைத்தலுக்கு ஒரு கடவுள்னு நிறைய கடவுள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம. அப்புறம் நம்ம நிறைய கடவுள்களை அந்தந்த, இப்ப கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்திற்கு ஒரு தெய்வம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா. அப்படி இல்லை, பதி என்பது ஒன்று, பதி என்பது ஒன்றே. உன்னையும் அதாவது உயிர்களையும் கடவுள், நீனும் பிரம்மன் தான். நீ கற்பனையினால உன்னை வந்து ஜீவன் நினைச்சிட்டு இருக்க, நீ உண்மையிலேயே பரமாத்மா. இந்த கற்பனையை விட்டுப்பிட்டீங்கன்னா நீ யாராயிடுவ? பரமாத்மா ஆயிடுவ. உன்னை நீ பிரம்மம் என்று உணர், அப்படியே தியானத்துல இரு. நீ தான் கடவுள், நீ தான், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் இரு. இந்த உலகமெல்லாம் ஒரு கற்பனை, உலகமெல்லாம் ஒரு மாயை, மயக்கம் தருவது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கு சொல்றாரு, நீனும் கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள். பதி ஒன்றுதான், அதுக்குதான் ஏகம்னு சொல்லுது வேதம். அந்த பதி ஒன்று என்று சொல்லக்கூடிய நீ ஒருத்தன் இருக்க, ஆனா உன்னுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒன்று என்ற நீ, அந்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அதை உணரக்கூடிய நீ பசுவாம். நீ யாரு? பசு, பசுவாகிய உயிர். அந்த பசுங்கிறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன இருக்கு? பசுனா யாரு? பாசத்தோடு இணைந்தவன். அப்ப பாசத்தோடு உழைகான் பசுவான நீ எப்படி இருக்க? பாசத்தோடு இருக்கிறாய். பாசம் உன்னை பற்றுகிறது. ஆனா கடவுளை பற்றுமா? பாசம் பற்றாது. கடவுளை பற்ற முடியாத பாசம் யாரை பற்றுகிறது? உயிர்களை பற்றுகிறது. என்ன காரணம்? இறைவன் பேராற்றலும் பேரறிவும் படைத்தவன். அவனை போய் இந்த பாசம் எதிர்க்க கூட நிக்க முடியாது. சூரியனுக்கு எதிரே இருள் நிக்க முடியுமா? முடியாது. அது போல அவனை பற்ற முடியாத பாசம் சிற்றறிவும் சிறுசெயலமுடைய இந்த உயிரை பற்றி கொண்டது. ஆகவே இங்க உதாரணம் காட்டுறா, நீ உன்னையும் பிரம்மம்னு நினைச்சியப்பா, நீ உன்னையும் பிரம்மமா இருக்க முடியாது. நீ எப்ப பார்த்தாலும் பாசத்தோடு கட்டுப்பட்டு கிடக்கிறாய். அவன் பாசத்தோடு கட்டுப்படாதவனாக அவன் இருக்கிறான். ஆக அவன் வேறு, நீ வேறு. இந்த பாடல்னா எதை சொல்ல வருகிறது? இறைவன் வேறா இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ல வருகிறது. ஒன்று என்ற நீ பசுவாம் பாசத்தோடு உழைகான். ரொம்ப அற்புதமான ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். நீ பாசத்தோடு, இறைவன் பாசத்திலிருந்து நீங்கியவன். இந்த உயிர்கள் பாசத்தில கட்டுப்பட்டிருக்க, பாசத்தோடு உழைகான். நீ மலத்தோடு கட்டுண்டு இருக்கின்றாய், இதை நீ தெளிவாக அறிந்து கொள். அதுதான் உதாரணம் என்று சொல்கின்றார். அகர உயிர் என்றேல், அகரமாகிய எழுத்து இல்லாவிட்டால், அகரம்ங்கிற ஒரு எழுத்து இல்லாவிட்டால், அக்கரங்கள் என்றாம். அகரம்ங்கிற ஒரு எழுத்து இல்லாவிட்டால் மற்ற எழுத்துக்கள், அக்கரங்கள் மற்ற எழுத்துக்கள் இல்லை என்று சொல்கிறார். மற்ற எழுத்துக்கள் தோன்றவும் முடியாது, அவைகள் இயங்கவும் முடியாது. எல்லா எழுத்தும் இயங்கறதுக்கு அகரம் தான் உதவுகிறது. எல்லா எழுத்தும் தோன்றுவதற்கும் அகரம் தான் உதவுகிறது. இக்கிரமத்து, இந்த முறையிலேயே ஒன்றும் இன்றால் என்னும் பிரம்ம பொருள் இல்லையாயின் ஒரு பொருளும் இருத்தலும் இயங்குதலும் கிடையாது அப்படின்னு. ஆகவே இந்த பாடல்ல உயிர்கள் இறைவனிலிருந்து வேறாகவும் இருக்கிறான். அகர உயிர் வேறாக இருந்து கொண்டு எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாகவும் அதை இயக்குவதாகவும் இருக்கிறது. அதுபோல அகரம் என்ற எழுத்து எவ்வாறு மற்ற எழுத்துக்களுக்கு முதலாகவும் இயக்குவதாகவும் இருக்கிறதோ, அதுபோல எல்லா உயிர்களும், எல்லா பொருள்களும் தங்குவதற்கும் எல்லா பொருள்களும் செயல்படுவதற்கும் இறைவன் வேறாக இருந்து உதவி புரிகிறான். இந்த இந்த அகரத்தை இந்த இடத்துல சொன்னது இந்த அகரம் என்ற எழுத்தைத்தான் சுட்டுகிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி, ஒரு பெரியவர்கள் ஒரு சந்தேகத்தோடு அதை மேலும் கொண்டு போறாங்க, அகரம்ங்கிற எழுத்தை கொண்டு போறாங்க. இப்போ இந்த ஆ என்ற எழுத்து நம்ம வாயை திறந்து ஒலித்தாதானே அகரம் முதல்ல தோன்றுது, அங்காத்தல் செய்தல்னு இலக்கணத்தில் வரும். வாயை திறந்ததானே ஆங்கிற எழுத்து வரும். இப்போ எனக்கு எண்ணம் வருகிறதே, வாயை திறக்காம உள்ள எண்ணம் வருகிறது இல்லையா, அப்போ எவ்வளவு செய்தி மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆங்கிற எழுத்து முதல்ல தோன்றாமையே நமக்கு எண்ணங்கள்லாம் வருதா இல்லையா, செய்திகள்லாம் வருதா இல்லையா. இன்னொன்று, அகரம் என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களோடும் அந்த எழுத்துக்களை செலுத்துகின்றனங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம அதை புரிந்து கொள்வது? ரெண்டு விஷயம், ஒன்று அகரம் என்ற எழுத்து வாயை மூடிக்கிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு எவ்வளவோ சிந்தனைகள் எவ்வளவோ சொற்கள் நம்ம மனதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ எங்க வாயை திறக்கிறோம் நம்ம? அப்போ இந்த வரி வடிவான எழுத்தைத்தான் சொல்லுகிறதா? எல்லா எழுத்திலும் அகரம் கலந்திருப்பதை நம்மாலே உதாரணத்தின் மூலமாக விளக்கி சொல்ல முடியாது, அப்போ கலந்திருக்கிறதா? அப்போ வேற ஏதாவது இந்த அகரம் என்பது வேற ஏதாவது குறிக்கிறதா என்பதை பற்றி ஞானிகளை ஆராய்ந்து பார்த்து வேறொரு செய்தியை சொல்லுகிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியம் அது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் இருக்கிறது இல்லையா, நம்ம உடல், நம்முடைய இந்த நம்ம நம்முடைய உடம்பு, இந்த உடம்பில் இருந்து ஓயாமல் ஒரு நாதம் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. முக்கியமான செய்தி, நல்லா ஆழ்ந்து கவனிங்க. இந்த உடலில் இருந்து ஒரு நாதம் உற்பத்தி ஆகிக்கணும், மூலாதாரத்திலிருந்து ஒரு நாதம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த ஓசையை கேட்கும் பொழுது அது அகர ஓசை போல தோன்றுகிறது. அது எப்போ நமக்கு தெரியும்னா, எல்லாரும் கண்டுபிடிக்கலாம் அந்த எழுத்தை, அந்த எழுத்துக்கு அகர ஓசை நம்மிடமிருந்து இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எப்போ அது நமக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, சந்தகரை மாதிரி இப்போ புலன்கள் எல்லாம் சத்தம் விட்டுட்டு இருக்க மாட்டேன், எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, ஓயாமல் எதை பற்றியாவது நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்க போல இருந்தாலும் உள்ள இருக்கிற மனம் ஓயாம சரணம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த சத்தம் நம்முடைய காதிலே விழுவதில்லை. அந்த உள்ளே இருக்கிற நாத மாத்திரையாக இருக்கிற அகரம் இருக்கிறதே, அது ஓவாத சத்தமாக ஒலித்து கொண்டு, ஓவாத சத்தத்துக்கு ஒலியே போச்சு என்று அது ஒலித்து கொண்டே உயிரில் இருக்கிறது. அந்த ஒளி, அந்த அகரம்தான் என்ன செய்யறதுன்னா, எல்லா ஒளிகளுக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா ஒளிகளும் தோன்றுவதற்கு அந்த நாத மாத்திரையாக இருக்கிற அந்த ஒலி, அதுதான் எல்லா எழுத்துக்களும் முதலாக இருக்கிறது. எல்லா எழுத்துக்களையும் அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் வெளியில வடிவடிவத்தில் சொல்லுகின்ற அகரத்தை விட, உள்ளே நாத மாத்திரையாக ஒவ்வொரு உயிரிலும் இருந்து கிளம்பி கொண்டிருக்கின்ற அந்த நாதம் இருக்கிறதே, அதுதான் அந்த அகரத்தை தான் இந்த பாடலிலே சுட்டி காட்டுகிறார். அதுதான் எல்லா சொல்லுக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருக்கிறது, அதுதான் எல்லா எழுத்துக்களோடும் சேர்ந்து ஒலிக்கிறது. இந்த மிருத வித்வான்கள் எல்லாம் பாடும் பொழுது ஒரு பேஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க பாருங்க, துதின்னு ஒன்று சொல்றாங்களோ, அதுபோல இது நாம அதை கவனித்தாலும் கவனிக்கலானாலும் நம்முடைய உடலில் இருந்து அந்த சத்தமானது ஓயாது ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதான் திருநாவுக்கரசு பெருமான் ஓவாத சத்தத்து ஒலியை ஒத்தி, சிவபெருமான் நாத மாத்திரையாக இந்த உயிரிலே அவன் விளங்கி தோன்றிக் கொண்டே இருக்கிறான். ஞானிகள் தன்னுடைய தியானத்தின் மூலமாக புலன்களையும் மனதையும் அந்த கரணங்களையும் அமைதிப்படுத்தி நுற்று நோக்கும் பொழுது அந்த நாத மாத்திரையாக ஒலிக்கக்கூடிய ஒலியை உணர்வார்கள். நீங்களும் உணரலாம், அது நம்முடைய பயிற்சியை பொறுத்து அமையும். அந்த அக்கரத்தை தான் இங்கு சொல்லப்படுகிறது. வெறும் வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய அகரத்தை சொல்ல, அதை முக்கியமான ஒரு அற்புதமான ரகசியம் அது, தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதே கருத்தை இப்ப நம்ம இந்த சாஸ்திரம் மேகண்டா சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை நம்முடைய அடியார்கள் திருவள்ளுவர் முதற்கொண்டு இந்த கருத்தை சொல்றார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையது, எல்லா எழுத்துக்களும் அகரத்தினால் இயக்கப்படுகிறது. அதுபோல உலகமானது ஆதிபகவனை முதலாக உடையதாக இருக்கிறது, அவன்தான் உலகத்தை இயக்குகிறான், அவன்தான் உலகத்தை தோற்றுவிக்கிறான் என்ற செய்தி அவர் சொல்லுகின்றார். நம்ம படித்த திருஞான சித்தியார்களையும், ஒன்றென மறைகளெல்லாம் உரைக்கிட கடவுள் ஒன்று அப்படின்னு எல்லா மறைகளையும் சொல்லுது. உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்ன எண்ணின், எல்லா உயிரோடும் கலந்திருக்கிறான் அப்படின்னு பலவா சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, எண்ணின் அன்று அப்படி சொல்லல வேதம், அவை பதிதான் ஒன்று என்று அறையும். சிவபெருமான் தான் ஒருத்தர், அவருக்கு அல்லாமல் அவரை அல்லாமல் வேறு கடவுள்கள் இல்லை, அவர் ஒருத்தர் தான். அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல, அதே கருத்து அக்கரங்கள், ஏன்னா இந்த கருத்தை உறுதிப்படுத்தணும் நம்ம மனதுல, அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனும் சிவனும் சேர்ந்தே. எப்படி நாத மாத்திரையாக ஒரு உயிருக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற, இது வந்து பரிமேலடகர் உரையில காணப்படுகிறது. நாத மாத்திரையாக இயல்பால் பிறத்தல் அப்படின்னு அவர் அதுக்கு உரை எழுதுறார். ஏன்னா நம்ம எழுதுகிற உரையெல்லாம் எளிமையா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்முடைய முன்னோர்கள் எழுதின உரையில தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் முற்றும் உணர்ந்தவர், அவர்கள் அதுலதான் நம்ம உண்மையை அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். இப்போ சுவையான சுவாமி ஒரு மாபாடு எழுதியிருக்காங்கன்னா அதை பார்த்து தான் நம்ம வந்து சுவையான போது உரையை நம்ம தெரிந்து கொண்டால்தான் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளியே நம்ம கட்டி கொண்டு வர முடியும். ரொம்ப லைட்டாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் ஞானம் கிடைக்கும். ஆகவே நாத மாதிரியாக இயல்பால் பிறத்தல் என்று அவர் அதை பரிமையாளர் அதுக்கு உரையை எழுதுகிறார். அதுதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அந்த நாத மாதிரியாக இயல்பால் பிறக்கின்ற அந்த நாதம் இருக்கிறதே அது எல்லா ஒலிகளுக்கும் முதலாக இருக்கிறது. எல்லா ஒலிகளையும் அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனும் சிவனும் சேர்ந்தே பெருமான் எல்லாவற்றுக்கும் முதலாகவும் எல்லாவற்றையும் இயங்குவதற்கு அவனும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். உண்மை உலகத்தில் இதே செய்தி, அக்கரங்கற்கெல்லாம் அகர உயிர் போல் நின்றாற் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் என்று குருநாதன் சிவருமான சிவருமானே குருநாதனாக வந்து அங்கு சொல்லுகின்றார். திருவர் பெயர்ல இதே கருத்து, அகர உயிர் போல் அறிவாகியெங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எங்கு பார்த்தாலும் வியாபக பொருளாக இருக்கின்ற சிவருமான் அகரமாகிய எழுத்து நாத மாத்திரையாக இந்த உயிரிலே ஒழித்துக் கொண்டிருக்க எழுத்தானது எல்லா எழுத்துக்களுக்கு முதல்வாகவும் எல்லா எழுத்துக்களையும் இயக்குவது போலவும் அவனும் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் என்று நினைந்து அப்படிங்கிற செய்தி சொல்கிறார். இறைவன் ஒருவன் தான் தானே அறிபவன், அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியதில்லை. பிறவற்றுக்கும் அறிவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். இறைவன் கலக்கினால் ஒன்றாயிருந்தாலும் பொருள் தன்மையால் வேறாயிருப்பதை இந்த விஷயங்கள் இந்த சிந்தனையெல்லாம் இப்படி நல்ல விரிவாக நம்ம சிந்தனை பண்ணணும். அப்போதான் அந்த கருத்து நம்முடைய உறுதிப்படும். அப்பர் பெருமான் நாலாவது திருமுறையில் ஒரு எட்டாவது பதிகத்தில் ஒரு பாடல் ரெண்டாவது பாடல் சொல்றாரு, விரிகதிர் ஞாயிறு அல்லர். வேற கடவுள் வேறு, இந்த பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறார். பொருளின் தன்மையால் என்ன பண்றாரு, வேறா இருக்க. விரிகதிர் ஞாயிறு அல்லர், முதல்ல வந்து ஆகாசமா எட்ட மூர்த்தி ஆகின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாத்திலும் கலந்திருக்கார், கலந்திருக்கின்ற அந்த கலந்திருக்கின்ற கலப்பிருந்தும் அதிலிருந்து அவன் வேறான பொருளாக இருக்கிறான். இப்ப நம்மளால அதை சிந்திச்சு பார்க்க முடியாது. நம்ம கலந்தா கலந்தே போயிடும், வேறாந்தா வேறையா போயிடும். கலந்திருக்கின்ற நிலையிலும் தன்னுடைய தனித்தன்மை குறையாமல் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். விரிகதிரி ஆயிரல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலனும் தெரிதரு வாயு அல்லர் செறி செரு தீயும் அல்லர் தெளி நீரும் அல்லர் தெரியில் அறிதரு கண்ணியாளை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரியற வாரமார்வர் இமையரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே. ஆகவே வேறாகவும் இருக்கிறான். மண்ணல்லை விண்ணல்லை, இந்த கருத்து நல்ல பெரியவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகலல்லை அவுமல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேருமல்லை பேடுமல்லை பிரிதல்லை யானாயும் பெரியாயினியே உண்ணல்லை நல்லாக்கு தீயையல்லை உணர்வறிய ஒற்றியூர் உடைய கோவை இறந்திரந்துருக திருவாசகம் இறந்திறந்துருக என்மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்த நீர் பொழியும் கமல சேவடியாய் திருப்பெருந்துறையுரை சிவனி நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் ஆய் அவை அல்லையாய். இவை எல்லாமாகவும் இருக்கிறார், அவை அல்லாயாகவும் வேறாகவும் இருக்கிறார். கறந்ததோர் உருவே கடித்தனன் உணை உன்னை கண்ணுரை கண்டுகொண்டு இன்றே. இன்னொரு அற்புதமான பாடல் இதான், இதய பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தனக்கருளி இருள்கடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற என் தன்மையை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்ற உன்னத் தவிர வேற வளர்ந்துல வேற என்ன கிடையாது. நீயலால் பெரிது மற்ற அண்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரைவுரை இவனே ஒன்றுமே அல்லை இந்த சூரியனா சிவபெருமான் இல்ல, ஆனா அதுக்குள்ள நீ கலந்தது கலப்பினால் ஒன்றாகவும் புள்ளின் தன்மையால் நீ வேறாகவும் இருக்கிறாய். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, உன்னை தவிர உலகத்தில் ஒன்றும் யாரும் உன்னை அறிய கேட்பாரு, யாரால் உன்னை தெரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் பரிஞானம் வைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். யாரும் உன்னை அறிய கேட்பாரு, யாராலும் ஒன்றும் தெரியாதுலன்னா இப்போ கடவுள் இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. அறிய முடியும், யாருக்கு தெரியும்னா பரிஞானம் வைக்கப்பட்டவர்களுக்கு அவன் தெரிவான். ஆகவே இப்படி இந்த பாடல் இறைவன் வேறாக இருக்கின்ற தன்மையை நமக்கு தெளிவாக உரைக்கிறது. ஒன்று என்றது அதுக்கு அகர எழுத்தை இங்கு உதாரணமாக காட்டியிருக்கிறது. அகர எழுத்து எல்லா அகர நாத மாத்திரையாக இருக்கக்கூடிய அகர ஒலி எழுத்துன்னு சொல்லக்கூடாது, அகர ஒலி. அந்த அந்த ஒலியானது எல்லா எழுத்துக்களுக்கும் அதுதான் முதலாக இருக்கிறது, எல்லா எழுத்துக்களையும் அதுதான் இயக்குகிறது. அதுபோல எல்லா பொருள்களும் தங்குவதற்கு அவன் இடம் தருகிறான் சிவபெருமான். இன்னொன்று எல்லா பொருள்களும் இயங்குவதற்கும் அவன் தான் உதவி செய்கிறான். ஆக வேறாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறான். ஒன்று என்றது ஒன்றேகான் ஒன்றே பதி பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தோடு உடைகான். ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம், ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம் அகர உயிர் என்றேன் இக்கிரமத்து என்னும் இருக்கு. அடுத்த பாடல் இப்போ ரெண்டு விஷயம் ரெண்டு பாடல சொல்லியிருக்கிறார், ஒன்றாய் வேறாய் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். அடுத்தது என்னவா இருக்கும், உடனாய் தானே இருக்க முடியும், அதை சொல்றார். பரம்பொருள் ஏகம் ஒன்றுதான், அதனால் அது எப்படி இருக்கிறது, அத்தீதமாக இருக்கிறது. கலப்பினால் உயிரோடு கலப்பினால் உலகோடும் உயிரோடும் கலந்து இருக்கிறது. அப்படின்னு பொருள் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்களே, அவருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லி அவன் அத்தீதமாக உயிரோடும் உலகோடும் கலந்திருக்கிறான், எப்படி கலந்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். இறைவன் உடனாகவும் இருக்கிறான் என்ற செய்தி இந்த பாடல் வலியுறுத்தி சொல்லுகிறது. பிரம்மம் அத்விதம் என்னும் வேதமொழிக்கு பிரம்மம் ஒன்றாயினும் அது ஏனைய பொருள்கள் பலவற்றிலும் எப்படி இருக்கான், பண்ணின் இசை போலவும். பண்ணை இசையும் பிரிக்க முடியுமா? முடியாது. பண்ணும் இசையும் எப்படி இருக்கும், கலந்துதான் இருக்கும், சேர்ந்து இயங்கும். அப்புறம் பழமும் சுவை போலவும், பழத்தில் இருக்கிற சுவை எடுத்துட்டா பழம் பழமா இருக்காது இல்லையா? மாம்பழம் இருக்கு, மாம்பழத்தில் சுவை எடுத்துட்டா அது மாம்பழம் சொல்லுவோமா நம்ம யாராவது? சொல்ல மாட்டோம். அப்போ அதுல கலந்தும் இருக்கிறது, அந்த பழமாக இருப்பதற்கு பழம் என்ற சுவையை நமக்கு இப்படி இறைவன் உடனாக இருக்கிறான் என்ற ரெண்டு உதாரணத்தின் மூலமாக பண்ணும் இசையும் போல பழமும் அதனுடைய சுவையும் போல வேற்றுமையின்றி கலந்து சிவபெருமான் இருக்கிறான். அவன் அந்த பொருளோடு உடனாய் எல்லா செயல்களையும் செலுத்துகிறான். அந்த செய்தி இந்த பாடல் சொல்லுகிறது. பண்ணையும் ஓசையும் போல பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாள் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று என்னாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. பண்ணும் ஓசையும் போல, இத முக்கியமா இன்னொரு விஷயம் இத உள்ளீடா மறைந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபரம்பொருள் வியாபகமுடையது, எல்லா இடத்திலும் அது நிறைந்து நிற்கிறது. அந்த நிறைவுக்குள்ளேயே எல்லா பொருள்களும் வியாபியமாக அடங்கி இருக்கின்றன. சிவபெருமானை விட மிஞ்சின வியாபகம் உடைய பொருள் உலகத்துல ஒன்னும் கிடையாது. எல்லா பொருளும் எதுக்கு என்ன எப்படி இருக்குது, அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அடங்கி இருத்தல் தான் நம்ம என்ன சொல்றோம், வியாபியம், வியாபகம், வியாப்தியம். இன்னொரு எழுத்து சொல்லு இருக்கு, அதையும் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வியாத்தி, வியாத்தின்னா சமநிறைவுன்னு பேர். இது எவ்வளவு நிறைவு இருக்கோ அவ்வளவு நிறைவு. தோசை ஒரே மாதிரி ரவுண்டா அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்ல, சரியா அழகா ஒரே மாதிரி ஊத்தி ஒரு அடுக்கு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கூட வெளியில வரல உள்ளயும் போகல. அப்ப அந்த தோசை ஒன்றுக்கு ஒன்று வியாத்தி. வியாத்தின்னா என்ன, சமநிறைவு, சமநிறைவு. வியாபகம் ஒரு தோசை பெருசா சுட்டாச்சு முதல்ல, மீறி எல்லா தோசையும் அதுக்குள்ளேயே வருது. அப்ப அப்ப என்ன சொல்லணும், வியாபகம், வியாப்பியம். மற்ற தோசையெல்லாம் அடங்கி இருக்கு, உள்ள அடங்கி இருக்கு. வியாபக பொருள் எத்தனை பொருள் இருக்கு, இப்ப மூணு பொருள் இருக்கு, மூணு பொருள்ல வியாபக பொருள் எத்தனை இருக்கு, ஒன்னே ஒன்று தான் வியாபகம் உடையது, மீதி எல்லா பொருளும் அதுக்குள்ள அடக்கம். அதை அதையும் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பண்ணும் ஓசையும் போல, பண்ணும் அதனிலிருந்து வேறாகாத ஓசை, ஏழு இசை. ஏழு இசைங்கிறது சரி கம ப த நி ச, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசையில ஆரோகணம் அவரோகணம் மத்தியமம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் அதுல வித்தியாசம் இருக்கும். அப்புறம் பழமும் எண்ணும் சுவையும் போல, பழமும் அதிலிருந்து வேறாகாத அதனுடைய சுவையும் போல, எங்குமாம் அண்ணல் தாள் சிவபெருமான் எங்கும் வியாபித்து இருக்கிறான், வியாபித்து இருக்கிறான், எல்லாவற்றோடும் அவன் கலந்து உடனாகவும் வருகிறான், வியாபித்து இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் அவன்தான் நிறைந்திருக்கிறான், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான். ஆகவே அப்படி இறைவனுடைய திருவருள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. அத்துவிதமாதல் அப்படி கலந்திருக்கிறான் இல்லையா, அப்படி கலப்பினால் ஒன்றாக இருப்பதை தான் நம்ம அத்துவிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிரினிடத்திலும் பிற பொருள்களிடத்திலும் திருப்பில்லாமல் அவன் இருக்கிறான். அருமறைகள் ஒன்று என்னாது, ஆகவே அருமறைகள் அரிய வேதங்கள் படித்து அதை புரிஞ்சு கொண்டு அதனுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப அருமையானது. அந்த அருமையான வேதங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன, ஒன்று என்னாது பிரம்மம் ஏகம் என்று மட்டும் சொல்லாமல் அத்துவிதம் என்று ஆங்கு அறையும். ஏன் அத்துவிதம்னு வேதம் சொல்லுதுன்னா, பிரம்மம் என்பது கடவுள் என்பவர் ஒருவர் தான், ஆனால் அந்த ஒருவரான கடவுள் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறார். இரண்டு பொருள்கள் எப்படி இருக்கு, ஒரு பொருளை போல இருக்கிறது, இருமையில் உரிமை. பிரம்மம் அத்துவிதம் என்னும் சில இடங்களில் கூறும். பிரம்மம் அத்துவிதம் என்பதற்கு பிரம்மம் பிற பொருளோடு பிரிவின்றி நிற்கும் என்பதே பொருள். அத்துவிதம்னாலே என்ன அர்த்தம், ரெண்டு பொருள் இருக்கு கலப்பினால் அது ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே ஏகம் என்பதோடு இது முரண்பதுவாக இல்லை, முரண்பாடு இல்லை. அத்துவிதம் என்றால் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த உதாரணங்களின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, பிரம்மம் எங்கும் வியாபித்து நிற்கிறது, மற்ற எல்லா பொருளும் அதுக்குள்ள அடங்கி நிற்கிறது, வியாபியமாக இருக்கிறது. பண்ணும் ஓசையும் போல, பழமும் சுவையும் போல, இப்படி இருக்கின்ற பிரம்மம் உயிர்கள் செயல்படுவதற்காக உயிர்களுக்கு சிவபெருமான் தான் வினையை ஊற்றான். அப்ப வினையை அனுபவிக்கணுமா வேண்டாமா, அனுபவிக்கணும். அனுபவிப்பதற்கு யாருடைய துணை தேவைப்படுகிறது? சிவபெருமானுடைய துணை. அப்போ அனுபவிப்பதற்கு சிவபெருமான் உடனாக வந்து இந்த உயிரோடு சேர்ந்து அவனும் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப அனுபவிக்கும் பொழுது உயிர் அனுபவிக்கிறது இவன் காட்சியா இருக்கான், அனுபவிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆகவே உடனாகி வருகிறான் சிவபெருமான். இந்த செய்தியை, இந்த பாடல் உடனாகி வருதல் என்ற செய்தியை சொல்லுகிறது. பண்ணையும் ஓசையும் போல பழம் அதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாழ் இங்க சிவபெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுவது அவனுடைய திருவுரைத்தான் திருவடி என்று சொல்லுவோம். தாழ் சிவபெருமானுடைய திருவடின்னு சொன்னாலே போதும், என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அவனுடைய திருவருள். அவன் எவ்வளவு வியாபகமோ அவ்வளவுக்கு அவனுடைய திருவருளும் வியாபக பொருள். அண்ணல் தாழ் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும். ஆகவே சிவபெருமான் ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுள் அத்துவிதமாக உயிர்களிடம் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையால் வேறாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையினால் உயிர்க்குயிராதல் தன்மையால் அவன் உடனாகவும் இருக்கிறான். இந்த மூன்று பாடல்கள்ல இந்த செய்தியை வலியுறுத்தி நமக்கு சொன்னவர். அடுத்த ஒரு பாடல் இதுல மூன்று செய்திகளையும் சேர்த்து சொல்லி இந்த அதிகரணத்தை நிறைவு செய்கிறார். அறக்கொடு சேர்த்தி அணைந்த அக்கற்போல் உருக்கி உடங்கு இயங்கி நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. நீங்க அந்த சாண பிடிக்கிற அந்த கல்லை பார்த்துருக்கலாம். அந்த கல் வந்து அரக்கினால் அரக்குங்கிற ஒரு திரவம் இருக்கு இல்லையா, அதுல கல் பொடியை சேர்த்து அதை கெட்டியாக அதை செய்து அதன் மூலமாக தான் அந்த கல்லை உருவாக்குவார்கள். அந்த கல்லை இங்க உதாரணமாக சொல்லுகிறார், உருக்கி அறக்கொடு சேர்த்தி, அரக்கை உருக்கி அதனோடு சேர்த்து அணைந்தன ஒன்றாக்கப்பட்ட கற்போல், அந்த கற்பொடி அறக்கோடு ஒன்றையந்து நீக்கம் என்று நிற்பது போல. இறைவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, உயிர்களோடு உடங்கு ஏந்து உயிர்களோடு ஒன்றாய் இயந்தும். அப்படி கெட்டியாக்கப்பட்ட கல்லுல அரக்கு வேற கற்பொடி வேற அப்படின்னு பிரிக்க முடியாது, அப்படி ஒன்னா நின்றுக்கணும். நின்று தன் தன்மை தெரியாது அவற்றின் வேறாய் நிலை பெற்றும், ரெண்டும் ஒன்னு சேர்ந்திருக்கும். அப்ப அதனுடைய ஒவ்வொருத்தினுடைய தன்மை தனித்தனியாக இருக்கும், அரக்கு தனி அதனுடைய இருக்க கற்பொடி தனியாக இருக்கும். திருப்பின்றி, ஆகவே அதுல ரெண்டும் ஒன்னாகவே இருக்கும், கலப்பினால ஒன்றாக இருக்கும். திருப்பின்றி ஆக நீங்காது உடனாகியும் உலகாம். இவ்வாறு சிவபெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, உலகு ஆம்னா உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். மூன்றையும் சேர்த்து சொல்ற பாடல் இது. உலகாம்னா உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். தானே ஆம் பொருள் தன்மையால் தான் தனியனாகி வேறாகவும், உலகே தானாம் உயிர்க்குயாதல் தன்மையால் உயிரும் தானுமாய் செலுத்தும் தன்மையால் உயிரோடு அவன் உயிரை செலுத்திக் கொண்டிருக்கிறான். இன்று முக்தி காலத்தில் தமியேன் உளம்புகுதல், அந்த உயிர் இவ்வாறு இருக்கக்கூடிய சிவபெருமான் முக்தி காலத்தில் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, முக்தி காலத்தில் இப்போ நம்ம வந்து சகல நிலையில் இருக்கிறோம். இப்போ சகல நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் நம்முடைய காட்சிக்கு வரதில்லை இல்லையா, நம்முடைய உயிர் தான் நம்முடைய காட்சிக்கு இருக்கிறது, உலகம் தான் நம்முடைய காட்சிக்கு இருக்கிறது, அனுபவத்துக்கு இருக்கிறது. நம்ம அவ்வப்பொழுது இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் இறைவன் தான் முக்கியமானவன், அவன் தான் முதன்மையானவன், அகர எழுத்து போல அவன் தான் எல்லாவற்றையும் முதலாக இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான் நம்ம உணர்றோமா? இல்ல, நாம தான் எல்லாத்தையும் இயக்கிறதா நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ முக்தி காலத்தில் என்ன நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி உலகத்தையும் என்னையும் முதன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது போல முக்தி காலத்தில் நான் இறைவனைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு உயிரானது இறைவனை மட்டும்தான் சிந்திக்கிறது. அப்போ இந்த உயிரானது தன்னை மறந்து விடுகிறது, இந்த உலகத்தையும் மறந்து விடுகிறது. அப்ப ரெண்டும் இல்லாம போயிடுது. என்ன நினைவுல இருக்கு? இறைவன் தான். ஆமா, அப்ப அந்த உயிர் சிவத்தையே நினைந்து தன்னை மறந்து, தான் சிவத்தை நினைக்கிறோம் என்ற நினைவையும் மறந்து, காலம் போறதோ இடம் நகர்றதோ அல்லது எந்த விதமான மாறுதல்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாது, இறை நினைவிலேயே அது இருக்கு. அப்பொழுது அந்த உயிரானது சிவமாம் தன்மை எழுதி விடுகிறது. அப்ப சிவமாம் தன்மை எழுதியதுனால, அப்படி சிவமாம் தன்மை எழுதிய ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உலகமாயினேன். ஏன்னா அவன் வியாபக பொருள் வியாபக பொருளோட நம்ம கலந்து போயிட்டோம். அதனால அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், நானும் உலகம் புறாவும் வியாபித்து அவனோடு இருக்கிறேன், சிவமாம் தன்மையை இருக்கிறேன் என்று அவர்கள் கருதுகிறார்கள். யானே மனுவாய் இருந்தேன் சூரியனாய் இருந்தேன் என்று வாமதேவர் உபநிடங்களிலே சொல்லுகிறார். அதனுடைய கருத்து இதுதான். ஆனா உண்மையிலேயே அவர்கள் சிவனுக்கு இணையான வியாபக பொருளாக ஆக முடியாது. அவர்கள் தன்னை மறந்து சிவத்தோடு ஒன்றி விடுகிறார்கள். அதனால் அவர்கள் எங்குமாக நான் நிறைந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, அது ஒரு உபச்சாரமாக நாம் கருதலாமே தவிர, சிவபெருமானுடைய வியாபகத்துக்கு அனைவரும் அதற்கு உட்பட்ட வியாபகம் உடையவர்கள்தான். அப்ப சிவமத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் தன்னை மறந்து விட்டால் உலகத்தை மறந்து சிவத்தை ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் என்ன ஆகிறான்? சிவமாம் தன்மை எழுதுகிறான். அதான் சிவோகம் பாவனை என்பது. அதுதான் அப்ப சிவோகம் பாவனை என்பது நான் நினைக்கிறேன் என்ற நினைப்பு என்னிடம் இருக்கக்கூடாது. அப்ப அது சிவோகம் பாவனை இல்லை. உலகம் இருக்கு அப்படின்னா நினைக்க கூடாது, நான் இருக்கேன்னு நினைக்க கூடாது, நான் சிவபெருமான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அவன் சிவபெருமானுடைய அந்த வடிவத்திலேயோ அவனுடைய விபூதி மகிமைகளிலேயோ சிவபெருமானுடைய அவன் ஒன்றி போய் தன்னை மறந்து வேண்டும், உலகத்தையும் மறந்துடும். அப்ப அந்த உயிரானது சிவமாம் தன்மை எழுதிவிடுகிறது. அப்ப அந்த சிவமாம் தன்மை எழுதிய உயிர் இறைவனோடு கலந்து கலத்தினாலே அவங்க சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா, தான் கண்ட அனுபவத்தை சொல்லுகிறார்கள். நான் உலகமாக விரிஞ்சிருக்கேன், சூரியனா இருக்கிறேன், சந்திரனா இருக்கேன், உலகமா இருக்கேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் இறைவனாக ஆக முடியாது. கலப்பினால் அந்த சிவபெருமானாகவே சிவமாகவே இருப்பதைத்தான் அவர் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர நாம் இறைவனாக ஆகிவிட்டார்கள் என்று நாம் கருதக்கூடாது என்று இந்த பாடலில் சொல்லுகிறது. இந்த பாடல் இப்பொழுது மூன்று செய்திகளையும் தொகுத்து சொல்லுகிறது. இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையினால் வேறாக இருக்கிறான், உயிர்க்குயிரால் தன்மையால் செலுத்துவதின் தன்மையினாலே அவன் உடனாகவும் இருக்கிறான். இப்படி ஏன்னா இந்த மூன்றும் உயிருக்கு அவசியம். ஏன் இப்படி மூணா இருக்கான்னா, இப்படி மூணு அவசியம். ஏன்னா உயிர் நிலை பெற வேண்டும், அதுக்கு என்ன அவசியம்? ஒன்றாக இருத்தல் அவசியம். உயிர் வந்து அறிவிக்க அறியும் தன்மையுடையது, அதனால அது எப்படி இருக்கலாம்? வேறாக இருந்து அறிவிக்க வேண்டியிருக்கு. உயிர் இயங்க வேண்டும் வினைகளை அனுபவிக்கிறதுக்கு, அப்பதான் வினை கழியும். அப்ப அந்த உயிர் இயங்க வேண்டி இருப்பதனால கடவுள் என்ன பண்றான்? உயிரோடு உடனாகவும் சடப்புடன் உடனாகவும் இருக்கிறான். அதையும் இயக்கிறான், இதையும் இயக்கிறான். இப்படி உயிர் ஞானமடைவதற்கு என்னென்ன விதத்தில் தேவைகள் இருக்கின்றனவோ அவ்வளவு தேவைகளையும் சிவபெருமான் பூர்த்தி செய்து கருணையோடு நமக்கு உதவுகிறான் அப்படிங்கிறத அந்த முதல் அதிகரணத்தினுடைய அற்புதமான செய்திகள். இந்த செய்தியை நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும். இது இதை போல ஒரு அமுதம் வேற எங்கும் நம்ம தேடி எடுக்க முடியாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அமுதம் என்பது பாற்கடலை கடந்து அமுதம் எடுத்தார்கள் என்பது இந்த செய்தி தான். இப்படிப்பட்ட மேலான செய்திகள் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் அது அமுதமாக நம்முடைய உயிருக்கு அமைகிறது. அவைகள் நம்முடைய அமரத்துவமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செலுத்துகிறது, சிவமாம் தன்மைக்கு நம்ம அழைத்து செல்கிறது. அதனாலதான் இதுதான் அமுதம். பாற்கடலை கடந்தது போல நம்ம சாஸ்திரங்களை கடைந்து இந்த அத்வைத கொள்கையிலே நாம் அதிலிருந்து அத்வைத அமிதம் ஆகிய அத்வைதத்தை நாம் எடுக்கிறோம். ஆகவே இந்த கருத்து அனைத்தும் சென்ற மாதத்திலே இதை பத்தி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம், இந்த மாதிரி இதை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய உயிர்க்கு உயிர் உறுதி பயக்கக்கூடியவை. நாம் சாஸ்திரத்தை கடைந்தெடுத்த அமுதம், இந்த அமுதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு செலுத்தி அதனுடைய பயனை நாம் அடைய வேண்டும். இந்த பாடல் மறுபடியும் அறக்கொடு சேர்த்தி அணைந்த கற்போல் உருக்கி உடங்கு ஏந்து நின்று திரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. இப்பொழுது முதல் அதிகரணம் நிறைவேறுகிறது.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம். 39 பாடல் முதல் 46 பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: சிவபக்தனாயிருக்கிறவன் உண்மையான சிவபக்தன், நன்றாக விவரம் தெரிந்த சிவபக்தன். பேருக்கு சிவபக்தனா இல்லாமல், பேருக்கு சிவபக்தனா இல்லாவே, நன்றாக ஞான சாஸ்திரங்களை நல்ல ஆச்சாரியன் மூலமாக கற்றுக்கிட்டு தெளிந்தவனாய் சிவபக்தன். அந்த நல்லாருங்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? கல்லால் கடல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைவலன் நல்லார் புனைவரேங்கிறதுக்கு கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பருங்கிற நல்லாருங்கிறதுக்கு. அதனாலே கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பரல் என்ன பண்ணுகிறார்னு தெரியுமா? மாயாமலத்தை சிவன் தந்தது என்று எண்ணி இது நிலையல்ல வந்து எண்ணி, இது அநித்தியம் என்று எண்ணி, அது நித்தியம் என்று எண்ணி இந்த பொருளை எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது. இப்ப சுந்தர ரெண்டு கல்யாணம் பண்ணார்ல, ரெண்டு கல்யாணம் பண்ணார்ல, ரெண்டு கல்யாணம் மாயை தானே, மாயை தான், இல்ல இல்ல அந்த சிவன் இந்த பொண்ணு கேட்க போனது சிவன் தான் போனேன், பொண்ணு கேட்க போனது சிவன் தான் போனேன். இவர் நேரம் போய் இவங்க சொந்தக்காரர்களை அனுப்பிச்சு ஐயப்பனெல்லாம் பொண்ணு கேட்கல, பழவனாச்சியாரை கல்யாணம் பண்ணதும் அப்படித்தான், சங்கிலியை கல்யாணம் பண்ணதும் அப்படித்தான், சிவனே பொண்ணு கேட்க போய் கட்டி வச்சு அவனே கண்ணை மறைச்சு அப்புறம் அவனே தூது

பராவு சிவரன்றோ ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அறிவையரோடு அனுபவித்தங்க இருந்திடினா அகப்பற்றாற்று அவர் தான் இங்க இருக்கும். இந்த பாட்டு புரியுதா? சித்தியா இருந்தேன். ஐயோ என்ன பின்னாடி வருது பாருங்கோ. ஐயோ எனக்கு சித்தியா இருந்தா அது என்னன்னு சொல்றது, பாயாசம்னு சொல்றதா, சிலேபின்னு சொல்றதா, அல்வார்னு சொல்றதா, அப்படி இருந்து தெரியும். உருவாசகமும் சித்தியாரும் கந்த புராணமும் எனக்கு அப்பா வெச்சில் ஊருது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ. ஐயோ என்னன்னு சொல்றது அந்த அருமை, அந்த வாக்கியங்கள். சக்கரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள். உலகம் வாழும் போதே உலகத்தை கடந்து, உலகத்தில் வாழும் போதே உலகத்தில் பற்று இல்லாமல் வாழ்ந்தது, மனைவியோட இருந்தே பற்று இல்லாமல் வாழ்ந்தது திருநீரண்டராயனார். சக்கரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள். சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள் இவர்கள். பாக்கியத்தை பகர்வது என் இம்மையிலே உயிரின் பற்றெடுத்து பரத்தை அடைப்பராவு சிவரன்று. ஆக்குமுடி அரசு அரசபதி ஆக்குமுடி கவித்த அரசாண்டு அறிவையரோடு அனுபவித்தங்கு இருந்தீடுனா அகப்பற்றற்று இருப்பர். நோக்கி இது புரியாதோ புறப்பற்ற அற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினைகள் நுங்கிடாது. சித்தியம் நோக்கி இது புரியாதோ, இந்த உண்மைகள் புரியாதோ, புறப்பற்றாலும் நுழைவர் பிறப்பினின் வினைகள் நுங்கிடாது. அதனாலே மாயையை கொண்டே மாயையை கடந்த இந்த வாக்கியம் நீங்கள் மறக்காமல் இது கொள்ளுங்க. அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை போட்ட உடனே அஞ்ஞானி அள்ளி அள்ளி தின்னுடுவான். ஒரு நாள் பார்த்தேன் சாதத்தை வச்சேன், சாம்பார் ஊத்துல சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன், விருஞ்சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன், விருஞ்சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன். நீங்க பார்த்துருக்கலாம், சாதத்தை வச்சேன், சாம்பார் போடல, சாம்பார் வர்றதுக்குள்ளே விருஞ்சாதத்தை அள்ளி சாப்பிட்டேன். அவன் பசி பாவான், புரியுதா? அவன் பசி அவன் விருஞ்சாதத்தை ஒண்ணும் போடாம அள்ளி. அதுக்கு முன்னாடி பொரியலை வச்சான்னு வச்சுக்க, போட்டுருவான் உள்ளு போட்டு, அதை பற்றி கேட்க வேண்டியது. அதுக்கு மேல அப்பளத்தை வச்சான் நூறுக்கியே விடுவான், புரியுதா? சிலேபிய வச்சு விழுங்கியே விடுவான், புரியுதா? இதையெல்லாம் கடவுளை என்னாமல் செய்கிறான் அஞ்ஞானி, கடவுளை என்னாமல் செய்கிறார். நாம் எவ்வளவு உயர்ந்த பதார்த்தங்களை வைத்தாலும் சிவபக்தனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அது அஸ்திர மந்திரத்தினாலே புரோச்சித்து, கவச மந்திரத்தினாலே சுற்றி, முத்தி மஞ்சரத்தை சிவித்து, பாசமன மந்திரத்தாலே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் எங்கும் பாலிக்கு மாறுகின்ற இன்னும் பாலிக்கு போய்ப்பதவி என்று எண்ணி அந்த உடனே உணவு கொடுத்தவன் யாரு? முட்டு உப்பான் உறங்கு உப்பான். இங்கு ஒன்றோடு ஒன்றை முட்டு உப்பான், முயங்கு உப்பான், முயந்தவனை காட்டு உப்பான், இருவனை பாச கயிற்றினுடைய ஆட்டு உப்பான் ஒருவனுண்டே என்றால் அவன் மாயையை கடந்து எல்லாம் சிவந்தது. மனைவி சிவந்தது, மக்கள் சிவந்தது, சிவந்தது உணவு, சிவந்தது உறக்கம், சிவந்தது எல்லாம் புரியல, எல்லாம் சிவந்தது என்று எண்ணி அவனை மறவாது போற்றி வழிபாடு பண்ணுகிறவன் மாயையை கடக்கிறான். அல்லாதவன் என்ன பண்ணுறான், மாயைக்குள்ளேயே உழந்து கிடக்கிறான், உழந்து கிடக்கவே மாட்டான். இப்போ நீங்கள் இந்த உண்மையெல்லாம் இந்த சித்தாந்தம் கேட்க வந்தால் இவ்வளவுதான் இவ்வளவு உண்மை வேறு, சித்தாந்தம் கேட்கலாம் இவ்வளவு உண்மைகள் வராது. ஆகையினாலே நாம் என்ன பண்ண வேணும், மாயையை கடத்தல் ஆணவம் அடங்கும், ஆணவம் அடங்கும், ஆணவம் அடங்கவில்லை ஆனால் அவன் பத்தி பண்ணி பிரயோசனம் இல்லை. அடக்கம் அமரருக்கும் அடங்காவை ஆதிரும் என்றார் போல. அதனாலே எப்படி சிவபெருமான் உலகத்தை உண்டு பண்ணுகிறான், மாயையிலிருந்து சுத்தா சுத்த மாயை தந்து, அதான் விந்துவின் என்கின்றது சுத்த மாயை, விந்துவின் என்பது சுத்த மாயை, அடுத்தாப்புல மாயை என்பது சுத்தா சுத்த மாயை, அப்புறம் மாயையின் அவ்வியத்தை என்பதுதான் பிரகிருதி மாயை. வந்திடும் விந்து தன்பால் வைகரியாதி மாயை, அந்த விந்து சுத்தவத்து சுத்த தத்துவத்திலிருந்து வைகரி சூக்குமே பைசந்தி மத்திமை என்கின்ற நான்கு வாக்குகளும் பிறக்கு. அதை பின்னாடி சொல்றாரு, ஆதி முந்திடும் அராகமாதி முக்குணம் மாதி மூலம் தந்திடும் சிவனவன்றன் சந்நிதி தன்னி நின்று விந்து சுத்தமாயை. அது மலங்கள் கண்மங்களோடு மல கண்மங்களோடு வரவாது சுத்தமாயிருப்பது சுத்தமாயை. மாயை அசுத்தமாய் அடுத்தாப்புல வர மாயை அசுத்தமாயை, அது மல கண்மங்களோடு விரவி அசுத்தம் அசுத்தமுற்றிருப்பது அவ்வியத்தம் அசுத்தமாய் என்று தூல பரிணாமமாய் தோன்று பிரகிருதி. அந்த அசுத்தமாயிலிருந்து தூலமாக மரம் செடி கொடி மண் தண்ணீர் கடல் மலை தூலமாக தெரியுது, பெருசா தெரியுது அல்லவா, இதுக்கு பிரகிருதி மாயை என்று, இதுக்கு பிரகிருதி மாயை என்று பெயரு. பிரகிருதி முக்குணங்கள் வெளிப்பட்டு தோன்றாதிருத்தலார் பிரகிருதி அவ்வியத்தம் எனப்பட்டது. சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயை என்னும் மூன்றும் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முதற் காரணங்களாகும். அதிலே அதனால் அவற்றின் காரியமும் முறையே சுத்த பிரபஞ்சம் சுத்தா சுத்த பிரபஞ்சம் அசுத்த பிரபஞ்சம் என மூ வகைப்படும். சுத்த பிரபஞ்சம் சுத்தா சுத்த

0: பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சமும் மூன்று வகையாக இருக்கும். பிரபஞ்சமும் மூன்று வகையாக இருக்கும். அதனாலே இந்த சுத்தமாயிலிருந்து தான் இந்த வாக்குகள் நான்கும் பரப்புது. சுத்தமாயிலிருந்து தான் வாக்குகள் நான்கும் பரப்புது. அது வந்து சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற நான்கு வாக்குகள். அது இந்த வைகரி என்கின்ற வாக்கு தான் இப்போ சத்தமாக வாக்குன்னா இந்த சொல்லு பேச்சு தான் வாக்கு. வைகரி என்பது தூலமாக வெளியிலே வருவது. இப்போ வைகரி அதுக்கு மேலே மத்தியமே கண்டத்தில் நிற்பது, கண்டத்தில் நிற்பது, கண்டத்தில் நிற்பது. அதுக்கு மேலே வைசந்தி நாவியில் இருக்கும். சூக்குமை மூலாதாரத்தில் அங்கே வந்து எழுத்துக்கள் வெளிப்படாமல், எழுத்துக்கள் வெளிப்படாமல் வந்து பொருள் விளங்காமல் இருப்பது மூலாதாரத்தில். அப்புறம் வைசதி வந்த உடனே லேசாக எழுத்து வெளிப்படும். அப்புறம் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அது அது அப்போ என்னமா இருக்கும்னா தனக்கு மாத்திரம் கேட்குற வாக்கு, தனக்கு மாத்திரம் கேட்குற வாக்கு. அதுக்கு மேலே வைகிறீங்கிறதா வெளியில் இப்படி கேட்கறது. இப்படி நான்கு வகை வாக்குகள். அதை விளக்கம் பண்ணுறாரு. சூக்குமை வாக்குக்கு இடம் மூலாதாரம், சூக்குமை வாக்குக்கு இடம் மூலாதாரம். இவ்வாக்கு மூலாதாரத்திலிருந்து எழுந்து நாபியை அடையும். நாபியை அடைந்து அங்கே எழுத்துக்களை வேறு வேறாக பிரிய விடாமல் அடக்கி கொண்டு மிகவும் சூக்குமருவமாய் நிர்வீகற்ப உணர்வுக்கு ஏதுவாயிருக்கும். இந்நிலையில் அது பைசந்தி எனப்படும் என்படும். பின்பு அங்கிருந்து அவ்வாக்கு உதான வாயுவினாலே உந்தப்பட்டு இருதயதானத்தை அடையும். அங்கே உதான வாயுவின் தொழிலால் எழுத்துக்கள் வேறு வேறாக பிரிவுபட்டு சூக்குமருவமாய் விளங்கி மெல்லோசையாய் சொல்லுவோன் தன்னுள்ளே உணரும் சவிகற்ப உணர்வதற்கு ஏதுவாய் கண்டத்தான வரையிலே நிற்கும். இந்நிலையில் அது மத்திமை எனப்படும். பின்பு அவ்வாக்கு பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து பல் இதழ் நா அன்ன என்ன உறுப்புகள் ஏற்பட்டு விகாரமடைந்து சிதறி தஞ்சவிக்கும் பிரசவிக்கும் கேட்கப்பட்டு செவிகற்ப உணவுக்கு உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கு. இந்நிலையில் அது வைகிரி எனப்படும். தூத்து சொல்லிவிட்டார். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகிரி என்று நான்கு வாக்குகள். இந்த நான்கு வாக்குகளும் சுத்தமாயிலே உண்டாவது. இந்த வாக்குகளுக்கு பற்றுக்கூடு, நிவிற்த்தி, பிரதிஷ்டை, வித்திய, சாந்தி, சாந்தியதீதகளை, நிவிற்த்திகளே, பிரதிஷ்டாகளே, வித்தியாகளே, சாந்திகளை, சாந்தியதீதகளை என்ற பஞ்சகலைகள். இது முக்கியமானது. இந்த கலைகள் முக்கியமானது. இந்த கலைகள் பற்றுக்கோடாக இருக்கும். நிவர்த்திகளே, பிரதிஷ்டாகளே, வித்தியாகளே, நிகழ்ந்திடும் வாக்கு நாங்கு நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சாதாக. செயல் பரிணாமம் என்று புகழ்ந்திடு விருத்தியாகும் படங்குடில் ஆனார் போல மகிழ்ந்திடும் பரமம் என்று மாமாயை என்பர் நல்லோர். ஐயால் இந்த வாக்கு அதுக்கு மேலே இந்த நிவர்த்திகளை முதலான கலைகளோடு கலந்து இது படம் குடிலானார் போல இப்படி விளக்கமாக இருக்கும். இந்த சத்தத்தையே பரமம் என்று சொல்லுவான் சத்தப்பிரமவாதி. சத்தத்தையே சத்தப்பிரமவாதி, சத்தத்தையே கடவுள் சொல்லுவான். சத்தத்தையே நம்ம ஓசை ஒலியலா ஆனாய் நீயேன்னு நம்ம சொல்கிறோமா, ஓசை ஒலியலா, ஓசை ஒலி வேறு, கடவுள் வேறு. கடவுள் ஓசையை கடந்தவன், ஒலியை கடந்தவன், ஒலியை கடந்தவன், அதாவது நாதத்தை கடந்தவன். நாதம் என்றால் ஒலி, நாதம் என்றால் ஒலி, நாதம் என்றால் சப்தம் ஒலிய கடந்தவன். அவன் வந்து சத்தமே கடவுள்னு சொல்கிறவன். அப்படி மதவாதி இருக்கிறான். ஆனால் நல்ல வேலை வரலாம் இங்கே இல்லை, நம்ம ஒய் சிக்காம தப்பிச்சுக்கிட்டோம். ஐயோ, கடவுள் எத்தனை வகையாக சொல்கிறான்னு தெரியுமா? நம்ம சைவத்தில் தான் இத்தனை பேர்த்தையும் சமாளித்து அவன் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் மறுத்து உண்மையான கருத்தை சொல்லுவது சித்திகள். அதற்கு மேலே இந்த சுத்தாத்துவக்களுக்கு வைந்தவம் முதற் காரணம். ஐயாலே சுத்தாத்துவா என்பது அந்த அஞ்சு தத்துவங்களும் நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. இந்த அஞ்சு வித்தைகள் வித்த ஈஸ்வர் சதாசிவர் என்றுவருக்கு வைத்துறும் பதங்கள், வண்ணம், புவனங்கள், மந்திரங்கள், தத்துவம், சரீரம், போகம், கரணங்கடாமெல்லாம் உய்த்துணு வைந்தவன் தான் உபாதானம் ஆகினின்றே. சுத்த தத்துவத்திலிருந்து அவரமுத்தருக்கு வேண்டப்படும் சுத்தாத்துவங்கள் எல்லாம் இவற்றினுக்கும் முதற்காரணமாயிருக்கும். அவர்களுக்கு ஐயால பணக்காரே நல்ல ஏசி பங்களாவில் இருக்கிற மாதிரி அபரமுத்தர்கள் பரமுத்தி அடையாமல் அதுக்கு கீழே இருப்போம். அபரமுத்தர்கள் என்றால் அந்த பரமுத்திக்கு போவதுக்கு தகுதி உடையவர்களாக இருப்போம். இந்த ஒரு கோஷ பாஷ் பண்ணிட்டா இவர் கலெக்டர், தாசில்தாராக இருக்கிறவர் கலெக்டர் ஆகலாம், தாசில்தார் கலெக்டர் எல்லாம் இல்லை, பாஷ் பண்ணிட்டா அது போல அதுக்கு போற தகுதி உடைய அவர்கள் அபரமுத்தரும் அபரமுத்தரும் பரமுத்தி அடைந்தவர்களோட பேச்சே கிடையாது. அவங்க தான் வீட்டுங்க வந்து வரைப்பிரிவு சாராமே அங்கே இருப்பவர்கள். ஆகையினாலே அப்படி அபரமுத்தர்களுக்கெல்லாம் அந்த சுத்த தத்துவத்தில் இடம் வருவாங்க. சுத்த தத்துவ போகணும்னு இருக்குதுமா, சுத்த தத்துவம் இது அசுத்தமாயா போகணும்னு தெரியுதா, அதே போல சுத்தமாயா போகணும் இருக்கு. சுத்தமாயா போகணும் அங்கே அந்த இருமலமுடைய பிரளயாகலர் விஞ்ஞானிகள் உருமலமுடைய விஞ்ஞானிகள் அவர்கள் தான் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அதான் பணக்கார ஏசி பங்களாவில் தங்கிறாங்கல ஏழை குடிசையில் இருப்பான், ஏழை குடிசையில் இருப்பான். அதுக்கு இந்த பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவில் இருக்கான் பாரு சில பேர், பணக்காரன்னு சொல்ல முடியாமல் ஏழைன்னு சொல்ல அவன் வந்து சுமாரான வீட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிற யாரு உண்ணாநம்பர் பெரும்பணக்காரன், அது மந்திரிகள் மாதிரி மந்திரிகள் அவங்க தான் அந்த அபரமுத்தர்கள் விஞ்ஞானங்கள் ஊர்மலமுடையவர்கள் இருமலமுடையவர்கள் நம்மெல்லாம் மும்மலமுடையவர் நம்மெல்லாம் மூன்று மலமுடையவர் ஆணவம் கண்ணும் ஆயாயி மூன்று மலமும் இருக்கிறது. குறைக்கணும் மரத்தை குறைக்கணும் புரியுதா, இடையை குறைக்கிற மாதிரி மலத்தை குறைக்கணும் புரியுதா, ஆணவம் கண்மா மாய ஐயோ இடைய ஐயோ பல பேர் படாதவாடு விடுறேன் கண்டவே நல்ல வேலையா என்ன கனமாக்காம இப்படி வச்சுக்கிட்டா நல்ல வேலை ஐயோ கனமா இருக்கிறவன் படுற பாடு எனக்கு ஜாதகம் பார்க்க வரான்ல அப்போ பல பேர் வரானா அப்படி 23 வயசுல இப்படி இருக்கிறான் விழுந்துருக்கவே முடியல பாவம். என்னமா கல்யாணம் பண்ணுவேன் என்னமா பிழைப்பேன் 23-24 வயசுல அது மாதிரி இடைய குறைக்க என்னென்ன முயற்சி பண்ணால் சமணியமும் குறையவும் மாட்டேங்குது விளங்க சார். அதுபோல ஆணவங்கண்ணுமாகிய மும்மலங்களோடு கூடியிருப்பவர்களாகிய நாம் மும்மலங்களோடு இருப்பவர்களாகிய நாம் மலத்தினுடைய வலிமையை குறைக்க வேணும், மாயையினுடைய பற்றை குறைக்க வேணும், கண்மமலப்பற்றாக இருக்கிற நான் ஜீகிறேன் என்கின்ற கண்மமலப்பற்றை குறைக்க வேணும். இப்போ நல்ல புரியுதா, ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அதனால வலிமை குறைஞ்சி போகணும், வலிமை குறைஞ்சு போகணும். அப்படி வலிமை குறைய குறைய குறைய சிவம் ஒளிக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் ஒளிக்கவி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் இனினு இருள் அடராது உன் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தில் குளிக்கும். ஐயோ இதில் குளிக்குதான், மும்மலத்தில் குளிக்குதான், ஐயோ கடவுளே என்னமா குளிக்கிறதா குளிச்சுட்டு தான் இருக்குதா நினைச்சு பார்த்த திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன் குடிக்குது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் கையாலே சிவருமானுக்கும் ஆணவமலத்துக்கும் இடம் என்ன நம்முடைய உயிர் தான், உயிரில் சிவமும் இருக்குது ஆணவமலம் இருக்குது. இது என்ன சொல்றது என்ன சொல்றது, ஆணவமலை மேலிட்டு காலத்தில் சுவாமி விழுந்துகிட்டு இருப்பார், ஆணவமலை வலிமை குறைஞ்ச போது சுவாமி வெளிப்படுவார் புரியுதா. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உன் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர் மும்மலத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்குதான், ஆணவம் கண்மம் மாயை ஆகி மலத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்குதான். ஐயோ என்னத்து போய் அதில் குளிக்கிறதா அவர் என்ன சொல்றது அநியாயமா பேசுற உமாவதி சிவன். திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன், அருள் கூடும்படி கொடி ஏறலையா சிதம்பரத்தில் ஏறாத போது அதனால உமாவதி சிவன் தான் ஏறும்னு சொன்னாராம் சுவாமி. உமாவிஷன் வந்து கொடிக்கு வாடிய குடியேறிச்சு. ஆகையினாலே இப்படி இம்மலங்களினுடைய வலிமையை குறைப்பது தான் சிவபக்தனுடைய முக்கியமான காரியம். இல்லையானால் அவன் சிவபக்தி பண்ணி பிரயோசனமே கிடையாது. மலவலி குறையவில்லையானால் சிவம் வெளிப்படாது. அவர் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும், அவன் ஒளிஞ்சிருந்தா கூட அவன் ஒளி உருவமாத்தான் இருக்கிறான், ஓராதார் உள்ளத்துள். இப்படி மாயாமலத்தினாலே மாயாமலத்தை கடப்பது, அந்த சுத்த மாயிலே இவர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்தவர்கள் அங்க இருக்கிறார்கள். அவங்க யாரு தெரியுமா, வித்தகள் மந்திரேஸ்வரர், வித்தகள் மந்திரேஸ்வரர். மந்திரேஸ்வரர்னா புரியுதா, இந்த 11 மந்திரங்கள்லாம் இருக்குவாரு அதுக்கெல்லாம் அதிதேவதிகள் ஈசானந்த புருஷம் அகோரவாமதேவன் சத்யோசாதம் என்று சொல்லுகிற இருக்குதல்லவா பஞ்சபரம மந்திரங்கள், அந்த மந்திரேஸ்வரர் மந்திரேஸ்வரர்கள் அந்த மந்திரங்களுக்கு தலைவர்கள் தலைவர்கள். அவர் சுத்த வித்தியா தத்துவத்தில் இருக்கும் சத்தகூடி மகாமந்திரர். சத்தகூடி மகாமந்திரம், சத்தகூடி மகாமந்திரம் தெரியுதா, சத்தகூடி தெரியுதா, ஏழு என்னென்ன, நம சதா நம சதா சுவாகா வவுசடு வசட்டு பட்டு உம்பட்டு புரியுதா, நம சதா சுவாகா வவுசடு வசட்டு பட் இந்த மந்திரங்களை எந்த வேளையிலே எந்த கிரியைக்கு எப்படி பயன்படுத்தும் அந்த ஆச்சாரியர்கிட்ட தெரியும். இந்த மந்திரங்களை இது ஓடின்னு பேர், கோடினா முடிவு, ஏழு கோடி, ஏழு கோடி மந்திரம், ஏழு கோடி மந்திரம். ஓம் கஹ அஸ்திராய பட்டு, ஓம் அக அஸ்திராய உப்பட், ஐயோ புரியுதா, ஔஷடு சிவாய ஔஷடு, புரியுதா. இந்த மாதிரி இந்த ஏழு கோடி மந்திரங்களை எந்த மந்திரத்தோடு எந்த கிரியைக்கு பயன்படுத்துவோம். பாத்தியம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, பாத்தியம் கொடுக்குறோம்னா என்ன மந்திரம் பாத்தியத்துக்கு? இல்லை சௌசக்காரக தானே, பாத்தியத்துக்கு என்ன மந்திரம்? சிவாய நம நம நம ஆசமன ஸ்வதா அரிக்கியம் சுவாக, சிவாய நம சிவாய ஸ்வதா சிவாய சுவாக, பாத்தியம் ஆசமன அரிக்கியம். பாத்தியம் என்பது கால் கழுவுதல், ஆசமனம் என்பது அருந்துது, அருந்ததுக்கு நீர் கொடுத்தல். இப்போ வந்தவொன்னா ஒருத்தருக்கு பாதம் கழுவ தண்ணீர் கொடுக்குறோம், அப்புறம் என்ன பண்ணுறேன் சாப்பிட, அப்புறம் அதுக்கு மேலே இந்த தலையில் தெளிக்கிறது ஒரு முறை இருக்குது, அது நம்ம பன்னீர் வச்சு இந்த கல்யாணத்தில் போகிற வந்து இருக்கிறான் பாரு, அதுபோல் அது ஒரு உபச்சாரம். அது சேது புராணத்தில் கூட சொல்கிறாரு, அது இப்போ தண்ணீர் தலையில் தெளிச்சோம்னா அது வேறு மந்திரவாதிகளோ அது வேறு பெரிய சுக்கா, அந்த மாதிரி ஒரு முறை இருக்குது. ஆக அது சுவாமிக்கு செய்கிறோம், பாத்தியம் ஆசமனா அறிக்கும், பாதத்தில் பாத்தியமே பாங்கு முகத்தாசமனா ஆதிமுடிக்கேற்ற அறிக்கையன் சைவ சமய நிதி, பாதத்தில் பாத்தியமே பாங்கு முகத்தாசமனா ஆதிமுடிக்கேற்ற அறிக்கையம் சைவ சமய நிதி. ஆகையினால் பூசக்காரெல்லாம் தீட்சை வாங்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரியும், நிறைய தெரியும். உயிர் பூசையை வாங்கிட்டு முடிக்கிறான், பூசை வாங்கிட்டோம், வாங்கிட்டா வயல் விளைஞ்சிருமா? ஓ சரி, அதனாலே மந்திரேஸ்வரர், மந்திரேஸ்வரர். அதுக்கு மேலே வித்த ஈஸ்வர், வித்த ஈஸ்வருங்கிறது அட்டவித்தியேஸ்வரர், அவர் அனந்தர், சுக்குமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்திரர், திரிமூர்த்தர், ஸ்ரீகண்டர், சிகண்டி என்ன எட்டு பேர். இவர் சுத்த ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கு ஈஸ்வரனை சூழ்ந்து மாயையின் கீழ் உண்டாகிய சிருட்டி முதலிய கிருத்தியங்களை சிவனுடைய ஏவலார் செய்பவர்களாய் அவரமுத்தி பெற்றிருப்பவர். இதெல்லாம் அந்த இதில் வரும், இதில் தீட்சையில் வரும், நிர்வாண தீட்சையில் இதெல்லாம் வரும். சதாசிவர், அனுசதாசிவர் என்பது சதாசிவர் என தலை குறைந்து நின்ற அவர் பிரணவர், சாதாக்கியர், தீர்த்தர், காரணர், சுசீலர், ஈசர், சூக்குமர், காலர், தேவேஸ்வரர், அங்குஷ் என்னும் பதின்மர். இவர் சாதாக்கிய தத்துவத்திலே சதாசிவமூர்த்தியை சூழ சேவித்துக் கொண்டிருந்து போகங்களை புதிக்கும் அபரமுத்தராவார். இவர் மூவரும் விஞ்ஞானகலராயிருந்து அபரமுத்தரானோர். இவை விஞ்ஞானகள் இருந்து சிலர் ஒரு விஞ்ஞானகலர் உருமலமுடைய பெத்தர், இவர் மலம் நீங்க பெற்று அதிகார மலம் மாத்திரமுடையவராய் அபரபதிகளாய் இருப்பவர். அதான் முதல்ல சொல்றேன், அபரபுத்தர் என்றால் பரபுத்தி அடைவதற்கு தகுதி, தகுதி, தகுதி. இந்த ஒருபடி ஏறுனா ராசலிங்கத்தை பார்த்திடலாம் என்றார் போல, இந்த ஒருபடி ஏறுனா ராசலிங்கத்தை பார்த்தார் என்றார் போல. இந்த ஒரு பார்க்க பாசன்னா அவனுக்கு சர்க்கார் வேலைங்கிற மாதிரி, பர்மன் வேலைங்கிற மாதிரி, இந்த மாதிரி இந்த மாதிரி அபரபுத்தர். அதனாலே இப்போ நம்மெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களோட தொடர்பு வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கிறார் சாமி. அதான் பயன்படுத்திக்கணும், மாயையை பயன்படுத்தி கொள்ள வேணும், மாயையை மாயையை பயன்படுத்தி கொள்ள வேணும். இல்லை இப்போ புரியுதா, மாயையை பயன்படுத்தி கொள்ள வேணும். மாயையினால தான் நமக்கு எல்லாமே படைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனாலே படைச்சு கொடுத்தவனை மறக்காமல், படைச்சு கொடுத்தவனே மறக்காமல், மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நண்பர். பட்டினத்தார் உத்தரவு, பட்டினத்தார் உத்தரவு எப்படி செய்வோம், பிறவாதிருக்க வரந்தரல் வேண்டும், பிறந்து விட்டால் இறவாதிருக்க மருந்துண்டுதான், இது எப்படியோ அறமார் புகழ்த்தில் அம்பலவானர் அடிக்கமல மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மை, மறவாதிரு மனமே அதுதான் உனக்கு நன்மை. இப்படி மறவாமல் இருக்கும்போது அவன் பரவாமையை பெற்று விடுகிறான். மறவாதவன் பரவாதவனாக, மறவாதவன் இறவாமல் பரவாமல் இணையாசர் குருவாயி பிறவாகி தரமான பெருவாழ்வை தருவாயே. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்வு எல்லாம் திருவாழ்வு, நம்ம வாழ்கிற வாழ்வு அத்தனையோ அரச பதவி வரையிலோ நம்மள விட்டுருங்க. அரசருடைய வாழ்வு என்ன, தேவலோகத்து வாழ்வும் திருவாழ்வு, அப்பப்பா பிரம வாழ்வு விஷ்ணு வாழ்வு எல்லாம் திருவாழ்வு, மண்டனில் வாழ்வும் மாலயன் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கணா கழு தரதங்காட்டி உண்டு போல் இன்றாம்பண்ணின் உலகினை அசத்தும் என்பார் கிதியர். மண்டரில் வாழும் மாலையன் முதலோர் வாழும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கனவு போல வாழும். கனவுல ஒருத்தர் ராஜாவா இருந்தாரு வச்சு முடிச்சு பார்த்தான பிச்சைக்காரன், கனவுல ஒருத்தர் ராஜாவா இருந்தான்னு வச்சுக்கோ, கிரிக்கெட்டை வச்சு ராஜா மாதிரி போயிடுச்சு, சிங்காதனத்தில் இருக்க மாதிரி சுப்பனம் கண்டான்னு வச்சுக்க, ஊர் பிச்சைக்காரே பிச்சைக்காரே அப்படி சுப்பனத்தை கிட்ட விழிச்சானே என்ன ஆகும்,
1: கடவுளே ராஜாவா இருந்தோம்.
0: இதான் நம்முடைய கனவு போல நிலை இல்லாது, கனவுன்ற வாழ்வை நம்பி என்பது கூட நடராசு புத்தர். அதனாலே மண்டலில் வாழ்வு வானத்தரசயன் நாளார் வாழ்வு எண்டொரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட விந்தரவாஜால கணாக்கள் ரதங்காட்டி உண்டு போல் நின்றாம், உண்டு போல் நின்றாம், இருப்பது போல இல்லாமல் போய் உண்டு போல் நின்றாம் பெண்கள் உலகினை அசத்தும் நண்பார் என்பது சித்தியாரில் சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படி வித்தைகள் இத்தைசரு சதாசிவர் என்றவர்க்கு வைத்துறும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரபோகம் கரணங்கள் அமுமெல்லாம் உய்த்துடு வைந்தவன்தான் உபாதானம் ஆகினின்றே வைந்தவன் என்கின்ற அந்த விந்து தத்துவத்திலிருந்து இத்தனையும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா. அந்த விந்து தத்துவத்தை தாண்டிட்டா சிவதத்துவம், சிவதத்துவம் தாண்டிட்டா சிவனும், இவங்கெல்லாம் விந்து தத்துவத்தில் இருக்கிறவங்க. இங்கு போட்டாங்க பத்தியா விந்து தத்துவம் எத்தனை ஆகுது,
1: 35
0: நாது 36 இன்னும் ஒண்ணுதான் இருக்கு தாண்டிட்டா. ஐயோ உருவியலாத பாலில் வெட்ட வெளியிலாடு நாத நிறுத்த உனது ஞான பாதபத்தம் அடைவேன். முப்பாலும் கடந்து அப்பாலை இருப்போம்னு சொல்லுவான், முப்பாலும் கடந்து அப்பாலை இருப்போம், முப்பாலாகி அசுத்த தத்துவம் சுத்தா சுத்த தத்துவம் சுத்த தத்துவம் முப்பாலும் கடந்து அப்பாலை நின்றவர். அதனாலே இப்படி தத்துவம் சரீரம் புகனம் போகம் எல்லாமே அவர்களுக்கு அந்த இதில் கொடுக்குறா, இதில் அந்த விந்து தத்துவத்தில் கொடுத்துட்றான். ஆமாம், இதற்கு மேல வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவு உண்டாகும், வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவு உண்டாகும் சொன்னோம் அல்லவா, சூக்குமை பைசந்தி பத்திமை வைகரி என்ற நான்கு வாக்குகள் இருக்கே, அந்த வாக்குகளை வச்சுதான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், வாக்குகளை வச்சுதான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், வாக்குகளை வச்சுதான் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். வாக்கு இல்லைனா பிழைப்பே இல்லை, வாக்கு இல்லைன்னு வச்சுக்கோ மனுஷனே இல்லை, இன்னும் செல்வாக்கா இருந்துருச்சுட்டான்னு சொல்லவே வேண்டியதில்லை. அதனால வாக்குகள் இல்லையானால் அது வாயில்லா பிராணி. அதனாலே இந்த வாக்குகள் எல்லாம் இந்த வாக்கின் மூலமாக வருகின்ற வாழ்வு முதலானது அத்தனையும் சிற்றறிவுப்பட்டது, சிற்றறிவுக்கு உட்பட்டது. இந்த சிற்றறிவை கடந்து விட்டானால் பேரறிவு வந்துடும், பேரறிவு வந்துட்டா அப்புறம் சிவந்தன் அதை சொல்றாரு. மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினதில்லையாயில் விளங்கிய ஞானம் என்றான். இந்த வாக்கு இல்லையானால் இந்த லோகத்துல வாழ்வு இல்லை, இந்த வாக்கு இல்லையானால் இந்த லோகத்துல வாழ்வு இல்லையா இல்லையா. ஓவிட ஞானம் விந்து ஞானம், இந்த விந்து ஞானம் ஓவிட இந்த சிற்றறிவினாலே வருகின்ற இந்த ஞானம் மறைய அந்த ஞானம் உண்டாகும், பேரறிவாகிய சிவஞானம் உண்டாக ஓவிட விந்து ஞானம் உதிப்பது ஒரு ஞானம் உண்டில் சேவுயர் குடியினான் சேவடி சேரலாம். சேவுயர் குடி உடையவனா சே என்ன புரியுத, சேன்னா ரிஷபம், சேன்னா ரிஷபம், ரிஷபக்குடி உடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை சேரலாம் என்று இந்த பாட்டிலே காட்டுகிறாரு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. அதனாலே மூவகையணுக்களுக்கும் உறமையின் ஞானம் மேவினதில்லையாயில் விளங்கிய ஞானம் என்றாம், ஓவிட வந்து ஞானம் உதிப்பதொரு ஞானம் என்றே சேவுயர் குடியினாண்டன் சேவடி சேரலாமே என்பது இந்த 46வது பாட்டிலே சொல்லுகிறார். அதற்கு மேலே வருவது சுத்தா சுத்தா சுத்த பிரபஞ்சத்தின் இயல்பு, இவைகளெல்லாம் என்ன வருகின்ற சொற்பொழிவிலே இவைகளை பற்றி சிந்திக்கலாம். திருவாசகம் சித்தியாரு கந்த புராணம் மூன்றும் தனிச்சிறப்புடையது, புராணத்திலே சிறப்பு கந்த புராணம். நம்மளோட உறவும் யாரு நல்ல நண்பர்களுக்கு உதவும் இயல்பும் ஓது நல்ல உபதேசம் இறுதியும் நண்பர் சிறு செய்யணும் சிவச்சேஜனல் கொள்ளும் தெளிவும் மனமு வாக்கணும் நண்பர் வாழ் உடுப்பொரு செயலும் கனவிலும் உனது அன்பருக்கு அடிமையாக கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனித நண்புகள் நாடோறு உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற சமயங்கள் ஒழித்திடுதலனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா வளனும் ஏமுறும் பரதார நச்சிடாதனும் முன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனதனும் சிறுக்குறா துறவும் துறக்கமே துறையினும் அறையில் தோயினும் இறக்கினும் பறக்கினும் இன்பம் துய்க்கினும் பறைக்கொழும் தனிஷரை பெருமை இவர மறுத்திடாத எனக்கு நீ வளங்கள் வேண்டும். வான்மையில் வளாது வீக மலிவளம் சுரக்கமன்னும் போன்முறை அரசியல் குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றமை வெள்ளி மல்க மேன்மை செய்வ நீடி விளங்குக உலகம். அப்ப பார்வதி
2: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அஞ்சு பேர் எப்படியோ கண்டுபிடிச்சாரு தெரியல. பக்கத்துல மூணு பேர் வர்றாங்களா, மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டானா, அந்த மாதிரி அஞ்சு பேர் போனா. ஏன்னா யானை எல்லாம் கொஞ்சம் வலிமையானது அல்லவா, அது குளிக்கப்படுத்தணும். அதனால ஒருத்தன் தேய்ச்சி கேச்சு குளிக்கப்படுத்தான்னு வச்சுங்க, உண்மையாவே யோக்கியதையா தேய்ச்சி குளிக்கப்படுத்தணும்னா கையா அசந்து போடும், நம்ம உடம்பு தேய்க்கவே நம்ம கஷ்டப்படுது. அது மாதிரி தேய்க்கணும்னா அஞ்சு பேர் போறோம். இதோ யானை சென்றது, நீராட்டப்பட்டது, நீராடி இப்பொழுது வருகிறது, வந்து இப்ப பாகரம் வருகிறார்கள். இதே நேரத்தில் இவரும் மலர் படித்துக் கொண்டு கூடை எடுத்துக்கொண்டு அந்த தெருவில் வருகிறார். இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார். இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது, ஒளியும் ஒளியும். இதை கடந்து அப்படி போனார், யானையை கடந்து அப்படி போற யாரு, சிவகாமி ஆண்டார். கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி தெரியும் இருக்கு, கொம்புளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமேனு ஒரு பாட்டு. யானையை கண்டா ஒரு 1000 வழிய போடுறாங்க பாருங்க, விலங்கினுடைய அந்த ஆற்றலை தெரிஞ்சு. இதெல்லாம் அறிவியல் தான், அறிவியல் தான். ஆமா, கொம்புளதற்கு 5 முழம், தலையில கொம்புன்னு இருந்துட்டு 5 முழம் தாண்டிடு, குதிரைக்கு 10 முழம், சடான் பாஞ்சு கிஞ்சி பண்ணிடும், வெம்புகரி 1000 தான் வேண்டுமேனர். இதெல்லாம் விலங்குகள். இன்னொன்னு சொன்னார், ரெண்டு கால விலங்கு இருக்கு தெரியுமானார். ஐய, ரெண்டு கால விலங்குகளானார். ஆமாடா, இந்த துஷ்டனா இருக்கான் பாருங்க அவன், மூஞ்சலியே முழிக்காத போறான். எனவே இப்படியாக ரொம்ப ஒதுங்கி போனார். இந்த யானைக்கு திடீர்னு மதம் பிடிக்கும். எனக்குமே எப்படி இப்படி பார்த்தது, இப்படி பார்த்து இவர் ஒதுங்கி ஒதுங்கி போனாரா, அப்படி எட்டதான் அவர் போறார். போனவர் இது என்ன பண்ணி படாத திரும்பிச்சு, திரும்பினவுடனே அப்படி அந்த துதுக்கிய எடுத்துக்கிட்டு ஆஹான்னு ஒரு புளிர் புளிர்ச்சு. பாகர் புரிஞ்சுக்கிட்டாங்க, கையில இருக்கிற இதெல்லாம் அதெல்லாம் அவங்க இந்த யானையினுடைய அந்த மொழிகளை கொண்டு இப்படி எல்லாம் சொல்லி தடுத்தாங்க. ஒன்னும் கேட்கல, பாகர்கள் அடங்கல. இப்படி யானை இந்த மாதிரி இது கெச்சிக்குன்னு சொல்லுவோம், பின்னால போனவன் சிவகாமி ஆண்டாரு தெருவோட போவானா ஐயான்னு சொல்லிட்டா. ஏன்னா யானை தெருவோட தான் ஒண்ணு, ஒரு சந்துல போனார். இந்த யானை என்ன பண்ணிச்சு, சந்துக்கு போச்சு. போனா ஆஹா வந்துட்டு யானைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தில ஓடுறாரு. அவர் என்ன இருந்தாலும் வெறும் பூ பறித்து மலை சாத்துறவர், எப்படி எவ்வளவு தூரம் ஓட முடியும், பின்னால ஓடிச்சு. பின்னால பின்னால தொங்குதா அந்த பூ கூட, அது அப்படியே பிச்சுது. எது எடுத்தாலும் பிக்கும், காலில் போட்டு மிதிக்கும். அது ஒரு பெரிய அந்த விலங்குக்குன்னு இருக்கிற கீர்த்தனம். என்ன பண்றது, இறைவன் படைப்பில் அப்படி ஒரு இது கிடைச்சது. என்ன பண்ண, காலை போட்டு மிதிச்சிடும், அது அந்த விலங்கினுடைய இயல்பு, போட்டு மிதிச்சு அவ்வளவுதான். சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார், நான் இப்ப சில பாட்டெல்லாம் அப்படியே தள்ளிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. சொன்னார் சிவதாங்கிற சொல், அது எது ஒரு பரியாய சொல், பரிதான பெருமானி பெருமானி இப்படி நடந்து விட்டதே என்பது இரக்கத்தோடு கூடி அழைக்கிற சொல்லது. களியான ஏறூரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா. எடுக்கும்போது என்ன சொன்னார், பெருமானி நீ அந்த காலத்துல ஒரு யானையினுடைய தோலை உரித்து போர்த்தினாய் என்பது வரலாறு இருக்குப்பா. அன்னைக்கும் உனக்கு இடையூறு பண்ண அந்த யானை தான் இன்னைக்கு எனக்கு இந்த யானையா வந்து எனக்கு இந்த மாதிரி பத்தியா பூக்குடலை தீர்த்து விட்டது. களி யானை என் ஈருரியாய் சிவதா. சரி, அந்த யானை அப்படி இருக்குது, நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், எனக்கெல்லாம் யானையை தடுக்க வலிமை உண்டா, கிடையாது. அதனால எங்களுக்கெல்லாம் எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் சார்பில் இருக்கிறவெல்லாம் நீ தானப்பா. எளியார் வலியாம் இறைவா சிவதா, எங்கள் போன்றவர்களுக்கு நீ தானப்பா துணையா இருக்கணும். அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவாரமுதே சிவதா சிவதா. ஆறும் மதியும் அணியும் தடைமேல் ஏறும் மலரை கரி சிந்துவதே. பெருமானி இந்த பூ நான் வேற எங்க கூட எடுத்துட்டு போறல, வீட்டுக்கு வீட்டுக்கு மனைவி பறிச்சுட்டு போகல, பிள்ளைகளுக்கு பறிச்சுட்டு போறேன்னு இல்ல, பெருமானும் உனக்கெல்லாம் பறிச்சுட்டு வந்து உனக்காக பறித்து வந்த மலர் இந்த யானை சிந்துவதா என்று இப்படி எல்லாம் சொன்ன வேருள் இப்படி எல்லாம் சொல்லி தீரும் சீலையாய் சிவதா சிவதா என்றெல்லாம் சொல்லி வருந்தினாராம். இந்த வருந்திய வருத்தம் சிவதா சிவதான்னு இந்த சந்தில வருந்திட்டு இருக்காரு பாருங்க. இது கேட்டு விட்டார் எரிபத்தர். ஏன்னா அவருக்கு என்ன வேலை, எந்த சந்திலையோ எந்த இதில் நடமாட்டம் இருக்கிற இடத்துலயோ அடியவர்களுக்கு ஒரு தீங்குன்னு சொன்னா என்னது, ஆடாதன அடுத்த போது பழசு அல்லவா. ஏதேன்னு துன்பம் இருந்தால் கையில என்ன இருக்கும், போய் எடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதுல கையிலேயே வச்சிருப்பார், இலைமலிந்த வேல் நம்பி இல்ல கையில வச்சிட்டு இருக்காரு. வச்சுட்டு பார்த்தா என்ன பெரிய ஒரு பெரியவர் சத்தம் போற அந்த சந்தை இருக்கு, என்ன பெரியவங்களே பூக்கூட யானை என்ன பண்ணது அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. இந்த யானை பாகெல்லாம் ஒன்னும் செய்ய முடியல, கையாலாவது விட்டுட்டாங்க. சந்துக்கு வந்தவனே அவனும் விட்டுட்டான். இது என்ன பண்ணுது, என்ன அப்படி மூணு முடிச்சிட்டு நிக்குது, இது பண்ணுது, அந்த மலரை மேய்ச்சிட்டு நிக்குது. பார்த்தார் அஞ்சு பேரால முடியல, அடக்க முடியல. அடியவர் ஒன்னும் செய்ய முடியாது, பூக்கூடைய இழந்துட்டு சிவனின்னு கையில அந்த தண்டு மட்டும் வச்சுக்கிட்டு, சிவதா சிவதா நானுமே போய் என்ன பிரயோஜனம், உன் கோயிலுக்கு வந்து நிறைய மலர் எடுத்துட்டு விடுவேன், உன்னை சிங்காரித்து உன்னழகு பார்க்க முடியும், இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்பா இந்த மலர் இல்லாம வந்து என்ன பயன் என்று இது அலம்புறது. அவ்வளவுதான் பார்த்தார், கையில என்ன இருக்குது, கையில இருக்கிறது அருமையான அந்த இலை மலிந்த வேல். அதை எடுத்தார், அந்த யானையை முதல்ல அது குத்துன ஒரே குத்துதான் கீழே மலார்னு விழுந்து. இந்த அஞ்சு பேர் கூடவே பின்னாலே ஏ அப்படின்னு வந்தான் பாருங்க. எல்லாம் செய்து ஐந்து பேர் உடன் வந்தவர்கள், யானை ஐந்து ஒன்னு ஆறு ஆறு. ஆனா எங்கேயும் போயில்ல, அரசு யானைன்னு தெரியும். நின்னர் எங்க அங்கே நின்று, இதற்குள்ள செய்தி அப்படியே பறக்குது. இங்க அரசனுடைய யானை இல்ல, யாருங்க சார் அரசனுடைய யானையை போய் ஒரு அவரு அவரெல்லாம் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு நேராங்க. இதோ அரண்மனை, வாயிலோயே வாயிலோயே, அதை ஒன்று எடுத்துக்கணும், அதுக்கு மேல போகப்படாது. ஏன்னா அந்த வாயிலோயே வாயிலோயேங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி இருக்கப்பா உங்க அரசங்கிட்ட தெரிவிப்பாயே தெரிவிப்பாயே அப்படின்னு உள்ள போய் உடனே பார்த்த. நம்முடைய பட்டத்து யானையே இந்த நகரிலேயே இருந்து ஒருவர் வந்து அழிக்கிறார்னா வேற யாரும் இருக்க முடியாது, எவன் எவனோ பயவன் இருக்கான் அல்லவா. எனவே எடுவாள் தொடுபோர் எல்லாம் யானை புறப்படுக, குதிரை புறப்படுக, காலாட்படை புறப்படுகிறார், எல்லாம் ஒரு நொடி அல்லவா. நால் வகை படைகள் புறப்படும், இதோ நால் வகை படைகள் புறப்பட அவர் என்னல ரொம்ப அருமையா யானை மேல வந்தால் இப்பொழுது எங்க எங்கேன்னு கேட்டா, எந்த இடம் எந்த இடம்னு கேட்டா, அவர் நினைச்சாருன்னு கேட்டா, அவன் பயவர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க, யானையை கொண்டிருப்பாங்க சரிங்களா என்று நினைச்சிட்டு வர்றாரு. பார்த்தா தெருவில் எல்லாம் இல்ல, ஒரு சந்து அதுல அதுல என்னன்னு கேட்டா, அந்த அஞ்சு பேரும் போய் யானையும் போய், ஆனா யார் இருக்கு, தலைமறைவாகவில்லை, தலைமறைவல்ல நிக்கிறார் இவர், வந்தது யானை. அப்படி ஒரு நம்பிக்கைக்கு உரிய அடியவர்களாக இருந்தார்கள் அரசனும் அடியவர். இங்க வந்து ரெண்டு இடத்தையும் உரைச்சு பார்க்கணும். அரசனும் அடியவர்கள் மீது அவ்வளவு பற்று கொண்டிருந்தான், அடியவர்களும் அந்த நம்பிக்கைக்குரியவராக நடந்து வந்தனர். ரெண்டையும் அண்டர்லைன் தான் பண்ணணும். எனவே அரசனும் அடியவர் மீது பற்று, அடியவர்களும் அந்த பற்று வைப்பதற்கு ஏதுவான நம்பற்குரிய வீரராக இருந்தார், நம்புதற்குரியவர்களாக. அப்படி பார்த்தானாம் போர்ச்சோழர், பார்த்தாராம் இவர் நிக்கிறார், கையில வேல் இருக்குது, யானை மாண்டு கிடக்கு, இதெல்லாம் கிடக்குது, அவர் தான் இங்க பூக்குடல தண்ணி இருக்க. அப்படியே பக்குன்னு யானையை விட்டு இறங்கினாராம். என்ன முடிவுக்கு வர்றார் அவர், ஒன்னும் விசாரிக்கல, யாரும் சொல்ல. அங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பட்டத்து யானையே யாரோ ஒருவர் இது மாதிரி பண்ணி பாகரிய அழிச்சுட்டாங்க அவ்வளவுதான் சொன்னது, யார் எவர்னு சொல்லல. இங்க பார்க்கும்போது இந்த அடிவரை பார்த்தார், எரிபத்தரை அருமையா திருநீர் பொலிவோடு இருக்கு, கையில மட்டும் வேல் இருக்கு, இவர் தான் கொண்டாருங்கிறதையும் தெரிஞ்சிட்டாங்க. கீழே இறங்கினார், இறங்கும் போது ஏன் இறங்கினார், குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தில் மிக்கார். இந்த பாட்டை படிக்கணும் துறவிகள் எல்லாம். குழையணி காதி நானுக்கு அன்பராம், ஆ பெருமானுக்கு அடியவரா இருக்கிற, நெத்தியில திருநீர் கழுத்துல உழுதுறாக, சிவசிவ சிவசிவ சிவசிவ, குணத்தின் மிக்கார் பிழைப்பாடின் அன்றி கொள்ளார். இவர் தான் நம்ம யானையை கொன்றது, ஏதோ இந்த யானை தான் தப்பு பண்ணிருக்கணும், இல்லைன்னா அடியவர் பண்ணுவாரா, பண்ணுவாரா, பண்ண மாட்டார். அடியராயினார் நீரும் உருதிராக்கும் அணிந்த அடியராயினார் என்பார், எந்த தீங்கும் எப்பொழுதும் எல்லளவும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்க இருந்தது, அரசு அளவில் இருந்தது. குழையணி காதி நானுக்கு அன்பராம் குணத்தின் மக்கார் பிழைபாடின் அன்று கொள்ளார், பிழைத்தது உண்டு நம்மையான ஏதோ தப்பு பண்ணிருக்கு, இந்த பயலும் பண்ணிருக்கானிருக்கு ஐய, இந்த அஞ்சு பேர் வந்தான்ல முண்டங்க, இவ்வளவுதானா வெறும் சோத்தாளு, பிழைத்தது உண்டு என்று உட்கொண்டு ஏதோ தப்புனது சொல்லிட்டு உடனே பார்த்தார். விசாரிப்பே இல்லைன்னு அதாங்க இருக்கிறது, விசாரிப்பே இல்லாம யானையை விட்டு இறங்கி உடனே அந்த யானை சேனை எல்லாம் இருக்கு, ஐயா ஏ எல்லாம் வந்து அரண்மனைக்கு எடுத்துப்பாங்களா, நான் நினைச்சது வேறடா, அங்க நடந்தது வேற, எல்லாம் எல்லாம் அரண்மனைக்கு போலாம், அரண்மனைக்கு போலாம், அரண்மனைக்கு போலாம் அப்படின்ட்டான். எல்லாம் போட்டு திரும்ப இப்ப தான் வந்த யானை தங்கூட இருக்கிற அந்த ஓரிரு மாண்டு மிகு அதுதான் இருக்கு, மாண்டு மிகவும் தாம் தான் இருக்கு. அங்க கூட விட்டு என்ன நடந்திருக்கலாம், நீ தான் ஜாரியன் அதெல்லாம் கூட கேட்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு, குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடின் அன்றி கொல்லோ, இதுக்கு எந்த உச்ச நீதிமன்றம் போவானா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முந்துரும். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு கொள்ளையோ கொள்ள சொல்ல அப்படிலாம் இருக்கு. எனவே அந்த முகத்தையும் அதையும் பார்த்து இவர் இப்படி முடிவுக்கு வந்துட்டு முடியும். உடனே மாண்புமிகு அமைச்சர்லாம் நிக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒண்ணும் கூட கேட்கல. அங்க இருக்க தெருவில் ஐயா நீங்க பாத்தீங்களா என்ன நடந்து நீங்க தான் சொல்லுங்களேன் என்றதெல்லாம் விசாரிக்கல. ஒன்னும் அதெல்லாம் கேட்கவே இல்லை, எதுவுமே அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. இறங்கி வந்துட்டு கீழே என்ன செய்யறார், ஏ அப்பா இப்ப நான் அஞ்சாறு பாட்டு தள்ளிட்டேன், பாடலா தள்ளி அப்ப சொல்லுகிறார் மைத்த

அந்த கருவூர் பெருமானுக்கு வணக்கம் செலுத்திக் கொள்ற. பெருமானி நீ கொடுத்த எனக்கு புண்ணியம், நல்ல வேலை இந்த யானை இந்த ஏதோ இங்க மலர் சிந்தி கிடக்கு, நல்ல வேலை யானையும் பாகர இறந்தாங்க, இந்த யானையினால இந்த அடிவருக்கு ஏதேனு நேராம விட்டாரே. பெருமானே ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று இவருக்கு வேற ஒண்ணும் நிகழாம அடிவருக்கு நிகழாம பண்ண யானை இறந்தது. அருமை அருமை, ஆண்டவன் கொடுத்த கருணை அல்லவா இது என்று சொல்லி வேறொன்றும் பூதாவிட்ட அத்தவம் உடைய நானியன் அம்பலவானரன்பர் இத்தானை முனிய கட்டேன் என்கோரோ. ஒரு பெரிய அடியவர் நம்முடைய பட்டத்து யானையை கோபிக்கிற அளவுக்கு பட்டத்து யானை நடந்திருக்கு, கூட பாகரம் இருந்திருக்கிறாங்க. அதனால பிழை எங்கே, இங்கே இருக்கு, நம்முடைய அரண்மனையில் இருந்த பிழை. அதனால சுவாமி இது மனசில் நினைப்பு, இறங்கும் போது இந்த நினைப்பை நம்முடைய எப்படியோ ஒலியும் ஒலியில நம்முடைய சேக்கர் எடுத்தார். இனிதான் பேச போறார். என்ன பேசுகிறார், எது இருக்கு, செறிந்தவர் தம்மை நீக்கி அன்பர் முன் தொழுது சென்று. இதோ இப்பொழுது எரிபத்தடிக்கிறார், அப்படி வணங்கிட்டே போறார். தொழுது சென்று இது அறிந்திலேன் அடியேன் என, நான் தான் வரும்போது சேனை படையெல்லாம் திரட்டிட்டு வந்துட்டார்ல, அப்படி திரட்டிட்டு வந்தது ஒரு தப்பு. ஏன்னா இந்த அடியவர் ஒருவருக்காகவா நம்ம அத்தனை சேனை வந்தது, இரண்டாவது சேனை வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை விளக்கிறாராம். அடியேன் அங்கு கேட்டது ஒன்று, அரண்மனையில அடியேன் கேட்டது வேற ஒண்ணு, அதனால இதெல்லாம் வர நேர்ந்தது. ஏன்னா இதெல்லாம் வர நேர்ந்தது கூட மன்னிப்பு போ, ஆமா மன்னிப்பு. அடியேன் அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க, அது என்ன கேட்டேன் அதெல்லாம் சொல்லாம நேரம் இல்ல, சொல்லவும் கூடாது. ஏன்னா காப்பியம் வேகத்துல போகுது, இறந்து கிடக்குது, இவன் நிக்கிறார் அடியவர். இவருக்கு என்ன துடிப்புன்னா, அடாராடா நம்ம அரண்மனையில இப்படிப்பட்ட ஒரு யானையும் பாகனையும் இருந்து இந்த அடிவருக்கு ஊர்வசிய போயிட்டு தான் இருக்கு, அதை அழித்திருக்கிறார், நல்ல வேலை அவர் அழியாம நல்ல வேலையை செய்து என்று பரபரக்கிறார். அங்க போய் அங்க என்ன நடந்தது, என்ன சொன்னா, வாயில் ஓயே சொன்னான்னு கேட்கக்கூடாது. அங்கு கேட்டதொன்று அதுதான் நிற்க, அது கவிதை, அது கவிதை. எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லாமல் விடுக்க வேண்டும் என்பது கவிஞனுக்கு. இங்க போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அடிக்கிட்டு, அதுதான் நிற்க. இங்க என்ன சொன்னார், பருமை மறிந்த இக்களிற்றின் குற்றம் பாகரோடு இதனை மாலை எரிந்ததே போதுமோதான். பெருமானி இந்த யானையோ மற்றவங்களோ செய்த குற்றத்திற்கு இந்த யானையும் அந்த பாகரும் அடிந்தது போதுமா, தன்னையும் அந்த எரிந்ததோ போதுமோதான் என்று நிறுத்திட்டு அதுக்கு மேல இவர் சொல்றதுக்குள்ள அவரே அவர் சொல்றார், யாரு எரிபத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார், மாதங்கம் தீங்கு செய்ய வருபரிக்காரர் தாமும் மீதங்கு கடாவுவாரும் விலைக்கிடாதொழிந்து பட்டார் ஈதங்கு நிகழ்ந்தது என்றார். ஒருத்தர் விசாரிச்சுதான் சொல்லணுமா, இல்ல வேற ஒண்ணும் இல்ல, மன்னிக்கணும், இந்த சிவகாமி ஆண்டார் பூக்கூடை எடுத்திருந்தார், அதை வந்து மறிச்சது, ஆனா நான் வந்து ஒரு ஒன்னார் பாவம், ஆனா அதுக்குள்ள எல்லாம் பறிச்சு கிடைச்சிருந்துட்டது. அந்த யானையோ யானையை வைத்திருக்கிற பாகர்களோ இதை அடக்கம் திறமை இல்லாம போனாங்க, யானையும் செய்தது. ஆதலால் இந்த ஐந்து பேரையும் வக்கீல் வழக்கறிஞர் வேணுமா கூட நினைக்கிறோம். அதெல்லாம் உடனே சொன்னாராம். சொல்லிவிட்டு என்ன சொன்னார், அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கு இது தன்னால் போதாது. அப்ப விஷயம் சொல்லிவிட்டார், இவ்வளவு பெரிய தப்பை செய்த இந்த தவறுக்கு யானையும் பாகர் மட்டும் அறிந்தால் போதாது, என்ன செய்யணும், என்னையும் கொல்ல வேண்டும். ஒரு சங்க பாட்டு ஒண்ணு, அது வேடிக்கையா சொன்னாது, அது வினையா சொல்றேன்னு அனுப்ப. ஒரு பெண் கன்னி பெண்ணா வந்தாலாம் தெருவில், இவனும் போயிருக்கிறான், பார்த்த உடனே அவன் அந்த கண்ணோட கண் நோக்கி இவளுடைய அந்த கருத்தையே அழித்து விட்டாலாம், யார் இந்த ஆண்மனுடைய கருத்தையும் அழித்து விட்டாலாம், அழிச்சிட்டு போயிட்டா பாட்டு பார்த்தான் தெருவில் கழித்தொகைது, நீயும் தவறில்லை நின்னை புறங்கடை போதரை விட்ட நுமரும் தவறிலர். ஏமா இந்த மாதிரி வயசு பெண்கள் எல்லாம் தெருவில் தானா நீங்க பாட்டு வரீங்க, எத்தனை ஆண்மகன் உங்களை பார்த்து நாங்கெல்லாம் கருத்தழிஞ்சு போகணும்னு தெரியல, நீங்க பாட்டு வரீங்க, உன்னை சொல்லி குற்றம் இல்லம்மா, உன்னை சொல்லி குற்றம் இல்ல, நின்னை போதரை விட்ட நுமரும் தவறிலர். இந்த மாதிரி ஒரு வயசு வந்ததுன்னு சொன்னவன வீடடங்கி வாசடங்கிறன்னு சொல்லாம உன்னை வெளியில போக சொன்னாங்க பாருங்க, அவங்க கூட தப்பில்ல, சீல மாதி தெருவில் சூடும். என்ன செய்யணும், ரொம்ப வீட்டுல ஆண் ஆடவர்கள் இல்லாமல் இருந்து தான் தான் அந்த வேலைக்கு போகணும், போனாதான் முடியுங்கிறதுக்கு மட்டுமே பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரணும்.
அந்த கட்டத்தை கூடுமான வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆடவர்கள் உளவாக்க கூடாது. என்ன சரஸ்வதி பூஜையா? ஆமா. என்னென்ன வேணும்? என்ன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே பட்ஜெட் போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துடுமே தவிர நீங்களா பேசாம இருந்தா என்ன பண்றது? நீங்களும் அங்க போயிட்டீங்களா? நான் என்ன பண்றது? வேற யாரும் அங்கே ஆளும் இல்லையா? நான் தான் கடைக்கு போக வேண்டியதா போச்சு என்று சொல்லும்படியான அமைப்பும் ஆடவர் செய்யக்கூடாது. அப்படி தவிர்க்க இயலாத நெல்ல தெருவில் போன்மை தவிர இல்லை. அது போல நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவிர ஒன்னு சொல்லியும் குற்றல்லம்மா அப்படின்னாரு. என்ன இந்த மாதிரி வயது வந்த பெண்கள் தெருவில் போகும்போது என்ன செய்யணும்? அரசன் ஒரு ஆணை வைத்திருக்கணும். என்னன்னா ஒரு முன்னாள் ரெண்டு பேரை வச்சு, ஐயா ஒரு கன்னி பெண் இளையவள் வருகிறாள், அதனால் அவரவர்களும் ஆடவர்கள் வெளியில் வராமல் வீட்டிற்குள் சென்று விடுக என்று டாம் டாம் அடிக்கணும். இப்படி ஒரு கழித்தோ பாட்டு உன்னையும் சொல்லி குற்றம் இல்ல, உன்னை தெருவில் போச்சோன்னு உங்க சுற்றத்தாரும் குற்றம் இல்ல. என்னன்னாரு, அரசன் ஒரு உத்தரவு போட்டிருக்கணும், கன்னி பெண்கள் தெருவில் வந்தால் ஆடவர்கள் என்ன பண்ணணும், அவங்கவுங்க வீட்டுல உள்ள போய் கதவை சாத்திங்கன்னு சொல்லணும். சிவ சிவ பறையறைந்தல்லது செல்லற்கையன்னா இறையே தவறுடையான். எது போலனர் நிறையழிகுள் யானை நீர்க்கு விட்டாங்கு. ஒரு அருமையான குறிப்பு, அதான் இங்க முக்கியம். இந்த மாதிரி ஒரு யானை என்னைக்குமே குளிக்க அழிக்கப்படுத்தி போனா கொஞ்சம் யானை வருதுன்னு முன்னாள் சொல்லிட்டு போகணும். ஏன்னா விலங்கு இல்லவா? ஐயா பின்னால யானை வந்துகிட்டு இருக்கு. அப்ப யானையை அழைச்சிட்டு போறவங்க எப்படி அந்த முன்னால வந்தது மாதிரி அந்த டமாரம் போட்டு போகணும், அது போல கன்னி பெண் வந்தா டமாரம் போட்டு போகணும். அப்படி செய்யாத இறையே தவறுடையான். நேர கூப்பிடுற அரசனேன்னு அது மாதிரி இங்கே இறையே தவறுடையும். அங்க கூட உன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானையே கல்வன். இந்த வரிக்கெல்லாம் எதையாவது மதிப்பு இருக்க? இந்த மாண்புமிகெல்லாம் படிக்க வேணாமா? பொன் செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் இன்று யானையே கல்வன். அப்போ திருடியவன் மட்டுமல்ல தண்டனைக்குரியவன். என்ன அர்த்தம் என்ன? ஆராயாத அரசனும் குற்றவாளி. எனவே எந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளும் சரி, உண்மையான வழக்கு தீர்க்கை சரியா தீர்க்கவில்லை, அன்பிட்டு தகுதி இல்லைன்னு சொன்னா அவருடைய குற்றவாளி உள்ளதெல்லாம். யானையே கல்வன் கெடுகையின் ஆயுள். இந்த இலக்கியத்தினுடைய செய்த வேலையை நீ உண்மையா சொல்லுங்க. ஒரு காலத்துல இருந்து மாப்பிள்ளை சொல்லி இருந்தார் மனுஷன், அது இப்ப வந்து அங்கேயும் சொல்றது இல்ல, சொல்லி தொலைச்சாலும் அடியே சொல்றது இல்ல. அந்த வரிகளை இளங்கோடிகளுக்கு இருக்கிற மாண்பு சொல்லுகிறா மக்கு பேல கொடா பொன் செய்ய கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் இதுக்கு என்ன விளங்கலையாது? எல்லாரும் விளங்கு யானையே கல்வன். அன்பதை காக்கும் இந்த இது என்ன என்னது? என் முதல் கெடுத்தது கெடுகையின் ஆயுள் என்று மண்பதை வீழ்ந்தனி. உடனே அம்மா தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் வாய்ந்தனர். இந்த இலக்கியம் செய்யாத வேலையை நீ கிழிச்சு விட்டீங்களா? மற்ற ரெண்டு கிட்ட இந்த இலக்கியம் எல்லாம் செய்யாத வேலையை நீங்க செஞ்சிட்டீங்களா? ஆனா இந்த இலக்கியம் என்ன செய்யல? தெருவுக்கு எல்லாம் போல. ஒரு மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தான் மனுஷன், ஒரு ஏ செட்டியார் ஒரு சிலம்பொலி செல்லப்பன் இந்த ரெண்டு பேரும் பேசினாங்க. இப்ப இருக்குல்ல ஒரு சிலம்பொலி செல்லப்பன், நாங்களாம் வெறும் அறையில இருந்து செஞ்சுட்டா என்ன கூப்பிட்டு பேசினா பேசுவோம் சிலம்பொலியார். எங்க நாங்களா போவோம்? திருக்குறளாரும் போனார், இவரும் போனார். திருக்குறள் ஏதோ கிராமத்துக்கு போச்சு, அவரும் போனார். சிலப்பதியாரம் போச்சு, அது இவரும் போனார். அவர் அடிக்கடி நிக்கிறது மாப்போசிய தெரிந்தவர் ரொம்ப நல்லா இதெல்லாம் இருப்பாரு.

இதெல்லாம் ஒரே சொல்லணும், வேண்டாமே. என்னையும் கொல்ல வேண்டும் சிவஜீவ, ஒரே வேணாம். மங்கள வாழுவாள் கொள்கை வழக்கும் என்று இது ஆம் என்று. அப்படி அரியணையும் கொல்ல வேண்டும், ஆனா அவ்விடத்தில் உங்க திருக்கரத்தில் இருக்கிற வாளினால் செய்யப்படாது. ஏன், அது புனித வாள், மங்களமான வாள், நான் ரொம்ப புண்ணியம் இல்லாதவன், குறையுடையவன், அந்த வாளை கொண்டு செய்யலாமா? வேண்டாம். இது ஆம் என்று தங்கையில் இருக்கிற வாழை அவற்றை கொடுத்தாராம். இது சில திரைப்படங்கள்லயாவது கொஞ்ச நாளத்துல அட்டகட்டி கொடுத்துருந்தான். இப்ப அந்த மாதிரி படமும் இல்ல. ஏன்னா இதுல என்ன தெரியுதுன்னு கேட்ட, இது இவர் கொடுத்தது வேற. தான் எதிரிக்கு கத்தி இல்லாத போது தான் சண்டை போட மாட்டான். தான் ஒரு வாழ் கொடுத்துட்டு தான் இணையா இருந்ததும் சண்டை போடணும்னு ஒரு அறம் இருந்தது. அதனால மங்கள மடுவாள் கொள்கை வழக்கும் அன்று இது ஆம் என்று. அதனால அவ்விடத்தில் தங்கள் கையில் இருக்கிற அந்த வாளினால் கொல்லக்கூடாது, இதுதான் தகுதி என்று சொல்லி தன்னுடைய வாளை கொடுத்தாராம். அவர் என்ன பண்ணுவார், எலிமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் என்ன செய்வார், வெந்தாளர் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கட்டேன். இவ்வளவு அற்புதமான அடியவர் அரசராயிருந்து அரண்மனையில் இருந்து இப்படி செய்யறார், அந்த யானையும் இப்படி பாகரம் இப்படி இருக்கிறாங்க அல்லவா, சரி திருவருள். ஆனாலும் அந்த மில் புகழான் அன்பிற்கு அளவின்மை கண்டேன். இப்படி ஒரு இறை பக்தியும் அடியவர் மீது இருக்கிற பக்தியும் உண்மை உணர்ச்சியும் இப்படி இருக்கிற ஒரு அரசனை பார்க்கவே இல்லையே. அதனால் என்ன செய்ய, தந்த வாழ் வாங்க மாட்டார். இங்கதான் ரொம்ப ஒலியும் ஒளியில காட்டினான்னா இந்த இடத்துல அவன் வேலையே வேலை செய்யணும், காட்டினான்னா காட்ட போறதில்ல அல்லவா. இப்படி சொல்லிக்கொண்டே அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார், வாழை எப்படி கொடுத்து நிக்கிறார் யார், அரசர். இவர் என்ன பண்ற, தங்கையிலையும் வந்த வேல் நம்பி இருக்கு கையில இருக்குது, ஆனா இது என்ன பண்றார், தந்த வாழ் வாங்க மாட்டார். இந்த இடத்துலதான் அந்த உணர்ச்சி அலைகளை ரொம்ப கொற்றார். அது வாங்காம இருக்கலாம்னு தான் நினைச்சார், உடனே வாங்கிட்டார். தன்னைத்தான் கொல்லும் என்று மனசு அப்படி காட்டணும். எப்படின்னா அவர் வாழ் நீட்டும் போது இவர் கையில திடீர்னு வாங்கவும் இல்லை, வாங்காம இருக்கவும் இல்லை. அந்த வாங்கவும் இல்லை என்ற பொழுது இருக்கிற முக உணர்ச்சி, வாங்கிய போது இருந்த முக உணர்ச்சியை காட்டுறதுக்கு யோகியதை இருந்தா ஒலியும் ஒலியில காட்டலாம். அந்த உணர்ச்சி இல்லைன்னா நடக்காது. இங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வேலை செய்யணும், ரொம்ப வேலை செய்யணும். தந்த வாழ் வாங்க மாட்டார், இதெல்லாம் இலக்கியம் நேரடியா பாக்கிறமே. தன்னைத்தான் கொல்லும் என்று ஒரு கணம் வாங்காம இருந்தார், இன்னொரு கணம் வாங்கிவிட்டார். ஒரு கால் அந்த வாழ் எடுத்து தன்னைத்தானே திறந்து விட்டார் என்று என்ன பண்ணார், சிந்தையால் உணர் உற்று அஞ்சி வாங்கினார். எதுக்கு சுவாமின்னர், தீங்கு தீர்ப்பார். அவருக்கு வர வேண்டிய தீங்கு ஒரு கால் தன்னைத்தான் கொண்டு விடுமோ என்று கருதிய மனசினால அதை வாங்கினார். இப்ப இவருடைய முகம், அவருடைய முகம், இப்ப அவருடைய முகம் எப்படி இருக்கும், ஆஹா நம்முடைய வாளையும் எடுத்துக்கொண்டார், நம்மை நிச்சயமா வெட்டி விடுவார், நம்முடைய பிழை முழுமையாக நீங்கும் என்பது யாருக்கு மகிழ்ச்சி, சோழருக்கு. இப்ப சோழர் முகத்தை பார்த்தீங்கன்னா அருமை அப்பொழுது அந்த செந்தாமரையனை வென்றதம்மா அப்படி காட்டணும், யார் முகத்தை, அந்த போர்ச்சோர் முகத்தை. ஆனா இவர் முகத்தை ரொம்ப கவலையோடு கூடிய முகமா காட்டணும், எரிபத்தர் முகத்தை, எரிபத்தர் முகத்தை. அதனால என்ன செய்தார், வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே, ஈங்கிது தன்னை ஈங்கென்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்பால். நன்றி சொல்றாரு யாரு, அந்த மலர்ந்த முகத்தோடு போலிச்சோடு, பெருமானே என் வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு நான் உதவி செய்தவர்கள் இல்லை, நல்லவேளை என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு என்னை கொள்வதற்காக இந்த வாளையும் வாங்கிக் கொண்டீர்கள், உங்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம், திருவடிகளுக்கு என்னுடைய நன்றி, எழுமை எழுவரப்பும் உள்ளுவேன், நன்றி மறக்க மாட்டேன் அல்லவா. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்க நன்மை கடலில் பெறுது, செய்யாமல் செய்த உதவி பையவும் வானம் ஆற்றல் அறிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது, ஆடார் ஆடார் ஆடார் கொற்ற நன்றி உணர்ச்சி யாரு, அந்த போலிச்சோடு. அப்ப மலர்ந்த முகத்தோடு இவ்வளவு அந்த நன்றி உணர்வும் வந்தது. வந்தவண்ணே

0: இவர் பால் என்று இப்படி சொல்லி மலர்ந்த முகத்தோடு நன்றி சொல்றாராம். அப்ப சொன்னா அவர் இப்ப யார் தெரியுமா, எரிபத்தர் முகத்தை காட்டணும். அவர் முகத்துல என்ன இருக்கு, வன்பெரும் களிறு பாகர் மடியவும், யானை மாய்ந்தது அஞ்சு பாகர் மாய்ந்தார்கள், இவையெல்லாம் மாய்ந்த பிறகு கூட உடைவாளை தந்து என் பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லும் என்னும் அன்பனார் தமக்கு தீங்கு நினைத்தனன். அடாராடாடா, இவ்வளவு பெரிய அன்பராக இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பருடைய யானையும் இப்படிப்பட்ட ஒரு அன்புடைய பணியாளரையும் கொண்டு விட்டனே என்று இப்ப நான் தான் தப்பு பண்ணணும் என்று கருதி இவர் கருதுகிறாராம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு மூன்றாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: இனி இருள் மல நிலையிலே பார்க்க வேண்டிய குரட்பாக்களை குருவருளாலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே ஏழாவது குரட்பா நூல் என்று பார்த்தோம் என்றால் 27வது குரட்பா இருள் மலநிலை அதிகாரத்திலே ஏழாவது குரட்பா. இருளின்றேன் துன்பேன் உயிர் இயல்பேர் போக்கும் பொருளுண்டேன் ஒன்றாக போ. ஆனமலத்தை பற்றி அருமையாக விளக்கி வருகின்ற ஆசிரியர் எழுப்பப்படுகின்ற ஒரு தடைக்கு விளக்கமாக இந்த பாடலை அருளி செய்துள்ளார். இருளின்றேன், இங்க ஆனமலத்தை பற்றி கொடுத்த விளக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒத்துக்கிடுறோம், நல்லா பாராட்டுறோம், அருமையான விளக்கம். ஆனா இந்த ஆனமலம் இருக்கின்றதா என்று நாம் எவ்வாறு முடிவு செய்வது? அது இருந்தாதானே இந்த விளக்கங்கள்லாம் வந்து உண்மைன்னு கொள்ள முடியும். கேட்பதற்கு நல்லா இருக்கலாம் உங்க விளக்கங்கள்லாம், அருமையா சொல்றீங்க. இருவருடன் காட்டாது இது அப்படி இப்படிதான் சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு. அந்த ஆணவமனம் இருக்கின்றது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி எல்லாம், அதாவது சொல்பவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு கடைசியில வந்து நான் தாம் சிறிதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கேட்கான், என்ன ஏன் ஆணவமனம் மாதிரி ஒண்ணாது, அப்படி ஒன்னே இல்ல, அதை பற்றி இப்படி பலவாறு வர்ணித்துக் கொண்டு வருகின்றீர்களே அப்படின்னு சொன்னார். ஏன் இருள் மலம் என்று ஒன்று இல்லாவிட்டால் உயிர்களுக்கு ஏன் துன்பம் வருகின்றது, உனக்கு ஏன் துன்பம் வருது? இருளின்றே துன்பே, துன்பமே எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில துன்பம் வரும் இல்லையா, அது துன்பம் ஏன் வருகின்றது, அது காரணம் என்ன, யான் எனது என்ற உணர்வு தான் அது காரணம். அந்த உணர்வை விளைவிப்பதுதான் ஆணவ மலம். ஆகவே இருட்சார்பு இருள் என்று சொல்லும் பொழுது அது இருள் மலமாகிய ஆனமலத்தை குறிக்கும். அதான் அதிகாரம் பேரே இருள் மலநிலை. இந்த நூல்ல வந்து ஆனமலத்தை பற்றி சொல்ல வருகின்ற இடங்களில் எல்லாம் இருள் இருள் என்றே குறிப்பிடுவார். உவமையாக சொல்லக்கூடிய பெயர் இருள். உவமையே வந்து ஆகுபெயராக பொருளை உணர்த்தலாம். உவமை ஆகு பெயர் சொல்வார்கள். காளை வந்தான் அப்படின்னு சொன்னா காளை போன்ற இளைஞன் வந்தான் அர்த்தம். காளை போன்ற இளைஞனை காளை என்றே உவமை ஆகு பெயராக சொல்வது போல இருள் போன்ற ஆனமலத்தை இருள் என்றே சொல்வார்கள் இந்த நூல்ல. இருளின்றேன் துன்பேன், துன்பம் ஏன், துன்பம் என்பது அம்மு கெட்டு துன்பு என நின்றது. ஆனமன சார்பு உயிர்களுக்கு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பம் வரப்போவதே இல்லையே அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி நாம ஆனமனன் ஒண்ணு இருக்கணும்னு கொள்ளணுமா, துன்பம் வருவதனால அதுக்கு அதை தோற்றுவிப்பதாக ஆனமனம் உள்ளதுன்னு அப்படிதான் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உயிர் இயல்பேல் பிறவி துன்பம் என்பது ஆனமனத்தால் தான் வரணும்னு ஏன் கொள்ளணும். ஐம்பொறிகளுக்கும் ஏவல் செய்யக்கூடிய பிறவி துன்பம் அருமையா சுட்டாங்கன்னு நிரம்பளிக தேசிக. துன்பம்னா என்ன, எதிர்பார்த்த பொருள் கிடைக்காதுதான் துன்பம் அப்படின்னா, கிடைச்சாலும் துன்பம் தான், ஏன்னா பிறவி என்பதே துன்பம் தான். நம்ம என்னமோ கிடைச்சாது இன்பம்னும், எதிர்பார்க்கிற பொருள் கிடைச்சிட்டா இன்பம், கிடைச்சாட்டா துன்பம்னு நினைக்கிறோம். இந்த அஞ்ஞானம் இருக்க வரைக்கும் துன்பம் தான். ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வருவதற்கு நாம் இன்னும் எவ்வளவோ நாம சிவநெறியிலே ஒழுகி செல்ல வேண்டியுள்ளது. இருளாகிய இந்த அவிச்சை இல்லையா இன் இந்திரியங்களுக்கு ஏவல் செய்யும் பிறவி துன்பம் படற்கு காரணம் என்னை, என்ன காரணம் சொல்ல முடியும், அது ஆன்மாவினது சுபாவம் அப்படின்னு. உயிர்களுடைய இயல்பு யா, பிறவி துன்பத்துல சிக்குவது உயிர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்றான். அது ஆணவ மனம்னா ஒன்னும் காரணம் இல்லை, உயிர்களின் இயல்புதான் பிறவி துன்பம் என்பது அப்படின்னா. அப்போ போக்கும் பொருள் உண்டே, இந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் உள்ளது என்று சொன்னால், அப்போ இந்த துன்பமானது உயிர்களுக்கு இயல்பாக இயல்பான ஒன்றாக இருக்குமே ஆனார். அப்ப இறைவன் இருப்பான் நீ ஒத்துக்கிடுற, ஆன மனத்தை தான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. இறைவன் இருப்பான், அவன் பிறவி துன்பத்தை போக்குவான் என்பதெல்லாம் உனக்கு உடன்பாடுதான். அப்ப இறைவன் வந்து உயிர்களுடைய துன்பத்தை போக்கும் பொழுது நீ சொல்கின்றபடி துன்பம் என்பது உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடியினாலே, அந்த உயிர்களின் இயல்பாகிய துன்பத்தை போக்கும் பொழுது ஒரு பொருளின் இயல்பு நீங்கினால் அந்த பொருளே வந்து அழிந்து போய்விடும். ஆகவே உயிர்களுக்கு இயல்பாக உள்ள துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த உயிர்களும் சேர்ந்து அழிந்துவிடும். இதுதான் வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய முடிவு உன் கருத்துப்படி. ஆகவே உன்னுடைய இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொள் என்பது அங்கே குறிப்பு. போக்கும் பொருள் உண்டே அப்படின்னா போக்கக்கூடிய பொருள் உண்டு. இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, அப்படி ஒரு நயத்துக்காக சொல்றாங்க. என்ன அப்படின்னா துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் தானே இறைவன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, போக்கும் பொருள் உண்டே உண்டு, உனக்கும் உடன்பாடு தானே. ஆணவனம் தான் உடன்பாடு இல்லை, ஆனா நமக்கு துன்பம் இருக்கின்றது என்பது உடன்பாடுதான். இந்த துன்பத்தை போக்குபவன் தான் இறைவன் என்பதும் உடன்பாடுதான். அப்ப இந்த துன்பத்தை வந்து நீ ஆணவனத்தை உடன்படாததுனால உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டியது இருக்கின்றது. அப்ப உயிர்களுக்கு இயல்பாக துன்பம் உள்ளது என்று கொண்டால், அப்ப பக்குவ காலத்தில் உயிர்களை விட்டு அந்த துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த துன்பம் உன் கருத்துப்படி உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடினாலே அந்த துன்பம் கெடும் பொழுது அந்த துன்பத்தை இயல்பாக உடைய உயிர்களும் சேர்ந்து கெடும் என்ற விபரீத முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே துன்பத்தை உயிர்களின் இயல்பு என்று கூறாதே. உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் ஆணவ மல சேர்க்கையே ஆகும். ஆகையால் ஆணவ மலம் என்று ஒரு பொருள் உண்டு என்று தெளிவாயாக என்று அருமையாக அறிவுறுத்துகின்றார்கள். தம்முடைய விரிவான நூலாகிய சிவப்பிரகாசம் என்ற நூலிலும் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஐக்கியவாத செய்வரை மறுத்து ஆணவமலத்தின் உண்மையினை அற்புதமாக ஒரு விருத்தப்பாவினை அவர்கள் அருள் செய்வார். அதுவும் மிகச்சிறந்த பாடம். அதுபோல நம்முடைய பண்டார சாத்திரங்களிலே சித்தாந்த சிகாமணி என்று சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழக்கூடிய அருமையான அந்த நூலிலே ஆசிரியர் இப்படியெல்லாம் ஆணவ மலம் ஏது அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, உன் அறிவிலே தோன்றக்கூடிய பொய்யுணர்வு போலி உணர்வு, அதாவது நில்லாதவற்றை நிலையின என்று உணரக்கூடிய, நிலையற்ற பொருள்களை எல்லாம் நிலையானவை என்றுதானே உணர்ந்து வருகின்றோம், அதை மறுக்க முடியுமா? அவற்றை நிலையற்றவை என்று நாம கருத்தளவில் உடன்பட்டுக் கொண்டாலும் உலக அனுபவம் என்று வரும் பொழுது அந்த நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதித்தான் நான் அனுபவிக்கின்றோம். நிறைய பற்றை அவற்றின் மீது நாம் வளர்த்து வருகின்றோம். அப்ப அவை நிலையில்லாமல் நீங்கும் பொழுது துன்பத்தையும் அனுபவித்து வருகின்றன, அதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த பொய் உணர்வு, நிலை இல்லாதவற்றை நிலையின என்று மயங்கக்கூடிய இந்த பொய் உணர்வு நம்முடைய அறிவிலே எழுகின்றது என்று சொன்னார். இந்த பொய் உணர்வுக்கு காரணமாக இருப்பதுதான் ஆணவ மலம். ஆகவே ஆணவ மலமா அதெல்லாம் ஏது என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காது என்று அருமையாக சொல்கின்றார்கள் நம்முடைய அருள் அம்பலவான தேசிக சுவாமிகள். ஆகையினாலே நம் உள்ளத்திலே பொய் உணர்வை விளைவிக்கும் பொருளாக இந்த ஆணவ மலம் இருக்கின்றபடியினாலே நம்முடைய பக்குவத்திற்கேற்ப இறைவன் சிவாகமத்திலே அருளியுள்ள தவநெறியினை நம்முடைய பக்குவத்திற்கேற்ப அந்த தவநெறிகளில் ஒன்றினை பின்பற்றுக. சரியைதான் முடியும், என்னால சிவபூசை முடியாது, அது இன்னும் அந்த பக்கம் இல்ல, சரி சமயதிக்கு எடுத்து சரியை நெறியில் ஒழுக வேண்டும், அதுக்குரிய பக்கம் வரும்போது பூசை எடுக்கலாம். அழகாக சொல்லியிருக்கின்றார், அவரவர் பக்குவத்திற்கேற்ப சிவநெறியிலே ஒழுகிக் கொள்ளலாம். எல்லாரையும் எல்லா செய்யணும் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கே முரணானது. ஏன்னா உயிர்கள் படிமுறையில் அறிவிக்க அறிவன, படிமுறையில் பக்குவப்பட்டு வருவன, அதுதான் சித்தாந்தம். ஆகையினாலே அங்கு அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அவர்கள், மலம் ஏது என வேண்டாம், மற்ற உயிர்மேல் நின்ற புலமேல் எழுந்த நெடும் பொய்யாம், உயிர் அறிவிலே தோன்றக்கூடிய அந்த பொய்யுணர்வினை விளைவிக்கும் பொருள்தான் மலம். ஆகவே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, வீட்டிலேயே இருந்து கொண்டு அவத்தை பெருக்காமல் ஐம்புலப்பற்றினையே வளர்த்து கொண்டு வருதல், அதுதான் அவம், தவத்துக்கு மாறான அவம். ஐம்புலப்பற்றுகளிலேயே உழன்று வருதல் தான் தவத்துக்கு மாறான அவம். ஆகையினாலே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, ஈசன் தருந்தவத்தை ஏதேனும் தரி. ஈசன் தரக்கூடிய தவநெறிகளுள் உன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு தவத்தை, சரியை கிரியை யோகம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தரிப்பாயாக, தாங்கி நிற்பாயாக என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார். ஆகவே நமக்கு துன்பம் விளைவது உறுதி, அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. துன்பம் விளைவதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவா இருக்கிறோம் துன்பம் விளைகின்றது. அப்போ ஆணவமனம் உண்டு என்பதிலும் நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆகையினாலே இந்த துன்பத்தை நீங்குவதற்கு ஒரே வழி சிவனரியை பின்பற்றுவதுதான் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை தெளிவுகளையும் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. சரி, ஏன் ஆணவமனத்தை ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த ஆணவமனம் ஒரு காலத்திலே உயிர்களை வந்து கூடியது என்ற ஒரு சிந்தனையும் எழுகின்றது, அதனையும் மறுத்துரைக்கின்றார்கள். ஆசை ஆதி ஏன் அனைவ காரணமென் முத்தினிடை பேசாதகவும் பிணி என்று சொன்னார். ஆணவமனமானது அனாதியே இருப்பது, அதாவது நான் நன்கு உளத்தில் கொள்ள வேண்டும், உயிரும் அனாதி பொருள், ஆணவமலமும் அனாதி பொருள், அந்த உயிருக்கும் ஆணவத்திற்கும் உரிய தொடர்பும் அனாதி, ஆணவமும் அனாதி உயிரும் அனாதி, ஆணவத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அனாதி. அதுதான் ஒரு காலத்தில் ஆணவமும் உயிர்களும் ஒரு காலத்தில்

அந்த முத்தி நிலையிலும் வந்து இடையில ஒரு சமயத்துல வந்து இந்த ஆணவம் ஏன் உயிரை பற்றாது? ஏன்னா முதல்ல வந்து காரணமின்றி தானே இந்த உயிரறிவை அந்த ஆணவமலம் பற்றியது. அதுபோலவே ஆணவத்தினின்று நீங்கிய முத்தி நிலையிலும் எந்த காரணமின்றி இடையில் வந்து உயிரறிவை இந்த ஆணவமலம் சார்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஆணவமலம் ஒரு காலம் தொடங்கி உயிரறிவை பற்றியது என்று சொல்வது பொருந்தாது. ஆணவமலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் ஆகும் என்று கூறியுள்ளார். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் சொன்னால் மிக சிறப்பான பாடல். ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஆணவமலத்தோடு கூடிய உயிர்களுக்கு இந்த மாயா காரியங்கள் என்பவை கிடைத்தன, சிற்றறிவை விளக்கக்கூடியவை. இருளிலே கிடப்பவனுக்கு கைவிளக்கு கிடைத்தால் கூட அடுத்த குறட்பாவிலே அந்த ஓமையும் சொல்ல இருக்கின்ற. அப்ப இருள கிடப்பவன் வந்து ஒரு விளக்கு கிடைத்தால் அவனால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், விளக்கு கிடைத்தாலும் அவன் வந்து ஒன்றையும் காண முடியாதபடி இருக்கின்றான்னு சொன்னா, கதிரவன் ஒன்று விடிந்த பொழுதும் அவன் எதையுமே பார்க்க முடியாதவனா தான் இருக்கான் இருப்பான். ஏன்னா கிடைத்த விளக்கொழியை துணை கொண்டு அந்த விளக்கொழி மூலம் காணத்தக்க பொருள்களை அவன் காண வேண்டும். அப்படி காணக்கூடியவன் தான் கதிரவன் தோன்றிய பிறகு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நன்றாக தெளிவாக காண்பான். அது மாதிரி தத்துவங்களை பெற்ற உயிர் வந்து இந்த சிற்றறிவாத அவற்றுக்கு விளங்கணும். விளங்கினாதான் அது வந்து பக்குவம், அந்த சிற்றறிவினால் சிற்றறிவை படிப்படியாக வளர்த்து பக்குவம் பெற்று, அந்த பக்குவம் பெற்றவுடன் சிவஞானம் கைவரப்பெற்று, குருவருடைய சிவஞானம் கைவரப்பெற்றவின் தெளிவான அறிவு அது பெறும். ஆணவமலத்தில் நின்று அது முற்றிலும் நீங்கும். ஆகையினாலே இந்த பாடல் வந்து எதிர்மறையில சொல்கின்றது. என்ன அப்படின்னா, மாயா கருவிகள் கிடைத்த உயிர் வந்து சிற்றறிவு விளக்கம் பெறவில்லை என்று சொன்னால், அப்புறம் சிவஞானம் கைவரப்பெற்று ஆணவமலத்தில் நின்று முற்றிலும் நீங்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற. அப்படின்னா அதுக்கு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆணவமலம் நீங்கக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகள் பெற்றவுடன் உயிர் சிற்றறிவு பெறுகின்றது அல்லவா? அதுபோலவே பக்குவம் காலத்தில் சிவஞானத்தை பெறும் பொழுது பேரறிவு விளக்கம் பெறும், அப்ப ஆணவமலத்திலிருந்து நீங்கிவிடும். ஆகவே இன்றளவும் நின்றது இருள் என்று ஏற்கனவே குறிப்பாக உணர்த்திய ஆசிரியர், அந்த இருள் நீங்கக்கூடியதுதான் என்பதை அங்கே குறிப்பாக காட்டிய ஆசிரியர் இந்த குரட்பாவில வந்து அதை அருமையாக விளக்கி சொல்கின்றார். குறிப்பாக சொன்னதை அங்கே விளக்கி சொல்கின்றார். முதல் அதிகாரத்துல நிகரி நீரை அப்படின்னு குறிப்பா சொன்னதை அப்புறம் பெருமைக்கும் உண்மைக்கும் சொல்லி விளக்கமா சொன்னார்கள் அல்லவா? அது மாதிரி இன்றளவும் நின்றது இருள் என்று இந்த இருள்மலநிலை அதிகாரத்திலே முன்னாள் ஒரு குரட்பாவிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா? 24 குரட்பாவிலே இன்றளவும் நின்றது இருள் என்றார் அதனுடைய விளக்கமாக. அப்போ இன்றளவும் நின்றது இருள்னா இது ஒரு காலத்துல நீங்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா காட்டுறாங்க. இது அங்க விளக்கமா வலியுறுத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்திலேயே இருந்து கொஞ்சம் கூட அறிவு விளக்கம் பெறாமல், அறியாமைனா அப்படி ஒரு அறியாமையில கேவலாவத்தில கிடந்தன உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் இன்று மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகளை பெற்றவுடன் இந்த அளவிற்கு அறிவு விளக்கம் பெறுகின்றன அல்லவா? அப்போ இதே உயிர்கள் வந்து சிவஞான பேச்சினை பெறும் பொழுது, இந்த பிறவியை தக்க முறையில் பயன்படுத்தி பக்குவப்பட்டு குருவருளாலே சிவஞான பேச்சினை பெறும் பொழுது, இப்ப கொஞ்சமா ஆணவமலத்தை விட்டு விலகிருக்கிற உயிர்கள் அப்ப முற்றிலுமே விலகித்தானே நிற்கும். இல்லையா, அந்த சிவஞான பேர் வாய்த்த பொழுது ஆணவமலத்தை விட்டு முற்றிலும் விலகித்தானே இருக்கும். ஆகவே ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் இந்த ஆணவமலம் நீங்கத்தான் செய்யும், நம்முடைய துன்பங்கள் எல்லாவும் தொலையத்தான் செய்யும் என்று சொல்லி நமக்கு அருமையான முறையிலே ஊக்கம் அளிக்கின்றார்கள் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. ஆகையினாலே என்றும் அகராத இருள் அப்படின்னா அப்படின்னு முடிச்சிருக்காங்களே அப்படின்னா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன? ஆகையினாலே இருள்மலம் வந்து அகலக்கூடியதுதான் அப்படின்னு அதுதான் அந்த குறிப்பு. ஆகவே அடுத்த பாடலை சொல்கின்றார்கள், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. அப்படின்னா மாயை, மாயையிலிருந்து வடிவாதி, வடிவாதிங்கும் போது வடிவங்கிறது உடலை குறித்தது, உடல் கரணங்கள் உலகங்கள் இவையெல்லாம் தனுகரண போன போகங்கள் இவைதான் வடிவாதி. இவை சும்மா வரல, வினைக்கீடாக வரும், வினைக்கீடாகத்தான் வரும். எத்தனையோ சரீரங்கள் எல்லா உயிர்களுக்கும் சிறந்த தனுகரணாதிகள் கிடைக்கின்றனவா? இல்லை, வினைக்கீடாகத்தான் வரும். அதான் கண்மத்து வந்து வினைக்கீடாக வந்து மாயை, மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணணும். அதான் நீக்க பொருள், அதுக்கு இன் உருவு போட்டுக்கணும். மாயைனா மாயையின் அப்படின்னு போட்டு மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணிக்கணும். மாயையில் இருந்து வடிவாதி கணு கரண போன போகங்கள் ஆகியவை கண்மத்து வந்து வினைக்கீடாக, உயிர்களின் வினைக்கீடாக தோன்றி வந்து அந்த உயிர்களுக்கு எப்படி துணை செய்கின்றன? விடிவாம் அளவும் விளக்கணைய, விடி விடிய அதாவது விடுகின்ற வரை

விளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, இருளிலே கிடப்பவனுக்கு விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, அதுபோல ஆணவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு சுத்தாவத்தை ஆகிய விடியல் தோன்றும் வரை, தத்துவ சுத்தி நிகழும் வரை இந்த உயிர்களுக்கு விளக்கு போல துணை செய்கின்றன என்று சொல்லி அருமையாக கூறினார்கள். ஆக இந்த அளவிலே இந்த இருள்மலநிலை அதிகாரத்தை நிறைவு செய்து

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 21.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிருக்கின்றேன். நமது ஞான குருவாகிய மிகுந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்கள். உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞானத்தை எங்களுக்கு தானம் செய்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எல்லோருடைய அன்பும் பணிவும் சார்ந்த வணக்கங்களை சொல்லும் இந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லோருடைய நன்றியும் வணக்கமும் உரித்தாகட்டும். வகுப்புரை பூரணமாக இருந்தது, அதற்காக வாசு பாராட்டுக்கள். இனி வகுப்பினை பாடல்களை சொல்வதோடு ஆரம்பிப்போம். ஸ்ரீராம் ஆரம்பித்து
2: வைக்கும். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்து ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
3: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று.
4: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
5: நாற்கோணம் பூமி புனல் நன்னமதியின் பாதி ஏற்க மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கம் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
6: பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அ ஆராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
7: ஆறுமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று உன் புதர்வா ஆகமம் ஓதும்.
8: ஆராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம். ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்ற முதல் ஐந்தும் பழுதருவே பண்ணுவர்கள் பார்.
9: படைப்பன் அயன் அளிப்பன் பங்கையக்கன் மாயன் உடைப்பன் உள்ளில் இடப்பெறவே என்றும் திரோபிப்பவர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம்.
10: மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் பண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து.
11: உள்ளபடி மாபோதம் ஓதினோம் உன்றனுக்கு கள்ளமிகும் ஐம்பொழுதும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே யாம்.
12: ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு முக்கே என்று அறி.
13: வானிடமாய் நின்று செவிமண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊனப்பரிசந்தனை அறியும் பார்வையில் கண்ணங்கி விரைவி உருவமே காணும்.
14: நன்றாக நீரிடமா நாரதம் தானறியும் ஒன்றா மனமூக்கு புவிடமா நின்றறியும் என்றோதுமன்றே
15: இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
16: கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் இன்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக்கிறதும் நாளும் அது.
17: வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடம் கை புதம் நீர் இடமா மலாதிவிடும் பாரிடம் உபத்தம் விந்து.
5: உதக்கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்காலெழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர்.
2: முடிஞ்சதுங்கய்யா பாடல் 16 முடிஞ்சு காலம் முடிச்சுட்டு நியதியில ஆரம்பிக்கணும்.
1: அது ஒரே பாட்டுல சொல்லப்படுதா நியதிக்கு தனிப்பாடல் இருக்கா?
2: இல்லங்க 16 அப்புறமே அவரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கறாரு. அந்த கரணம் சொன்னதுக்கு அப்புறமே மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அதெல்லாம் சொல்லிட்டு அசுத்தமாயிலின் தோன்ற வித்யா தத்துவங்களை பத்தி விளக்கிட்டு வர்றாரு. அதுல இப்ப நம்ம காலம் முண்டி பாத்துருக்கோம் இது வரைக்கும்.
1: ஓரளவு நீங்கள் பாடல்களை எல்லாம் சொல்றதாலேயும் தொகுப்புரை செய்வதனாலேயும் ஓரளவு நாம் படித்ததனுடைய முன்னறிவு பதிவு நமக்கு உருவாகிறது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். மிகச் சுருக்கமாக சொன்னால் மாயையினுடைய பகுதிகளாக 3 பகுதிகள் மாயை அசுத்தமாயே பிரகிருதி மாயை என்று பிரிக்கப்படுகின்றன. பிரகிருதி மாயையில இருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் வீர்களுடைய அனுபவங்களுக்கு வருபவனவாகிய தனுகரணுபவன போகங்கள் அடங்கிய ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலே தோன்றுகின்றன. பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படாது, குணதத்துவத்திலே இருந்துதான் தத்துவங்கள் எண்ணப்படும். மேலே வருகிற பொழுது அசுத்தமாயை தத்துவமாக எண்ணப்பட்டு காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் என்கின்ற இந்த 6 சேர்ந்து 7 சேர்ந்து வித்யா தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே சுத்தமாயிலே நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று 5 சிவதத்துவங்கள் வருகின்றன என்பது இந்த 36 தத்துவங்களுடைய அடிப்படை. இடம் 12, 24, 36 தத்துவங்கள் மொத்தமாக நாங்கள் இதிலே கீழே இருந்து பார்த்து கொண்டு போகிற அளவிலே பிரகிருதி மாயா தத்துவங்கள் முழுவதையும் ஓரளவு விளங்கி இருக்கிறோம். அசுத்தமாயா தத்துவத்தை விரிக்கிற பொழுது நூலாசிரியர் மேலே இருந்து காலதத்துவத்தில இருந்து மாயையை சொல்லி காலதத்துவத்தை சொல்லி வருகிறார். காலதத்துவம் நேற்று படிக்கப்பட்டு விட்டதென்றால் நியதி தத்துவம் படிக்க வேண்டும். இடத்துல இருந்து படிப்போம்.
2: நியதி பக்கம் 90. காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தின் என்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும். நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார். ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொருவர் பதவி உயர்வு பெறுதற்குரிய தகுதியெல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவமா நியதி தத்துவமாகும். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிபடித்து நிற்பதாகும். இறைவனது சக்தியே இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் அல்லவா? நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம். கட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது. ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும். ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது எனலாம். நியதி தானே சுதந்திரமாக செயல்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயல்படும் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். நியதி வினைப்பயன்களை உயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும், காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம். இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம். அங்கனம்
1: இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம். அதுக்கு அடுத்த தத்துவங்களுக்கு போகிறார். நாங்கள் அசுத்தமாயா தத்துவத்திலே அசுத்தமாயை பற்றி பார்த்தோம். அசுத்தமாயை நேராக முற்றாக அசுத்தமாயா தத்துவமாவதில்லை. அசுத்தமாயினுடைய ஒரு கூறுதான் அசுத்தமாயா தத்துவமாகிறது என்று நேற்று படித்தோம். ஞாபகத்திலே வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அந்த தத்துவத்திலே வந்து கால தத்துவம் பிறக்கிறது. பெரும்பாலும் சித்தாந்தம் படிக்கிறவர்கள் இதை ஒரு வாய்ப்பாடு போல பாடமாக்கி படித்து விட்டு போய்விடுவார்கள். இந்த படிப்பு இந்த கல்விக்கு உகந்ததல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், இது தமிழர்களுடைய சைவர்களுடைய அறிவு தேடல் பகுதி. அறிவு தேடல் பகுதியிலே மனநம் என்பது உகந்ததல்ல, இன்னும் சொல்ல போனால் குற்றம் என்று கூட நான் சொல்லுவேன். இன்றைக்கு அறிவு தேடல் பகுதியாகிய விஞ்ஞானமே மனநத்துக்குரிய கல்வியாக நம்மிடம் வந்துவிட்டது. அது ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் எல்லாரும் விஞ்ஞானிகள் அல்ல. பல பேர் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளை மனநம் பண்ணிவிட்டு தாங்களும் விஞ்ஞான வழி வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டர் என்ன செய்கிறார் என்றால், நோய்களுடைய அடையாளங்கள் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கின்றன. அந்த அடையாளங்களை கொண்டு நோய் எப்படி கணிக்கப்படுவது என்று புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நோய்க்கு இன்ன மருந்துகள் கொடுக்கலாம் என்பது புஸ்தகத்திலே இருக்கிறது. இந்த மருந்துகளுக்கு இன்னென்ன மருந்து ஒவ்வாதது என்று புஸ்தகத்திலே இருக்கிறது. இதை பாடமாக்கி விட்டால் அவர் டாக்டராகி விடுவார், ஆனால் அவர் விஞ்ஞானியாக மாட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் படித்தவர்களிலே பல பேர் மனநம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பல விஷயங்களை மனநம் செய்ய அவர்களுக்கென்று ஒரு சுய தேடல் இல்லை. கண்டுபிடித்தவர்கள் சொன்னதை அப்படியே உள்விழுங்கிக் கொண்டு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் உறுதிபட சொல்லுகிற விஷயங்கள் பிறகு அவர்களே மாற்ற வேண்டி வருகிறது, தலைமுனைவோடு மாற்ற வேண்டி வருகிறது. இதெல்லாம் அறிவு கல்வியிலே வரக்கூடிய குற்றங்கள். இதே நிலையைத்தான் சித்தாந்தம் பன்றிய அறிவு கல்வியிலையும் நம்முடைய பல பேர் சமயமாக சித்தாந்தத்தை பார்க்க புறப்பட்டவர்கள் இதை ஒரு பாடம் போல ஆக்கி மனநமாக்கி ஒப்புவித்து விளங்காமலே ஒப்புவித்து விட்டு போய்விடுகிறார்கள். நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். அந்தந்த இடத்தை முடிந்த அளவு விரிவாக நான் என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்ட அளவிலே விரிக்கிறேன். நீங்கள் உங்கள் அறிவுக்கு ஏற்ப அளவிலே விரித்து அதை உங்களுடையதாக்க வேண்டும். ஒரு நோய் இன்ன அடையாளம் கொண்டது என்பதிலே ஒரு புது அடையாளம் காணுகிற திறன் இருக்கிறவன் தான் விஞ்ஞானி. இல்லை, இதுவும் இருக்கும் என்று சொல்ல தெரிய வேண்டும். அதுக்கு அவனுக்கு உரிய தேடல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் விஞ்ஞானத்தை அவன் படித்தவனாயிருப்பாகனே தவிர அவன் பிரயோகிக்கிறவனாக இருக்க மாட்டான். தத்துவத்திலேயும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் மாயா தத்துவம் அசுத்த மாயா தத்துவத்திலே இருந்து கால தத்துவத்தை நேற்று முடிந்த அளவு விளங்கினோம். அதெல்லாம் நம்முடைய சிந்தனை முட்டைகளை உடைக்கிற விஷயங்கள். இதனால் வரைக்கும் ஒரு முட்டைக்குள்ளே அகப்பட்டது போல எங்களுடைய சிந்தனை அகப்பட்டு கிடக்கிறது. அதிலே காலம் என்ற ஒரு முட்டையும் இருக்கிறது. அந்த முட்டைக்குள்ளே நிம்மதியாக இருந்தோம். இவ்வளவுதான் காலம், பிறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று ஒரு நாங்களே ஒரு பாடம் மனநம் பண்ணிவிட்டு இதுதான் காலம் என்று இருந்தோம். நேற்றைய தினம் நாங்கள் கற்றதிலே இருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு ஒரு பொய் முட்டை உடைந்திருக்கிறது. நேற்று காலம் என்பது நாங்கள் நினைத்து கொண்டிருந்த இந்த நேரமோ வருஷமோ அல்ல, அது ஒரு தத்துவம். அதை நாங்கள் ஆரம்ப நிலை விளக்கத்துக்காக எல்லைப்படுத்தி விளங்கி இருக்கிறோம். அதை கடக்கிற பொழுதுதான் காலம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அது இல்லாமல் இயங்க முடியாது என்கின்ற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு புரிகின்றன. அப்படி அது அந்த வகையிலேதான் இன்றைக்கு நியதி தத்துவத்தை பார்க்க போவோம். காலத்துக்கு அடுத்ததாக நியதி. நான் நேற்றே சொன்னேன், இறைவன் முதலில் ஆன்மாவை உய்வடைய செய்யும் பொருட்டு தத்துவங்களுக்குள்ளே தான் இறங்குகிறான். அது சிவதத்துவங்கள், அது இனித்தான் படிக்க போகும். தான் இறங்குகிறான் என்றால் நேராக அவன் இறங்குவதில்லை, அவனுடைய சக்தி கலப்பினாலே அது நான் அந்த சக்தி கலப்பு என்றால் என்ன என்பது சிவதத்துவம் படிக்கிற பொழுது படிப்போம். அதிலே அவன் படியிறங்கி வருகிறான். ஒரு எல்லைக்கு மேலே அவன் படியிறங்க முடியாது. சிவதத்துவமாக நின்று மற்றைய தத்துவங்களை இயக்குவிக்கிறான். அப்படி இயக்க வைக்கிற பொழுதுதான் இந்த நியதி தத்துவம் என்கின்ற ஒன்று வருகிறது. நான் சொன்னேன், உயிர் வினை செய்த உயிர், எனவே வினை செய்து வினைகளை தேடி வைத்திருக்கிறது. அது செய்த வினையை அதுவே அனுபவித்து முடித்தாக வேண்டும். ஒவ்வொரு வினைக்கும் சமமானதும் எதிரானதுமான எதிர்வினை உண்டு என்று விஞ்ஞானத்திலே படிக்கிற போலேதான் சைவத்திலேயும் என்றைக்கோ நியமித்தார்கள். வினை என்ற ஒன்று இருந்தால் அந்த வினை அவன் அவன் தீர்த்து அந்தந்த ஆன்மா தீர்த்து முடித்தே ஆக வேண்டும். அப்போ அந்த வினையை தீர்ப்பதற்கு இறைவன் என்ன செய்வான் என்றால் உபகாரங்கள் செய்கிறான். உறவின் காரணமாக, கருணை காரணமாக உயிருக்கு உபகாரங்கள் செய்கிறான். அந்த உபகாரங்கள் மாயையிலே இருந்து புறப்படுகின்றன. அதிலே முதல் நிலை உபகாரம் என்பது அந்த உயிரை இயக்க நிலைக்கு கொண்டு வருவது. அதாவது உயிர் இயக்கமற்ற நிலைக்கு அணு கலப்பினாலே பாடான நிலை அடைந்து இருக்கிற பொழுது அதை மெல்ல நகர்த்தி கொஞ்சம் அது வினை செய்யக்கூடிய வகையிலே அதை தயார் பண்ணி விட வேண்டும். அந்த தயார்படுத்துதலிலே தான் வித்யாதத்துவங்கள் ஏழும் வருகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உயிரினுடைய வினை நாங்கள் படித்தோம். அப்ப வினையை அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதனால் ஒட்டுமொத்தமான வினையையும் ஒரு பிறவியில் அணித்து அனுபவித்து விடும், வேலை முடித்து விடுமே என்றால் உயிர் களைத்தே களைத்து போய்விடும். சொல்லுகிற நமக்கு புத்தி எல்லைப்படுத்தி இருக்கிறபடியால் அதை ரொம்ப சுலபமாக எல்லா வினையும் அனுபவிக்கலாம் ஒரு பிறவியிலே என்று சொல்கிறோம். அது சாத்தியமே இல்லை. காரணம், வினை நாம் செய்த வினைகள் தொகுப்பாக ஒரு குவியல் வினைகள் இருக்கின்றன. வினையை படிக்கிற பொழுது அதை விரிவாக படிப்போம். எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அத்தனை பிறவிகளையும் கொண்டு வந்த வினையை தீர்த்து விட்டு மட்டும் நாங்கள் போகவில்லை, புது வினைகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். என் கன்னத்திலே ஒருவன் அடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடி விழுந்தவுடனே என்னுடைய ஒரு வினை தீர்ந்தது என்று நான் மௌனித்து விட்டால் என்னுடைய நான் கொண்டு வந்த ஒரு வினை தீர்ந்து போய்விடும். அப்படி அல்லாமல் எனக்கு கன்னத்திலே ஒரு அடி விழுந்ததே, என்னை இவன் அடித்து விட்டானே, இவனை நான் பழி வாங்க உடனே, அல்லது இவன் அடித்த இவனை யார் என்னை அடிக்க என்பது போன்ற எண்ணங்கள் வந்து எதிர்விளைவுகளை உருவாக்குமானால் ஒரு அடி விழுந்த வினை நீங்கினது போக புது வினைகள் பல அதிலே இருந்து உருவாகிவிடும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் பற்றோடு ஒரு வினையை அனுபவிக்கிறோமோ அந்த நிமிஷமே புது வினைகள் பலது நமக்கு உண்டாகி கொண்டிருக்கின்றன. ரெண்டு, நாம் எப்பொழுது எந்த விதமான ஒரு எதிர் வினையும் இல்லாமல் ஒரு வினையை அனுபவித்தால்தான் ஒரு வினை முடியும். எங்களுக்கு ஒரு வினை முடிகிற நேரத்திலேயே பல வினைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றை தீர்க்க வந்த இடத்திலே பலது பெறுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த வினை எப்படி தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே செய்த வினைகள் ஒரு பகுதியாக கிடக்கின்றன. அது ஒரு மலை. அந்த மலையிலே இருந்து ஒரு கைப்பிடி மண்ணோடு இதை செலவழித்து போக வந்தோம். அது ஒரு பிடி வினை. அதை கொண்டு வந்திருக்கோம், தீர்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். இதை கொண்டு வந்து தீர்க்கிற நேரத்திலே இன்னொரு மலையை சேர்த்து கொண்டு போய்விடுகிறோம். இந்த மூன்று வினைக்கும் மூன்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தொகுப்பாக இருக்கிற வினைக்கு சஞ்சீத வினை என்று பெயர். கொண்டு வருகிற வினை, கைப்பிடி மண்ணாக கோப்பட்டதை கொண்டு வந்தோமே என்றால் அந்த வினைக்கு என்ன பெயர் என்றால் பிரார்த்த வினை என்று பெயர். பிரார்த்தம் அனுபவித்து வருகிற பொழுது தேடிக்கொள்கிற வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இந்த மூன்று வினையும் முடிந்தால்தான் ஆன்மா ஆணவ வழிகட்டு இறைவனை அடையும். இது சாத்தியமா என்று நினைத்தால் நமக்கு தெரிகிற அளவிலே சாத்தியமில்லை போலத்தான் தெரிகிறது. கொண்டு வருகிற பொழுது இன்னொன்று சேருகிறது. அப்போ இந்த வினைகளை உயிர் பிறந்து தீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது சத்தியம் என்பதற்கான விளக்கங்கள் பின்னே வரும். பிறந்து பிறந்து பிறந்து இந்த உயிர்கள் வினையை கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த வினையை கொண்டு கடவுள் ஆன்மாவுக்கு சேர்க்கிறான் என்றார். வினைக்கும் பக்குவம் என்ற ஒன்று உண்டு என்கிறார்கள் சித்தாந்திகள். வினைக்கு பக்குவம் என்ற ஒன்று உண்டு என்கிறார். எல்லா வினையும் உடன் தீர்க்கப்படுவதில்லை. பக்குவப்பட்ட வினைகளை மட்டும்தான் ஆண்டவன் ஒரு ஆன்மாவோடு இணைத்து அதை ஒரு பிறவிக்கு அனுப்புகிறான். அதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது சொல்வார்கள், பக்குவம் பெறாமல் வினை அனுபவம் பெறாது என்கிறார்கள். எதனுடைய பக்குவம்? நம்முடைய பக்குவம் அல்ல, வினைக்கே ஒரு பக்குவம் உண்டு என்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு விதை முளைத்திறன் வந்த பிறகுதான் முளைக்கும். அதற்கு முதல் அந்த விதை முளைக்காது. இப்போ ஒட்டுமொத்தமாக விதைகளுக்கான வினைத்திறன் என்று ஒன்று உண்டா என்றால் இல்லை. அந்தந்த வினைக்கு அந்தந்த விதைக்கேற்ப வினைத்திறன்கள் உண்டு. நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பயிரை போட்டால் மண்ணிலே போட்டால் அடுத்த நாளே முளை வருகிறது. இதையே நாங்கள் ஒரு தேங்காயை போட்டு விட்டோமானால் ஒரு மாதம் கழித்து முளை வருகிறது. முளைக்கும் திறன் எல்லா விதைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டுமே என்றால் அப்படி இருக்காது. அதாவது அந்தந்த விதையை பொறுத்து அது முளைக்கிற திறன் உண்டாகிறது. அதுபோலத்தான் வினையும், எல்லா வினையும் பக்குவப்படாது. வினையினுடைய தன்மையை பொறுத்து அது பக்குவப்பட நாட்கள் ஆகும். ஆகவே சேர்த்து வைத்திருக்கிற வினையிலே பக்குவப்பட்ட வினைகளை தேர்ந்தெடுத்து, பக்குவப்பட்ட வினைகளின் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்று ஆன்மாவுக்கு அதை பொருத்தி அனுப்புகிறான் இறைவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பொருத்துகிற வேலையை செய்வதற்கு நியதி என்று பெயர். நாங்கள் இப்ப படிக்க போற நியதி தத்துவம் அதுதான். என்ன செய்கிறான் என்றால், ஒரு வினையிலே இருந்து ஒரு ஒரு பகுதியை எடுக்கிறான், அதை ஒரு உயிருக்கு பொருத்துகிறான். அது அனுபவிக்க வேண்டிய காலத்தை ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். உங்களுக்கு தெரியும், முதலிலே ஒரு டைம் டேபிள், அதுக்கு பிறகு அந்த டைம் டேபிள்ல படிக்க வேண்டிய சிலபஸ் அல்லது டைம் டேபிள்ல படிக்க செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் ஒரு நேர அட்டவணை போட்டுக்கொண்டுதானே வேலை செய்கிறோம். கால தத்துவம் என்பது நேர அட்டவணை. நியதி தத்துவம் என்பது அந்த நேர அட்டவணைக்குள்ளே நாம் செய்ய போகிற வேலை. இதிலே இந்த நியதி தத்துவம் என்னென்ன எல்லாம் செய்யும் என்றால், நான் உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் கொஞ்சம் விளக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் பசு பற்றி விவரம் படிக்கிற பொழுது அது அளவற்ற இருக்கிறது என்று படித்தோம். இறைவன் ஒருவன், மலம் மூன்று, உயிர் எண்ணிலடங்காதவை எண்ணிலே என்று படித்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு உயிரும் இந்த பிரபஞ்சத்திலே வாழப்போகிறது, வினைக்கேற்ப வாழப்போகிறது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான், வினையை பொறுத்து வைக்கிறான். பொறுத்து வைத்தால் இதுல ஒரு கஷ்டம் என்னவென்றால், அந்தந்த உயிருக்கான வினை அதை அதை சேர வேண்டும். அது மாறி போய் சேர்ந்து விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நான் செய்த வினை, இதெல்லாம் ஒரு ஒரு நிர்வாக அமைப்புல பாருங்கள், நான் செய்த வினை என்னிடம் தனியே இருக்க வேண்டும். இந்த பல உயிர்களும் தோன்றி இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது என் வினை மற்றவனுக்கு ஆகிவிட்டால் என் வினை தீராது, மற்றவனுக்கு வினை கூடிவிடும். ஆகவே அவரவர் வினை அவரவர் அனுபவிக்க வேண்டும், அவரவர் காலத்துக்குள்ளே அனுபவிக்க வேண்டும். இதையெல்லாம் வரையறை செய்து கொடுப்பதற்கு பெயர்தான் நியதி தத்துவம் என்று இந்த தத்துவம். இது என்ன செய்யும், அவரவர் வினையை அவரவருக்கு சேர்ப்பிக்கும், அவரவரை அதை அனுபவிக்க செய்யும். ஒருவர் வினை இன்னொருவரிடம் போகாமல் பார்த்து கொள்ளும். இதையெல்லாம் செய்வதுதான் நியதி தத்துவத்தினுடைய வேலை. நியதி தத்துவத்தை யார் இயக்குகிறார் என்றால், அது தத்துவம் ஆயினுடைய ஒரு கூறாக இருக்கிறது. அதை இறைவன் பின்னன்று இயக்கி இந்த நியதி தத்துவத்திலே நம்முடைய வேலை அட்டவணையை தீர்மானிக்கிறான். கால அட்டவணை கால தத்துவத்திலே தீர்மானிக்கப்பட்டது. வேலை அட்டவணை இந்த நியதி தத்துவத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நியதி தத்துவம் இல்லாவிட்டால் ஒருவர் வினை மற்றவரிடம் போய் சேரலாம், தன் வினையை தான் அனுபவிக்காமல் தப்பிவிடலாம். இது ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு கட்டுக்குள்ளே வைத்து ஒரு ஒரு ஒரு மேலதிகாரி போல செயல்படுத்துவது, அவரவர் வேலையை அவரவரை கொண்டு செயல்படுத்துவதற்கு பெயர் நியதி தத்துவம். இப்பொழுது அதை திருப்பி படியுங்கள் இந்த பகுதியை.
18: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
19: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
20: இவனுக்கு அதை அந்த அறிவை பார்க்க முடியல, அறிவில் இருக்க சிவத்தை பார்க்க முடியல. எதை பார்க்க முடியுது? அவருடைய உருவத்தை தான் பார்க்க முடியுது. அவர் உருவம் என்னது? மாயா சரீரம் இல்லையா? இப்போ அந்த மாயை, மாமாயை, இருவினை, மாமாயை என்னது? மாயையும் மாயினுடைய காரியம் இல்லையா? மாயைனா காரண மாயை, இது காரிய மாயை, அதனால செய்யக்கூடிய வினைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? மருள் எனில், ஆன்மா மருளை சேர்ந்து நின்றால், மருளை சேர்ந்து நின்றால் எப்படி இருக்கும்? இருளாய், இதுதான் பயனிலை, இருளாய் நிற்கும் இல்லையா? இது ஏது? ஏது இது? இந்த மூணுமே. இது அருள் எனில் ஒளியாய் நிற்கும், அதானே? இதானே 70வது பாட்டு சிவபிரகாசம் 70, இவ்வளவுதான் விளங்குதா? அதாவது மாயை, மாயை கண்மங்களினுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ன? எல்லா பொருளுக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. மாய கண்மத்தினுடைய பொது இயல்பு என்ன? மாயையின் கண்மத்துக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்னன்னா, அதுக்குன்னு தனியா கிடையாது. ஆன்மா எப்படி இருக்கோ அப்படி. ஆன்மா மரளை சார்ந்து நின்றால், அறியாமையாகிய ஆணவத்தை சார்ந்து நின்றால் இதுவும் எப்படி இருக்கும்? உடலும் அந்த உடலால் செய்யப்படுகிற வினைகளும் பிறவிக்கு வித்தாக நிற்கும், இருளாய் துன்பத்திற்கு காரணமாய் நிற்கும், விளங்குதா? அதே இது இந்த ஆன்மா அருளை சார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? ஒளியாய் நிற்கும். அந்த முறைமைப்படி இங்கே எந்த சுத்தான்மா, சுத்தான்மா அறிவில் நிற்கிறானா இல்லையா? அப்படினால அங்க அருளே அந்த ஆன்மால ஆவேசித்து நிற்பதுனால அவர் உடல் என்ன ஆயிருமா? அருள் சரீரமாயிரும், விளங்குதா? உண்மை விளக்கத்தில் மொத பாட்டு என்னது? பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா, பொய்காட்டா மெய்யான்னு என்ன? எல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிருது. பொய்காட்டா மெய் அப்படின்னா வினை வழி வாராத அருட்சரீரம் உடையவரே, வினை வழி வாராத அருட்சரீரம் உடையவரேன்னு அர்த்தம். அருள் திருமேனி, அவருடைய திருமேனி அருள் வடிவு. நம்முடைய உடம்பு வினை வடிவு. டாடாடாடா, ஒன்ன சொன்ன அடுத்தது சொல்ல மாட்டேங்கல. இங்க சொல்லுவே சொல்லுவேன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டும் ரெண்டு ரெண்டும் தான் சொல்லிட்டு, நாலுன்னு சொன்னாலும் அடுத்தாப்புல உற்சாகமா இருக்கும். அப்போ இந்த குருவு அருள் சரீரமா நிக்கிறதுனால அவரை பார்த்து வழிபட்டா இவனுக்கு பயன் கிடைக்குமா இல்லையா? பாருங்க சார், இதை நினைச்சு நினைச்சு அழணும். நாம பெருமான் இப்படியெல்லாம் நமக்கு வாரானே அப்படின்னு நினைச்சு, விளங்குதா? எனவே அவனை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு இப்படி அந்த உயிரில் ஆவேசித்து அந்த உடம்புலையும் விளங்கி தோன்றி நமக்கு பலன் கொடுக்கறது தான் அப்படி நிற்கிறான், விளங்குதா? எனவே அதனால இங்கே இந்த ஆச்சாரியரை, இந்த ஆச்சாரியரை என்ன சொல்றான்னா, அவர் ஆவேசி அதிட்டான பட்சம்னு இருக்கு, ஆவேசபட்சமாய் நிற்கிறார். இங்க எப்படி இருக்காரு? ஆவேசபட்சமாய் நிற்க. அப்போ இந்த ஆன்மாவுக்கு அவனை இறைவன் என்று எண்ணி வழிபட்டதுனால உள்ள பயன் இவனுக்கு கிடைக்கிறது, விளங்குதா? எனவே அவர் உருவத்தை தான் இந்த ஆன்மா பார்த்தாலும், அப்போ இங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும், கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்து சொல்லிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இறைவன் விஞ்ஞானகலர் பிரளயாகலர்ல நிற்கான், அவங்களுக்கு தீட்சை பண்றானா இல்லையா? இப்போ நமக்கும் தீட்சை பண்றான். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன? அது அவன் தன்மை முன்னிலை படற்கை என்று மூன்று திறத்தான் பண்ணுவது, அதை கேட்கலண்ணா, உட்காருங்க. இப்போ ஆமாம், இப்போ என்ன செய்கிறான்னா, இந்த அகலர் யார்? அகலர், அகலர் பிரளய அகலர் சகலர் என்று போய் சேர்த்து ஒரே பேர். என்ன பேரு? அகலர். எதுக்கு சொல்றோம்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், வேறு மாத்தி சொல்றது விளங்குதான். அகலர் அப்படின்னா மாயா பந்தத்தை நீங்கினவனுக்கு என்ன பேரு? அகலர். அத அகலாதவன் சகலர். சகலர்னு என்ன அர்த்தம்? கலை, கலைன்னானது பந்தம், நன்றான கட்டு உடையவர்னு அர்த்தம். சகலர்னா கட்டா, நன்றாக கட்டை உடையவர். கலை அப்படின்னா பந்தம், சன வித்துன்னு அர்த்தம். ஆங்கிலத்தை வித்துன்னு சொல்றோமா இல்லையா, அதுதான் ச. நன்றாக பந்தம் உடையவர்கள் யாரு? அப்போ இருக்கிறதுல பந்தத்தில் சரியான கட்டு என்ன கட்டு? மாயா கட்டு தான். பிரகிருதி மாயா கட்டு இருக்கு பாருங்க, அதுவும் சரியான கட்டு, லேசுக்குள்ள அவுக்க முடியாது அவனை. விளங்குதா? மற்ற ரெண்டு பேருக்கு என்ன அந்த கட்டு இல்லை, அதனால் அவர் அகலர். அவர் என்ன பேரு? அகலர். இவர் சகலர். தோன்றலர் தொத்து உள்ளார் துணை. படிச்சாலா பாக்கிறீங்களா? அதாவது ஆன்மாக்களுக்கு மூன்று விதமா நிக்கின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காட்டுகின்ற அந்த பிழையாகலர் விஞ்ஞானகலர் சகலர் என்ற அந்த மூன்று பேரிட காணப்படுகின்ற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்பதை அந்த 13வது பாட்டில் சொல்றாரு திருவருள் பயனில். மூலமலத்து உள்ளார்கள் என்பது ஒற்றுமை. மூன்று திறத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் என்பது மூன்று பேரிட காணப்படுகின்ற ஒற்றுமை. வேற்றுமை என்ன? இவர் துணை தோன்றலர். துணை தோன்றலர் யாரு? தொத்து உள்ளார். தொத்து உள்ளாருக்கு துணை தெரியாது, இவருக்கு தெரியும். யாருக்கு? பிரளய அகலர் விஞ்ஞானகலருக்கு. இந்த பந்தத்தில் இருந்து அகல்வதற்கு துணை திருவருள் என்பதை அறிவர். இவன் அதையும் அறிய மாட்டான் என்று அந்த வேற்றுமைய சொல்கிறார். அருமையா சின்ன சின்ன பாட்டுல சொல்லியிருக்காரு. அதுவும் விளங்கலைன்னா என்ன செய்யறது இல்லையா? ரெண்டு ரெண்டு வரியில நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? ஏமா, ஒன்று ஒன்று ஒவ்வொரு படி. ஒன்றாம் கிளாஸ் படித்ததை ரெண்டாம் கிளாஸில் வந்து கேட்கப்படாதுன்னு சொல்லக்கூடாது. அது ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஆடிட் பண்ணிட்டே போகக்கூடியது இல்லையா? அதனால் கல்வியை என்ன சொல்கிறாரு? கல்விக்கு என்னம்மா சொன்னார் திருவள்ளுவர்? தொட்டனைத்து ஊரும் அனற்கேணி என்றார். மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்றார். அப்படி தானே சொன்னார். கேணினா என்னது? கிணறு. அங்கே வெறுமனே கிணறு என அது மணற்கேணி என்று விஷேடித்தார். எற்றுக்கு? தோண்ட தோண்ட தண்ணி வருமா? மற்ற குணாவது தோண்டினா தண்ணி வராதோ மண் தான் வரும் கீழோ? மணலில் தோண்டினா தண்ணி வரும், மண்ணில் தோண்டினா மண் தான் வரும் தண்ணி வராதுங்கய்யா. கல்லில் தோண்டினாலும் வந்துடும், கல்லுலேயும் வருதா இல்லையா தண்ணி? வருதா இல்லையா ஐயா? அப்போ அதுக்கு அது பொருள் அல்ல, நீங்களா ஒன்றை சொல்லக்கூடாது. விளங்குதா? எனவே இங்க கேணி எனாது மணற்கேணி என்று விஷேடித்தார். எற்றுக்கு எனின் மணல் உள்ள இடத்துல கேணி முயல்பவன் அவன் தொடும் போதே தூர்தலும் உடனிகளும். விளங்குதா? தோண்டும் போதே சரிஞ்சு சரிஞ்சு உளுந்து மூடிக்கிட்டே இருக்கும். அப்போ கேணி செய்தவன் என்ன செய்யணும்? தோண்டவும் செய்யணும், சரிஞ்சு விடாம தடுக்கவும் செய்யணும். இரண்டு வேலையும் ஒருங்கே நிகழ்ந்தாதான் அங்க அங்க கிணறு வந்து சேரும். விளங்குதா? எனவே அங்கே தொடுதலும் தூர்தலை தவிர்த்தலும் உடன் நிகழ்ந்தாலன்றி அங்கே கேணி எழாது. அதுபோல கல்வியாளன் படிக்க நீங்க பழைய பாடம் புதுக்கலும் புதிய பாடம் புகுதலும் உடன் நிகழ வேண்டும். விளங்குதா? நான் படிச்சுக்கிட்டே வருவோம், அதை மறந்துக்கிட்டே போகணும்னா பிரயோஜனமே இல்லை. அதுக்கு தான் இந்த பாட்டெலாம் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் அள்ளி இதில் போடலையே, நீங்க அங்கிருந்து சொல்றீரு அப்படின்னா. ஏன்னா இந்த படிப்பெல்லாம் படிச்சு படிச்சு மறக்கிறதுக்கு இல்லை இல்லையா? அப்போ ஒரு இதில் சொன்னதே எந்த இடத்துல இதில் அதை விட கொஞ்சம் சிறப்பாக எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும்னா அது ஞாபகம் இருந்தா தானே? அதை அப்பவே மறந்தாச்சே அப்படின்னா. விளங்குதா ஐயா? எனவே எந்த பாடம் படித்தாலும் அதோடு தொடர்புடையதெல்லாம் சேர்த்து தான் படிக்கணும். சரி, அதனால இங்கே மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு. விஞ்ஞான கலருக்கு மெய்ஞானம் தானே விளையும். தானே விளையும்னு என்னன்னு பார்த்தோம், எளிதில் விளையும். எளிதில் தானா விளையாது அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எளிதில் விளையும் என்பது ஒன்று. இன்னொன்று விளையும் என்பதை விவ்வகுதி சேர்த்து, விளையும் என்பதை என்ன செய்யணும், விவ்வகுதி சேர்த்து விளைவிக்கும் என்று ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லணும், விளைவிக்கும், விளையுங்கிறத எப்படி மாத்திக்கணும், விளைவிக்கும் விஞ்ஞானகலருக்கு. எனவே அங்க இறைவன் அவர்களுக்கு காட்சி மாத்திரத்தால ஞானம் விளைஞ்சிரும், அறிவு சொறிவு அவர் அஞ்ஞான அச்சகலருக்கு. இங்க சகலருக்கு அஞ்ஞானம்ங்கிறாரு. அஞ்ஞானம் என்பது எதை குறிப்பது, அவிச்சையை குறிப்பதே. இங்க பொதுவா அஞ்ஞானம்னா ஆணவத்தை குறிக்கும், இங்க ஆணவத்தை குறிக்காது. இந்த இடத்துல எதை குறிக்கு, அவிச்சை. அவிச்சைன்னு அவிச்சையாவது உறவை பகை என்றும், பகையை உறவென்றும், இன்பத்தை துன்பமென்றும், துன்பத்தை இன்பமென்றும், இல்லையா சொன்னா இல்லையா இதெல்லாம். எனவே இப்படி விபரீதமாய் அறிவது, விபரீதமாய் அறிவது, அதுக்கு பேர் தான் என்ன பேரு, அவிச்சை. இதுக்கு காரணமாய் இருப்பது என்னது, மூலப்பகிருதியினுடைய பஞ்ச கிளேசம், பஞ்ச கிளேசம். அதெல்லாம் பார்த்தமா இல்லையா. அதனால இந்த பஞ்ச கிளேசம் யாருக்கு இருக்கு, சகலருக்கு மட்டுமே. அதனாலதான் அதை குறிப்பிட்டு சொல்றாரு, விளங்குதா. அதுதான் பெரிய பந்தம், அதுதான் பெரிய பந்தம். எனவே நமக்கு உள்ள சரீரம் என்ன சரீரம், உங்க சரீரம் என்ன சரீரம் ஐயா, என்ன சரீரம், மாயா சரீரம்ங்கிறது எல்லாத்துக்கும் மாயா சரீரம் தானே, எல்லா உயிர்களுக்கும் மாயா சரீரம் தானே. மூன்று வகை ஆன்மாக்கள்ல நமக்கு என்ன சரீரம், பிராகிருத சரீரம். நமக்கு என்ன சரீரம், பிராகிருத சரீரம். பிராகிருதம் என்ன, பிரகிருதி மாயை சம்பந்தமுடைய சரீரம். பிரகிருதி மாயை சம்பந்தமுடைய பிரகிருதி மாயைன்னு என்ன, அசுத்த மாயை. மான், மான், மான்னா பெருமயக்கு, மயக்கத்துல பெருமயக்கு உடைய சரீரம். விளங்குதா. நம்ம சரீரம் என்னது, பிராகிருத சரீரம். எனவே இந்த சரீரம் உடையவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த 24 தத்துவ புவனத்தை கடந்துட்டாலே ஒரு பெரிய விமோச்சனம் தான். என்ன விமோச்சனம், பெருமயக்கம் தீரும். அது மட்டுமல்ல, இந்த 24 தத்துவ புவனத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்ப முத்தின்னு சொல்ல முடியாது, எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பிரளயகால புவனத்துக்கு போயிட்டோம் வைங்க, அங்க முக்தி, ஒரு பிரளயம் காலத்துல கண்டிப்பா முக்தி, பிரளயம் வரும்போது முக்தி அப்படின்னு எல்லை தெரியுது. இங்க எல்லையே தெரியல, விளங்குதா. எப்பந்தான் இதுக்கு ஒரு எண்டு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ அந்த ஒரு எண்டு தெரிஞ்சிடுதுன்னு வைங்க, இப்போ நம்ம தூரத்திலிருந்து வாரம் நடந்து வாரம்னு வைங்களேன், வெயிலுக்குள்ள நம்ம வீடு கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன வந்துருது, ஆனா அது கூட ரொம்ப ரொம்ப தூரம் இருந்தா கூட அது தெரிஞ்சாலே ஒரு ஒரு நம்பிக்கை வந்து தெரிஞ்சிடுது போயிடலாம் அப்படின்னு. விளங்குதா. அத மாதிரி அந்த நம்பிக்கை கூட நமக்கு இல்லை, எங்கன்னு இருக்குன்னு தெரியல. அதனாலதான் தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எத்துண்டுங்கிறாரு, இல்லையா. கடல்ல கிடக்கா, கடல்ல கிடக்கா, எங்க கரை இருக்குன்னே தெரியல, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. அந்த கொள்ளையில என்ன வேற இருக்கு, அலை வேற. அலைன்னு அலைன்னதியா, அலைக்கழிப்பது, அலைக்கழிப்பது, ஆரலைப்பது, இல்லையா. நிலை கொள்ள செய்யாமல், நிலை இல்லாமல் செய்வது, அது பேர் என்னது, அலைப்பதால் அலை, அலைப்பதால அலை. அதனால அந்த அலை வேற, கால பாவ முடியுதா, இல்ல முடியுமா, கடல்ல எங்க முடியும், அங்க இங்கேயும் அடிஞ்சு தள்ளுது. அதுல காமவான் சுறா வேற, எவ்வளவு சங்கடம், இதெல்லாம் இங்க தானே இருக்கு, விளங்குதா. அதனால பெருமான் என்ன செய்யறாரு, இங்க வாப்பா அப்படின்னு கலங்கரை விளக்கமாக, எப்படி கலங்கரை விளக்கம் போல பிறைசூடி நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு, பிறைசூடி, விளங்குதா. பிறை என்னது, லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ் தெரியுமில்ல, தெரியுமா தெரியாதா, அது கடல்ல கிடக்கணும் தெரியும், நல்லா தெரியுமா தெரியாதா, தெரியும். அது மாதிரி சூடிட்டு இருக்காரு, அங்க வாப்பா அந்த ஒருத்தன் யார ஏற்கனவே இங்க வந்து தப்பிச்சு இருக்கான், இவனை மாதிரி நீயும் இருக்கலாம் அப்படின்னு காட்டுறாரு. அப்படியும் கண்ணு தெரியாம அடக்கான தேவருக்கு விளங்குதா? எனவே அஞ்ஞான அச்சகலர் என்று விசேடித்து சொல்கிறார். எதனால? இந்த பிராகிருத சரீரம் பெருமயக்கு உடையது, இதிலிருந்து நீங்குவது ரொம்ப கஷ்டம் என்பது பற்றி. அதனால அச்சகலருக்கு அக்குருவாய் எப்படி வர்றாரு? அக்குருவாய் எக்குருவாய் நமக்கு நமது முதலே அங்க வந்தாரா இல்லையா, அப்படி சொன்னாரா இல்லையா, அந்த குருவாய் அக்குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும். மெய்ஞானம் பின்னுணர்த்தும், பின்னுனா பின்னுணர்த்தும் என்ன? அந்த குருவினுடைய உருவத் தீர்மேனியின் பின்னின்று. எனவே அந்த குருவின் உருவை முன்னிறுத்தி தான் அதற்கு பின்னின்று. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிருக்கும். அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிட்டா என்ன செய்வான்? அந்த தோலை வைக்கல வச்சு அதை முன்னால் இருந்து வச்சுக்கிட்டு பின்னால் இருந்து கடையினோ கரப்பானாலேயே பால. அது மாதிரி இந்த உடம்பை முன்னிறுத்தி இவர் பின்னின்று நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார். அவ்வளவு நம்ம லட்சணம் இருக்குன்னு காட்டுறதா பார்த்தீங்களா? எதனாலன்னா, நமக்கு ஆணவ மலத்தினுடைய திண்மை அவனை காட்டில் மிகுதியாக இருக்கு இல்லையா? அதனால் இப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு அவர். அதனால் அன்றி இவ்வாறன்றி இவ்வாறன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும். முன்னுணர்த்தும் முன்னுணர்த்தும் என்பது என்னது? அவருக்கு குருவாய் முன்னின்று. எப்படி குருவாய் இல்லை அவருக்கு, எப்படி இருப்பாரு? மாகேஸ்வர திருமேனியாய், மாகேஸ்வர திருமேனியுடன் முன்னின்று முன்னின்று உணர்த்துவார், ஞானத்தை உணர்த்துவார். என் முன், அந்த முன்னுங்கிறது என்னது? முன் என்பது முதல்வன். முன் என்பது என்னது? முதல்வனை குறித்த சொல். முதல்வன் இவ்வாறெல்லாம் செய்வான் என்று சொல்கிறார். விளங்குதா? அதனால இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் இறைவன் எப்படி தீக்கை செய்கிறாரு, ஞானத்தை உணர்த்துறது. தீக்கைனானது அஞ்ஞானத்தை தீத்து ஞானத்தை கொடுப்பது, அதை செய்கிறாரு. அதுதானே அந்த பாட்டில் சொல்கிறாரு, இந்த தீக்கையை எப்படியெல்லாம் செய்கிறாரு. இங்கே சொன்னதை செய்ய சொல்லுங்க, இங்கே நமக்கு படித்ததை சொல்லுங்க, எப்படி செய்கிறாரு? விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கறிவாய் தன்மையில் நின்று உணர்த்துகிறார். அறிவிலேயே இருந்து தன்மையில் நின்று உணர்த்துகிறார். சரி, பிரளயாகலருக்கு மாகேஸ்வர திருமேனியோடு முன்னிலையிலிருந்து உணர்த்துகிறார். சகலராகிய நமக்கு படற்கையில குருவின் பின்னின்று, குருவை முன்னிறுத்தி தான் பின்னின்று ஞானத்தை உணர்த்துகிறார். அப்போ இதில் இந்த அகலருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? நிராதாரமாய் நின்று தீக்கை செய்கிறார். நமக்கு சாதாரமாய், நமக்கு சாதாரம்னா என்னன்னு பார்த்தோம். சாதாரம்னா என்னது? ஆதாரத்தோடு கூட. ஆதாரம் எது? குருவினுடைய அறிவு. இத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பழுவடி கேட்டா அதே நிலையில தான் வந்து நிக்கி. சுற்றுப்போயும் சுங்கச்சாவடியை சார்ந்தார் போலன்னு பாடத்தை ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் நடத்தி முடிச்சுட்டு கடைசியில கேட்டா அதே மாதிரி வண்டி நிக்கி. எனவே இங்க மெய்ஞானம்னு எதுக்கு என்ன பார்த்தோம்? மெய்ஞானம் மெய்ஞானம்னு என்னது? உண்மை ஞானம்தான். அது வீட்டை தரும் உணர்வு, வீட்டை தரும் உணர்வு. அப்புறம் அஞ்ஞானம்னது என்னதை சொல்லுது? அவிச்சய. ஆக இவ்வாறு நமக்கு இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் எவ்வாறு தீக்கை செய்கிறான் என்பதை சொன்னார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படி தோன்றுகிறான் என்பதிலுள்ள வேறுபாட்டை சொன்னார். வேறுபாட்டை சொன்னார் இல்லையா, இவருக்கு படக்கையில் முன்னிலையிலன்னு இல்லையா. ஆனால் அவன் தீக்கையில் உள்ள வேறுபாடு என்ன? அவன் தீக்கை செய்வதில் உள்ள வேறுபாடு என்ன என்னன்னா, அதை சொல்வது இரண்டாவது பாட்டு. இரண்டாவது பாட்டு இங்கே இந்த தீக்கையில் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு யாருக்கு இந்த மூன்று பேரில் இந்த மூன்று பேர் சகலர் பிள்ளையாகலர் விஞ்ஞானகலர். இந்த மூன்று பேரில் இந்த விஞ்ஞானகலருக்கு என்ன வேண்டியதில்லை, காட்சி மாத்திரமே போதும், உபதேசம் தேவையில்லை. காட்சி மாத்திரமே போதும், உபதேசம் தேவையில்லை. அந்த உபதேசத்தை தான் என்ன சொல்கிறாரு, சொல் உபதேசம் தேவையில்லை. சரி, பிரளயாகலருக்கும் சகலருக்கும் என்ன வேணும், பிரளயாகலருக்கு அவன் காட்சியோடு கூட உபதேசமும் செய்ய வேண்டும், காட்சியோடு கூட உபதேசமும் செய்ய வேண்டும், விளங்குதா? அப்போ அவர்களுக்கு காட்சி கூட ப்ளஸ்ஸாக ஒன்று வேண்டியிருக்கு, என்னது வேண்டியிருக்கு, உபதேசம். நமக்கு காட்சி உபதேசம் அதோடு கூட நூல், நூல். எனவே இந்த சிவஞான போதம் போன்ற நூல்லாம் யாருக்கு, நமக்கு, சகலருக்கான், சகலருக்கா, நமக்கு. என்னமோ நாம் யாரும் இவனும் சகலன்னு அங்கே நிற்காம போருக்கு வெளியில, எல்லாம் நமக்கு தான், யாருக்கு, நமக்கு. அதனால் இங்கே உபதேசம் என்பது ரெண்டு பேருக்கு வேண்டியிருக்கு. அந்த உபதேசம் என்ற ஒன்று வேண்டாதவர் யாருன்னா விஞ்ஞானகலர், விஞ்ஞானகலர். அவரை சொற்கொள்ளார் என்றார், சொற்கொள்ளார். யாரு, அந்த விஞ்ஞானகலருக்கு உபதேசம் வேண்டாதவங்களை சொற்கொள்ளார். இவங்க ரெண்டு பேருக்கும் சொற்கொள்வர், யாரு, பிரளயாகலரும் சகலரும். அப்புறம் இவனுக்கு அந்த இதோட நூல் அதை குறை என்றார், குறை. வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று என்றார் போல என்று திருக்குறளை காட்டுறார். அந்த குறை என்பது என்ன குறுக்கினா, இன்றியமையாமை பொருள். குறை என்பது எதை குறுக்கி, இன்றியமையாமை பொருள் உணர்த்துவது. இந்த சகலருக்கு இதெல்லாம் செஞ்சாலும் நூல் கண்டிப்பா வேண்டும், நூல் கண்டிப்பா வேண்டும். சரி, நூலு இவனுக்கு, இந்த நூலில் என்ன குறை இருக்கு, எதனால் அதை குறைங்கிறாரு, இந்த நூலில் உள்ள குறையாவது கேட்டு சிந்தித்து தெளிந்தாலன்றி பயன் தராது. என்ன செய்யாது, கேட்டு சிந்தித்து தெளிந்தாலன்றி பயன் தராது, அந்த குறைவுடையது. எனவே இந்த ரெண்டாவது பாட்டில் அறிவிக்க அன்றி அறியா உளங்கள், அறிவிக்க அன்றி அறியா உளங்கள். அப்போ இந்த வெவ்வேறு விதமாக அறிவித்தாலன்றி அறியாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, உயிர்கள் அறிவித்தாலன்றி அறிய மாட்டா. யார் அறிவிக்கணும், திருவருள் பயன் ஆறாவது பாட்டு என்னது, மேல் ஒருவன் உணர்த்த உணரும் பான்மை உடையது. யார் உணர்த்தணும், மேல் ஒருவன் உணர்த்தணும், விளங்குதா? அப்போ நமக்கு உணர்த்துவதற்கு யார் வரணும், நம்முடைய தலைவன் மேல் ஒருவன். அது அங்கே சொல்லிட்டாரு, பல் ஆர் உயிர் உணரும் பான்மையன மேல் ஒருவன் இல்லாதான். அவனுக்கு உணர்த்ததுக்கு அவனுக்கு மேலே கிடையாது, நமக்கு உணர்த்தது யாரு, நமக்கு மேல் உள்ளவன் இல்லையா. அப்போ நமக்கு மேல் ஒருவன் உணர்த்தினாதான் உணர்வோம். அப்போ இந்த உயிர்கள் அறிவித்தால் அறியும் என்று நமக்கு சொன்னாங்க. இந்த பாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அறிவித்தால் அறியதுங்கிறது இந்த உயிரினுடைய தன்மை தான். ஆனால் அறிவித்தால் அறியும்னா சும்மா எப்போதும் அறிவிச்சா அறியாது, எப்படி அறிவிக்கணும். இப்போ அங்கே அறிவித்தால் அறியும்னா, இப்போமே ஒரு ரெண்டு வயசு பையனை கூட்டி வந்து வச்சுக்கிட்டு படிக்காப்பா பாடியம் படிக்காப்பாண்ணா, விளங்குதா? அப்போ என்ன செய்யணும், அறிவிச்சா மட்டும், நான் தான் அறிவிச்சிட்டேனே இந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேக்கு அப்படின்னா தெரியாது. ஏன், அறிவிச்சா அறியத்தான் செய்யணும் தானே சொல்லியிருக்கு, அதான இலக்கணம் சொன்னீங்க, நான் தான் அறிவிச்சாச்சே, இவனுக்கே அறியல. ஏன்னா அறிவித்தால் அறியும் தான், ஆனால் அறிவித்ததையெல்லாம் அறியாது. நெறியில் அறிவிக்க வேண்டும், எப்படி அறிவிக்கணும், நெறியில். நெறின்னா என்னது, படி, படிமுறையில் அறிவிக்கணும். எனவே அதனால தான் நம்ம கல்வி எப்படி வச்சுருக்காங்க, எல்கேஜி யூகேஜி ஒன்றாம் கிளாஸ்ன்னு வரிசையாக இப்படியே வந்து தான் போகணும் இல்லையா. நேர பிஹெச்டின்னு வச்சிட முடியாது, வைக்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த உயிர்கள் அறிவித்தால் அறியும் என்று சொன்னால் அறிவித்த மாத்திரையானே அறியாது. என்ன செய்யும்? நெறியில் அறிவித்தால் மட்டுமே அறியும். சரி, நெறியில் அறிவிச்சா அறிஞ்சிருமா? நெறியில் அறிவிக்கேன் சொன்ன உடனே சடார்னு புரிஞ்சிருமா? ஆ, நெறியில் அறிவித்த காலும் அப்பமும் படிப்படியாக தான் அறியும் இல்லையா? இவன் எப்படி அறிவிக்கணும்? அறிவிக்கவன் எப்படி அறிவிக்கணும்? படிக்கணும். அறியிறவனும் எப்படி அறிவான்? படிப்படியாக தான் அறிவான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு படி. ஒருத்தனுக்கு மந்த தரமாக இருக்கும், அறிவிச்சு பைய பைய பைய பைய தான் ஏறும். ஒருத்தனுக்கு மந்தமா, ஒருத்தனுக்கு தீவிரம் தீவிர தரம் அப்படி நிகழும் இல்லையா? அதில் அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கிருகிருன்னு வருது. ஏன்னா இந்த மந்ததரம், மந்ததர சத்தி நிபாதம் உடையவர் இருக்காங்களா இல்லையா, அவர் தான் யாரா? சாதகர். அவர் யாரு? சாதகர். சாதகர்னா யாரு? வழிபாடு செய்கிறவன். வழிபாடு செய்கிறவன் நம்ம இல்லை. இவெல்லாம் சிவத்தை பார்த்தவன். நம்ம சிவம் எங்கே இருக்குன்னு தெரியாது, விளங்குதா? ஆ, அப்போ மந்த நிலையில் இருக்கிறவங்க யாரு? அவர் தான் சீவன் முத்தருங்காரு. மந்த நிலையில் இருக்கவங்க தான் யாரு? சீவன் முத்தருக்கு அந்த கிரியேட் தான் போட்டிருக்கு. அப்போ நம்ம எங்கே கொண்டு சேர்க்க? இந்த லிஸ்ட்லேயே வர முடியாது. ஆ, தீவிரம் உடையவர்கள் அபரமுக்தர்கள். அபரமுக்தர்கள் தீவிர தரம் உடையவர்கள் யாருன்னா பரமுக்தர்கள் என்று இப்படி பகுக்கிறார். விளங்குதா? எனவே இந்த விஞ்ஞானகலர் பிரளயாகலருக்கு இவன் இவ்வாறு அறிவித்தால் அவையெல்லாம் தீவிரம் தீவிர தரம் என்ற இருநிலையில் நின்று, அவையெல்லாம் என்ன பக்கம் இருக்கு? தீவிரம் தீவிர தரம் தான், மந்த தரம் மந்தமெல்லாம் அங்கே இல்லை. யாருங்க இல்லை? பிரளயாகலர் விஞ்ஞானகலர்ல இல்லை. அந்த கசடுலாம் எங்கே கிடக்கு? விளங்குதா? எனவே அவர்கள் என்ன ஆறானா, அதில் தீவிரத்தில் இருக்கவன் என்ன என்ன நிலை அடைகிறாங்க? அபரமுக்தர்கள். தீவிர தரத்தில் இருக்கவங்க முக்தி அடைஞ்சிடறான் இந்த தீக்கை செஞ்ச மாத்திரத்தில். விளங்குதா? நமக்கு அப்படி இல்லை. இந்த தீக்கெல்லாம் வந்து சிவபெருமானே வந்து அவன் குருவை ஆவேசித்து நின்றுக்கிட்டு எல்லாம் செஞ்சு உபதேசமெல்லாம் பண்ணினாலும் என்ன செய்யறான்? மந்தாதனம் இருக்கவன் சரி சரி எனக்கு நீ சொன்னது அவ்வளோதான், நான் சாதகம் பண்ணால் தான் விளங்குதான்னு பார்ப்போம்னு அவன் செஞ்சுக்கிட்டு அடக்கான். விளங்குதா? மந்தம் இருக்கவன் தான் என்ன ஆயிடுறான்? சீவன் முத்தரா ஆயிடுறான். எனவே இங்கே இந்த பாட்டில் நெறியில் அறிவிக்க அன்றி அறியா உளங்கள், நெறியில் அறிவிக்க அன்றி உளம் என்பது என்னது? உயிர்கள். இது நிறைய நம்முடைய இலக்கியங்கள்லையும் சரி இங்கே உயிர்களை உள்ளம் என்றே சொல்லுவார். உளங்கள் நெறியின், நெறினானது நெறினானது படி. என்ன படி? படி வந்து அந்தந்த உயிருக்குரிய படி. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு படி. விளங்குதா? எல்லாத்துக்கும் ஒரே படின்னு வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் அதுக்கு பக்குவத்தகுந்த மாதிரி படிகளை வெவ்வேறு விதமாக வச்சுருக்கான். எனவே அந்தந்த உயிர்களுக்குரிய

0: நம்மால முடியுமா? அப்படி முடியாது, அவர் தான் செய்ய முடியும் அதை. விளங்குதா? எனவே நெறியின் என்பது அந்தந்த உயிர்களுக்குரிய படிமுறையில் நின்று பந்தமும் பிரிவும் தெரிபடி பணுவல் படிவழி சென்று சென்று ஏறின்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? எனவே இந்த பந்தத்தில இருந்து பிரிந்து வர்றது எப்படி பிரியுது? படிப்படியா படிப்படியா படிப்படியா. அது விளங்குறதும் படிப்படியா நடக்கு, உபதேசமும் படிப்படியா நடக்கு. எனவே அறிவிக்க அன்றி உளங்கள் நெறியின் அறிவிக்க அன்றி அறியா. அதனால அறிவிக்க அறிமையன்றி, அறிவிக்க அறிமையன்றி அனைத்து உயிர்களுக்கும் ஒரே முறையில் அறிவித்தால் அறிய மாட்டா. ஒரே மாதிரி இங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி சொன்னா லெக்சர் வச்சா வாங்க தீச்சை விருதவங்கலாம் வாங்க மொத்தமாக உட்கார வச்சுக்கிட்டு ஒரே சுவாலியை முடிச்சிடும்னா ஒன்றும் ஒப்பேற மாட்டான். விளங்குதா? எனவே அதனால ஒரே முறையில் அறிவித்தால் அறிய மாட்டா. அந்தந்த உயிருக்கு ஏற்ற படிமுறையில் நின்றுகிட்டு அறிவிக்கணும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு மங்கள வாழ்த்து. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: விநாயக கடவுள் துதி அந்த பாடலை பார்ப்போம். நலந்தர நூல் இருந்தமிழின் செய்யு குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி இலங்கும் இரு குழை அருகு பொருது வரி சிதறி இணைவேர்கள் இகழ்ந்த கஜக்கண்ணியோடும் இறைவன் கலந்தருள வரும் ஆணை முகத்தான் மும்மை கடம் அருவி என நிலவு கணபதியின் அருளால் அளந்து மதுகர முனிவர் பரவ வளர் கமலம் அணைய திரு வடியினைகள் நினைதல் செய்வான். ஆக அந்த ஓசை நயமே நம்மை முதல்ல நம்ம உள்ளத்தை ஈர்த்திருது. ஆக அது எப்படி முடிச்சிருக்காரு பாருங்க, அணைய திரு வடியினைகள் நினைதல் செய்வான் என்று அந்த கடைசி தொடர்ல கூட ஒரு எதிரே வைத்து அருமையாக முடித்திருக்கின்றார். நலந்தர நூல், இந்த சிவப்பிரகாசமாகிய நூலானது இதை ஓதி உணர்வார்களுக்கெல்லாம் நலம் தரும் பொருட்டும் அதுக்காக விநாயகப் பெருமான ஆசிரியர் துதிக்கின்றாராம். ஆசிரியர் பெருமானுடைய திருவுள்ளத்தை பாருங்க, இந்த நூலை யாரெல்லாம் கற்று உணர்வார்களோ அவர்களுக்கெல்லாம் நலம் விளையட்டும், அந்த நலம் தருவதற்காகவும் இருந்தவனின் செய்யு குற்றம் நன்னாமை. தமிழ் இருக்குதே அது பெரிய தமிழ் இருக்கு, அதுல நிறைய ஒழுங்கு முறைகள் எல்லாம் இருக்கின்றன, ரொம்ப அற்புதமான மொழி. அதுல எந்த இடத்திலையும் மொழி குற்றம்னு வந்துடக்கூடாது. இலக்கிய மரபுக்கு மாறாக பாடியதாகவோ எந்த விதமான எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் எல்லாம் வைத்துள்ளார்கள். ஆக அந்த தமிழ் இலக்கண இலக்கிய மரபிலிருந்து இது பெறலாமல் முறையாக இந்த நூல் பாடப்பெற வேண்டும். ஆகையினாலே அந்த செய்யுட்குற்றம் எல்லாம் பொருந்தாத வண்ணம் அருளவும், இடையூறு நலியாமை இந்த நூல் செய்யும் போது எதுவும் இடையில எதுவும் இடையூறு வந்து இந்த நூல் இயற்றுதலாக இந்த பணி தடைபட்டு விடக் கூடாது, அந்த இடையூறு வந்து வருத்தம் செய்யாமையும் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அந்த நூல் எழுதும் போது இடையூறு வராமல் இருக்கவும், இந்த நூலிலே செய்யுட்குற்றங்கள் எதுவும் பொருந்தாமல் இருக்கவும், அப்படி நல்லபடியா எழுதி முடிச்ச இந்த நூலை யாரெல்லாம் கற்கின்றார்களோ அவர்களுக்கு நலங்கள் பல விளையும் பொருட்டும் என்ன செய்கின்றேன் அப்படி சொன்னா, அந்த கணபதி பெருமானுடைய திருவடிகளை போற்றுகின்றேன், இதன் பொருட்டு போற்றுகின்றேன். எந்த கணபதி பெருமான் அப்படின்னா, உமையன்னையாரோடு சிவபெருமான் கலந்து நமக்கு அருள் செய்த அந்த கணபதி பெருமான். எப்படிப்பட்ட உமையன்னையார் அவர் என்று சொன்னால், அவருடைய இரண்டு திரு செவிகளிலும் விளங்குகின்ற அந்த குலைகள் இருக்கின்றனவே தோடுகள், அந்த தோடுகள் வரைக்கும் அவருடைய விழிகள் செல்கின்றனவா, அந்த குலைகளோடு

0: போர் செய்வது போல. ஏன்னா இந்த விழிகள் நீண்ட விழிகள் என்பதை அப்படி வர்ணிக்கின்றார். குலை வரைக்கும், செவியில உள்ள குலை வரைக்கும் போய் இந்த குலைகளோடு, ஏன்னா இது வேல் விழிகள், அதனால இது போர் செய்கின்றன என்கிறார். குலையோடு போர் செய்கின்ற அளவுக்கு விழிகள். இலங்கும் இரு குலை, இரு குலைகள் இலங்குதல் என்றால் பிரகாசித்தல், பிரகாசிக்கின்ற இரு குலை அருகே சென்று பொருது, பொருது போர் செய்து. வரி சிதறி, அந்த கண்களிலே வரிகள் காணப்படுகின்றன, வரி சிதறி. இணை வேல்கள் இகழ்ந்த, இத மாதிரி ஒரு பொலிவு வேல்களுக்கு உண்டா, இத மாதிரி போர் செய்யும் ஆற்றல் வேல்களுக்கு உண்டான, வேல்களை இகழ்கின்ற முறையிலே அந்த விழிகள் திகழ்கின்றனவா. இணைவேல்கள் இகழ்ந்த அப்படிப்பட்ட கயர் கண்ணி, மீன் போன்ற கண்களை உடைய அந்த பெருமாட்டியோடு இறைவன் கலந்தருள வரும் ஆணை முகத்தான். அந்த பெருமாட்டியோடு இறைவன் கலந்து நமக்கு வழங்கிய அருளிய அந்த ஆணை முகத்தானுடைய மும்மை கடம் அருவி என நிலவும் கணபதியின் அருணா. அந்த ஆணை முகத்தான் எப்படிப்பட்டவர், மும்மதங்களை அருவியாக பொழியக்கூடியவர். முதல் பாடல்ல ஒளியான திருமேனி உமிழ் தானம்னு பார்த்தோம், அங்க தானம் என்பதும் மதத்தை குறித்தது, இங்க கடம் என்ற சொல்லை வைத்திருக்கின்றார், அதுவும் யானையினுடைய மதத்தை தான் குறிக்கும், மத நீர். அது அருவியாக அந்த கடம் பொழிகின்றதாம், மதம் வந்து அருவியான நிலவும் மும்மை கடம்னார். அதாவது அந்த யானை உறுப்பு கழுத்துக்கு மேலதான் இருக்குது, அதனால கண்ண மதம் கபோல மதம் இரு மதங்கள் தான். இருந்தாலும் மும்மதம்னு சொல்றது ஒரு வழக்கம், சித்தியார்ல மும்மதத்தன்னு சொல்லும் போது விநாயக பெருமான் இரு மதங்கள் தானே பொழிவார், அவரை மும்மதத்தன்னு சொல்லியிருக்கேன்னா சிவஞான சுவன அருமையா விளக்கம் தருவார். ஒருவர் ஒரு விளக்கம் தருவதாகவும் இன்னொருவரை மறுத்து சொல்வதாகவும் இப்படி அருமையா சுவைபட கொண்டு போய் கடைசியில் முடிப்பார். என்னவென்றால் பஞ்சாக்கரத்தின் பேதமாகிய ஆறு எட்டு எழுத்து, ஆறு எழுத்து, நாலு எழுத்து போன்றவையும் பஞ்சாக்கரம் என்றுதானே வழங்கப்படுகின்றன. அது மாதிரி மும்மதத்தின் பேதமாகிய இருமதமும் மும்மதம் என்றே, மும்மதம் என்றே வழங்கப்படும் அருமையா ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஆகையினாலே அந்த அந்த அதுபடி இங்க மும்மதம்ங்கிற அர்த்தத்துல மும்மை கடம்னு சொல்லியிருக்கிறார். மும்மை கடம் போது மும்மதம், மூன்று மத நீர், அது அருவி என பொழுகின்றது. அப்படிப்பட்ட கணபதியின் அருளால், அந்த கணபதியினுடைய அருளால் அவருடைய திருவடிகளை துதிப்பாம். எப்படி அவருடைய திருவடிகள் எப்படிப்பட்டவை, அலர்ந்து மதுகர முனிவர் பரவ வளர் கமலம் அணைய திருவடி இணைகள். அந்த திருவடி இணைகள் தாமரை போன்றவை, தாமரைன்னு அந்த தாமரை வண்டுகள் வைக்கும், என்ன அவரை வழிபடுகின்ற முனிவர்கள் தான் வண்டுகள், மதுகரம் என்றால் வண்டுகள், மதுகர முனிவர் வண்டுகளை போன்ற முனிவர்கள் வைக்கக்கூடிய தாமரை போன்ற அவருடைய திருவடிகளை நினைதல் செய்வான், நினைந்து போற்றுவான். எதற்காக நினைந்து போற்றுவான் என்று சொன்னால், இந்த சிவபிரகாச நூல் செய்கின்ற பணியிலே இடையூறு வராமல் இருக்கவும், இந்த நூலிலே செய்யக்குற்றங்கள் பொருந்தாமல் இருப்பதும் இருக்கவும், இந்த நூலை கற்போருக்கு நலங்கள் பல விளையவும் இந்த கணபதியின் திருவடிகளை பணிவாம் என்று சொல்கின்றார். அப்போ அங்க அம்மையை அருமையாக சொன்னார், இலங்கும் இரு குலை அருகு பொருது வரி சிதறி இணைவேல்கள் இகழ்ந்த கயர் கண்ணி என்று இலக்கிய நயம் சிறக்க பாடுகின்றார். இந்த இடத்துல நமக்கு பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நாடு எந்த நாடு என்றால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சேக்கலா சுவாமி சொல்லுவாங்க, அந்த பாடல் ஞாபகம் வருது. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. அந்த அங்கனராகிய பெருமான் ஓலை காட்டி ஒருத்தரை தடுத்தாட்கொண்டார. அந்த நம்பியாரூருடைய நாடு எந்த நாடு என்று சொன்னால், மங்கையர் வதன சீத மதி இரு மருங்கும் ஓடி செங்கையல் குலைகள் நாடும். செங்கையல் தான் விழிகள், கயல் போன்ற விழிகள். செங்கையல் குலைகள் நாடும் திருமுனை பாடி நாடுங்க. செங்கையல் போன்ற விழிகள் குலைகளை நாடுது. அப்ப குலைகள் வர காதல தொங்குற குலைகள் வரைக்கும் அந்த கண்கள் நீண்டிருக்கின்றன சொல்லி அருமையாக ஒரு நயமாக பாடுவார். அந்த சேக்கரா சுவாமிகளைத்தான் இவர் எவ்வளவு போட்டு இருக்கின்றார். ஆகவே அந்த ஒரு இலக்கிய நயத்தை பின்பற்றி இங்க பாடியிருக்கின்றார் பாருங்க. அதுல இன்னொரு அருமையான விஷயமும் உள்ளது, பெரியவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால், ஏதோ திருமுனைப்பாடி நாட்டிலே அங்கே பெண்களுடைய அந்த விழிகள் செவிகள் வரை நீண்டிருக்கின்றன. விழியழகை சொல்வதற்கு மட்டுமல்ல, அதுல அருமையான ஒரு விஷயம் இருக்கின்றது. என்னவென்றால், கண்ணால் காண்பதை மட்டும் அப்படியே நம்பிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடுவார்கள் அல்ல அந்த நாட்டு பெண்கள் என்ற கருத்து அதில் அடங்கியிருக்கின்றது. அதை விசாரித்து அறிந்து தெளிவாக புரிந்து கொண்ட பின்புதான் அந்த பெண்கள் முடிவெடுப்பார்கள் என்று ஒரு அருமையான, கண்ணால் கண்ட காட்சியை காதால் விசாரிப்பார்கள், அதான் செங்கையல் குலைகள் நாடும் என்றுதான். அந்த மீன் போன்ற கண்கள் செவி வரைஞ்சு நீண்டிருக்குன்னா, இந்த கண்ணால் கண்டதை காதால் கேட்டு விசாரித்து அறிவார்களாம். அதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு அங்க நம்பியாரூரை கண்ட பறவைநாச்சியார் அம்மையார் அவர்கள் அருகில் இருந்த தோழியிடம் கேட்கின்றார், விசாரிக்கின்றார். அவ்வளவில் அருகிருந்த சேடிமுகம் நேர் நோக்கி ஆரூர் ஆண்ட மைவிரவு கண்டரை, திருவாரூர் பெருமான நாம் தரிசிக்கும் போது ஆரூர் ஆண்ட மைவிரவு கண்டரை நாம் வணங்கப்போம் மருகு, எதிர் வந்தவர் ஆர்? அவரை வணங்கும் போது எதிர் வந்தவர் யாருன்னு விசாரிக்கிறார். முதல்ல கண்ணால பார்த்திருக்கிறார், அவருடைய பொழிவில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனாலும் இங்க வந்து கேட்கின்றார், செவியால் கேட்கின்றார். அவர் யார் என்று கேட்ட உடனே தோழி சொல்வதே செவியால் கேட்கின்றார். அதுக்கப்புறம் அவர் தோழி சொல்றார், சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் சோழனார் நம்பி என்று சொல்கின்றார். அதை கேட்ட பிறகுதான் அவர் மீது அன்பு மிகவும் பெருகுகின்றதா சேக்கரா சுவாமி சொல்கின்றார். என்ற உரை கேட்டதுமே எம்பிரான் தமரேயோ என்னாம் உண்ணம் வண்தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க. அதுக்கப்புறம் தான் அது அளவின்றி வளர்ந்து பொங்குது, கேட்ட பிறகு. தம்பிரான் தோழர் கேட்ட பிறகு. ஆகவே கண்ணால் கண்டதை வைத்தே முடிவு முழுமையாக அவர் முடிவு எடுத்து விடவில்லை. கண்ணால் கண்ட அந்த காட்சி பற்றி காதால் கேட்டு வருகின்றார். அதை குறிப்பாக அந்த நாட்டை சொல்லும் பொழுதே அங்கு சொல்லியிருக்கின்றார், மங்கையர் வதன சீத மதி இரு மருங்கும் ஓடி செங்கையல் குலைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லி பெரியோர்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஆக அடுத்து முருகப்பெருமானை பற்றி சொல்கின்றார். பாருங்கள், வளநிலவு குல அமரர் அதிபதியாய் நீல மயிலேறி வரும் ஈசன் அருள்ஞான மதலை. நீல மயிலேறி வரும் ஈசன் அருள்ஞான மதலை, மயிலேறி வரும் மதலை. அளவில் பல கலையங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு ஓத்துரைக்கும் அண்ணல் விரல் என்ன உளமருவு சூரன் உரம், விரல் என்ன உளமருவு சூரன் உரம் எனது இடும்பை ஓங்கல் ஒன்று இரண்டு கூறுபட ஒளி திகழ்வேல் உகந்த களபமலி குறமகள் தன் மணிமுலைகள் கலந்த கந்தன் மலர் அடியணைகள் சிந்தை செய்வான். வளநிலவு குல அமரர் அதிபதியாய் மாட்சிமை விளங்குகின்ற கூட்டமாகிய தேவர்களுக்கு சேனாதிபதியாய் நீல மயில் ஏறி வரும் ஈசன் அருள்ஞான மதலை, நீல நிறத்தை உடைய மயில் வாகனத்தின் மேல் ஏறி வருகின்ற சிவபிரான் அருளிய ஞான வடிவமான புத்திரனும் அளவில் பல கலையங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக்கு ஓத்துரைக்கும் அண்ணன். அகத்தியர் எப்படிப்பட்டவர்? எண்ணற்ற எத்தனையோ நூல்களை கற்றவர்கள், அது மட்டுமா, வேதங்கள் ஆறு அங்கங்களை எல்லாம் உணர்ந்தவர். அவருக்கு அந்த வேதத்தின் உட்பொருளை, எவ்வளவுதான் அவர் படித்திருந்தாலும் வேதத்தின் உட்பொருளை முருகப்பெருமான் தான் அவருக்கு உபதேசித்தார். ஆக அகத்தியருக்கே உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியராக விளங்கினார். அதுக்கப்புறம் மூன்று பொருள்களை ஒவ்வொன்றும் இரு கூறுபடும்படியாக செய்தார். நயமா சொன்னார். என்ன என்ன என்ன அந்த மூன்று பொருள்கள்? விரல் என்ன உளம் மருவு சூரன் உரம். உரம்னா நம்ம வயலுக்கு போடுற உரம், அது உரம்ங்கிற பெயர்ல இப்போ அதுதான் அடிக்கடி பயன்படுத்துறோம். அப்புறம் நெஞ்சுரம், உரம்ங்கிறது உள்ளத்தினுடைய வலிமை. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி எல்லாம் பாட்டு கேட்டிருக்கோம். நீ உரம் என்ற சொல்லுக்கே நெஞ்சு மார்பு என்ற பொருள் உண்டு. உரம் என்ற சொல்லுக்கு சூரன் உரம்னா சூரனுடைய மார்பு, அவனுடைய நெஞ்சு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா விரல் என்ன உளம் மருவு சூரன் உரம். விரல் அதாவது இந்த இடத்துல விரல் என்பது வலிமையை குறிக்கின்றது. என்னன்னா மாற்றானுடைய வலிமையை அதை பத்தி அவன் சிந்திக்கவே மாட்டான். தன்னை எதிர்த்து யார் போர் செய்யறான் அவனுடைய வலிமையை பத்தி சிந்திக்கவே மாட்டானா? ஏன்னா தனக்கு மேல வலிமை உள்ளவன் நிச்சயமா யாரும் கிடையாதுங்கிறது அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால எதிரின் வலிமையை பத்தி சிந்திக்கவே மாட்டானா? அந்த அலட்சியம் தான் முருகப்பெருமானிடம் கூட அவனை போர் செய்ய முடியாத நிலைமையை ஏற்படுத்தி விட்டது, சரிங்களா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கணும், ஆனா மிதமிஞ்சி அது போயிடக்கூடாது. ஆங்கிலத்துல சொல்லும்போது ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பரிசுனா பயப்படக்கூடாது, அதுக்காக பரிசையா ஆமா பரிசா வரட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஆகவே அந்த ஓவர் கான்பிடன்ஸ் அது ரொம்ப அதிகமா போச்சு இவருக்கு. வந்து என்ன அப்படின்னா எனக்கு மேல யாரையா இருக்கிறா அப்படின்னு அவனுடைய மார்பையும், அதுக்கப்புறம் எனது இடும்பை என்னுடைய துன்பத்தையும், ஓங்கல் என்றால் மலை, கிரவுஞ்ச மலை, அவனுடைய தம்பியாகிய தாரகாசுரன் வைத்திருந்த அந்த மாயம் செய்வதில் வல்ல கிரவுஞ்ச மலை, இந்த மூன்றையும், சூரனுடைய மார்பு, அடியவங்களுடைய துன்பம், கிரவுஞ்ச மலை, இந்த மூன்றையும் ஒவ்வொன்றும் இருகூறாகும்படி என்ன வேலை எரிந்த என்று சொன்ன. ஒன்றிரண்டு கூறுபட ஒளி திகழ்வேல் உகந்த புறமகள்தன் கலபவனி மணிமுனைகள் கலந்த வள்ளினா வள்ளி பிராட்டியாரோடு கலந்த கந்தன் மலரடியினைகள் சிந்தை செய்வாம். அந்த முருகக்கடவுளுடைய செந்தாமரை மலர் போலும் திருவடிகள் இரண்டையும் சிந்திப்போமாக என்று அருமையாக சொல்கின்றார். ஆக இதிலே வேத அங்கங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். அங்கம் என்பவை எவை என்று சொன்னால், அவை ஆறு அங்கங்கள். தேவார திருமுறைகளை நிறைய இடம்பெறுகின்றன. ஆறு அங்கங்கள் சிக்ஷை ஒன்று, இன்னொன்று வியாகரணம், கல்பம், சந்தஸ், நிறுத்தம், சோதிடம். இந்த ஆறு தான் ஆறு அங்கங்கள். என்னன்னா, வேதங்களை ஓதுவதற்கும் பொருளை உணர்வதற்கும் உதவியா இருக்கக்கூடிய நூல்கள். இந்த அங்கங்களின் துணை இல்லாமல் வேதங்களை ஓதவும் முடியாது, அவற்றின் பொருளை காணவும் முடியாது. நாமளா ஒரு நூலை எடுத்துட்டு அதுக்கு என்ன, அதுல ஏதாவது பொருள் இருந்தா அது என்ன பொருள், இதுதான் இதுக்கு பொருள், அப்படின்னா நம்ம முடிவு செய்யக்கூடாது. ஏன்னா இத்தனை நூல்கள், இதனுடைய ஆறு நூல்களுடைய உதவி அதுக்கு தேவைப்படுது. ஆகவே அது பெரிய விஷயம். நாம நேரடியா வேத வாக்கியங்களை பிரமாணமா காட்டுவது கிடையாது சைவத்துல. ஏன்னா அதுக்கு சுவாமியே அதுக்கு ஒரு பெரிய விளக்க உடைய ஆகமங்கள் அருளி செய்திருக்கின்றார். வேதங்களை காட்டினா அதுக்கு இணையா ஆகமங்களையும் காட்டி திருமுறைகளையும் காட்டி விளக்கம் சொல்வதுதான் சைவ மரபு. ஆக அந்த வேதங்களுக்கு இப்படி ஆறு அங்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த ஆரங்கம் குறித்த செய்தி இங்க வந்திருப்பதனால அதை சொன்னேன். ஆக இப்படி முருகப்பெருமானுடைய சிறப்பை இங்க அருமையாக சொன்னார். ஆக அந்த நீல மயில் ஏறி எம்பெருமான் வருகின்றார். முருகப்பெருமான் நீல மயில் ஏறி வரும் ஈசன் அருஞான மதலை, ஈசனுடைய அருஞான குழந்தையாக இருக்கின்றார். நீல மயில் ஏறி வருகின்றார். மயிலானது பிரணவத்திற்குரிய அடையாளம். அது ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பது அரியேனே என்று பரமுதிச்சோலை திருக்கோளிலே அருணகிரி பெருமான் குறிப்பிடுவார். ஆன தனி மந்திரம் என்று பிரணவ மந்திரத்தை குறிப்பிடுகின்றார். அந்த பிரணவ ரூபமாக இருப்பது இந்த மயில் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயிருள்வா என்று சொல்லும் பொழுது ஆடும் பரி என்று மயிலை குறிப்பிடுகின்றார். பரி என்பது குதிரையைத்தான் குறிக்கும். மயிலை குதிரை என்று சொல்வது அரணிநாதருக்கு ஒரு வழக்கு. முருகப்பெருமானுடைய மயிலை பட்சி, அது பட்சி தான், பறவை தான். பட்சி எனும் உக்ர துரகம் பர், துரகம்னா குதிரை, பட்சி மாதிரி காட்சி அளிக்கின்ற வேகம் கொண்ட குதிரை என்று அதிலே சொல்லுவார். ஏன்னா அதனுடைய வீரத்துக்காக அதை குதிரையினார். பட்சி எனும் உக்ர துரகம்னு திருப்பூர்ல சொல்லுவார். அதே மாதிரி இங்கேயும் குதிரைன்னு ஆடு பரின்னு சொன்னா குதிரை, குதிரைன்னு நினைச்சிடக்கூடாது. இது மயில் என்பதையும் புரிய வைக்கணும். ஆகவே ஆடுகின்ற குதிரை என்று சொல்லி ஆடும் பரின்னு சொன்னார். அது ஓங்காரமயமானது என்பதை அதற்கு உரை எழுதிய ஆசிரியர் தீவாஜா அவர்கள் அந்த இடத்துல ஆடும் என்பதிலே ஓங்காரம் உணர்த்தப்பட்டிருப்பதை குறிப்பிடுவார்கள். ஏன்னா கந்தரணபூதியே ஒரு மந்திர நூல். மந்திரங்கள் எல்லாம் பிரணவத்தில் தான் தொடங்கும். பிரணவம் சொல்லிதான் இந்த மந்திரத்தையும் சொல்வது வழக்கம். அப்ப கந்தரணபூதி மந்திரமா இருப்பதனால அதனுடைய முதல் பாட்டினுடைய முதல் சொல்லிலேயே ஆடும் என்பதிலேயே அகர உகர மகரம் மூன்று எழுத்துக்களும் அங்கே இருக்கின்ற பாங்கினை அவர்கள் அங்கே எடுத்து காட்டுவார்கள். ஆடும் அந்த ஆவணாக்குள்ள அகரம் அடங்கி இருக்கும். ஈட்டு கூட்டல் ஊ உகரம் இருக்கு, இம் மகரம் இருக்கு. ஆகவே அந்த பிரணவத்தை குறிப்பிட்டதாக அங்கே அந்த சொல்லானது அருணகிரி பெருமானுடைய திருவாக்கிலே அமைந்திருக்கின்ற அந்த பாங்கினை அருமையாக எடுத்து காட்டுவார்கள். அதிலும் அந்த அ என்ற அந்த குறிலானது ஆ என்ற நெடிலுக்குள் ஒன்றாக கலந்துள்ளது, அது ஒன்றாக உள்ளது. ஊ என்பது டூவிலே உடனாக, இட்டு கூட உடனாக இணைந்து உள்ளது. இம் மகரம் தனியாக வேறாக உள்ளது. ஆக அந்த பிரணவமயமான பெருமான் உயிர்களோடு இப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்ற அந்த அருமையான தத்துவமும் அதிலே உடனிணைந்துள்ள பாங்கினை அவர்கள் தம்முடைய உரையிலே எடுத்து காட்டுவார்கள். அதை நம்முடைய தனிகமணி ஐயா அவர்கள் தங்களுடைய உரையிலே பாராட்டி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியினையும் இங்கே தெரிவித்து மகிழ்கின்றேன். ஆக அடுத்து சந்தானக்குறவர் துதி. நம்முடைய சந்தானக்குறவர்களை பற்றி நமக்கு வலுவான பிரமாணம் இந்த இடம்தான். ஏன்னா சித்தியாரில் வந்து சிவபெருமானை சொல்லி, திருநந்தி தேவரை சொல்லி, சனத்குமாரரை சொல்லி, அந்த மரபில் எம் குருநாதராகிய மெய்கண்டார் எமக்கு சிவஞான போதம் என்ற நூலை அருளி செய்தார். அந்த நூலை, அந்த நூலின் வழிநூலாக சிவஞான சித்தியாரை நான் தருகின்றேன் என்று அங்கு பாடியிருப்பார். அதாவது நிறைய ஞான உள்ளவர்களுக்கும் நூல் தேவையில்லை, பேதமையே உடையவர்களுக்கும் தேவையில்லை. உய்வதற்கு நெறி என்ன அப்படின்னு கேட்பவர்களுக்கு தான் நூல் தேவை. அவர்கள் பொருட்டு அந்த நூலை பெருமான் அருளி செய்தார் என்று சொல்லி அந்த பாடலை தொடங்குவார். போதம் இழுத்தோர் தொகுத்த பேரவைக்கே பொருந்தினோர் இவர்க்கே அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி எனும் அவர்களுக்கு அறிய முன்னால் இறைவன் அருள் நந்திதனுக்கு இயம்ப நந்தி கோதிலருள் சனக்குமாரருக்கு கூற குவலயத்தை அவ்வழி எம் குருநாதன் கொண்டு சீதகளை அவக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே என்று அங்கு அவர் கூறினார். அதுல சந்தான குலவர்கள் எல்லாருடைய பெயர்களும் அங்கு இடம்பெறல. திருநந்தி தேவர், சனத்குமாரர், மெய்கண்டார், மெய்கண்டார் அங்க குறிப்பாக குருநாதன் சொன்னதுனால தெரிய வருது. ஆனா இங்க வந்து அகச்சந்தான குலவர் முதற்கொண்டு எல்லாருடைய பெயர்களும், அகச்சந்தான குலவர்களும் முழுமையாக இங்கே குறிப்பிடப்படுகின்றார்கள். ஆகவே இது நமக்கு அடியார்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாடல். நம்முடைய குருபரம்பரையை எடுத்துக்காட்டுவது முக்கியமான பாடல் இது. தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி. தேவர் பிரானாகிய சிவபெருமானுடைய அந்த கைலாய மலையை காவல் செய்கின்ற திரு நந்தி பெருமான், அவர்தான் நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குரு. அவர் கணத்து ஓர் செல்வர், அவர் கணங்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய செல்வர். அவர்தான் சனத்குமார முனிவர். அவருடைய கூட்டத்தில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த அடியாராக இருப்பவர் சனத்குமாரர். அவர் கணத்து ஓர் செல்வர். பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள், இந்த உலகத்திலே புகழ் பறந்து விளங்கக்கூடிய சத்திய ஞான தரிசினிகள். அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள், அந்த சத்திய ஞான தரிசனின் திருவடியைச் சேர்ந்த பரஞ்சோதி மாமுனிவர். திருவிழாளர் புராண ஆசிரியராகிய பரஞ்சோதி முனிவர் வேறு, சத்திய ஞான தரிசனிகளின் சீடராக விளங்கக்கூடிய, அதே சமயத்தில் மெய்கண்டாருக்கு குருவாக விளங்கக்கூடிய பரஞ்சோதி முனிவர் வேறு. பரஞ்சோதி மாமுனிவர், இவருடைய சீடர் யாரு? பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளார். திருவெண்ணெய் நல்லூரை பதியாக கொண்டு எழுந்தருளி இருந்த மெய்கண்ட தேவனாயினார் இந்த பரஞ்சோதி மாமுனிவருடைய சீடர். அவருக்கு சீடர் மாறா விரவு புகழ் அருள்நந்தி. எந்த காலத்திலும் தன் புகழிலே மாற்றம் இல்லாத நிலைத்த புகழோடு விளங்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார். விரலார் செல்வ தாவிரருள் மறைஞான சம்பந்தர். அங்கே மெய்கண்டார சொல்லும் போது மெய்கண்ட திரளார்னு சொன்னார். இங்க மறைஞான சம்பந்தர் சொல்லும் போது விரலார் செல்வ தாவிரருள் மறைஞான சம்பந்தர். மெய்கண்டார திரளார்னாரு. இவரை சொல்லும் போது விரலார் செல்வம் திரளுங்கும் போது அது திறமை என்றும், விரல் என்பதை வெற்றி என்றும் தொண்டை மண்டல ஆதீனத்து 229வது பட்டத்து குருமூர்த்திகள் விளக்கம் தருகின்றார்கள். அவர்களும் இந்த நூலுக்கு அருமையான உரை ஒன்று செய்துள்ளார்கள். அவர்கள் பூர்வாசிரமத்திலே தர்மயாதீன புலவராக பணி செய்தவர்கள். அப்பொழுது அவருடைய திருப்பெயர் முத்துசு மாணிக்கவாச முதலியார் என்பது. அவர்கள் பிற்காலத்திலே தொண்டை மண்டல ஆதீனத்து குருமாச நிதானமாக விளங்கினார்கள். 229வது பட்டத்திலே விளங்கினார்கள். அவர்கள் உண்மை விளக்கம், திருவருள் பயம், சிவபிரகாசம் இந்த சாத்திரங்களுக்கெல்லாம் அருமையாக உரை செய்துள்ளார்கள். அவர்கள் அந்த விரல் திரள் என்ற இரண்டு சொல்லாட்சிகள் அங்கு எடுத்து காட்டுகின்றார்கள். திரள் என்பது வலிமை, திறமை, விரல் என்பது வெற்றி என்று சொல்வார்கள். ஆக வெற்றிப்பாருடைய அருட்செல்வத்தை உடைய தாவில் அருள் என்றால் குற்றமற்ற அருள். தாவில் அருள், குற்றமற்ற அருள் புரிந்திய மறைஞான சம்பந்தர். இவர் இச்சந்தானத்தை எமை ஆளும் தன்மையோரே. உமாசிவன் சொல்றார் இவர்கள்தான் குரு பரம்பரையில் வைத்து எம்மை ஆளக்கூடிய ஆச்சாரிய மூர்த்திகள் என்று உமாதிசிவம். இதுல உமாதிசிவாச்சாரியர் பெயர் வரலைன்னா அவர்கள் தான் பாடுகின்றார்கள். அவர்கள் தான் இந்த ஏழு ஆச்சாரியருடைய திருப்பெயர்களையும் குறிப்பிட்டு இவர்கள் தான் இந்த குரு பரம்பரையை வைத்து ஆச்சாரியர்களாக போற்றப்படுபவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக துகளர் போதத்துல ஒரு பாடல், அதை தொண்டைமண்டல ஆதீனம் சுவாமிகள் காட்டியிருவார்கள். கருவேலை தன்னை கடப்பர், என்ன பிறவி கடலை கடப்பார்கள். கருவேலை தன்னை கடப்பர், உலகில் மறுவாத இன்பத்துள் வைத்த யாரு பிறவி கடலை கடப்பார்களாம்? அடியார்கள். யாருக்கு அடியார்கள் அப்படின்னா, குருவின் அடியார் அடியார் அடியார் அடியார் அடியாரை சார்ந்த அவர் என்று சொல்லுவார். இதுல அடியார் தலைமுறை ஏழு தலைமுறை வந்துருது. குருவின் தொடங்குறார். அப்போ குரு அது முதல் அடியார். குருவின் அடியார், குருங்கும் போது ஒன்னாவது. குருவின் அடியார் இரண்டாவது அடியார். அப்புறம் ஒரு அடியார் வருது மூணாவது. அப்புறம் ஒரு அடியார் நாலாவது. அப்புறம் ஒரு அடியார் அஞ்சாவது. அப்புறம் இது இந்த நான்காம் அடியில நாலு அடியார்கள் வருது. நான்காம் அடியில் உள்ள சீர்கள் எல்லாமே அடியார் தான். இரண்டாம் அடி கடைசியில குருவின் முடியுது. சின்ன பாட்டு தான். கருவேலை தன்னை கடப்பர், திரவி கடலை, கருவில் வந்து புகுதல், திரவி திரவி கடலை கடப்பர், கருவேலை தன்னை கடப்பர் உலகில். இது முதல் அடி. மறுவாத இன்பத்துள் வைத்த, மறுவாத இன்பத்துள் வைத்த குருவின், தனிச்சொல் குருவின் தொடங்குது. மூன்றாம் அடி முழுக்க அடியார் தான். அடியார் அடியார் அடியார் அடியார் அடியாரை சார்ந்த அவர். இப்ப குருவில இருந்து அடியார் ஆரம்பிச்சீங்கன்னா குருவின் அடியார் அடியாரை சார்ந்த அவர் அப்படிங்கும் போது ஏழாவது அடியார். இதுலயும் ஏழு குருமூர்த்திகள் சொல்லப்பட்டுள்ளார். திருநந்தி தேவர், சனக்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிகள், மெய்கண்டார், அருளந்தி சிவம், பரஞ்ஞான சம்பந்தர். ஏன்னா அகச்சந்தான குறவர் நால்வர், புறச்சந்தான குறவர் நால்வர், எட்டு பேர். அதுல எட்டாமவர் தான் இந்த பாடலை பாடுகின்றார். மற்ற ஏழு குருமூர்த்திகளையும் குறிப்பிட்டு பாடுகின்றார். ஆகவே அந்த ஏழு தலைமுறைக்கு வருகின்ற ஒரு பாங்கினை அந்த தூளரு பாதத்து போன்ற பாடலோடு ஒப்பிட்டு அருமையாக சொல்வார்கள். அதுக்கப்புறம் இந்த ஏழு ஆச்சாரிய மூர்த்திகளே தம்மை நேரடியாக ஆட்கொண்ட குருமூர்த்திகள் மறைஞான சம்பந்தர் அல்லவா? ஆகவே அவருக்கென்று தனி பாடல். சுவகுரு என்று சொல்வார்கள். சுவகுருனா தமக்கு நேரடி குரு. சுவ என்பதை சோ என்றும் தமிழ்ல சேர்த்து சொல்வாங்க, சுவகுருமாங்க. மறைஞான சம்பந்தர் மீது தனியாக ஒரு பாடல். இது மறைஞான சம்பந்தருக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய துதி. பார்த்திகளை வளர் சாம வேதம் மல்க, பராசர மா முனிமரபு பயில, ஞான சார்புதர வந்தருளி எம்மை ஆண்ட, சைவ சிகாமணி மருத தலைவன் அந்தன் கார்மரபு பொழில் உடைசூழ் மதின்மீதே, மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையும் கடந்த சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பான். பார்த்திகளை இந்த உலகமானது மேன்மேலும் விளக்க முறவும் வளர் சாம வேதம் மல்க, ஆயிரம் சாகைகளாக வளர்ந்து வளர்ந்திருக்கின்ற இந்த சாம வேதமானது பொழிவு பெறவும், பராசரமா முனிமரபு பயில, பராசர முனிவருடைய கோத்திரம் தலைக்கவும் மறைஞான சம்பந்தர் அவதரித்தார சொல்ல வரார். அப்ப மறைஞான சம்பந்தர் பராசர கோத்திரத்திலே வந்தவர், அவர் சாம வேத மரபை சார்ந்த அந்தனர் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. ஞான சார்புதர வந்தருடைய எம்மை ஆண்ட சைவ சிகாமணி. ஆக இந்த உலகம் உய்யவும் சாமவேதம் ஓங்கவும் பராசர முனிமரபு தலைக்கவும் அவர் குருவாக எழுந்தொழி வந்து எம்மை ஆட்கொண்டார். அவர் சைவ சிகாமணி, மருத தலைவன். ஆக மருத தலைவன் போது அது அவருடைய அவதார தலம் என்று சொல்வார்கள். மருதநகர், மருதநகரிலே வாழும் தலைவர். அதை மருத என்பதை மருதை என்று பாடமாக இருக்க வேண்டும் என்பது தொண்டமண்ட சுவாமியுடைய கருத்து. மருதை என்று இருக்க வேண்டும் என்று. சரி, மருதநகரில் வாழும் தலைவரும். அதுக்கப்புறம் இலக்கிய வர்ணனை. அந்தன் கார்மரபு பொழில் உடை சூழ் மதில் மீதே, மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையும் கடந்தை. அப்புறம் கடந்தைங்கிற ஊர சொல்றார். அதுதான் திருப்பெண்ணாகடம். மருதநகரிலே வாழ்கின்ற தலைவர் சொல்லிட்டார், அப்புறம் திருப்பெண்ணாகடம் சொல்றாரே அப்படின்னு சொன்னால், மறைஞான சம்பந்தருடைய அவதாரத்தலம் மருதநகர், மருதை. அவர் குருவாக எழுந்தருளி இருந்த தலம் இருக்கின்றது, அது பெண்ணாகடம், அது கடந்தை. அந்த கடந்தையின் இயற்கை எழிலே வர்ணிக்கின்றார் என்னவென்று சொன்னால், பொழில் புடைசூழ் மதில் மீதே, சோலைகளை சோலையை சுற்றியுள்ள மதில். சோலையில என்ன இருக்கு? கார் மருவு, கார்மேகம் வந்து தங்கி இருக்குதான். அப்போ அந்த சோலையில் உள்ள மரங்கள்லாம் அவ்வளவு உயரமானவை, கார்மேகம் தங்கியிருக்கக்கூடிய சோலை. மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் என்று அருணன் சிவம் பாடுவார் திருவண்ணாமலை. அது மாதிரி கார் மருவு பொழில் புடை சூழ் மதில் மீதே, கார்மேகங்கள் தங்கியிருக்கின்ற சோலையை சுற்றியுள்ள அந்த மதில் மேல என்ன, மதில் எப்படி இருக்கு? வானலாக இருக்கிறது. நிலா அப்படியே போறது எப்படி இருக்கு? அந்த மதில் மேல கடந்து போற மாதிரி இருக்குதான். ஆனா அந்த நிலாவை வந்து இந்த மதிலை கடக்க விடாம கொடிகள்லாம் என்ன செய்யுது? கையால தடுக்கிற மாதிரி தடுக்கின்றதான். அப்படி மதில் சுவரை பின்னி இந்த கொடிகள் கிடக்கின்றன. அது மதில் சுவரை கடந்து செல்லும் நிலவை கடந்து செல்லாதபடி தடுக்கின்றனவா. நெடுங்கொடியின் கரம் தகையும், நெடுங்கொடியினுடைய கைகள் தடுக்கும், தகையும் என்றால் தடுக்கும். அப்படி தடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட சோலை வளம், இயற்கை வளம் கொண்ட ஒரு கடந்தை பெண்ணாகடம். அந்த கடந்தையிலே ஆச்சாரிய மூர்த்தியாக விளங்குகின்ற சீர்நிலவு மறைஞான சம்பந்தன். அந்த சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் சொல்லும் பொழுது சிறப்பு விளங்கிய அந்த திருப்பெண்ணாகரம் என்னும் திருநகரை உடையவருமாகிய அந்த மறைஞான சம்பந்தராகிய என் தந்தையுடைய திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பான். அருட்செல்வம் மலர்கின்ற மலர் போலும் திருவடிகளை தலைமையில் வைத்து வணங்குவான் என்று மறைஞான சம்பந்தருக்கு தூதி பாடியிருக்கின்றார். ஆக தம்முடைய குருபரம்பரையை போற்றிய ஆசிரியர் தம்மை நேரே ஆட்கொண்ட ஆச்சாரிய மூர்த்திக்கும் தனிப்பாடல் வைத்து போற்றினார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள், சொல்லுகின்ற வாக்குகள் அனைத்தும் உலக உயிர்களை நோக்கி உறவுகளுக்கு அறிவுறுத்துவதற்காக. இறைவன் எப்படி பெருந்தருளையானன் என்பதை இந்த உலகோருக்கு காட்டுவதற்கு நம்முடைய ஞானசம்பந்தராகி திருக்குழந்தை இந்த அருமையான ஒரு சம்பவத்தை உலகோருக்கு எடுத்து காட்டும்படியாக நமக்கு இந்த திருப்பாடலிலே வைத்து உணர்த்துகிறார். இந்த ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் நமக்கு நல்ல நெறி காட்டுவதற்காகவே வந்தவர்கள். குருவின்றி எதுவுமே சித்தியாது. ஆகையினாலே குருவினால் தான் மந்திரோபதேசமும் பெற்று, குருமூர்த்தியினாலே தான் அங்கே ஆன்மார்த்த பூஜைக்குரிய மூர்த்தியையும் எழுந்தருளப் பண்ணி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் இலங்கும் உயிர் உள்ளவரை பூஷிப்பேன் என்ற அந்த சத்தியத்தை செய்து குருமூர்த்தியிடம் இருந்து பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெறியினை உலகோருக்கு காட்டுவதற்காக நம்முடைய நம்முடைய ஞானசம்பந்தனாகிய அந்த திருக்குழந்தை பெருமானிடம் விண்ணப்பம் என்றார். இந்த சிவலிங்கத்தை நான் வழிபட்டு உயிரல் வேண்டும், எனவே பெருமானே எனக்கு ஞானோபதேசம் செய்வதற்கும் ஞானாசிரியன்மாரை எனக்கு நீரே காட்டி அருளல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். என் மூர்த்தி இருக்கிறது, இதை முறையாக ஒரு குருவிடம் இருந்து பெற்று ஞானோபதேசமும் பெற்று நான் பூஜனை செய்தல் வேண்டும். குருவின்றி சித்தி இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே எனக்கு குருவை நீரே காட்டும் என்று விண்ணப்பம் பண்ணார். அப்பொழுது மீளவும் அந்த திருக்குழந்தையினுடைய கனவிலே தோன்றி, ஞானசம்பந்தா, நீ விரும்பியபடி உனக்கு குருவினை நாம் காட்டுவோம். திருவாரூரின் கண் நீ சென்று நமது உபதேச பரம்பரையில் வந்த ஞான பிரகாசன் என்ற ஒருவன் இருக்கிறார், அவரிடம் சென்று ஞானோபதேசம் பெற்று நம்மை வழிபடுவாயாக என்று அருளானை பிறப்பித்தார். அவ்வண்ணமே இந்த இதை செய்ததோடு மட்டுமல்லாது, இந்த கணவின் கண்ணை எழுந்தருளி நீ திருவாரூரிலேயே இருக்கின்ற நம்முடைய ஞான பிரகாசரிடம் சென்று நீ குருவாக கொண்டு மூர்த்தியை எழுந்தருளை செய்து பூஜை செய் என்று அருளானை பிறப்பித்தார். ஆனால் சுவாமியுடைய பெருந்தருணை என்னவென்று சொன்னார், இதே நேரத்தில் கமலையில் அந்த திருவாரூரில் இருக்கின்ற ஞானப்பிரகாசன் கனவிலே சென்று, ஞானப்பிரகாசனே சோமவார தினத்தன்று வந்து ஞானசம்பந்தன் என்ற திருநாமமுடைய ஒருவன் வருவான், உன்னை நாடி வருவான். அந்த சோமவார தினத்தன்று அவனுக்கு நீ விதிப்படி ஞானோபதேசம் செய்து சிவலிங்க பூஜையும் எழுந்தருளை பண்ணி வைப்பாயாக என்று அந்த கமலை ஞானப்பிரகாசர் கனவிலும் சென்று அருணானை செய்துவிட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு கருணை பாருங்கள். இதை பார்க்கின்ற பொழுது திருநாளை போவார் புராணம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. திருநாளை போவார் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பெருமான் அவரிடம், நீ எரியடை மூழ்கி நம்மிடம் வா ஆணை புரட்சார். எரியடை மூழ்கி நம்மிடம் வா என்று நந்தனாராகிய திருநாளை போவாருக்கு ஆணையிட்டார். இப்படி ஆணையிட்டதோடு நிற்காம இல்லாமல் தில்லைவாரந்தனர்கள் கனவிலே சென்று நம்மை அணைய விரும்புகின்ற நந்தனுக்கு, திருநாளை போவானுக்கு எரியமைத்துக் கொடுங்கள் என்று அங்கே சென்று அருளானை கொடுத்தான். ஆக இரு பக்கமும், ஏனென்றால் எதற்காக வந்தேன் என்று வந்தவர் காரணம் கூறி தெளிய வேண்டியது இல்லாமல் பேர்முகமாக நீ போ என்று நம்முடைய ஞானசம்பந்த குழந்தைக்கும் ஆணையிட்டு, வருவான் என்ற செய்தியை கமல ஞான பிரகாசனுக்கும் கூறிவிட்டார். எவ்வளவு ஒரு எளிய தன்மை வாழ்ந்த ஆகையினாலே இந்த அருளாணையை கமல ஞான பிரகாசனுடைய அந்த கனவிலும் சென்று உரைத்து விட்டார். பின்பு நம்முடைய ஞானசம்பந்த தேசிகர் சோமசுந்தர் கடவுள் மேலே மிகுந்த ஒரு ஈர்ப்புண்டு கட்டளையை ஏற்று சோமவாரம் என்று வரும், அந்த திருக்குழந்தை என்று வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்தர் ஆகிய அந்த திருக்குழந்தையானது மதுரையிலே அந்த பெருமாள் தீர்த்தகுளத்தில் மீளவும் மூழ்கி பெருமானை நன்றாக வணங்கி வழிபட்டு விட்டு அங்கே ஒவ்வொரு அந்த தலத்தில் என்று நீங்கி ஒவ்வொரு தலமாக சென்று அங்கே திருவாரூரை அடைய முற்படுகிறார். அப்படி அடைய முற்படுகின்ற அந்த சமயத்தில் கமலையிலே இருக்கின்ற ஞான பிரகாச தேசிகர் அந்த திருக்குழந்தை என்று வரும் என்ற ஆவலோடு அந்த திருக்குளத்தின் உள்ளே இருக்கின்ற சித்தீச்சரத்தின் உள்ளே இருக்கின்ற தன்னுடைய உபாசன மூர்த்தி ஆகிய தட்சிணாமூர்த்தியின் சன்னதியிலே அங்கே கிழக்கு நோக்கி ஞானசம்பந்தராக திருக்குழந்தையின் வருகையை எதிர்பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றார். அப்பொழுது ஞானசம்பந்தராகிய அந்த திருக்குழந்தை நம்முடைய திருவாரூரை அடைந்து அந்த கமலாலய தீர்த்தத்தின் உள்ளே அங்கே தீர்த்தம் ஆடி பெருமானையை வணங்கிவிட்டு வருகின்ற பொழுது திருக்கோயிலின் உள்ளே தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானத்தில் கிழக்கு நோக்கி பெருங்கருணையோடு இருக்கின்ற ஞான பிரகாசரை தன்னுடைய திருக்கண்களால் இந்த குழந்தை கண்டது. கண்டவுடன் தமக்கு கனவில் உணர்த்தி அருளப்பெற்ற ஞானக்குறவர் இவரே என தெளிந்து தாயை கண்ட வசுக்கன்றே போல விரைந்து சென்று அவர் திருவடி மலர்களிலே வீழ்ந்து வணங்கினார். ஞானப்பிரகாசர் தன் திருவடியிலே வீழ்ந்து வணங்குகின்ற ஞானசம்பந்தரை எடுத்து தன்னுடைய கை மலர்களால் தழுவி அணைத்து அபயம் கொடுத்தார். பின்பு இந்த சன்னதியிலே வடக்கு முகமாக அமர வைத்து திருவருள் நோக்கத்தால் ஞான தீட்சை செய்தார். ஞான தீட்சை செய்ததோடு மட்டுமல்லாது தன்னுடைய திருவடியினை கமலை ஞான பிரகாசர் தன்னுடைய திருவடியினை நம்முடைய ஞானசம்பந்தருடைய திருத்தலைமேல் தன்னுடைய கமல திருவடியினை சூட்டி ஞான உபதேசம் செய்து சொக்கலிங்க பூஜையும் எழுந்தருளை செய்து கொடுத்தருளினார். அப்பொழுது அவர் அடைந்த அந்த ஆனந்தத்தில் பரமானந்தத்தில் நம்முடைய ஞானசம்பந்தராகிய அந்த பெருமான் தனக்கு எழுந்தருள் கொடுக்கப்படுகின்ற அந்த ஞான முறைப்படி பூஷணை செய்து வழிபட்டு சொக்கநாதர் வெண்பா என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த செந்தமிழ் பாமாலையை பெருமானுக்கு சூட்டினார். சூட்டிவிட்டு தனக்கு பேர் உபகாரம் செய்திருக்கின்ற கமலை ஞான பிரகாச தேசிகர் மேலே அப்படியே அன்பும் நன்றி ஊத்தும் அங்கே மேலிட ஞான பிரகாச மாலை என்று சொல்லக்கூடிய அருமையான நற்றமிழ் நூலினை தந்தருளினார். ஒரு ஆன்மாவினுடைய இயக்கமானது எது என்பதை அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்மான சுவாமிகள் தன் மனதிலே இருக்கின்ற இயக்கத்தை வெளிப்படுத்துவார். சிந்தை மருளை தெளிவித்து எனையாள வந்த குருநாதன் அருள் வாய்க்குமோ பயங்கிலேயே என்று சொல்லி காட்டுகிறார். என் சிந்தையிலே இருக்கின்ற மயக்கத்தை நீக்கி தெளிவித்து என்னை ஆழ்வதற்கு குருநாதன் ஆள வருவாரோ என்று இயங்குகிறார். ஆகையினாலே முக்திக்காமிகள் குருவை இணைந்து இயங்குவார்கள். மணிவாசகர் பெருமான் எங்கே குரு என்றுதான் இயங்கி நின்றார். அதே போலத்தான் இயங்கி நிற்கின்ற நம்முடைய ஞானசம்பந்தராகிய திருக்குழந்தருக்கு அருமையான அந்த குரு கிடைத்தவுடன் ஆனந்த மேலீட்டினாலே நன்றி பெருக்கினாலே அழகாக அங்கே ஞான பிரகாச மாலை என்கின்ற அருமையான இந்த நூலிலே செய்தருளினார். அப்படி செய்தது அருளி அங்கே சிவபூஜை செய்து கொண்டு நம்முடைய இந்த திருக்குழந்தையார் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த பெருமானுக்கு குருஞான சம்பந்தர் என்ற தீட்சா நாமமும் கொடுக்கப்படுகிறது. பின்பு ஞான சம்பந்தர் திருவாரூரிலே குருநாதனுடைய திருவடி நீழலிலே வைகி அங்கே குருவினுடைய குருவுக்கு பணிவிடை செய்து கொண்டே பெருமானை தோத்திரம் வணங்கி கொண்டே வருகின்றார். எப்பொழுதுமே நம்முடைய மாணாக்கருக்கு என்ன இலக்கணம் என்பதை நம்முடைய நூல்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நூல்களிலே சொல்லுகின்ற பொழுது பிரிவினை அறியா நிழல் அது போலே என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். தன்னுடைய குருநாதரை எப்பொழுதுமே பிரியாமல் இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய குருவாகிய கமலை ஞான பிரகாசரை பிரியாமல் இருக்கிறார், இரவு பகலும் பிரியாமல் இருக்கின்றார். இது ஒரு மாணாக்கருக்குரிய இலக்கணம் என்று நம்முடைய சீர்காழி சிற்றம்பர நாடுகள் அறிவு செய்திருக்கின்ற சுகழறு போதம் என்கின்ற நூலே மாணாக்கர் இலக்கணம் பேசப்படுகிறது. அதை மாணாக்கர் இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது இரவு பகல் நிழல் போல் இட்ட பணி செய்து, இரவு பகல் நிழல் போல் எல்லா காலமுமே அந்த குருவினது திருவடியை விட்டு பிரியாமல் இட்ட பணி செய்து குறவர் புகழ் வாயார கூறி, அந்த பெருமானை வாயார தோத்திரம் சூதி திருமுன் விழுந்து விழிநீர் பொழிய மெய் விதிர்த்து நின்று தொழும் தவத்தோர் காணும் சுகர். ஆகையினாலே இரவு பகல் நிழல் போல் இட்ட பணி செய்து குறவர் புகழ் வாயார கூறி என்று சொல்லி காட்டப்படுகிறது. இந்த உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய குருஞான சம்பந்தர் தன்னுடைய குருவாகிய கமலை ஞான பிரகாசரை இமைப்பொழுதும் பிரியாது பணிவிடை செய்து கொண்டு அங்கே வணங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நாளில் ஒரு நாளிலே எப்பொழுதுமே நம்முடைய குருமூர்த்தியானவர் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்ற பொழுது ஒரு உபச்சாரத்தின் பொருட்டாக மாணாக்கர்கள் கைவிளக்கு ஏந்தி முன்னே செல்லுவது ஒரு மரபு. இது ஒரு உபச்சாரத்தின் பொருட்டு. இது மறைஞான சம்பந்தர் முன்பாக கைவிளக்கு ஏந்தி சென்றதை எல்லோருக்கும் தெரியும். உமாபதி சிவாச்சாரியார் அவர் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கைவிளக்கு ஒருவர் ஏந்தி சென்றதை கண்டுதான் மறைஞான சம்பந்தர் பட்ட கட்டையிலே பகற்பொருடு போகுதுன்னார். எனவே இந்த குருமூர்த்திகள் செல்லுகின்ற பொழுது பல்லக்கில் செல்லுவதும் அங்கே கைவிளக்கு முன்னே செல்வதும் ஒரு உபச்சாரம். அதன்படி நம்முடைய கமலை ஞான பிரகாசர் திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அங்கே பணிவிடைக்காரர்கள் கைவிளக்கு ஏந்தி முன்னே செல்வது ஒரு உபச்சாரம், அது ஒரு வழக்கு. அப்படி வருகின்ற நாளிலே ஒரு நாள் குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாசர் திருக்கோயில் இருந்து அர்த்தஜாம பூஜனை தரிசனம் செய்துவிட்டு திரும்புகின்ற பொழுது கைவிளக்கு பணிவிடை செய்வோன் தூங்கிவிட்ட காரணத்தினாலே வராத காரணத்தினாலே நம்முடைய இந்த குருஞான சம்பந்தரே ஒரு கைவிளக்கை எடுத்து குருமூர்த்தி முன்பாக ஏந்தி கொண்டே செல்கிறார். அப்படி கைவிளக்கை காட்டிக்கொண்டு செல்கின்ற பொழுது கமலை ஞான பிரகாசர் தன்னுடைய திருமணத்தின் முன்பு வந்தவுடன் ஞானசம்பந்தர் குருஞான சம்பந்தரை நோக்கி கமலை ஞான பிரகாசர் நிற்க என்று பணிந்தார். நிற்கு என்று கூறியவுடனே அப்படியே நின்று விட்டார். அப்படியே நின்றவுடன் உள்ளே குருமூர்த்தி சென்று விட்டார். சிறிது நேரத்திலே அங்கே பெரும் மழை பெய்கிறது. பெரும் மழை பெய்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என சொன்னால், அந்த இடத்திலும் கூட நம்முடைய இந்த குருஞான சம்பந்தர் அசைவற்று நிற்கின்றார். அவர் ஞானம் பொருந்தியவர், அருள் நிறைந்தவர் என்று உலகோருக்கு காட்டுவதற்காக அவர் கையிலே இருக்கின்ற விளக்கும் அவியாமல் இருந்தது. அதிகாலையிலே கமலை ஞான பிரகாசனுடைய பத்தினியானவர் அதிகாலையிலே தன்னுடைய இடத்தை திறந்து மடத்தை திறந்து வெளியே வருகின்ற பொழுது அந்த அதிகாலை வைகறை பொழுதிலே பெய்கின்ற மழையிலே நம்முடைய குருஞான சம்பந்தர் கைவிளக்கை ஏந்தி மழையிலே நின்று கொண்டிருப்பதை அப்படியே பார்த்தார். உடனே தன்னுடைய நாகராகிய கமலை ஞான பிரகாசரிடம் சென்று அந்த காட்சியினை கூறினாள். உடனே கமலை ஞான பிரகாசர் ஓடி வந்து பார்க்கிறார். அங்கே என்ன அற்புதம் நிகழ்கின்றது? அங்கே கையிலே இருக்கின்ற விளக்கும் அணையவில்லை, அதே நேரத்தில் நம்முடைய குருஞான சம்பந்தருடைய திருமேனியிலே ஒரு துளி கூட மேல்படாமல் ஒரு கோல் தூரம் வரை சுற்றிலும் சிறை அமைத்தது போல அங்கே இருந்தது. இது எதை போன்றிருக்கிறது? திருநெல்வேலி தலபுராணத்திலே வருகின்ற செய்தி. வேதப்பட்டரானவர் நெல்லினை காய வைத்து விட்டு தாமிரவரணி ஆற்றிற்கு தீர்த்தம் எடுக்க சென்றிருக்க நேரத்தில் பெருமழை பெய்கிறது. தன் நிவேதனத்திற்காக வைத்திருக்கின்ற படித்தர நெல் மழையினால் சேதப்பட்டு விடுமே என்று அந்த தீர்த்தம் எடுத்துக்கொண்டு குறுக்குத்துறை என்கிற தளத்தில் தாமிரவரணி ஆற்றினை கண்டு விரைந்து வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது எந்த இடத்திலே தான் நெல்லை காய போட்டமோ அந்த இடத்திலே வேலையிட்டதை போல ஒரு துளி நீர் கூட அந்த நெல்லிலே படாமல் அங்கே வேலி அமைத்தது போல ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இதே போன்றுதான் இங்கே நம்முடைய குருஞான சம்பந்தரது மேனியிலே ஒரு துளி நீரும் படாது, ஒரு கோல் தூரம் வரை சுற்றிலும் சிறையமைத்தது போல நீர் புகாமல் இருந்தது. இந்த தெய்வத்தன்மையை உணர்ந்தார். உணர்ந்த பின்பு தன்னுடைய குருநாதர் அவராக சென்று அழகாக அவருக்கு ஒரு ஞான கட்டளை விட்டார். நீ பக்குவம் பெற்று விட்டு ஆகையினாலே உன்னுடைய விருப்பத்தின்படி நீர் உன்னுடைய இடத்திற்கு செல்வீராக என சொல்லி ஞான உபதேசம் செய்து இனி சமய பரிபாலனம் செய்து வருவீராக என்று அங்கே அருள் கட்டளை இட்டார். எனவே நம்முடைய இந்த நம் குருஞான சம்பந்தருக்கு கமலை ஞான பிரகாசர் நீ பக்குவம் அடைந்து குருவுக்கு உரிய தன்மை எழுதிவிட்ட காரணத்தினால் இனி மற்றவர்களுக்கும் சிவஞான உபதேசம் செய்து சமய பரிபாலனம் நடத்தி வருவாயாக என்று அருளானை பிறப்பித்தார். அப்படி அருளானை பிறப்பித்தவுடன் நம்முடைய குருஞான சம்பந்தர் அதை அப்படியே சிறமேல் கொண்டார். இப்பொழுதுமே குருவினுடைய வாக்கு சிவவாக்கு வேத வாக்கு. அந்த குருவினது வாக்கினை அப்படியே கடைபிடித்து உழுக வேண்டும் என்று துகளர் கோதத்திலே அந்த செய்தி சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என சொன்னால், யார் ஒருவர் குருவினது வாக்கினை மீறுகின்றார்களோ, குரு பரிபாலனம் குருவாக்கு பரிபாலனம் செய்யவில்லையோ அவர்களுக்கு முக்தி இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதை அழகாக துகளர் கோதத்திலே ஆசு முதல் நீங்கி அருளில் கலந்து சிவபோகம் விளைய புணர்ந்தாலும், குருவினது கடாட்சத்தினாலே நீ சிவபோகம் இடப்பெற்றாலும் வேகத்து எரிவாய் நிறைய இருப்பர் குரு சொல் பிரிவார் உலகில் பிரிந்து. குருவினது சொல்லினை யாரெல்லாம் கடைபிடியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகை பிரிந்து நரகை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே செய்தியினை நம்முடைய விவேக சிந்தாமணி என்கின்ற அந்த நூலிலே யாரெல்லாம் நரகம் சேர்வார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தந்தை உரை தட்டினவன் தாய் உரை இகழ்ந்தோன், பந்தமுற தேசிகர் தம் ஆணையை மறந்தோன். அழகா சொல்றான், பந்தமுரு தேசிகர் தம் ஆணையை மறந்தோன், சந்தமுரு வேதநெறி தாண்டியவர் நால்வர், வெண்தழலின் வாயினிடை சேர்வது மெய்கண்டீர். இவர்களெல்லாம் வெண்தழலின் வாயினிடை, இவர்களெல்லாம் நரகத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை காட்டுவதற்காக நம்முடைய குருஞான சம்பந்தர் தம்முடைய ஞான குருவாய் இருக்கின்ற கமலை ஞான பிரகாசனிட்ட பணியினை தான் அப்படியே மேற்கொள்வதுதான் தர்மம் என்பதை தான் கடைபிடித்து அந்த உண்மையை நமக்கு ஞான வாக்கால் உணர்த்துகின்றார். ஒரு கட்டளை கழித்துறையால் உணர்த்துகிறார். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டது உண்டோ, எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ, இணங்கார் புறத்தை சினக்கும் கவலையுள் ஞான பிரகாச சிதம்பர, இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்து அருளே. ஆகையினாலே நான் தேவரது ஆணையின்படி நான் நடப்பேன் என்று திருவுள்ளம் கொண்டார். உடனே குருமூர்த்தியார் கமலை ஞான பிரகாசர், ஞான சம்பந்தரே, நமது ஊருக்கு வடக்கே 2 யோசனை தூரத்துக்கு அப்பால் உள்ள மாயூரம் என்ற தலத்தில் கிழக்கு தெற்கில் யமதர்மன் வழிபட்ட அருமையான ஒரு தலம் இருக்கிறது. அகத்திய முனிவன் முதலிய முனிவர்கள் வழிபட்ட தலம் அது. வில்வ ஆரண்யம் தர்மனும் வழிபட்டது. அந்த தர்மபுரத்தை சென்றடைந்து பக்குவிகளுக்கு ஞானோபதேசம் செய்து சைவ சித்தாந்த சமய பரிபாலனம் வீடாதிபதியாக வாழ்வீர் என்று ஆணை தந்தருளினான். அதன்படி நம்முடைய குருஞான சம்பந்தர் தன்னுடைய குருமூர்த்தியை பிரிவதற்கு மனமில்லாமல் அருளானையை ஏற்று வணங்கி பிரியா விடைபெற்று திருவாரூரினை நீங்கி தர்மபுரத்தை அடைந்தார். தர்மபுரத்தை அடைந்து தர்மபுரீஸ்வரரையும் அபயாம்பிகையும் தரிசித்து வணங்கி அக்கோயிலின் மேற்புறத்தில் உள்ள வில்வாரண்யத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து அதில் சொக்கநாத பெருமானை இருந்தருளித்து தான் பூஷனை செய்து தம்மையடைந்த பக்குவளுக்கு ஞான தீக்கை புரிந்து ஞானோபதேசம் செய்து பற்பல அற்புத திரு அற்புதங்களை அங்கே செய்து அங்கே இறைவனது திருவருளினை ஆன்மாக்களுக்கு விளக்கிக் கொண்டு எழுந்தருள் இருந்தார். அவரது திருவாக்கில் பல ஞான நூல்கள் பிறந்தது. அந்த ஞான நூலிலே அனுபவ நூல்களாக வைத்து சொல்லப்பட்டது சிவபோபசாரம், முத்தி நிச்சயம், திரிபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல், ஷோடச கலா பிரசாத சவ்யம் என்று சொல்லக்கூடியவைகள் அனுபவ நூலாக அங்கே இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமானுடைய சரித்திரம் இன்னும் நிறைய ஞான செய்திகள் உள்ளே அடங்கியிருக்கிறது, எண்ணற்ற செய்திகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செய்தியை நான் சொல்ல மேற்கொள்ளுகின்றேன். எனவே இன்னும் எத்தனை செய்திகள் இருக்கின்றது அது காலம் வருதி இன்னொரு நாளை சொல்கிறேன் என சொல்லி இந்த சோபோபசாரம் என்பதற்கு ஒரு முன்னுரை நாம் செய்து கொண்டு நூலுக்குள் நாம் செய்வோம். சிவபோபசாரம் என சொல்லக்கூடியது இது தமிழ் மக்களால் கண்டிப்பாக பயில வேண்டிய நூல் என்பது ஆன்றோர்கள் துணிவு. நம்முடைய தர்மயாதின பண்டார சாஸ்திரங்களிலே மிகவும் மேலான நூல் என்று மதிக்கப்படுவது இந்த சிவபோபசாரம் என்று சொல்லக்கூடியது. பக்தி நெறியில் செல்லவும் இந்த பக்தி நெறியில் செல்ல விரும்புவவர்களுக்கு இந்த சிவபோபசாரத்தில் இருக்கின்ற ஒரு பாடலே போதும் என்று ஆண்டவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு பாடல் போதும் என்றால் அதனுடைய பொருள் ஒவ்வொரு பாடலும் பொருட்செய்தி பொருட்செறிவு நிறைந்திருக்கிறது என்று பொருளாகும். இந்நூல் பாடல் எண்ணற்ற பாடல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பாடலும் கருத்து கருவூலமாக ஞான செய்திகள் மிகவும் அடங்கி இருக்கிறது. இந்த நூல் பயில்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று அங்கே சொல்வது உண்டு. யார் இந்த நூலை பயில்வதற்கு அவர்களுக்கு லகுவாக இருக்கும், அவர்களுக்கு ஈர்ப்பு கொடுக்கும் என சொன்னால் முத்திக்காமிகளுக்கு. முத்திக்காமிகளாக இருப்பவர்கள் திருவருளை ஒன்றையே பெறுவதற்கு வேட்கை இருப்பவர்கள் இந்த நூலை பயிர அவர்கள் விருப்பம் கொள்ளுவார்கள். எனவே பிறவி துன்பத்தை உணர்ந்தவர்கள், வீடு பெயர் ஒன்றையே காதலிப்பவர்கள் இந்த நூலை விரும்பி படிப்பார்கள். இவர்கள் தீவிரதர பக்குவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகையினால இவர்களுக்குத்தான் இந்த நூல் மிகுதியாக பயன்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மேலும் நிலையாமையினுடைய பொருளினை உணர்த்தி இந்த நூல் எதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என சொன்னால் நம்முடைய பிறப்பை ஒழிக்கின்ற வழியினை இந்த நூலிலே உணர்த்தப்படுகிறது. நிலையுள்ள பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பதை அங்கே உணர்த்துகிறது. இந்த ஆன்மா திருவருள் பேற்றை அடைவதற்கு தடையாக உள்ளது எவைகள், அதையெல்லாம் தெள்ள தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அந்த தடைகளை எல்லாம் எப்படி வென்று திருவருளினை பெறுவது என்ற அந்த வழிமுறையும் கூறப்பட்டிருக்கிறது. குருவினது பெருமை கூறப்பட்டிருக்கிறது. சிவபோகம் என்றால் என்ன என்பதை பல இடங்களிலே சிவபோகம் என்ற சொல்லாட்சியை வைத்து அந்த சிவபோகத்தினுடைய ஒரு விளக்கத்தை அங்கே அழகாக கொடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சிவபோபசாரம் என சொல்லக்கூடியது சிவானந்த அந்த கடலுக்குள்ளே ஒரு ஆன்மாவானது தான் இறைவன் என்ற இரண்டும் அற்று இந்த ஆன்மா சிவமே ஆக நின்று அந்த சிவபோகத்தை அனுபவிக்கின்ற சிறப்பை சாரமாக எடுத்துக் கூடுவதால் இது சிவபோகசாரம் என்று இந்த நூல் அழைக்கப்படுகிறது. இந்த சிவபோகசாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அளவிலே எண்ணற்ற நூல்களாக 139 திருப்பாடல்களை உடையதாக இருக்கிறது. 139 திருப்பாடல்களை உடையதாக இந்த நூல் இருந்தாலும் அதிலே அதற்கு முன்பாக சில நூல்கள் இருக்கிறார். அதற்கு முன்பாக சில பாடல்களும் இந்த நூலுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல்கள் எவை என சொன்னால், முதலிலே நம்முடைய குருமூர்த்தியானவர் இந்த சிவபோகசாரத்தை தான் செய்வதற்கு முன்பாக குருவணக்கத்தை செய்து காட்டுகின்றார். இந்த குருவணத்தை செய்து காட்டுகின்ற பொழுது அது இந்த நூலினுடைய ஒரு தனித்தன்மையை மேலாக எடுத்து காட்டும். இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், முதலிலே இந்த நூலினை தொடங்குவதற்கு முன்பாக அழகாக குருவணக்கம் செய்வதற்கு முன்பாக அங்கே இன்னொரு யுக்தியையும் நம்முடைய ஞானாசிரியர் அங்கே கையாண்டிருக்கின்றார். என்ன இதை கையாண்டிருக்கிறார் என சொன்னால், இந்த நூலுக்கு முன்பாகவே ஒரு பாயிரச் செய்யுளை வைப்பதைப் போல நம்முடைய பெருமானானவர் நம் முதலிலே ஞானசம்பந்த பெருமானது வாக்கை முதலில் வைத்து காட்டுகிறார். இந்த ஞானசம்பந்த பெருமானது வாக்கை முதலிலே வைத்து விட்டு பின்புதான் அங்கே தன்னுடைய நூலை தொடங்குகிறார். எனவே சிவோபசாரத்தை தொடங்குவதற்கு முன்பு உரைப்பாயிரம் என்ற ஒரு பெயரிலே ஞானசம்பந்தருடைய பாடலை வைக்கிறார். அதற்கு முன்பாக இந்த நூலிலே குருமூர்த்திக்குரிய தோத்திரமாக நான்கு திருப்பாடல்கள் காணப்படுகிறது. இந்த நான்கு திருப்பாடல்கள் குரு வணக்கமாக அமைந்திருப்பதை சிந்தனை செய்து கொண்டு சிவபோகசாரமாகி அந்த நூலுக்குள்ளே நாம் பிரவேசம் செய்வோம். முதலில் இந்த சிவபோகசாரம் என்ற நூலிலே முன்னராக காணப்படுகின்ற முதலிலே காணப்படுகின்ற நான்கு குரு வணக்க திருப்பாடல்கள், அந்த நான்கு குரு வணக்க திருப்பாடல்களை ஒவ்வொன்றாக சிந்திப்போம். ஒரு குருவினை எப்படி தான் உறவு கொள்ளுதல் வேண்டும் என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டோம். இரவு பகல் நிழல் போல் பிரியாது என்பார். இதை அப்படியே குரு வணக்கமாக சொல்லி காட்டுகிறார். கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பசியொடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன். வினை சொல் இல்லையே, அருமையான ஒன்று. இது தொண்டர்களுக்குரிய அடையாளத்தை சேக்கடா கூறுவார். நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்வாத உருகாலும் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்றார். எனவே எப்பொழுதுமே அவன் திருவடியை மனதிலே நினைப்பதைப் போல தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பதனுடைய பொருள், குருவினது திருநாமத்தை குருவின்பாக நாம் கூறுதல் கூடாது, அது ஒரு விதி. ஆனால் அதே நேரத்தில் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பது மந்திர சொல்லாக மனதிலே வைத்து நா அசைய அதை ஜபமாக வைத்து அந்த திருநாமத்தை வைத்து ஐந்தெழுத்து மந்திரம் போல் உச்சாரணம் செய்தல் வேண்டும். ஆகையினாலே அப்பூதடிகள் நாவுக்கரசு நாவுக்கரசு என்று அந்த நாமத்தையே மந்திரமாக கூறியதைப் போல நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருமூர்த்தியாகிய கமலை ஞான பிரகாசருடைய திருநாமத்தை மந்திர சொல்லாக சொல்லுகின்றார். அது எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அழகாக கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து வளர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பேசி பசியொடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பிணை சொல் இல்லையே. எனக்கு இதை விட என்னை உண்மை கட்டுகின்ற சொல் வேறொன்றும் இல்லை, சிவத்தோடு என்னை கூட்டுவிக்கின்ற சொல் வேறொன்றும் இல்லை என்று அந்த தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்கின்ற அந்த முறையின்படி அந்த குருவினது நாமத்தை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாது அந்த குருமூர்த்தியானவர் தனக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார் என்று ஒரு அதிசயப்பத்தில் கூறுவதைப் போல தன்னுடைய குருமூர்த்தி தனக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை அப்படியே அடுத்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். வான்பார் கமலை திருஞான சம்பந்த மன்னன் எங்கோன், ஊன்பார் உடல்பவம் நீக்கிடவோ மொழியோ வசனம், உடல்பவம் நீக்கிடவோ ஓம் மொழியோர் வசனம், என்னையோர் வார்த்தையுள் படுத்து என்று மணிவாசர் குறிப்பிட்டதை போல மொழியோர் வசனம் எனக்கு செய்தார். அது எப்படி இருந்தது? தேன்பாகு கற்கண்டின் இள கற்கண்டு இளநீர் வளைமொறி சீனி கண்ணல் ஆண்பார்

0: கண்ணல் தேங்காய், சீனி கண்ணல் ஆண்பால் பசும்பால், பசும்பாலின் தித்தித்து ஊற்றாய் பெருகல் அதிசயமே. அந்த சிவபோகம் எப்படி இருக்கிறதா? ஊற்றாய் பெருகல் அதிசயமே. எப்படி ஒரு கிணற்றின் உள்ளே அந்த ஊற்றானது ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல கமலி ஞான பிரகாசன் செய்த அந்த அதிசயத்தால் என் மனதிலே பேரானந்த பெருக்கு அங்கே ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊற்றாய் பெருகல் அதிசயமே என்று கூறி காட்டினார். எஞ்சிய இரண்டு பாடல்களையும் சிவபோக சாரத்தையும் அடுத்த நாள் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்ரீ பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நினைக்க வரும் எனக்கு நீதா மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனேயபுரம். நம பார்வதி அரக மகாதேவா தென்னாமூர்த்தி என்ன ஆடகமதுரை அரசே போற்றி கூடல் இளங்கிரி குரு குற்றம் நீ குணங்கள் நீடல

ஜோதினி சுத்தம் நீ பிதானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதினி கத்தனோ கருக்கும் நீ அறுத்தமிழ்ந்தோ என்றிவை கத்தனோ.

மேலிருக்கிற கலைஞர்களே, சான்றோர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இடையவருடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு நண்பாட்டு புலவனாக பெருமான் மதுரையிலே ஆடியவருடைய திருவிளையாடுகளை எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல அருமையான சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிற மதுரையிலே அவர் பாண்டிய மன்னராக வந்தார், சித்தராக வந்தார், மாணிக்கம் இருக்கிற வணிகராக வந்தார், வாதாடுவதற்காக வழக்கிடுவதற்காக மாமனாக வந்தார், பன்றிக்குட்டிகளுக்கு பால் தருகிற பரமனாக மேலான தாயாக வந்தார், அவைகளையெல்லாம் மந்திரிகளாக ஆக்கி பார்த்தார், பலமுறை இந்த மண்ணுக்கு வந்த பகையெல்லாம் வென்று இந்த நாட்டையும் நகரையும் காப்பாற்றி அருளினார், உயர்ந்த பொருளை தாழ்ந்த பறவை என்று கருதக்கூடிய ஒன்றுக்கு உதவித்து உயரிய வாழ்வை கொடுத்தார். அப்படி பல்வேறு திருவிழையாளர்களை ஆடி காட்டிய பரமன் தானும் அறிஞர்கள் நடுவில் இருந்து தமிழனுடைய நீர்மைகளை அறிய வேண்டும் என்று விரும்பியிருந்தான் போல். ஒரு பொருளை நன்றாக ஆய்ந்தால்தான் அதிலே தோய முடியும். அந்த ஆய்வு என்பது நல்ல கல்வி கேள்விகளினாலே, பல அறிஞர்களோடு கலந்து வாழ்வதனாலே பெறக்கூடிய ஒன்று. ஆய்ந்த மின் தோய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு மரபாக நம்முடைய நாட்டில் இருக்கிறது. ஆய்வு இல்லாமல் தோய்வினாலும், தோய்வை குறிக்கோளாக கொண்டு ஆய்வு இல்லாமலும் இருக்குமானால் அது பயன் தராது. ஆகவே ஆய்வும் தோய்வும் இரண்டு கரைகள் போலே மனித வாழ்க்கைக்கு மிக சிறந்த சுவை ஊட்டிருந்த

சான்றுடையன. ஆகவே பெருமான் ஆயவும் அந்த ஆய்வின் மூலமாக தொய்வும் நமக்கு தர சங்கத்திலே தலைமைப்பதவனாக வந்து அமர்ந்தான். அந்த சங்கம் என்ற ஒன்றையே அமைப்பதற்கு திருவுருள் அவன் சூட்டியிருக்கார். நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறினான். அதற்கு அடிப்படையாக தங்கத்தை நிறுவினான் அவன். தங்கம் நிறுவ இல்லை என்று சொன்னால் தமிழ் புலவர்கள் கூட மாட்டார்கள். இந்த கூடுவதற்கும் கூட்டிய அவையை திறம்பட நடத்துவதற்கும் அந்த நிர்வாக திறமையுடைய ஒரு பெரும் நிலை இறை தத்துவம் வேண்டும். பல பல சங்கங்கள் கூடுகின்றன, பல பல அமைப்புகள் கூடுகின்றன. அந்த அமைப்புகள் எல்லாம் தக்கவாறு ஒழுங்கான முறையிலே எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்கவான் ஒருவன் தலைமை ஏற்க வேண்டும். அந்த தகுதி உடையவன் யார்? தன்னேறில்லாத ஒருவன் தான் இந்த காப்பியத்துக்கு தலைவனாக இருப்பது போல தன்னேறில்லாத ஒரு தலைவன் தான், தமிழ் புலவன் தான், இறைவன் தான் இந்த சங்கத்துக்கு அங்கே தலைவனாக இருக்க வேண்டும் என்று முடிவு கண்டார்கள் புலவர்கள். முடிவு கண்டார்கள். மாறுபாடு வருகிற போது இந்த மாறுபாடுகளை நீக்கி மனக்கோட்டங்களை நீக்கி ஒரு நிறைய மனம் கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். ஆனாலேதான் திருகளாகிய சிந்தை திட்டலாம் என்று ஓதுவார் பண்ணர். அதனாலே பருகலாம் தங்கப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பெருமானுடைய திருவருள் பலம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கருவூலம் எந்த மொழிக்கும் இவ்வளவு பழமையான கருவூலம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். கால இல்லத்தில் ஒன்று ரெண்டு மூன்று தான் சொல்லலாம், விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்த மூல பண்டாரமாக தமிழ் இலக்கியங்களை வழங்கியிருக்கிறான். அதுபோல தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். எல்லாம் அவனுடைய அருள். அவனுடைய அருளாக கண்டால், அவனுடைய கண்ணாக கண்டால் அன்றி அதை உணர முடியாது. ஒரு நூல், ஒரு எழுத்து, சொல் தொடர் என்று கருதாமல் இதெல்லாம் அவனுடைய அருளிப்பாடு. அவன் தந்த ஆக்கம் என்று கருதுகிற ஒரு தொய்வு இருக்க வேண்டும் என்றால் நூல்களிலே நல்ல ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வை உணர்த்துவதற்காக பெருமான் ஒரு திருவிழா செய்கிறார். காசிக்கு போனா கங்கைக்கரையில பல கட்டங்கள் இருக்கின்றன. அதிலே தோய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த தசா சுவமேத கட்டம் என்று ஒன்று இருக்கிறது. பத்து அசமேத யாகங்களை செய்த பிறகு பிரம்மன் சென்று நீராடின இடம் அது. எல்லாரும் அங்கதான் போவாங்க. அப்புறம் மணிகண்டியாக கட்டணும், அனுமான் கட்டம், கேதார கட்டம், பல கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டங்கள்ல பிரம்மா ஆதியிலே வேள்வி செய்த பிறகு அந்த வேள்வியினுடைய பயனாக நீரிலே ஆடினான். நெருப்பு வழியாக வழிபாடு செய்த ஒருவன் நீரிலே மூழ்க வேண்டும். அதுக்கு அவமிருத ஸ்நானம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். நீராட்டம் எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டினுடைய இறுதியிலே அந்த வழிபாட்டினுடைய பயனை பெறுமா போலே நீராடுவது வேண்டும். ஆனால்தான் நீராட்டத்துக்கு மிகச்சிறப்பு நம்முடைய பெருமக்கள் வைத்திருக்கிறார். ஆனால் அதுதான் புறம் தூய்மை நீரான அமையும் என்று வள்ளுவர்கள் தான் சொன்னார். அப்படி நீராட போகிற போது தனியாக ஆடக்கூடாது, மனைவியரோடு ஆட வேண்டும். தலைமகளாகிய ஒரு தேவி, சாவித்திரி என்று ஒரு தேவி, காயத்ரி என்று ஒரு தேவி, இதனையா மூணு மனைவியா அப்படின்னு கேட்கிறார். ஆனா இந்த காயத்ரி என்பது மந்திர சொரூபமாய் இருக்கக்கூடிய மந்திர வடிவமாக. இன்றைக்கும் கூட மதுரை கோயில்ல சாமி சன்னாரத்துக்கு போகிற போது இந்த பக்கம் சதாசிவமூர்த்தியினுடைய வடிவம் இருக்கும், ஐந்து முகத்தோட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காயத்ரி சொரூபம் இருக்கும். மந்திர சொரூபமாய் இருக்கிற பெருமானை மந்திர பொருள் நினைந்து உள்ளே சென்று வழிபாடு செய்ய என்று காட்டுமா போலே இந்த மூலலிங்கத்தில் இருக்கிற பெருமான் சதாசிவமூர்த்தி. அவர் ஐந்து முகங்களுடையவர். அந்த ஐந்தில இருந்து போக வேக யோக வடிவங்களை எல்லாம் 25 காட்டியவர். அவரை வழிபாடு செய்ய போகிறீர்கள். அவரை வழிபாடு செய்ய போகிற நீங்கள் மந்திர நிலையிலே அவனை நினைந்து மனம் ஒடுங்கி ஒருங்கி நீங்க வழிபாடு செய்யுங்கள் என்று காட்டுவது போல ரெண்டு பக்கத்து சூழ்நிலையும் வைத்திருக்கிறார். அந்த காயத்ரியையும் காவித்திரியும் அழைத்துக் கொண்டு போகிற போது கலைமகள் அங்கே அருமையான கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்த்து கொஞ்சம் தேங்கி நின்றான். உலகத்துல இந்த கலை வல்லார்கள், கலை உணர்ச்சியுடையவர்கள் கொஞ்சம் தாமதித்து விடுவார்கள். இப்பொழுது கலைஞர் நடிக்க போகும் கொஞ்சம் தாமதமா வந்தா தான் சிறப்பு. அது பிறகு சொற்பொழிவாளர்களுக்கு வந்துருச்சு. அங்க கலைஞர் நிகழ்த்துகிற காட்சியிலே அந்த காட்சி பட்டணத்திலே அந்த கலைமகளாகிய பெருமாட்டி கொஞ்சம் காலம் தாட்டி வந்து அதுக்குள்ள அவன் அந்த நீராட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தான். வந்த உடனே இந்த அம்மா உரிமை பற்றி கோபமா கேட்டாங்க. என்ன விட்டுட்டு நீங்க இப்படி நீராடலாமா என்று
தாமதமாக வந்த ஒரு குற்றம், அதுக்கு மேல பழிய வேற என் மேல நீ போடுகிறாய். ஆகவே இந்த குற்றத்திற்கு நீ தண்டனை செய்ய வேண்டும். என்ன திருப்பி திருப்பி புராணங்கள்ல சொல்றதுன்னா, எதுவும் குற்றமாகலாம், குணங்களாகலாம். குற்றங்களின் மூலமாக நாம் தெரிந்து பெறக்க வேண்டியது குணங்கள். குணம் தெரிந்தவர்கள் குற்றத்தை நீக்க வேண்டும். மாறி மாறி இந்த குற்றம் நீ செய்துவிட்டாய், ஆகவே நீ போய் மண்ணீடை பிறக்க வேண்டும். அந்த சாபத்தை தீர்த்துக் கொள்வதற்கு மண்ணிலே சென்று பிறக்க வேண்டும். நான் போய் மண்ணிலே பிறக்கலாமா என்று கேட்டார். அப்ப உன்னுடைய வடிவமாய் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அச்சரங்கள் போய் சென்று பிறக்கட்டும். எழுத்துக்கள் 51, அதில் 48 எழுத்துக்கள் சென்று உழவர்களாக தன்பொருளை நாட்டிலே சென்று பிறக்கட்டும் என்று அவன் சாபத்துக்கு மாற்று கொடுத்தான். அந்த கலைமகளுடைய வடிவமாய் இருக்கிற அந்த எழுத்து, என் எழுத்து முதலியவைகளெல்லாம் இறைவனுடைய சொரூபம் என்று சொல்வார். எழுத்து சொல் பொருளானாய் போற்றி என்பார் அப்பர் சுவாமி. அவன் தான் அவர் சொல்கிற போது எல்லாமா இருக்கிறவன், எழுத்து வடிவமாக இருக்கிறவன் அவன் தான். அது சொல்றான்,

0: பகரும் மூடைய அகரமுதனான். இந்த திருவாபுரம் வந்த உடனே ஞான சம்பந்தருக்கு திருவள்ளுவருடைய நினைப்பு வந்துட்டு கொள்ளுது. அதனால அகரமுதனாக இருக்கிற பெருமான் அணி ஆப்பனூர்ல இருக்கிறாங்க. ஆக எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் போலே இந்த 48 வரையான எழுத்துக்களும் புலவர்களாக பாண்டி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஒரு இடத்துல தோன்றாமல் பல இடங்களிலே பல குளங்களிலே பல நிலைகளிலே பிறந்து எல்லாரும் மதுரையை நோக்கி வருகிறார்கள். எட்டும் பட்டணஞ்சே அந்த மதுரையை நோக்கி வருகிறார்கள். அப்பொழுது இவரிட சாமி வரவேற்க போகிறார்கள். புலவர்கள் வருகிற போது எப்படி 7 அடி முன்னே போய் ஞானிகளை புலவர்களை கலைஞர்களை 7 அடி முன்னே போய் அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய இருக்கை கொடுத்து அவர்கள் சொல்லுகிறத செய்வமடித்து வேண்டுவதை கொடுத்து 7 அடி பின்னே நடந்து போய் விட வேண்டும் என்பது பழைய மரபு. சாமி அதை நடத்தி காட்டுவார் போலே முன்னே போகிறார். அவரும் ஒரு சிறந்த புலவர் வடிவத்தில் வந்து வாருங்கள் வாருங்கள், நீங்க எந்த ஊருக்காரங்க என்ன ஏதாவது கேட்டு நாங்கள் பொருணை நதிக்கரையிலிருந்து வருகிறோம், பல்வேறு இடங்களில் வர்றோம், ஆலவாய் அதனை இந்த பதியில எழுந்தொழி அருளி விளையாடு செய்கிறவனை நாங்கள் கண்டு அரசனிடத்திலே ஒரு சங்கம் அமைத்து எங்களுடைய புலமையை காட்ட வேண்டுவதற்காக வந்த உடனே வந்திருக்கிறோம் சொன்னு சாமி சொன்னார். முதல்ல ஆலவாய் பெருமானை வழிபாடு செய்கிறோம். எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் பல்வேறு வகையான வேலைகள் இருந்தாலும் முதல்ல அங்கே ஏதாவது திருக்கோயில் இருக்குமானோ அந்த திருக்கோயில சென்று வழிபாடு செய்யணும். இந்த மரபை சாமி இந்த புலவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதனாலே அவர் அழித்தார் தங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடு ஒப்ப கூடி முத்தமிழ் செல்வம் விளக்கிய கொள்கை. முத்தமிழுக்கு ஒரு கொள்கை விளக்கம் தருகிறார். முத்தமிழ் என்றால் என்ன? இப்ப எல்லாம் எடுத்தோட கொள்கை விளக்கங்கள் நிறைய சொல்வாங்க. சாமி முத்தமிழினுடைய கொள்கை விளக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தங்கத்தாருக்கு ஒரு பலகை கொடுக்க போறார். அந்த பலகை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தாமும் அவர்களிலே ஒருவராக இருந்து இந்த செயலை அருளிப்பாட்டை செய்ய இருக்கிறார். அதனாலே வங்கியசேகரனுடைய ஆட்சி காலத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 48 புலவராக 48 புலவர்களாக அந்த அட்டரங்கள் எழுத்துக்கள் வாழ் பெற்று மதுரையை நோக்கி வந்தபோது பெருமான் தாம் ஒரு முதல் புலவராகி திருவுரு தரித்து. இந்த திருவுரு அங்க திருவுருன்னு சொல்றார். புலவர் வேடத்தல்வர்கள் திருவுரு அங்க வந்தி வடிவம் எடுத்துக்கொண்டு போன பரவன் பல்வேறு திருவுருவங்களை எடுத்துக்கொண்டு வேடனாக போய் சுந்தர பேரம் செய்தார், யானை செய்தார். இப்படி எத்தனையோ வேடங்கள் அவர் நடிக்காத பாத்திரங்கள் இல்லை. அந்த காலத்துல பெரிய நடிப்பு சக்கரவர்த்தியாக திலகமா இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த திருவுருவத்தை ஏற்றுக்கொண்டு தரித்து சங்கமாமணி பீடத்தில் ஏறி வைகையே 49 அவராகி அந்த 49 புலவராக அவரும் ஆகி உள் நின்று அந்த சங்கத்துக்குள்ளே இருந்தது மட்டுமல்ல அந்த சங்கத்து புலவருடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து உள் நின்று அவரவருக்கு அறிவு தேற்றி எல்லாம் இறைவன் தருகிற அறிவுனர். ஆனால்தான் அறிவே சிவம். அறிவும் சிவமும் இரண்டன்பர் அறியாதவர். அறிவே சிவமாய் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய உள்ளத்திலே எழுகின்ற அந்த நிலைகளை எல்லாம் நன்றாக வர வர கண்டு ஆய வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே பெருமான் அறிவு ஊற்றாக வருகிறார், அன்பு ஊற்றாக வருகிறார். அந்த பருகி ஊரலை நாம் நன்றாக அந்த அறிவு ஊரலையும் அன்பு ஊரலையும் அருள் ஊரலையும் அனுபவிக்கத்தக்கக்கூடிய நெஞ்சமாக நம்முடைய நிலையை ஆய்வுக்கொள்ள வேண்டும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாறு ஒருபோதும் இருந்தறியேன். அப்படிப்பட்ட திருநாவுக்கர் சொல்கிறார் நலந்திங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அந்த மறவாத மனம் காட்டி பெருமான் உள்ளின்று அவர்களுக்கு உணர்த்தி அவரவருக்கு அறிவு தேற்றி ஒரு அறிவை எல்லாருக்கும் தேற்றல அவரவருக்குரிய தகுதி நிலையில் அவரவருக்கு ஒரு அறிவை உருவாக்கி கொடுத்து ஏமுற புலமை காப்பார். இதெல்லாம் எதற்காகனா தமிழ் புலமை நன்றாக காக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு இருந்தது. தமிழ் புலமை இருக்கிறதே அது எந்தென்றும் சரியான முறையிலே இருக்க வேண்டும். தகுதியான முறையிலே இருக்க வேண்டும், தலைமை நிலையிலே இருக்க வேண்டும் என்ற தனியாத நிலை அருள் உள்ளம் பெருமானார். ஏ உரக்காப்பார் ரொம்ப எச்சரிக்கா என்று இன்றைக்கும் கூட அந்த கடவுள் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிற நம்பிக்கை அடியனுக்கு உண்டு. அந்த இறைவன் தான் இன்றைக்கும் இந்த தமிழ் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், தனி தகமையுடையதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எத்தனையோ காலங்களுக்கு முன்பே சுவடி இல்லாமல் போயிருக்கக்கூடிய எத்தனையோ நிலைகளில் இதையும் உண்டாயிருக்கலாம். ஆனால் பெருமான் அவை அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்றும் காக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஏமுற காப்பார் புலமையை காப்பார் என்று அங்க வந்தவுடனே அந்த 48 புலவர்களும் வந்தவுடனே வரவேற்று கோயிலுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவன் அருளே கண்ணாக காண்பது, அவன் அருளாலே அவன் வணங்குவதற்கு விளக்கம் சாமியே வந்து அழைத்திருப்பார். இப்ப நாம் என்ன ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த அருமையான கோயிலுக்கு உரிய அதிகாரி வந்து அழைத்தா ரொம்ப பெருமை. அருணாலும் தலைமை அர்ச்சகர் வந்து வாங்கன்னு கூட்டிட்டு போனா இன்னும் சிறப்பு. திருப்பதிக்கு அண்மையில போயிருந்தேன், போயிருந்த போது அங்க எல்லாம் பெருமானை தரிசனம் பண்ண முடியாது, எல்லாம் போயிடலான்னு சொன்னாங்க. அப்போ ஒருவர் அங்க நிருபராக இருக்கிறவர் சொன்னார், நீங்க நல்லவர், நீங்க போங்க, வரிசையில போங்க, உங்களுக்கு நல்ல வழிபாடு நிலை கிடைக்கும் சொன்னார். நான் அந்த அடிக்கடி இந்த படக்காட்சியில ஒரு தலைமை அர்ச்சகரை பார்த்துக் கொண்டே இருப்பேன். அவர் தான் அதுக்கு பணி செய்கிறவர், முன்னே நின்று எல்லாம் செய்வார். அவர் அங்க நின்று கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்டிருக்கிற போது மனதுல அந்த பெருமான் உணர்த்தினான். கையில ஒரு புத்தகம் வைத்திருந்தேன், இந்த கொந்தகை மலர், அதை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதை நான் படிக்கணும்னு எடுத்துட்டு போனேன், அவருக்கிட்ட கொடுக்கணும்னு குடுத்துட்டேன். அதை பார்த்தாரோ இல்லையோ எப்படிட்டாரு, அந்த முதன்மையான அர்ச்சகர் எப்படிட்டாரு. நான் ஒதுங்கி நின்றேன், ஒதுங்கி நின்றேன், 3 நிமிடம் ஆச்சு. சரி, இதுக்கு மேல நின்னா மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஆயிருக்கும்னு நாங்க விலகி நம்பாருங்க, அந்த சேவை ரெண்டு இங்கு இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அர்ச்சகர் சொல்லிட்டாராம், கண்ணு காட்டிட்டாரு, வாய் பேசலாங்க அந்த கல்யாணத்துல. நான் ஒரு 5-6 நிமிடங்கள் இருந்து பெருமானை கீழே இருந்து முடிவெடுத்தாக பார்த்து அந்த பாசரங்களை எல்லாம் நினைந்து வழிபாடு செய்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏனென்றால் அவனுடைய அருள் இருக்குமானா அது கிடைக்கும். உள்ளே போவதற்கே நமக்கு முடியாது, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் சொன்னாரு, நீங்க தக்கவாறு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். நல்ல சொல். அது மாதிரி போகிற போது ஒரு நல்லவருடைய முன்னிலையிலே நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆனாலே என்னென்ன செயல்களை எப்படி இறைவன் இயக்குகிறான் என்பதை நாம் பார்க்கிற போது அதெல்லாம் இறைவனுடைய அந்த உணர்வுமயமான அருளிப்பாடு என்று கருத வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் எல்லாம் திருவருள் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த புராணங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சாமி அங்க அழைத்துக் கொண்டு போனார். அப்ப அவர் சொன்னாங்க, கடவுள் சொக்கலிங்க பெருமான் கோயிலுக்குள்ளே இருக்கிறாரு, எங்களை வரவேற்க வந்திருக்கீங்களே நீங்க, நீரே எங்களுக்கு அளவில் கோடி துணிவரு வினையடிக்கும் சுந்தர கடவுள், அளவில்லாத வினை கூட்டங்களினாலே நாங்கள் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் எத்தனையோ துன்பங்கள் பட்டு நீங்க இப்ப வந்து எங்களை அழைச்சி கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க பாருங்க. இப்ப ஒரு சமசுந்தர கடவுள் எங்க கோயிலுக்குள்ள இல்ல, அழைக்கிற உங்களை தவிர எங்களுக்கு கடவுள் வேறு யாரும் கிடையாது பாருங்க. நின்றாலும் கிடந்தாலும் வெந்தாலும் துவிந்தாலும் விழித்தாலும் விவித்தாலும் உண்டாத உணர்வு இருக்குமானால் எங்கெங்கு காணினும் சக்தியடான்னு பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாம் சிவமையாக தெரியும். அந்த புலவர்கள் அப்படி மிக அற்புதமாக இதிலே வந்து வரவேற்ற இறைவனையே கடவுள், அது உண்மை. அந்த உண்மை அவர்கள் வாக்கிலே வெளியாக வருகிறது. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்வது போல புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. அவர் அழைத்துக் கொண்டு போய் உள்ளே பெருமானை வழிபட செய்து அங்கே அரசனுடைய அவைக்கு போக செய்கிறார். மதுரைக்கு புலவர்கள் வந்தவுடனே வரவேற்கிறார் யாருன்னா பெருமான் சோமசுந்தர கடவுள். எங்கேயாவது தண்ணீர் இல்லாத தலைவன் மற்றவர்களை வரவேற்க வருவானா? தமிழின் தலைவனாக இருக்கிறதுனால தமிழ் புலவர்கள் வந்தவுடனே தானே போய் வரவேற்கிறானே, இதை விட என்ன வேணும் எனக்கு? அப்புறம் தங்க ஏறதுன்னு அப்புறம் இருக்கட்டும், வரவேற்பு கொடுக்கிறானே இந்த மதுரை பெருமான். நல்ல தமிழ் புலவர்களை எல்லாம் வரவேற்றிருக்கிறான். இந்த மதுரைக்கு எத்தனை எத்தனை தமிழ் புலவர்கள் வர வேண்டுமோ அத்தனையும் வரவேற்க, அன்று தொடங்கி இன்று வரைக்கும் வரவேற்கிறதுக்கு தக்கவர்களை எல்லாம் வைத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறான். படிச்சா தான் தெரியும், நல்ல நூல்களை படிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள், எப்படி இப்படிப்பட்ட சங்கங்களை எல்லாம் இங்க வரவேற்று அமைத்து தமிழ் புலவர்களை இன்றைக்கும் கூட இந்த மதுரையிலே நிறைந்த அவைக்களமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். சென்னையில இருக்கிற மாதிரி பிரபலம் இல்லாட்டி போனாலும், மற்ற ஊரில் இருக்கிற பிரபலம் இல்லாட்டி போனாலும், நல்ல சிறந்த ஆய்வும் தோய்வும் கேள்விச்சல்வனுடைய பெரியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் மதுரையில். வெளிப்படுத்திக்கிறது கிடையாது, அதெல்லாம் பெருமானுடைய அருளிப்பாடு. மன்னவனுடைய அவைக்கு போனா மன்னன் வரவேற்கான், அவர்களை எல்லாம் விசாரித்தான், அவருடைய அறிவு நலம் கண்டு அவர்களுக்கு ஒரு தங்கம் அமைத்து கொடுத்தான். அந்த தங்கம் இன்றைக்கும் மதுரை கோவிலுடைய வடமேற்கு பகுதியில விளங்குகிறது. சங்கத்தார் கோவில் என்று பேர். தன்னுடைய கோயிலுக்குள்ளேயே சங்கத்தார் கோயில் அமைக்கணும்னு கடவுள் நினைச்சான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு சங்கத்தாருக்கு செய்திருக்கான், புலவர்களுக்கு செய்திருக்கிறான் எழுதி பார்க்கிறோம். அங்கே சுந்தர கடவுள் நீர்தான் என்று சொன்ன அவர்களை வழிபட செய்து மறைந்துட்டான். அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வரவேற்கணும் வரவேற்றாச்சு, தன்னை காட்டவனும் காட்டினான். இனி அவயத்துக்கு போய் அவருடைய அறிவு நிலைகளை காட்டி அதனாலே பெருமை உடையவனாக ஒரு தங்குவதற்குரிய தங்க மண்டபம் அமைத்தார்கள், கழகம் நிறுவினார்கள். அந்த கழகத்தில் அமர்ந்து வங்கியசேகரனுடைய பாராட்டுகளை எல்லாம் பெற்று மிகுந்தான செல்வ நிலைகளை எல்லாம் விட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இருக்கிற புலவர் வருஷமா இருப்பாங்களா, அவர்களெல்லாம் வாருக்கு வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னையா இந்த ஊரியா உனக்கு என்ன தெரியும் என்ன நூல் வரும். இந்த புலவர்கள் சும்மா இருக்க விட முடியாது. பெரும் புலவர்கள் எல்லாம் வாருக்கு வரலன்னா அவங்க புலவர்கள் இல்ல. அந்த வாருக்கு வந்தாதான் ஆட்ட வாழும். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய சமஸ்கிருத வித்வான் அவைக்கு வந்தார். எல்லாரும் அவரை கண்டு அஞ்சினார்கள். அவர் நூல் கட்டிட்டு வந்த மூட்டை இருக்கு பாருங்க, அதை பார்த்தே பயந்து போட்டாங்க. தென்னாலிராமன் கேட்டார், ராயர் யோ இந்த ஆளை எப்படி நீயா சரி கட்டதுன்னு, நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னா, புலவர் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டை கட்டி கொண்டு வந்து வச்சான். அவன் சொன்னா அந்த நூல் வருமா இந்த நூல் வருமான்னு வாயோயாம கேட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில எனக்கு ஒரு நூலும் வராதுன்னு வச்சுக்கோ, இப்ப நான் கொண்டு வந்திருக்க நூல் உனக்கு வருமானு கேட்டாங்க. இந்த மூட்டையை பார்த்து இது என்ன என்ன இதுக்கு என்ன நூலுக்கு பேர் என்ன, திலகாட்ட மகிட பந்தனம். நான் இளம்னா எள்ளு, காட்டம்னா விறகு, மகிடம்னா எருமை, பந்தனம்னா கயில், எள்ளு குச்சியும் எருமை மாடு கட்டுகிற கயிறையும் உள்ளார வச்சுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்றானே. இந்த பேரை கண்டு பயந்து போன ரொம்ப பேரு. திலகாட்ட மகிட பந்தனம்னா பார்த்தான் கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு யோசிச்சு பார்த்தான். படிச்ச நூல்களை பட்டியலிட்டு பார்த்தான், நினைவுக்கு வரல. இப்படி ஒரு பேர் நம்ம கேட்டா இருந்தா தானே வரும். ஓடிப்புட்டான். தாயார் கேட்டார், என்னப்பா பண்ண பொண்ணு மில்லலாம் பிரிஞ்சு பாருங்க. ஆக மதியினால் வெல்லலாம், கூட்ட மதியினால் வெல்லலாம். அந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க புலவர்கள். ஏதாவது உரண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதண்ட இல்லைன்னு சொன்னா புலவர் இல்ல, புலவர்கள் என்று சொன்னா தான் சொற்போர் நிகழ்த்தி கொண்டிருக்கணும். அந்த காலத்துல பட்டி வந்தோம்னா எப்படி இருக்கும், குருவிருப்பாரு நூலை நூல் தலைப்புல நின்றுலாம் பேசுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி வாதம் பிரதிவாதம் என்று இல்லை என்று சொன்னா அவற்றை ஏதுக்கள் கொண்டு எடுத்துக்காட்டு கொண்டு நிலைநிறுத்தவன் சொன்னத, அந்த நிலையிலே புலவர்கள் எல்லாம் வந்து வாடுகிற போது இவங்களோட சொல்ல தாங்க முடியல. அதனால நேர பெருமான இடத்துல போனாங்க. சொக்கனார் அவர் தானே கூப்பிட்டார், வரவேற்றார், புலவரை வந்து வரவேற்றார். உள்ள கொண்டு பெருமான இடத்துல மனிதர்கள் சொன்னா இந்த கவலை தீராது. நேர இறைவனுடைய சன்னிதானத்துல போய் வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார், வந்து வந்து எவரும் எவரும் ஒரு சொல்லப்பட்டார் பரஞ்சோதி. யார் இன்னாரும் தேவையில்லை, யாரா இருந்தாலும் நான் புலவன் சொல்லிட்டு வந்துடுவான், எங்களோட வந்து வாதம் பண்றான். அதனால நாங்க நூல் செய்வதும் நூலை படிப்பதும் சிந்திப்பதும் வந்திப்பதும் இல்ல, இதெல்லாம் வீணா போச்சு. கதா பார்த்தா வாதம் நடந்திருந்தா எந்த வேலையை செய்ய முடியும். வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார், அதனால அவருடைய புலமை தூக்கி அளப்பதா எம்மனோர்க்கு. வந்து வாதம் செய்வருடைய அறிவு நிலைகளை ஆராய்ந்து இது சரியான அறிவுடையவர், இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலாம், இல்லைன்னா நேரம் வீணாகிறது சொல்லி தள்ளிவிடுவான். அதுக்கு அவருடைய அளந்து காட்டுவதற்கு தங்க பலகை ஒன்று தந்தருள் என்று தாழ்ந்தார். பெருமானே ஒரு பலகு கொடுக்கணும், இந்த தொடாக்கோள் மாதிரி நடுநிலையிலிருந்து புலவருடைய அறிவு நலங்களை எல்லாம் இடையிட்டு காட்டி இது தக்கவர் இவர் தகாதவர் என்று கொள்ளுவதற்கும் தள்ளுவதற்கும் உரிய பலகை வந்து வேண்டும் என்று சொன்னார். சாமியா கொடுக்க மாட்டார், வேண்டாதவருக்கே கொடுத்தார். தனக்கு ஒண்ணு வேணும்னு விரும்பாதவருக்கே மழையில நனைஞ்சு பாடுகிற போது அவர் நின்று ஏறி பாடுவதற்கு ஒரு பலகை கொடுத்தார் பானபக்தருக்கு. பாடிய பானர்க்கு அன்று வலியவே பலகை இட்டார், தானா போய் வலிந்து பலகையிட்ட பரமன்கள். பாடிய பாணர்க்கு அன்று வலியவே பலகை தந்து அங்கே இட்ட பெருமான். இங்க பாடிய புலவர் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தமிழ் புலவர்கள் இசை புலவருக்கு போய் வலிய ஒரு பலகை கொடுத்தார். இந்த இயல் புலவர்களாகிய இவர்களுக்கு வேண்டிக் கொண்டால் பலகை கொடுக்காமல் இருப்பாரோ. பாடிய புலவர் வேண்டில் பலகை தந்து அருளார் கொள்வோர், பாடிய புலவராகும்படி ஒரு படிவம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கறதுன்னா அவங்கள மாதிரியே புலவராக வேடம் அணிந்து கொண்டு பாடிய புலவர்கான அந்த வேண்டி பாடிய புலவர்கள் எல்லாம் காணும்படியாக ஒரு பலகை கொண்டு தோன்றினார். பலகையோடும் தோன்றினார். பெருங்கைய வீங்கிட்டு வரல, ஒரு பலகையை கொண்டு வந்து கொடுத்தார். கிருஷ்ணாயிர அறிவிக்கலாம் பொருத்தமா இருக்க, இது உணர்வுமயமான நூல். தோய் உண்டு எல்லாம் சிவனனை கண்டு நிற்கிற பெருமக்களாலே ஆராதிக்கப்படுகிற அருந்தமிழ் நூல். அதனால்தான் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருவிளையாடல் புராணத்துல கயிறு சாத்தி பார்ப்பது. பெரிய புராணத்துல கயிறு சாத்தி பார்க்க மாட்டாங்க சில பேர். ஆனா பெரும்பாலான வழக்கம் தமிழ்நாட்டில எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய உத்தரவு வேண்டும் என்பார்கள். திருவிளையாடல் புராணத்தை முறையாக நாடோறும் பாராயணம் செய்கிற பழக்கம் இருந்தது. அந்த திருவிளையாடல் புராணத்துல கயிறு சாத்தி பார்த்து அது காட்டுகிற முடிவு வழியாக நடக்கிற நடைமுறை இருந்திருக்கிறது. ஏன்னா அது பக்தி நூல். பரமனுடைய எந்த பக்கத்திலையும் பரமனுடைய திருவிளையாடல் அன்றி வேறொன்று அந்த சிந்தனைக்கு இடம் இல்லை. இறைவன் இப்படி செய்வானா செய்ய மாட்டானாங்கிற பேச்ச கிடையாது. நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் மற்ற நூல்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். திருவிளையாடல் புராணத்துல மட்டும் இது நடக்குமா நடக்காதா என்ற ஆய்வு எல்லாம் கிடையாது. ஆய்ந்து கண்ட ஒரு முடிவு. அன்பர் ஆய்ந்து கண்ட வெளியிலே ஆடுகிற ஆயும் முன்பொருளாகி ஐயர் வெளியே ஆடுகின்றார். ரொம்ப நுட்பமான பொருள் உள்ளத்துக்குள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை நன்றாக உணர்ந்தவர்கள் கண்டு கண்டு பிறருக்கு காட்டி இருக்கிறார்கள். இப்ப விஞ்ஞானிகள் கண்ட முடிவுகளை நீங்க எப்படி கண்டீங்க? சரியா தப்பானதான் பார்க்கல. அவங்க கண்டு முடிவுகளாக ஆக்கி ஒரு கருவிகளாக ஆக்கி கொடுத்தா அதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு யாரோ ஒரு விஞ்ஞானி இந்த ஒலிபெருக்கியை கண்டுபிடிச்சிருக்கிற தத்துவத்தை அதை தொழில் நிலையில ஆக்கி இப்ப மைக்கா வச்சிருக்காங்க. நாம் இதை அனுபவிக்கிறோம். யாரோ ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சார், மின்சார தத்துவத்தை கண்டுபிடிச்சார். அந்த மின்சார குழுவியாக குழல் விளக்காக இப்படி ஓடுகிற விசிறிகளாக இப்படி பல்வேறு வகையான கருவிகளாக ஆக்கி கொடுக்கிற போது அது ஏன் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. காசு கொடுத்து வாங்கி அனுபவிக்கிறோம். அதுபோல சில பேர் தான் அந்த உள்ளத்துக்குள்ளே பெருமானை நினைந்து நினைந்து நினைந்து தோய்ந்து தோய்ந்து அந்த தோயின் வழியாக அங்கே பரமானந்தத்தை அனுபவிக்கிற அனுபவத்திலே பெருமான் நுட்பமான பொருளாக இருக்கிறான். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே. அவன் யாரு? காக்கும் எம் காவலனே. அது எல்லாருக்கும் முடியுமா? காண்பரிய பேரொழியே ஆற்றிந்த வெள்ளமே அத்தாமிக்கா என்று சொல்லிக்கொண்டே போவார். சிவபுராணத்துக்குள்ள எல்லா திருவார்கள் கருத்து அப்படி அருமையான நூற்பொருளாகி சிந்தைக்குள்ள இருக்கிறவன் வெளியே காணுமாறு எல்லாருக்கும் தூரமாக நடராஜா வந்துட்டோம். இந்த ஒளி தாங்குவதற்கு விளக்காக இருப்பது போலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் இங்கே ஒரு பலகையோடு கொண்டு வந்து கொடுத்து அவர்களை என்ன சொல்லுகிறார்? இந்த பாடிய புலவருக்கு காணும்படியாக தோன்றி பலகை கொடுத்தான். அந்த பலகையை இந்த புலவர்கள் பெற்றுக் கொண்டு போய் அதற்குரிய பூசணைகள் எல்லாம் செய்து எது செய்தாலும் வழிபாட்டோட தான் செய்திருக்கிறாங்க. பூசை வினை முடித்து அந்த நிலையில வணங்கி அந்த தானத்துக்கு வணக்கம், இடத்துக்கு வணக்கம், அதெல்லாம் வாஸ்து பூஜைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம எந்த செயலும் செய்யறது கிடையாது. இடத்துக்கு விராட சொல்வமாய் இருக்கக்கூடிய பெருமானுடைய அருளை நினைந்து வழிபாடு செய்து கீரன் ஏறி நான் நக்கீரன் முதல்ல ஏறினார். இப்ப நக்கீரனுடைய அந்த தமிழ் தலைமை அந்த அன்றைக்கே ஏற்றுக்கொண்டது. அவர் ஏறின உடனே கபிலனோடு பரானும் ஏறினான். தொடர்ந்து கபில பரணர்கள் எல்லாம் ஏறினார்கள். பொய்யானாவி கபிலர் இப்படி முறையாக இருந்து 48 புலவர்களும் ஏறுவதற்கு அது இடம் கொடுத்தது. அடுத்தபடியாக யார் வந்தாலும் தக்கவர் இல்லாத போது அது வளரல. அவ்வளவுதான், ஒரு முளம் வளர்ந்து கற்பனையா சொல்றார். ஒரு முளம் நீளம் ஒரு முளம் சதுரம் உள்ளதாக இருந்து அந்த பலகை வளர்ந்து வளர்ந்து இடம் கொடுத்தது. மனம் இருந்தா இடம் உண்டு. எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் தக்கவர்கள் வந்துட்டா அவங்க வாங்கணும். இவரு உட்கார மாட்டார், அவரு உட்கார மாட்டார், ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் இடுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வார்கள். அப்படித்தானே நடந்து திருக்கோவில்ல ஒருவர் இருந்தாரு படுத்துட்டு இருந்தாரு மழைக்காலத்துல, இன்னொருவர் வந்தாரு ஒருவர் படுக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம். அவர் ரெண்டு பேர் இருந்தாங்க. மூணாவது ஒரு ஆள் வந்தாரு. அங்க என்ன பண்ணிட்டார் சாமி? மூணு பேர் நிக்கலாம். அந்த மனம் இருந்தா எங்க மார்க்கம் உண்டு? மூணு பேர் நிக்கிறாங்க. அதுல நாலாவதா சாமி உள்ளே பூந்த போதுதான் நெருக்கம் ஏற்பட்டது. இந்த நெருக்கம் ஏற்படுகிற போதுதான் விளக்கம் ஏற்படுது. நெருக்கம் இல்லாத நெஞ்சுகள்ல பெருக்கம் இல்லை. அங்க சாமி வந்தார், அங்க ஒளி விளக்கு ஏற்றி அவர்கள் கண்டார்கள், ஒளி விளக்கு ஏற்றி கண்டார்கள். அவர்கள் மூன்று பேர் இல்லைன்னா இந்த வைணவத்துக்கு ஒரு அடிப்படை போட்டவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள். ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கணும். திருவள்ளுவர் வளமாக அவர்கள் வளமாக நமக்கு வந்திருக்கு, அவர்கள் நிலையில நமக்கு அருளிப்பாடு வந்திருக்கிறது. அதுபோல இங்க 48 புலவர்களுக்கும் இடம் கொடுத்தது. அப்போ அவரெல்லாம் உட்கார்ந்து கொண்டார்கள், ஆய்கின்றார்கள். ஆய்கிற போது இந்த பலகை எப்படி விரிந்து கொடுத்தது, கடவுள் கொடுத்தது ஒரு சின்ன பலகை தான், கடவுள் கொடுத்தது ஒரு சின்ன பலகை தான். இது பெரிய நின்று 48 பேர் அமர்வதற்கு, அமர்ந்து ஆய்வு செய்வதற்கு இடம் கொடுத்ததுன்னா அது எப்படிங்கிற பரஞ்சோதி முனிவர் ரொம்ப நுட்பமா செய்தியை சொல்றார். நூல் பேரை குளிக்காமே சொல்றார் பாருங்க. அதான் அந்த முதல் நூல் திருக்குறளை பற்றிய எண்ணம் பரஞ்சோதி முனிவருக்கு. எல்லா நூலும் சிறந்த நூலுக்கெல்லாம் அந்த தன்மை உண்டு, ஆனா திருக்குறளுக்கு சிறப்பா இருக்கு. சொல்லுகிறார், தன் நூலை செய்வோருக்கெல்லாம் அந்த உரை காண்கிறவர்களுக்கெல்லாம் சுருங்கி நின்று, கேப்சூல் மாதிரி சுருங்கி நின்று அகலம் காட்டி போந்தும் நூல் போந்ததே. சுருங்கிய ரெண்டு ஒன்னே முக்கால் அடிக்குள்ள சுருங்கி நின்று எத்தனை எத்தனை வரை திருக்குறள், எத்தனை பேர் அப்பப்பா எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சுருங்கி நின்று தன்னுரை செய்வார்க்கெல்லாம் அகலம் காட்டி, அதனுடைய விரிவுகளை காட்டி போந்தும் நூல். அது மூன்று காலத்துகளையும் தோட்டம் பெற்ற நூல் அது. அதுபோல இந்த தங்க பலகை அறிஞர்களுக்கு இடம் நீண்டு கொடுத்ததாம். அது தக்க இடத்துல திருக்குறளை நினைக்கிறார் பரஞ்சோதி முனிவர். ஆகவே திருக்குறளை நினைக்காமல் ஒரு நூலா திருமலையான பணத்தை தக்க இடத்துல விட்டார். நூல்னு பொதுவையா சொல்லிட்டார். அது சுருங்கின அளவிலே உள்ள நூல் என்று சொன்னா எவரவர்கள் விரிவுரை செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய நூல் என்றார். திருக்குறள் மாதிரி, திருக்குறளுக்கு வந்த உரைகள் மாதிரி நம்ம எந்த நூல் தோணும், சில சில நூலுக்கு 5 வரை 6 வரை வந்திருக்கோம். நூற்றுக்கணக்கான உரை இன்றைக்கு திருக்குறள் ஒரு பாட்டு படித்தவங்க கூட அவன் ஒரு விளக்கம் சொல்றான், 100 பாட்டு படித்தவன் 100 விளக்கம் சொல்றான், பல நூல்களை படித்தவன் இந்த நூலோட ஒப்பிட்டு பார்த்து உரை சொல்றான். அப்படி அகலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுருங்கிய அளவில் இருக்கக்கூடிய நூல் போலே, நூல் விரிந்த பொருளை தருவது போலே இந்த சிறிய பலகை விரிந்து அறிவுடையார்களுக்கு இடம் தந்தது. நூலும் அறிவுடையாருக்கு தான் இடம் தரும், இந்த பலகையும் அறிவுடையாருக்கு இடம் தந்தது. இப்படி அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: உடலானது அந்த பானவாயு போல பிற்பாடு இல்லையே. இதுதான் சொல்லும் பொழுது முதல்ல இது எப்படிப்பட்ட உடல், விந்து வேதித்த வடிவங்களாய திசையும் சர்க்குலமும் வந்துலாவி. கந்தன் ஊருக்கு திருப்புகள்ல பாடுவார், விந்து வேதித்த வடிவங்களாய திசையும் மின் சராசர குலமும் வந்துலாவி, விண்டு போய் விட்ட உடல் சிந்ததான் உற்றறியும் மிஞ்சனி வட்ட வடிவங்களாலே, வந்து நாயிற்கடையின் எந்து ஞான பதவி வந்து தாயிக்கிழமை என்று கூற, மைந்த தாவி புகழ தந்தை தாய் உற்றுருகி வந்து சேயை தொழுவல் சிந்தியாதோ. ரொம்ப அழகா இது எப்பேற்பட்ட உடல் இது, விந்து வேதித்த வடிவங்களாய் எத்திசையும் மின் சராச்சரர் குலமும் வந்துலாவி. சர அச்சர குலமாக இந்த உடலானது தோன்றுகிறது, அதாவது அசைகின்ற அசையாத பொருள்களாக இந்த உடல் தோன்றுகின்றது. இந்த உடல் கண்டிப்பாக நான் இல்லை, இந்த உடல் இல்லைன்னா உடலுக்குள்ள ஒரு பிராணவாயு ஓடுகின்ற வரைதான் இந்த உடலை என்ன செய்கின்றோம், அது அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இல்லைன்னா நான் பேச முடியாது, பிராணவாயு பொறுப்பாட்ட பிற்பாடு நான் இங்கிருந்து பேச போகிறேன். முருகன் அதை பற்றி பேசுறதுக்கு பிராணவாயு உள்ள இருக்கணும். இப்ப பிராணவாயுன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ பேர் நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, அடுத்தது இந்த உடல் இதுக்கு மரியாதை இருக்கு, இதை வைத்தியநாதன் சொல்லணும், அவன் அவள் அதுன்னு அது இல்லாம அவர் அவன் அவள் அது அது சொல்லும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ள பிராணவாயு இருக்கணும். பிராணவாயு இல்லைன்னா அது அதாயிடும், அது சாம்பல் ஆயிடும், கிடையாது. இப்ப பிராணவாயு நானா அப்படின்னா இன்னொரு யோசிச்சு பாருங்க, இப்போ இறந்த உடலாகவே இருக்கலாம், பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நாம சுவாசிக்கிறோம், நன்றாக இழுக்கிறோம், இந்த பிராணவாயு சேர்ந்துதானே போகிறது, பிராணவாயு அதுல எல்லா இடத்துலயும் இருக்கிறதே இல்லையா. அப்போ பிராணவாயு எல்லா இடத்திலேயும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கணும், எது இந்த புலத்துக்கு உள்ளேயும் இந்த பிராணவாயு இருக்கணும், சரிங்களா. இறந்து விட்ட பிறகு பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இவரானே அதை பிரயோஜனப்படுத்த முடியல. இப்ப பிராணவாயு போயிட்டா உடல் பிணமாகிறது, அவர் அது ஆகிறார், ஆனா பிராணவாயு எல்லா இடத்துலையும் இருக்கிறதே, அந்த பிராணவாயு இருக்கின்ற காரணத்தினாலேயே அது அவராக மாற முடிகிறதா, முடியல. சோ இந்த பிராணவாயு மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க முடியாது, ஏன்னா பிராணவாயு எல்லா இடத்துலயும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பிராணவாயு இருக்கிறது, ஆனா பிராணவாயு இருக்கிறதுங்கிற காரணத்தினாலேயே ஒரு பிணமானது ஒருவராக மாற முடிவதில்லை. ஆக பேரும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல, விந்து வேதித்த வடிவங்களா இருக்கக்கூடிய இதுவும் நான் அல்ல, அதற்கு உள்ளே ஓடாடி கொண்டிருந்த பிராணவாயுவும் நான் அல்ல. அப்படின்னா எடுத்ததுன்னா இந்த பிராணவாயுதான் நானா, பேர் தான் நானா, உடல் தான் நானா என்று ஏதோ ஒன்று யோசிக்கிறது இல்லையா, ஒன்றை பற்றிய நினைவு வருகிறது இல்லையா, அந்த நினைவு நானா இருக்குமா, அது அந்த நினைவு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா, அந்த நினைவு நானா, அதாவது மனம், மனம் என்கின்ற ஒன்று தன்மை இருக்கிறது, இந்த மனம் தான் சேருகிறது என்று ரொம்ப அழகாக சிவபுரம் என்று சொல்லக்கூடிய திருப்புகளில் சொல்வார், மனம் என்னும் பொருள் வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டதிலே பதிமூணு வகையாலே வருசுகம் துக துயராசையிலே உழல் மதியை வென்று பராபர ஞான நல் வழி பெறும்படி நாயடியேனை நின் அருள்தாராய். இந்த கந்தபுராணத்தில் இருக்கிற கருத்துக்களுக்கு அப்படியே ரொம்ப எளிமையா திருப்புகளில் இவர் சொல்வார், மனம் என்னும் பொருள் வான் அரைக்கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூழு வகையாலே. இந்த மனமானது ஒரு உடலை பஞ்சபூதங்களோடு சேர்ந்து, மனம் என்னும் பொருள் வான் ஆகாசம் அரைக்கால் சப்தம் எழுப்பக்கூடிய காற்று கனல் தீ புனல் தண்ணீர் புனலுடன் புவி கூடியதோர் உடல், இந்த உடலானது பஞ்சபூதங்களினுடைய வடிவு, எல்லாருக்கும் தெரியும் நம்ம பஞ்சபூதங்களோட இருக்கக்கூடியது. நான் ரொம்ப விரிவஞ்சி நான் சொல்லவில்லை, எவ்வளவுதான், ரத்தம் என்கின்ற நீர் இருக்கிறது, நம்ம உடலுக்குள்ளேயே நீர் இருக்கிறது, இந்த உடலானது மண்ணாலே ஆக்கப்பட்டது, காற்று உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜடராக்னியாக அக்னி இருக்கிறது, அங்கெங்கே ஆகாசமாக வெளி இடங்கள் இருக்கின்றன, பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் மனத்தோடு சேர்ந்து வந்து உடலாக வடிவெடுக்கிறதுன்னு இந்த திருப்புகள் சொல்லுவார் முதல் பகுதி. அடுத்த பகுதிக்கு அடுத்தது போறோம். மனம் எனும் பொருள் ஒரு பொருள், இந்த மனம் என்பது ஒரு பொருள். இப்ப நம்ம பார்த்தது என்ன, பேர் கிடையாது, இந்த உடல் கிடையாது, ஆனா இந்த உடலானது பிராணவாயுவோடு இருக்கும் பொழுதுதான் ஒருவராகிறது. இப்போ அந்த பிராணவாயு போய்விட்டது, ஆனால் இந்த உடல் வருவதற்கே பிராணவாயு வருவதற்கே போயிட்டு வா பிடிச்சு இழுப்பதற்காக உள்ளே செல்லக்கூடிய உஸ்வாச நிஸ்வாசங்களை இழுத்து நிறுத்துவதற்காக ஒரு பொருள் இருக்க வேண்டும். இப்போ நான் சுவாசிக்கிறேன்னா இந்த சுவாசத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன், உள்ள இழுக்கிறேன் வெளியில தள்ளுகிறேன்னா ஏதோ ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். அது என்ன பொருள்? மனம் எனும் பொருள். இது என்ன செய்கிறது? வான் அரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டு, மனம் என்பது உடல் என்கின்ற வடிவு கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். 13 வகையாலே வரட்டும், இப்படிப்பட்ட வகையாலே வருகிறது என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். இப்ப மனம் நானா இல்லையே? மனமாவும் இருக்க முடியாது. ஏன் மனமா இருக்க முடியாது? நான் எப்ப பார்த்தாலும் என்ன மனசு இருக்கா? தூங்குகிறேன். மனசு எங்க போச்சு? அப்போ மனசு எங்கே போச்சு? இந்த உடலே இல்லை. அப்ப மனசு எங்கே இருக்கிறது? இந்த உடல் இல்லாத பொழுது மனது உடலோடு சேருகிறது. இப்போ உடல் இல்லாத பொழுது மனது எங்கே இருக்கும்? அப்ப அடுத்தது ஏதோ ஒன்று இருக்கிறது. என்ன? மதி கூடியது. எது? புத்திங்கிற ஒன்று இருக்கிறது. மனத்தை விட அடுத்த விஷயமாக இன்னொன்று இருக்கிறது. அதாவது பிரித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஒன்று இருக்கிறது. வடிவு கொண்டு அதிலே 13 வகையாலே வருசு கந்துகர அசையிலே உழல் மதியை வென்று பராபர ஞான நல்வழிபடும். அடுத்தது ஒன்று இருக்கிறது. என்ன? இந்த புத்தியாக ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் ஆராய்ந்து பாசி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்னா இது கேட்பதற்கும் பேசுவதற்குமாக ஒரு புத்தி இருக்கிறது இல்லையா? அந்த புத்தியா நான் இல்லையே? அதுவும் இருக்க முடியாது. ஏன்? நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? என் மனசே சரியில்லை சார். ஏன்? 2 சாப்பிட வேண்டியிருந்து ஒரே ஒரு ஸ்வீட் தான் சாப்பிட்டேன். யார் ரொம்ப பேருக்கு இது ஒரு ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அவனுக்கு புத்தியே இல்லை சார். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு புத்தியே இல்லை. என் புத்தியே செருப்பால் அடிச்சுக்கணும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எப்படி அடிச்சுக்கிறதுன்னு தெரியலையா? தலையில தான் அடிச்சுக்க முடியும். புத்தியே செருப்பால எங்க? புத்தி ஏதாவது தனியா இருக்குதா? இந்த தலை கையை காலுன்னு நம்ம பல இடத்துல பேசுவோம். பேசும்போது அது அறிவில்லாமல் பேசுவோம். அது விடுங்க, அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி என்று சொல்லுகிறோம். இது உதாரணம் பார்க்கலாமா? என்னுடைய தலை, என்னுடைய கை, என்னுடைய பேப்பர், என்னுடைய புத்தகம், என்னுடைய வேட்டி, என்னுடைய சட்டை. இப்ப பாருங்க, சட்டை நானா, வேட்டி நானா, புத்தகம் நானா? கிடையாது. அது என்னுடையது, அது வேறு பொருள், நான் வேறு பொருள். ஆக வேட்டி நான் இல்லை, சட்டை நான் இல்ல. இப்போ சட்டை நான் இல்லேன் அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொல்றேன்? என்னுடைய சட்டைன்னு சொல்றேன். இப்ப என்னுடைய சட்டைன்னு சொல்ற மாதிரி தான் என்னுடைய பேர், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி. இந்த அஞ்சுமே நம்ம என்ன சொல்றோம்? என்னுடையதுன்னு சொல்லுகிறோம். நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, என் உயிர் போன கூடு விட்டு ஆவிதான் இங்கு ஆவிதான் போயின பின் பாவிகால் யாரே அனுபவிப்பார் பாவிகால் எந்த பணம் என்று அவையார் சொல்லுவார். இப்ப என் உயிர் போயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்போம். இப்போ என் பேர், என் பேரையே கெடுக்கிறதுக்கு பிள்ளைகளை எனக்கு வந்து என் பேரை கெடுக்கிறது தான் வந்து இருக்குது. என் பேரை ஏண்டா கெடுக்கிறேன்னு சொல்றோம். இப்ப பேருங்கிறது வேற, என் உடம்பு வலி சார் அப்படின்னு சொல்றோம். என் உடம்புங்கிறது வேற, என் உயிர் போயிட்ட பிற்பாடு நான் என்ன பண்ண போறேன்? உயிருங்கிறது வேற, என் மனசே சரியில்லை, மனசுங்கிறது வேற, எனக்கு புத்தியே இல்லை, என் புத்தி குழம்பி போயிடுச்சு, என்னென்னமோ பேசுறோம், அவருக்கு புத்தி இல்லை, இப்படி எல்லாம் சொல்றோம். இப்போ இந்த அஞ்சுமே நான் கிடையாது. யோசிச்சு பாருங்க, பேர் நான் இல்லை, உடல் நான் இல்லை, பிராணம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தியும் நான் இல்லை. அப்படின்னா நான் யார்? அடுத்தது வரும். அப்படின்னா நான் யார்? நான் யார் என்று சொல்லதான் இங்க முக்கியமானது இருக்கும். அப்ப நான் யார் என்று சொல்லும் பொழுது இதை சொல்லுகின்றார் ஆறுயிர் தொகை. இது யாரு? ஆன்றதோர் தொல்பதி ஆறுயிர் தொகை. இந்த இடத்துல கச்சியப்பர் அதை பாடுகிறார். இது யார் என்று கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப விரிவெஞ்சி நான் இதெல்லாம் சுருக்கமாக இதெல்லாம் ரொம்ப உதாரணத்தோட நிதானமா சொல்லிக்கொண்டு செல்ல நேரமில்லாத காரணத்தினாலே செல்லுகிறேன், சுருக்கமாக சொல்லி கொண்டு செல்லுகிறேன். இப்ப நான்கிறது யாரு? இப்ப அஞ்சுமே கிடையாது, அதை தவிர இன்னொரு பொருள் இருக்க வேண்டுமா? இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் யார் என்று கேட்டால் ஆர் உயிர் தொகை. இங்க உயிர் என்று சொல்லக்கூடியது பிராணவாயு கிடையாது. இங்க உயிர் என்று சொல்லக்கூடியது ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், ஆறுயிர் தொகை, கூட்டமான உயிர்கள், ஆத்மாக்கள், ஆத்ம கூட்டங்கள், ஜீவாத்ம கூட்டங்கள். ஆக இப்ப முருகன்கிற நீங்களோ, சுப்பிரமணியன்கிற நீங்களோ, சங்கரன்கிற நீங்களோ, கணேசன்கிற நீங்களோ, வைத்தியநாதன்கிற நானோ, நாம் இந்த
1: பெயர் கிடையாது, பெயர்கள் கிடையாது, சரிங்களா? இந்த பெயர்கள் நாம் கிடையாது, இந்த உடல்கள் கிடையாது, இந்த உயிர் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, நாம் இதை தாண்டியவர்களாக இருக்கிறோம். அதை சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, இதை ஜீவாத்மா, ஜீவன் என்று சொல்லுகின்றன. ஜீவன், இவன் ஆத்மா, இவன் சின்ன ஆத்மா, ஜீவாத்மா, அவன் பரமாத்மா, பரம்பொருள், பெரிய பொருள், இவன் ஜீவாத்மா என்று சொல்லுகின்றன. இவன் எப்பேற்பட்டவன், இவன் அணுமாத்திரமாக சின்னதாக இருக்கக்கூடியவன், இப்படிலாம் சொல்லுகின்றன. சரி, இப்ப ஒரு பொருள் நம்ம வைத்திருக்கலாம், இதெல்லாம் நான் இல்லை, நான் இல்லைன்னு. இது வருணனுடைய புத்திரர் பிருகு வாருணின்னு சொல்லி அவர் வந்து, இதுக்கு ஒரு உபனிஷத்து உண்டு, அவர் நூறு வருஷம் தபஸ் பண்ணாராம். அவரிடத்துல போய் எது சத்தியம்னு அப்பாவிடத்துல போய் கேட்கிறார். கேட்கும் பொழுது நீங்க தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு முதல்ல அவர் என்ன பண்ற, அன்னத்தினாலே வளரக்கூடிய அன்னமயமான இதுதான் உடம்பு தான் உண்மை சத்தியம் அப்படின்னு நினைக்கிறார். கிடையாதுங்கிறார் அப்பா. திருப்பி போய் 100 வருஷம் தபஸ் பண்றார். இல்லை, அடுத்தது வந்து பிராணமயமாக இருக்கக்கூடிய பிராணம் தான் சத்தியம், அதுதான் நான், கிடையாது போன்றார். அடுத்த 100 வருஷம் தபஸ் பண்றார். இல்ல, மனோமயமாக இருக்கக்கூடிய மனம் தான் நான்றார். இல்லே போன்றார். அடுத்தது புத்திமயமாக, அதை விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய புத்தி தான் நான்றார், கிடையாது போன்றார். அடுத்ததுதான் வரவே இல்லையா அப்பா, அப்பாட்ட வரவே இல்லை புள்ளை. இவர் அப்பா புள்ளைய தேடின் போறார். என்னாச்சுன்னா, ஆனந்தமய கோஷமாக இருக்கப்பட்ட ஆத்மா ஜீவாத்மா நான் சொல்லுகிறார். இது உபனிஷத்துல வரக்கூடிய கதை. என்ன கருத்து, யார் ஜீவாத்மா என்றும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்போ பிராணமயம், அத அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், இந்த நாளும் நான் கிடையாது, அதைத்தான் நம்ம பார்த்தோம். அத அன்னமயமாக இருக்கப்பட்ட உடல், அதுக்கு இருக்கக்கூடிய பெயர், பெயரும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல, சரிங்களா? அடுத்தது பிராணமய கோஷம் என்று சொல்லுகிறார், அந்த பிராணம் நான் அல்ல. மனோமய கோஷம் என்று சொல்லும்படியாக, மனோமயமாக இருக்கக்கூடியது மனசும் நான் அல்ல. விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய புத்தியும் நான் அல்ல. ஆனந்தமாக இருக்கப்படக்கூடிய ஆத்மா, அந்த சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருளாலே படைக்கப்பட்ட ஜீவாத்மா நான். சரி, இந்த ஜீவாத்மா நான் சொன்னா இது உடனே அடுத்த கேள்வி வரும். இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இது ஏன் ஜீவாத்மா இப்படி இருக்கு? ஒண்ணு, ஜீவாத்மா இருக்குன்னா ஜீவாத்மா வேறையா? இப்ப நான் தான் இங்க இருக்கிறேன்னா அப்படின்னா எல்லாருமே ஒன்னா, ஒண்ணுதான் நம்ம இருக்கிறோமா? இப்போ நீங்களும் ஜீவாத்மா, நானும் ஜீவாத்மா, அவங்களும் ஜீவாத்மா, எல்லாரும் ஜீவாத்மா, அப்படின்னா எத்தனை ஜீவாத்மா இருக்கு? ஜீவாத்மாவை தவிர வேற ஏதாவது இருக்குதா? சரி, ஜீவாத்மா இங்க இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இத்தனை கேள்வி வருமா இல்லையா? இப்ப நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், இந்த உலகத்துல நான் இருக்கிறேன்னா, சரி நான் தான் ஜீவாத்மா, வைத்தியநாதன்லாம் இல்லை, விடுங்க, வைத்தியநாதன் கிடையாது, இப்படிப்பட்ட உருவம் கிடையாது, நான் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டா நான் இந்த உலகத்துல ஏன் இருக்கிறேன்? அடுத்த கேள்வி வரும். சரி, உலகத்துல நான் என்ன பண்ணணும்? நான் யார்? என்னுடைய ஸ்வரூபம் அதான், என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய நிலை என்ன, நான் என்னவா, ஏன் வந்தேன்? இப்ப நானே நினைச்சு இங்க பிறந்தனா, எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதா? இப்போ நான் வந்து இந்த உடல்ல நான் வந்து வந்திருக்கிறேன். இப்போ நீங்க ஒரு உடல்ல இருக்கிறீங்க, அவர் ஒரு உடல்ல இருக்கிறார். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் உண்டு, நான் நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே இப்ப ஜீவாத்மா நான் சொல்லிட்டேன். சரி, ஜீவாத்மா ஆயிடுத்து. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இப்ப நீங்க வேற, நான் வேறையா? இப்ப நீங்க ஒரு ஜீவாத்மா, நான் ஒரு ஜீவாத்மாவா? இங்கதான் முக்கியமான ஒரு கருத்து உண்டு, ஆறு தொகை, ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். இதே கட்சியப்பர் அடுத்தது 6வது செய்யுள் இந்த படலத்துல வரும். மூவகை எனும் தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உலப்பில அனாதி உள்ளன. இத சின்னமா நம்ம ஒரு விளக்க சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். கண்டிப்பா ஒரு ஜீவாத்மா கிடையாது, சைவ சித்தாந்தத்து பிரகாரம் ஒரு ஜீவாத்மா கிடையாது. அத்வைதம் சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒரு பொருள், அந்த பொருள் தான் பரமாத்மாவாக, ஜீவாத்மாவாக, இந்த உலகமாக, எல்லாமாக இருக்கிறது என்று சொல்லப்படும். ஆனா சைவ சித்தாந்தம் அதை ஒப்புக்கொள்வது கிடையாது, அதை ஒப்புக்கொள்வதில்லை. அதாவது ஏகாண்மவாதம் என்று சொல்லக்கூடிய அத்வைதத்தை சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வதில்லை. இங்க சைவ சித்தாந்தத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஆவிகள் உலப்பில, ஆவிகள்னா பேபி சாசன் நினைச்சுக்க வேண்டாம், இங்க ஆவிகள்னு சொல்லக்கூடியது ஆத்மான்னு பேரு. ஆத்மான்னு நாம சொல்றது இல்லையா, அவர் ஆத்மரூபமாக அப்படியே பிரேத்த ரூபன் ஆத்மரூபமா ஆவி ஆவியே பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு ஆவியும் இல்லை, நீராவி இந்த ஆவிதான். இந்த ஆவி என்னன்னா நம்ம ஆத்மா. ஆவிகள் உலப்பில ஏராளமான எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியவை. காரணம் என்ன? இப்போ நான் ஒரு இந்த வடிவத்திலே இருக்கிறேன், நீங்க ஒரு வடிவத்திலே இருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்திலே இருக்கிறோம். இப்ப நாய், கோழி, குருவி, மரம், செடி, கொடி எல்லாமே ஆத்மாக்கள், எல்லாமே ஆத்மாக்கள். புல்லாக்கி புடாய் புழுவமா புழுவாக்கி பல் மிருகமாக்கி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கடங்களாய் மல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் என்று சொல்லுகின்றாரே. இப்போ அதத்தான் முதல்ல இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம், விந்து வேதித்த வடிவங்களாய் எத்திசையும் மின் சராச்சரர் குலமும் வந்துலாவி. சர அச்சர, சரன்னா நடக்கக்கூடியது, அதாவது அசையக்கூடியது, அச்சரம்னா அசையாதது. இப்போ அசையக்கூடிய அசையாத பொருள்களாக எல்லாமே இருக்கிறது, இந்த உடல் கொண்டு இருக்கிறதே. இந்த உடல் எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது, ஒரு பதம் இருபதும் அறுபதும் உடன் அரு உணர்வுற இருபதம் உடனாடி உருகிட முழுமதி தழல் என ஒளிதிகள் வெளியோடு ஒளிபெற விரவாதே என்று சொல்லும்படியாக இந்த 36-64 தத்துவங்களை எல்லாம் கொண்டிருப்பதாக இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் ஜீவாத்மான சொல்லிட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறோம். ஒருத்தர் கருப்பா இருக்கிறார், ஒருத்தர் செவப்பா இருக்கிறார், ஒருத்தர் குட்டையா இருக்கிறார், ஒருத்தர் நெட்டையா இருக்கிறார், ஒருத்தருக்கு பேச தெரிகிறது, ஒருத்தருக்கு பேச தெரியல, ஒருத்தர் பணக்காரனார்த்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் ஏழையா இருக்கிறார், இன்னொருத்தர் குண்டா இருக்கிறார், ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறார். இப்போ எல்லாம் ஜீவாத்மா, ஏன் இத்தனை பேதங்கள் இருக்கிற ஜீவாத்மாக்களிடத்துல ஜீவா எல்லாமே ஜீவாத்மான்னு சொல்லிட்டா ஏன் ஒன்று நாயாக இருக்கிறது, ஒன்று நரியாக இருக்கிறது, ஒன்று கோழியாக இருக்கிறது, ஒன்று பூனையாக இருக்கிறது, மனிதராக இருக்கிறது, மனிதர்களையும் பலவிதமான வடிவங்களாக இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறோம்? இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல பொழுது ஏன் இத்தனை வடிவங்களா எல்லாம் ஒரே மாதிரி, இந்த இந்திரன் படத்துல வர்ற மாதிரி குளோனிங் பண்ண மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி அப்படி அச்சு போட்ட மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுன்னா இல்லையே. இப்ப ஜீவாத்மாக்கள் பல, இப்ப ஜீவாத்மாக்கள் பல என்று சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார், ஆவிகள் உலப்பில ஏராளமான இருக்கின்றன. அடுத்தது எப்ப வந்தோம் எப்ப போறோம், நம்முடைய தன்மை என்ன? அநாதி உள்ளன. சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்துல இந்த ஜீவாத்மாக்கள் என்றைக்குமே இருக்கின்றன. நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தது, நாளைக்கு இல்லைங்கிற கதை கிடையாது, என்றைக்குமே இருக்கின்றன. இது எதுனால இப்படி வருகிறது? நான் ஏன் இந்த உடல் கொண்டிருக்கிறேன்? எந்த உடல் அங்கம் படுபடி என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அப்படி நான் எந்த உடல் கொண்டிருக்கிறேனே, நான் எதற்காக இப்படி வந்தேன்? இந்த உடல் எதற்காக ஏற்பட்டது? நான் ஏன் இந்த உடலிலே இருக்கிறேன்? வல்லசுரராகி முனிவராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறதே, இந்த பிறப்பு என்னால் ஏற்பட்டதா? இப்ப நான் நினைச்ச பொழுது இல்லை, எனக்கு இந்த பிறப்பு பிடிக்கல, நான் உடனே வந்து பெரிய தேவஸ்வரூபம் இல்ல, நான் அவரை மாதிரி பணக்காரர் கோடீஸ்வரன் ஆகணும், நான் நினைச்சா முடியுதா? முடியல. இப்போ இந்த பிறப்பு ஒருத்தனா இருத்தனாய் பல கோடியதா என்று சொல்லும்படியாக எத்தனையோ கோடிக்கணக்கான பிறப்புகளாக ஏற்படுகிறது, எத்தனையோ கோடிக்கணக்கான வடிவங்களிலே இந்த ஆத்மாக்கள் அனாதியாக பலவிதமான ரூபங்களிலே இந்த ஆத்மாக்கள் இருக்கின்றது. இது ஏன் இப்படி பிறந்தது, இது ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்று சொன்னால், சின்ன சிம்பிள் லாஜிக் ஒண்ணுமே கிடையாது. இந்த சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் லாஜிக், காமன் சென்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம சாதாரணமான அறிவை இதுக்கு பயன்படுத்தினா போதும். என்ன இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சார் நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுகமா இருக்கு, தூக்கம் வருது, நல்லா தூங்கினேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன் சொல்றமா? சார் தெரியாதனமா நெருப்பு இருந்து பார்க்கல, டக்குன்னு திரும்பின கை பட்டுடுது, சுட்டுடுது, எரியுது சார். நான் உதாரணங்களா சும்மா சொல்லிட்டு வரேன், சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லிட்டு வரேன். அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சனா சில்லுன்னு இருந்தது சார். இப்போ இதுக்கு எந்த எதுக்காக நான் வர்றேங்கிறது கண்ணிக்க வேண்டும். நீங்க நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், சுக்கமா தூக்கம் வருது, நல்லா தூங்கினேன், ஃப்ரெஷ் ஆயிட்டேன், நெருப்புல கைய வச்சேன் சுட்டுடுத்து, தண்ணிக்குள்ள கைய வச்சேன் குளுக்குழுன்னு இருந்தது. வேற எங்கேயும் நீங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம். ஒரு செயல் அதனுடைய விளைவு, சாப்பிடுவது செயல், தூக்கம் என்பது விளைவு, நல்ல தூக்கம்ங்கிறது செயல், ஃப்ரெஷ் ஆயிட்டேங்கிறது விளைவு, தீக்குள்ள விரலை வச்சேங்கிறது செயல், சுட்டுப்பட்டு எரியுதேங்கிறது விளைவு, தண்ணிக்குள்ள கைய வச்சேங்கிறது செயல், குளுக்குளோன்னு இருக்கிறது விளைவு, அவ்வளவுதான் சார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறோம், எதுக்காக இத்தனை விதவிதமா இருக்கிறோம், ஏன் இத்தனை விதவிதமா? மற்ற மதங்களுக்கும் நம்முடைய சித்தாந்தத்துக்கும் இந்த வைதீக சமயத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுமா? சத்தியத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லும், அது மட்டும் கிடையாது, இதுதான் சத்தியம். நான் மற்ற மதங்களை குறைத்து சொல்லவில்லை. எப்போ கடவுள் ஒரு இடத்துல இந்த இதுதான் நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிறப்புக்கு மேல மறுபிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. நாம் அப்படி இல்லை. பிறப்புகள் ஏராளமான பிறப்புகள் இருக்கின்றன என்று நம்ம ஒப்புக்கொள்கிறோம். ஜன்ம கோட்டி சதைரபிகி என்று சொல்லுவார் கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது. ஞானம் வர்றதுக்கு ஜன்ம கோட்டி சதைரபிகி என்று 1000 கோடி ஜன்மங்கள் வர வேண்டுமா, அப்பதான் ஞானம்ங்கிற ஒன்னே வரும் அவரிடத்துல என்று அவர் சொல்லுவார். இப்ப அத்தனை கோடி எத்தனையோ 1000 கோடி பிறவிகள் தோன்றிக் கொண்டிருக்கிறது இல்லையா. இந்த பிறவிகளுக்கு காரணம் என்ன? இப்ப இது நம்ம சொன்னதுதான் விடை. சிம்பிளான விஷயம் என்ன? லாஜிக், சிம்பிள் லாஜிக். ஒரு காரியம், ஒரு செயல், அதனுடைய விளைவு. ஒரு செயல் அதனுடைய விளைவு, இது அதனுடைய விளைவு. நம்ம இப்படி சொல்லலாம், x plus 5 is equal to 10 அப்படினு சொல்றானே உடனே என்ன, x is equal to 10 minus 5 is equal to 5 னு சொல்றது இல்லையா? ஒரு கணக்கு, இந்த கணக்கு சொல்றது இல்லையா நம்ம? அதே போல தான் எனக்கு ஒரு சூத்திரம் தெரியும். என்ன? ஒரு காரியம் செய்தால், ஒரு செயல் இருந்தால் அதற்கு ஒரு விளைவு இருக்கும். ஒத்துக்கிறமா? இப்போ இந்த உடல் என்பது விளைவு, இந்த பிறவி என்பது விளைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் இருக்கிறது, லாஜிக் இல்லீங்களா? சாதாரணமான அறிவு இது. அதுதான் அவர் சொல்லுகிறார், தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்து மாயுமே. நான் பிறக்கின்றேன், இறக்கின்றேன், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டதே செயனம் என்று சொல்லும்படியாக பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பிறப்பும் இறப்பும் ஏன் வந்தது? ஒரு விஷயம், இந்த பிறப்பிலேயே இந்த பிறப்பு ஏன் வந்தது? நான் ஏன் ஒரு நாயா பிறந்திருக்க கூடாது, நரியா பிறந்திருக்க கூடாது, ஏன் மனுஷனா பிறந்தேன்? சரி, மனுஷனா பிறந்தவனு ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன்? நான் ஒரு நடுத்தரத்துல இருக்கிறேன், பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. பணக்காரன் பணக்காரன் சொல்லிக்கிறது இல்ல, அடுத்த விஷயம், நான் பணக்காரன் இல்லை, நான் நடுவாந்தரம் தான் சார். அதுக்காக பணக்காரன் பணக்காரன் நினைச்சுக்கோட்டேன், நான் நடுவாந்தரம், சரிங்களா? இப்ப நான் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன்? நான் ஏன் இந்த நிறத்தோடு இருக்கிறேன்? நான் ஏன் இந்த உருவத்தோடு? ஒரு 500 கேஜி இருக்க கூடாதா? நல்லா அப்படிலாம் ஆசைப்படல, கவலைப்படாதீங்க, இருக்கிறதே போதும். 500 கேஜிலாம் ஒரு பெரிய உடல் வேணும்ல நான் நினைச்சுக்கல. ஆனா ஏன் ஒருத்தன் அப்படி இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த உடல்களிலேயே, இந்த பிறப்புகளிலேயே பல விஷயங்கள் இருக்கு. இது விளைவு, இது ரிசல்ட். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செயல் இருந்திருக்கிறது, அந்த செயலைத்தான் சைவ சித்தாந்தத்துல கர்மம் அல்லது வினை என்று சொல்லுகிறோம். அவன் வினை வச்சுட்டான் சார், வினை பிடிச்சவன் சார். அந்த வினையெல்லாம் நான் சொல்லல. வினை என்பது செயல், கர்மா என்பது செயல். இந்த செயல் நற்செயல் தீச்செயல், இதற்கு தகுந்தபடியாக நாம் பிறக்கிறோம். இதை இங்க கச்சியப்பர் சொல்லுகிறார். தீவினை, அதாவது காசியப்பர் சொல்லுகிறார், கச்சியப்பர் சொல்ல காசியவர் சொல்லக்கூடியது, கந்தபுராண காந்தத்துல இருக்கிறதா இங்க எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார். தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்து மாயுமே. தீவினை நல்வினை திறம், நான் நல்ல செயல் தீய செயல் செய்திருக்கிறேன், அதாவது நல்ல கர்மா தீய கர்மா, நல்ல வினை தீய வினை செய்திருக்கிறேன். இதற்கு தகுந்தபடியாக, செயலுக்கு தகுந்தபடியாக, தண்ணீரிலே வைத்தால் குழுகுழு என்று இருப்பதைப் போலவே, நெருப்பிலே கையை வைத்தால் சுடுவதைப் போலவே, நன்றாக சாப்பிட்டால் தூக்கம் வருவதைப் போலவே, ஒரு செயல் அந்த செயலின் காரணத்தினாலே விளைவு. தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் நான் பிறக்கிறேன். எப்படிப்பட்ட பிறப்பு? நான் பாரியடை உதித்திடும், பாறை சூதரு நீரிடை உதித்திடும், நெருப்பில் வாயுவில் சீரிடை விசும்பிடை சேரும், அன்னலை கோரிடை நிலை என உரைக்கப்பாதல் பலதோ. பிறப்புன்னா இந்த பிறப்பு, மனுஷன் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடியது, பாறை சூழ்ந்திருக்கக்கூடியது, நீரிலே இருக்கக்கூடியது, நெருப்பிலே இருக்கக்கூடியது, கிருமிகளாக இந்த காற்றிலே இருக்கக்கூடியது, ஆகாசத்திலே இருக்கக்கூடியது, எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான். நினைச்சுங்க, என்னமோ வைத்தியநாதன் நீங்க உட்காந்துட்டா நான் ஜீவாத்மா, நாய் அந்த நாய் ஜீவாத்மா இல்லையா நினைக்க வேண்டாம், மீன் ஜீவாத்மா இல்லையா நினைச்சுக்க வேண்டாம், புழு ஜீவாத்மா இல்லையா நினைச்சுக்க வேண்டாம், சின்ன கிருமி கீடங்கள் எல்லாம் ஜீவாத்மா இல்லையா நினைச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஜீவாத்மாக்கள். ஒவ்வொரு இடத்துல இது அடுத்தது சொல்லுகிறார், மக்களாம் விலங்குமாம், மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம், புல்லுமாம் அதில் மிக்க தாவரமுமாம், விலங்கல் தானமாம், திக்கலாம் இறைபுரி தேவும் யாவுமாம். ரொம்ப அழக, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. நான் கந்தபுராணத்துல எனக்கு ரொம்ப விஷயம், எனக்கு ஒண்ணும் தமிழ் அறிவெல்லாம் பெரிய ஞானஸ்தல்லாம் கிடையாது, பண்டிதெல்லாம் கிடையாது. இந்த தமிழ் படிக்கும் பொழுது எளிமையாக கச்சியப்பர் சொல்லுகிறார். அதுவும் கந்தபுராணத்துல கச்சியப்பர் தத்துவங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான் பயன்படுத்துவார். சில இடங்கள்ல வேற வேற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். நம்ம டிக்ஷனரி எடுத்து நான் பார்க்கணும், நீ கண்டு பாரு இதுக்கு தமிழுக்கு என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப நீங்க வந்து பாருங்க, யாரு எப்படி இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி பிறக்கின்றன? மக்களாம், மக்களாக ஆகும், விலங்குமாம் விலங்குகளாகவும் இருக்கும். மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம். இதெல்லாம் புரியறதுக்கு என்ன உங்களுக்கு தனியா நிகண்டு வேணுமா என்ன, யாராவது ஒரு பண்டிதர் வேணுமா என்ன, புரிஞ்சு முடியாத பறவையாக இருக்கும். புல்லுமா, புல்லும் ஜீவாத்மா, அதில் மிக்க தாவரமுமாம், விலங்கல் தானமாம்,

0: சிலது கொஞ்ச நாள் கழிச்சு சாகிறது. அதான் இது வேற ஒண்ணும் கிடையாது. பிறந்திடும் முன் செனும், பிறந்த பின்னர் துறந்திடும், சில பகல் இருந்து துஞ்சுமான், கொஞ்ச நாள் இருந்து கொஞ்ச நாள் இருந்து சாகும், சிறந்திடு காலையில் தேயும், முப்பினில் இறந்திடும், நல்ல வயசான பிறகு சாகும். சில பேர் வந்து சின்ன வயசுலயே பிறந்தவுடனே செத்து போயிடுது, பறக்கும் போதே செத்து போயிடுது, பிறந்தவுடனே செத்து போயிடுது, கொஞ்ச நாள் இருந்து சாகிறது, நடுவயத்துல சாகிறது, நல்லா மூப்பு வந்த பிறகு சாகிறது. இப்போ இந்த ஜீவாத்மாக்கள் வந்து புல்லாக, பூடாக, புழுவாக, தாவரமாக, ஜங்கமமாக, விலங்குகளாக, பறவையாக, மனிதராக, தேவராக எல்லாமாக இருக்கிறது. இப்படி இவர்கள் பிறந்து மாய்வதற்கு எது காரணம்? தீவினை நல்வினை திறம், அதாவது நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் காரணம். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடுத்த கருத்து. இப்போ அவர் சொல்லி இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் இப்ப ஒன்றை பார்த்தோம். என்ன? உறுதியது ஒன்றினை உணர்த்துகின்றனன் அரைக்கழல் மைந்தர்கள், அரிய மாதவ நெரிசனில் மூவிதும் நிற்று அன்னதன் முறைதனை வாய்மையான் மொழிவன் கண்ணினோ, சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன. இதைத்தான் காசியவர் சொல்லுகிறார். என்ன? சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல. இங்க ஒரு சின்ன இன்னொரு கருத்தும் சொல்லிடுறேன். ரொம்ப பேர் நானும் இருக்கலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப் இருக்கலாம். இது என் கருத்து, என் கருத்து, என் கருத்துன்னு சொல்றோம். பெரிய முட்டாள்தனம். என் கருத்துங்கிறதே கிடையாது, அகங்காரம். பெரியவங்க சொன்னாங்க, அதைத்தான் நான் சொல்ல முடியும். என் கருத்துன்னு நான் எதையுமே சொல்ல முடியாது. நான் அதனாலதான் சொல்லும் பொழுது இப்படி வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறேன். இது மாதிரி நான் நினைக்கிறேன், சரியா இருந்தா எடுத்துங்க, தவறா இருந்தா விட்டுருங்க. ஏன்னு கேட்டா பெரியவங்க சொன்னதெல்லாம் படித்ததோ கேட்டதோ என்னோட அறிவு கிடையாது. இந்த தோன்றிய கருத்தை சொல்லுகிறேன், அது சரியாக பெரியவர்கள் சொல்வதற்கு பொருந்தி இருக்குமானால் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைனா தள்ளிவிட வேண்டும். இங்கே காசியவர் சொல்லுகிறார், சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள், பெரியவர்களெல்லாம் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள், அவர்கள் இதை பரிசோதிக்க இதை உணரத்தக்க பொருள்கள் மூன்றுல மூன்று பொருள்கள் இருக்கின்றன. இதைத்தான் எல்லாரும் யோசிக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். அந்த மூன்று பொருள் என்ன? அதை மறையலாம் மொழிய நின்றன, அதை வேதங்கள் எல்லாம் இதுதான் சொல்லுகின்றன. அனாதியாக இருக்கப்பட்ட மூன்று விஷயங்களைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முதல் பார்த்தது என்ன? ஆறுயிர் தொகை. ஆறுயிர் தொகை அதைத்தான் முதல்ல பார்த்தோம். இந்த ஜீவாத்மாக்கள் இது ஒன்று ரெண்டு கிடையாது, ஏராளமாக தொகை தொகையாக இருக்கின்றன. ஆவிகள் உலப்பின அனாதி உள்ளன என்று பார்த்தமே, அப்படி ஏராளமான ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. ஆறுயிர்த்தொகை, அது மட்டும் கிடையாது, அவை அனாதி உள்ளன. சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான கருத்து, ஜீவாத்மாவும் அனாதி. அடுத்தது, அதனை புணிக்கக்கூடிய பாசம் என்று சொல்வார்கள். ஜீவாத்மாக்களை சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது பசு என்று சொல்லுவார்கள். இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லுகிறோமே, உயிர்த்தொகை, ஆவிகள், ஜீவாத்மா, இதையெல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது பசு என்று சொல்லுவார்கள். இந்த பசு என்று சொல்லக்கூடிய ஆவிகள் ஆறுயிர்த்தொகை, இதை வந்து பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா, வாந்திகள் தழையன வகுப்பர் அன்னவே. தழை என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல காசியவர். தழைன்னா சைவ சித்தாந்தத்துல பாசம் என்று சொல்லுவார்கள். இந்த பாசமும் அநாதி. அநாதின்னா இதுக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அந்த பாசம் என்பது என்ன? அதுக்கு மூன்று சொல்லுவார்கள். மூன்று பொருளை நாம் அறிய வேண்டும். அதுல இப்ப ஒரு பொருள் பார்த்துட்டோம், என்ன? ஆறுயிர்த்தொகைங்கிற ஜீவாத்மாக்கள், உயிர்கள், ஆவிகள், இதை பார்த்துட்டோம். திருப்பி சொல்றேன், ஜீவாத்மாக்கள். என்ன ஆவின்னு சொன்னா சில பேர் தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 23. பிரம்மதேவர் கூறுகிறார், முனீஸ்வரரே, பார்வதி பிராட்டி சிவபெருமானை அடைய வேண்டி வெகுகாலம் கடும் தவம் இயற்றிய போதிலும் சிவபெருமான் அவள் எதிரில்

0: தோன்றினாரில்லை. அப்பொழுது இமவான், மேனை, மேரு பர்வதம், மந்திர பர்வதம் ஆகிய அனைவரும் வந்து சிவபெருமானை பெறுவது மிக மிக கடினம், விண்ணில் நீந்து வரும் நிலவை கையில் பிடிக்க முடியுமா என்று பலவாறாக கூறி அவளது தவத்தை விடுத்து வீடு திரும்புமாறு வேண்டினர். ஆனால் அவர்கள் கூறியதை கேட்ட பார்வதி தேவி பதில் உரைக்கலானாள். தந்தையே, தாயே, சுற்றத்தார்களே, நான் முதலில் கூறியதை நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்களா என்ன? பாதகமில்லை, இப்பொழுது எனது பிரதிஜையை கேளுங்கள். கோபத்திற்கு ஆட்பட்டு மன்மதனை எரித்த அப்பரமன் பற்றற்றவராக இருக்கலாம், ஆனாலும் நான் என் கடுந்தவத்தின் வலிமையால் அடியார்க்கே இவந்த சிவப்பரம்பருளை நிச்சயம் மகிழ்ச்சி கொள்ளச் செய்வேன். நீங்கள் மனநிறைவோடு வீடு திரும்புங்கள். நிச்சயம் பரமன் மகிழ்ந்து வருவார், இதில் ஐயம் கொள்ள வேண்டாம். மன்மதனை எரித்தவரும் இவ்வனத்தையே எரித்தவருமான சிவபெருமானை என் தவத்தால் இங்கு வரச் செய்வேன். பெரும் தவத்திற்குத்தான் அவர் ஆட்படுவார். நான் கூறுவது உண்மை, இதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். இவ்வனத்தையே எரித்தவருமான சிவபெருமானை என் தவத்தால் இங்கு வரச் செய்வேன். பெரும் தவத்திற்குத்தான் அவர் ஆட்படுவார். நான் கூறுவது உண்மை, இதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். இனிதாக பேசும் பார்வதி, தாய் மேனை, தமையன் மைனாகம், தந்தை இமவான், மந்திரமலையரசன் முதலிய அனைவரிடமும் இவ்வாறு கூறிவிட்டு அமைதியானாள். சிவயான தேவி இவ்வாறு கூறவே வந்தவர்கள் வியந்தவண்ணம் அவளை புகழ்ந்து வந்தபடியே திரும்பினர். அவர்கள் சென்றதும் தோழிகள் சூழ இருந்த பார்வதி மேலும் உறுதி கொண்டு முன்னிலும் கடுந்தவும் இயற்றலானாள். முனிவரே, தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் அசைவன அசையாதனவான பிராணிகள் அடங்கிய மூலகங்களும் அவளது கடுந்தவத்தால் வெம்மையாகின. அப்பொழுது தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், சித்த சாரணர்கள், சாந்தியர்கள், முனிவர்கள், வித்யாதரர்கள், பெரும் நாகங்கள், பிரஜாபதிகள், குஹ்யகர்கள் மற்றும் உள்ள அனைவரும் பெருந்துன்பத்திற்கு ஆளாயினர். ஆனால் அதன் காரணத்தை எவரும் அறிந்திலர். அப்பொழுது புண்பட்ட இந்திரன் முதலிய தேவர்கள் மிகவும் கலக்கமுற்று தேவகுருவான வியாழ பகவானின் சொற்படி மேருமலையில் இருந்த பிரம்மாவான என்னிடம் சரணமடைந்தனர். ஒளி இழந்து கலங்கி நின்று துதிக்கும் அவர்கள் என்னிடம், இறைவா, உலகம் புண்பட கலங்கி நிற்பது ஏனோ என்று வினவினர். இதை கேட்டதும் சிவனை நினைந்த நான் உண்மை அறிந்தேன். உலகம் வெந்து நீராவது பார்வதி தேவியின் கடுந்தவத்தின் வன்மையால் என உணர்ந்த நான் உடனே அவர்களோடு சீமன் நாராயணரிடம் கூற திருப்பார்கடல் சென்றேன். அங்கு ஸ்ரீமன் நாராயணன் சிறந்ததோர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பது கண்டு தேவர்களோடு அவரை வணங்கி துதித்து, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, பார்வதி தேவியின் கடுந்தவத்தினால் வாடி வதங்கும் நாங்கள் உங்களையே சரணமடைந்தோம், தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று வேண்டினோம். ஆதிசேஷ படுக்கையில் சயனித்திருக்கும் திருமகள் கேழ்வனான இறைவன் இதை கேட்டு பதில் உரைத்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவர்களே, பார்வதி தேவி தவம் இயற்றும் காரணத்தை இன்றுதான் அறிந்தேன். ஆகவே நாம் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி உலக நலன் கருதி பார்வதியை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுவோம். தேவதேவனும் பினாகம் என்னும் வில்லை கையில் ஏந்தி வருமான சிவபெருமான் பார்வதி பிராட்டிக்கு வரமளித்திட அவரது ஆசிரமத்திற்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். ஆகவே நலன் நல்கும் சிவபெருமான் கடுந்தவம் ஏற்றும் இடத்திற்கு நாம் அனைவரும் செல்வோமே. ஸ்ரீமன் நாராயணன் கூறியதை கேட்ட தேவர்கள் ஸ்ரீ ருத்ரிடம் செல்லவே பயந்தனர். ஏனெனில் அவரோ பிடிவாதக்காரர், கோபமே உருவானவர், உலகையே எரிக்க துணிந்தவர். தேவர்கள் கூறுகிறார்கள், எம்பெருமானே, அவரோ மிகவும் பயங்கரமானவர், உரித்தி போல் ஒளிர்பவர், பயங்கரமான கண்களை உடையவர். சினமே வடிவான அவரிடம் தாங்கள் போக முடியாது. ஏனெனில் வெற்றி கொள்ள இயலாத மன்மதனையே முன்பு சிரத்தியால் எரித்தவர், இப்பொழுதும் எங்களையும் எரித்து விட்டால் என் செய்வது? முனிவரே, இந்திரன் முதலிய தேவர்கள் கூறியதை கேட்ட திருமகள் கேழ்வனார் ஸ்ரீ ஹரி அவர்களுக்கு தேற்றரவு கூறி மேலும் கூறலானார். தேவர்களே, நான் இப்பொழுது கூறுவதை சற்று அன்போடும் ஆதரவோடும் கேளுங்கள். சிவபெருமான் தேவதேவர், தேவர்களின் அச்சத்தை தவிர்ப்பவர், அவர் உங்களை எரிக்க மாட்டார். நீங்களோ ஞானம் நிறைந்தவர்கள், சிவபெருமான் நலமே செய்வார் என்று கொண்டு அவரை சரணமடைய வேண்டும். அவர் மூவா முதல்வர், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், சர்வேசன், சகலரும் தஞ்சம் புகுமிடம், பரத்திற்கும் எட்டாத பரமன், பெரும் தவசி, பரம்பொருள். ஆகவே நாம் அவரை சரணம் பற்றத்தான் வேண்டும். சர்வசக்தரான ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு கூறவே அனைவரும் பினாகபாணியான சிவபெருமானை தரிசிக்கச் சென்றனர். வழியில் பார்வதி தேவியின் ஆசிரமத்தை கண்டனர். ஆகவே அவளது கடுந்தவத்தை காண ஆவலுடன் அங்கு சென்றனர். அத்தவத்தை கண்ட தேவர்கள் அவளது உயர்ந்த தவ ஒளியில் மழுங்கி போயினர். தவத்தில் மூழ்கி நிற்கும் பார்வதி தேவியின் தவ ஒளி கண்டு மயங்கிய தேவர்கள் தவப்பயனே உருவெடுத்ததோ என விளங்கும் அவளை வணங்கி புகழ்ந்த வண்ணம் சிவபெருமான் இருப்பிடம் சென்றனர். முனிவரே, அவ்வாறு சென்ற அவர்கள் முதலில் உன்னை, அதாவது நாரதரை, மதனனை எரித்த சிவபெருமானிடம் அனுப்பி தாங்கள் மட்டும் தொலைவிலேயே நின்று கொண்டு சிவபெருமான் சினந்துள்ளாரா அல்லது மகிழ்ச்சியோடு உள்ளாரா என்று காண்பாராயினர். நாரதா, நீயோ பயமறியாதவன், மேலும் பரமசிவ பக்தன். ஆகவே நீ அங்கு சென்று அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டாய். பின்பு நீ திரும்பிச் சென்று விட்டு முதலிய சகல தேவர்களையும் சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றாய். அவர்களும் கணங்கள் சூழ்ந்திருக்கும் சிவபெருமான் தவ வேடத்துடன் முழங்கால் மடித்து யோகாசனத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதை கண்டனர். பரம்பொருளான சிவபெருமானை தரிசித்த பிரம்மாவான நானும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்ற உள்ள தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் ஆகிய அனைவரும் அவரை வணங்கி வேதம், உபநடனம், பிரம்மசூத்திரம் முதலிய துதி நூல்களால் துதிக்கலானோம். அத்தியாயம் 24. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, கையிலே சென்ற தேவர்கள் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கி துதிக்கலாயினர். அது கண்ட நந்தி தேவர் சிவபெருமானிடம், தாங்கள் ஏழை பங்காளராயிற்றே, அடியார்களும் அரும் தெய்வமும் தாங்கள் தானே என்று அவரது புகழினை பாடிய வண்ணம், இறைவா, தேவர்களும் முனிவர்களும் இப்பொழுது பெருந்துன்பத்தில் ஆழ்ந்து தங்களை சரணம் அடைந்துள்ளனர். ஆகவே சர்வேஸ்வரனான தாங்கள்தான் அவர்களை காத்துருள வேண்டும் என்று வேண்டினார். கருணையே வடிவான நந்தியம்பெருமான் இவ்வாறு வேண்டவே சிவபெருமானும் சிறிது சிறிதாக தன் கண்களை திறந்து தியானத்தை கலைத்தார். சமாதி நிலை கலைந்த பரம்பொருளான பரம ஞானியான சிவபெருமான் தேவர்களைக் கண்டு கூறலுற்றார். சிவபெருமான் கூறுகிறார், ஸ்ரீமன் நாராயணனே, பிரம்மனே, தேவர்களே, நீங்கள் இங்கு வந்ததன் காரணம் என்ன? எதுவாக இருப்பினும் உடனே கூறுங்கள். சிவபெருமான் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தேவர்கள் வந்த காரணத்தை கூற வேண்டி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமுகத்தை நோக்கினர். பரம சிவபக்தரும் தேவர்களின் நலன் நாடுபவருமான ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களின் துன்பங்கள் பற்றி கூறலானார். சம்போ, தாரகாசுரன் என்பவன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான் என்பதை கூறவே தேவர்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளனர். இறைவா, தங்களது திருமகன் ஒருவனால்தான் அவனுக்கு மரணம். வேறு எவரும் அவனை வதைக்க இயலாது. இதுதான் உண்மை. நாங்கள் வணங்கி வேண்டுகிறோம். மகாதேவரே, இதை நன்கு சிந்தித்து தாங்கள்தான் கருணை புரிய வேண்டும். எம்பெருமானே, தாரகாசுரனால் வந்த இத்துன்பங்களை நீக்கி தாங்கள்தான் தேவர்களை காத்தருள வேண்டும். சம்புவே, தாங்கள் தங்கள் வலக்கரத்தால் பார்வதியின் திருக்கரத்தை பற்ற வேண்டும். இமவான் கன்னிகாதானமாக பார்வதி பிராட்டியை தர தாங்கள் அவளை கைப்பிடித்து திருமணம் செய்துள்ள வேண்டும். ஸ்ரீ விட்ணு கூறியதை கேட்ட யோக புருஷனான சிவபெருமான் அவர்கள் அனைவருக்கும் நல்வழியை காட்டி கூறலுற்றார். தேவர்களே, மலையரசனின் அழகிய பெண்ணான பார்வதி தேவியை நான் மணந்ததும் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் ஆகிய அனைவரின் விருப்பமும் பூர்த்தியாகிவிடும். ஆனால் அவர்கள் பரம்பொருளை அடையும் வழியில் சக்தியற்றவர்களாகி விடுவார்களே. பார்வதி திருமணம் செய்து கொண்டதும் மதனனை உயிருடன் எழுப்பி விடுவாள். விஷ்ணுவே, நான் மன்மதனை எரித்து தேவர்களுக்கு பெருத்ததொரு நன்மையை செய்தேன். இன்று முதல் நீங்களும் பற்றற்று என்னோடு சேர்ந்து உறுதியோடு இருங்கள். தேவர்களே, நீங்களும் என்னைப் போலவே தனித்திருந்து வேறு எந்த ஒரு முயற்சியுமின்றி சிறந்ததொரு தவத்தை செய்யுங்கள். காமனையான மன்மதன் இல்லாததால் நீங்கள் அனைவரும் சமாதி நிலையில் அமர்ந்து பரமானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு விகாரம் அற்றவர்களாக இருங்கள். ஏனெனில் ஆசையே நரகத்திற்கான தலைவாசல். ஆசை நிறைவேறவில்லை எனில் கோபம் வருகிறது. கோபம் செய்வதறியாத மோகத்தை தருகிறது. செய்வது எது, தவிர்ப்பது எது என்பதை மறைக்கும் மோகத்தினால், அந்த மயக்கத்தினால் தவம் கெடுகிறது. ஆகவே தேவர்களான நீங்கள் ஆசையையும் சிரத்தையும் விடுங்கள். நான் கூறியதை தவறாக நினைக்க வேண்டாம். காமோகி நரகாயைவ தஸ்மாத் குரோதோபி ஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகோ, மோகாச்ச பிரம்சதே தபா, காமக்ரோதோ பரித்யாஜ்யோ பவத்வி சுரசத்தமைஹி, சர்வைரேவச மந்தவ்யம் மத்வாக்யம் நான்யதா குசித்து. ஸ்ரீ விஷ்ணு கூறியதை கேட்ட யோக புருஷரான சிவபெருமான் அவர்கள் அனைவருக்கும் நல்வழியை காட்டி கூறலுற்றார். தேவர்களே, மலையரசனின் அழகிய பெண்ணான பார்வதி தேவியை நான் மணந்ததும் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் ஆகிய அனைவரின் விருப்பமும் பூர்த்தியாகிவிடும். ஆனால் அவர்கள் பரம்பொருளை அடையும் வழியில் சக்தியற்றவர்களாகி விடுவார்களே. பார்வதி திருமணம் செய்து கொண்டதும் மதனனை உயிருடன் எழுப்பி விடுவாள். விஷ்ணுவே, நான் மன்மதனை எரித்து தேவர்களுக்கு பெருத்துதொரு நன்மையை செய்தேன். இன்று முதல் நீங்களும் பற்றற்று என்னோடு சேர்ந்து உறுதியோடு இருங்கள். தேவர்களே, நீங்களும் என்னைப் போலவே தனித்திருந்து வேறு எந்த ஒரு முயற்சியும் இன்றி சிறந்ததொரு தவத்தை செய்யுங்கள். காமனையான மன்மதன் இல்லாததால் நீங்கள் அனைவரும் சமாதி நிலையில் அமர்ந்து பரமானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு விகாரம் அற்றவர்களாக இருங்கள். ஏனெனில் ஆசையே நரகத்திற்கான தலைவாசல். ஆசை நிறைவேறவில்லை எனில் கோபம் வருகிறது. கோபம் செய்வதறியாத மோகத்தை தருகிறது. செய்வது எது, தவிர்ப்பது எது என்பதை மறைக்கும் மோகத்தினால், அதாவது மயக்கத்தினால் தவம் கெடுகிறது. ஆகவே தேவர்களான நீங்கள் ஆசையையும் சினத்தையும் விடுங்கள். நான் கூறியதை தவறாக நினைக்க வேண்டாம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, எருதுக்கொடியோனான சிவபெருமான் இவ்வாறு கூறி பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவருக்கும் பற்றற்ற நிலைக்கான தர்மத்தை உபதேசித்தார். பின் சிவபெருமான் திரும்பவும் கணங்கள் சூழ்ந்திருக்க முன்போலவே தியான யோகத்தில் அமர்ந்தார். பரபிரம்ம பரமாத்மாவான தன்னைத்தானே தன்னுள் சிந்திக்கலானார். ஆன்மஸ்வரூபமான பரம்பொருளோ தானாகவே மகிழ்ந்திருப்பது, எங்கும் நீக்கமர நிறைந்து ஒளிர்வது, விகாரமற்றது, குற்றமற்றது, பரத்திற்கும் பரமானது, என்றும் இருப்பது, தான் அற்றது, எட்ட முடியாதது, சொல்லையும் பொருளையும் கடந்தது, முக்குணமற்றது, ஞானத்தினால் மட்டுமே அறியப்படுவது, மாயையான பிரகிருதியை கடந்தது. இவ்வாறான பரம்பொருளை தியானித்த வண்ணம் உலகை படைத்து காத்து கரந்தடிக்கும் சிவபெருமான் தியான யோகத்தில் நின்று ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தாள். ஸ்ரீமன் நாராயணன், இந்திரன் முதலிய தேவர்கள் திரும்பவும் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்தது கண்டு நந்தியன் பெருமானிடம் கூற அவரும் தன் எளிமையை காட்டி இறைவனை துதிப்போம் என்றார். உடனே தேவர்களும், தேவதேவரே, மகாதேவரே, கருணைக்கடலே, இறைவா, நாங்கள் தங்களையே சரணமடைந்தோம், எங்களது துன்பங்களை நீக்கி காத்தருள வேண்டும் என்று வேண்டி புலம்பினர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு தேவர்கள் பரிதாபத்திற்குரிய துதிகளால் இறைவனை துதித்தனர். பின்பு வருத்தத்தில் கலங்கிய தேவர்கள் துக்கம் வீரிட்டள உரத்த குரலில் அழத் தொடங்கினர். ஸ்ரீமன் நாராயணனும் என்னோடு சேர்ந்து சிவபெருமானை மனதில் நினைந்த வண்ணம் பரிதாபத்திற்குரிய நிலையில் தங்கள் எண்ணத்தை வெளியிட்டார். நானும் ஸ்ரீஹரியும் மற்றும் உள்ள தேவர்களும் இவ்வாறு துதிக்கவே சிவபெருமான் அடியார்க்கு எளியவர் ஆனதால் தன் தியானத்தை கலைத்தார். அப்பொழுது அவர் மன மகிழ்ச்சியோடு இருந்தார். இறைவனும் கருணை ஒளியும் தன் திருக்கண்களால் அனைவரையும் நோக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்த வண்ணம், ஸ்ரீ விஷ்ணுவே, பிரம்மதேவரே, இந்திராதி தேவர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் இங்கு வந்த நோக்கம் என்னவோ, உண்மையை கூறுங்கள் என்று வினவினார். ஸ்ரீஹரி கூறுகிறார், மகேசா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். அனைவருள்ளும் அந்தரியாமியாக விளங்கும் ஈஸ்வரன் எங்கள் மனதில் உள்ள எண்ணத்தை தாங்கள் அறியவில்லையா? உங்களுக்கு நிச்சயம் தெரியும். இருந்தும் தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நானாக சொல்லுகிறேன். நன்மையே விளைபவர் தாங்கள். ஆகவேதான் தங்களை சங்கரன் என்று அழைக்கின்றனர். தேவர்களான நாங்கள் அனைவரும் தாரகாசுரனால் பலவாறான துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். அதனால்தான் நாங்கள் அனைவரும் தங்களை துதித்து போற்றுகின்றோம். தங்களுக்காகத்தான் பார்வதி பிராட்டி இவமானிடம் பிறக்க வேண்டினோம். தங்கள் மூலம் பார்வதி பிராட்டியின் திருவயிற்றில் தோன்றும் பிள்ளையால்தான் தாரகாசுரனுக்கு வரணும். இதைத் தவிர வேறு எந்த ஓர் உபாயமும் இல்லை. பிரம்மதேவரும் அவ்வசுரனுக்கு அவ்வாறே வரமளித்துள்ளார். வேறு எவராலும் அவனுக்கு மரணமில்லை. ஆகவேதான் அவன் சிறிதும் பயமின்றி தைரியமாக அகில உலகிற்கும் துன்பம் விளைவிக்கிறான். இங்கு நாரதர் கூறியபடி பார்வதி கடும் தவம் ஏற்றி வருகிறாள். அவளது கடும் தவத்தின் வெம்மையால் மூ உலகங்களிலும் உள்ள ஜீவராசிகள் தவிக்கிறார்கள். ஆகவே பரமேசா, பார்வதிக்கு வரமருளச் செல்லுங்கள். தேவர்களின் துன்பத்தை துடையுங்கள். எங்களுக்கு நலனை அருளுங்கள். சங்கரா, எனக்கும் தேவர்களுக்கும் தங்களது திருமண வைபவத்தை காண மிக மிக ஆசையாக உள்ளது. இனி உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். பரமேசா, தங்கள் ரதிதேவிக்கு அருளிய வரத்தை நிறைவு செய்வதற்குரிய நேரம் கிட்டியுள்ளது. ஆகவே தங்களது பிரதிஜையை விரைவில் பயன் உடையதாக செய்யுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறி ஸ்ரீ விஷ்ணுவும் மற்ற தேவர்களும் ரிஷிகளும் திரும்பவும் அவரை வணங்கி துதித்து எதிரே நின்றனர். வேதத்தில் கூறப்பட்ட அறநெறிகளை காத்து வரும் ஸ்ரீ சிவபெருமானும் அடியார்க்கு அடியவர் ஆனதால் தேவர்கள் கூறியதை கேட்டு சற்றே புன்னகைத்தவாறு கூறலானார். விஷ்ணுவே, பிரம்மனே, தேவர்களே, இச்சமயத்திற்கு உகந்தவாறு சிந்திக்கப்பட்டதை கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். திருமணம் மனிதருக்கு உகந்ததல்ல. ஏனெனில் அது ஒருவனை இறுக கட்டி போடும் விலங்கு. உலகில் பலவாறான தீய இணக்கங்கள் உள்ளன. அவற்றுள் பெண் இணக்கம் என்பது மிக மிக கொடியது. மனிதன் எந்த ஒரு பிணைப்பிலிருந்தும் விடுபடலாம். ஆனால் பெண்ணிணக்கம் என்னும் பிணைப்பிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. உலோகத்தினாலோ மரத்தினாலோ ஆன விலங்கினால் உறுதியாக கட்டப்பட்டிருப்பினும் ஒருவன் என்றாவது ஒரு நாள் அவ்விலங்கிலிருந்து விடுதலை பெறலாம். ஆனால் பெண்டு பிள்ளை என்னும் பாசமாகும் விலங்கில் பிடியுண்டவன் என்றுமே விடுதலை பெற இயலாது. பெரும் தடைகளை தரும் உலகியல் விஷயங்கள், இந்த உலகியல் பொருட்கள் என்றும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. உலகியல் ஆசைகளுக்கு ஆட்பட்டவன் முக்தி என்பதை கனவிலும் பெற இயலாது. அறிவுடையவர் முக்தி இன்பம் பெற வேண்டுமென விரும்பினால் உலகியல் விஷயங்களை முறைப்படி அறவே நீக்க வேண்டும். உலகியல் ஆசை நஞ்சுக்கு ஒப்பாகும், அதனால் மனிதன் கொல்லப்படுகிறான். ஆசைக்கு அடிமைப்பட்டவனுடன் பேசினாலும் அந்த நொடியிலேயே பேசுபவன் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். பெரியோர்கள் உலகியல் ஆசைகளை கற்கண்டு கலந்த கள் என்று கூறுகிறார்கள். குசங்கா பகவோ லோகே த்ரீசங்கஸ்தத்ர சாதிகா உத்தரே சகலேர் பந்தேர் நஸ்த்ரீசங்கா பிரமுச்சதே லோக தாருமையை பாசே திருடம் பத்தோபி முச்சியதே த்ரியாதி பாச சுசும்பத்தோ முச்சியதேன கதாச்சன வர்த்தந்தே விஷயா சஸ்வன் மகாபந்தன காரிணா விஷயாக்ராந்த மனச விஷயாக்ராந்த மனசா ஸ்வப்னே மோக்ஷோபி துர்லபா சுகமிச்சதி சேத் பிராஜ்ஞோ விதிவத் விஷயாம்ஸ்தியஜேத் விஷபத் விஷயானாஹூர் விஷயைர் எயிர் நிகன்யதே ஜனோ விஷயினாசாக்கம் வார்த்தத பததி க்ஷணாத் விஷயம் பிராகுராச்சாரிய ஸ்தாலிப்தேந்தர வாருணீம். இவ் அறவுரையை நான் நன்கு அறிவேன். உலகியல் விஷயமான ஆசையின் குறைகளையும் நன்கு அறிவேன். இருந்தும் நான் அடியார்க்கு அடியவன் ஆதனாலே உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவேன். பக்தர்களிடம் கொண்ட கருணையால் உகந்தது மற்றும் உகவாததான எந்த ஒரு செயல் ஆனாலும் செய்வேன். உகவாத செயலை செய்பவன்தானே மூவுலகிலும் புகழப்படுகிறான். பக்தர்களுக்காக நான் பன்முறை பலபடியான துன்பங்களை பொறுத்து கொண்டுள்ளேன். வீட்டின் தலைவனாக விஸ்வானரம் என்னும் முனிவரின் துன்பத்தை துடைத்துள்ளேன். ஹரியே பிரம்மனே, நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எனது பிரதிஜையை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர். உண்மையாகச் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் அடியார்க்கு துன்பம் நேருமோ அப்பொழுதெல்லாம் அத்துன்பத்தை உடனே நீக்கியுள்ளேன். உண்மையாகச் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் அடியார்க்கு துன்பம் நேருமோ அப்பொழுதெல்லாம் அத்துன்பத்தை உடனே நீக்கியுள்ளேன். தாரகாசுரனால் உங்களுக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை நான் அறிவேன், அதை நிச்சயம் போக்குவேன். என்னுடைய மனதில் திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமில்லையாயினும் ஒரு புத்திரனை தர வேண்டி பார்வதியை மணப்பேன். நீங்கள் பயமின்றி உங்கள் இருப்பிடம் திரும்பலாம். நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், கவலையே வேண்டாம். நாரதா இவ்வாறு கூறிய சிவபெருமான் மூனமாகி சமாதி நிலையை அடைந்தார். ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் தம் தம் உலகு சென்றனர்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: 7வது அத்தியாயம் பிரம்ம தர்ப்பணமும் பிரம்ம ஹோமமும் உரைத்தல். சதா மருவும் ஸ்நானமொடு மந்திரத்தை சகலர்க்கும் ஹிதமாக முந்தூமோத்தில் நிதாக நின கரு செய்தேன் இந்த ஓத்தில் நித்தியமாம் தர்ப்பணமோடு ஹோமம் தன்னை உதாரமதாய் பரமசிவன் சொனவா சொல்வேன் உலகத்தும் வேதத்தும் சாஸ்தீரத்தும் நிதானமுடை இவையறிதாம் இவ்வர்த்தத்தை நிலையுடைய மனதுணனே நின்று கேளாய். ஒரு காலம் பிரபஞ்சம் ஓரிடத்தும் ஓரணவும் உண்மையதாயிலவே இல்லை. திருக்க

என்று தர்க்காதி உதவியினால் உறுதிப்பட்ட தகும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கான். சகல பரிபூரணமாம் பிரம்மனானே, சத்திய ஜானானந்த பிரம்மனானே, அகிலவதிஷ்டான பர பிரம்மனானே, அந்யமோரணுமில பிரம்மனானே, நிகழ்ச்சிதாகாச பர பிரம்மனானே, நிமலான்மாக்கார பர பிரம்மனானே, இகழும் உருயவையுமில பிரம்மனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கான். சோகமிலா சுக

யவயுமில பரபிரம்ம சொருபனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண். சொல்லுமொரு பொருளுமிலா சொருபனானே சும்மாவே இருக்கின்ற சொருபனானே கல்லனவே அசுவற்ற சொருபனானே காண்பானும் காட்சியுமில் சொருபனானே அல்லலில அகண்ட சுக சொருபனானே அயலற்ற பரமோட்ச சொருபனானே எல்ல இலா பரபிரம்ம சொருபனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண். சதானந்தமயமான சொருபனானே சந்ததமும் சாந்தபர சொருபனானே சிதானந்தமயமான சொருபனானே சின்மயமாம் பரமசிவ சொருபனானே உதார பரிபூரணமாம் சொருபனானே ஒன்றாலும் உண்ணவன சொருபனானே எதாகினும் ஓர் அணுமிலா சொருபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண்.

நவீன் விஸ்வநாத் இலா சொரு பொன்னானே, பனுபுரம் ஒன்றும் இலா சொரு பொன்னானே, பரஜீவ ஜெகங்களிலா சொரு பொன்னானே, அனவரதம் பரபிரம்.

ద్వైతమిల అద్వైత స్వరూపనానే, బంధమిల పరముక్త స్వరూపనానే, పరమచిదాకాశపర స్వరూపనానే, అందమిల పరబ్రహ్మ స్వరూపనానే, అమర్ బ్రహ్మ నిశ్చయమే తర్పణం కా. అది ఇది నీ నాన్ ముదలాయ్ కాండవెల్ల, అణువుమిలై అణువుమిలై అణువుమిల్லை, எது எது தான் திருஷ்யமாய் எங்கே இங்கே, எவ்விதமாய் தோற்றினுமத் தோற்றமெல்லாம், சிதமருவோன்றுக்கான பிரம்மமேயாம், திலமளவும் ஐயமிலை சத்தியம் தாம், நிதமனைய பரபிரம்மோ நானே என்று நிகழ்பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண். இவ்விதமே பரபிரம்ம தர்ப்பணத்தை எல்லோக்கும் ஹிதமாக இசைத்தேன்மைந்த செவ்வியதாம் இப்பொருளை ஒரு காலேனும் ஸ்ரத்தையுடன் கேட்டுணர்வோன் பிரம்மமாவன். அவ்விதமே பரமசிவன் அருளி செய்த அதிசயமாம் பரபிரம்ம ஹோமம் தன்னை திவ்யமாம் நிதாக இனி உனக்கு சொல்வேன், தேங்கியிடா மனதுடனே திருந்த கேளாய். பிரம்ம ஹோமம். அகமனிஷம் பரபிரம்ம சொரூபமானோன், அகமனிஷம் பரமான்ம சொரூபமானோன், அகமனிஷம் பரமசிவ சொரூபமானோன், அகமனிஷம் பராத் பரமாம் சொரூபமானோன், அகமனிஷம் பரமசுக சொரூபமானோன், அகமனிஷம் பரிபூன்ற சொரூபமானோன், அகமனிஷம் பிரஜான சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோ.

சொரூபமே நான் பரிசுத்த பரபிரம்ம சொரூபமே நான் பிரிவு பெறா பரபிரம்ம சொரூபமே நான் பிரணவார்த்த பரபிரம்ம சொரூபமே நான் அர்வமதாம் பரபிரம்ம சொரூபம் நான் என்று அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோ.

பிரம்ம சுரூபமே நான், கேவலமாம் பரபிரம்ம சுரூபமே நான், அர்வமதாம் பரபிரம்ம சுரூப நான் என்று அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். அகமென்றும் தேகமலன் பொறிகள்

அகமென்றும் ஜவைக்கும் விலட்சணமே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். அகமென்றும் ஸ்தூல முதல் உடல் மூன்றல்லன் அகமேஸ்வன் ஆதிய பீமானியல்லன் அகமென்றும் அன்னமயமாதியல்லன் அகமென்றும் அவையின் அபிமானியல்லன் அகமென்றும் மறைந்தவையின் திரளுமல்லன் அகநாம ரூபங்கள் எவையுமல்லன் அகமென்றும் எவைக்கும் விலட்சணமே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமும். ஓதியுணர் சிரவணமோ எனக்கு இல்லை ஊகமுரு மனநமுமே எனக்கு இல்லை வேதமிலா தியானமுமே எனக்கு இல்லை பிரிபற்ற சமதியுமே எனக்கு இல்லை ஏதமிலா ஞானமுமே எனக்கு இல்லை இருமையிலா முக்தியுமே எனக்கு இல்லை ஆதியிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். சுகதமுதல் பேதங்கள் மூன்றும் இல்லை சூக்ம மகாபூதங்கள் ஐந்தும் இல்லை புகழ் மனது முதலியவோ நான்கும் இல்லை பூத முதல் காலங்கள் மூன்றும் இல்லை விகலமுரு குணங்கள் ஒரு மூன்றும் இல்லை விதி முதலாம் மூர்த்தியொரு மூன்றும் இல்லை அகமனிஷம் பரபிரம்ம சொருபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். வேதங்கள் அனைத்துமில்லை நூல்கள் இல்லை விளம்பிய அவ்வேதாதி பொருளும் இல்லை பூதங்கள் அனைத்துமில்லை அப்பூதத்தால் பொருந்துவதாம் சரமச்சரம் எவையும் இல்லை வேதங்கள் அனைத்துமில்லை அப்பேதத்தால் பின்னமென பேசியிடும் பொருளும் இல்லை ஆதங்க மற்ற பர நானு என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். அகிலவித தத்துவமும் அசத்தையாகும் அகிலவித உலகமுமே அசத்தையாகும் அகிலவித வர்ணமுமே அசத்தையாகும் அகிலவித ஆசிரமம் அசத்தையாகும் அகிலவித நாமங்கள் அசத்தையாகும் அகிலவித ரூபங்கள் அசத்தையாகும் அகிலமிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம். ஸ்ருதியுணர் ஞானமுமே அசத்தையாகும் சூக்ம நூல் ஞானமுமே அசத்தையாகும் சர்வவித தீர்த்தமுமே அசத்தையாகும் சகலதவம் தானமுமே அசத்தையாகும் குரவனுடோ சீடனுமே அசத்தையாகும்

தந்தமுறனிப்ப வேளா மாசத்தையாகும், துவைத்தமதாய் காண்ப வேளா மாசத்தையாகும், பந்தமுரு தேக முதல் அசத்தையாகும், பலவிதமாம் ஜீவர்களும் அசத்தையாகும், சிந்தையூரும் போகமெல்லாம் அசத்தையாகும், செரிகின்ற வினைகளெல்லாம் அசத்தையாகும். அந்த மிலா பரபிரம்மோ நானி என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே அரிதம் ஹோமம், விஸ்தரமாய் விளம்புவதும் அசத்தையாகும், விருப்பமுடன் கேட்பதுவும் அசத்தையாகும், சத்தியமாய் பார்ப்பதுவும் அசத்தையாகும், சஞ்சலமாய் உணர்வதும் அசத்தையாகும், எத்திரமாய் தோற்றுவதும் அசத்தையாகும், எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தையாகும். அஸ்தமிலா பரபிரம்மோ நானி என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், குறைவற்ற பரபிரம்மமான என்னில் குறுக்கு நெருக்கான வேளாம் அசத்தையாகும், கரையற்ற பரபிரம்மமான என்னில் காரிய காரணம் எல்லாம் அசத்தையாகும், மறைவற்ற பரபிரம்மமான என்னில் மயங்கியிடும் தோற்றமெல்லாம் அசத்தையாகும், அறிவுற்ற தேவையுமிலா பரணான் என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், சர்வமுடு கிஞ்சிலுமே அசத்தையாகும், சஞ்சலமாம் சுகதுக்கம் அசத்தையாகும், புரணமுடு பரிசின்னம் அசத்தையாகும், புண்ணிய பாவங்கள் எல்லாம் அசத்தையாகும், மறுஜயம் அபஜயமும் அசத்தையாகும், மகிழ் லாபாலாபம் அசத்தையாகும், அருவமதாம் பரபிரம்மோ நானி என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், சித்தம் முதல் பொருளும் அசத்தையாகும், சிறுமை தரும் பிரகிருதியுமே அசத்தையாகும், விஸ்தரமாம் வித்தியெல்லாம் அசத்தையாகும், விதவிதமாம் தோற்றமெல்லாம் அசத்தையாகும், சப்தம் முதல் ஐம்புலமும் அசத்தையாகும், சகலச்சராச்சர ஜகமும் அசத்தையாகும், அஸ்தமிலா பரபிரம்மோ நானி என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், புத்திரமே உட்பொருளும் அசத்தையாகும், புறையற்ற வெளிப்பொருளும் அசத்தையாகும், பக்தி செய்யும் நீதானும் அசத்தையாகும், பகர்கின்ற நான் தானும் அசத்தையாகும், விஸ்தரமா மற்றோரும் அசத்தையாகும், விரிந்த ஜெக ஜீவபரம் அசத்தையாகும், அத்வைத பரபிரம்மோ நானி என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம், அகம்பிரம்மா நிச்சயமே ஸ்நானம் மற்றும் அகம்பிரம்மா நிச்சயமே மந்திரம் காண், அகம்பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் மற்று அகம்பிரம்மா நிச்சயமே ஹோமம் ஐந்த, அகம்பிரம்மா நிச்சயமே மற்றுமுள்ள அறங்களெல்லாம் ஆதலினால் மூஷுவானோர், அகம்பிரம்மா நிச்சயமே இடைவிடாமல் அனவரதம் ஆதரவாய் பழகல் வேண்டும், இவ்விதமே பரமசிவன் நிசித்த வண்ணம் ஹீனமிலா ஸ்நான முதல் ஹோமம் ஈராய், செவ்வியவாம் பொருளையெல்லாம் செப்பினேன் நான், செப்பியதில் ஐயமிலே சத்தியம்தான், திவ்யமாய் நிறந்தெங்கும் நின்ற ஈசன் திருப்பாதம் தன்னானை உழைத்ததுண்மை, அவ்விதமாம் இப்பொருளை ஒருகாலேனும் அன்புடனே கேட்டுணர்வன் பிரம்மமாவன், உலகமெல்லாம் அதனிடையில் உதி தொடங்கும் உழைப்பானோ விந்துவனல் உடுக்கல் மின்னல், பல ஒளியும் எதனாலே விளக்கலாகும், பகரும் அவை எதனேதம் விளக்கமாட்ட, இலகு சுராசுரவரும் எதன் பயத்தால் எக்காலும் தஞ்சையிலே ஏற்ற நிற்பர், அலையும் அறிய பொருளை எல்லாம் அகற்றி அந்த அறிவுருவாம் சிவத்தை உபாசிக்க வேண்டும், அகண்டவரீவான பர சிவமே நான் என்று அனவரதம் இடையறவே செய்யும் தியானம், புகண்ட உபாசனையாகும் அதனால் உண்மை பொருந்தியனல் புத்தியினால் பரசிவத்தை, நிகழ்ந்திடவே அறிந்திடலாம் மற்றொன்றாலும் நிர்மலமாய் எரியபுணாதாதலாலே, பகந்த குரு வசனத்தால் பரசிவத்தை பக்தியுடன் என்றும் உபாசிக்க வேண்டும், சகலதகதிஷ்டானம் மாதா நின்ற சத்திய ஜானந்த சிவமே என்றும், அகமெனவே அந்யமர அறியதோ கிங்கு அனந்தவித துன்பத்து கேதுவான, விகல்பவமாம் வாரிதியில் நின்றெழுந்த ஏகபர சிவமென்னும் தீரம் சார்ந்து, சுகமுருவதிலையதனால் பரசிவத்தை சொன்னவனம் எவ்விதமும் அறிய வேண்டும், சந்ததமும் சகல ஜெகநாதனாகி சகலர்க்கும் ஹிதமான போகமோக்ஷம், எந்தவித புருஷார்த்தம் தனியு நல்கும்
இயல்புள்ள பரமசிவன் நிசித்த வண்ணம் அந்தரூபமா முனிவன் நிதகனு கங்கு அகத்தில் உள்ள சங்கையெல்லாம் தீரும் வண்ணம் பந்தமறு தர்ப்பணமோடு ஹோமம் தன்னை பரிவுடனே பாங்க.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: காயாரோகணம் பெயர் எப்படி வந்தது? காயம் என்றால் உடல், ஆரோகணம் ஏறணும். காயாரோகணம் வறுமுறை இவ்வாறு எண்ணிய மாயவர் காய் அண்ணன் தாங்கி. இது ஒரு புத்தகம் இல்ல, எத்தனையோ தரம் அடியாச்சு, எத்தனையோ தரம் சங்காரம் பண்ணி இந்த மாட்டை வச்சு அடியாச்சு. சிக்கு இவரை தூக்கி போட்டாச்சு, அவர் மேல ஒரு மம்மா வந்தாச்சு, அவரை தொலை வச்சு அடியாச்சு, அவரை தூக்கி போட்டாச்சு. இப்படி ஆயாச்சு, எவ்வளவு ஆயாச்சு. அப்படி நிறைய வறுமுறை இவ்வாறு எண்ணிலாம் இருந்தது, எத்தனையோ பேரை வச்சு அடியாச்சு. இருந்தல் மாயவர் காய் அண்ணன் தாங்கி கருணையால் அங்கண் நடமுறிந்தரணும் காலமாய் காலமும் கடந்தவன். இந்த காலங்கள்தான் காலத்தை கடந்தவன் எந்தருமா. எதுக்கு சொல்ல வரோம்? காயாரோகணங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு வாரம். இந்த கணக்கு பூரா சுஞான சுவாமி போட்டிருக்காரு பாஷ்யத்தில், அதை பார்த்தா நான் சொல்கிறேன். இந்த காலங்கிற அவசியமா அங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த காலம்ங்கிற என்ன அவசியம், என்ன காரியம், என்ன ஆன்னு சொன்னால், நீங்கள் தத்துவம் எப்படி தோன்றுகிறது? காலம் நியதி கலை வித்தை அராகம் அதுதான் தோன்றும். தத்துவம் தோன்றுகிறது அசுத்தமாயிலிருந்து. காலம் நியதி கலை வித்தை, வித்தை என்ற அராகம் ஆராகம். சில பேர் காலத்தை அராகம் அஞ்சும் தோன்றுகிறாங்க போடுறாங்க, அது தப்பு. காலம் நியதி கலை, கலை என்று வித்தை, வித்தை என்றாராம். அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, முன்னை பழம்புறதுக்கு முன்னை பழம்புறதா இருக்கு. தத்துவ தோற்றத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி எழுதினான்னா, அவளுக்கு பாஷ்யம் கிடைக்கல. அவள் எழுதுகிற போது அவளுக்கு பாஷ்யம் கிடைக்கல. பாஷ்யம் கிடைச்சதுக்கு அப்புறம் போட்டு பார்த்தா அது கூட தப்பு. பாஷ்யப்படி, சிவான பாஷ்யப்படி இப்படிதான். சுத்தமாயை சிவம் நாரம் சிவம் என் சக்தி சாராக்கியம் ஈஸ்வரம் சுத்தவில் அஞ்சதற்கு. அசுத்தமாயிருந்தால் காலம் நீதி கதை, கதை வித்தை வித்தைந்தா ராகம் ஆண்டோனோட. நான் இது யூசம் கேப்பிட நாங்கள் உட்காந்து போட்டு இதை பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கொடுத்தோம். நான் இதை செயல்படும் போது கலை வித்தையராகனா செயல்படும், கலை வித்தையராகவும் செயல்படுதுன்னா அதுக்கு காலம் வேணும்ல. ஆமாம், என்ன சார், காலம் முதல்ல தோன்றிட்டு அப்புறம் கலை வித்தையராகவும் தோன்றுல, இது சரியா? கலை வித்தையராக தோணுக்கப்புறம் காலம் வேணும் போகணும். ஆனால் ஒத்தம் கேட்கலாம். சுவாமியை சொல்கிறார், அறந்த தேவ சக்தி கலக்கொண்ட கலக்க கலக்குண்ட அசுத்தமாயை தத்துவத்தினும் முறையே காலம் நியதியும் கலை, கலை என்று வித்தையும், வித்தையின் அராகமும் தோன்றும். முடித்தார். அவற்றுள் கலை வித்தை அராகங்களால் தொழிலும் அறிவும் இச்சையும் விளங்குவது. அறிவு இச்சை தொழில் கூட இதனால கலை வித்தை அராகத்தினால்தான் ஏற்படும். போகன் வச்சி கண் சென்ற ஆன்மாக்களுக்கு அப்ப எப்போ இத்தனை ஆண்டு அனுபவிக்கணும்னு கணக்கு வரணும்ல. போகன் கட்சி வருது கலை வித்தியாராகத்தினால, அவருக்கு எத்தனை ஆண்டு அனுபவிக்கணும்னு ஒரு கணக்கு வரணும்ல. அப்ப காலம் அதுக்கப்புறம் தானே வருது. நீங்க என்ன முன்னே வந்துட்டு காலம் வருதுன்னு சொல்லியா? அனுபவத்தை கழுவி வைக்கிறான். கணம் லவம் துடி என்ற தொடக்கத்தால் பல்வேறு வகைப்பட்டு போக வரையறை படுத்துவது காலகத்துவம். காலத்தை என்ன பண்ணுறது, நிமிஷம் மணி மன முகூர்த்தம் நான் கணக்கு வச்சு போகத்தனை கொடுக்கு. அப்படி கொடுக்கும்போது காலம் முன்னால் தோன்றியது நீங்கள் எப்படி சொல்லலாம் சொல்லலாம். அடுத்து இன்னொன்று, இன்னொருத்தன் கடி கேட்டான், சுத்தம் ஆயில் போகம் இருக்குன்னு சொன்னேன்லாயா, சுத்தம் ஆயிலே இருக்கு சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வர சுத்த வித்தையில் அங்கேயும் புவனங்கள் இருக்கு, புவன ஆசைகள் இருக்குங்கிறியே, அப்போ அங்கே போகம் இருக்கு இல்லையா. அப்போ அங்கே இத்தனை காலம் அனுபவிக்கணும்னு ஒரு காலம் கணக்கு வரும் இல்லையா, அப்போ அங்கே காலத்தை தந்துடலையா. அப்போ இப்போ வந்து வருவீங்க அந்த சுத்தமாயெல்லாம் முடிஞ்சு அழுத்தமாயெல்லாம் காலநிதி வருங்கிற, அப்போ அந்த காலம் என்னாச்சு? ஆ அனுபவத்தை கிடையாது, அதுக்கு தான் சுவாமிகள் தான் அது கரெக்டாக பேசணும். என்ன அசுத்தமாயன் சுத்த பிரபஞ்சத்தில் சுத்த காலம் ஒன்றன்பது மேலே கூறி போனாலும் அங்கேயும் காலம் இருக்கு, சுத்தமாயிலும் காலம் இருக்கு, அது சுத்த காலம்னு அது பேரு. காலம் மாத்திரம் இல்லை, அத்தனை தத்தம் இருக்கு, காலம் பிரிதிகளும் அங்கே இருக்கு, அங்கேயும் 36 இருக்கு, ஆனால் அது அத்தனை சுத்தம். நம்ம இதெல்லாம் அசுத்தம் எங்க வரும், அங்கேயும் காலம் முதல் அத்தனை தத்துவம் அங்கேயும் சுத்த போனத்தில் இருக்கு. இப்படி அசுத்தமாய காரியத்திற்கு சுத்த காலம் காரணமாகிறேன், இந்த காலத்துக்கு அந்த காலம் காரணம், அசுத்த காலம் ஒரு கலையான் வேண்டப்படும் ஆகலாம், அதற்கு சுத்த காலம் காரணமாக பொருந்தாதினேன் அது காலம் பொருந்தாது அப்படின்னு சொல்றான். அன்று காலமென்னும் சாதி உரிமையான் அசுத்த காலம் ஆத்திரைக்கு சுத்த காலம் துணைக்காலமாக பொருந்த வேண்ட, இந்த காரியத்துக்கு ஒரு காரணம் வேணும், அப்போ அந்த சுத்த காலம் தான் இந்த அசுத்த காலத்துக்கு காரணம் சொல்லி முடிக்கிறார். அது சொல்றார், அப்போ காலம் நியதி, நியதி தத்துவம் வரும், நியதினா என்ன, இப்படி தான் இருக்கணும், காலங்கிறது அளவு, நியதி அதனுடைய முறை. ஐயா 5 வருஷம் இருக்கணும் கவுன்சிலராக, எப்படி இருக்கணும், கவுன்சிலராக இருக்கணும், அது நியதி. எத்தனை வருஷம், 5 வருஷம், இப்போ காலமும் நியதி. அதுபோல் நியதி தத்துவத்தில் உபகாரமும் கலைமுறையவற்றில் தொழிற்பாட்டிற்கு பின்னத்தாயினம், கலைமுறையவற்றிற்கு பின்னத்தாயினம் கலைமுறைய தொழிலிச்சைகளுக்கு வினைக்கீழாக விளக்குவதற்கும் நியதி வேண்டுமாகிறாங்க. நீ அது இதுக்கு மீதி வேணாலும் முதலே வந்துட்டு, அதுதான் முதலே வந்துட்டுது காலம் நியதியம். ஆக காலம் நியதி வந்துதான் இந்த கலைவிச்சேரகத்துல புவனங்களுக்கு உண்டான போகத்தை இந்த காலம் நியதி நிர்ணயம் பண்ணுகிறது. நான் சொல்றார் புத்தர் கர், அவர் என்ன சொல்கிறான், காலங்கிற உன்னை கிடையாதியா சும்மா வேண்டாம் சொல்லிட்டு இருக்கே. ஆங்க புத்தர் முறையோர் காலம் என்பது பொருள் இல்லை என்பார். தார்க்கிகருக்கான அவன் வேற என்ன விட மாட்டான், இப்படி அவருக்கு அத்தனை பேருக்கும் இவர்கள் சுவாமிகள் பதில் சொல்றார். நாழிகை, நாள், பக்கம், திங்கள், பருவம், அயனம், ஆண்டு என்ற தொடக்கத்து காலப்பாகுபாடு மாத்திரையே நாயத்தின் செலவு முதலீட்டானாக செயற்கையாகிறேன். இறப்பு நிகழ்வு, எழுவு, கணம், லவம் என்ற தொடக்கத்து காலப்பாகுபாடுகள் நியாயத்தின் செலவு ஏற்றால் செயற்கையாகலாகனே. இயற்கையான இறப்பு நிகழ்வு என்ற தொடக்கத்து பரிவரிப்படும் காலம் என்றும், இந்த காலத்தையும் என்ன சொல்றாருன்னா செயற்கை இறக்கைன்னு நான் பிரிக்கிறேன். சிவம் சக்தி நாரம் அது வந்து இயற்கை, அப்படி காலம், அதுக்கு அடுத்த வருகிறவர்களுக்கு செயற்கை காலம் ஒரு முறை சொல்றார். இப்படி சொல்லப்படுகிறது என்ன சொல்றார், எதுக்கு அப்போ நிறைய சொல்லிட்டு போகிறார், எதுக்கு சொல்ல வரேன், காலம் என்பது மிக முக்கியமானது என்பதற்கு சுவாமி சொல்லிட்டு போகிறார். இந்த காலத்தில் தான் ஆதலால் சிறந்த திருநகர் நலனை அடைந்துள்ளோர் யாரு, இந்த மாதிரி திரு காயோரகணம் என்ற தலத்தை அடைந்தவர்கள் இருமையும் எய்தி மேதகு துரியங்கடந்த பேரின்ப வீட்டினை தரப்படவல்லர். இந்த காயாரோகணத்தில் வராள் தான் என்னன்னா இருவினையும் நீங்கி மேதானங்களையும் அவர்கள் அடைவார்கள். அங்கே என்ன நடக்குது, சீத கமல புகுட்டனை கிழத்தி சீதளம் குறிச்சியான தாமரையின் மேல் இருக்கின்றதான கிழத்தி யாரு, திருமகள் லட்சுமி. அவள் என்ன பண்ணா, செஞ்சடை பிரானே நம்ம எம்பிரானே காயாரோட்டங்கள் இருக்கிற பிரானே வில்வத்தால் கோதர வழிபட்ட, வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபட்டாள். லட்சுமி தேவி காயாரோகணம் கஷேத்திரத்துல வந்து சிவபெருமான வில்வத்தால் அர்ச்சனை செய்வார். அதனால என்ன அவளுக்கு பயன் என்ன கிடைச்சது? ஆனா அச்சுதந்தனக்கு கொழுதனை பெற்றனள். அவருக்கு விஷ்ணு கணவனா பாச்சார்னா சிவபெருமானுடைய அருளால் தான். சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பான். லட்சுமி உதாரம். அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டா இந்த சாமியை கும்பிட்டா கதை நடக்காது. எல்லாம் அவளுக்கே ஆயுள் குறவு, இப்ப நமக்கு என்ன தரப்போறோம்? அதனால சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவனை அடையலாம். இதுல திருவம்பாவை படிச்ச சைவத்துக்கும் வைஷ்ணவம் என்ன வேறுபாடு சார்னு கேட்டான். திருப்பாவைக்கு திருவம்பாவைக்கு என்ன வேறுபாடு? சைவத்துல வந்து இறைவனே கணவனா வரணும்னு வேண்டுக்க மாட்டாங்க. அது தப்பு, அது வேண்டக்கூடாது. இறைவனே கணவனாக வரணும், ஆனா வேண்டுகிறது. அப்படி என்ன வேண்டா இந்த பாட்டு திரும்ப ஞாபகம். அவதான் கணவனா வேணும். வைஷ்ணவத்தில் திருப்பாவை எப்படின்னா அவனே கணவனாக வேணும், இறைவனே கணவனாக வந்து சிற்றின்பத்தை நல்கணுங்கிறார் திருப்பாவை. என்ன மோசம்? நம்ம சைவத்தில் கிடையாது. அடியாள் எனக்கு கணவனாக வரணும், ஆனா வேணுகிறார். இதுதான் சைவத்துக்கு வைஷ்ணவ வித்தியாசம். திருப்பாவை திருவம்பாவையும் சேர்த்து கூட்டம் நடத்தக்கூடாது என்று முத முதல்ல கொடி வச்சோ திருநெல்வேலிக்காரங்க தான் கொடி கொடுத்தான். யூசவர்த்தி பிள்ளை ரெண்டு ஒரு நூல் எழுதினார். அது அடிப்படையாக வச்சு வாட்டோம். அதெல்லாம் சங்கராச்சாரியார் சொல்லப்படி ரெண்டு நடந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியில் எங்கள் முனிசிபல் கோர்ட்டில் கேஸை போட்டோம் நாங்கள். அவன் நடத்தக்கூடாதுட்டான். அப்பீல் கமிஷன் எடுத்த போச்சு. சரங்கபாணி மொழியாரும் இருந்தார். அதாவது இந்த பயில் இருக்கேன நம்ம கழக கண்மணிகள் அறநிலையத்தை எவ்வளவு மோசமாக்கணுமோ அவ்வளவு மோசம் ஆக்கிட்டோம். இதுக்கு மேல மோசம் ஆக்க முடியாது. இன்னைக்கு பேப்பர் பார்த்தல, இன்னைக்கு பேப்பர் பார்த்தல, ஏகாம்பரம் முடியாது. தங்கத்தை அஞ்சு கிலோ தங்கத்தை காணல சாமியிட எப்படி வச்சுடா? ரொம்ப அக்கிரமம் நடக்கு, உங்களுக்கு தெரியாது. அத சுரங்கமான மொழியார் வரையிலும் காங்கிரஸ்காரன் எப்படி வச்சிருந்தான்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க் உள்ளவன் கமிஷனாக வரும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க் உள்ளவன் தான் இங்கே கமிஷனாக போடுவான். அப்போ அவனுக்கு நியாய அநியாயம் தெரியும், சட்டம் நுணுக்கம் தெரியும், ஒழுங்காக அந்த சுரங்கமான என்ன திருப்பித்தார். திருப்பாவை கொண்டாடுமா வைஷ்ணவ கோயில போ, திருவம்பாய் பண்ணமானா சவையும் கொடுப்போம், ரெண்டும் சேர்த்தோம்னா கோயில் விட்டு முடிக்க போவோம். திரு கொடுத்தாரு. இந்த பேர் வந்ததுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு நாசம் ஆகிட்டாங்க. அவர் வந்து அந்த ஜட்ஜ் ரேங்கிலான அவர் ஈஸியாக வந்துட்டு இருந்தான். தரங்கமானோட தோதி முடிஞ்சு கேட்டடா. அது மாதிரி அந்த தீர்ப்பை வாங்கினோம் நாங்கள். ஆகப்பதான் ஓஞ்சிது ஆகப்படாங்க அப்பாடா. இப்போ அதுதான் சொல்ல திருப்பாவையினுடைய லட்சியத்துக்கும் நம்முடைய லட்சியத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பத்தில. அதை கொண்டு ரெண்டு ஒழுங்கா ஒன்று போல ஆடணும் பாடணும்னா அதை எதிர்த்துக்கொள்ள முடியுமா? அதுதான் இன்னொன்று. இப்படி அந்த லட்சுமி வழிபட்டு கணவனை அடைந்தது கஷேத்திரன் காயாரோகணம். அடுத்து என்ன? பிறங்கொழி விசிம்பி குரவனாம் யாழ பெருந்தகை வியாழனரன். பிறங்கு ஒளி விசும்பு, அதாவது வானகத்தவருக்கெல்லாம் குரு யாருன்னா வியாழன் தான். ஆமாம். ஆயிடை எய்து எங்கே திருக்காயாரோகணம் செய்து கரங்கிசை விழறி பாட்டடி இருந்து களிமது உண்டு தேக்கறிந்தங்கு புறங்கு பொன் இதழி நரந்தடை வேணி ஒருவனை அறுத்தனை ஆற்று. உடனே காயாரோட பெருமானி வாழ பகவான் வந்து வழிபட்டார். ஏன்யா வழிபட்டார்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த போஸ்டே கிடைச்சது. என்னன்னா அர்ச்சனை ஆச்சி அரங்கர சிறப்பு சேர்ந்த நாட்டழுப்ப ஆரண மொழிகளால் துடிப்பான். வேதத்தினால துடித்தான். எப்படி நாட்டடம் வேறும், அதாவது இந்த நாட்டழும்பு வேறும் அளவுக்கு வேதத்தை சொல்லி வழிபட்டாரான். அப்படி வழிபட்டுனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா அவர் சொல்றார், யார் வியாழனே சொல்றார், இது முக்கியமான பாடல். ராமணம் நீயே கடவுள் தம்முள் பிஞ்சகா, கடவுளே பிராமணன் நீதான். ஏனையோ தம்முள் பிராமணன் யானே, மற்றவர் தேவர்களில் நான் தான் பிராமணன். சரி, பிராமணன் தனக்கு பிராமணன் கதி உனைகள்வோன், பிராமணனுக்கு பிராமணன் தனியா கதி. அதனால என்ன, அதே மாதிரி இந்த உலகத்திலும் பிராமணனுக்கு தெய்வம் பரமசிவன் சிவபெருமான் தான். விஷ்ணு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இல்ல, சும்மா குடிச்சிட்டு கிடக்காங்க, அவ்வளவு பேரும் விவரம் தெரியாம குடிச்சிட்டு கிடக்காங்க. பிராமணனுக்கு தெய்வம் சிவபெருமானே, அதாவது ஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு. நான் சுபரி வழின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அது வழி இல்லை. அதான் இங்க பிராமணன் தனக்கு பிராமணன் கேதி, பிராமணத்திலேயே பிராமணன் சிவருமான் தானே இருக்க முடியும். உனை இகழ்வோன் பிராமணன் நல்லன், அப்படி அதாவது இகழ்ந்தான்னு வச்சுக்கணும், ஆ பிராமணனே இல்லை. தன் குல தெய்வம் விண்டு பின்னொன்றவனை தொழும், தன்னுடைய தெய்வத்தை விட்டு பேரதெய்வங்களை தொடுகிறானே அவன் எப்படி என்ன கதியாவான். அப்பிராமணன் இரண்டும் பயப்படாது, ரெண்டு பேரும் கை கழுவான். எப்படி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொன்னா அவன் மேஸ்வரன், உன் ஆள் அவன் ஐயா என்ன வந்து என் கும்பிடுற, உன் ஆள் அவன் ஐயா எங்கிட்ட வந்து கொடுக்க, நான் கொடுக்க முடியாது, அவன் சண்டைக்கு வந்துடுவான். இல்லை நான் கொடுக்க நீ என்ன கொடுக்கன்னு சண்டைக்கு வந்துடுவான், அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு போயிடுவான். சரி அவன் சிவருமான், நீ என்ன கும்பிடல உனக்கிடையாது போன்றான். ஆக ரெண்டும் மறுத்துல நிற்பான். அதன் பிராமணன் இரண்டும் பயப்படாது நிறையம்புகவன் நடகிட்டு தான் போவான் பிராமணன் என்று உயர் மறை பேசணும். வேதனெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அதை விட்டு இந்த பேர் அரே ராமா அரே கிருஷ்ணான் குஜி நடக்கான். அடியனேன் உன் தாழ் அழைக்கலாம், தாடம் சொல்றார், நான் உன்னுடைய தாழ் அழைக்கலாம். நீயே அன்னையன் அத்தனம் உருவம், நீதான் அம்மா அப்பா குரு எல்லாம் நீதான். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ எல்லாம் நீதான். துளியிலை பருமை கேழ்வனம் அயனம் தொடர்வரும் சோதியே, அதாவது விஷ்ணு மகாவிஷ்ணு

கேட்டார். என்றெடுத்து ஏத்தம் ஆண்டளப்பானுக்கு, ஆண்டளப்பான் அவனுக்கு பேர் யாரனுக்கு, என்ன இப்படியா ஆண்டளப்பான்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காலம், சூரியனுக்கும் ஒரு மாதம், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி சந்திரனுக்கு ரெண்டே கால் நாள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காலம் இருக்கு. அதில் வியாழனுக்கு ஒரு வருஷம், ஒரு கட்டத்தில் மேஷத்தில் ஒரு வருஷம்னால அடுத்த ரிஷபத்துக்கு போயிடுவான். அவனுக்கு அது ஆண்டளப்பான்னு அவனுக்கு பேர். அப்படி என்றும் ஆண்டளப்பானுக்கு எம்பினான் எழுந்தருளி, நன்று நீ கேட்ட கூறுகின்ற, நீ கேட்டது வேணுங்கிற கேளுப்பா. வீண்டு வீண்டு இறங்கின நபில்வான் குன்றவில் குழைத்து புரிசை முன்றிருப்ப குறுநகை முகித்தரு குழகா நின் திருவடிக்கு இளையராவத்தி நெறி எனக் கருள் செய்ய வேண்டும். இறைவன்ட்டு அதான் கேட்கணும். எது கேட்டால் மற்றவையெல்லாம் தானாக வருமோ அதை கேட்கணும். மற்றவையெல்லாம் கேட்டால் அது மாத்திரம்தான் வரும். அதனால் உன்னுடைய திருவடி இன்பம் தான் எனக்கு தேவை. ஆனால் கேட்டால் மற்றெல்லாம் கொடுத்துருவார். மற்றெல்லாம் கொடுத்தா தான் அதை கொடுக்க முடியும். அதனால் அதை கொடுப்பார். அம்மம்மா நான் அஞ்சு மாறேன்னு சொல்ல கேட்பாங்க. எத்தனை பிறவி எத்தனை, எவ்வளோ கட்டப்பட்டாச்சு, அம்மா எனக்கு வேண்டாம்ப்பா பிறவின்னு அந்த மாதிரி கேட்கணும். அப்படியே தான் கேட்குறார். இந்த திருவடிக்கு இடையராக பக்தி நெறி எனக்கு அருள் செய்ய வேண்டும். அவர் சொன்னார், பழங்கழி வேகவரின் அடித்தென்பால் பயமும் இத்தீர்த்த நீர் படிந்து விளங்கும் என் வாரத்து உன்னை உன்னடி சேவையை என் வேகவதி நதிகளில் இருக்கிற இந்த கேத்திரத்தை எவன் என் வாரம் தோறும், அதான் வியாழக்கிழமை தோறும் வந்து எவன் வழிபடுகிறாரோ உள்ளங்குளம் உறுதி பயன் அழித்தருணே அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ அவன் நீ கொடுக்கணும். கடைசியில் முத்தியும் உதவி அவன் இதை கொடுத்து ஏமாத்திராத, முத்தியும் அவனுக்கு கொடு. முத்தியும் உதவி ஈண்டன்றும் இளங்க முறையோடு இழந்து எம்பெருமான் விழுங்கி உறைந்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யணும் சொல்லி அந்த வியாழம் கேட்டுக்கொள்கிறார். அது முடியும். யமன் வரான், அவன் வரான், அங்கவை வழங்கி கடவுளர்க்கு ஆசான் ஆம்பெரும் தகவையும் நல்கி சங்கவன் குழையான் லிங்கத்தின் மறைந்த அப்படின்னு தர்மன் தர்மன் அங்கெய்தி ஏற்றெடுப்ப யமனுக்கு தர்மன் பை தர்மராஜன் பெயர். அவன் தான் நோட்பிடிச்ச மாதிரி வேலை செய்யிட்டு இருக்கான். தர்மன் எவனானாலும் சரி அவனுக்கு ஒரு நீதி, இவனுக்கு இன்னொரு நீதி, அங்கெல்லாம் சிபாரிசே எடுக்காது, ஒன்றும் முடியாது. எவனானாலும் சரிதான் ஒரே தான், அதுதான் அவனுக்கு தர்மராஜன் அவனுக்கு பெயர். யமாய தர்மராஜாய மிருத்தவே அந்த காயச வைவஸ்வனாய காலாய தர்மபூத தமனாயத ஔரம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே மிருகோதராய சித்திராய சித்திரகுப்தாய இத்தனை பேர் அவனுக்கு சித்திரகுப்தான்னு அவனுக்கு இன்னும் பேர். அவன்கிட்ட நடக்க இந்த கதை உங்களுக்கு கேட்டுக்கோம். பேப்பரில் உள்ளதாக அவனுக்கு ஒரு முனிவர், அவனுக்கு ஒரு சிஷ்யன். அவன் முனிவர்கிட்ட எனக்கு எப்போ ஆயுதம் முடியும்னு மிக யமன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து கேட்டு சொல்லுங்க. நான் அதெல்லாம் முடியாது, சொல்ல மாட்டான் அவன், எல்லாருக்கும் ஒரே நீதி தான், அதெல்லாம் முடியாதுன்னு பொறி போடு அங்கே அரிச்சு கடைசி வந்து தொலைந்தது கூட்டு போனார் யமன்ட்ட. நான் நோ கெட் அவுட்னு யமன் என்றாலும் அப்படி இப்படியும் காலாடணும். சரி உனக்கு நேரம் வந்துட்டு போதுங்கன்னா சிட்டா சித்தம் இல்லாத என்ன பார்த்து எடுத்து பார்த்து சொல்லணும். ரூமில் கூட்டு போனால் ஏட்டை எடுத்தான், ஏட்டை பிரிக்கிறவரு இந்த எப்போ படிக்கிறானோ அப்போ இறந்து போவான் கொஞ்சம் சாரி படி. அவ்வளோ கரெக்டாக இருக்கும் யமன்ட்ட, யமன்ட்ட மாதிரி நடக்காது, கைத்துக்கு வந்துடுவான் கரெக்டாக, அவன்கிட்ட தப்பிக்க முடியாது. தப்பிக்கணுமானா சிவருமான் பக்தி ஒருவனாலும் மார்க்கண்டன் எப்படி தான். அதனால அதான் காலகாலன், காலத்தை வென்றவன். அவன் என்ன பண்ணா, தருமன் அங்கெய்தி ஏத்தெடுப்ப உங்கவன் தோன்றி, உடனே அவர் தோன்றி தென் திசைக்கு இறையான் புறவழித்து, தென் திசைக்கு நீ காவல் போ ஆனவன் எமை வழங்குனர்க்கு அங்கரன் தண்டன் ஏற்றினே தென்றிசை காவலன் எல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய

அடியாருக்கு ஏதாவது சேட்டவன சொல்றார். புறவழித்து எமை வணங்குனருக்கு மங்கரன் தண்டம் இயற்றில் அன்று உனக்கு ஆழம் இப்பதன் சீட்டை கிழித்தினவன உடனே பிஸ்னஸ் எங்க ஆட்ட மாதிரி சேட்டை பண்ணப்படாது அந்த வரத்தை கொடுத்தாரா. தென்புலத்தவர்க்கு செய்கடன் வாங்கு செலுத்தினேன். அந்த காயாரோகணத்தை வந்து தென்புலத்தாருக்கு பிதிர்களுக்கெல்லாம் காரியங்கள் செய்தா வீடு பெற்று ஒய்வார்கள். எங்க ஊர்ல ஒரு கட்சி எல்லாரும் தர்ப்பணம் பண்ணணும் அமாவாசை எங்க பண்றது. அப்ப பொற்றாமரையில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல ஆற்றங்கரில் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இடஞ்சல் ரொம்ப அதிகமாயிட்டு இங்க இங்க தர்ப்பணமாக தான் துவைப்போம். ஏதாவது துவைக்கணும்னு துவைக்கணும். ஆமா அவன்கிட்ட பேச முடியாது. விபூதி பொட்டம் வைக்க விட மாட்டான். விபூதி பொட்டம் அழைச்சி வச்சுட்டு அந்த முங்குக்கு வத விபட்டம் இருக்காது. அதை எடுத்து பல தேய்ச்சிட்டு இருப்பான். நான் பார்க்க வேண்டும் அநியாயம். திருநெல்வேலி மாதிரி அழைக்க போய் நாட்டா ஜாஸ்தி கிடையாது. தர்ப்பணம் பண்ணால் வழி இல்லை. பொற்றாமரைக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்முடைய அடியார்கள் பொற்றாமரை வச்சு பிதிர்காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதனால ஒரு பெரிய ஓலை எழுதி ஈவோட்டை கொண்டு கொடுத்தோம் இல்லைங்களா. அவ்வளோ வேலையை வெளியில் ஓச்சு பண்ணக்கூடாது. அந்த பேப்பர் சுற்றி எங்கிட்ட வந்தது. என்ன சாரி அப்படி தலபுராணத்திலேயே இருக்கு. திருநெல்வேலி தலபுராணத்திலேயே பொற்றாமரையில் பிதிர்காரியங்கள் செய்து முக்தி அடைவார்னு செய்வாங்க. அதெல்லாம் செய்யலாம். கோட்டிக்கார முத்தியாலே தாங்க அவங்க வெறி பிடித்தாலே. அதாவது இளைஞல் பண்ணணும். பிராமணுக்கே இளைஞர் பண்ணியில் இருக்கணும். அது ஒரு அவங்களை ஒரு டேஸ்ட். அதுக்கு ஒரு என்னோ சொல்லுவாங்க. அவனுக்கு அதே சொன்னானா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் என்ன ஆகி போச்சு இப்போ ஒத்தரும் பண்ண முடியாமல் கேட்டால் போட்டு கூட்டிட்டான். எப்படி அதுவும் கேட்டையும் நான் அந்த பண்ண ஒருவர் ஒரு பிராமண புரோகிதர் தர்ப்பணம்லாம் பண்ணி வச்சுருந்தார். அங்கே பெருக்கிறவன் சாமி குப்பையாக்கிட்டு போகிறத நான் தான் பெருக்கொண்டு ஒரு 10 ரூபா கொடுங்களேன். நான் கோயிலில் சம்பளம் கொடுக்கல எங்கிட்ட வந்து கேட்கிறேன். அப்போ நாங்கள் நான் கோயிலில் எவ்வளோ அவனுக்கு சம்பளம் கொடுக்க அவன் தெரியுமா. அதை வச்சு அங்கே பிழைச்சிட்டு இருக்கான். ஏதோ நடந்துகிட்டு இருக்கு கதை. நீ குப்பையாக்குற குப்பை பொறுக்கான உன் குப்பையை பொறுக்கிறதுக்கு அவனை போடல. கோயிலில் நம்மளை குப்பையை பொறுக்க தான் போடுறது. கொடுத்துட்டு போகணும் முடியாதுன்னு பெரிய கட்சி ஆகி போச்சு. ஈவோடு எங்கிட்ட கேட்டேன். கோ இழுத்து பூட்டுன்ட்டு கேட்டேன். 1 ரூபாய் எவ்வளோ இப்போ 1 ரூபாய் தர்ப்பணம் பண்ண முடியாது. போ இப்போ கையில் நான் சொல்லிட்டேன். இவர் பண்ண இவர் பண்ண வேலை இவர் பண்ண வேலை அப்படிதான் போ. ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் அலைதான் எங்கே தர்ப்பணம் நடத்தாமல் ஆற்றுல பண்ண முடியாது. அவன் கேட்டேன். குளத்தில் இழுத்த முடியாச்சு. இப்போ எங்கடாதான் அடைஞ்சிட்டேன். எதுக்கு சொல்கிறேன் இங்கே அதான் இல்லை. இந்த மாதிரி தென்புலத்தவர்க்கு செய்கடன் ஆங்கு செலுத்திடம் விடுபேர் ஒய்வார் மின்பழுத்தன்ன நெறிந்தவார் சடிதம் வீரன நெறித்துறங்கிழப்ப பொன்முத்தனைய கைங்கடல் நாப்பன் புரிதல கொள்கை. அதாவது ஜதாபார கீழவர்கள் தொங்குற மாதிரி இருக்க பிராமணாள். அவர் என்ன பண்ணுறாருனா பஞ்சாக்னி வித்தையும் 5 அழகு நின்று தபஸ் பண்ணவா அப்படின்னா 4 பக்கம் தீ. அப்புறம் ஒத்த காலை சூரியனை பார்த்துட்டே அந்த சூரியன் சூரியனை பார்த்துக்கிட்டே நிற்கணும். அந்த சூரியன் வெளிச்சம் அந்த சூடு 4 பக்கம் சொல்லு. அது 5 அழல் பஞ்சாக்கினை வித்தைன்னு அப்படி தவஸ் பண்ணி வந்துட்டான். குமார சம்பவம்னு ஒரு காவியம் பழமொழியில் காளிதாசர் செய்வது. பார்வதி தவசை பற்றி சொல்லாம சொல்கிறார். எப்படி பரமசனை அடைஞ்சான். இந்த மாதிரி பஞ்சாக்கினை வைத்து பண்ணினா பரமசனால் தாங்க முடியாமல் ஓடி வந்தார். அது மாதிரி பஞ்சாக்கினை வைத்து பண்ணி அங்கே முனிவரெல்லாம் இருக்கார். 5 அழல் நாப்பன் புரிதவ கொள்கையில் அநேகர் அன்பு செய்து அங்கன் பேறு வெற்று உயர்ந்தார். அந்த மாதிரிலாம் தவறு செய்து அந்த பேறு வெற்று உயர்ந்தார். அத்தலம் மேன்மையார் மொழிவார். அப்பேற்பட்ட தலத்துடைய மேன்மையை யார் சொல்ல முடியும். நான் சொல்லி இந்த காயாரோட படத்தை முடிக்கின்றார். அதாவது இதென்று என்ன தெரிகிறது என்னன்னா காலங்களுடைய தன்மை சொல்றார். இந்த காலம் எதுக்கு சொன்னார்னா நம்ம காலம் யோக்கியது என்னன்னு தெரியணுங்கிறக்காகத்தான். நம்முடைய காலத்தை யோக்கியது என்னன்னு தெரியணுங்கிறக்காகத்தான் இவ்வளவு சொல்லி அதை நாம துளிலையும் துளிலில்லை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலகான காலத்தின் காலனானை வழிபட்டால்
உயலாம். வியாழன் ஒழிப்பெற்றிருக்கான், லட்சுமியை விடப்பட்டிருக்கார், யமன் ஒழிப்பெற்றிருக்கார். அதே மாதிரி நாமும் உயிரி பெறலாம் என்று நீதியை சொல்லி இந்த விரத்தை நிறைவு செய்கின்றார். இந்த அளவில் இந்த காஞ்சி புராணத்தை நாம் செய்கிறோம். அதாவது நான் முதல் நான் தான் ஏறான்னா தெரியும் அவங்க தெரியாது. அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் யார் முதல்ல வராளோ பையன் அவன் உட்காந்துட்டு அடுத்தால் ஒரு பையனை போகிறோம், பெயர் எழுதிட்டே வரோம், கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்கணும். அதை முதல் 10 பேர் கோடி போட்டு கீழே விட தான் வரிசைப்பார். ஏண்டா லேட்டாக வந்து அவர் விடிக்கிறதுக்கு ஏறாங்கிறது அன்பேர், ஏறாங்கிறது அன்பேர். அது மாதிரி முதல்ல நான் தான் உட்காந்து ஏறாங்கிறதுனேன். அதனால் இவ்வளோ சேர்ந்ததே பெருசு. முதல்ல நான் வந்து உட்காந்துருக்கேன், மைக்கும் நானும் தான். ஆனால் என்ன செய்யறது, எந்திரிச்சு போயிடுமா, ஊரை பார்த்து போயிடுவோமா, மங்களம் பாடிடுவோமான்னு நினச்சிட்டே இருந்தேன். கல்யாண சாயி தான், கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தேன். பொறுத்து பலன் கிடச்சி போச்சு. அதனால் இவ்வளோ பேர் சேர்ந்ததே பெருசு எனக்கு. அதனால் இத்தனை பேரை வந்துடணும் இந்த கேட்டவங்களுக்கு எம்பெருமானு எம்பெருமானுடைய பரிபூர்ண அறிவும் கிடைக்குமாறு பிரார்த்தித்து கொண்டு இந்த நிறை செய்கின்றேன். நம பார்வதி பதயே மகாதேவ ஆதிரே கடந்தோழ் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை ஜங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாராம் வான்முகில் வழாது பெய்க மல்லிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிடாதுயிகள் வாழ்க நான் முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி இழங்குக உலகம். நம பார்வ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பாவ

பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்று உடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவார். ஒரு காலம் இரு நல்லார் ஒன்று கூடில் உலகிற்கு அளவிலா நலமுண்டாகும் திருஞான சம்பந்தர்

ஞானமாமுனிவர் வியாக்கிரவாதர் பேரின்பப்பதஞ்சலியும் இருவர் கூடி திருவாளன் திருக்கூத்து உலகுக்கெல்லாம்.

சிவயோகம் அதிகமில பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை. சிவயோகம் அதிகமில பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை. சிவயோகம் அதிகமுளவாத ஊரன் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார். சிவபெருமான் தேடி வந்தார். சிவயோகம் அதிகமுள வாத ஊரன் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார். சிவயோக நாயகியோட ஆன்மநாதர் செல்வமெல்லாம் இவருக்கு சேர்ந்ததம்மா. சிவயோகம் மிக விரும்பும் பத்தரெல்லாம் திருவாத ஊரனடி பாடுவீரே.

பதஞ்சலி வியாக்கர வாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க, வாழ்க வாழ்கவே. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே திருவாத ஊரர் அவதாரம் பற்றிய நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது என்றால் அது திருமுறை தான். திருமுறையினாலேதான் இந்த நாட்டுக்கே பெருமை. இலக்கியங்கள் என்று பல வகையாக நம்முடைய நாட்டிலே உள்ளது. அந்த இலக்கியங்கள் எல்லாம் உயிர்களை பற்றியது, உலகத்தை பற்றியது. உயிர்களை பற்றியது, உலகத்தை பற்றியது. ஆனால் திருமுறை சிவனை பற்றியது. திருமுறையை சிவனை பற்றி பாடி பாடுபவர்களுக்கெல்லாம் சிவன் மீது பற்று உண்டாகும்படியாக செய்தது திருமுறை. திருமுறை இல்லையானால் கடவுளே தெரியாது, பத்தியே இருக்காது. அப்படிப்பட்ட திருமுறையை சிவபெருமான் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். திருமுறையினுடைய பெருமையை அளவுபடாது. அந்த திருமுறையை 12 முதலிலே 8 திருமுறை வரையிலும் 4 ஆச்சாரிய பெருமக்கள் பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் 3, திருநாவுக்கரசர் 3, சுந்தரர் 1, மாணிக்கவாசர் 1. ஆக 8 திருமுறை வரையிலும் 4 பெருமக்களாலே பாடப்படும். அந்த திருமுறையிலே சொல்லாதது இல்லை. வேதாகமத்தினுடைய சாரமாக விளங்குவது. அதனாலே இந்த நாட்டுக்கு பெருமை, மக்களாகிய நமக்கு பெருமை, சைவத்தின் பெருமை, சிவன் பெருமை, எல்லாவற்றையும் வழங்க சொல்வது அந்த திருமுறை. அப்படிப்பட்ட திருமுறையிலே 8 திருமுறையை பாடியவர் மாணிக்கவாசகர். அதே அவர் அவதாரம் பண்ணிய நாடு பாண்டி நாடு, அவர் வாழ்ந்த ஒரு திருவாரூர், பிறந்த அவதாரம் பண்ணிய ஒரு திருவாரூர். அந்த பாண்டி நாட்டுக்கு ஒரு பெருமை தனியாக ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், சிவபெருமானிடத்திலே தமிழை கற்று அந்த தமிழை புதிய மலையிலே அகத்திய முனிவர் இருந்து தமிழை பரப்பினார். தமிழ் முனி என்றே அவருக்கு பெயர். அகத்தியருக்கு தமிழ் முனி என்றே பெயர். அப்படி தமிழ் முனிவராகிய அகத்தியர் புதிய மலை இருந்தபடியினாலே, புதிய மலையில இருந்தபடியினாலே, புதிய மலை இருந்தபடியினாலே பாண்டி நாட்டுக்கு பெருமை. அதை இந்த பாடலிலே சொல்லுகிறார் கடவுண்மா முனிவர். நீண்ட கைலக்கரை நிகழ்த்த அருளாலே பூண்டமுனி மெய்த்தமிழ் புகன்றது நாடு. மொழி எல்லாமே சிறந்தது. அதில் 2 மொழி அதிகமாக சிறந்தது. ஒன்று சமஸ்கிருதம் வடமொழி, இன்னொன்று தமிழ். 18 பாஷை, அதில் இந்த 2 பாஷை மிக சிறப்புடையது. ஒன்று சமஸ்கிருதம் என்கின்ற வடமொழியும், தமிழ் என்கின்ற தென்மொழியும். இந்த 2 மொழியிலே உண்டாகிய நூல்கள், அந்த 2 மொழியின் மூலமாக சிவனுடைய அருளை பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள். மொழிதான் நமக்கு முக்கியமானது. மொழிகின்றது மொழி, மொழிகின்றது மொழி. அந்த மொழி தமிழ் மொழி, அந்த வடமொழி. அதை சொல்லும் போது தென்மொழி தமிழ் மொழின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. வடமொழி தென்மொழின்னு தான் சொல்றோம்.
வானவன்கான் வானவர்க்கு மேலான வடமொழியும் தென்றமுழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் வடமொழியும் தென்றமுழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆனைந்து ஆடினான்கான் ஐயங்கான் கையில் அனலேந்தியாடும் காணவன்கான் காணவனுக்கு அருள் செய்தான்கான் கருதுவாரிதய கமலத்தூரும் தேனவன்கான் சென்றடையா செல்வன்றான்கான் சிவனவன்கான் சிவபுரத்தையும் செல்வன்றானே என்பது திருநாவுக்கர சுவாமிகள் திருத்தாண்டம். அதனால் வடமொழியிலையும் தென்மொழியிலையும் பக்தி இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது. வடமொழியை சிவபெருமான் பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். தென்மொழியாகிய தமிழ அகத்திய முனிவருக்கு உபதேசம். அதனாலே இரண்டு மொழியும் நமக்கு ரொம்ப சொல்லும். ஒரு மொழி உறவு, ஒரு மொழி பகை அல்ல. இரண்டு மொழியுமே நமக்கு அது இரண்டு இரண்டு கண்கள் ஊற. வடமொழி அண்ணன் என்றால் தென்மொழியை தம்பி. வடமொழி சமைக்கிற பாத்திரம், தென்மொழி சாப்பிடுற பாத்திரம். தென்மொழியை போல சாப்பிடுறதுக்கு வேற எந்த மொழியும் கிடையாது. வடமொழி சடங்கு நூலு ஆக வேதாகமங்கள், தென்மொழி புகழ்ச்சி. அது சடங்கு கிரியை இது ஞானம். அதனாலே இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு வாழ்நாள். இருக்கு என்றால் வேதம், தோத்திரம் பின்னாடி சொல்றது தமிழ். அதனால இரண்டு மொழியும் நமக்கு சொந்தம். அன்பர்கள் தெரியாமையினாலே ஒரு மொழி சொந்தம், ஒரு மொழி பகை என்று எழுதுகிறார். இரண்டு மொழியும் கொடுத்தவன் சிவபெருமான் தானே. யார் சொல்றா? கல்வி கடலாக வடமொழி தென்மொழி கடலாக விளங்கிய மாதவ சிவஞான யோகிகள் காஞ்சி புராணத்தில். மாதவ சிவஞான யோகிகள் சிவஞான சுவாமிகள் என்று திருவாவூர் ஆதீனத்து தம்பரானாகிய கடலாக விளங்கியவர், தமிழ் மொழி கடலாக விளங்கியவர் சொல்றாரு வடமொழி நமக்கு சொந்தம். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி. பாணினி என்ற முனிவருக்கு வடமொழியை உபதேசம் பண்ணினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி. அதற்கு இணையா தொடர்புடைய அதற்கு இணையா தொடர்புடைய அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமலா தொழுதேற்கும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பாகரில் கடல் வரப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார் என்பது காஞ்சிபுரம். வடமொழி சிவபெருமான் பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அதற்கு இணையாக அப்படி அதற்கு இணையாக சொல்லும் போதே என்ன விளங்குறது? அதற்கு சமானமாக, அதற்கு சமானமாக, தங்கத்துக்கு சமானமாக. இன்னொரு பொருளை சொன்னால் தங்கத்துக்கு சமானமாக என்றால் தங்கம் என்று, இன்னொரு பொருளை சொன்னால் தாழ்ந்தல்ல அதற்கு சமானம். அதனாலே வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய என்ன முதல்ல சொல்றாரு? வடமொழி. வேதாகமங்கள் எல்லாம் வடமொழியில தான் இருக்கிறது. நிறைய நூல்கள் புராணங்கள் எல்லாம் வடமொழி தான். அதுல இருந்து மொழி பெயர்த்தது தமிழ்ல நிறைய. அதனாலே வடமொழி தென்மொழி இரண்டும் நமக்கு சொல்றோம். வடமொழியிலே சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் சோடசமச்சாரம் சகலமும் செய்து சாமி அப்படி அம்பாளோட எழுந்தருள் இருக்கும்போது அந்த சுவாமியிடத்துல விண்ணப்பம் பண்றது இதுல தமிழ்ல பன்னிருதிரவி முறை பாடுக, பஞ்சபுராணம் பாடு. அந்த தம்பி அந்த வடமொழி சடங்கோட சடங்கா பேசுறது பாடுறது. இப்ப அபிஷேகம் பண்றோம் அல்லவா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஓம் வியோம வியாபனே வியோம ரூபாய சர்வ வியாபனே சிவாய அனந்தாய அநாதாய அநாதிருதாய துருவாய சாதுவதாய யோகபிட சம்சிதாய நித்திய யோகினே தியானாகராய ஓம நம சிவாய பரம் என்றெல்லாம் சொல்லி வடமொழியிலே இந்த பதமந்திரத்தை சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம்.
கையினாலே கிரியையும் நடக்குது, வாக்கினாலே மந்திரமும் நடக்குது. அந்த தென்மொழியை பாடும்போது ஒரு கிரியையும் இருக்காது, பாட்டு மாத்திரம் தான். தென்மொழியை பாடும்போது கைக்கு வேலை இல்லை, வேற எதுக்கும் வேலை இல்லை, காதுக்கு தேவை. வடமொழியிலே சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், ஜோடசுவாரம், தீபாரதனை எல்லாம் பண்ணும்போது வடமொழி வாயும் பேசும், கையும் செய்யும். தென்மொழியை பாடும்போது மற்ற கருவிகள் எல்லாம் பேசாம இருக்கும், வாய் மாத்திரம் பாடும். அதனாலே அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு தெரிகிறது. சாமி கேட்டுக்கிட்டு இருக்கார், எப்ப அந்த தோத்திரத்தை கேட்கிறார். அதனாலே இரண்டு மொழியும் நமக்கு அவசியமாகும். ஆனா வடமொழி கிரியைக்கு உரியது அதிகம், தென்மொழி ஞானத்துக்குரியது தோத்தம். சரிய கிரியை இரண்டும் வடமொழியிலே அந்த அபிஷேக அலங்காரத்தில் இருக்கிறது, யோகமும் ஞானமும் இந்த தோத்திரத்தில் இருக்கிறது. சாமியைக்கு எல்லா உபசாரங்களையும் பண்ணி அலங்காரம் பண்ணி கற்பூராஜிகம் காட்டி அறிக்கையும் கொடுத்து அதன் பிறகு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாட்டு திருமுறை பாடுவோம். கற்றாங்கிரியோம் கலியை வாராமே சற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமே முற்றாவண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றாறை பற்றாபாவமே அப்படின்னு பாடும்போது எல்லாம் பேசாம இருப்பாங்க, சாமிக்கு வைப்பார். அதனாலே அந்த கிரியையாய் இருக்கிற வடமொழியிலே ஆகமத்தின்படி சடங்குகள் செய்து சுவாமியை எல்லா வகையிலும் உபசாரங்களை செய்து சுவாமி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற நிலையில இருக்கும் போது திருமுறையை பாடும். அதனாலே இரண்டு மொழியும் நமக்கு சொல்லும். அது சிவஞான சுவாமிகள் கூட துறைமங்கல ஜவன் சிவஞான சுவாமிகள் இந்த கருத்தை எப்படி சொல்றாருன்னா, அவர் இந்த வடமொழியும் முன்னால சொல்லு பின்னாலே அதற்கு சமானமாக தான் சொல்றார். அதை எப்படி சொல்றாருன்னா, மறைமுதற் கிளந்தவாயான் மதிமுகள் முடித்த வேணி இறைவர்தம் பெருமை நாட்டி எங்கினும் இருப்பதாக அரைகடல் வரைப்பிற்பாடை அனைத்து வென்று ஆரியத்தோடு உரள் தரு தமிழ் தெய்வத்தை உள்நனைந்து ஏற்ற செய்வோம் என்பது துறைமங்கல ஜவபராஜ சுவாமி. ஆகையினாலே இப்படிப்பட்ட மொழியிலே தமிழ் மொழியே அகத்தியல் சோர்வாடத்தில் உபதேசம் பெற்று புதிய மலையிலிருந்து தமிழ் மொழியை பரப்பினார் என்று அகத்தியருக்கு ஏராளமான சீடர்கள் பரப்பினார் என்பது, அந்த பரப்பிய நாடு தமிழ்நாடு பாண்டி நாடுங்கிறார். தமிழ் மொழிக்கு உரியவராய் தமிழ் மொழியை உலகத்தில் விருத்தி பண்ணியவராய் இருக்கின்ற அகத்திய முனிவர் எழுந்தருளி இருக்கின்ற புதிய மலை உள்ள நாடு, அதனாலே பாண்டிய நாடு சிறந்தது அப்படின்றார். அதே நீண்ட கையிலக்கரை நிகழ்த்தவர் உள்ளார். இரண்டு மொழியும் ஜோர்மான் தான் நமக்கு தந்தார். தெரியாமையினாலே இப்பொழுது சில அன்பர்கள் வடமொழி வேண்டாங்கிறாங்க. வடமொழி வேண்டான்னா திருமுறையே வேண்டாம். திருமுறையில் எவ்வளவு இருக்குது வடமொழி தெரியுமா? உச்சம் அது. திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டா வடமொழி ஏராளம் ஏராளம் வடமொழி திருமந்திரத்தில், அதுக்கு மேலே வேதாகமங்களை புகழ்ந்து பாடுகிறது திருமுறையில் கொஞ்சம் அல்ல. வேதமோதி வெண்ணோடும். ஆகையினாலே இந்த உரையை கேட்கின்ற அன்பர்கள் வடமொழியை வெறுக்காமல் தமிழ் மொழியை வெறுக்காமல் இரண்டு மொழியையும் இரண்டு மொழியினாலே என்ன செய்வோமோ அதை செய்து திருவருளை பெறுவோம். ஆகவே இப்படி நீண்ட கையிலக்கரை நிகழ்த்த வருளாலே பூண்டமுனி மெய்த்தமிழ் புகன்ற திருநாடு மூண்ட வகை செற்றுலக முற்றுலா முற்றுமரசாலும் பாண்டிய நலங்குறவு பாண்டி வளநாடு. அதனாலே மற்றைய சத்ருகளாக இருக்கின்ற அரசர்கள் எல்லாம் மக்களுக்கு நலன் செய்வதாக இருக்கின்ற ஒரு எண்ணம் உள்ளவனாகிய பாண்டிய அரசர்கள் ஆட்சி செய்த நாடு அந்த பாண்டி நாடு. பாண்டிய நலங்குலவு பாண்டி வளநாடு. பாண்டி வளநாடு அந்த வளநாடுங்கிறது சொல்லத்தான் வேண்டியதா இருக்கு. வளம் என்பது சோழ நாட்டுக்கே உரியது. சோழனுக்கு வளவன்னே பேர். மங்கையர்கரசி வளவன்.
இந்த உண்மைகளை அடிப்படையில் ஞாபகம் வச்சு. வளம் வளம் என்றால் மக்கள் வளம், செல்வ வளம், கல்வி வளம், பொருள் வளம், அருள் வளம் என்றெல்லாம் அந்த வளம் என்கின்றது சிறப்பு சொல். அப்படி எல்லா வளங்களையும் உடையது சோழவள நாடு. சோழவள, அதனால சோழனுக்கு வளவன் ஒரு பெயர், சோழனுக்கு வளவன் என்று. அதனாலே எல்லா வளங்களை உடையது பாண்டி நாடு. அது பாண்டியன் நலங்குளவு பாண்டி வள நாடு நாடு. நாட்டிலே பல ஊர்கள் இருக்கும். ஒரு நாடு என்றால் அது ஊர்கள் பல. எல்லா ஊரும் சிறப்புடையதாக இருக்க, ஊர் இருக்கிறது என்றால் எல்லா ஊரும் சிறப்புடையதாக. ஊருன்னா அந்த ஊர்ல திருக்கோயில் இருக்கணும், அந்த ஊரிலே திருநீர் பூசுகின்ற பக்தர்கள் இருக்கணும், அங்கே பாடுகின்ற புலவர்கள் கவிஞர்கள் இருக்கும், பாடுகின்ற சிவபெருமானை தோத்திரம் பாடுகின்ற நூல்கள் பாடுகின்ற புலவர்கள் இருக்கும். அப்புறம் மற்ற தெய்வங்களுடைய ஆலயங்கள் இருக்கும். அங்கே சங்கம் முதலான வாத்தியங்கள் ஒலிக்க வேண்டிய காலத்திலே ஒலிக்க வரும். அங்கே வெண்கொடி பறக்க வரும், வெண்கொடி பறக்க வரும், வெண்கொடி பறக்க. இதெல்லாம் இருந்தாத்தான் ஊர். திருக்கோயில் இருக்க வேணும், திருநீர் பூசுகின்ற மெய்யடியார்கள் சோகோசம் பண்ணுகின்ற அடியார்கள் இருக்க வேணும், பாடுகின்ற புலவர்கள் ஊதுவா மூர்த்திகள் முதலானவர்கள் இருக்க வேணும், மற்ற ஆலயங்கள் இருக்க வேணும், அப்புறம் சங்க முதலான வாத்தியங்கள் முழங்க வேணும், வெண்கொடி பறக்க வேணும். இதெல்லாம் இருந்தால் அது ஊரு, அது இல்லைன்னா காடு, சுடுகாடு. யார் சொல்ற?

0: பத்திமையார் பாடாவூரும் பாங்கினுடு பலதடிகள் இல்லாவூரும் இருப்பூடு வஞ்சங்கூதாவூரும் வெண்குடியும் விதானம் இல்லாவூரும் அறுப்பூடு மலர் பறித்துட்டு நாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே என்பது திருநாவுக்கர சுவாமிகள் தேவார். நாடு சிறப்புடையது, நாட்டிலே சில ஊர்கள் சிறப்புடையதாக இருக்கும், பல ஊர்கள் சாதாரணமாகும். அதில் சிவபெருமான் எழுந்த கூடியிருக்கிற ஊர் சிறப்புடையது. அதிலும் சமயாச்சாரிகள் போன்ற அருளாளர்கள் அவதாரம் பண்ணியது இன்னும் சிறப்பு. அதனாலே பாண்டி நாடு சிறப்புடையது, அதிலே திருவாத ஊர் சிறப்புடையது. திருவாத ஊரிலே சிவபெருமான் எழுந்தருடைய வேதநாயகம் வேதநாயகம். அது வாயுதேவனாலே பூசிக்கப்பட்டபடியினாலே வாத ஊர் என்று அதற்கு பெயர். இன்னும் எத்தனையோ பெயர் பூசித்திருக்கு. அதனாலே அந்த ஊரை பற்றி இந்த ஆசிரியர் கடவுள் மாமணி இவர் சொல்றாரு, மேவும் ஊர் வளம் வளவும் மிகுந்துளவு. மேவும் ஊர் வளம் வளவும் மிகுந்துள்ள நாடு, அதனின் நலம் பாவும் ஊர். அதிலே நன்மை என்கின்ற செயல்கள், அருள் செயல்கள், நல்ல காரியங்கள் நடக்கின்ற சிறப்பு உள்ள ஊர். மேவும் ஊர் பல வளம் மிகுந்துள்ள நாடு, அதனின் நலம் பாவும் ஊர். பழமறைதேர் அந்தணர்கள் பயின்றுளவோ, பழமறைதேர் அந்தணர்கள் பயின்றுளவோ. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்கன்னா விஷயம், ஊரிலே வேதத்தை ஓதுகின்ற அந்தணர்கள், ஆகமத்தை ஓதுகின்ற அந்தணர்கள், திருமுறை பாடுகின்ற அடியார்கள் இருக்கணும். அது இருந்தா அந்த ஊர் சார் ஊரா பாடா என்று ஒரு பழமொழி வழங்கும். ஊரா இது பாடா என்று ஒரு பழமொழி உலகத்தில் வழங்கும். ஆனால் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த அந்தணர்களும் அடியார்களும் இருந்தால், வேதாகமங்களை ஊதுகின்ற அந்தணர்களும் திருமுறையை பாடுகின்ற அடியார்கள் இருந்தால் அந்த ஊர் சிறப்புடைய வழங்குகிறார். வேதாகமங்கள் வழங்கவில்லை, சாமியினுடைய தோத்திரம் புகழ்ச்சி நிகழவில்லை, ஆனால் அந்த ஊர் சிறப்பு. அதனாலே பழமறை அந்தணர்கள், பழமறை தேர் அந்தணர்கள் பயின்றுள்ள அந்தணர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க, அங்க கட்டாயம் சிவாலயம். அதனாலே பாவம் ஒரு பழமறை தேர் அந்தணர்கள் பயின்றுள்ள நம்ம அழுகடி சித்தர்னு ஒரு சிக்கர் அவர் சொல்றாரு, இந்த பையூர்ல இருந்து பாலூர்ல பிறந்துட்டேன், பையூர்ல இருந்து பாலூர், அந்த மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த குழு தெரியவில்லை. அது தெரிஞ்சதுன்னா பையூரும் பாலூரும் பாலா போயிடும். பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து, பையூரிலே இருந்து கற்பை, பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடறியே, மெய்யூராகி சிவலோகத்துக்கு போவதற்கு அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட அந்த வீட்டை நான் தெரிந்து கொள்ளவில்லை. மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறிந்தால் அது தெரிஞ்சிருச்சுன்னா மறுபடி நான் பிறக்க மாட்டேன். பையூரும் பாலூரும் பாலாக முடியாதோ என்பது அந்த சித்தப்பாடு. அதனாலே இப்படி ஊர் என்றால் சிவாலயம் இருக்கும். அதே திக் கிராமம், திக் பஸ்மரகிதம், திக் பாலம் என்று உபனிஷத்திலே சொல்லுகிறோம். திக் கிராமம் என்றால் சிவாலயம் இல்லாத ஒரு நெருப்பு வச்சு கொடுத்துங்குது வேதத்தில். திக் கிராமம், திக் பஸ்மம் ரகிதம் பாலம், திருநீர் இல்லாத நெற்றியை சுடு. பாலம்னா நெற்றி, பாலம் என்று சொன்னால் நெற்றி. திக் கிராமம் என்றால் சிவாலயம் இல்லாத ஊரை நெருப்பு வை. கிராமம் திக் பஸ்மம் ரகிதம் பாலம், அதனாலே நெற்றியில திருநெல்லைன்னா நெற்றியை சொல்லு. சிவபூசை இல்லாத சிவலிங்கம் இல்லாத வீட்டை சொல்லு அப்படின்னு சொல்லு. அப்படின்னா எவ்வளவு முக்கியம் அதுக்கு பேருப்பா. கிராமம் பஸ்மரகிதம் பா. அதனாலே இப்படி ஊர் என்றால் சிவாலயம் இருக்கவும், சிவாலயம் அந்தணர்கள் இருக்கவும், அந்தணர்கள் சிவனடியார்கள் இருக்கவும் இருந்தா அந்த ஊர் நல்லது. அதனால இதுக்கெல்லாம் முன்ன ஜென்மங்களிலே பண்ணிய புண்ணியம் இருந்தாத்தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஊர்ல பிறக்க கொடுத்து. தில்லை பதியுள தேசம் கிடைத்தது சிதவமதனாலே சிதம்பர இருக்கின்ற தேசம் நமக்கு கிடைத்தது. பல பறவைகளிலே தவன் செய்து வருகிறார். சிதம்பரம் இருக்கின்ற தேசம், இந்த வாக்கியத்தை யாரும் சொல்லிக்க மாட்டார். சிதம்பரம் இருக்கின்ற தேசத்திலே நாம் இருக்கிறோம். அதுக்கு முன்ன பிறவிலே செய்தோம். தில்லை பதியுள தேசம் கிடைத்தது சிதவமதனாலே திருவுடை செய்வ சமயம் கிடைத்தது திருவருளதனாலே நல்ல தவஞ்சய நற்குலம் கிடைத்தது நாதன் அருளாலே நால்வர் பாடலை பாட கிடைத்தது நந்தி அருளாலே எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரினில் இருப்பதும் அவனாலே எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரினில் இருப்பதும் அவனாலே ஈசன் அடியரை கூட கிடைத்தது ஈசன் அருளாலே வல்ல புலிமுனி பதஞ்சலியாரை வாழ்த்துதலவனாலே மாணிக்க மலையை நாடோறும் போற்றி வழியினை பெற்றோமே என்பது மாணிக்க மலை போற்றி பாமாலேன்னு பாடியிருக்கிறார். அதுல இந்த பாட்டு. அதனாலே இப்படி அந்தணர்கள் அடியார்கள் சிவாலயங்கள் இருக்கின்ற ஊர் சிறப்பு. அது அத்தனையும் சிறப்புடையதாய் இருக்கின்ற ஊர் அந்த திருவார ஊர். அதேவும் ஒரு வளம்பளவும் மிகுந்துள்ளனாட் அதனில் நலம்பாவும் ஓர் பழமறைதர் அந்தணர்கள் பயின்றுள்ள ஊர் தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர். அதையால தாவி போகின்ற ரிஷப வாகனத்தை உடையவராகிய சிவபெருமான் தங்கி இருக்கிற ஊர் தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர். அங்கு உறையும் தேவரூரின் மேன்மை சிறந்த திருவாரூர். அங்கு உறையும் என்கின்ற மேலே இருக்கின்ற தேவருடைய ஊர் இருக்குதே அதை விட சிறந்த ஊர் இந்த திருவாரூர். அது உண்மையே உண்மைதான். வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்ட நயர்ச்சிப்பார் என்பது சிவஞான சக்தியார். தேவலோகத்தில் இருக்கின்றவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக நம்ம ஊருக்கு வராங்க. அப்படின்னா எந்த ஊர் சிறந்தது? நம்ம சிவபெருமான வழிபட தேவலோகத்து போக வேண்டியதில்லை. அங்க சிவபெருமான இல்லை. இங்கே சிவாலயம் தேவலோகத்தில இல்லை, சிவாலயம் தேவலோகத்தில இல்லை, சிவாலயம் நம்ம ஊர்ல இருக்கிறது. அவன் வந்து நம்ம ஊர்ல கும்பிட்டுக்கிட்டு போய் வாங்கிக்கிட்டு போய் பழச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து கும்பிட்டு நம்ம சாமி கிட்ட வாங்கிட்டு போய் பழச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனாலே இப்படி நம்ம ஊர் மிகச்சிறந்தது. அதுவும் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் வான்பழித்து மண்முகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்கிறார். வானுலகத்தை பழித்து விட்டு இந்த மண்ணுலகத்திலே நம்மை வந்து ஆண்டு கொள்ள வள்ளல் என்கிறார். ஆகையினாலே தேவலோகத்தை விட உயர்ந்தது நம்முடைய ஊர். இது அடிப்படை ஞாபகம் வச்சுங்க. தேவலோகத்தை விட உயர்ந்தது நம்முடைய ஊர். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த திருவாரூர்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: டாக்டர், இந்த கடந்த பல நாட்களாக இந்த மதுரை ஆதீனம் குறித்த பல்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு இப்பொழுதுதான் ஆதீனங்கள் இருக்கின்றன, இல்லையென்றால் ஆதீனங்கள் என்றால் என்ன என்கிற ஒரு இது வந்திருக்கிறது. அதை மனத்திலே வைத்துக்கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற முயல்கிறேன். ஆதீனங்கள் எப்படி தோற்றுவிக்கப்பட்டன, மதுரை ஆதீனத்தை பற்றிய சில தார்பரியங்கள் என்ன என்று பொதுவாக சொல்ல முடியும்.
1: இந்த மடங்கள் பல காலமாக இருந்து வருகின்ற ஒன்று. இப்போ திருமந்திரத்திலே கூட திருமூலர் இந்த மடங்களை பற்றி சொல்லுகின்றார், மடாலயங்கள் மடங்களை பற்றி சொல்லுகின்றார். இதே மாதிரியாக பாரம்பரியமாக, அதாவது ஆன்மீக பணியிலே குருமார்கள் குரு பாரம்பரியமாக ஓரிடத்திலே தங்கி இருந்து அந்த ஆன்மீக விளக்கம் ஆன்மீக பணி செய்கின்ற இடம்தான் மடம், குரு மடம் என்று சொல்லுவார்கள். காசியிலே பல மடங்கள் இருந்தன, புண்ணிய க்ஷேத்திரங்கள் பலவற்றிலே பல மடங்கள் இருந்தன, அது உண்டு. இது குருமடம், அது ஆதீனம் என்று சொல்லுவோம். இதை விட சத்திர மடங்கள் இருக்கின்றன, பயணிகள் தங்குவதற்கு, அன்ன சத்திரம் மற்றவர்களுக்கு உணவு போடுவதற்கு, இது வேறு விதமான மடங்கள். ஆனால் இந்த குருமடங்களைத்தான் நாங்கள் ஆதீனம் என்று சொல்லுவோம். இந்த ஆதீனங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற ஆதீனங்கள் என்று சொன்னால், திருவாவடுதுறை ஆதீனம், இது திருவாவடுதுறையிலேயே தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. இன்றைக்கு 150 வருடங்களுக்கு முன்னர் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது இந்த திருவாவடுதுறை ஆதீனம். அது திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு இன்றைக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த பயிற்சிகளை நடத்தி வருகின்றது. பல இடங்களிலே சைவ சித்தாந்த எங்களுக்கு சமீபத்திலே இங்கே வருக தந்து சென்ற மார்கழி மாதம் இரவனடி சேர்ந்த பேராசிரியர் சண்முகவேல் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்து சைவ சித்தாந்த பேராசிரியர். அடுத்த மாதிரியாக தர்மபுர ஆதீனம், இதுவும் நிறைய சைவ பணிகள் செய்து வருகின்றது. அவர்கள் பல நூல்களை இப்படி பல இடங்களிலே பதிப்பிப்பார்கள். கடைசியாக 4வது சைவ சித்தாந்த மகாநாடு, அகில உலக சைவ சித்தாந்த மகாநாடு மதுரையிலே நடைபெற்றது. 2-3 வருடங்களுக்கு முன்னர் நானும் கலந்து கொண்டேனதிலே 2008 நடைபெற்றது. அவர்களும் ஆன்மீக பணி செய்து வருகின்றார்கள். சைவ ஆதீனங்களிலே இவை இரண்டு மிகவும் பாரம்பரியமான ஆதீனங்கள். இவற்றை சொல்லுவார்கள் திருக்கயிலாய பரம்பரை. இந்த குருவில் ஆதீனத்திலே ஒரு குரு இருப்பார், அவருக்கு ஒரு குரு, அவருக்கு ஒரு குரு என்று போனால் இது போய் எங்கே போகுதுண்டா, கடைசியாக எங்களுடைய ஆதி சிவனிடம் போய் சேருகின்றது. அவர் தான் முதல் குரு. இந்த சிவனிடமிருந்து ஸ்ரீகண்டருத்ரருக்கு வந்து, ஸ்ரீகண்டருத்ரர் அதை திருநந்தி தேவருக்கு சொல்ல, திருநந்தி தேவர் அதை சனந்தனர் சனாதனர் சனற்குமார் என்ற 4 முனிவர்களுக்கு சொல்ல, பிறகு அதில் வந்து சனத்குமாரர் அது சத்தியஞான தரிசினிகளுக்கு சொல்ல, சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவருக்கு சொல்ல, பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு சொன்னார். அதுதான் வருகின்ற மரபு. அப்போ இந்த தொடரிலே திருக்கயிலாயத்திலிருந்து இரவணவிருந்து தொடங்கினபடியினாலே இதை திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள். ரெண்டு விதமாக பரம்பரை வர, ஒன்று பிள்ளைகளூடாக, மற்றது மாணவனூடாக, ரெண்டையும் சந்தானம் என்று தான் சொல்லுவார்.
0: எந்த ஆதீனமாக இருந்தாலும் அங்கதான் அந்த குருபலம்,
1: அந்த பரம்பரை இறைவன் தான் முதல் குரு. இது திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள். திருக்கயிலாய பரம்பரையில் இவர்கள் திருக்கயிலாயத்திலே நந்தி தேவருடைய சம்பிரதாயத்திலே வருகின்றது. இதே மாதிரியாக திருக்கயிலாய பரம்பரையிலே வாமதேவ பரம்பரை என்று இருக்கின்றது. அது சூரியனார் கோயில் ஆதீனம். இந்தியாவில் போனால் எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு போவார்கள். இன்றைக்கு அதிலே சூரியனுக்கு என்ற ஒரு கோயில் இருக்கின்றது, சூரியனார் கோயில். நான் நினைக்கிறேன் இந்திய உலகம் முழுவதிலுமே சூரியனுக்கு என்று ஆகம முறையில் வந்த கோயில் அதுதான். அங்கே இருப்பது சிவசூரியன், அதுக்கு சண்டேசர் இருக்கின்றார், தேஜி சண்டர், அது சிவஸ்வரூபம். அந்த சூரியன கோயில் கோயிலுக்கு பக்கத்திலே சூரியனார் கோயில் ஆதீனம் ஒன்று இருக்கின்றது, அதுவும் ஒரு பழமையான ஆதீனம். அங்கே வந்து முருகப்பெருமான், சிவனிடமிருந்து வந்த முருகப்பெருமான் அதை வாமதேவ மகரிஷிக்கு சொல்ல, வாமதேவ மகரிஷியின் ஊடாக அடுத்தடுத்த பாரம்பரியத்தோடு வருவது சூரியனார் கோயில் ஆதீனம், அது அங்கே வருகின்றது. இதே மாதிரியாக திருக்கயிலாய பரம்பரையிலே திருவண்ணாமலை ஆதீனம் இருக்கின்றது. அங்கேதான் இந்த குன்றக்குடி அடிகள் இருந்த இன்றைக்கு பொன்னம்பல அடிகள் அதை நடத்தி வருகின்றார். பேரூர் ஆதீனம் என்று இருக்கின்றது, அது சாந்தலிங்க ராமலிங்க சுவாமிகள் அதை நடத்தி வருகின்றார். அதே மாதிரியாக இப்படி பல ஆதீனங்கள் இன்றைக்கு இருக்கின்ற பொழுது, மதுரை ஆதீனம் வந்து ஞானசம்பந்தர் காலத்திலேயே இருந்த மடம். ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தருக்கு அழைப்பு வருகின்றது, பாண்டிய நாட்டிலிருந்து பாண்டிய மாதேவி அழைப்பு கொடுக்கின்ற இந்த நாட்டிலே வந்து மன்னர் சமணர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இதை வந்து நீங்கள் ஒரு பணி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுகின்ற பொழுது அவர் அங்கே புறப்படுகின்றார். அப்பர் சுவாமிகள் போக வேண்டாம், இப்போ நாள் சரியில்லை, கோல் சரியில்லை, சமணர் பொல்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார். மறுத்து கோளர் பதிகம் படித்து மதுரைக்கு செல்லுகின்றார். இந்த மதுரைக்கு போகின்ற பொழுது மதுரை நகர எல்லையிலே இருக்கின்ற இந்த மடத்திலே அவர் தங்கி இருக்கின்றார். இந்த மடத்திலே அவர் தங்கி இருக்கின்ற பொழுதுதான் சமணர்கள் அரசனுடைய அனுமதியோடு அந்த மடத்துக்கு தீ வைக்கின்றார்கள், எல்லாரும் எரித்து விடுவதற்காக. ஆகவே அவர் வந்து அந்த தேவார பதிகம் பாடுகின்றார், பையவே செண்டு சென்று பாண்டியற்காகவே என்று படிக்க அந்த அக்னி போய் பாண்டிய மன்னனிடம் ஒரு ஒப்பு நோயாக பைரக்சி ஆஃப் அன்னோன் ஒரிஜின் என்று மெடிசினில் சொல்லுவோம், அதாவது காய்ச்சல் வந்துட்டுது, மலேரியா மாதிரி தூக்கி போடுது, உடம்பெல்லாம் மனலா தகிக்குது, என்ன காரணம் என்று தெரியாது, எந்த வைத்தியத்துக்கும் குணப்படுவதில்லை சொல்லுவார்கள், பைரக்சி ஆஃப் அன்னோன் ஒரிஜின். அதான் அந்த பாண்டிய மன்னனுக்கும் வந்த வருத்தம். இது இந்த இதுல இருந்து அங்க போனது. சம்பந்தர் என்ன செய்தார், அக்னிஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம்னா நெருப்பை கட்டுப்படுத்த, ரெண்டு இடங்கள்ல அதை செய்திருக்கிறார். ஒன்று இந்த இடத்திலே நெருப்பை அணைத்து கட்டுப்படுத்தி இருக்கின்றார், இரண்டாவதாக எழுதின ஏடு இருக்கின்றது இல்லையா, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று எழுதின ஏட்டை அவர் நெருப்பிலே போடுகின்றார் கட்டுகின்றார். ஜலத்தம்பனம் அது அவருடைய அவருடைய 64 கலைகளிலே ஒன்றாகவும் இருக்கின்றது, அவருடைய ஆன்மீக ஆற்றலாகவும் இருக்கலாம். அப்ப இது வந்து அந்த பாண்டியமன்னனுக்கு போகின்றது. அப்ப இந்த மதுரை மடத்திலே தங்கி இருந்தது தீ வைத்த அந்த இடத்திலே இருந்த மடம் தான் இந்த மதுரை மடம். அதிலே தொடர்ந்தேச்சியாக பிற குருபரம்பரையாக வந்தது தான் இந்த மதுரை ஆதீனம். அப்போ அந்த திருஞான சம்பந்தர் காலத்தில் இருக்கு முற்பட்ட மடம் அது, அந்த இடம் அதற்கு முற்பட்டது. ஆகவே குருபரம்பரையும் அதற்கு முன்னாகவே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 290 என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 93 குருபரம்பர்கள். அதிலே இன்றைக்கு இருக்கின்ற குருவானவர் தான் நித்யானந்தா அவர்களை அந்த குருபீடத்துக்கு அடுத்த வாரிசாக நியமித்து சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது.
0: இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பார்க்கிறோம். அதில் ஞானசம்பந்தர் வந்த அந்த இடத்துல அவரை குருமகா சன்னிதானமாகத்தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கின்றேன். அங்கே குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்குரியவர்கள் இந்து வேளாளர் மட்டுமே குருமகா சன்னிதானமாக வர வேண்டும் என்று சொல்லி சைவ சமயத்தில் வருகின்ற ஒரு வித்தியாசமான ஒரு இதாக பார்க்கிறேன்.
1: அதாவது வந்து
0: அவர் பிராமணராக இருந்திருக்கிறார். அது பிறகு
1: அந்த மரபு வந்து பிட்டிக்கு என்னென்னு கேட்டால் அந்த ஆச்சாரிய மடங்களை தோற்றுவிக்கப்படவோ இந்த குலத்திலே இருந்து வந்தவர்கள்லாம் இதிலே வர வேண்டும் என்ற மரபு இருக்கவில்லை. உதாரணமாக பார்த்தால் உதாரணமாக சொல்லுகின்றேன் பாருங்கள், மெய்கண்டார் இருந்தார். மெய்கண்டார் வேளாள குலம், அச்சுத கலாப்பாளருடைய பிள்ளை. இந்த மெய்கண்டாருக்கு மாணாக்கராக வந்தவர் அருணந்த சிவாச்சாரியர். அருணந்த சிவாச்சாரியார் தான் சகலாகவ பண்டிதர். அவர் இவருக்கு குல குருவாக இருந்தவர், தகப்பனுக்கு 80 மேற்பட்ட பெரியவர். இவர் சிறு வயது பிள்ளை, ஆனால் இவருடைய ஞானத்திலே அவர் அடங்கி இவருக்கு மாணவராகின்றார். அவர் பிராமணர், சகல ஆகமங்களையும் பெற்று சகலாம பண்டிதர் என்ற பட்டம் பெற்றவர். இவருடைய குலத்துக்கு இவருடைய தகப்பனாருக்கு குலகுருவாக இருந்தவர். இவர் பிறக்கப் போவதற்கு ஒன்னர் தகப்பனார் ஒரு ஆண் பிள்ளை வேணுமே என்று கேட்க அவருக்கு ஆலோசனை செய்து திருவன்காட்டிலே போய் வழிபடும்படி அறிவுரை சொன்னவர். அந்த குலகுருவே மாணவர் ஆகிறார். அவர் ஞானம் என்று வருகின்ற பொழுது குலம் பேதம் கிடையாது, வயது பேதம் கிடையாது, ஸ்டேட்டஸ் தகுதி பேதமும் கிடையாது. இந்த அருணந்த சிவாச்சாரியுடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர். இந்த அருணந்த சிவா மறைஞான சம்பந்தர் யார், அவர் வந்து ஒரு சமார்த்த பிராமணர். சமார்த்த பிராமணர்டா பராசர கோத்திரம், சிவ பிராமணர் அல்ல, சமார்த்த பிராமணர், பராசர கோத்திரம். அது அவருடைய பாடலிலேயே வருகின்றது, குருவணக்கத்திலேயே வருகின்றது. ஆரிய குருவணக்கத்திலே வருகின்றது. இதை வந்து அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் அவர் சிவா பிராமணரும் இல்லை, சமார்த்த பிராமணரும் இல்லை, இன்னொரு வகையான பிராமணர். சொல்லுவார்கள் தில்லவாளந்தனர்கள், தீட்சியர்கள் ஒருவர். தில்லவாளந்தனர்கள் வேறு இடங்களிலே கலப்பது பிராமணர்கள், அதிலே ஒருவர். அவர் இந்த சமார்த்த பிராமணரிடம் போய் மாணவராக போனார் இல்லையா. அவர் இந்த மரபு அப்படி வந்து அதுக்கு பின்னாலே அது வந்து வேளாள மரபுக்கு போகின்றது. அதிலேயும் கூட தர்மபுராதீனத்தை எடுத்து பார்த்தால் அது வந்து கமலை ஞான பிரகாசர் என்று இருந்தார். கமலை ஞான பிரகாசர் இல்லறத்தில் இருந்தவர்,
0: சன்னியாசி கிடையாது,
1: சன்னியாசி கிடையாது, இல்லறத்தில் இருந்தவர், மனைவியோடு இருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் இவர் என்ன மனைவியோடு கூடி நெருக்கமாக இருக்கிறார் என்று ஒரு சந்தேகம் அவர்களுக்கு. அப்ப அவர்கள் மனதுக்குள்ள இதை கேட்க அடுத்த நாள் என்ன செய்தார், பாடம் நடத்தும் பொழுது மனைவியை வந்து தன்னுடைய தொடையிலே அமரும்படி சொன்னார். அங்க பாடம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு சிவன் பார்வதியாக இந்த கமல ஞான பிரகாசனும் பத்தினியும் மாணவர்களுக்கு தெரிந்தார்கள். இதுதான் கமல ஞான பிரகாசர். அதுக்கு பிறகுதான் துறவர மரபு வருகிறது. அது அந்தந்த மரபிலே சில பேர் வந்து அதை ஸ்டக்னேட் பண்ண பார்ப்பார்கள். இது துறவிகளுக்கே உரியது, இது இல்லறத்தாருக்கே உரியது, இது வேளாளர்களுக்குரியது, இது பிராமணருக்குரியது என்று டிசைட் பண்ண. காஞ்சி மடத்தை எடுத்து பார்த்தா பிராமணர்கள் தான் பாரம்பரியமாக இருக்கின்றது ஒன்று. அதனால இதுல வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மரபு ஆதியிலே இருந்தது கிடையாது, அது பின்னாளிலே இவர்களை ஏற்படுத்தி கொண்ட ஒன்று.
0: சரியா அப்படி இருக்கிறது. சரியா,
1: அதாவது வந்து ஒரு சில மரபு பாரம்பரியத்திலே வளருகின்ற பொழுது சிலது பாரம்பரியமாக வருகின்றது. சில சைவ பண்பாடு, சில சைவ அறிவு பழக்க வழக்கங்கள் பாரம்பரியமாக வருகின்றது. அப்ப இட் மே பி அன் அட்வான்டேஜ், பட் அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷனாக இருக்க இயலாது. அதற்காக அதிலே மட்டும்தான் எடுக்க முடியும் என்று சொல்ல முடியாது.
0: எப்படி அதை கட்டுப்படுத்துற? ஏனென்றால் இப்போ ஆதீனத்துக்கு வந்து ஆதீன அவர் தான், ஆதீன சன்னிதானம் தான் பொறுப்பா இருக்கிறார், அவர் தான் டிசிஷன் மேக் பண்ணுவார்.
1: ஆர் தகுதியானவரோ அவருக்கு கொடுப்பார் அவர். அதுதான் முறை. இப்ப நல்ல நாதீனத்தை தொடங்கியவர் மணியையர் இல்லையா, அவர் பிராமணர். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் இருக்கின்றார், அவர் பிராமணர். அப்படி இந்த இதிலே குல மரபு கிடையாது. யார் தகுதியானவரை அவருக்கு கொடுக்க வேண்டும். அதிலே சில பேர் அந்த மடத்துல ஆதிக்கம் வைத்திருப்பார்கள் இல்லையா, அதாவது இதை எங்கடைய ஆக்கள்லாம் வர வேணும், அப்படி தண்ட வேணும் என்ற மரபுகள் வரையதான் பிறகு வேளாள் வர வேணும், இல்லை பிராமணர் வர வேணும், இல்லை செட்டிமார் வர வேணும் என்ற மரபு வருகிறது.
0: அது சைவத்துக்களுக்கு இல்லையா, அப்படியான ஒரு இடையில வந்த செருகல்கள் பின்னால் வந்த விடயங்களை வந்து அதையே வச்சு தூக்கி பிடிச்சு கொண்டு
1: அதை தாண்டி போக வேண்டும் சைவம். அதாவது வந்து இன்னைக்கு அது இப்படி போனதால என்ன நடக்கின்றது என்று கேட்டால், சில பேர் வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால், அது வேளாளருக்கு அது, இது செட்டியாருக்கு இது, இது பிராமணருக்கு இது கண்டு சொல்லி சில பேர் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். மடங்களையே சமயம் இல்லாமல் அந்த சமூக பிரிவுகளுக்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார்கள். சமீபத்திலே உலக சைவ பேரவை சிதம்பரத்திலே ஒரு மாநாடு நடத்தியது. அதுக்கு முன்னர் நான் இங்கே சிதம்பரத்துக்கு விஜயம் செய்திருந்த பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சொன்னார்கள், ஆமாம் இங்கே வந்து இவங்க பிள்ளைமார் ஒரு மாநாடு நடத்துகிறாங்களாம் என்றால், பிள்ளைமார்ண்டா வேளாளர்களை ஒரு மாநாடு. அப்ப அது வந்து சைவ மாநாடு இல்லாத வேளாளர் மாநாடா போய்விடும் இல்லையா. அந்த அபாயம் அந்த இது இருக்கின்றது, அது தவறு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருப்பது தவறுதான்.
0: இன்னொரு இது வந்தது, அது வந்து நித்யானந்தர் வந்து அந்த அது மாதிரிதான் இதுக்கு இதுக்கு மாதிரி பதில் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரிதான் அதை வந்து அந்த மடத்தில் இருக்கிற வந்து சிறை தலை சிறைக்க வேண்டும், தலை மொட்டையாக இருக்க வேண்டும், இவர் வந்து மொட்டை அடிக்காமல் இருக்காருன்னு அவர் கேட்குறார், ஞானசம்பந்தர் மொட்டை அடித்தாரான்ட்டு. ஸோ அப்போ வந்து சிலவற்றை வந்து மக்களே தாங்களே, அதாவது வந்து பொதுஜனங்கள் அப்படி செய்கிறார்.
1: சில மரபு இருக்கின்றது. திருவாவூர் ஆதீனத்திலே வந்து தலையை மலித்து விடுவார்கள், மொட்டை
0: தலை மலித்தல.
1: தர்மபுர ஆதீனத்திலே ஜடாமுடி, அவருடைய முடி சிலவேளை நிலத்தை கூட தொடும் அந்த அளவுக்கு ஜடாமுடி, அப்படியா ஜடையாக வைத்திருப்பார்கள். அது அந்தந்த ஆதீன மரபு. வள்ளுவர் சொன்னார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகத்தார் பழிப்பது ஒழித்துவிடும். அவே அது தலைமையர் வளர்த்தான்னு மொட்டை அடிச்சான்னு அதை பற்றி பிரச்சனை, உலகம் பழியாமல் இருந்தால் சரி அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஏற்குரிய மரபுகளை கூறுகின்ற நூல் வந்து சைவ சந்நியாச பத்ததி. அது ஆகமங்களில் இருக்கின்ற சன்னியாச மரபுகளை எடுத்து சைவ சன்னியாச பத்ததி. அதை செய்தது சிவாக்கிர ஜோகிகள். நான் சொன்ன சூரியனார் கோயில் ஆதீனத்திலே ரெண்டாவதோ மூன்றாவது குருமகா சன்னிதானமாக அவர் இருந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னர் அந்த நூல் செய்யப்பட்டது. அதிலே இந்த விவரங்கள் இருக்கின்றன. அந்த நூல் வந்து கிடைப்பது வேலை அரிது. அது வடமொழியிலே இருக்கின்ற நூல். அதனுடைய கையெழுத்து பிரதி அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பித்திருக்கின்றார்கள் ஹவாய் ஆதீன சுப்பிரமணிய சுவாமி, ஹவாய் ஆதீனம் அவர்கள். அந்த ஆதீனத்தில் இருந்து அவர்களுடைய அணுக்கத்தினூடாக ஒரு பிரதி எனக்கும் கிடைத்தது. அது வெளியிலே எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார்கள், கட்டுப்பாடாக வைத்திருந்தவர்கள். ஆரம்பத்திலே கேட்ட பொழுது கிடைக்கவில்லை, பிற்பாடு சமீபத்திலே இங்கு வருகை இருந்த பொழுது
0: அவர்களுடைய
1: கண்டபொழுது அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே இதை பற்றிய விவரங்கள், மேலதிக விவரங்கள் அதிலே இருக்கின்றன.
0: இந்த சன்னியாசம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான விடயமாகவே பல இடங்களிலும் பேசப்படுகிறது. சில இடங்கள் வந்து பேசப்பட்டாலும் சில மதங்கள் அந்த சன்னியாசத்தை வந்து முற்றாக மறுதளிக்கின்றன. சன்னியாசம் என்று ஒன்றே தேவையில்லை, இறைவன் கடவுள் இரண்டு பேரை அதாவது

0: சென்னையில் என்றால் இப்படி இருக்கிற போது இந்த சன்னியாசத்தை மட்டும் வலியுறுத்துவது இதற்கு. ஒருவன் தானே விரும்பி சன்னியாசியாக போதுவது, ஆனால் இதுவே கட்டாயமாக சன்னியாசி தான் இருக்கணும் என்ற அந்த கட்டுப்பாடு போடுறது.
1: சன்னியாசம் ஏன் மேலாக சொல்லப்படுகின்றது என்றால் தி ஆர் கமிட்டட் ஃபார் த 24 சர்வீஸ் அண்ட் லைஃப் லாங். 24/7 இல்லையா? இப்ப நான் வந்து இங்கே சமயத்துக்கு வருகின்றேன் என்றால் நான் 5 நாள் 6 நாள் என்னுடைய மருத்துவ பணி செய்கின்றேன், பிறகு என்னுடைய குடும்பத்தை பார்க்கின்றேன், மற்ற வேலையெல்லாம் பார்த்து இது கிழமையிலே 1 நாள் தான் வருகின்றது. பெர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, அப்போ ஒரு 10% 15% உடைய டைம் தான் இந்த ஆன்மீக பணி கண்டு வருகின்றது. அப்ப ஆனா இதிலே கூட பல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதுல இதை விட பண்ணிக்கெல்லாம் போய் வந்தாலும் கூட இப்படி விரும்புகிற எடுத்து முழுமையாக செய்ய முடியாது. இன்னும் செய்வதென்று சொன்னால் இதை விட நேரம் கூடுதலாக தேவை. நேரம் கூடுதலாக தேவை வேண்டாம், என்ன செய்யும்? அது குடும்பத்திலிருந்து நேரத்தை கூட எடுக்கும், அல்லது வேலையிலிருந்து கெடுக்கும். ஆனால் அப்படி செய்ய முடியாது என்றால் எங்களுடைய இல்லறம் இல்லையா? அப்ப முழு நேர பணிக்காக தங்களை இதுக்கு கொடுப்பதுதான் சன்னியாசம் என்று சொன்னால் இதை கூடுதலாக செய்வதற்கு, ஃபார் த பெட்டர்மெண்ட், அதான் அது. அப்ப அவர்கள் 24/7 அதாவது லைஃப் டைம் டெடிக்கேஷன் கொடுக்கிறேன், 24/7 கொடுக்கிறேன். வேற பணி ஒன்றும் இல்லை, தனியே இறை பணி, ஆன்மீக பணி என்று போவதனால சன்னியாசத்துக்கு மேலிடம் கொடுக்கின்றார்கள். ஆனால் சன்னியாசத்துக்கு மேலிடம் கொடுப்பதனால சன்னியாசி மட்டும்தான் கடவுள்கிட்ட போவார்கள் இல்லை, அது விளங்குதானே. எங்களுடைய 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். 63 நாயன்மார்கள் ரெண்டே ரெண்டு பேரைத்தான் துறவிகள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று அப்பர் சுவாமிகள், அப்பர் சுவாமிகளும் காவி கொடுக்கவில்லை, வெண்ணிறாடுதான். அவர் சமண சமயத்தில் இருந்தபோது காவி கொடுத்து சைவத்துக்கு திரும்புகின்ற பொழுது தன்னுடைய தமக்கையரிடம் வருகின்ற பொழுது அதை துறந்து வெண்ணிறையாடை கொடுத்ததாக பெரிய புராணம் சொல்லு. அடுத்ததாக ஆனவர் வந்து மூர்த்தி நாயனர், உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியேன் என்று பெரிய திருத்தொண்ட தொகையில சொல்லுவார். அவர் வந்து மூர்த்தி நாயனர், அவரையும் அடுத்த துறவி என்று சொல்லுகிறார்கள். அவர் ஜடாமுடி வைத்திருந்தார். உண்மையால் என்றது மூன்று விஷயம், திருநீறு, உருத்திராட்சியம், ஜடாமுடி, இந்த மூன்றையுமே சின்னங்களாக கொண்ட அவர் அரசராக இருந்து அரசாண்டார், அரசராக இருந்து அரசாண்டார். இதுதான் எங்கள் ரெண்டு துறவி, ஒருவர் காவி கொடுக்காத துறவி அல்லது அரசராக இருந்த துறவி. மிச்சம் 63 நாயன்மார்களும் துறவிகள் அல்ல, இதுதான் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அப்படியே துறவிகள் தான் இறைவனை சென்றடைவார்கள் என்றில்லை, ஆனால் ஆன்மீக பணியை முழுநேர பணியாக அர்ப்பணித்து செய்வதற்கு துறவு உதவுகின்றது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அதனுடைய தான் துறவை சொல்லுவார்கள். துறவிலேயும் சொல்லுவார்கள், அறந்தான் இயற்றும் அவனினும் கூடி அதிகம் துறந்தான். பல அறங்கள் செய்கின்றோம் இல்லையா, தர்மங்கள் செய்கின்றோம் இல்லையா, 32 அறங்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அந்த 32 அறங்கள் தர்மங்கள் பலவற்றிலும் பார்க்க கோடி மடங்கு அதிகம் ஒருவன் துறவி போனான், ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டியூட்டிக்கு போறான். எங்களுக்கு தெரியும் உலக தர்மம் சமூக தர்மம் தான் இந்த அறங்கள், இதை விட இறை தர்மம் சிவ தர்ம தர்மம் போறதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டியூட்டி, அது கோடி மடம் அது சொல்லுகின்ற. அப்ப அது அந்த அறங்களை விட கூட 32 அறங்களை பற்றி முன்னர் சொன்னோம் நாங்கள். என்னன்னு கேட்டால், ஒன்று நோயாளிகளுக்கு வைத்தியசாலை அமைத்தல் அல்லது உதவுதல், ஓதுவார்க்கு உணவு, அறு சமயத்தோர்க்கு உண்டி, என்ன சமயத்தில் இருந்தவர்களே அவருக்கு சாப்பாடு கொடுத்தால். நான் இன்றைக்கு இந்த முறை போன பொழுது நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போகின்றேன், அங்கே அன்னதான சத்திரம் இருக்கின்றது இல்லையா, அந்த அன்னதான சத்திரத்திலே எல்லாருக்கும் தினமும் சாப்பாடு போடுகிறார்கள். அங்கே பௌத்தர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், ஜாத்திர தலம், இந்துக்கள் வந்து சாப்பிடுகிறார்கள், எல்லாருக்கும் அன்னதானம் நடக்குது. இங்கே வந்து பல பேர் பிறந்த நாளுக்கு பல விதமாக நாங்கள் செய்கின்றோம் இல்லையா, அவங்க பிறந்த நாளுக்கு அந்த கோயிலுக்கு நீங்கள் 5000 ரூபா கட்டணம் செலுத்தினால் உங்கள் பிறந்த தினமோ அல்லது உங்களுடைய பெரிய பெற்றோருடைய திதியோ எது வந்தாலும் அந்த நாளன்று உங்கள் பெயரினூடாக அன்னதானம் கொடுப்படும். அதுக்கென பேர் செய்யலாம், நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு நேரடியாக அதை கட்டணத்தை செலுத்தினால் நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு உங்கள் பெயரிலே அன்னதான தொடர்பு நடைபெறும். அப்ப பல பேர் இப்படி 5000 5000 கொடுத்து வருகிறார்கள், அந்த நாள்களே நடைபெறுகின்றது. அப்ப நானும் அதை பயன்பட்டு விட்டு வந்தேன். அங்க பார்த்தால் எல்லா சமயத்தவர்களும், இஸ்லாமிய மசூதி இருக்கிறது, பௌத்தர்களுடைய விகாரை இருக்கிறது நாகதீபம், அதே மாதிரியாக நாகபூஷணி அம்மன் கோயில் இருக்கின்றது, மூன்று சமயத்தவர்களும் வந்து ஒன்றாக இருந்து உணவருந்துகிறார்கள். அறு சமயத்தோர்க்கு உண்டி, 32 ரங்கல்லி உண்டு, எல்லா சமயம் 6 வகையாக பிரிக்கப்பட்ட எல்லா சமயங்களுக்கு உண்டி. பசுவுக்கு உணவு, சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு உணவு, இப்பெல்லாம் பிரிசனுக்கு போய் விசிட் பண்றது கிறிஸ்தவ அன்பர்கள் பல செய்கின்றார்கள், உணவு, பிச்சைக்காரருக்கு கூடுதல், தின்பண்டம் தருதல், அறவைச்சோறு, மகப்பருவித்தல், மகவு வளர்த்தல், மகப்பால் வார்த்தல், இப்படி 32 அறங்கள் அது இருக்கின்றது.
0: என்ன சோறுன்னு சொன்னீங்க, என்னது
1: எது அறவைச்சோறு என்றால், இந்த என்னன்னு சொல்றது, ஒரு சித்தவுடி நடத்தி அவர்களுக்கு அந்த இதை கொடுப்பது அது. மற்றது மகப்பெருவித்தல், மக வளர்த்தல், மக பால் வார்த்தல், பிள்ளைக்கு பால் கொடுத்து
0: பால் வார்த்தல்,
1: அறவை பிணம் சுடல், அது கொண்டு மற்றது அடுத்ததாக சுண்ணா

0: அம்புதர்தல் நோக்கி மறந்து சொல்லுவார்கள். பெருமில் விடு பெருவித்தலோடு குள்ளகந்த பெருவித்தல் காதோலை காதுக்கு தோடு நாள்தோறும் பிள்ளைகள் அறிந்திடும் பால் பால் வார்த்தல் பேசறிய சத்திரம் சத்திரம் வைத்தல் மடம் மடம் சாவித்தல் அதுக்கு ஆதரவு தருதல் ஆவுரிஞ்சல் அந்த காலத்துல மாடாடுகள் தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்து கல் நாட்டி வைப்பார்கள். இதுவும் அருகி கொண்டு போகுது. இந்த முறை எங்கட ஊர்ல போயக்க பார்த்தேன் பல ஆவுரோஞ்சிக்கல் இப்ப இல்லை. இப்ப இருந்து ஒரு ஆவுரோஞ்சிக்கல்ல படம் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆடு மாடு கட்டுறதுக்கு கேணி கட்டி வச்சிருப்பார்கள். அந்த கேணிக்கு படிக்கட்டு இல்லாம சரிவாக வைத்திருப்பார்கள்
1: இந்த மாடுகள் போய்
0: இறங்கி குடிப்பதற்காக. அப்ப அதான் ஆவுரிஞ்சல் பெண் போகம் நாவிதன் வண்ணான் இந்த தலைமை ஒருதருக்கு களைகிறதுக்கு உதவுதல் உடம்பு உடுப்பு துவைச்சு கொடுக்கறது அதுகள் எல்லாம் புண்ணியம். அடுத்ததாக மறைமொழி வேத மொழிகளை பரப்புதல் படிப்பித்தல் ஓதல் ஓதித்தல் அது கண்ணாடி கண்ணாடின்றது முகம் பார்க்குற கண்ணாடி இன்றைக்கு கண்ணுக்கு போடுற கண்ணாடியும் சொல்லுகிறார்கள். முகம் பார்க்குற கண்ணாடி ஒருவர் கொடுக்கறதும் ஒரு புண்ணியம். அந்த காலத்தில் கண்ணாடி ஒரு பெரிய அலங்கார பொருள். தண்ணீர் தண்ணீர் வாத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் தலைக்கு எண்ணெய்
1: கொடுத்தல்
0: தலைக்கு எண்ணெய் கொடுக்கறது பசு வாயின் உரை பசுவுக்கு வாய்ப்புல்லு பிணம் அடக்கல் அநாத பிணங்களை அடக்கம் செய்தல் வாவி குளம்பட்டல் இரும் உயிர் மீட்டல் இன்னொருவருடைய பணியம் வைத்து அவரை கொல்ல போயினம் என்றால் அதை போய் நெகோசியேட் பண்ணி ஏதாவது கொடுத்தோ இது ஒன்றோ அவரை உயிரை காப்பாற்றுதல் தின்பொருள் தின்பண்டங்கள் பொதுவாக பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கொடுத்தல் பெரிய புண்ணியம். என்னுடைய பழைய பாடசாலையில கேட்டார்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்து முடிஞ்சவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக சத்துணவாயும் இது கட்டு கொண்டு கடலை வைப்பதற்காக கொஞ்சம் அதே மாதிரியாக இன்றைக்கு வெண்ணீர் இருக்கிற அறநெறி பாடசாலை இருக்குன்றல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எது ஃபீசிபிளாக இருக்கும் அங்கே எல்லா இடங்கள்லையும் பானோ பனிசோ கிடைக்குமா பால் கிடைக்குமா இல்லாட்டா கடலையாக கொடுக்கலாமா அதையும் யோசித்துக் கொண்டு அப்படி அது கொடுத்தல் தின்பொருள் அடக்காய் அடக்காய்ன்றது தாம்பூலம் தாம்பூலம் பழங்கள் சுண்ணாம்பு தருதல் சுண்ணாம்பு கல்சியம் ரிப்ளேஸ்மெண்ட் கல்சியம் அந்த காலத்தில் ஆக்களுக்கு கல்சியம் இன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு எல்லாம் கல்சியம் டேபிள் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு மாதிரி அது கொடுத்தல் சிறை உருபவர் கமுது சிறையில் போயிருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தல் வேற்று இளம் காத்தல் இன்னொருவருடைய வீட்டை சொத்தை பொருளை பாதுகாத்து கொடுத்தல் பொழில் செய்தல் பூம்பொழில் கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றிடோ நாலஞ்சு நீரே என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் படிக்கிறார். கரகம் என்றால் குடம் கரகாட்டம் சொல்லுவோம் இல்லையா தண்ணி எடுத்து குடத்துல தண்ணி எடுத்து ஊற்றி காண்டா சோலை அல்லது மரங்களை கூட்டி வளர்க்க மாட்டீங்கள். அப்ப ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய புண்ணியம். அப்ப அது மற்றது முன்னூலின் மனம் பூநூல் சடங்கு ஒருவருக்கு பூநூல் சடங்கு செய்வித்து வைத்தால் அதை செய்வதற்கு உதவுதல் ஒரு பெரிய புண்ணியம். திகழ் விலங்கு ஊன் மிருகங்களுக்கு சாப்பாடு பிச்சை பிச்சைக்காரர் உணவு அறு சமயருக்கு உண்டி ஆறு விதமாக பிரிபட்டிருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்கள் ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் டிவைடட் இன்டு சிக்ஸ் வேர்ல்ட் அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று சிவஞான சித்தியார் சொல்லும் அவரவர் சமயங்கள் தேடுகின்ற அந்தந்த பொருளாயிருப்பது ஒரு இறைவனே என்று சொல்லுகின்றது. உண்டி தேவர் ஆலயம் ஆலயம் அமைத்து பராமரித்தல் தொண்டு செய்தல் அமைத்தல் அவுடதம் மருந்து வைத்தியம் அது ஒரு பெரிய புண்ணியம். அறைதல் மற்றவர்களுக்கு கற்பித்தல் சொல்லிக் கொடுத்தல் கற்போர்க்கு அன்னம் படிப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது
1: எம்ஜிஆர்
0: கொடுக்கிறது இன்றைக்கெல்லாம் அங்கே வன்னியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம் இல்லையா அது கற்போர்க்கு அன்னம் நாலெட்டு அறங்களும் நாலெட்டு 32 அறங்களும் முன்னன்ன செயல் அருமை மதவுகள் அணி தினமும் மனதில் நினை செய்த துறகிரிவாளர் அறப்பளீஸ்வர தேவனே என்று சொல்லி படுக்கின்றார் சொல்லுவார்கள். இரு நாளி கொண்டு உய்ய அரஞ்சையும் உன்னையும் போற்றி என்று அம்பாள் தான் இந்த அறத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாள். ரெண்டு நாலு நெல் வச்சு காஞ்சியில் இருந்து கொண்டு அவள் மூலமாக இந்த அறங்கள் உலகம் முழுக்க நடைபெறுகின்றது. 32 அறங்கள்
1: 32 அறங்கள் நீங்கள் முதல் சொன்னது என்ன அந்த புண்ணியங்கள்
0: இதுவெல்லாம் அந்த 32 அறங்கள் புண்ணியங்கள் அதுதான் சொல்லுகின்றேன். இது வந்து அறப்பாளீஸ்வர சதகமன்ற நூலிலே இருக்கின்ற அந்த பாட்டிலே 32 அறங்களையும் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 32 அறங்களுக்கு மேலானது இந்த இறை புண்ணியம் சிவபுண்ணியம் இறைவனை நோக்கி செய்தல் அதுதான் துறவு. அதான் சொல்ல அறந்தானியற்றும் அவனனுங்கோடி அதிகம் துறந்தான். அதை துறந்தாலும் சும்மா இல்லை சும்மா வெளியில் துறக்கலாம் உலகத்தை துறந்து இதை துறக்கலாம் ஆனால் உள்ளுக்கு நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கும் எதிர்ப்பு இருக்கும். என்னுடைய குலத்தேர் தான் வரணும் சொன்னீர்கள் இல்லையா வேளாளர் வரணும். இப்போ உள்ள துறவு வராது வெளியில் துறந்தாலும் உள்ள துறவு வராது அதான் சொன்னார். அவனிற் சதகோடி உள்ளத்துறவுடையான் உள்ளத்திலே துறந்தவன் வந்து சதகோடி என்றால் 100 கோடி கூடம். இப்போ வெளித்துறவு இருக்கிறவன் ஒன்று இருக்கிறது இப்போ உள்ளத்துறவு என்றால் அதற்கு மேலானது என்று சொல்லுகின்ற இந்த உள்ளத்துறவு வந்தால் அதனின் 100 கோடி அதிகம். என்று போட்டு அடுத்த சொல்லுகின்றார், மறந்தான் அறக்கற்று அறிவோடிருந்து இருவாதனையற்று இறந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே. உள்ளம் துறந்தாலும் ஞானம் வராது, ஞானம் வந்து இருவினை ஒப்பு எல்லாம் வராது. அதுக்கு இந்த அறக்கற்று இந்த அறிவின் ஆணவம் எல்லாம் இல்லாமல் போய் அறிவோடு இருந்து பூரா அறிவு பொருளாக இருந்து இருவாதனையற்று நல்வினை தீவினை என்ற இருவினை செயல்கள் இல்லாமல் இருவினை ஒப்பு கர்ம சம்சையா வந்து இறந்தான் பெருமையை, இறந்தான் என்றா எல்லாவற்றையும் விட்டு ஞானத்தை அடைந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சி ஏகம் படித்தார். இப்ப அறஞ்செய்வன் பெருசு, அதை விட வெளித்துறவுடையவன் பெருசு. அப்ப வெளித்துறவு இருந்தாலும் அவன் அறஞ்செய்வனை விட பெருசு, அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். வழித்துறவனுடைய உள்ளத்துறவடைவன் பெருசு, உள்ளந்துறந்தாலும் அதில் ஞானியா வாரவன் அதை விட பெருசு. இதுதான் அந்த
1: அற்புதமான பல வழக்கங்கள் பல கேள்விகள் இருக்கின்றன, தொடர்ந்து நாங்கள் உரையாடுவோம். நன்றி டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொண்டமைக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை பார்ப்பதற்கும் அண்மையிலே நீங்கள் சென்று வந்த அந்த நல்ல காரியம் அது நிறைவேறுவதற்கு எல்லோரும் நிச்சயமாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு.
0: ஆமாம், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை வணக்கம் குறிப்பிடுகின்றேன்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: கண்டூஷம்பு நிஷேஜனம் புரதி போஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷிதமம் சகேஷ கவலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே வக்ஷஸ்தாடனமந்தகஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் புப்ருத் பர்யடனம் நம சுரசிர குடீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பத த்வந்த்வஸ்ய கௌரீபதே மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ ததங்கீ குரு பட்சஸ்தாடன சங்கயா விகலித வைவஸ்வத நிர்ஜராஹ கோடீரோஜ்வல ரத்னதீபகலிகா நீராஜனம் குர்வதே த்ருஷ்ட்வா முக்திவதூஸ்தனோதி நிகிலாஸ்லேஷம் பவானீபதே யச்சேதஸ்தவ பாதபத்ம பஜனம் தஸ்யேஹ கிம் துர்லபம். சிவானந்த லஹே பிரகரணத்துல பக்தி மகாத்யம் நேற்று பார்த்தோம். உயர்ந்ததான ஒரு பக்தன் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம். அவர் எப்படி பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணினார், வைதிகமாக முறையில் ஆராதனம் பண்ற மாதிரி இல்லாமல் கேவல பக்தி தான், அனன்ய பக்தி. பகவான் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார், அதோட பகவானும் நம்ம ஒண்ணுதான், நம்ம சரீரம் நமக்கு எப்படியோ அப்படியே பகவானுக்கும் நம்ம சரீரம் தான் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பகவான் இடத்துல அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பக்தியும், தான் எதை உட்கொள்ளணுமோ அதை அப்படியே அவர் கொடுக்கிற, அந்த பகவானுக்கு கொடுக்கறது நிஜமாகவே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பதப்படுத்தி அதை பார்த்து அப்படி அந்த கிம் சித் பட்சித மாம்சேஷ கபலம் தான் கொஞ்சம் உண்டு, அது நிஜமாகவே நன்னா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை கொடுக்கிறார் அவருக்கு. இது சாதாரணமா எந்த அளவுக்கு அவர் இடத்துல அந்த பரமேஸ்வரன் இடத்துல ஒரு ஐக்கிய பாவனை இருக்கு. அமீர்த்தியேவ விபாவையேன்னு சொல்றோம் நம்ம, அதை அனுபவிச்சார் வாழ்க்கையில். நானே சிவர், நமக்கு எப்படி இருக்கோ சிவனுக்கு அப்படி. சிவனுக்கு கண்ணில் வலி வந்தது, கண்ணில் இருந்து அப்படியே ஜலம் ரத்தம் கொட்டுறதுன்னு தன் கண்ணை எடுத்து வச்சார். ஏன் அது சாதாரணமா அம்மா என்ன பண்ணுவாளோ, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் மாத்ருமூர்த்தியின் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பிரேம ஒரு விசுவாசம் அது அந்த பரமேஸ்வரன் இடத்துல அப்படியே காட்டினார். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான அவருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை சொல்லி மார்காவத்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே, அந்த நடந்து நடந்து பாதி தேஞ்ச ஒரு செருப்பு இருக்கு பத்தல, அந்த செருப்பு அவருக்கு கூர்ச்சம் மாதிரி எடுத்து அபிஷேகம் பண்ற காலத்துல கூர்ச்சத்தை வச்சு தலையில அபிஷேகம் பண்றார். அதே மாதிரி என்ன பண்ணினார், ஒரு கண்ணு அப்பிட்டார், இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணார், இன்னொரு கண்ணையும் எடுத்து அவருக்கு வைக்கணும்னு பாக்கிறார். ரெண்டாவது கண்ணம் எடுத்துட்டா எப்படி எந்த இடத்துல வைக்கிறது தெரியுதுன்னா, அதுக்காக அடையாளத்துக்காக அந்த புருவங்களுக்கு நடுவுல காலை வச்சு இது நான் பார்க்கறேன் அங்கேயும் வச்சு விடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். பரமேஸ்வரனே பார்த்தார் இந்த பக்தின்னு அப்படி வசத்தியம் தெரியும் பரமேஸ்வரனுக்கு. எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜானம் எந்த அவருக்கு தெரியாதா, தெரியும். இருந்தாலும் அங்கே பின்னால் இருக்கக்கூடியதான சிவகேசரி முனிவருக்கு தெரியணும், வைதிகமான பூஜைத்தான் வசத்தின்னு. வைதிகமான பூஜை வசத்தி அது விசேஷம் இல்ல, ஆனா இதுதான் விசத்தின்னு நினைக்கிற பார்த்தா அதான் தப்பு. நான் வசதி நான் படிச்சிருக்கேன், படித்தவாங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை, படித்தவாள் நீங்க ஒழுங்கா பண்றேன், ஆனா இன்னொருத்தர் சரியா இல்லையேன்னு நம்ம சொல்லப்பட. யாருடைய மனசுல எப்படி பக்தி இருக்குன்னு யாருக்கு தெரியும், மேல பாக்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், உள்ளூர பக்தி இருக்கலாம். அவர் மாம்சத்தை கொண்டு வந்து வைக்கிறார், ஜலத்தை கொண்டு வந்து போ உமிழ்கிறாருங்கிறதுனாலேயே அவர் கெடுதல்னு நினைக்கப்படாது. பகவானுக்கு வேண்டியது உள்ளூர மனசுல இருக்க. அபியந்தர விருத்தி மாத்திரவதி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாபி நாம்னாயதே. பரமேஸ்வரன் பாருங்க, அவருக்கு இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் மல்லி புஷ்பம் ஜாதி புஷ்பம்லாம் நீங்க வச்சுக்கோ. அவர் என்ன, இந்த தும்ப புஷ்பம் அதை கட்டுறதுன்னு எவ்வளவு கட்டம் யோஜனை பண்ணி பாருங்க. அதே போல எருக்கம் புஷ்பம் அர்க்கத்ரோண பிரபுதி குசுமை ரஞ்சனம் தேவி தேயம், எருக்கம் புஷ்பம் அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம், என்ன அது வச்சாலும் போறோம். அதே போலயே ஆப்பிள் பழம் இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, அவருக்கு ஏதோ ஒண்ணு வைங்க, ஒண்ணும் இல்ல, எல்லாம் பிருத்திவியாத்மனே கந்தங்கள் பெய்யாமின் போருமே. உங்களுடைய மனசுன்னு பாக்குறவர் ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணத்தை மட்டும் பாக்குறவர். லோக்கத்துல மனுஷால்னா என்ன கொடுத்தல் என்ன வச்சுட்டு இருக்க அதை பார்த்துதான் விவகாரங்கள். ஆனா இவர் அப்படி இல்லை. பரமேஸ்வரன் உங்க மனசுல என்ன இருக்கு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கா உலகத்துல? ஜென்மாந்தரத்துல அவாவா என்ன பாக்கியம் பண்ணியிருக்காரோ என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரோ அதுக்கு தக்கவாறு தான் எல்லாமும் கிடைக்கும். ஆனா கிடைக்கிறத எக்கரோட்டு எதாசி எஜுவோசி ததாசியத்து, நீங்க எதை கொடுக்கிறீங்களோ எதை பண்றீங்களோ எதை நீங்க பருகிறீர்களோ அவைகள்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி போடனா போறோம். ஆகையால் பகவான் அது வேணும் இது வேணும் விசேஷமாக கேட்கல. எது உங்களால கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, ஆனா பரிபூர்ணமாக கொடுத்த மாதிரி நினைக்கவ அப்படி இருந்தா போறோம் அப்படி நினைச்சுண்டு அந்த பரமேஸ்வரனுக்கு அப்படி கொடுத்தாரே அந்த குருச்சாயத்தே, அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சாரு பரமேஸ்வரன். அதே வழியே அங்க இருக்கக்கூடியதான் அந்த சிவகேசரி முனிவருக்கும் விஷயம் தெரிஞ்சது. இப்படிப்பட்டதான் நான் என்னமோ நினைச்சேனே பரமேஸ்வரனுக்குன்னாலும் மாம்சத்தை எல்லாம் கலந்து கிடைக்கிறதே, யாரு கொண்டு வந்து போட்டாரோ பரமேஸ்வரன் அசுத்தமாக்கிட்டாருன்னு நினைக்கிறார் அவர். பாருங்க பரமேஸ்வரன் அவர் பரம பாவனமான மூர்த்தி, உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பாவனத்துவத்தை கொடுத்தக்கூடியதான ஒரு சுரூபம் முரடானேங்கிறது. அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனுக்கு மேலெல்லாம் இப்படி மாம்சம்லாம் போட்டு இது பண்ணிவிட்டாரே யாரு அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தப்பட்ட அவருக்கு இப்படி நினைக்காதையும். ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்கிற பக்தி வேற, ஆயால் அவன் எங்கே பிறந்தான் எப்படி இருக்கான் எந்த தொழில இருக்கான்ங்கிறது முக்கியம் இல்ல, அவன் மனசுல என்ன பக்தி இருக்குன்னு பார்க்கணும். அந்த பக்தி தான் பரமேஸ்வரனை அடையிறதுக்கு மிக சிறந்ததான ஒரு வழி. மோட்ச சாதன சாமக்ரியம் பக்தி ரேவ கரியசி ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயதே அப்படின்னு இந்த பக்தி லட்சணங்கள்லாம் எடுத்து சொல்லி ஒரு பக்தனை நமக்கு காட்டியிருக்க. அப்படி காட்டின பிறகு அடுத்த ஸ்லோகத்துல மார்க்கவர்த்தித பாத காபஜபதே ரங்கஸ்ய குச்சாயதே கண்டூஷாம் புனிஷேஜனம் புரதி போஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷி தமம் சதேஷ கவலம் நவ்யோபாராயதே பக்தி கிம் ந கரோதி. பக்தி இருக்குமே ஆனால் என்ன செய்யாதுன்னு எல்லாத்தையும் கொடுக்கும். வனச்சரோ பக்தாவதம் சாயதே வனச்சரஹ, காட்டில் இருக்கிறவன் வேடையன் வேட்டை ஆடிண்டு பழைக்கிறவன் இருந்தாலும் பக்தாவதம் சாயதே உயர்ந்ததான ஒரு பக்திக்கு வந்தான். காரணம் என்ன, உள்ளுற எனதெல்லாம் நானே பகவானுக்கு சேர்ந்தவன், பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப விசேஷம். இதுக்கு தான் முன்னால ஒரு பக்தின்னு சொன்னேன், அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி ரயஸ்காந்தோபலம் அப்படின்னு நான் முன்னால சொன்னேங்கிற அபிப்பிராயத்தை அடுத்த நமக்கு சொன்னார். அடுத்ததாக இப்ப இந்த நம்மளுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, இது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுக்கு பாதுகையாகட்டும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். மனச பல விதமா சொல்லியிருக்கார், மனச குரங்கா சொல்லியிருக்கார், மனச தாமரையா சொல்லியிருக்கார், மனச குளமா சொல்லியிருக்கார், எத்தனையோ விதமா சொல்லியிருக்கார். இப்ப என் மனசானது இருக்க இந்த மனசு பகவானுக்கு பரமேஸ்வரனுக்கு ஒரு பாதரட்சையா ஆகட்டமே, அவருக்கு செருப்பா ஆகட்டமே அப்படிங்கிற ஏன் வட்சஸ்தாடன மந்த கஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் பூபிருத் பர்யடனம் நமத் சுரபிர கோட்டீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலசிய தாவக பதத்வந்த்வஸ்ய கௌரீபதே மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போதரங்கி குரு. ஹே பரமேஸ்வரா, உனக்கு செருப்பு ரொம்ப தேவையா இருக்குன்ற, மீது ஏதாவது இருக்கட்டும் செருப்பு ரொம்ப தேவையா இருக்கு, ரொம்ப அவசியம்ங்கிற என்ன விசேஷம் ஏன் அப்படி அப்படிங்கிறடா. மற்றஸ்தாடர மந்த கஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம், சில லீலைகள்லாம் பார்த்தேனா பரமேஸ்வரா. ஒரு நாளைக்கு மார்க்கண்டேயன் அவருக்கு பிறக்கறப்பவே ரொம்ப குறைச்சலான ஒரு வயசு, அவ அம்மா அப்பா பண்ணின தபஸுக்கு பரமேஸ்வரன் இணங்கி அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு நல்ல குழந்தையா வேணுமா ஆனா அல்பாயுஷா இருக்கணும், தீர்காயுஷா இருக்கக்கூடியதான் துஷ்டனா இருக்கிற குழந்தை எது வேணும்னு கேட்டார். அப்பா என்ன பண்ணுவார், வயசு குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல நல்லவனா இருக்கணும், என்ன பையன் நல்ல படிச்சவனாகவும் நல்ல உலகத்துக்கு உபயோகப்படக்கூடியதான பையனா வேணும் என்று நினைக்கிறது ஒரு சுவாவம். ஆகையால் அப்படியே கேட்டார். மார்க்கண்டேயன் பிறந்தார், முருகண்டு மகர்ஷிக்கு பிறந்தார், அதனால அவருக்கு மார்க்கண்டேயன்னு பேர். அவருக்கு 16 வயசு தான் பகவான் கொடுத்திருக்கார். சரி, இந்த 16 வயசுல அவர் எல்லா சாஸ்திரமும் வேதங்களும் வாசிச்சுட்டு மகர்ஷிகள்கிட்ட ரொம்ப சிவபக்தியோட இருக்கார். பரமேஸ்வரனுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணிட்டே இருக்கார். வயசு ஆஹா ஆஹா, அந்த குழந்தைய பார்த்து பார்த்து அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. ஏண்டா, அவருக்கு ரகசியம் தெரியும், 16 வயசு தான், அதுக்கு மேல போகாது, இவர் காலமாயிடுவார்னு. தன் பிள்ளைக்கு இவர் கஷ்டம் வந்தா எப்படி ஆத்துக்காரிகிட்ட சொல்ல முடியாது, சொன்னா அந்த மாதிரி ரொம்ப கவலைப்படுவா. அம்மாவுக்கு ரொம்ப சிரமமோ இல்லையோ, சொல்லாமலும் இருக்க முடியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. இருந்த போதிலும் அந்த பரமேஸ்வரனே காப்பாத்துவார். எப்படி பரமேஸ்வரனை நம்பி விட்டாரோ அந்த பரமேஸ்வரன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க, நம்பிக்கை மனசுல என்ன இருந்தாலும் ஒரு செயல் ஆகிற பரியந்தம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் மனசுல கவலைத்தான். பரீட்சை எழுதி விட்டேன், இனிமேல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பரீட்சை கொடுத்து ஆன்சர் பேப்பர் கொடுத்தாச்சு. இப்ப விவகாரம் என்ன, எங்க போறதோ, யார் திருத்துறாளோ, என்ன மார்க் போடுறாளோ, எந்த மூடுல திருத்துறாளோ, அப்புறம் கொஸ்டின்லாம் ஆட் பண்ற காலத்துல டோட்டல் ஆட் பண்றதால எப்படி வருமோ என்னமோ, நம்ம தழுத்து சரியா இல்லையே, ஏதோ பரீட்சை பாஸ் பண்ணினான்னு இல்லையே, என்ன இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஒரு மார்க் இந்த பக்கம் அந்த பக்கம் போனா என்ன, இப்படித்தானே கவலைப்படுற குழந்தைகள்லாம். இப்படி நம்ம பண்ணக்கூடியதான செயல் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆயுடுத்து இருந்தாலும், நல்லா எழுதினாலும், கிளாஸ்ல எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் வரக்கூடியதார பையனா இருந்தாலும், அந்த மார்க் பார்த்து அபாடா நல்லா வந்ததுங்கிற பரியந்த ஒரு டென்ஷன் இருக்கா இல்லையா, அட்லீஸ்ட் பழைய நாள்ல இப்பன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அந்த டென்ஷன் இருக்கா இல்லையா. அதே மாதிரியே அந்த 16 வயசு ஆகணும் அந்த பையனுக்குன்னு அவருக்கு அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருக்க, ஆனா என்னைக்குன்னு தெரியாது, எப்பன்னு தெரியாது, இவரோ காலமே சாயங்காலம் பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கார். இவர் பரமேஸ்வரனுக்கு வந்து சாயங்கால வேளையில விபூதிகள்லாம் தெரிஞ்சு ருத்ராத்த தாரணங்கள்லாம் பண்ணிட்டு பிரதோஷ வேளை ஆனந்தமாக பூஜை பண்ண, பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பருபதையே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீபாய தேவாய நமஹ, மகதே தேவாய நமஹ. இது 8 நாமாக்கள் சொன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியா அந்த வில்வத்தை வச்சு அப்படி ஒவ்வொன்னா பூஜை பண்ணிட்டே இருக்க, யம தர்மராஜா வராருங்க. முதல்ல யம தர்மராஜா தூதாள அனுப்பினார். எதுக்காக, இவருக்கு சமயம் பூர்த்தி ஆயிடுத்து, அந்த எத்தனை நாள் பிராரப்த கர்மானால அவளுக்கு வாழ்க்கை இருக்கோ அத்தனை நாள் தான், அத்தனை செகண்ட் தான் இருக்க முடியும், ஒரு செகண்ட் கூட ஜாஸ்தி வைக்கப்படாது. அது யம தர்மராஜாவுக்கு ஒரு ரூல், ஒரு செகண்ட் அவர் நிறுத்தி விட்டாரையானால் இனிமேல கேஸ் அவர்கிட்ட விட்டு போயிடும், பிரம்மதேவருக்கு போயிடும். விவகாரம் என்ன, அது கரெக்டா அது நடக்கணும், அப்படி நடக்கல என்ன, இவருக்கு மேலேயே தோஷம் வந்து அங்க மேல போயிடும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் பார்க்கணும். அப்படி பழைய நாள் அப்படி இருந்தது, இப்ப போனா போட்டுமே, இங்க சரியா இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு மேல போறோம், அங்கே போகலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், பெயில் எடுக்கிறோம், என்ன சொல்லிட்டு இருக்க. இப்பெல்லாம் அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது, தர்மத்தை தாண்டினா போச்சுன்னே. அப்படி ஒரு தீவிரமான இருந்ததான ஒரு காலம் பரமேஸ்வரன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்க, என்னடா பண்றது, கரெக்டா தூத்தாள் அனுப்பிச்சார், அந்த சமயத்தை கழிச்சிடுவாங்க. ஆனா தூத்தாள் என்ன, அங்க போய் பார்த்துட்டு சொல்லிவிட்டார், இவாள் அழிச்சுன்னு வர முடியாது எங்களால், ஏன்னா பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, சிவபக்தாளா இருக்கமே, ஏன்னா அவள்கிட்ட நீங்க போகாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கார். இது விவகாரம் என்னடா சொன்னார், இப்படின்னு அஜாமையிலப்பந்த உபாக்கியானத்துல என்ன பண்றது, இப்படி ஆயிடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுப்பா தானே நேரா வர, ஏன்னா அந்த சமயத்துக்கு அவர் பிராணன் எடுக்கணும், சமயமாச்சு. என்ன பண்றதுன்னு இன்னும் ஒரு செகண்ட் இருக்கிற காலத்துல தன்னுடைய பாசத்தை எடுத்து வீசினார். எதுக்க, அந்த மார்க்கண்டேயனுடைய சரீரத்துல இருந்து பிராணன், அதவத்யவதக்காய பதபத்தம் வசங்கதம், என்ன பண்ணின, அந்த பாசபத்தம் வசங்கதம் அங்குட்ட மாத்திரம் புருடம் நிஷ்டகர்ஷயமோ பலாது, பலமாக அந்த பிராணனை எடுக்கணுங்கிறதுக்காக வீசினார் பாசத்தை. ஆனா அந்த பாசமானது என்ன ஆச்சு, மார்க்கண்டேயன் இதை பார்த்ததுமே அந்த சிவனை ஆலிங்கனம் பண்ணிட்டான், சிவனை ஆலிங்கனம் பண்ணினதுமே அது மார்க்கண்டேயன் மேல மட்டும் விழல, சிவனோட சேர்ந்து விழுந்தது பாசம். அப்ப பார்த்தார், இழுக்கிறது மட்டுமில்ல, அப்படியே இழுக்க ஆரம்பிச்சுட்டார் யம தர்மராஜா. அவர் காரியம் அவர் பண்ணிட்டு இருக்கார். இவர் பார்த்தார், தன்னை இழுத்தா ஒண்ணும் ஆகாது, ஏன்னா சர்வ வியாபகமான பரமேஸ்வரர் ஒரு இடத்துல இருக்கார், லிங்கத்துல மட்டுமா இருக்கார், லிங்கத்திலையும் இருக்கார், அந்த சர்வம் உள்ளையும் வெளியிலையும் சபாக்கியாபியந்தரோ என்னும் வியாபித்திருக்கார். இருந்த போதிலும் மார்க்கண்டை என்ன சேர்த்து இழுக்கிறார், தன்னுடைய பக்தன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கின்ற அப்பவே அங்கேயே தோணினார். தோணித்து என்ன பண்ணினார், இருந்தாலும் யமதம் ராஜா தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்பொழுது தன்னுடைய எழுதுக்காதாலும் அப்படியே ஒரு உத உதச்சாராம், வட்சத்தாடனமந்த கஸ்யா. அப்ப யமதர்மராஜாக்கு அடிபட்டதுமே இருந்தான் பாரு, என் காரியத்தானே நான் பண்ணினேன்னாரு. பண்ணலாம், ஆனா இப்படி மரக்கண்டிகனுக்கு மேல என் பக்தனுக்கு மேல இப்படி போடலாமா, பிடிச்சு இழுக்கலாமா, பிராணம் தானே எடுக்க சொல்லிருக்க, நினைச்சா எடுத்துடலாமே பிராணம், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி எட்டி உதச்சா. மார்க்கண்டேய லீல ரொம்ப விசேஷமான லீல, இதை நினைச்சா வாழக்கூட அபமிருத்தியும் வர, அப்படி விசேஷமா சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்படி அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அவரை எட்டி உதச்சாரு, உங்க மிருதுவான கோமலமான உங்க காலுக்கு உங்க பாதத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், யமதர்மராஜா எப்படி ரொம்ப ஸ்ட்ராங் பாடி, அவரை போய் நீங்க உதச்சல பரமேஸ்வரா, உங்க பாதத்துக்கு ரொம்ப கவலைப்பட்டிருக்கமே பாபா, டஸ்ட் ஆடனமந்த கசியா. ஆகையால் அந்த யமதர்மராஜா நினைச்சாலே எல்லோருக்கும் பயம், யமதர்மராஜாவை நினைச்சா எல்லோரும் நம்ம மாத்துல கல்யாண பத்திரிகை நடக்கிறது, கிரக பிரவேசம் அது இது எத்தனையோ பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு இன்விடேஷன் யமதர்மராஜா கணிச்சிருக்கலாம், பெரிய போஸ்ட் தான் சார் இல்லேன்னு சொல்லல, நம்ம கொஞ்சம் யோஜனை படி பாருங்க. இந்திரனை கூப்பிடுறாள், வருணனை கூப்பிடுறாள், புண்ணியாவாஜனம் பண்றேன், வருணனா வருணமாவாஹயாமே, வருணாயன் மகா பிரதேசேன மகா மக்கரவாய நான் மகா அப்படியே நான் சேர்ந்து வருணனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், யமதன் ராஜாவை கூப்பிடுறல. ஏ சுவாமி பிரம்மஜானின்னு அவர் நாச்சிகேதசுக்கு உபதேசம் பண்ணி வச்சிருக்கார், அதோட மட்டுமில்ல ரொம்ப தர்மம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் அசையாம நிக்கிறவர், இருந்தாலும் அவரை கண்டா எல்லாருக்குமே பயம், ரொம்ப பயமா இருந்து அவர்கிட்ட வச்சுக்கிறதே இல்லை, என்ன ஆனாலும் சரி நம்ம எட்டி இருக்கிறதே தேவையில்லான்னு நினைக்கிறாளே தவிர, யமதர்ம ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையே, அவருக்கு இன்விடேஷன் அனுப்புறாளோ இல்லையே, ஏ சுவாமின்னார் அப்படி அந்த யமதர்ம ராஜா, அதோட நல்ல சரீரம் எல்லாம் நான் புட்டியா இருக்கிறவர், அவரை உதச்சவர் கால காலமா இருக்கிறவர் பரமேஸ்வரனோடு தான், அவருக்கு காலன்னு பேர், ஏன்னா யாரா இருக்கு எப்பப்ப டைம் முடியறதோ அவர் கணக்குல வச்சுட்டு இருக்கார், அவர்கிட்ட ஒரு சார்ந்த கொண்டோத்தர் இருக்கார் சித்திரகுப்தன்னு பேர், ஏன்னா ரகசியமாக எல்லாத்தையும் எழுதுறாராம், உங்க மனசுல நீங்க என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ அத்தனை எண்ணங்களை ரெக்கார்ட் ஆயிடுறதுன்னு, இது நீங்க சொல்ல வேண்டாம் இன்னொருத்தருக்கு சொல்லாத போனாலும் உங்க மனசுல இருக்கக்கூடியதான அத்தனை எண்ணங்களும் உங்க மனசுக்கு பின்னாலே இருந்து ரகசியமா இருக்க, அது எப்படி வேலை செய்யறாருங்கிறது ஒரு விசித்திரம், அதனால அவருக்கு சித்திரம்னு பேர், ரகசியமாக வேலை செய்யறாரு சார், வேற யாருக்குமே தெரியாது, உங்க மனசுல எந்தெந்த எண்ணம் உண்டாகிறதோ எண்ணம் உண்டாகிற காலத்திலேயே நோட் பண்ணியாச்சு, அதை அங்க அனுப்பிச்சாச்சு, இங்க இல்லைன்னு அங்க அனுப்பிச்சு விட்டு இங்க தொடச்சு விடுறாரு, என்ன திருப்பி நீங்க ஏதாவது மாத்தி விட்டுறீங்க, இப்ப எல்லாம் நீங்க சர்வருக்கு அனுப்ப முடியுமே தவிர உங்களுக்கு தொடக்க முடியாது, அது அதை அவர் முன்னாலேயே வச்சுட்டு இருக்காரு, வியாசாச்சாரியால் என்னென்ன ஐடியா வச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அப்படி அத்தனை விவகாரங்களும் பண்ணிட்டு இருக்கா கூடியதா இந்த சித்திரகுப்தன் மாதிரி அவர் இருக்காரு பாத்தீங்களா, அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி, ஏன்னா எந்தெந்த வியக்திக்கு எத்தனை நாள் எங்க மரணம் எதனால மரணம் அத்தனையும் தீர்மானம் பண்ணி வச்சாச்சு, நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அதை காப்பாத்தணும் இதை காப்பாத்தணும், அந்த சமயம் வந்தா காப்பாற்றக்கூடியது பரமேஸ்வரன் ஒருவர் தான், ஏன்னா அவர் காலனுக்கு காலம், காலகாலகான பரமேஸ்வரனுக்கு பேரு, அப்படிப்பட்டதான மகாதேவனா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அவரால் தான் தடுக்க முடியுமே சார் அவங்களை, அதனால திரம்ப கம்பியஜாமகே சுகந்தின் புட்டி வர்தனம் உருவாரகமிவ பந்தனாத் மிருத்யோர் முற்றிய மா அமிர்தாது, திரம்பகம் எதாமஹே அந்த முக்கண்ணனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நாங்க தியானம் பண்றோம், சுகந்தின் புட்டி வர்தனம் உடம்பு சௌக்கியமா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இங்க மனசுல இருக்கணும், புட்டியா வேற இருக்கணும், அப்படி அவரை என்ன பண்றோம் எங்களை மிருத்யோர் முற்றிய, யமதர்மராஜா மரணத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்கோ, வேற ஒன்றும் கேட்கல, டெத் வராம காப்பாத்து, மா அமிர்தா அமிர்தத்துவம் எங்களுக்கு எப்பவும் வரணும், உங்களை நினைக்கணும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை, அது யாருக்க பரமேஸ்வரனுக்கு அல்லவா, அப்படிப்பட்டதான் இருந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அந்த மார்க்கண்டேய லீலைய யமதர்மராஜா எட்டி வந்துச்ச, எட்டி வந்துச்ச அந்த யமதர்மராஜாவுடைய உடம்புல உங்க காலு பட்டது, அந்த காலுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கோம், அந்த மிருதுவான கோமலமாக இருக்கக்கூடியதான ஒரு சரீரமாச்சு, அந்த காலை எவ்வளவு அடிபட்டுக்கும் பரமேஸ்வர, வட்சஸ்தாடனம், அதே போல அபஸ்மாரம்னு ஒண்ணு, நம்ம அபஸ்மாரம்னு லோகத்துல பைத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பைத்தியத்தை மதிக்கிறது நினைச்சுட்டு இருக்கோமே, ஒரு அரக்கன் இருந்தேன், அந்த அரக்கனை என்ன பண்ண தொடங்கினா, சிவ பக்தால எல்லாம் யார் இருக்காளோ அவ யாகம் பண்ணிட்டு இருக்கா, பரமேஸ்வரனுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்கா, எத்தனையோ தடவை யாகம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு யாகம் பண்ண பண்ண அவர் அப்பப்ப பிரத்யட்சமாகிறார். என்ன நிறைய தபஸு பண்ணியிருக்கா, கேட்டாலும் பரமேஸ்வரன் பிரத்யட்சம் என்ன வேணும்னா ஒன்றும் வேண்டாம் உங்க பக்தி தான் வேணுங்கிறார். இப்படி பல தரம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கா கூடியதான அவளுக்கு ஒரு அரக்கன் வந்தான். அவன் என்ன பண்ணினான், இவளுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். சில சமயத்துல அப்படித்தான் தோற்றான். எவ்வளவு வசதியா இருந்தாலும் சில பேர் அப்படி வர வந்து என்ன பண்ணியாச்சுன்னு, இவா ஹோமம் பண்ணும் பொழுது இவர் தபஸ் பண்ணும் பொழுது இவாளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சான். உபயோகம் இல்லாத பொருள் எல்லாம் அங்க போடுறது, இவாளுக்கு இம்சப்படுத்துறது, இதெல்லாம் இப்படி பண்ணும் பொழுது அவ ரொம்ப சிரமப்பட்டான். சிரமப்பட்ட இருப்பா ஒருவர் சபிச்சு விட்டார். சாதாரணமா சபிக்க மாட்டான். நீங்க கோவிச்சுண்டுன்னா கோவிச்சுண்டு வார்த்தையை கோபத்துல விஷயடையனா நீங்க பண்ணின காயத்ரி எல்லாம் போயிடுறது. அதனாலதான் படுறது இல்லைட்டான், நான் பண்ணிட்டு காயத்ரி கோபத்தையோ தடுக்க முடியல, நான் என்னதான் பண்றது, அதனால காயத்ரி பண்றது விட்டுட்டான். நியாயமா என்ன பண்ணா யாரையும் கோச்சுப்பட, நம்ம தபசக்தி குறைஞ்சு விடும். விஸ்வாமித்திருக்கு இருக்க கூடியதான தபசக்தி இருக்க, அதனால ஒரு ஹும்னு சொல்லியிருந்தானே, ஏன்னா மாறிக்கிட்ட சுபாவு யாருமே அங்க இருக்க முடியாது, அவ்வளவு தபசக்தி. ஆனா அவர் பார்த்தா நிறைய சம்பாதிச்சா நிறைய விட்டுருக்கேன் வாழ்க்கையில், 10,000 வருஷமா தபஸ் பண்ணி ஒரு தடவை சகுந்தலான்னு ஒரு பெண்ணு வந்தா அதை கண்டு விட்டேன். ஒரு தடவை என்னடாச்சுன்னு திருஷங்கூன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்காக 10,000 வருஷம் வேஸ்டா போயிடுது பாருங்க. ஒரு தடவை பிராமண பையன் வந்தார், அந்த பையனுக்கு காப்பாத்துறதுக்காக 10,000 வருஷம் போச்சு. இப்படி 4-5 தரம் 10,000 வருஷம் பண்ணினான தீவிரமான தபஸ் எனக்கு போயிடுது. இனிமேல எது போனாலும் பரவாயில்லை, உலகம் முழுக்க போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போனாலும் பரவாயில்லை, ஒருத்தரையும் கோச்சுக்க மாட்டேன். தபஸ் அவ்வளவு கஷ்டம், காசு சம்பாதிச்சு போடலாம் ஆனா தபஸ் சம்பாதிக்கிறது கஷ்டம். காலம் எழுந்து நின்று தபஸ் பண்ணி பாருங்க, காயத்ரி மந்திரம் பண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு, அதை பண்ணி இருக்கணும். ஆனா காயத்ரி மந்திரம் யார் பண்றானோ அவனுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு வித்தியாசம் தெரியும், அந்த புத்தி சக்தியில அவ்வளவு வித்தியாசம் தெரியும். அப்படி இருக்கிறத காரணம் ந காயத்ரி பரவ மந்திரா நமாத்துர் தெய்வதம் பர, அம்பாளை விட ஒசத்தியான தெய்வம் இல்ல, காயத்ரியோட ஒசத்தியான மந்திரம் இல்லைன்னு என்னமோ அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்றோம், இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். அதை நம்ம பண்ணணும். காயந்தம் திராயத்தை காயத்ரி உபனிஷத் சொல்றது. நீங்க வெறுமனை சொல்லுங்க சார் போறோம், அதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன அர்த்தம், இது எப்படி வந்தது, இந்த கதையெல்லாம் வேண்டாம். வெறுமனை காயத்ரி மந்திரம் சொன்னாலே போறோம்னு உலகத்தை காப்பாற்றக்கூடியதான சக்தி இவனுக்கு வரும். அப்படி விசேஷமாக இருக்கும் பொழுது அந்த முனிவர்கள் எல்லாம் பார்த்தாலும் எங்களுடைய தபஸை நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், வீணாக்க மாட்டோம், இவனை சபித்து ஆகியால் எவ்வளவு கட்டம் வந்தாலும் நம்மளை எவ்வளவு துன்புறுத்தினாலும் சரி நான் கோவிச்சுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கா. இவன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறேன், அவர் கோபம் வராதுன்னு வச்சுங்களேன் வைகோன்னு, அவர் தான் கோபம் வராதே விவகாரம் என்ன, அப்படி ரொம்ப அட்வான்டேஜ் ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தார். ஆனா எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். சில சமயத்துல தவறாம ஒருத்தர் கோபம் வந்துடுது, அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா அவர் கோபம் வந்து உனக்கு அபஸ்மாரம் ஆயிட்டு விட்டான். இந்த அபஸ்மானம் ஆயிடுதுன்னா பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்து நினைச்சுட்டு சொல்லிவிட்டார். அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னு, குள்ளமாயிட்டான், அவனுக்கு எப்ப எது பண்றதுன்னு தெரியல, அன்னிலிருந்து கவலைப்பட்டு இருக்கான். இருந்தாலும் துஷ்டாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட நல்லவாளோட விரோதமே பெட்டருங்கிறார் அவர். ஏன்னா அவளோட விரோதம் இருந்தாலும் அவளையே நினைச்சுட்டு இருக்கணும் நீங்க, அதனால க்ஷேமம் ஏற்படும். அந்த நல்லவாழ் சத்சங்கம் இருக்கே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காள், அவள் இடத்துல நீங்க ஏதோ விதமாக அவளை நினைச்சாலே போடும். அப்படி இது இப்படி ஆனதுமே என்ன ஆச்சுன்னு, இவனுக்கு இந்த சிவபக்தாவை கண்டாலே ஒரு என்னடா இப்படி பண்ணிவிட்டாளே, இப்படி பண்ணிட்டாலே நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சுண்டு அவளையே நினைச்சு நினைச்சு பரமேஸ்வரனுங்கிறத ஒரு பக்தி உண்டாச்சு. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், கடைசியில இவரை காலால வச்சு மெதிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. எந்த கோலத்துல, நடராஜா கோலத்துல, நடராஜா கீழே இருக்க பார்த்தீங்களா அது அபஸ்மாரம், லோகத்துல அபஸ்மாரம், புத்தி சக்தி சரியாக இல்லாதவாளுக்கு பிரெயின் டெவலப் ஆகல அப்படி இப்படிங்கிற பார்த்தீங்க, அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும், அந்த அபஸ்மாரத்தை நினைச்சதான ஒரு தியானத்தை பண்ணினா போறோம் அபஸ்மாரத்தை முதிச்சுட்டுதாக. அதே அபஸ்மாரம் அஜானத்தான் தட்சிணாமூர்த்தியும் தன் காலில் வச்சுட்டு இருக்க, தட்சிணாமூர்த்தி கோலத்துல தன் கால் கீழே வச்சுட்டு இருக்காரு பார்த்தேன், ஒருத்தர் படுத்துட்டு இருக்கா போல இருக்கே. நம்ம எங்க பாக்குறோம், அங்க போனா என்ன பிரசாதம் கிடைக்குங்கிறது தான் நமக்கு. எப்ப கரெக்டா போனோம்னா என்ன பிரசாதம் அப்படி எண்ணத்துல இருக்கும். ஆனா தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போகும் பொழுது பரமேஸ்வரனுக்கு அந்த பிரகாரம் வளம் வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி இருப்பார். அங்க போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அதே சமயத்துல நம்ம அஜ்ஞானம் போகணும்னு தியானம் பண்ணும். வேற ஒன்றும் வேண்டாம். அஜ்ஞானம் போச்சுன்னா எல்லா விதமான பதார்த்தங்களும் தானே ஓடி வரும்னு. ஈஸ்வரனுடைய பக்தி இருக்குன்னா அவனுக்கு முருடன்னு பேரு. முருட சுகனே, இவளுக்கு வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கற வரவர். ஆகையால் எதது வேணுமோ எல்லாத்தையும் எந்த சமயத்துல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சுகம் இருக்கோ அதை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தெய்வம் பரமேஸ்வரன். ஆகையால் அவரிடத்துல இது அதுவும் கேட்க வேண்டாம். ஆனா இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியதான அறியாமை, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்று அறியாமல் இருக்க பார்த்தேடா அஞ்ஞானம். நான் யாருங்கிறதே தெரியல. கோகம் கோகம் கோகம் தேடுதா சோகம்னு வரும். அந்த பரம்பொருளே நாம் எனக்கூடியதான எண்ணம் நமக்கு அறணும், ஆனா அது தெரிய மாட்டேங்கிறது. நமக்கு என்ன வேணும்னு எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் என் நான் வேணும்னு நினைக்கல. சரியில்லை, பேப்பரை வரிசையா பாக்குறேன். காலம்பரம் எழுந்ததுமே தீபாவளி ஆஃபர் 25,000 ரூபாய்க்கு சாம்சங் செல் போன். எத்தனை என்ன எக்ஸ்சேஞ்ச் யுவர் போனுங்கிறான். இதுவா வேணும் மனுஷனுக்கு? அது வச்சுட்டா தொந்தரவுனா ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜபம் பண்ண விடாம டெலிபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஆனா அந்த கைபேசிங்கிறான் அது என்னமோ இந்த மாடல் அந்த மாடல். உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை தவிர எல்லாம் வேணும். டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், அது வேணும் இது வேணும், கிரைண்டர் வேணும், சோஃபா வேணும், பர்னிச்சர் ஃபேர் எவ்வளவு இருக்கு. அதை வச்சுட்டா ஆத்துல இடமே அடைஞ்சு போயிட்டு இருக்க. இது வேணும் அது வேணும் நினைக்கல, நான் வேணும்னு நினைச்சவிட யாரும் தன்னை பத்தி யாரும் நினைக்கல. தனக்கு என்ன வேணும் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். வசுதா நான் யார் வேணும்னு எப்ப நினைக்க தொடங்குறானோ அன்னைக்கு சிவபக்தனாயிட்டான். அந்த பக்திங்கிறது என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சரீரம் நானா, மனசு நானா, புலன்கள் நானா, பிராணம் நானா, இல்ல இதற்கு அப்பாற்பட்டதா ஏதோ ஒரு சிச் சக்தி இருக்கே, சிச் சக்தி சேட்டனா கம்யா ஜடசக்தி ஜடாத்மிக, உள்ளூர எது இருந்தால் கண்ணு பாக்குறதோ, காது கேட்கறதோ, மூக்கு முகர்றதோ, எல்லாமும் தன் காரியத்தை பண்றதோ, அது தூங்கித்தான் உங்களால ஒண்ணும் பண்ண முடியும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஈஸ்வரஸ்ய இயம் சமஷ்டிஹி அகில காரணத்வாத் காரண சரீரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது யாரு? நம்மளுடைய புண்ணிய கர்மங்களுடைய கூட்டம் ஈஸ்வரன். அவதாரமா வரும்போது அந்த ஈஸ்வரனை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய புண்ணிய கர்மங்களுடைய கூட்டம். அப்படி புண்ணிய கர்மங்களுடைய கூட்டமானவன் ஈஸ்வரன். ஆனா சிருஷ்டி பண்ணின ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, நம்மளுடைய கர்மங்களுடைய கூட்டமா இருந்தாலும் கூட அவனை ஒரு வழியில பாக்குறது நம்மளுடைய கர்மங்களுடைய கூட்டம்னு சொல்லிட்டு, இன்னொரு வழியில பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் ஒரு விசிஷ்ட உபாதி, ஒரு ஸ்பெஷல் பாடி எம்பாடிமெண்ட், ஒரு ஸ்பெஷலான ஆளு. யாரு? இந்த ஜீவன் தான் கர்மத்தை செஞ்சுட்டு அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக ஈஸ்வரத்தன்மை அடைஞ்சிருக்கான். அவனுடைய போன ஜென்மத்துல அவன் இந்த மாதிரி சாதனைகளை செஞ்சான். என்ன மாதிரி சாதனைகளை? ஈஸ்வரத்தன்மையை அடையறதுக்கான சாதனைகளை செஞ்சான். அதனால இந்த பிறவியில அவன் ஈஸ்வரனா இருக்கான். ஸ்ருதியில சொல்லியிருக்கு, இந்த மாதிரி யாகத்தை செஞ்சோம்னா அவன் ஈஸ்வரத்தன்மை அடையலாம், இந்திரத்தன்மை, இந்திர பதவி அடையலாம் அப்படின்ட்டு. நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் ஒரு விசேஷமான ஒரு நிலைதானே தவிர சாஸ்வதமான, நித்தியமான, நிரந்தரமான ஒரு ஆள் இல்ல. உங்களுடைய புண்ணிய கர்மம் இருந்ததுன்னா உங்களுக்கு புண்ணிய கர்மம் செஞ்சு நிறைய புண்ணிய கர்மம் சம்பாதிச்சு ஈஸ்வர தன்மையை அடையணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரியான கர்மங்களை செஞ்சா நீங்களும் ஈஸ்வரன் ஆக முடியும். யாரு வேணா ஈஸ்வர பதவி அடைய முடியும். அந்த கர்மத்துக்கு புண்ணிய கர்மத்தை மாத்திரம் நிறைய செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு பண்ணிட்டு இருந்தோம்னா. அதனால நிரந்தரமான ஒரு ஆள் ஈஸ்வரன், சிவன் அப்படின்றது நிரந்தரமான ஒரு ஆளோ, விஷ்ணுங்கிற ஒரு நிரந்தரமான ஒரு ஆளோ, பிரம்மாங்கிற ஒரு நிரந்தரமான ஆளோ நம்ம ஒத்துக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு ஜீவன் நம்ம கூட படிச்சுட்டு இருந்தாலே அடுத்த சிருஷ்டியில பிரம்மாவா இருப்பாரா இருக்கும், விஷ்ணுவா இருப்பாரா இருக்கும், ஆகலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஏதது உபயிதம் சைத்தன்யம் ஈஸ்வரஸ்ய இயம் சமஷ்டி அகில காரணத்துவா காரணம். இந்த ஈஸ்வரனுடைய இந்த சமஷ்டி உபாதி எப்படிப்பட்டது அப்படின்னா அகில காரணத்துவாத், இந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறதுனால காரண சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஈஸ்வரன காரண சரீரம் அப்படிங்கிறோம். ஆனந்த பிரச்சுரத்துவாது கோஷவது ஆச்சாரகத்துவாச்ச ஆனந்தமய கோஷக சர்வ உபரமத்துவாத் சுஷுப்தி அதைவ ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சலயஸ்தானமிதி ச உச்சதே. மாண்டூக்கி உபநிஷத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிலையாக தனியா விசாரிக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் மொத்தமா சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கிட்டார். என்ன சொல்றாரு, இந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், சமஷ்டிஹி சமஷ்டியானவர், அகில காரணத்துவாது காரண சரீரம், இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கிறதுனால ஹிரண்ய கர்ப்பனா இருக்கிறதுனால காரண சரீரம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஆனந்த பிரச்சுரத்துவாது ஆனந்தம் அதிகமாக இருக்கும் நிலையினால், ஆனந்த பிரச்சுரத்துவாது ஆனந்தமானது அதிகமான இருக்கும் நிலையினால் பிராச்சூரியர்த்தே ஆனந்தமய அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கோஷவது ஆச்சாதகத்துவாத்து, கோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா மறைப்பு திரை, அப்படி திரை மாதிரி மறைக்கிறதுனால இது ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மளுடைய உண்மையைய புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதுனால இதுக்கு ஆனந்தமய கோஷம் அப்படின்னு இருக்கும். சர்வ உபரமத்வாத சுஷுப்தி, அப்படி நம்மளுடைய எல்லா இந்திரியங்களும் எல்லா புலன்களும் அடங்கி இருக்கிற நிலையில நம்ம போய் எல்லாரும் நம்ம எல்லாரும் போய் அடங்கி இருக்கிற நிலை அப்படிங்கறதுனால மனசு செயல்படாத நிலை, ஸ்தூலமாக செயல்படாத நிலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, மனது ஸ்தூலமாக செயல்படாத நிலை அப்படிங்கறதுனால என்ன சொல்றோம், சுஷுப்தி தூக்கம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி அதையேவ ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சலய ஸ்தானம் இது சௌச்சது, அதனாலதான் ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மமான பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் லயமடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தூக்கத்துல நமக்கு இந்த ஜெகத்தானது தெரியறது இல்ல, ஜெகத்துல இருக்கிற வேறுபாடானது தெரியறது இல்ல, ஜெகத்துல இருக்கிற வேற்றுமையானது தெரியறது இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறதான் எல்லாருடைய அனுபவம். பக்கத்துல அவன் வந்துட்டு போனானே தெரியாது, வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போது தூங்க போகும்போது தலானியா எடுத்துக்கோ, வீட்டுல 10 தலானி இருக்கும், வந்திருக்கிறவங்க 40 பேர், என்ன பண்ணுவாங்க, தலானியா எடுத்துக்கோ, குழந்தை கூடுறா குழந்தை கூடுறா குழந்தை கூடுறான்னு கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. எல்லா குழந்தைங்க எல்லாம் அழகழகான தலானி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தலானியா கொண்டு போய் மை ஃபேவரட்னு கொண்டு போய் தலையில கீழே வச்சுட்டு தூங்கிடுவாங்க. தூங்கி முடிஞ்ச உடனே குழந்தைங்கிட்டே அந்த தலானி இருக்கும். அந்த மாதிரி இங்க நமக்கு ஜெகத்து தெரியல, ஏன் அந்த மாதிரி, காரணம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது, இருந்தாலும் நமக்கு அதுல பிடிப்பு இல்ல அந்த நேரத்துல, அந்த பிடிப்பானது அந்த பிடிப்பு தான் சம்சாரம், அது அடங்கி போயிருக்கு, அது மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, மொத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மோக்ஷஸ்தானம் ஆயிடும். இது சுஷுப்திவாதம் அப்படிம்பாங்க சில பேரு, இந்த தூக்கத்தை போயிட்டு மோக்ஷ நிலை அப்படிம்பாங்க. அந்த தூக்கத்துல போய் அவன் எங்க சேர்றான், இந்த ஜீவனானவன் எங்க போய் சேர்றான், தூக்கும் போது மோக்ஷத்துல அப்படிங்கிறாங்க. மோட்சமானது இருக்க முடியாது, ஏன், பல வகையான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு இது என்னது, ஜாகிரது சொப்ன சுஷுப்தி, விழிப்பு கனவு தூக்கம் மூன்று நிலைகள், இதை காட்டிலும் பரமான சதுர்த்தம் மன்யந்தே சாத்மா சவிஜ்ஞேக, நாலாவது நிலையா நிலையல்லாததான அத நாலாவது நிலையா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதா, அத ஆதாரமா இருக்கிறதான அந்த பிரம்மத்தை நாலாவது நிலையா, தன் இயல்ப நாலாவது நிலையா சொல்றாங்க. அப்படி நாலாவது நிலைன்னு ஒன்னு சொல்லவே வேண்டாம், மூணாவது நிலையோட முடிச்சிருக்கலாம் உபனிஷத்தானது. இது மாத்திரம் இல்ல, கைவல்ய உபனிஷத் முதலிய உபனிஷத்துல ரொம்ப தெளிவாவே இந்த விஷயத்த சொல்றது. இந்த மாதிரி தூக்கத்துல அங்க ஒரு லேச அவித்யா, அந்த அஜானத்தினுடைய ஒரு சிறிய திரையானது கண்டிப்பா இருக்கு அப்படின்னுட்டு. அதனால சர்வ உபரமத்வாத்து சுஷுப்திஹி, சர்வ உபரமத்வாத் எல்லாமே அடங்கி போன நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா கூட என்னது ஒரு சிறிய அவித்யா இருக்கு. ஏன் பின்னாடி சொல்லுவோம், நம்ம வந்து இந்த இந்த இந்த அனுபவமானது இருக்கு என்னது, அகம் சுகம் அஸ்வாப்சம் கிஞ்சித் அவேதிஷம், இதுதான் தூக்கத்தை சொல்ற அனுபவம். ரொம்ப நல்லா நிம்மதியா தூங்கின, ஒன்னும் தெரியாது எனக்கு அப்படின்னு. நல்லா நிம்மதியா தூங்கின, ஒன்னும் தெரியாது. தூங்கி எழுந்தவன சொல்றான், தூங்கி எழுந்தவன எப்படி சொல்ல முடியும், தூங்கி எழுந்தவன எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியாது நான் நல்லா தூங்கினேன் அப்படின்ட்டு. ரெண்டும் ரெண்டு வகை ரெண்டு விஷயத்த சொல்றது நமக்கு, நான் நல்லா சந்தோஷமா தூங்கின சுகம் அஸ்வாப்சம் ஆனந்தத்தை அடைந்தேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம், கிஞ்சித் அவேதிஷம் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கறது இன்னொரு விஷயம். இது ரெண்டுத்தையும் எதுக்கு உதாரணமா சொல்றாங்க, நான் ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாம நல்லா நிம்மதியா தூங்கினம்பா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சொல்லல, ரெண்டு விஷயத்த நமக்கு போதிக்கிறது. ஒரு ஒரு இடத்தையும் விசாரம் பண்ணி பாக்கணும், நீங்க ஏன் இந்த மாதிரி இதை சொல்லணும், நான் நல்லா நிம்மதியா தூங்கினேன்னு சொன்னா போதுமே, ஏன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறத வேற சொல்லணும். நான் நல்லா நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றது எதை குடிக்கிறதுக்கு, அந்த ஆனந்தமய அனுபவத்தை காமிக்கிறதுக்கு, அந்த ஆனந்தமயமான அந்த சமஷ்டி ரூபமான ஈஸ்வரனோடு ஒன்றுபட்ட நிலை. அதனாலதான் தூங்கினா என்ன சொல்லுவாங்க சாதுக்கள், சில பேர் சொல்லுவான் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படிமா, சில பேர் நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தேன்மா, சில பேர் நானு சிவலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்மா, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற அந்த நிலையை சொல்றது. அடுத்த உதாரணம், அடுத்த அனுபவம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அங்க அஜ்ஞானத்துடைய இருத்தல், ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறத அஜ்ஞானத்துடைய இருத்தல். ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறது என்னது, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் தெரியாது, தெரியாது அப்படிங்கறது அஜ்ஞானம். அப்போ அந்த அஜ்ஞானத்துடைய இருத்தல் ரெண்டுமே நம்மளுடைய அனுபவத்துல இருக்கு. ஏன்னா விழிச்செழும் போது நமக்கு தெரியறது எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறது. அது தெரியறது அப்படின்றதுக்கு என்ன காரணம், என்ன தூங்கினியா, தூங்கின எப்படி இருந்தது, ஒன்னும் சொல்ல முடியாது நம்மளால அப்படின்னு இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க சொல்றீங்க நல்லா நிம்மதியா தூங்கின ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அனுபவமானது நீங்க அடைஞ்சிருக்கீங்க, நீங்க நிறம் அதாவது வீழ்ச்செழும் போது அதை நீங்க வந்து நினைவு கூர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் நினைவுபடுத்தி சொல்லணும்னு சொல்லி சொன்னா அது அனுபவமா இருந்திருக்கணும். யா யா அனுபவா சாசா யா யா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகா அப்படின்னு நியாயம் இது. எதெல்லாம் நினைவு கூறுதலா ஸ்மிருதியா இருக்கோ அதையெல்லாம் அனுபவ பூர்வமா இருக்கணும். நான் முன்னாடி ஒரு அனுபவத்தை அடைஞ்சிருந்தா தான் எனக்கு அது நினைவுல வர முடியும். நான் அனுபவத்தை அடையாத ஒரு விஷயமானது எனக்கு நினைவுல வரவே முடியாது. முயல் கொம்பு நான் அனுபவிச்சதே இல்லை எனக்கு நினைவுல வருதே, இது உங்களுடைய பிரச்சனை. ஏன் கொம்ப வேற இடத்துல பார்த்திருக்கேன், முயலை வேற ஒரு இடத்துல பார்த்திருக்கேன், இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி எடிட் பண்ணி நான் புத்தியில பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு முயலை பத்தியும் சரியான அறிவு வர மாட்டேங்கிறது, கொம்ப பத்தியும் சரியான அறிவு வர மாட்டேங்கிறது, என்னுடைய அறிவுல பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதுல விசேஷ பிரச்சனை இது அப்படின்னு அர்த்தம். முயல் கொம்பெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு விசேஷ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், வேதாந்தம் மாத்திரம் அதுக்கு போதாது. அப்படி ஈஸ்வரஸ்யம் சமஷ்டி சர்வ உபரமத்வாத் எல்லாம் அடங்கி போன நிலையில உங்க என்ன சொல்றாங்க, அது அடங்கி போன நிலையில, இப்ப நான் அதுக்குத்தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அடங்கி போன நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தமா ஒண்ணுமே தெரியாத நிலை இல்ல, சர்வ உபரமத்வாத் எல்லாம் அடங்கி போச்சு, ஆனந்தமயம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனந்தம் தான் அது, அந்த ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை சொல்லிட்டீங்க, சச்சிதானந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டீங்க, அதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சுசுப்திங்கிறது ஒரு நிலை, அதனால என்ன சொல்லிருக்கு, அதைவ ஸ்தூல சூக்ம ரூப பிரபஞ்ச ஸ்தானம் இது, பிரபஞ்ச லயஸ்தானம், ஸ்தூலமானதும் சூக்ஷமானதும் உள்ள பிரபஞ்சமானது லயமடையக்கூடிய அடங்கக்கூடிய ஒரு நிலை அது. காரணம் இன்னும் இருக்கு, அதனால எப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்ற, யதா வனஸ்ய விஷ்ட அபிப்ராயன விருட்சா இது அநேகத்துவ உபதேச, யதா வா ஜலாசயஸ்ய விஷ்ட அபிப்ராயன ஜலானி இது, ததா அஜ்ஞானஸ்ய விஷ்ட அபிப்ராயன தது அநேகத்துவ உபதேச இந்திரோ மாயாபிப்ரூ ரூபம் ஈயதே இத்தியாதி ஸ்ருதேஹ. இது எதுக்கு நீங்க கொண்டு வரணும் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டா, வனசிய வெஷ்டி அபிப்ராயன, வனம் அப்படிங்கிறது, வனம் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டாவது நிலையில, இப்போ இது வரைக்கும் அஜாமேகாம் இத்தியாதி ஸ்ருதேஹே அப்படிங்கிற வரைக்கும் இது வரைக்கும் உச்சாரம் பண்ணது, அதாவது பாத்துக்கோங்க ததாஹி அப்படிங்கறது இந்த ஆரம்பிச்சு, இங்க 39 ஈஸ்வரஸ்ய இயம் சமஷ்டி சோ உச்சதே அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏக்கம் சமஷ்டி, அந்த சமஷ்டியை வச்சுட்டு விசாரம் பண்றது. அடுத்தது இப்ப வெஷ்டி தனி, எனது வனசிய வெஷ்டி அபிப்பிராயன விரக்ஷா இது ஏக்கத்தை வேஷ. அந்த வனமே அந்த காடு அப்படிங்கறத நீங்க என்ன சொல்றோம், தனியா பிரிச்சு ஒரு மரம் அப்படின்னு, இந்த மரம் அப்படின்ட்டு தனி மரம் தோப்பாகாது காடாகாது தனி மரம். அப்போ அந்த தனிய விரக்ஷாக இது இது விரக்ஷம் அப்படின்னு ஏக்கத்த உபதேசம், இது மரம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி ஜலாசயசிய வெஷ்டி அபிப்பிராயன ஜலானி இது, அந்த ஜலாசயத்தை ஜல கூட்டத்தை தனியா பிரிச்சு ஜலானி அப்படின்னு சொல்லி சொல்றான். விரக்ஷாக அப்படின்னு ஜலாஹா அப்படின்னு ஜலானி அப்படின்னுட்டும் பகுவசனத்தான் சொல்லியிருக்கு. பன்மையில எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா மரக்கூட்டம், திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி. அதனால ததா அஜ்ஞானசிய அந்த மாதிரி தனியா இந்த வெஷ்டியிலேருந்து கூட்டத்திலேருந்து பிரிச்சு தனியா காமிக்கிறதுக்கு அஜ்ஞானசிய வெஷ்டி அபிப்பிராயன தது அநேகத்துவபதேச. அஜ்ஞானத்துடைய சமஷ்டிய குறிக்கும் போது அது வனம் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை காமிக்கிறோம், அங்க ஏகத்துவபதேசம். அதே மாதிரி வெஷ்டி தனியா பிரிச்சு பார்க்கும்போது பல வகையான அஜ்ஞானத்தை அப்படின்னு பார்க்கும்போது சமஷ்டி அப்படின்னு வருது. அனை தத்துவ பிரதேசம் இந்த மாயானது எத்தனை அப்படின்னு கேட்டா ஒன்னு அப்படின்பா, இன்னொருத்த பல அப்படின்பா. எப்படா ஒன்னு பலன்னு ரெண்டு பேரும் ரெண்டு வேற வேற சொல்றீங்க, ரெண்டும் கரெக்ட் தான். எப்படி அப்படின்னா ஒருத்தன் கூட்ட நிலையிலிருந்து சொல்றான், இன்னொருத்தன் தனி நிலையிலிருந்து சொல்றான். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறது தது அனை தத்துவ பிரதேச, பலது அப்படிங்கிற ஒரு நிலைய அடையிறது, அதைத்தான் சுட்டி காமிக்கிறோம். இந்திரோமாய அபிஷ்புருபையதே, இது நம்ம புத்தியில் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். நான் ஏன் இஷ்டத்துக்கு சொல்லல, இந்த கற்பனையை கூட ஸ்ருதியில சொல்லப்பட்ட கற்பனையை தான் நானும் காமிக்கிறேன். ஸ்ருதியில இப்படிப்பட்ட கற்பனையும் இருக்கு, இப்படிப்பட்ட கற்பனையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அஜாம் ஏக்காம் அப்படின்னு சொல்லுது. இந்த அனாதியான அவித்யாவனம் எப்படிப்பட்டது, எத்தனை எத்தனை அப்படின்னு கேட்டா ஒன்னு அப்படிங்குது. அதே ஸ்ருதி என்ன சொல்றது, இந்திரோ மாயாபிஷ்புரு ரூபம் இயத்தை அப்படின்ட்டு, இந்த இது எவ்வளவு அப்படின்னு கேட்டா பல, இது எத்தனை ஒண்ணு, இது எத்தனை பல. ரெண்டுமே ரெண்டு கற்பனையுமே ஸ்ருதி ஆதாரமா இருக்கு. இது என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு, ஒண்ணுன்னு சொல்லணும் இல்ல பலன்னு சொல்லணும் அப்படின்றதுக்கு கேள்விக்கு ரெண்டு பதில். ஒன்னு கூட்டமாவும் தனியாவும் இருக்கிற நிலைய வச்சுண்டு இப்படி வேற வேறுபட்டதா காமிக்கிறோம், இது முதல் பதில். ரெண்டாவது பதில், இதுல ஒரு தாத்பரியமும் இல்ல அதனால இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுது அப்படின்ட்டு. அடுத்தது அத்த சமஸ்த வியஸ்த வியாபித்வேன சமஷ்டி வியஷ்டிதா வியபதேச. இந்திரோ மாயாபிகி, இந்திரன் இந்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வரன் பரமாத்மா பரமேஸ்வரன், இப்படி மாயாபிகி மாயைகளினால் புருரூபக, புருரூபக அப்படின்னா பகுரூபக பல ரூபத்தை சிருஷ்டிக்கிறான் உண்டு பண்ணுகிறான் அடைகிறான் இந்த சுத்தியும் சொல்றது. அத்த சமஸ்த வியஸ்த வியாபித்துவேன சமஷ்டி விஷ்டிதா வியபதேச, அப்படி சமஸ்தம் வியஸ்தம் இந்த வியாபிக்கப்பட்ட நிலையினால, சமஸ்தம் கூட்டு அப்படிங்கிற நிலை வியாபிக்கப்பட்டதுனால சமஷ்டி அப்படிங்கிறோம், வியஸ்தம் தனி அப்படிங்கிற நிலை வியாபிக்கப்பட்டதா இருக்கிறதுனால வியஷ்டி அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு பிரிவும் பார்க்கும் நிலையிலிருந்து தானே தவிர பார்க்கப்படும் பொருள்ல இல்ல அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு. இயம் வெஷ்டிர் நிகிருஷ்ட உபாதிதையா மலின சத்துவ பிரதான, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்துக்கலாம். இல்ல ஒரு டப்பா முழுசும் ஸ்வீட் இருக்கு, என்ன டப்பா அப்படின்னா ஸ்வீட் டப்பா அப்படிங்கிறோம். என்ன டப்பா அப்படின்னு கேட்டா திருப்பியும் உள்ள இந்த ஸ்வீட் இருக்கு அந்த ஸ்வீட் இருக்கு, இந்த ஸ்வீட் ஸ்வீட்டோட விசேஷத்தை சொல்றீங்க, பல வகைப்பட்ட ஸ்வீட் சொல்றீங்க, ரெண்டும் தப்பு இல்ல. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத வச்சு எப்படி நீங்க உதாரணம் கொடுக்க முடியும்னா, இருக்கிறத வச்சு கூட உதாரணம் கொடுக்க முடியும். சாக்லேட் டப்பா இருக்கு, சாக்லேட் டப்பான்னு இந்த கலர் கலரா வச்சிருப்பானே இந்த பாப்பின்ஸ் மாதிரி, அந்த மாதிரி டப்பா இருக்கு ஒன்னு, அதுக்குள்ள என்ன இருக்கு, மிட்டாய் இருக்கு அப்படின்ருவோம். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நீல கலர் மிட்டாய் இருக்கு, சிவப்பு கலர் மிட்டாய் இருக்கு, மஞ்சள் கலர் மிட்டாய் இருக்கு, மிட்டாய் தான் கலர் கலரா ஒரு ஒரு கலரையும் தனியா காமிச்சு சொல்றேன் நானு. அந்த மாதிரி ரெண்டு நிலையிலிருந்து பாக்குறோம். சரி, அத்த இயம் வெஷ்டி நிகிருஷ்ட உபாதி தையா மலின சத்துவ பிரதானா, சமஷ்டிய வச்சு சொல்லும் போது என்ன சொன்னோம், சுத்த சத்துவ பிரதானா அப்படின்னும். வெஷ்டிய வச்சு பார்க்கும்போது மலின சத்துவ பிரதானா அப்படிங்கிறோம். சுத்த சத்துவ பிரதானா அப்படின்னா சுத்த சத்துவமான குணமானது ஓங்கி இருக்கும் நிலை அப்படின்னு சொல்லிட்டு. தமசும் ரஜசும் அடங்கி இருக்கிற நிலை. மலின சத்துவ பிரதானம் அப்படிங்கறது சத்துவமானது மலினமா அடங்கி இருக்கிற நிலையில இருக்கு, ரஜசும் தமசும் ஓங்கி இருக்கிற நிலையில இருக்கு. அதனால இது இந்த வெஷ்டிய வந்து என்ன சொல்றோம், மலின சத்துவ பிரதானம். இந்த வெஷ்டின்னு சொல்லப்படுற அவித்யாவ மலின சத்துவ பிரதானம் அப்படிங்கிறோம். மேல இருக்கிறதுக்கு மாயான்னு ஒரு பேரை கொடுத்து, கீழே இருக்கிறதுக்கு அவித்யான்னு ஒரு பேரை கொடுத்தீங்கன்னா பிரிச்சு காமிக்கிறதுக்கு, இல்லனா மேல இருக்கிறதும் அவித்யாதான் கீழே இருக்கிறதும் அவித்யாதான். அப்படிங்கறதுனால ஏதத் உபயிதம் சைத்தன்யம் அல்பக்யத்வ அனீஸ்வரத்வாதி குணகம் பிராக்யத்யுச்சதே ஏக அஜ்ஞான அவபாசகத்வாத் அஸ்ய பிராக்யத்வம் அஸ்பஷ்ட உபாதிதயா அனதி உபாதிதய அனதி பிரகாசகத்வம். ஏதத் உபயிதம் சைத்தன்யம், இந்த மலின சத்துவ பிரதானமா இருக்கிறதான இந்த அஜ்ஞானம் அவித்தை கூடியதான சைத்தன்யமானது, மாயா கூடிய சைத்தன்யமானத ஈஸ்வரன் அப்படின்னோ, இந்த அவித்யா கூடிய சைத்தன்யத்தை ஜீவன் அப்படிங்கிறோம். அல்பஜ்ஞத்துவ அனீஸ்வரத்வாதி குணகம், அல்பஜ்ஞன் அல்பஜ்ஞன் அப்படின்னு சொல்லி சொன்னா குறைந்த அறிவுடையவன், அல்பஜானம் உடையவன். உனக்கு என்ன தெரியும், உனக்கு இது தெரியுமா தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கறதுனால குறைபாடுடைய ஞானம் அவனுக்கு, அவனுடைய ஞானம் முழுமையான ஞானம் அல்ல. அதே மாதிரி அனீஸ்வரத்வாதி குணகம், அவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, தன்னையே கட்டுப்படுத்த முடியாது. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 5 காலுக்கு எழுந்திருந்தா பரவாயில்லையே, 5:30 எழுந்திருந்தா பரவாயில்லையே, 1000 காரணம் கொடுப்போம். தன்னையே கட்டுப்படுத்திக்க முடியாது, மத்தவனை எங்க இருந்து கட்டுப்படுத்த முடியும், அதனால அவனுக்கு கட்டுப்பாடுங்கிறது இல்ல. இந்த மாதிரியான நிலையினால ஆதி அப்படின்னு சொல்லிட்டாரு, மேல சொன்ன நியந்திரத்துவம் இந்த மாதிரி எல்லா குணத்தையும் கொண்டு வந்துடணும். இப்படிப்பட்டவன் பிராக்யன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இவன் தான் ஜீவன். ஏக அஜ்ஞான அவபாசகத்வாது அஸ்ய பிராக்ஞத்வம், இவன் இந்த பிராக்ஞத்தன்மை எதுக்கு அடையறான் அப்படின்னா, ஒரு அஜ்ஞானம் பல அஜ்ஞானத்துடைய கூட்டு ஒரு சமஷ்டி. இந்த ஒரு அஜ்ஞானத்தினால இவன் தனியா இருக்கிற ஒரு அஜ்ஞானத்தினால தோன்றினவன், அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தமுடையவன் அப்படிங்கறதுனால இவனுக்கு பிராக்ஞத்தன்மையான உண்டாருது. அஸ்பஷ்ட உபாதிதையா அனதி பிரகாசகத்துவம், இந்த உபாதியானது தெளிவான ஒரு உபாதி இல்ல, சரீரம் இல்ல, அதனால அனதி பிரகாசகத்துவம் அதி பிரகாசகத்துவம், இதுல பிரகாசத்தன்மையானது பிரகாசத்தை கடந்த ஒரு நிலை இல்ல, இவன் தெளிவான ஒரு நிலை இல்ல, தெளிவான நிலை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணக்கூடிய விசாரத்துக்கு அடங்கக்கூடிய ஒரு நிலையில இல்லாததா இருக்கு. கயர்ல பாக்குறோம் பாம்பு, இந்த பாம்பு இப்படிப்பட்டது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா இப்பதான் பார்த்தோம், அப்படி சொல்ல முடியாது, அந்த நிலை தான் இவனுக்கும். இவ எப்படிங்கறத தெளிவான ஒரு நிலையில நம்ம நிரூபிக்க முடியாது. அதனால அஸ்யாபி இயம் அகங்காராதி காரணத்வாது காரண சரீரம், இதுவோ அஸ்யாபி இயம் அகங்காராதி காரணத்துவாது காரண சரீரம் ஆனந்த பிரசூரத்வாது கோஷவது ஆச்சாதகத்வாச்ச ஆனந்தமய கோஷ சர்வோபரமத்வாத் சுஷுப்தி அதேவ ஸ்தூல சூக்ஷ்ம சரீர பிரபஞ்சலயஸ்தானம் இது உச்ச உச்சதே. மேல சொன்னோம் அஸ்ய ஈஸ்வரஸ்ய சமஷ்டி அகில காரணத்வாத் அஸ்யாபி இயம் அகங்காராதி காரணத்வாத், அந்த மாயானது மாயின்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானமானது சமஷ்டி இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு காரணமா இருக்கு, அதனால காரண சரீரம் சொன்னோம். இந்த அவித்தின்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானமானது வெஷ்டியில

0: பிறந்தது அப்படிங்கறதுனாலையும் ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறோம். அங்க சொன்ன மாதிரியே சர்வ பரமத்வா சுஷுப்தி, எல்லாமே அடங்கி போறதுனால இது சுஷுப்தி. அதையவ ஸ்தூல சூக்ம சரீர பிரபஞ்ச லயஸ்தானம். சுஷுப்தி அப்படிங்கறதுனால ஸ்தூலமான பிரபஞ்சமும் சூக்ஷமான பிரபஞ்சமும் அடங்கி நிக்கிற நிலை, ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதான். அதனால என்ன சொல்றது, மாயையுடைய நிலையிலிருந்தும் அவித்தியுடைய நிலையிலிருந்தும் வேறுபாடு ஒண்ணுமே இல்லை. அதுவும் காரண சரீரம் தான், இதுவும் காரண சரீரம் தான். அதுவும் உபாதி தான், இதுவும் உபாதி தான். அதுவும் சுஷுப்தி நிலை தான், இதுவும் சுஷுப்தி நிலை தான். அதுவும் ஆனந்தமய கோஷம்னு சொல்றது, இதுவும் ஆனந்தமய கோஷம்னு சொல்றது. அதுவும் காரணத்தன்மை அடைஞ்சிருக்கு, காரண சரீரம் சொல்றது, இதுவும் காரண சரீரம் சொல்றது. வித்தியாசத்தை ஒண்ணுமே காமிக்கல உங்களுக்கு இல்ல. அதனாலதான் இந்த வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதுக்கு தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை சொல்றது. மாயையும் அவித்தியும் வேற வேற இல்ல, வேற வேற இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு தான். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு, பாப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் திருச்சதையே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: உண்மையிலேயே நீங்கள் சிவனடியார்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லதை செய்யும் தான் சொல்ல. அப்ப இல்லன்னா அதனுடைய எஃபெக்ட காட்டும் தான் அர்த்தம். அதனை வளர்ந்திக்க மாட்டேங்கிறோம் நம்ம. நைசிட்டி அங்கதான். எல்லாருக்கும் நன்மை செய்யும் சொன்னாரா?
4: இல்ல
3: ஞானதம் எல்லாருக்கும் நன்மை செய்யும் சொன்னாரா? அதுல அடியாரவருக்கு மிகவே. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு செய்யாதுன்னு அர்த்தம். கொடிப்படியா செய்ய போல எல்லாத்தையும் உனக்கு செய்யாது. அதுதான் நுட்பம். படிக்க வேண்டியது என்ன நுட்பம் என்னன்னா, அப்ப என்ன பண்ணணும்? வாரியார் அருமையா சொல்றேன், சாகாம இருக்கணும். அப்ப என்ன பண்றது? வாரியார் கேப்ப, எல்லாருக்கும் ஆசை சாகாம இருக்கணுங்கிறது தான். சாகாம இருக்கணுங்கிறது நல்ல ஆசைதான். அப்ப சாகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்காம விஷயம் அவ்வளவுதானே. இதையும் புரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் யூ ஆர் பார்ன், யூ ஹேவ் டு டை. அப்ப சாகாம இருக்குன்னா என்ன பண்ணணும்? பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதேதான் நானும் சொல்றேன், அடியாரவருக்கு மிகவே இல்லையா. அப்ப எனக்கு நன்மையை செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? நீ அடியார ஆகு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே தீர்ந்து போச்சு. அடியார் என்றால் இந்த அடியாருடைய உண்மை இலக்கணங்கள் இருக்கு. அந்த இலக்கணங்களுக்கு உரியவர் ஆகும் பொழுது அவைகள் என்ன பண்ணும்? அந்த எஃபெக்ட் அவங்கள்ட்ட காட்டாது.
5: அவசியம் இல்லாம
3: போயிருமே. அதுக்காக என்ன சொன்னாங்க, அந்த உண்மை மெய்யடியார்களுக்கு அது துன்பத்தை செய்யாது மட்டும் இல்ல, அந்த நவகிரகங்கள் குற்றேவல் செய்யும். நாங்க அவங்க அப்படி சொல்லிருக்கிறாங்க, அடியார்களுக்கு குற்றேவல் செய்யும். அது நீங்க சொல்றத அது கேட்குமா? அதான் குற்றேவர். அதோட ஒரு ஏதிலையை கொடுத்தாங்க. அதுதான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். நம்மளுக்கு ஆசை இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் ஆசையா இருக்கும். நவகிரகங்களா நம்ம சொல்றதை கேட்டா என்ன சந்தோஷமா இருக்கும்.
6: ராமகிருஷ்ணர் பெரிய மகான்கள் எல்லாருக்கும் கடைசி காலத்திலே குடு நோய்கள் வந்து அவர்களும் சொன்னார்கள், அந்த அது பாரது நல்லது, அந்த கர்மத்தை அனுபவித்து தான் தீர வேண்டும். அவர்களையும் அதை விட்டு போகவில்லை.
5: சுவாமிகள் பாண்டவரை குன்றை ஊரிலே நெல் பெற்றேன், அதை அட்டி தரப்படுங்க
3: கொண்டு வராங்க. தேவர் செய்தியா? ஏவர் செய்தியா?
5: அடியாருக்குரிய குவாலிட்டிஸ் எதுக்காக சொல்லி இருக்கு?

0: இலக்கணம் இதுல வருது, ஆச்சாரிய இலக்கணம், அடியார் இலக்கணம், அப்புறம் அதிகமா வந்து இதுல வருது சைவ சமய நெறிங்கிற நூல்ல சைவ சமய நெறியில அது மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் செய்தது. அதுக்கு நாவலர் தான் வர, எல்லாம் நாவலர் வராத இடமே கிடையாது. அவருடைய உரை நுட்பம் வந்து அதை ரசிக்கிறவங்கதான் தெரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன், ஒரு ஒரு அவையாருடைய ஒன்றுக்கு வந்து இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுங்கிறதுக்கு மற்றவங்க என்ன எழுதினாங்க, நாவலர் என்ன எழுதினாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவுதான் வார்த்தை, அவ்வளவுதான். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இது அவையாருடைய வாக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க தானே சொன்னீங்க அவையாருக்கு அப்படியே அவமான்னு கேட்டீங்க இல்லையா, அது ஒரு அருமையான கான்செப்ட். அதை நான் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது சைவம் வந்து பெண்களுக்கு துறவு விதிக்க விதிக்கவில்லை, ஆண்களுக்கு தான் துறவு. அப்ப ஔவையார் திருமணம் ஆகிப்பு ஆகாமே வாழ்ந்தாரே, அது சைவ மரபுக்கு விரோதமான ஐயாவோட அருமையான கேள்வி. பீயிங் எ லாயர், இப்பெல்லாம் ஒரு நெறிமுறைகள் எதுவுமே அப்படித்தானே, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நெறிமுறையை வைத்துக் கொண்டுதானே அது துறை இருக்கும். அதே போலதான் சைவ சித்தாந்தமும் அதை நன்றாக புரிந்து கொண்டு எது எந்த கேள்வி, அதான் வாதம் ஜல்பை விதண்டை, அதே வாதம் ஜல்பம் விதண்டை எல்லாம் சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். அவ்வளவுமே வாதம் ஜல்பம் ஜல்பம் விதண்டை
1: இதண்டுதான்,
0: அதாவது அதான் அந்த ஜல்பம் என்பதுதான் என்ன வரும்னா செற்பை, தமிழ் என்ன வருது செற்பை. வாதம் ஜல்பம் விதண்டை
1: செல்பை,
0: அதாவது சான்ஸ்கிருத்ல ஜல்பம், தமிழ்ல வந்து அந்த செப்பைன்னு வரும். அந்த வார்த்தை செப்பை இல்ல, புரியல, அதுல இருந்து அதுல இருந்து வர
1: செப்பை
0: தமிழுக்கு இயற் சொன்னாதான் இந்த சொல்ல இருந்து வரணும் வரணும், அது இதுலயே வரும், சிவபிரகாசன்ற நூல்லயே அது வரும். அது வந்து வச்சுக்கொள்வோம். அப்ப என்னன்னா அந்த ஒரு சரியான ரைட் கொஸ்டினுக்கு தான் வாதம்னு பேர், அதுல தான் விதண்டா வாதம்ங்கிற வார்த்தை வந்து விதண்டை, தமிழ்ல வந்து விதண்டைன்னு பேர் விதண்டை. ஆமா, அதாவது ராங் கொஸ்டின் அர்த்தம் இல்ல, இட் இஸ் நாட் எ கொஸ்டின் அக்கார்டிங் டு லா அப்படி அர்த்தம், இட் இஸ் நாட் எ கொஸ்டின் அக்கார்டிங் டு லா அப்படிதான் அர்த்தம். வாதம் ஜல்பம் விதண்டை,
1: ஜல்பம்
0: ஜல்பம்ங்கிறதுக்கு இன்னொரு அதாவது சில அட்ரிபியூட்ஸ் சொல்லிக்கிட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. ஒன்னுக்கும் வந்து ஒவ்வொன்றுக்கும் அது தர்க்க சாஸ்திரம், அது ஒரு தனி சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம். இதெல்லாம் நம்ம சிவஞான கோயிலுக்கு எல்லாம் டச் பண்றாங்க, இதெல்லாம் வாதம் சிற்பம் விதண்டை, வாதம் எப்படி இருக்கும், சிற்பம் எப்படி இருக்கும், விதண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்பயுமே கொஸ்டின் வந்துருக்கு, அது வந்து ஒரு ரீசனபிள் கொஸ்டினா இருக்கும். அது பூவி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதே போலதான் வழக்கு சலக்கு, தமிழ்ல வந்து அன்னைக்கு சொன்னேன் நான், அதாவது ஒரு கேஸ வந்து ரியலா நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு பேர் தான் வழக்குன்னு பேர். வழக்கு அது இங்கிலீஷ்ல சூட்னு சொல்லுவாங்க, சூட். இப்ப இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேஸ் வந்து நல்ல கேஸ் ஆனதுன்னா அது குட் கேஸ் சொல்லுவாங்க. You have presented a good case, Abhima. You have presented a bad case, Abhima. அப்ப இங்கிலீஷ்ல வந்து அந்த கேஸுக்கு முன்னாடி குட் பேடுங்கிற வார்த்தையை போட வேண்டியது வருது. ஆனா தமிழ்ல பாருங்க அந்த அப்ஜெக்டிவே வேண்டியது இல்லை. வழக்கு சலக்கு, வழக்கு சலக்கு, வழக்குன்னா குட் கேஸ், சலக்குன்னா பேட் கேஸ். இப்படி தமிழ்ல வந்து அப்படி ஒரு சொல் இருக்குங்கிறத எங்க சொன்னார் சேக்கலார், சொல்லி காட்டார் சேக்கலார். எங்க வருது, மணிச்சோழன் புராணத்துல வருது. மணினி சோழன் புராணத்துல நீர் உரைப்பது சலக்கு அப்படிப்பந்தன் சொல்லுவான், மந்திரிகள்கிட்ட சொல்லும் பொழுது நீர் வந்து சலக்கு உரைத்தீர். அப்ப தமிழ் has got us so much of vocabulary.
2: சலக்கு உரைப்பது சடக்கர் என்று, சடக்கர்
0: சடக்கர். அதனால இவர் சொல்ல இல்லையா, சாத்திரம் பரவேதும் சளக்கர்கள் அப்பர், கோத்திரமும் கிளமும் கொண்டு என் செய்கி பாத்திரம் சிவம் என்று அறிதிரி. அப்பர் யூஸ் பண்ணி காட்டுறாரு எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க பழகும். அவ இது மாதிரி சளக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய வழக்க நீங்க பேசாதான். சாத்திரம் பலவேசம் சளக்கர்கள் சொல்ல ஆட்சியம். நாம எப்பயுமே அதான் பண்றோம், இந்த சளக்குகளை தான் அதிகமா கேட்கிறோம். வழக்க விட்டுறோம்.
3: இந்த சைவ ஞானிகளை எல்லாம் ஒரே மாதிரியாக சிந்தித்து இருக்கார்கள்.
0: ஆமா,
3: கருத்து வேறுபாடு இருக்கு.
0: ஆமா,
3: வித்தியாசமாக சிந்தித்தவர்கள் நாங்கள் ஞானிகளாக கருதவில்லை.
0: ஆமா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரே வாத்தியார், அதான் காரணம். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் சிவபெருமான், அதனால ஒண்ணு கூட சொல்றாங்க. ஆளுக்கு ஒரு வாத்தியார்
3: ராமலிங்க சுவாமியால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சைவம் என்று சொல்வது.
0: ராமலிங்க அது தெரிஞ்ச விஷயம் தான். ஞானிகள் இல்ல, ஞானிகள் வரிசையில் அவரை சேர்க்கலையே,
3: சேர்க்க முடியாது.
0: அதெல்லாம் டிசைட், அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய சட்டம். நாவலர் சொல்லியாச்சு, நாவலர் சொல்றாரு, அதுக்கு பல காரணங்கள் சொல்றாரு நாவலர். அதனால படிக்க வேண்டியதானே, ஏன் சொல்றாரு நாவலர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நாவலர் சொன்ன பிறகு நான் எங்க சொல்றது? அதை நீங்க படிச்சாலே போதுங்க. அவருடைய பாடல்கள்ல எத்தனை இலக்கண பிழை இருக்குன்னு எடுத்து காட்டியிருக்காரு நாவலர். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல 22 இலக்கண பிழை இருக்குன்னு காமிச்சிருக்காரு. தேவாரத்தை அப்படி காட்ட முடியுமா? ஒரு பாட்டுல 22 கிராமர் மிஸ்டேக் இருக்கு யாருடைய வள்ளலாருடைய பாட்டுல. நாவல் எடுத்து காட்டுறேன், அதெல்லாம் படிக்கணும். அப்போ என்ன ஆகுது, அந்த அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது. இப்ப அவர் என்ன லாம வாட்டிவார் கேட்டீங்க, ஞானசாமி, அதாவது ராமலிங்க சாமியை ஞானியா சேர்க்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நம்ம ஞானியே இல்லையா? அவரை ஆட் பண்ணி என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது? அதை போய் ஆராய்ச்சி பண்ணி என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்கு? நம்மட ஞானியே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கமானமா? வியகான் ஸ்ட்ரீம் ஆஃப் ஞானிஸ். அதனால இன்றைக்கும் அந்த வந்து அந்த மரபு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பாட விட மாட்டாங்க. எந்த ஓதுவாரும் அந்த சிவன் கோயில்ல பஞ்சபுராணம் பாடும்போது ராமலிங்க சாமி பாட்டை பாட முடியுமா தமிழ்நாட்டில்? முடியாது. ராமலிங்க சாமி எந்த பாட்டையும் மதுர் சவரில் கூட நீங்க எழுத முடியாது. அது பெர்மிஷன் கொடுத்தா அது பிற கண்ணதாசன் பாட்டு எழுதிருவானே. அப்புறம் நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் போச்சே, பெர்மிஷன் கொடுத்தானே கண்ணதாசன் பாட்டு வந்துடும் அப்புறம் கோயில்ல.
3: இந்த கோயில் வள்ளி ஐயர்மார் பாரதியார் பாட்டை பாடிக்கிறாங்கன்னு சொல்லி
0: அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 காரணத்தை சொல்றேன். முதல்ல ஆகமங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் காரணத்தை தான் ராமலிங்க சுவாமி டிட் நாட் அக்செப்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் தி ஆகமாஸ். அது ஒண்ணு போதுமே, ரியல் சைவம் கிடையாது. யூ டோன்ட் அக்செப்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் தி ஆகமாஸ், யூ ஆர் நாட் அ சைவை. ஏற்றுக்கொள்ளவில்லை. 63 நாயன்மார்களை கற்பனை கதாபாத்திரம் கிடையாது. கேன் யூ அக்செப்ட்? 63 நாயன்மார்கள் அப்படி ஒண்ணு வாழல, சில கருத்தை சொல்லுவதற்காக புனையப்பட்ட கதைகள் அப்படிங்கிறார். கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகவே பாடுற. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகவே. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதே போல சைவத்தினுடைய கொடி ரிஷப கொடிதான், ரிஷப கொடிதான் நம்முடைய வரலாறு. இவர் அன்ன கொடியை வச்சு ஒரு கோயிலை கட்டுறாரு, கட்டலாமா? தனி கொடி வச்சாச்சுன்னா தனி கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். ஒரு தனி கொடியை கண்டாச்சுன்னா தனி கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம்.
4: மகாலிங்கம் வந்து அவர்
0: அதாவது பணக்காரர்கள்ட்ட ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, அது வந்து பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துலருந்து தொந்தரவு வரும். நீங்க அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க கூடாது. ஏன்னா அவன் எல்லா கட்சிக்காரன் கேட்டாலும் டொனேஷன் கொடுப்பான், அவனுக்கு வேணும், ஏன்னா பணம் இருக்கு அவன்கிட்ட. அப்ப ராமலிங்க சாமியை பத்தி பேசுறவனுக்கும் கொஞ்சம் சம்திங் கொடுக்கணும் இல்லையா? அது அவங்க எல்லாம் சுயபாடிகள், அது தன்னை பத்தி எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறவங்க. அது ஒரு ஈகோயிசம். பணம் இருக்கு அங்க கொடுக்கறாங்க,
4: அவ்வளவுதானே.
0: அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும், கோட் பண்றேன். ஆர்வக நாவல பிரபந்த திரட்ட படிங்க. ஏன்டையும் கேக்குறீங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு.
3: சிவனுக்கு ஏற்கொடி என்று ஏற்கொடி என்று சொல்றது இருக்கா? ஏற்கொடி என்று
0: நம்ம நமக்கு வந்து ரிஷபம்தான், ரிஷபம்தான் நம்முடைய கொடி. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தனியாக ஒரு சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தி அன்ன கொடின்னு ஒரு புதிய கொடியை கொண்டு வந்தார்.
1: அன்னக்கொடி
0: சாப்பாடு, அன்னமே சாப்பாடு, சாப்பாடுதான் முக்கியம் பேர் அவ்வளவுதான். அது போல தெர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ், அது வந்து நிறைய ஒண்ணு இல்லை, எத்தனையோ காரணங்கள் உண்டு. ஆகையினாலதான் முதல் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாத ஆகமங்களை பிரமாணமாக கொள்ளவில்லை. இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சைவ ஞானியுடைய இலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை விளக்கம் செய்தாங்க இல்லையா, அவர்களை கட்டாயமா புகழணும். இப்ப தாய்மானவரை ஏற்றுக்கிட்டா ஏன் ஏற்றுக்கல, தாய்மானவரை ஏற்றுக்கொண்டனே ஆகம கருத்து மட்டும் இல்ல, ஆமா ஆகம கருத்து நிறைய சொல்றாரு, அது மட்டும் இல்ல, சந்தான குரவர்களுக்கு துதி பாடுறாரு இல்லையா, இவர் சந்தான குரவரை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே. வள்ளலார் டிட் நாட் ரெஃபர் சந்தான குரவர்கள், சந்தான குரவர்களை ஞானியாக ஏற்றுக்கொள்ளாதவன் சைவன் இல்ல.
3: சமய குரவர்களை ஏற்றுக்கொள்றாரா,
0: சமய குரவர்கள் ஒரு இடத்துல ஏற்பாரு ஒரு இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, அறிஞரா இருக்கலாம் புலவரா இருக்கலாம், அது வேற விஷயம். நாவலர் என்ன சொல்றாருன்னா, ஹி ஷுட் நாட் பி ஈக்குவேட்டட் டு அவர் நாவலர், அவ்வளவுதானே பாயிண்ட். நீ வீட்டுல கோயில் வச்சுக்க முடியாத பத்தி உன் ஆட்சேபனை கிடையாது, அவருக்கு விழா கொண்டாடுறத பத்தி ஆட்சேபனை கிடையாது. நாவலர் என்ன சொல்றாரு, ஹி ஷுட் நாட் பி ஈக்குவேட்டட் வித் அவர் நாவலர், வித் அவர் நாவலர், அவ்வளவுதானே நாவலர். அவர் நாளைக்கு அவருடைய சரியா கொண்டாந்து வைப்ப கோயிலுக்குள்ள போயிட்டே இருக்குமே, அப்புறம் கோயிலுக்குள்ள கோயில் தான் சூப்பர் மார்க்கெட் ஆயிருமே, அப்புறம் ஆயிட்டு இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஏற்கனவே. அதாவது எல்லா கேள்விக்கும் தெளிவாக ஆளுநராவத பிரபந்த திரட்டு, அதுல மிக அருமையாக எல்லா செய்தியும் வந்திருக்கு. அதனால ஏற்கனவே டிசைட் பண்ண மேட்டர் போய் மறுபடியும் குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மரமும் அப்படி இருக்கு, பாட முடியாது. இன்னும் சொல்ல போனா சிவன் கோயில அதிகாரி அந்த அதையே பாட முடியாது. திருக்கடவுருக்கு வந்தீங்கன்னா திருக்கடவுர்ல அந்த பூஜை நேரத்தில் அபிராமி தேவி பாட முடியாது, ஏன்னா அது சாப்தம்.
3: அம்மன் கோயில படிக்கலாமா,
0: அம்மன் கோயில பாடலாம்.
5: சொன்னதை சொன்னீங்களா திருப்பி, மற்ற மதங்கள்ல அம்பாள் சிவன் தான் நாம் அசக்தி என்று எடுத்துக்கொண்டால் அது சைவம்.
0: சக்தி வந்து சிவத்திலிருந்து வேறுபட்டதுன்னு சொல்லும்
5: போதுதான்
3: அவர் அந்த ஜெர்மனியில இருக்கிறாரு அந்த பூசாரியார்,
0: அது வந்து தவறு. அதான் என்ன சொல்லுதுன்னா, அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, சக்தி வழிபாட்டுக்கு பலன் இல்லை சொல்றாரு, அதான் நீங்க தெரியணும். சக்தி வழிபாட்டுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு, பலன் உண்டு ஆனா ஞானம் வராது, அவ்வளவுதான்.
2: ஐயா இங்கே ஒரு சில ஒரு தர்க்கம் இருக்கிறது, அதாவது ஆதி மூலத்துல சிவன் தான் இருக்க வேண்டும், சக்தி இருக்கப்படாது என்று சொல்லினோம்.
3: சக்தி இருக்கலாம்,
2: ஆனால் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆதி மூலத்தில் அம்மன் தான் இருக்கிறார். சாமி சன்னதி பக்கத்துல அந்த மூலத்தில்
0: அம்மன் இருக்கும்,
5: எல்லா கோயிலும்
0: அப்படிதான் இருக்கும்.
2: அப்படி
0: ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, அந்த சாமி சன்னதியில் ஆண் வடிவம் இல்லையே, அதை நீங்க பாக்கணும். அதான் நமக்கு மூலவர் அம்பாள் இல்லையே, அங்க அதுல மூலவர் யாரு, சுந்தரேஸ்வரர் தானே, கலிங்கம் தானே மூலவர், சிதம்பரம் வந்து அதான் அது ஞானமான நடராஜ பெருமான் அங்க அங்க இருக்கார், சிதம்பரம் உடையார் இருக்கார், அதாவது அந்த இந்த லிங்கமும் இருக்கார் இருக்கார். ஆனா இங்க சிதம்பரத்துடைய கான்செப்ட் வந்து அது வேற, அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அது ஞானமான நடராஜ பெருமான், அதாவது ஞானமான நடராஜன் வேற, மாகேஸ்வர நடராஜா வேற, மற்ற கோயில் இருக்கிறது மாகேஸ்வர நடராஜா தான், ஞானமான நடராஜ பெருமான் அங்க மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அந்த கோயில்ல நடராஜன் மட்டும் இல்ல, நடராஜருடைய காலடியில சிவனிங்க இருக்கும், அது வைக்க கூடாது மற்ற கோயில்ல. அங்க இருந்து அந்த மூன்று வழிபாடும் ஒண்ணு போல, சிதம்பரத்துல என்னன்னு கேட்டா உருவம் அருவுருவம் அருவம், அந்த சிதம்பர ரகசியம் என்பது அருவம், நடராஜர் உருவம், திருச்சிட்டம்பரம் உடையார் அரு உருவம், அந்த மூன்று வழிபாடு ஏகமா வழிபடக்கூடியது சிதம்பரம். அது அந்த ஆகம முறை, அந்த வழிபாடே வேற. விளம்பரத்துல சொல்லக்கூடிய வழிபாடு, அங்க சொல்லக்கூடிய மந்திரமே வேற.
3: என்ன சொன்னீங்க? ஞான
0: ஞானமான நடராஜன். ஞானமான நடராஜன் என்னன்னு கேட்டா, அது அவர் தான் ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கக்கூடியவர்.
5: 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் ஒருவர் அல்ல. காசிவாதி செந்தினாத ஐயர் சிவஞான வசரான தீபத்திலே சொல்றேன்.
0: அதான் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் தான் மற்ற கோயில் இருக்கும். ஆனா சிதம்பரத்தூர் நடராஜர் வந்து மகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒருவர் அல்ல அப்படிங்கறத அவருடைய காமிச்சு.
3: ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கார்.
0: ஐந்தெழுத்து வந்து அந்த அது நான் ஒரு நாள் கடவுளுடைய பாடிங்கிற அந்த பாயிண்ட் வரும்போது டீப் பண்ண. அதாவது நீங்க என்ன ஒரு கேள்வியை பிடிச்சு, வெதர் காட் இஸ் ஹேவிங் எ பாடி ஆர் நாட், இதுக்கு என்ன பதில்?
2: கன்னியாகுமரி அம்மன் அந்த மூலஸ்தானத்துல அம்மன் தானே இருப்பீங்க.
0: ஆமா, அது நம்ம ஆகம வழிபாடு இல்ல இல்லங்க. ஆகம வழிபாடு இல்லையே. ஆகம வழிபாடு உள்ள இடத்துல தான் கேள்வி. நாலு பேர் பாடிக்காங்களா தேவாரம்? நான் கன்னியாகுமரிக்கு தேவாரம் இருக்கா இல்லையே? எப்பயுமே என்ன கேட்க வேண்டாம், நான் தான் சொல்றேன். டோன்ட் ஆஸ்க் தி க்வெஸ்சன் டு மீ. நீ என்ன பார்க்கணும், நீங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும்போது அந்த மூவர்கள் பாடல் பெற்ற தளத்துல அது இருக்கா, அவ்வளவுதான். அதே போதுமே உங்களுக்கு அதுக்கு மேல என்ன வெரிஃபிகேஷன்? நீங்க ஆகமத்து போய் படிக்க போறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு கோயில் கட்டுறதுக்கு இடம் சைஸ் சில, இங்க வந்து ஏதாவது கிரவுண்ட் கிடைச்சா கோயில் கட்டிருக்கீங்க. அப்படியா கட்டாங்க அந்த காலத்துல? இல்லையே, அந்த இடத்த கோயில் கட்டலாமா என்று பார்ப்பதற்கு நிறைய விதம் உண்டு. அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பசுமாடுகளை வந்து புல்லு வச்சு, அந்த ஒரு வருஷத்துக்கு பசுமாடு புல்லு சாப்பிடணும் அந்த இடத்துல, இதெல்லாம் உண்டு. அப்படிதான் கட்டிருக்காங்க அந்த ஆலயங்கள். அதனாலதான் இந்த காலம் கடந்து நிக்குது அந்த ஆலயங்கள் எல்லாம் இவ்வளவு காலங்களையும். இவ்வளவு பெரிய சுனாமி வந்து திருச்செந்தூர்ல ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப ஏதோ ஒரு அதே கடற்கரையில அடுத்த ஊரை போய் அடிக்குது, அதே சீஷோர்ல அடுத்த ஊரை போய் அடிக்குது சுனாமி. ஆனா திருச்செந்தூர்ல அடிக்க மாட்டேங்குது
3: ராமேஸ்வரத்துல.
0: அப்போ அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படின்னு வர வேண்டி இருக்கு. அப்ப அந்த இடத்த எப்படி செலக்ட் பண்ணாங்க? இன்னைக்கா செலக்ட் பண்ணாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு சுனாமியை பாக்குறோம். அதான் அதனுடைய ஹிஸ்டரி எத்தனை சுனாமியை அது பார்த்துருக்கோம். அதை பாருங்க, இது சுனாமிக்கு நம்ம ஷார்ட் லைஃப் டைம்ல இது பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியுது.
3: கடல் கோவில் நம்ம நாட்டுல அப்படியே கோயிலே தூக்கொண்டு போயிட்டு மட்டக்களப்பு பக்கத்துல அப்படியே அப்படியே ஷிப் பண்ணி கோணேஸ்வரர் கோயில் திருக்கோணேஸ்வரம் அப்படியே
0: அந்த பாடல்பெற்ற தினங்கள் அஃபெக்ட் ஆகல இல்லையா? திருக்கோணேஸ்வரம் கேதீஸ்வரம் அஃபெக்ட் ஆகல இல்லையா?
3: இப்ப கட்டப்பட்ட கோயில் பாடப்பட்டதாக அது போத்துக்கேசரால அழிக்கப்பட்டு புதுசா கட்டப்பட்ட கோயில் தான்.
2: என்றாலும்
5: பழைய கோயில் கடலுக்குள்ள இருப்பதாக
0: கடல் கோள்ங்கிறது வேற, ஊழிங்கிறத நிறைய கான்செப்ட் உண்டு. இந்த கடல் கோளுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? கடல் கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை வந்து டெலூஜ், டிவிஎல்யூஜி, டெலூஜ்.
3: சுனாமி அல்ல,
0: சுனாமிங்கிறது ஜப்பானி. கடல் கோளுக்குள்ள அது இல்ல, கடல் கோள்ங்கிறது வேற, சுனாமிங்கிறது வேற.
3: கொஞ்சம்
0: அதாவது கடல் வந்து பொங்கி வந்து ஒரு நிறப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு மறுபடியும் ரிசீட் ஆயிடுச்சுன்னா அது சுனாமி. ரிசீட் ஆகாமே வச்சுக்கிடுச்சுன்னா தான் கடல் கோள். சிவபெருமான் சங்காரம் சொல்லப்பட்டிருக்குல்ல, சங்கரித்தல், அது வந்து அதுவும் ஊழி. அது ஊழின்னு சொல்லுவாங்க.
3: ஊழின்னு
0: சொல்லுது. வாழ்க யாரு நம் வாழ்க வெப்பை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
6: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neergale, Neengal Ketkavirupadu Adiyavar Arul Varalaru. Thalaippu Thirunavukkarasa Nayanar Puranam. Vazhangubavar Thiruvanika Sivaragavan Ayya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நம.
8: மாயை சால மிகவல்லார் அவர் மற்ற நீ முன் செய்த தீய தொழிலும் பல கேட்டே செல்ல இசையே என்று கூட இப்ப ஒரு காரணம் சொல்றார். முதல்ல தெய்வ நீரும் நினைந்திருந்தார்னு சொன்னார். அது மீண்டும் சொல்ற எல்லையெல்லாம் நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய இங்கே நுட்பம் இருக்கு. நான் வெற்றி கொள்ள போது நிச்சயம் சமணர்களை வெற்றி கொள்ள போறேன், சைவத்தை தான் சாதிக்க போறேன். அந்த காரணங்களுக்காக நான் மதுரை போல. மதுரை போறதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அது எங்க பார்த்தாலும் சமணம் மேலோங்கி இருக்கு. இந்த சூழுமாகிய பரசமயத்திலே தொண்டு வாழும் நீர்மையராக இருவர் இருக்கிறாங்க, மங்கையர்கரசியாரும் மந்திரியாரும். அவங்களை பார்க்க போறேன். ஏன் தெரியுமா? அவங்க திருநீரை போற்றுகின்றார்கள். அப்ப திருநீர் போற்றுபவர்களை காணுதலே புண்ணியம் என்பது இங்கு எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்து. அவங்களை வரவைக்க கூடாது, போய் பார்க்கணும். இப்படி நினைக்கிறவர் பரமாச்சாரியார். அப்பெல்லாம் நாம என்ன நினைக்கிறோம்? ஞான பரமாச்சாரியர் இப்படி நினைக்கிறார், சென்று காணும் கருத்துடைய. எனக்கு இங்க தெரியுது, ஞான காட்சியில மங்கையர்கரசியார் திருவுடியோ தெரியுது. அதனாலதான் ஊருக்குள்ள போய் பாடுறாரு. முதல் படிகத்திலேயே இவர்தான் ஆரம்பிக்கிறார். மங்கையக்கரதி வளவர் போபாவி. அப்ப என்ன மங்கையர்கரசியார் பாக்கலவர்? இது எப்படி இப்படி பாடினார்? உள்ளத்துல அவருடைய உருவம் பதிஞ்சிருக்கு. ஞான சம்பந்தருக்கு அவர் நம்ப போன்றவரா? ஞான பள்ளல் அவரு எல்லாம் தெரியும். இதை சேர்க்கிறார். பின்னால வரும்போது அப்படியே பாடப்படாதுன்னு மங்கையத்து தனியரசின்னு அவர் விரிக்கின்றார். அவ்வளவு சேர்க்கிறாருக்கு திருஞான பக்தி. அவர் மங்கையரசின்னு சொன்னா நாம அப்படியே விட்டுள்ளோமா? மங்கையத்து தனியரசி இது கொஞ்சம் அடை கொடுத்து சொல்றோம். அது போல எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையன். நம்மைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. 63 நாயன்மார்கள் வேற யாருக்கும் இல்லாத சிறப்பு. என்ன சிறப்பு தெரியுமா? அது அதனால சொல்லிடுறேன். திருஞான சம்பந்தர் அந்த அம்மாவை நேரா பார்த்து முன்னிலைப்படுத்தி ஒரு படியும் பாடியிருக்கிறார். அது போல முன்னிலைப்படுத்தி வேறு எந்த நாயனாரையும் திருஞான சம்பந்தர் பாடல. அதுதான் அம்மாவுடைய தனிப்பெரும் சிறப்பு. கூப்பிடுறார் அந்த அம்மாவை. மான் போன்ற மருண்ட பார்வையுடைய மாலே நீ வருந்திருக்க அப்படின்னு அவர் அழைக்கிறார். மானில்லேபிடி மாதராய் பழுதிக்கு மாபெரும்
9: செயலுக்கெல்லாம் தாங்கள் தான் பொறுப்பாளர். எல்லா பெருமையும் உமக்கே என்கின்றார்.
8: எவ்வளவு அருமையான பகுதி பாருங்க. இது என்ன ஆகும் தெரியுமா, பூந்துருத்தியில திருப்பி இது நிறைவாகும். இவர் மதுரைக்கு போயிடுவார் திருஞான சுந்தர், அப்புறம் திருநாவுக்கரசு சுவாமி வீழமேல போய் நாயக்காரனும் போய் பழைய வடநாட்டு யாத்திரை எல்லாம் போய் கையில எல்லாம் பார்த்து ஐயாட்டுல இருந்து பூந்துருத்தியில தொண்டு பண்ணிட்டு இருப்பார். திருஞான சம்பந்தர் மதுரை யாத்திரை எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா போய் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு கடவுர் வந்துட்டு கடவுர்ல கேட்பார், திருப்பூந்திருத்தியில இருக்காருன்னு ஒண்ணு நாம் அங்க சென்று இறைஞ்ச வேண்டும்னு போறார். ஏன் தெரியுமா, அவர் ஆணைப்படி மதுரையிலே நாம் சைவத்தை ஆக்கினோம், சமணத்தை அழித்தோம், இந்த செய்திகளை எல்லாம் அவரிடத்திலே அமைவுபட சுமந்து தகுதி உடைத்து என்று கருத்தினார். இதெல்லாம் நுட்பமான பகுதிகள், பின்னால் இது விளக்கமா சொல்ல போறார் ஜெயிக்கிறாரே. திருநாவுக்கரசு புராணத்தின் நிறைவு பகுதி மிக அருமையான பகுதி, அதெல்லாம் ரொம்ப அருமையான பகுதிகளா இருக்கும். அப்பதான் சிறுகையை தூக்கிட்டு வருவார், சுமந்துட்டு வருவார். வாழி அவர் தமைத்தாங்கு மணிமுத்தின் சிவிகையிலே தாழ் உடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தார். அப்பா குழந்தையை தூக்குறது இல்லையா, எல்லா அப்பாவும் குழந்தையை தூக்குறாங்களே, இவர் அப்பர் அவர் பிள்ளையார் ஆகவே சுமந்தார். இதுதான் விடை. இவ்வளவு அருமைப்பட அழகுபட ஆசிரியர் சீக்கிரே இந்த சரிதம் விளக்கப்படுகின்றது. இங்கே அகச்சந்த இருக்கு, அகச்சந்த கிடையாது. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த சிவிகை சுமந்தாருங்கிறது தேவாரத்தில் சான்றே கிடையாது. எப்படி சொல்ற சீக்கிரார், உச்சவியில அம்பலக்கூத்தன் உணர்த்தலாம் சேர்க்கிறார். யாருக்கா அந்த பெருமை கிடைக்குமா, 63 நாயன்மார்கள் ஒரு திருமேனி கொண்டு இருந்தவராக சேர்க்கிறார். அகில உலகத்தையும் ஆட்சி செய்கிறார். முதல் மந்திரியா இருந்தா சோழ நாட்டை மட்டும்தான் ஆட்சி செய்வார். புராணம் பாடினதுனால அகில உலகத்துக்கும் முதல் மந்திரி அவர் தான் சொல்றாரு பாருங்க. ஆணை உமது என்றார் உடைய பிள்ளையார். இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். கோமா துணிந்து, கோமா துணிந்து கோர்த்து துணிந்துட்டார் சம்பந்தர். ஏ அப்பாட்ட சொல்றாரு, நீரங்கு போக போதா, நீரங்கு வர வேண்டாம். அவ்வமனர் எதுக்கு ரெண்டு பேர் அவ்வளவு பிரமாதமான ஆட்கள் அவங்க, நான் போய் சமாளிக்கிறேன். எவ்வளவு தைரியம், 8000 சமணர் இருக்காங்க, என் பெயர் 1000 சின்ன குழந்தை வயது 9 இருக்கும், மதுரையில நிகழ்ச்சி முடிக்கும் 10 வயசு இருக்கு, அம்மை மங்கையர் கட்சியாருக்கு வயது 26, இவர் வயது 10. இந்த குழந்தை ஞான குழந்தை அங்க போய் அவ்வளவு அற்புதத்தை செய்ய போறார். சீமாயினை யானே போய் சிதைத்து வருகின்றேன் என்ன, ஆமாரெல்லாம் உரைத்தவரை மறுக்க மாட்டாது அரசு இருப்ப நுட்பமா சொல்றாரு பாருங்களேன். தாம் ஆதரவால் இன்னும் திருஞான போகல தமிழ்நாட்டு அந்த பாண்டி நாட்டுக்கு, தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்றார். போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்லுவார்,
9: தீந்தமிழ்நாட்டினின்றும் எழுந்தருளி திருஞான சம்பந்தன்பார்.
8: இவருடைய திருவடி பட்டிருத்துல தமிழ்நாடு தீந்தமிழ் நாடா மாறிடுது. அப்ப தமிழ்ல தீந்தமிழ்னு ஒண்ணு இருக்கு, சீனத்தேன் தேன் போல இனிக்கும் மதுர தமிழும் இருக்கு, அது இல்லாத தமிழும் இருக்குன்னு தெரியுது. அது விரிவா பழையாறை வடதளி தேவாரத்துல பேச போறோம், அங்கு பார்ப்போம். முதல் நுட்பத்தை தமிழ்நாட்டில் போனார், போனதுக்கு என்ன காரணம், ஞான தலைவர். ஞானத்துக்கு தலைவர் அவர், தமிழ் மொழி தலைவர் திருநாவுக்கரசர், தமிழ் மொழி தலைவர் இவர், ஞான தலைவர். இப்ப திருநாவுக்கரசருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் பிரிஞ்சிட்டாங்கல்ல, அப்பாவும் குழந்தையும் பிரிஞ்சாங்க, அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவர் ரொம்ப நாள் தங்கியிருந்து சைவத்தை வளர்த்த இடம் இது, வீழிமேல. ரெண்டு பெருமக்களும் ரொம்ப நாள் தங்கியிருந்த இடம் திருவிழிமேல. ஆகவே திருவிழிமேல மீண்டும் போக நினைக்கிறேன். போக நினைக்கிறதுக்கு காரணம் அதான், திருவிழிமேல இடம் போயிருக்க மாட்டார். அந்த இடத்துக்காவது போய் ஞான சம்பந்தம் நானும் தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் பார்ப்போம், அவரும் சேர்ந்து படிக்காது பெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூறுவோம். அந்த ஞான குழந்தை மதுரையில என்னென்னவெல்லாம் செய்ய போகிறாரோ, பெருமாள் அவனுக்கு துறை இருப்பான் என்ற உணர்வோடு வீழ்மிலை போறான். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா, ரொம்ப அழகா. சில இடங்கள்ல குழந்தை இருக்கும், அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கும், அம்மா வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க, அலுவல் நிமித்தம் வேறு போக நேரும், இந்த குழந்தை அம்மாவோடய படுத்துக்கும், அது என்னமா பண்ணும், அதுல அம்மா இல்லைங்க, அது கொஞ்சம் அரிய வர சின்ன குழந்தை தானே மழை போடுவோம், இந்த அம்மா உடிச்சிக்கிற புடவை உன்ன பக்கத்துல வச்சு படுக்கும், இது பல இடங்கள்ல பாத்துக்கும். அது மாதிரி இந்த திருநாவுக்கரசருக்கு ஞான சம்பந்தருடைய திருக்காற்று அதிகமா பட்ட திருவிழிமேலை ரசிக்கிற வாய்ப்பு திரும்ப திரும்ப அந்த எண்ணம் எழுகிறத பார்க்கும் போது, அந்த இரு பெருமக்கள் எப்படி அன்பு காட்டி வாழ்ந்தார்கள் என்று நினைக்கும் போது அவருடைய திருவிழியை மீண்டும் மீண்டும் நினைக்கணும். அதனாலதான் சுந்தரன் நல்ல நுட்பம் அறிந்தவர், அவரை விட பெரியவங்க யாரும் இல்லை. திரும்ப திரும்ப அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்தே சொல்லிட்டு வருவார் திரு சுந்தரமுன் சுவாமி, நல்லா அறிந்தவர். இதெல்லாம் ஏற்பாடு புராணத்துல தெளிவாக பார்க்க வேண்டிய இடங்கள் இவை. வேணுபுரப்போன் எழுந்தருள விடை கொண்டிருந்த ஆகீசன், இவருக்கு மரக்காட்டுல இருக்க பிடிக்கல, ஏன்னா மரக்காட்டுல ஞானசம் ஞாபகம் ரொம்ப வருது, விழி மிளிகை போயிடுவோம்னு நினைக்கிறார். பூணுமன்பால் மரைக்காட்டில் புனிதம்மை போற்றி சைத்து வேணி இருந்த உறையும் நாய் பெயர்வார், விழி மிளையவர் தானுவின் தன் செய்ய கடல் மீண்டும் சார நினைக்கின்றார். நினைக்கிறது சாமிய வனங்கள்ல,
9: திருஞான சம்பந்தன் நினைவு அந்த இடம் ஏற்படுத்தும் உணர்வுனார். சோலை மறைக்காறு அமர்ந்தருள் சேர்க்கிற பாருங்களேன், தேவாரத்தை ஒட்டியே சொல்லிட்டு வர்றார். சோதின்னு சொல்றார் மறைக்காட்டு பெருமான. ஏன் தேவாரம் அப்படி சொல்லுது? தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் அவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் தேவாரத்தை. அது அப்படியே சொல்றார் சேர்க்கிறார். கிராம அப்படியே பின்பற்றி வர்றார். இந்த பாடல்கள் சில பாடல்களை பார்ப்போம். இந்த திருப்பதி இதுல ஒரு அருமையான பாட்டு இருக்கு. ரெண்டு இடத்துல சொல்றார் திருநாவுக்கர் சுவாமிகள், இந்த மொழி பேதத்துக்கு இடம் இல்ல, இன பேதத்துக்கு இடம் இல்ல என்பதற்கு ரெண்டு பாடல்கள் ஆதாரமா இருக்கு. ஒரு பாட்டுல சொல்ற அஞ்சாம் பாட்டு, முழு பாட்டை நான் சொல்லல, அந்த இடம் மட்டும் சொல்றேன்.
10: ஆரியம் கண்டாய் தமிழம் கண்டாய் அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய் அப்படிங்கிறார்.
9: அங்க இனத்தை சொல்லி சொல்றார். ஆரியன் அவனும் சிவபெருமான் தான், தமிழன் அவனும் சிவபெருமான் தான். மொழியை பத்தி சொல்லும் போது ஒன்பதாம் பாட்டுல சொல்றார்,
10: முத்தமிழும் நான் வரையும் ஆனாம் கண்டாய்.
9: அந்த ஆரியருக்குரிய நான் வரை, தமிழருக்குரிய முத்தமிழ். பாருங்க, இதெல்லாம் இன உணர்வுலயும் பேதம் இல்ல, மொழி உணர்வுலயும் பேதம் இல்லை என்பதை இந்த தேவாரங்கள் மிக அழகாக விளக்கி அருள்கின்றன. என இருபதாம் நூற்றா இந்த போல இடர்பாடுகள் வரும் உணர்ந்தோ என்னவோ அவர்கள் அப்போதே இவ்வளவு அற்புதமாக சொல்லி மிக அற்புதமான ஒரு திருத்தாண்டமாக இந்த திருத்தாண்டம் அமைகின்றது. வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்றெல்லாம் மிக அழகாக சொல்லியுள்ளார். அடுத்து, வேலைவிடம் உண்டவர் வீடு மேலே மீண்டும் செல்வனென ஞானம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து. நாகை காரணத்தை அப்படி லேசா தள்ளிட முடியாது. நாகை காரணத்தில் அப்பமூர்த்திகள் நேரிஜை பாடியிருக்கிறார், திருவிருத்தம் பாடியிருக்கிறார், புருந்தொகை பாடியிருக்கிறார், தாண்டகம் பாடியிருக்கிறார், நாலு திருப்பதிகம் பாடியிருக்கிறார். அதுல திருநேரி சில ஒரு பாடல ஆரம்பிக்கும், புறங்கள் மூன்று செற்றவர் விஞ்சலையா செற்ற விஞ்சலையர் சிந்தையில் சேர்விலாதா. பின் இந்த அடி ரொம்ப முக்கியம்,
10: கற்றவர் பயிலும் நாகை காரோணம் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார்
9: மற்றும் பிறந்தவர் பிறந்திலாரே. நாகை காரணத்தை யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்ந்தவங்க, நினைக்க மறுப்பவங்க செத்தவங்க. நாகை காரணத்தை நம்ம நினைச்சிருவோம் அப்ப வாழ்வு கிடைக்கும். மனசுனா வச்சிருக்கோம், காயாரோகணேஸ்வரர்னு பேர், நீலாயுதாட்சி அம்மை இரவியுடைய பேர், நாகம் ஆதிசேரன் வழிபட்டதுனாலே நாகப்பட்டணம், ஆரோகணம்னா மேனியிலே தரித்தல், குண்டரிகம் எனும் பெயருடைய ஒரு முனிவர், குண்டரிகம்னா தாமரை, அந்த முனிவர் பெருமானுடைய திருமேனி மீது தனது எலும்பு ஆபரணமாக அணியப்பட வேண்டும் என்று விரும்பினார், அதை பெருமான் ஏற்றருளினார் என்பது தலவரலாறு. ஆகவே நாகை காரோணம், காய ஆரோகண பெருமான், அது மருவி காரோணம் என வழங்குகிறது. உடம்பையே தனது மேனியிலே அணியாக ஏற்றவர் என்று பொருள். ஆதிசேரன் வழிபட்டதனாலே நாகைப்பட்டி. இப்படி ஒரு பரியத்தை பாடுறார். அந்த பெருமானை நினைச்சவங்க தான் வாழ்ந்தவன். இப்ப திருநாவுக்கரசர் பாடல இருந்தா எங்கேயுமே உருக்கம் கனிவு கருணை இவைதான் நிரம்ப இருக்கும், நிரம்ப அப்படிதான் இருக்கும். ஆனா நகைச்சுவைக்கு இடம் இல்லாம இல்லை. அந்த பெருமானார் ரொம்ப நகைச்சுவையாக பாட வல்லவர் என்பதை நாயக்காரன் திருவிருத்தங்கள் பல நமக்கு உணர்த்துகின்றன. இதை இலக்கிய நூல் வல்ல அசதி ஆடல் என்று சொல்லுவார். அசதி ஆடல் என்றால் பெருமானத்தை அப்படி நிந்தாஸ்திரி போல அப்படி கேலி பேசி பாடுது. ஒரு பாடல் பார்ப்போமே, கருத்து முதல் பார்த்துட்டு பாடல் பார்ப்போம். சாமி திரிபுர தெரிச்சது யாவரும் அறிந்த உண்டு, மேருமலையை வில்லா வளைத்ததும் யாவரும் அறிந்த உண்டு. நாவுக்கர சாமி நாயக்காரன பெருமானை கேட்கிறார், அப்பா இல்ல ஏந்தி நானும் இழித்து நீ திரிபுரத்தை எரிச்சியாமே, நான் கேள்விப்பட்டேன். நானும் இழுத்த கரம் இழுத்த கரம் வளர்க்கறோம், வில்லு தாங்கிய கரம் இழக்கறோம், சரிதானே? வில்ல தாங்கிய கரம் இழக்கறோம், நானும் இழுத்த கரம் வளர்க்கறோம், இழக்கிற அம்மைக்குரியதாச்சு. அப்ப அம்மாவோட துணை கொண்டு நீ திரிபுரத்தை எரிச்சுட்டு நீ பெரிய வீரன் சொல்றீங்க, எவ்வளவு நியமா இருப்பாங்க. பார்த்தா சாதாரணமா பார்த்தா பெருமாள் பெரிய நிந்தியா போயிடும். அழகான தமிழ் சொற்களிலே அணிவகுத்து வருகின்றது இந்த அற்புத திருப்பாட்டு.
10: கற்றார்பையில் கடல் நாகை காரோணத்தையும் கண்ணுதலே, நற்றாள் நெடுஞ்சிலை வித்தாங்கிய கரம் வேல் நெடுங்கண்ணீவியன் கரமே, நற்றாள் நெடுஞ்சிலை நான் வரைத்த கரம் நின் கரமே, செற்றாக்குறும் செற்ற சேவகம் என்னை கொல் செப்புமீனே.
9: சேவகம்னா வீரம், பெருமான் எங்க இருக்கு வீரம்?
10: ஒரு பெண்ணினுடைய துணை கொண்டு வெற்றி கொண்ட பிறகு
9: பிரமாதமா பேசுறியே அப்படிங்கிற அர்த்தம். இவ்வளவு அழகு கூட பாடுறார். இன்னொரு பாட்டு பாருங்களேன், இது வந்து நகைச்சுவை ரசம் ததும்ப பாடப்பட்ட பாடல். இது கனிவு சுவை, உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு சுவைப்பட ஒரு பாடல் இருக்கு. சாமி நான் அவனை சாகும் போது மறந்தாலும் மறந்துடுவேன். இந்த பாட்டை பார்த்து திடீர்னு நகைச்சுவையிலே சோகரசத்துக்கு போயிட்டார். சாமி அவ்வளவு அற்புதமா பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பருமா திருநாவுக்கரசன். தமிழ் சொற்கள் ஒரு வாயில தாங்க கிடக்கு, வாய்க்கிறத பாட்டா வருது. நான் ஒருவேளை உலகம் விட்டு போகும்போது மறந்துடுவேனா? அந்த நிலையை எனக்கு வரப்படாது. உன்னுடைய திருநாமமாகிய ஐந்தெடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டும். அந்த ஆற்றலை நான் இருக்கும் தருவாயிலே எனக்கு வழங்கிவிடு. இப்போதே உன்னை வேண்டுகின்றேன் என்றார். தூமல் மலர்கனி கோத்து, இதை நாம தியானமும் பயில வேண்டிய ஒரு பாடல்.
10: தொழிற்படுத்த காமம் பொடிவட காண்ண கடல் நாகை காரோண நாமமும் பரவி நமச்சிவாயும் அஞ்செழுத்தும் சாமந்துரைக்க கருதி கண்ணா எங்கள் சங்கரனே.
9: அஞ்செழுத்தது பேரையும் சொல்லிடுறார். நமச்சிவாய மந்திரத்தை சொல்வது கருள் சொல்லணும். இன்னும் திருப்பி நீண்டா சுதியில் என்ன பாட்டு பாவம் ஒரு விண்ணப்பம். இந்த பாட்டையும் பார்த்துருவோம். வந்தமணி கடல்நாயி தாரணத்து மாணவனே, எங்கள் பெருமான் ஒரு விண்ணப்பம் உண்டு, அது கேட்டருளீர். சாமி சகாயம் பண்ற மாதிரி கிண்டல் பண்றார், உதவ போனவர் மாதிரி நக்கல் பண்றார் திருநாள். அருமையான பாடல். கங்கை சடைவு கறந்தாய் அக்கள்ளத்தை மெல்ல உண்மை நங்கை அறிவு பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே. அப்பா உண்மை எப்படி இடபாடத்துல இருக்கா? சடையில கங்கையை மறைச்சிக்கிட்டு இருக்க, ரெண்டு பேரும் பெண்கள் தானே. கங்கையை சடையில மறைச்சுக்கிறது உண்மை அறிஞ்சுட்டா என்ன ஆகும்? உன் வாழ்வுல பெரிய சூறாவளி வெடிக்குமே, புயல் கிளம்புமே. ஜாக்கிரத பாத்துக்கோ, நான் சொல்லிட்டேன் சொல்றாரு. இவருடைய உள்ளுரை பொருளை நாம பாக்கணும். சாமி அப்படி எல்லாம் பாடுபவரா பாடுபவரா? என்ன காரணம்னா, கங்கையை தாங்கியது ஆற்றல், அம்மையை தாங்கியது அருள். இவ்வளவு ஆற்றல் பெற்றவர் சாமி என்பதை அருள் அறியுமே ஆனால் உலகை உடனே ஆற்றலை காட்டி அருள்பாலிக்க வேண்டும் என்று அருள் வலியுறுத்தும். அதான் சொல்றாரு. பெருமானே அம்மை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை சும்மா விட மாட்டா. ஏன் என்னுடைய குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க? ஏன் உடனே முத்தி கொடுக்கல? நீ கங்கையை தாங்கினவர் தானே, உடனே செய்யும்னு உன்னை வலியுறுத்துவாங்க. அதனால பாத்துக்கோ, கங்கையை தாங்கிருக்கிறது அம்பாளுக்கு தெரியாம வச்சுக்க அப்படின்னு சொல்ற. மிக அழகுபட இப்படி பாடல்களை அருள்வதிலே நாவுக்கரசு பெருமான் பெரும் சமர்த்தர். இன்னொரு திருத்தாண்டம் ஒண்ணு பார்த்தோம். இந்த நாயக்கானத்துக்கு போனீங்கன்னா எல்லா ஊர் சமயம் பாக்கலாங்கிறார் நாவுக்கரசு. ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கோம்னா நாயக்காரனுக்கு போய் பார்த்தா போறோம். எல்லா ஊர் பெருமானையும் அங்க பார்த்து விட முடியும் என்கின்றார் அப்பர் பெருமான். ஒரு பாட்டு.
10: பாரார் பரமும் படனத்தானே பருப்பதத்தானே பஞ்சிலியானே சீரார் செடும்பவள குன்று ஒப்பானே திகழும் திருமுடிமே திங்கள் கூடி பேராயிரம் உடைய பெம்மான் தன்னையே விரதன்னை காட்சி கரியான் தன்னை
9: இப்படியாக பல திருப்பதியங்களை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருத்தாண்டம் என்று எல்லா அமைப்பிலும் திருப்பதியங்களை அருளி செய்தவராய் அங்கிருந்து மேலே வந்து அடையும். சாலுமொழி பண்டமிழ் என்றார் சேர்க்கிறார். சாலும்னா பொருத்தமான இப்ப கேள்வி இருந்திருத்தம். தமிழ்ல பாடினா தீர்த்து சாலுமொழின்னு இங்க சேர்க்கிறார். வாக்கு தீர்ப்பளிக்கிறார் சேர்க்கிறார். நீதிபதி சேகரோட மேலானவரையா? பொருத்தமான மொழி இதுதான். சாலுமொழி வண்டமிழ் பாடி அது வளப்பம் வாய்ந்த தமிழும் கூட என்பதெல்லாம் மிக அழகாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்றன. தலைவர் மிழலை வந்தடைந்தார்.
10: வீழி மிழலை தனிப்பணிந்து வேத முதல்வர் தாமிருப்ப, அவர் வேத முதல்வர் தான், ஆனா அவர் விரும்புவது சாலுமொழி வண்டமிழ் தான். இதெல்லாம் நயம். வேத முதல்வரா இருந்தா கூட வேதத்தை காட்டும் எதை விரும்புறார்? சாலுமொழி வண்டமிழ. வேத முதல்வர் தாமிருப்ப ஆழி வளமேந்திய அறியால் ஆகாதத்தில் நின்றிந்த வாழி மலர்ந்த கோவில்களில் மண்ணும் பொருளை போற்றிடித்து ஆழும் நாளில் பிரபணியும் பிரபதியும் பணியும் காதல் தலைநிற்பார். வீரமேடையில பாடிட்டு கொஞ்ச நாள் இருக்கார். ஞான சம்பந்தரை பத்தி நினைவு கூறுறார்.
9: இப்படி அங்கேயே இருப்பவர்களுக்கு உடன்பாடல் அல்லவா? வேற ஊர் போய் பெருமான வழிபடணும். ஆகவே யாத்திரை தொடங்குகிறார். இப்ப திருவாவூர்ல போற
10: பூவிப்புலியும் புனற்பொன்னி கரைபோய் பணிவார். ஒப்பமைந்த ஆவுக்கருளும் ஆவடுதன் துறையார்